0: இருப்பதாக அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் கூறியிருக்கிறார். சுவிட்சர்லாந்தில் இருதரப்பும் பேச்சு நடத்துகின்றன. உலக பொருளாதாரத்தை தடுமாறச் செய்திருக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பேச்சின் முக்கிய நோக்கம். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே 1979 முதல் நிலவி வரும் சிக்கல்களை தீர்க்கவும் முயற்சி எடுக்கப்படுகிறது. கடந்த வாரம் இரு நாடுகளும் 60 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு இணங்கின. துணை அதிபர் ஜே டி வான்ஸ், ஈரானின் தலைமை பேராளர் முகமது பாக்கர் கலிஃபாப் இருவரும் தலைமையேற்கின்றனர். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் பிரமிக்க வைக்கும் லூசன் ஏரியை பார்த்தபடி கார்களின் சத்தம் இல்லாத உலகின் ஆக சொகுசு வாய்ந்த சுவிட்சர்லாந்தின் பியர்கன்ஸ்டாக் சுற்றுலா இல்லத்தில் பேச்சு நடைபெறுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே பேச்சு வெற்றி பெறுமா என்ற ஐயத்துக்கு நடுவே எண்ணெய் விலை மீண்டும் உயரத் தொடங்கியிருக்கிறது. அனைத்துலக பிரெண்ட் கச்சா எண்ணெய் பிப்பாய்க்கு $81 தாண்டியது. அமெரிக்காவின் WTI பிப்பாய்க்கு $78 கடந்தது. பேச்சு நடந்து கொண்டிருக்கும் போது அதிபர் டொனால்டு ட்ரம்ப் லெபனானில் கிளர்ச்சி படைகளை ஈரான் தடுக்காவிட்டால் மீண்டும் போர் தொடுக்கப் போவதாக எச்சரித்தார். இதற்கிடையே மீண்டும் ஹோமஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அறிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் ஹோமஸ் நீரிணையில் 67 எண்ணெய் கப்பல்கள் சென்றதாக அமெரிக்க எரிசக்தி அமைச்சர் கிறிஸ் ராய்ட் சொல்கிறார். இது போருக்கு முந்திய நிலவரத்துக்கு சமம். இந்தியாவில் 2 நாள் பிரிக்ஸ் பாதுகாப்பு மாநாடு இன்று தொடங்குகிறது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி, ரஷ்ய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சேகே சகு, ஈரான் உள்ளிட்ட மற்ற நாடுகளின் உயர் பாதுகாப்பு தலைவர்களும் கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர். ஈரான் உக்ரைன் போர்கள் பற்றி பேசப்படலாம். பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கிறது. 11 பெரிய நாடுகள் அதில் அங்கம் வகிக்கின்றன. உலக மக்கள் தொகையில் பாதி, உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 40%, உலக வர்த்தகத்தில் கால்வாசி பிரிக்ஸ் நாடுகளுக்கு சொந்தம். செப்டம்பர் மாதம் இந்தியாவில் பிரிக்ஸ் உச்சநிலை மாநாடு நடக்கிறது. முன்னோட்டமாக இன்றும் நாளையும் நடைபெறும் பாதுகாப்பு கூட்டம் அமையும். பிரிட்டிஷ் பிரதமர் கஸ்டாமர் ஆளும் தொழிற்கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகுவது பற்றி இன்று அறிவிக்கக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. டவுனிங் ஸ்ட்ரீட் பிரதமர் அலுவலகம் அந்த செய்தியை மறுக்கிறது. பிரதமர் தொடர்ந்து போராடுவார் என்று அது கூறுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிரதமர் ஸ்டாமர் விலகுவார் என்று சொல்லி அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். எப்படி தெரியும் என்பது பற்றி அவர் சொல்லவில்லை. இருவருக்கும் இடையே ஈரான் போர் உள்ளிட்ட பல விவகாரங்களில் கருத்து வேறுபாடு உண்டு. திரு ஸ்டாமர் 2015 பிறகு பதவிக்கு வந்திருக்கும் முதல் தொழிற்கட்சி தலைவர். கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டி வந்தால் போராடி பார்த்துவிடப் போவதாக திரு ஸ்டாமர் இதற்கு முன் கூறியிருந்தார். அமெரிக்காவின் சிக்காகோ நகரில் வார இறுதியில் நடந்த பல்வேறு துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்களில் 7 பேர் மாண்டனர், மேலும் 38 பேர் காயமுற்றனர். நகரின் பாதுகாப்பில் ராணுவம் தலையிட வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் மீண்டும் குரல் கொடுத்திருக்கிறார். AP செய்தி நிறுவனம் சிக்காகோ காவல்துறையின் தகவலை மேற்கோள் காட்டி மொத்தம் 24 துப்பாக்கிச் சூட்டுச் சம்பவங்கள் நகரில் நடந்ததாக கூறுகிறது. ஒரு சம்பவத்தில் விடுமுறையை கொண்டாடி கொண்டிருந்த மக்களுக்கு நடுவே காரில் சென்ற இருவர் கூட்டத்தை நோக்கி சரமாரியாக சுட்டனர். இஸ்ரேலிய மக்களில் பெரும்பாலோர் போரில் ஈரான் வென்றுவிட்டதாக கருதுகின்றனர் என்று கருத்தாய்வு கூறுகிறது. 92% அதிகமானோர் ஈரான் வென்றதாக கருதுகின்றனர். ஜெருசலம் ஹிப்ரூ பல்கலைக்கழகம் 3600 அதிகமானோரிடம் இம்மாதம் 17 முதல் 20 வரை கருத்தாய்வு நடத்தியது. ஈரானுக்கு எதிராக 6 வாரமாக நடந்த சண்டை இஸ்ரேலின் நீண்டகால பாதுகாப்பை பலவீனப்படுத்திவிட்டதாக மக்கள் கருதுகின்றனர். பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு போரை நன்றாக நடத்தினார் என்று சுமார் 26 மட்டுமே கூறினர். இந்தியாவில் மருத்துவராக வேண்டும் என்று கனவு காணும் 2 மில்லியனுக்கும் அதிகமான மாணவர்கள் பலத்த பாதுகாப்புக்கு நடுவே மீண்டும் நீட் மருத்துவ அனுமதி தேர்வுக்கு அமர்ந்திருக்கின்றனர். நாடு நெடுகிலும் 5000 அதிகமான நிலையங்களில் தேர்வு நடந்தது. கேள்விகள் கசிந்து விடாமல் இருப்பதை உறுதி செய்ய இந்திய ஆகாயப்படை நிலையங்களுக்கு கேள்வித்தாள்களை கொண்டு சென்றது. போட்டி கடுமை என்பதால் தேர்வுக்கு அமர்ந்த மாணவர்களில் சுமார் 5 விழுக்காட்டினருக்கு மட்டுமே கல்லூரியில் இடம் கிடைக்கும். உலகக்கிண்ண கார்பந்து. ஸ்பெயின் சவுதி அரேபியா ஆட்டத்தில் 4-0 என்ற குல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றிருக்கிறது. முதல் ஆட்டத்தில் அதிகம் கேள்விப்படாத காபோ வேர்டே அணியோடு ஸ்பெயின் கோல் ஏதுமின்றி சமநிலை கண்டதால் திறமை உண்டு பயன் இல்லை என்று குறை கூறப்பட்டது. இன்றைய வெற்றியோடு ஸ்பெயின் புது நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. அடுத்து அது உருகுவே அணியை சந்திக்கும். ஈரான் பெல்ஜியம் சந்தித்த ஆட்டம் கோல் இன்றி சமநிலையில் முடிந்தது. பெல்ஜியம் எகிப்து நியூசிலாந்தை கொண்ட ஜி பிரிவில் இரண்டு ஆட்டங்களில் சமநிலை கண்ட ஈரான் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கிறது. ஈரான் முதல் முறையாக அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு உள்ளது. கோல் காவலர் அலிரேசா பெரன்வான் இன்று உலகின் முன்னணி நட்சத்திரங்களை கொண்ட பெல்ஜியத்தின் எல்லா விதமான கோல் முயற்சிகளையும் தடுத்துவிட்டார். அது தெய்வீக செயல் என்று பிரிட்டிஷ் ஏடான கார்டியன் சொல்கிறது. உருகுவே காபோ வேர்டே ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்திருக்கிறது.
1: சொல்லும் பொருளும் மைல் ஸ்டோன் மைல்கல். சூரிய சக்தி மூலம் மின்சாரத்தை பெறுவது பசுமை நகர் பெருந்திட்டத்தில் ஒரு முக்கிய மைல்கல். மைல் ஸ்டோன் மைல்கல்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294-6294.
3: வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லா தான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: புதிய வரவுல நான்கு காணல உங்களுக்கு காத்திருக்கட்டுமா?
2: மூன்று குற்றவாளிகள் கடையில் திருடுவதை கவனித்த கடையின் ஊழியர் காவல்துறையில் புகார் செய்கிறார்.
1: பெரிய அளவிலான உடையும் அணிஞ்சிருந்தாங்க, அதுக்குள்ளதான் உங்க திருடிய உடைகளை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.
2: கிளமெண்டி காவல் நிலைய அதிகாரிகள் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடித்து கைது செய்தார்கள் என்பதை பாருங்கள். அதோடு காவல்துறை சமூக பங்காளிகளின் ஒத்துழைப்போடு கடை திருட்டு குற்றங்கள் எப்படி தடுக்கப்படுகின்றன என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள்.
3: மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கட்டமைப்புகள் உங்களை கட்டாயம் கண்டுபிடித்துவிடும், ஒளியவும் முடியாது மறையவும் முடியாது.
2: குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது பி வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.

0: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students. இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டார் புஷ்ப கடை.

0: ஓகே, குட் நைட்.
1: சங்கர் மகாதேவன் மாலதி பாடிய பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது. ஒலி 9:06 இருந்திருக்கீங்க, நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. திருப்பாச்சி படத்துல இருந்து வந்த அந்த பாடல் தீனாவோட இசையில இடம்பெற்றது. 8:13 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் பேஸ்புக் லைவ் பக்கமா வர போறேன். நீங்க அதை பக்கமா வந்தீங்கன்னு சொன்னா நம்மோட காத்துக்கிட்டு இருக்காரு, இணையத்திற்கு மேல் மாடல் தனுஷ். யா, அவருடைய வாழ்க்கை பயணத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம். கோயம்புத்தூர்ல இருந்து நேரடியா நமக்காக லைஃபா பேஸ்புக் லைவ் பக்கமா வர போறாரு. வாங்க அந்த பக்கமா அவருக்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகளையும் வாழ்த்துகளையும் வாரி வழங்குங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அங்க சந்திப்போம். இப்போ உலக கிண்ண கார்பந்து போட்டிகள் 2026 இறுதி நிலவரத்தை சொல்ல போறேன். அதாவது யுரோக்வே காபோ வெர்டே பொருதி ஆட்டம் பயங்கரமான ஒரு ஆட்டமா இருந்தது, விறுவிறுப்பான ஒரு ஆட்டமா இருந்தது. எதிர்பாராத விதமா காபோ வெர்டே இந்த ஆட்டத்திலையும் சமநிலையில முடிச்சிட்டாங்க. 2-2 அப்படிங்கிற கோடி நிக்கையில ஆட்டம் முடிந்தது. அதனை அடுத்து காபோ வெர்டே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு நெருங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே முடிந்த ஆட்டங்கள்னு சொல்லும் போது பெல்ஜியம் 0, ஈரான் 0, சவுதி அரேபியா ஸ்பெயின் பொருதி ஆட்டம் 4-0 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில ஸ்பெயின் பக்கம் சென்றது. இன்னொரு ஆட்டம் இருக்குது இன்னைக்கு, அது 9 நடக்க போகுது. நியூசிலாந்து ஈஜிப்டை சந்திக்க போறாங்க. அந்த ஆட்டத்தை நீங்க நேரடியாக பார்க்கலாம் எங்க மீ வாட்ச் வாயிலா. மேல் விவரங்களுக்கு meewatch.sg என்ற இணையபக்கத்தை நீங்க நாடலாம். FIFA உலக கிண்ண கால்பந்து போட்டிகள் 2026 அதிகாரப்பூர்வ ஊடக பங்குதாரர் மீடியா கார்ப். ஒலி 9:06 இப்ப உங்களுக்காக அடுத்த 3 வானிலை நிலவரம், இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால்.
2: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர் 1.29 ஓர் யூரோ 1.48 ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.70 ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 100 இந்திய ரூபாய் 1.38 100 இலங்கை ரூபாய் 39 ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3.20.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: 8:16 ஆகிவிட்டது. உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். நான் ரவி ஜி. இப்ப என் கூட கோயம்புத்தூர்ல இருந்து இணைகிறாரு ஆன் மாடல் தனுஷ். வணக்கம் தனுஷ்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் சிங்கப்பூர்.
0: எப்படி இருக்கீங்க நீங்க?
1: சூப்பரா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கும். காலங்காத்தால இப்ப அங்க நேரம் என்ன ஆள் இருக்குமா? அதுக்கப்புறம்
1: மாடலிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் வந்து காலேஜ்ல சும்மா ஒரு ஃபன்னா ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். ஐ ஸ்டடிட் ஆர்கிடெக்சர். சோ இன் இந்தியா எவ்ரி இயர் every architecture college in India, they get to this convention and adha nariya trophies alla nadakkum. adhula vandu fashion trophy onnu, adhula vandu na summa model la participate panni appadi aarambicha oru vishayam. then I slowly realized that I truly belong in that space, and that is when I took it seriously, and then yeah, I am here wherever I am right now.
0: கல்லூரி நாட்கள்ல உங்களுடைய அந்த மால்டிங் பயணம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னீங்க. குறிப்பிட்டு எத்தனை ஆண்டுகளா அதை செஞ்சுக்கிட்டு வரீங்க நீங்க?
1: ஒரு 3 வருஷமா இப்போ ப்ரொஃபஷனலா இட்ஸ் பீன் ஓன்லி லைக் 1.5 இயர். பட் பிஃபோர் தட் ஐ வாஸ் டூயிங் ஃப்ரீலான்ஸ் அண்ட் ஐ வென்ட் த்ரூ அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள் ஜஸ்ட் டு கெட் சைன் பை an ஏஜென்சி.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: 1 வருஷம் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு இந்தியாவில வந்துட்டு அனிமா கிரியேட்டிவ்ஸ்ங்கிற ஒரு ஏஜென்சி, ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட் ஏஜென்சிஸ் இன் இந்தியா, அவங்க வந்துட்டு ஆல் இந்தியா ஃபேஸ் ஹண்ட் மாதிரி ஒன்று பண்ணாங்க. இன் தேட் ஐ காட் டிஸ்கவர்ட் பை மார்க் அண்ட் குனிதா, த ஃபவுண்டர்ஸ் ஆஃப் தி ஏஜென்சி. அண்ட் தட் இஸ் தட் வாஸ் லைக் தி பிகெஸ்ட் டர்னிங் பாயிண்ட் ஆஃப் மை கேரியர்.
0: இவ்வளோ பேர் நிறுவனம் உங்களை தேடி வந்தாங்கன்னா அவ்வளோ திறமை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, குறிப்பிட்டு எப்போ நீங்கள் முடிவெடுத்தீங்க, அல்லது யாரை பார்த்து முடிவெடுத்தீங்க மாடலிங் தான் பா நமக்கு சரியா இருக்கும்
1: அப்படின்ட்டு? சிங்கிள் பர்சன், த எக்ஸ்பீரியன்ஸ் பிஹைண்ட் பீயிங் அ மாடல் இஸ் வாட் இன்ஸ்பயர்ட் மீ டு பிகம் அ மாடல். யோசிச்சு பாருங்களேன், யூ ஆர் பேசிக்லி கெட்டிங் பெய்ட் டு பி இன் யுவர் ஃபிட்டஸ்ட் அண்ட் டு பி இன் யுவர் பெஸ்ட் அப்பியரன்ஸ் அண்ட் தென் யூ ஆர் கெட்டிங் பெய்ட் ஃபார் இட். And அது கூட வர ட்ராவலிங், மீட்டிங் நியூ பீப்புள், எக்ஸ்ப்ளோரிங் நியூ கல்ச்சர்ஸ், திஸ் வாஸ் மை இன்ஸ்பிரேஷன்.
0: ஆக உங்களை ஆரோக்கியமாக வச்சுக்கிற அதே நேரத்தில் பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், இதுக்கும் மேலே புது அனுபவங்கள் கிடைக்கும், புது நபர்களை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஆர்வம் தான் அதிக அளவில் உங்களை வந்து இந்த துறை மேலே ஈர்ப்பை கொண்டு வந்துச்சு. சரி, இந்த துறைக்கு வந்த பிற்பாடு நீங்க இந்த லக்ஸரி பிராண்ட்ஸ், சொகுசு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த பக்கமா அதிக அளவுல நீங்க மாடல் செய்ய ஆரம்பிச்சீங்க, அத பத்தி சொல்லுங்க.
1: மாடலிங் நான் இப்போ ஆக்சுவலி திஸ் லாஸ்ட் சீசன் வாஸ் மை டெபியூ சீசன். இதுக்கு முன்னாடி நான் பாரிஸ் போயிருந்தப்போ ஐ ஹேட் லைக் இட் வாஸ் a huge disaster for me like that season because என்னோட விசா வந்துட்டு டிலே ஆயிருச்சு. சோ ஐ கம்ப்ளீட்லி மிஸ்ட் ஆல் மை காஸ்டிங்ஸ்.
0: பாரிஸ் போக முடியல.
1: பாரிஸ் போனேன் ஆனா ரொம்ப லேட்டா போயிட்டேன். எல்லா காஸ்டிங்ஸும் மிஸ் பண்ணிட்டேன்.
0: புரியுது.
1: அப்போ அந்த ஃபர்ஸ்ட் சீசன் வாஸ் லைக் a huge setback for me. I lost a lot of motivation. அதுக்கப்புறம் என்னோட மேனேஜர், மை ஏஜென்ட் Philippe, shout out to Philippe if you're watching. He gave me so much reassurance that I wanted to hear. Adukapra the next season was the last season. Appoda I went to Paris and I did my debut show for Karthik Research, which is also an Indian designer. So angarande in the luxury brands and high fashion brands kuda the journey started. And then I moved to Madrid Fashion Week.
0: நிகழ்ச்சிகளுக்கு போறது சாதாரண காரியமே கிடையாது. கண்டிப்பா உங்களுடைய இந்த குறுகிய பயணத்துல நீங்க பல சவால்களை பார்த்திருப்பீங்களே. சில பேர் உங்களை பிடிச்சிருக்கோம்னு சொல்லுவாங்க, சில பேர் பிடிக்கலன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து உங்களை புண்படுத்துற மாதிரி கூட பேசியிருக்கலாம். அதெல்லாம் எப்படி, என்ன நடந்துச்சு, எப்படி தாண்டி வந்தீங்க சொல்லுங்களேன்.
1: ஒன்னா ரெண்டா ஸ்ட்ரகிள் அப்படின்னு, ஐ மீன் மாடலிங் மைட் லுக் வெரி கிளாமரஸ் ஃப்ரம் அவுட் சைட் சம்டைம்ஸ் இட் இஸ் பட் நோபடி ரியலைசஸ் தி ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் தி அபண்டன்ஸ் அமௌண்ட் ஆஃப் காம்படிஷன் தட் கோஸ் பிஹைண்ட் இட். அதாவது நம்மளை ஒரு ஒரு மாடலை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு தேர் ஆர் தௌசண்ட் மோர் மாடல்ஸ் இன் தி லைன்.
0: போட்டி தன்மை
1: அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில டு கீப் யுவர் கான்ஃபிடன்ஸ் அப் to keep on like motivating yourself is the real struggle. And along with that, for me personally when it was my first season, right,
0: adukku munadi
1: na vandu India vittu veliya ponadhe kedaiyadhu. It was my first ever time out of India. அதாவது ஏர்போர்ட்ல இன்டர்நேஷனல் டெர்மினல் பக்கம் கூட நான் பார்த்தது கிடையாது, ஆனா டைரக்டா தூக்கி பாரிஸ்ல போட்டாங்க. சோ for a person like me who is from, you know, Coimbatore,
0: mm-hmm.
1: there is no much exposure about fashion industry. Nana ella
0: kattikittinga
1: research panni kattikitte ponadhu vandu it's like a huge thing for me.
0: Tanush, neenga சர்வசாதாரணமா சொல்றீங்க இந்த மாதிரி நான் பாரிஸ் போனேன், மட்ரிட் போனேன், நீங்க சவாலை கூட சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. ஆனா அந்த ஒரு கணம் இந்த ரிஜெக்ஷன் அப்படின்னு ஆங்கில சொல்லுவாங்க, மறுப்பு அப்படின்னு தமிழ்ல ரொம்ப அழகா சொல்லுவோம். இந்த மறுப்பை நீங்க எப்படி சமாளிப்பீங்க? ஏன்னா மனசு வலிக்கும்ல.
1: இட் வாஸ் ஸ்டார்டிங்ல ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. மாடலிங்ல வந்துட்டு ரிஜெக்ஷன் இஸ் வெரி வெரி வெரி காமன். லைக் பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஆஸ்பைரிங் மாடல்ஸ் ஹூவர் இஸ் வாட்சிங், rejection is always there in modeling. But இத வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, இப்ப நம்ம ஒரு காஸ்டிங் போறோம்னு வச்சுக்கோங்க, even if you don't get the thing, whatever the job it is, but you are privileged enough to be in that casting.
0: அந்த வாய்ப்பு கிடைக்கதே பெரிய விஷயம்ன்றீங்க.
1: Exactly. அந்த ஒரு காஸ்டிங் போறோம்னா, there are first you have to get selected and then they call you for the casting.
0: Oh.
1: Open castings irukum, but most of the castings they pre-select the models and only the selected models go there. Adhuve 100 per irupanga. Yeah, anga poi angarundhu. So for you to just be there is a privilege.
0: Ah.
1: A lot of people would die for that.
0: So
1: anga irukumbodhu, like, you have to be in your best so that the casting director, even if he doesn't select you, adutha vaati ungala paatha ungala nyaavaga vechikkira mari, like, you have to be there.
0: Puriyudhu.
1: Yeah, exactly.
0: Ippo oru sarasari casting call, audition inga solala, nerumuga thervu eppadi irukum Danush?
1: Oh, it's intense when it, especially when it's in places like Paris and Milan. Fashion week season vantale, there will be thousands and thousands of models coming from all over the world, right? And you have multiple castings in a day. You have to be in one place at even in like half an hour span, like, there will be different castings. So you have to run from one place to another. You have to schedule like how you are going to manage your castings. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்றது வந்துட்டு, இட் இஸ் வெரி, இட்ஸ் ஆல்சோ வெரி த்ரில்லிங். அண்ட் இட்ஸ் லைக், யா,
0: அது கொஞ்சம் பதட்டமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்.
1: எஸ் எக்ஸாக்ட்லி.
0: சரி, சொல்லுங்க.
1: I was saying, like, I love the part, like, where you get to meet a lot of people in the castings, like, from all over the world. நிறைய countries ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. You get to explore a lot of things. Like I said, for me, like,

0: சில வீரையா அவர் சொல்லியிருக்காரு, நீங்க எடுத்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு வீரமான செயல், போட்டி போட்டு மாடல் பண்றது கஷ்டம், சுலபமான காரியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லட்சுமி மாரிமுத்து ஒளியுடைய உச்ச நேர் அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க பாக்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்ட்டு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சரி, தொடர்ந்து தனுஷ் கிட்ட பேசுவோம். கேட்க வேண்டிய கேள்வி எனக்கு ஒரு சில இன்னும் இருக்கு. உங்களுக்கும் நேர்களே கேள்விகள் இருக்கு அல்லது கருத்துக்கள் இருக்குன்னு சொன்னா நீங்க ஃபேஸ்புக் லைவ் பக்கமா வாங்க, தனுஷ் உங்க எல்லாரையும் சந்திக்க அவளா காத்துட்டு இருக்காரு. இப்போ ஒரு சிறு இடைவேளை, அதனை அடுத்து தொடர்ந்து பேசுவோம். இது வணக்கம் சிங்கே,
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 8:26 ஆகிவிட்டது, விபத்து நேர்ந்துள்ளது. துவாசி நோக்கி செல்லும் PIE பிடோக் நார்த் அவென்யூ 3 பிறகு இதன் காரணத்தினால் டெம்பனிஸ் வரையிலும் போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
1: நல்ல விஷயம் தானே. எந்த இடத்துல வீடு வாங்கலாம்னு இருக்கீங்க?
0: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
1: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
0: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
1: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
0: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டியோ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களே வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
1: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready set go.

0: 8:28 ஆகிவிட்டது. Facebook Live-ல நான் தொடர்ந்து ஆன் மாடல் தனுஷ் அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இவரு பாரிஸ் மட்ரிட்னு பல பெரிய நகரங்களுக்கு போய் அங்க இருக்கிற ஃபேஷன் வீக்ல கலந்துகிட்டு சாதனை படைச்சுக்கிட்டு வராரு இந்த சின்ன வயதுல. அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லணும், அதே நேரத்துல அவரை பார்க்கணும், உரையாடணும், கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க Facebook Live பக்கமா வரலாம். சரி தனுஷ், நான் இப்ப உங்க பக்கமா வந்துடுறேன். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி எப்போதுமே நான் யோசிப்பேன். இப்ப ஒரு மாடல் தான், அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், குறிப்பிட்ட அவங்க பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கணும், இந்த உயரத்துலதான் இருக்கணும், இந்த இடையிலதான் இருக்கணும், அவங்க முகம் வந்து இந்த சீக் போன் தெரியணும், இதெல்லாம் இருந்தாதான் அவங்க மாடல் ஆக முடியும் நான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க கருத்து என்ன அதை பத்தி?
1: மாடலிங் பாத்தீங்கன்னா ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு ஃபேஷன் மாடலிங், இன்னொன்னு கமர்ஷியல் மாடலிங் சொல்லுவாங்க. ஃபேஷன் மாடலிங் அப்படிங்கிறது தான் இஸ் வாட் ஐ டூ. இந்த மாதிரி பெரிய பெரிய டிசைனர்ஸ்க்கு ஃபேஷன் வீக்ல வாக் பண்றதா இருக்கட்டும், கேம்பெயின்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் பாத்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ், ஹைட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அது ஏன் இருக்கணும்னு நான் சொல்றேன், ஏன்னா when a designer designs something, அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு டிசைன் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி வி ஹாவ் டு ஃபிட் இன் சைட் தேர் க்ளோத்ஸ் அண்ட் ஷுட் நாட் பி தி அதர் வே அரவுண்ட். இது ஒரு கமர்ஷியல் மாடலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது யார் வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இது இ-காம்ஸா இருக்கட்டும், மத்த க்ளோத் ஃபாஸ்ட் ஃபேஷனுக்கு நம்ம இந்த வெப்சைட்ல பாக்குற மாடல்ஸ் இந்த மாதிரி இருக்கட்டும், டிவி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல வர மாடல்ஸ், இதெல்லாம் கமர்ஷியல் மாடலிங்ல வரும். இதுக்கு ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இஃப் யூ ஆர் ட்ரைங் டு பி அ மாடல், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் இருந்தாதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் யோசிச்சீங்கன்னா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. தேர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் இன் திஸ் வேர்ல்ட், கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் அண்ட் யூ வில் ஃபைண்ட் யுவர் ஓன் திங்.
0: நல்லவேளை சொன்னீங்க, விதவிதமான பிரிவு இருக்கு இந்த மாடலிங்ல அப்படின்னு.

0: ஏன்னா பலருக்கும் தெரியாது, எனக்கே தெரியாது. இப்ப நீங்க சொல்றத வச்சு பார்த்தா இப்ப நடிகர்கள் அது மட்டும் இல்ல, சமூக ஊடக பிரபலங்கள் இன்ஃபுளுசஸ் இவங்களா கூட இப்ப மாடலிங் பண்றாங்க. அதெல்லாம் வந்து அந்த கமர்ஷியல் மாடலிங் வணிக ரீதியா நடக்கிறது நீங்க சொல்றது இல்லையா. ஆனா நீங்க இருக்கிறது வந்து முழுக்க முழுக்க ஃபேஷன் துறையுடைய ஃபேஷன் வீக் மாடலிங் இல்ல.
1: இதுல நான் இன்னொரு விஷயமும் கான்ட்ரடிக்டிங்கா இருக்கும், ஆனா ஃபேஷன் மாடலிங்லயும் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ உடைச்சு நிறைய நிறைய சூப்பர் மாடல்ஸ் இருக்காங்க. அவ்வளவு ஹைட் இல்லாமையும் அந்த மெஷர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாமையும் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபேஷன் இண்டஸ்ட் ஃபேஷன் மாடலிங் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு தே ஹாவ் அச்சீவ் பிக் பிக் திங்ஸ். அதெல்லாம் ஏன்னா தே ஹேட் அ வெரி வெரி யூனிக் பர்சனாலிட்டி. அவங்களோட பர்சனாலிட்டி இட் வாஸ் நாட் ignorable. அந்த அளவுக்கு அவங்க இருந்தனால they have like break the norms.
0: புரியுது.
1: சோ
0: வாய்ப்பு இருக்கு
1: along with
0: கண்டிப்பா அது சரியா வாய்ப்பு இருக்கு.
1: along with your standards also build your personality is what I'm trying to say.
0: பிரமாதம் தனுஷ், இப்ப நீங்க ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்றீங்க, குறிப்பா அந்த ஃபேஷன் வீக் சில எதிர்பார்ப்பு இருக்குன்னு, என்னதான் எதிர்பார்ப்பு? குறிப்பிட்டு என்ன எடை, என்ன உயரம், என்ன உடை, எப்படி நடக்கணும், என்னதான் எதிர்பார்க்கறாங்க?
1: ஸ்டாண்டர்ட்ஸ்ல பேசிக் பாத்தீங்கன்னா ஹைட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் தான். இப்போ ஹைட் ஃபார் மென் இட்ஸ் லைக் மினிமம் 6 feet இருக்கணும்னு சொல்லுவாங்க. அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் தே ஹாவ் அ பர்டிகுலர் மெஷர்மெண்ட்ஸ் வித் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் செஸ்ட் விச் அது ஒவ்வொரு டிசைனருக்கும் மாறும், ஒவ்வொரு க்ளோதிங் இதுக்கும் மாறும்.
0: ஓகே,
1: அப்போ சோ அந்த நம்ம எந்த டிசைனருக்காக நம்ம காஸ்டிங் போறோமோ அதுக்கேத்த மாதிரி நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் மாறும்.
0: அதுக்கேத்த மாதிரி இருக்கணும், அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி. நீங்க ஆரம்பத்துல சொல்லிருந்தீங்க அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நீங்க சரியா இருக்கணும், உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அவங்க வருவாங்கங்கிறது நடக்காத காரியம் இல்ல. அதுதான் இந்த துறையை பொறுத்தவரை. சரி, இப்ப இந்த துறைக்கு நீங்க வந்திருக்கீங்க, இத்தனை வாக் எல்லாம் போயிருக்கீங்க, பல நாடுகளுக்கு போயிருக்கீங்க, உங்க குடும்பம் அதை பத்தி என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு எப்படி ஓகேயா?
1: என்னோட அம்மா அப்பாவா இருக்கட்டும், என்னோட கசின்ஸா இருக்கட்டும், என் ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், எல்லாரையுமே நிறைய டார்ச்சர் பண்ணிருக்கு இந்த விஷயத்துல வந்து. எல்லாரையுமே நான் இன்வால்வ் பண்ணிருக்கேன்.
0: என்னோட
1: காஸ்டிங் வீடியோஸ் எடுக்கிறது,
0: என்னோட
1: ஆடிஷன் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்றது, என்னோட அக்கா எல்லாம் வந்துட்டு ஷி மேக்ஸ் மீ ஃபேஸ் பேக் ஹேர் பேக் இதெல்லாம் பண்ணிக்கோன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவேன். ஐ ஹேவ் வெரி வெரி சப்போர்ட்டிவ் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ அம் லைக் வெரி கிரேட்ஃபுல் ஃபார் தம்.
0: அது ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்களா தனுஷ் இந்த துறைக்கு?
1: கண்டிப்பா. அண்ட் ஐ வுட் ஆல்சோ டெல் அதர் பேரண்ட்ஸ் அவுட் மாடலிங்கிறது வந்துட்டு அதுவும் ஒரு இட்ஸ் எ ரியல் ஜாப், இட்ஸ் எ ரியல் திங். அண்ட் And for aspiring models, they should also know that modeling is a very uncertain career.
0: Uh-huh.
1: And it's a very short-lived career. இதுக்காக வந்துட்டு படிப்பை விட்டு கொடுக்கறதோ காலேஜ்ல இருந்து ட்ராப் அவுட் பண்றதோ அதெல்லாம் கண்டிப்பா பண்ணாதீங்க. எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வென் யூ ஆர் டூயிங் திஸ் கெரியர். நீங்க இந்த கெரியர் பில்ட் பண்ணும் போது சைட் பை சைட் உங்களுக்கு வேற எந்த துறையில உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதையும் பில்ட் பண்ணிட்டே வாங்க. ஆல்வேஸ் ஹாவ் அ பிளான் பி. CD if possible. Yeah.
0: நீங்க சொல்றது பார்த்தா பயங்கரமா தான் இருக்கு இந்த துறை. ஆனா அதையும் தாண்டி வரணும்னு சொன்னா அதுக்கு கடின உழைப்பு தேவை. ஒத்துக்கிறீங்களா?
1: கண்டிப்பா. If you are really really passionate about modeling, only then come into this industry. ஏன்னா காம்படிஷன் ரொம்ப அதிகம், ப்ரெஷர் ரொம்ப அதிகம், ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகம். நம்ம அந்த ஷார்ட் பீரியட் ஆஃப் அந்த கிளாமருக்கு வேண்டி நம்ம மத்த விஷயங்கள விட்டு கொடுத்துடக்கூடாது.
0: புரியுது புரியுது. வாழ்க்கைய குறிப்பா விட்டு கொடுத்துடக்கூடாது இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா தனுஷ், இப்ப நான் கேட்க போற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலாம் இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலாம், உங்க இஷ்டம். மாடலா உண்மையிலேயே எவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும்? ஏன்னா அதான் அப்பா அம்மா தான் கேட்பாங்க எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்ட்டு. உண்மையிலேயே எவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் தனுஷ்?
1: பேஸ் பாத்தீங்கன்னா as a இப்பதான் நீங்க மாடலிங் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா the fees that you get will be less. With your experience உங்களோட ஃபீஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்.
0: Okay.
1: If you are signed with an agency, your manager will do that job for you. Like, they will know யார்கிட்ட எவ்வளோ சார்ஜ் பண்ணும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்துட்டு தே வில் சி. அதே மாதிரி கேம்பெயின்ஸுங்கிற விஷயம் இருக்கு. இப்போ ஃபேஷன் வீக்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷோக்கு இவ்வளோ காசு அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இட் மே வேரி ஃப்ரம் அதாவது 200 யூரோஸ்ல இருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாடலுக்கு ஒரு ஷோல 2000 யூரோஸ் வரைக்கும் பே பண்ணுவாங்க.
0: ஒரே ஒரு ஷோ?
1: எஸ்.
0: அதுனா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் வேலையா?
1: எஸ்.
0: 2000 யூரோஸ்.
1: தொடர்ந்து
0: உங்களுக்கு பலரும் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க, அது ஒரு பக்கம் பாத்துருவோம். தனுஷ்கே என்னுடைய வாழ்த்துக்கள், அவரு சிறப்பான ஆலோசனையை வழங்கியிருக்காரு. அதுவும் நீங்க கல்வி பத்தி சொன்னது வந்து வீரையா ரொம்ப கவர்ந்திருக்கு. நானும் அதான் சொல்லணும் நினைச்சேன். முக்கியமான ஒரு கருத்தை சொன்னீங்க. இளமதி அவங்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜென்சி, நீங்க பாக்க ரொம்ப இளமையா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காங்க. என்ன வயசு தனுஷ் உங்களுக்கு? கேட்கவே இல்லை. நான்
1: அதை 24 வயசு.
0: 24 வயசு, பாக்க 17 வயசு வரை இருக்கீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது அப்புறமே நான் கேக்குறேன். வரேன் உங்களுடைய ஸ்கின் ரூட்டீனுக்கு வரேன். மகா சொல்லிருக்காரு வாழ்த்துக்கள் தனுஷ் அப்படின்னு. செல்வராணி அவங்களும் வந்து தனுஷ்க்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. நேர்களே பாக்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம கூட நேரடியா இணையறாரு தனுஷ். அவர் நேரத்தை ஒதுக்கி நீங்க தொடர்ந்து வந்து பேஸ்புக் லைவ்ல அவருக்கு வாழ்த்துக்களை பதிவிட்டீங்கன்னா அவருக்கும் நல்லதா இருக்கும், அவர் குடும்பத்துக்கும் நல்லதா இருக்கும். அதே நேரத்துல அவரை மாதிரி இந்த துறைக்கு வரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். சரி தனுஷ், இப்போ ஒரு மாடலா நான் இருக்கும்போது நான் என்னென்னலாம் சாப்பிடக்கூடாது, நான் என்னென்னலாம் சாப்பிட்டே ஆகணும், என்னுடைய ஸ்கின் கேர் ருட்டீன், அழகு பராமரிப்பு எந்த அளவுக்கு இருக்கணும் சொல்லுங்களேன்.
1: எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஆயிலி ஃபுட்ஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணிடுங்க, பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி பேட் ஃபார் யுவர் ஸ்கின்.
0: ஐயோ,
1: என்ன கேட்டா உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டயட், கிளீன் டயட் மெயின்டைன் பண்ணாலே ஐ திங்க் யூ ஆர் சார்ட்டட். ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இத்தனை சொல்றேன், நானே கொஞ்சம் கம்மியா தான் பண்ணுவேன். இட்ஸ் வெரி ஹார்ட் ருட்டீன் டு மெயின்டைன், பட் இந்த டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்க மாடலிங்கிறத விட உங்க உடலும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கிளீன் டயட் இஸ் த கீ. கிளீனான டயட் நம்ம மெயின்டைன் பண்ணாலே போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம்.
0: ஒரு விஷயம் மட்டும்தான் போயிருது, ஒழுக்கம் தான் உயர்வை கொடுக்கும். அது இந்த பணிக்கும் பொருந்தோங்கிறது நீங்க சொல்றதுலே தெரியுது. தனுஷ், நீங்க பெரிய பெரிய நிறுவனங்களோட வேலை செஞ்சிருக்கீங்க. எந்தெந்த நிறுவனங்களோட வேலை செஞ்சீங்க, அடுத்து எந்தெந்த நிறுவனங்களோட வேலை செய்ய போறீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: கார்த்திக் ரிசர்ச் பத்தி நான் ஃபர்ஸ்ட் டே சொன்னேன், இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் ஷோ, அதனால அவங்களுக்கு ஒரு இதயத்துல ஒரு தனி இடம் இருக்கு. லைக் இன்ட்ரடியூசிங் மீ டு த ஃபேஷன் வேர்ல்ட். அப்புறம் மேட்ரிட்ல வந்துட்டு என்னோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தா பெட்ரோ டெல் ஹியரோ அப்படிங்கிற ஒரு டிசைனருக்கு வந்துட்டு ஒரு ஷோ பண்ணியிருந்தேன். அதுல வந்துட்டு உண்மையாலே ஒரு படத்துலதான் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன், பயங்கரமா இருந்தது. லைவ் மியூசிக் பிளே பண்ணிட்டு இருந்தாங்க, ஆர்கெஸ்ட்ரா இருந்தது, தேர் வர் எ லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ் அவுட் தேர் ஃப்ரம் மெட்ரிட். அண்ட் ஆஸ் அ ஃபுட்பாலர் நான் வந்துட்டு லாலிகாக்கு வந்துட்டு வாக் பண்ணேன் மெட்ரிட்ல.
0: ஓ வாவ்,
1: தட் வாஸ் அமேசிங். அண்ட் பெரிய பெரிய ஃபுட்பால் லெஜெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க, பைனீஸ் ஆஃப் ஃபுட்பால்.
0: யாரெல்லாம் பாத்தீங்க?
1: ஐ சோ காசியாஸ். மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு ஃபுட்பாலரா லாலிகா போகணும்னு எதிர்பார்த்தது, ஒரு மாடலா போனது வந்துட்டு இட் வாஸ் a crazy twist.
0: வாழ்க்கைய பாருங்க, நம்பவே முடியல. கோயம்புத்தூர்ல நீங்க வந்து சாதாரண பையனா இருந்தீங்க, திரும்பி பார்த்தா நோக்கேம்ல மணிக்கணும் மட்ரிட்ல, அதுவும் இக்க கசியாச பாக்குற அளவுக்கு போயிருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப வியப்பா இருக்கு இதை கேக்குறதுக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் புரியுது, உங்களை மாதிரியே உழைச்சா எந்த உயரத்தை வேணாலும் அடையலாங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. தனுஷ், அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சொன்னேன் வா டக்குன்னு அதான் தோணுச்சு. சிவரூபிணி அப்படிங்கிற நேர் என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி சர்வதேச மேடையில ஒரு தமிழ் முகத்தை பார்ப்பது மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் அடுத்து சொல்லணும்னு நினைச்சேன். இன்றைய உலகத்துல தமிழர்கள் வெவ்வேறு துறையில சாதனை படைக்கிறாங்க. அதுவும் ஹாலிவுடா இருக்கட்டும், நீங்களே பார்த்துருப்பீங்க. அது வரைக்கும் தமிழ் பொண்ணுங்க சிறப்பா செய்யறாங்க, இப்ப பசங்களும் நல்லா வந்துட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு முக்கியம்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய அடையாளத்தை இந்த மாதிரி தேசிய அளவுல சர்வதேச அளவுல கொண்டு போறது?
1: நான் சொன்ன மாதிரி நான் ஒரு பக்கா தமிழ் பையன் தான். அது வந்துட்டு அண்ட் ஐ ஹவ் நெவர் ட்ரை டு ஹைட் இட் ஃப்ரம் எனி திங். நம்ம இப்போ ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்லலாம் இருக்கும் போது, இப்போ இப்போ எல்லாரும் சொல்ல வரல, சிலர் வந்துட்டு நம்மளோட கல்ச்சரையும் நம்மளோட ஐடென்டிட்டியும் வந்துட்டு வெளியே காட்டுறது வந்துட்டு அவ்வளோ, தே வர்ஷிப் வெஸ்டர்ன் கல்ச்சர் and they don't realize how cool our culture is. Not நம்ம தமிழ் கல்ச்சர்னு மட்டும் நான் சொல்ல வரல, நம்ம சவுத் ஏசியன் கல்ச்சர்னு ஃபுல்லா நம்ம எடுத்துட்டோம்னா ஐ திங்க் இட்ஸ் சோ கூல். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க என்னால பாரிஸ்ல எத்தனை மாடல்ஸ் வந்துட்டு இளையராஜா கேக்குறாங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இப்ப வரைக்கும் வந்துட்டு லாட் ஆஃப் இளையராஜா ஃபேன்ஸ்
0: அறிமுகப்படுத்திருக்கீங்க.
1: Yes. And yeah, I don't know, like I think it's very cool to represent your own culture and your own people. Yeah, and in the mari in ipo like you said ipo na inge Coimbatore mari or a city la irundha na inda ivlo thoram porana it is also like or puliyar soli potta mari irukku enakku. It's not impossible abdin solra mari. கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் வரணும், நிறைய பேர் வந்துட்டு நம்ம மக்களை ரெப்ரசென்ட் பண்ணணும்.
0: நிச்சயமா. எனக்கு என்ன தெரியுமா தனுஷ் தோணுது, இவ்வளோ பெரிய ஃபேஷன் கடல்ல நீங்க தனிச்சு தெரியுறீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய காரணம் உங்களுடைய தமிழ் தான். தமிழ் அப்படிங்கிற ஒரு அடையாளம் தான் அதுதான். பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து உங்களை சிங்கப்பூர் வரைக்கும் இப்போ கொண்டு வந்திருக்குது, அடுத்து இன்னும் பல உயரங்களை கொண்டு போகும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு சந்தேகமே இல்லை. எந்தெந்த தமிழ் பையன்லாம் இப்போ வானொலியை கேட்டு இருக்காரோ பார்த்துட்டு இருக்காரோ அவருக்கெல்லாம் ஒரு ஆசை வந்திருக்கும், தனுஷ் மாதிரி நாமளும் சாதனை படைக்கணும் அப்படின்னு. நிறைவா உங்களுடைய சிங்கப்பூர் ரசிகர்களுக்கு தான் பல பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கருத்து. என்ன சொல்ல போறீங்க தனுஷ்?
1: ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ஆளை வச்சுன்னா பேசுறதுல கேட்க வந்ததுக்கு. அண்ட் ஃபார் ஆல் தி ஆஸ்பைரிங் மாடல்ஸ் அவுட் தேர், டோன்ட் எவர் கிவ் அப். நீங்க உங்க ஆல்வேஸ் ட்ரை டு பில்ட் கான்ஃபிடென்ஸ், உங்க மேல இருக்கிற கான்ஃபிடென்ஸ் ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பிலீவிங் இன் யுவர் செல்ஃப் அண்ட் எவ்ரிதிங் இஸ் பாசிபிள்.
0: பிரமாதம் தனுஷ், இன்னும் பல மேடைகளை நீங்க போய் அடையணும், கலக்கணும். அதை தொட்டு உங்களை மறுபடியும் சந்திக்க ஒலி உண்மைதாரிட்ல நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட பேசினதுக்கு மிக்க நன்றி தனுஷ்.
1: தொடர்ந்து
0: இந்த காணொலிக்கு கீழே நீங்க உங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிட்டீங்கன்னா அவருக்கும் அது பாக்குறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அவருடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஏன் தனுஷ் மாதிரி வரணும்னு ஆசைப்படுற எல்லா பசங்களுக்கும் அது உற்சாகத்தை கொடுக்கும். வாங்க ஃபேஸ்புக் லைவ் பக்கமா, அங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. இப்ப ஃபேஸ்புக் லைவ்க்கு டாட்டா சொல்லிட்டு நான் தொடர்ந்து வானொலியில நிகழ்ச்சி படைக்க போறேன். இது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 8:44 ஆகிவிட்டது. விபத்து நேர்ந்துள்ளது சாங்கியை நோக்கி செல்லும் PIECP ஏர்போர்ட் சாலை அந்த பகுதிக்கு பிறகு இரண்டாம் தடத்தில்
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: அனிதா, உயில் எழுதணும்னு சொன்னீங்க, முடிச்சிட்டியா?
1: ஆமா, வைட்ஃபீல்ட் லா கார்ப்பரேஷனுக்கு போனேன். உயில்கள், உயில்களை நிறைவேற்றுவது தொடர்பான வழக்குகள்ல பெயர் பெற்றவங்க, குற்றவியல், சிவில், விவாகரத்து வழக்குகள்ல அனுபவம் பெற்றவங்க.
0: அப்போ நேர்மையான சேவை, சிறந்த தொழில்முறை. இப்பவே போறேன்.
2: வைட்ஃபீல்ட் லா கார்ப்பரேஷன், உங்கள் நம்பகமான சட்ட ஆலோசகர். பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களின் சேவையை நாட அழையுங்கள். 6294 9602 அல்லது 6294 9603.
3: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
4: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
5: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
6: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
5: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள். www.sinda.org.sg/student.
7: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே யூபிஓபி 1 கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள், தவறவிடாதீர்கள்.
8: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் யூஓபி 1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணைய தளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
9: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டி தன்மை என்ற சூழலில் மீரிகாம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirikop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready set go.

0: தீபாவளி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, அதுக்கு முன்னால பட்டியல் படத்துல இருந்து பாடல் உங்களுக்காக இடம் பெற்றது. யுவன் சங்கர் ராஜா இசையில வந்த இரண்டு பாடல்கள் நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். 8:56 ஆகி விட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. KPEECP செல்லும் வழியில் டேம்பனி சாலைக்கு பிறகு காரணம் அங்கே விபத்து.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: தொடரும் தினம் ஆர்கேஜினை
1: வசந்தம் வாயிலாக ஒலி 96.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 96.8 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
2: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 96.8
2: கேட்டாலே பரவசம்.
3: வணக்கம்.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை.

நிலாவேவா வரத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. வித்யாசாகர் கோபால் ராவ்னு ஒரு பட்டாளுமே பாடி அந்த பாடல் நிச்சவங்களை ஆட்டம் போட வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இந்த பாடலுக்கு நானும் சஜினியும் லைட்டா ஆடியிருக்கோம். அந்த காணொலி இப்ப ஒலி 968 இன்ஸ்டாகிராம் டிக்டாக் பக்கங்கள்ல இருக்கு. போய் பாருங்க, லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க அந்த காணொலிய மறக்காம மத்தவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. அமரன் பட பாடலையும் கேட்க போறீங்க. ஆதித்யனுடைய இசையில ஸ்ரீ வித்யா பாடிய இரண்டு பாடல்கள் உங்க சேவைகளை தேடி வருது. இணைந்திருங்க என்னோட. இது உங்க அபிமான வணக்கம் சிங்கை.

0: எப்பாரு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை!
2: வெளியில வாங்க. அம்மா எங்க?
0: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான
4: சொல்லுங்கள் ராஜமாதா.
5: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
4: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
5: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
4: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
5: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
4: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
5: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம், கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: 90 ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
1: ஒலி 96 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:13 ஆகிவிட்டது. விபத்துகள் நேர்ந்துள்ளன. PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில் ECP ஏர்போர்ட் சாலைக்கு பிறகு சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் ஹேவ்லாக் ரோட் எக்ஸிட் அங்கே வாகனம் பழுதாகியுள்ளது. PIE சாங்கி நோக்கி செல்லும் வழியில் BKEக்கு பிறகு
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தொடரும் தினம் ஆர்கேஜினை.
1: உங்களுக்கு தெரியுமா,
2: ஜூன் 22 தேதியான இன்று பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. அதனை பத்தின விவரங்களை இப்ப நாம தெரிஞ்சு போவாங்க. 1815 பிரெஞ்சு பேரரசர் நெப்போலியன் 2 முறையாக அவருடைய பதவியை இதே நாள் June 22 1815 கைவிட்டார் அப்படின்னு தகவல்கள் சொல்லுது. 1949 அமெரிக்கால இருக்கிற நியூ ஜெர்சி அப்படிங்கிற பகுதியில பிறந்தார் மேரி லூயிஸ் ஸ்ட்ரிப் என்ற இயற்பெயரை கொண்ட மேரில் ஸ்ட்ரிப். உலக புகழ் பெற்ற ஹாலிவுட் நடிகையான இவங்க சாதனை அளவா 21 முறை அகாடமி விருதுகளுக்கு நியமனம் பெற்றவங்க. 1986 நடைபெற்ற ஃபிஃபா உலகக்கிண கால்பந்து போட்டிகளின் காலிறுதி ஆட்டம் இதே நாள் June 22 நடைபெற்றது. அதுல இங்கிலண்டும் அர்ஜென்டினாவும் பொருந்திருந்தாங்க. வரலாற்றிலேயே ஆக அதிக அளவுல சர்ச்சைக்கு உள்ளான ஹேண்ட் ஆஃப் காட் அப்படிங்கிற கோல இந்த ஆட்டத்துல டியாகோ மரடோனா பொருந்திருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க தகவல். இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர் கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: அக்ஷய ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷய ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
2: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
3: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
2: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: சில பாடல்களை கேட்டீங்க, பிரியம் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால தாயின் மணிக்குடி படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அடுத்ததா தேனிசி தென்றல் தேவா பக்கமா நாம போக போறோம். கல்லூரி வாசல் படத்துல இருந்து பாடல் வரப்போகுது. அடுத்து நினைத்து கொஞ்ச நேரத்துல உங்களுடைய ஆரோக்கியத்தை பேணிக்காக்க ஒவ்வொரு ஆண்டும் இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியாகோ வசந்தம் ஒலி 968 நாங்க ஒன்னா சேர்ந்து இணைந்து வழங்கும் நிகழ்ச்சி தான் சுகாதார விழா 2026. ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 தொடங்கி பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில் நடக்க போற இந்த நிகழ்ச்சியில பல பரிசோதனைகளை நீங்க மேற்கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் வர்றவங்களுக்கு நாங்க நன்றி சொல்லிக்கிறோம். இந்த ஆண்டாவது வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்க சொல்றதுலாம் கண்டிப்பா நீங்க வரணும். சிங்கப்பூரர்களும் நிரந்தரவாசிகளும் இதுல இலவசமா கலந்துக்கலாம். இலவச பரிசு பைகளும் உண்டு. இப்போதே நீங்க முன்பதிவு செய்யணும், மறந்துடாதீங்க. மேல் விவரங்களுக்கு போக வேண்டிய இணைய பக்க முகவரி registration.heb.org.st. சுகாதார விழா 2026. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 169.90 வெள்ளி.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே யூஓபி ஒன் கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவறவிடாதீர்கள். உங்களின் தினசரி செலவுகளில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் யூஓபி ஒன் கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வெள்ளி வரை சேமிப்பை பெறுங்கள். கிராப் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிபி கோ ஆகியவற்றில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் எஸ்பிசி நிலையங்களில் 22.66 விழுக்காடு வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
1: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்குதான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வாக்ஸிங், அழகு பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232 355 செம்மவாங்குவே கோல்டன் பியூட்டி பார்லர். மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
2: கீதா, நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
3: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமே தானே. தென்னிந்திய, வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுமையின் சுவை சுண்டி இழுக்கும்.
4: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒருக்களை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். 8B சைவ உணவகம்.

0: வணக்கம், சிங்க நிகழ்ச்சியில இருந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 9:40. போக்குவரவு நிலவரத்தை பொறுத்தவரை SLEBKE செல்லும் வழியில் TPE அந்த பகுதிக்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. போக்குவரவு நெரிசலாக இருக்கின்றது BKE வுட்லண்ட்ஸ் செல்லும் வழியில் வுட்லண்ட்ஸ் செக் பாயிண்ட், அங்கேயும் ECP நகரை நோக்கி செல்லும் வழியில் AYEMCE பிடோக் சவுத் அவென்யூ 1 இவற்றுக்கு உட்பட்ட பகுதிகளிலும்
1: போக்குவரத்து நிலவரம்.

0: ஜினை ஒலி ஒன்பது ஆறு எட்டில்
1: சினிமா சினிமா
0: விஜய் ஆண்டனி புரியாத இதுவரை நம்ம கேட்டாத வார்த்தைகள் எல்லாம் அவருடைய பாட்டுகளை பொருத்தி அழகு பார்த்தாரு விஜயாந்தனி. சமீப காலத்துல பல படங்களை நடிச்சிட்டு வராரு அப்படிங்கறது உங்களுக்கும் தெரியும். இவரோட நடிப்புல அண்மையில வெளிவந்த படம் நூறு சாமி.
2: இந்த உலகத்துல உயிரா பிறந்துட்ட எல்லாருக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? சாப்பிடுறது, தூங்குறது, ஒரு தோணத்தை எடுக்கிறது. சரி, இப்ப ஏன் நீங்க சந்தோஷமா இருக்கீங்க?
3: எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சுங்க.
2: ஏன்
3: ஏங்க உங்களை ஏதாவது பிடிக்கலன்னு சொன்னதாங்க இப்படி ஏன் கேட்கணும்?
0: நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்தை பார்த்த உணர்வு இந்த படத்தை பார்க்கும் போது எனக்கு கிடைச்சது. இந்த படத்துல சொல்லப்பட்டிருக்கிற கருத்து எல்லாருக்கும் பொருந்துமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான பதில் என்கிட்ட இல்லை. ஆனா குடும்பத்தோட நீங்க இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க பார்க்கலாங்கிறத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியுங்க. விஜய் ஆண்டனி, சுவாசிகா, அஜய் திஷன் பல பேர் நடிச்சிருக்கிற இந்த திரைப்படத்தின் பேர் நூறு சாமி. வாய்ப்பு கிடைச்சா பாருங்க.
4: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி, கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.

0: அருண். என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 900-202-2196. செல்லுங்கள் newmtechgroup.com.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: அருண் ஐஸ்கிரீம்ஸ்
2: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 633-9888 மின்னஞ்சல் முகவரி mae@miracop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready-set-go.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.

0: ஏஆர் ரஹ்மானோட இசையில இரண்டு பாடல்களை கேட்டீங்க. ரட்சகன் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால என் சுவாச காற்றை படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது.
1: 9:06 நிலவரம்
0: 9:54 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, பல இடங்கள்ல கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா SLE BKE செல்லும் வழியில் TPEக்கு பிறகும், துவாசை நோக்கி செல்லும் PIE அப்பர் ஜூரோங் சாலைக்கு பிறகும், சாங்கி நோக்கி செல்லும் PIE BKEக்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன. KPE ECP செல்லும் வழியில் டெம்பரி சாலை அங்கே விபத்து.
2: போக்குவரத்து நிலவரம்.

வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026 இந்த நிகழ்ச்சிக்கான பதிவு இன்று இரவோட முடியுது. சொல்ல போனா 11:59 மணியோட நிறைவடையுது. ஆக நீங்க இன்னும் பதிவு செய்யல அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பிள்ளைகளை பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீங்க போக வேண்டிய இணைப்பக முகவரி go.mediaacademy.sg/oli-apw அல்லது மேல் விவரங்களை பெற்றுக்கொள்ள நீங்க நாடலா 6333 3888. இந்த தகவலோட விடை பெற்றுக் கொள்வது நான் ரவி ஜி. நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திக்கிறேன். பாய்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் உன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: காலை மணி 10 மீடியாகாப் ஒளி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற முதல் சுற்று பேச்சில் இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பிரச்சினையை தீர்ப்பதற்கு சிறப்பு குழுவை அமைக்க இருதரப்பும் இணங்கியிருக்கின்றன. அது பற்றிய அறிக்கை சற்று முன் வெளியிடப்பட்டது. நேற்று மாலை தொடங்கிய பேச்சுவார்த்தை இரவு நெடுநேரம் தொடர்ந்தது. சுவிட்சர்லாந்தில் தற்போது அதிகாலை 4 மணி. சற்று முன்புதான் முதல் சுற்று பேச்சு முடிவுற்றதாக குற்றறிக்கை கூறியது. அமெரிக்க தரப்புக்கு தலைமையேற்கும் துணை அதிபர் ஜே டி வான்ஸ் ஈரானுடன் உறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டும் என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டார். அணு ஆயுத கனவை ஈரான் கைவிட வேண்டும் என்பதே அமெரிக்காவின் முக்கிய நிபந்தனை. லெபனானில் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் கேட்கிறது. தற்போது செய்தியாளர் கூட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி பேச்சில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். ஆசியாவில் பங்கு விலை இறங்கியிருக்கிறது. உலக அளவில் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்திருக்கிறது. அனைத்துலக கச்சா எண்ணெய் ஒரு விழுக்காடு அதிகரித்து $81 மேல் சென்றது. அமெரிக்காவின் WTI 2.75 விழுக்காடு அதிகரித்து பீப்பாய்க்கு $78 மேல் போனது. போருக்கு முன்பு அது $67 இருந்தது. ஹோமஸ் நீரிணையை வெள்ளிக்கிழமை 32 கப்பல்களும் சனிக்கிழமை 26 கப்பல்களும் கடந்தன. ஈரான் நீரிணையை மூடுவதாக சொன்ன பிறகு கப்பல் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக கண்காணிப்பு தளங்கள் சொல்கின்றன. இந்தியாவில் 2 நாள் பிரிக்ஸ் பாதுகாப்பு மாநாடு இன்று தொடங்குகிறது. சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி, ரஷ்ய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் செகே சகு, ஈரான் உள்ளிட்ட மற்ற நாடுகளின் உயர் பாதுகாப்பு தலைவர்களும் அதில் கலந்து கொள்கின்றனர். ஈரான் உக்ரைன் போர்கள் பற்றி பேசப்படலாம். பிரிக்ஸ் அமைப்புக்கு இந்தியா தலைமை வகிக்கிறது. 11 பெரிய நாடுகள் அதில் அங்கம் வகிக்கின்றன. உலக மக்கள் தொகையில் பாதி, உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 40 விழுக்காடு, உலக வர்த்தகத்தில் கால்வாசி பிரிக்ஸ் நாடுகளுக்கு சொந்தம். செப்டம்பர் மாதம் இந்தியாவில் பிரிக்ஸ் உச்சநிலை மாநாடு நடக்கிறது. முன்னோட்டமாக இன்றும் நாளையும் நடைபெறும் பாதுகாப்பு கூட்டம் அமையும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே தற்காலிக வர்த்தக உடன்பாடு நெருங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் வர்த்தக பேராளர் ஜமிசன் கிரியா 2 நாள் பயணம் மேற்கொண்டு நாளை புதுடில்லி செல்கிறார். உடன்பாடு ஏற்பட வேண்டும் என்று அமெரிக்கா விரும்புவதாக தகவல் அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன. அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் 10 விழுக்காட்டு வரியை விதித்திருக்கிறது. அந்த தற்காலிக வரி அடுத்த மாதம் 24ஆம் தேதி நிறைவு பெறும். அமெரிக்கா இந்தியாவின் 2வது பெரிய வர்த்தக நாடு. கடந்த நிதியாண்டில் இந்திய ஏற்றுமதி அதிகரித்து சுமார் $87 பில்லியன் எட்டியது. பிரிட்டிஷ் பிரதமர் கஸ்டாமர் ஆளும் தொழிற்கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகுவது பற்றி இன்று அறிவிக்கக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. டவுன் ஸ்ட்ரீட் பிரதமர் அலுவலகம் அந்த செய்தியை மறுக்கிறது. பிரதமர் தொடர்ந்து போராடுவார் என்று அது கூறுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் பிரதமர் ஸ்டாமர் விலகுவார் என்று சொல்லி அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். எப்படி தெரியும் என்று அவர் சொல்லவில்லை. இருவருக்கும் இடையே ஈரான் போர் உள்ளிட்ட பல விவகாரங்களில் கருத்து வேறுபாடு தொடர்கிறது. திரு ஸ்டாமர் 2015ஆம் ஆண்டுக்கு பிறகு பிரதமர் பதவிக்கு வந்திருக்கும் முதல் தொழிற்கட்சி தலைவர். கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டி வந்தால் போராடி பார்த்துவிடப் போவதாக திரு ஸ்டாமர் இதற்கு முன் கூறினார். அமெரிக்காவின் சிக்காகோ நகரில் வார இறுதியில் நடந்த பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 7 பேர் மாண்டனர், மேலும் 38 பேர் காயமுற்றனர். நகரின் பாதுகாப்பில் ராணுவம் தலையிட வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் மீண்டும் குரல் கொடுத்திருக்கிறார். AP செய்தி நிறுவனம் சிக்காகோ காவல்துறையின் தகவலை மேற்கோள் காட்டி மொத்தம் 24 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்ததாக கூறியது. ஒரு சம்பவத்தில் விடுமுறையை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்களுக்கு நடுவே காரில் சென்ற இருவர் கூட்டத்தை நோக்கி சரமாரியாக சுட்டனர். தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவினால் 2 பெண்கள் மாண்டனர். மேலும் 60க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 4 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 23 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஜுமானி ஜுவாங், பி மாலோத்தி என்ற பெண்கள் மாண்டதாக இந்து நாளேடு கூறியது. இரண்டு பெண்களும் ஒடிஷா மாநிலத்திலிருந்து வேலைக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் என்று தெரிகிறது. விதிமுறையை மீறியதற்காக பீட்டர் அண்ட் பால் கடல் உணவு ஆலையின் உரிமையாளரும் நிர்வாகியும் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் கூறின. உலகக்கிண்ண கார்பந்து. கார்பந்து உலகில் அதிகம் அறியப்படாத காபே வெடே அணி இன்று காலை நடந்த ஆட்டத்தில் உருகே அணியோடு 2-2 என்று சமநிலை கண்டிருக்கிறது. 12 பிரிவுகளாக போட்டி நடக்கிறது. முதல் 2 இடத்தை பிடிக்கும் நாடுகள் அடுத்த சுற்றுக்கு செல்லும். 3வது இடத்தை பிடிக்கும் நாடுகளில் அதிக புள்ளிகளை கொண்ட முதல் 8 நாடுகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும். 2 ஆட்டங்களிலும் சமநிலை கண்டுவிட்ட காபோ வெடே அப்படி தகுதி பெறும் வாய்ப்பு உள்ளது. அடுத்து அது சவுதி அரேபியாவை சந்திக்கும். ஸ்பெயின் சவுதி அரேபியா ஆட்டத்தில் 4-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றிருக்கிறது. ஈரான் பெல்ஜியம் சந்தித்த ஆட்டம் கோலின்றி சமநிலையில் முடிந்தது. 2 ஆட்டங்களில் சமநிலை கண்ட ஈரான் முதன்முறையாக அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு உள்ளது. கோல் காவலர் அலிரேசா பெரன்வான் இன்று உலகின் முன்னணி நட்சத்திரங்களை கொண்ட பெல்ஜியத்தின் எல்லா விதமான கோல் முயற்சிகளையும் தடுத்துவிட்டார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

கேட்டுக்கொண்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

ஜென்டில்மேன் திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் மின்மினி பாடியிருந்த பாக்காதே பாக்காதே பாடலை கேட்டிருந்தோம். பாக்காதே பாக்காதேன்னு பாடினா ஓகே, கேட்காதே கேட்காதேன்னு பாடினாதான் எனக்கு நாட் ஓகே. இன்றைய நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஏன்னா இன்று நான் தனியா நிகழ்ச்சி படிக்கிறேன், உங்க அன்பும் ஆதரவும் எனக்கு தேவை. அது மட்டும் இல்லாம சில பேர் மனசுல நினைச்சதை அப்படியே சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லும் போது என்ன ஆகுது, அதோட பின் விளைவுகள் என்ன, அதை பற்றி இன்னும் கொஞ்சத்துல தன்முனைப்பு அங்கத்துல கேட்க போறீங்க. வாரத்தின் முதல் நாள் இப்ப ஆரம்பிச்சிருச்சு. திங்கக்கிழமை ரொம்ப சோம்பேறியா இருக்கு அது வேலைக்கு போறதுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த சோர்வான உணர்வுல இருந்து மீண்டு வர சில விஷயங்கள் நீங்க செய்யணும். அதை பற்றி இன்னும் சற்று நேரத்தில் பகிர்ந்து கொள்ள போறேன். அதற்கு முன்பு வாங்க நிகழ்ச்சியை நல்ல மென்மையான பாடல்களோட ஆரம்பிக்கலாம். என வழி நல்லா பல பெய்து உங்களுக்காக நிகழ்ச்சியை படைக்க வந்துட்டேன். உங்களுடைய காதர் இது ஆனந்தம் ஆரம்பம்.

0: மைக்கேல் மதுரை காமராஜன் கர்ணா திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள் இடம்பெற்றன. காதர், இந்த மாதிரி மென்மையான பாடல்களோட ஆரம்பிச்சா வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை நான் எப்படி வேலைக்கு போறது? ஏற்கனவே மண்டே ப்ளூஸ் கொஞ்சம் சோர்வா இருக்கு, இந்த மாதிரி பாடல்களை ஒளிபரப்பினா வேலைக்கு போக முடியல காதர் அப்படின்னு இங்க கமலா செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. கமலா, அதனாலதான் நிகழ்ச்சியின் தொடக்கத்தை சொன்னேன், சோர்வுல இருந்து மீண்டு வர சில வழிமுறைகள் இருக்கு, அது என்ன நான் இன்னும் கொஞ்சத்துல சொல்றேன். சரி, இப்ப உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, இப்ப சோர்வுல இருந்து மீண்டு வர நீங்க என்னென்னலாம் செய்வீங்க? இப்ப திங்கக்கிழமை வேலைக்கு போய் ஆகணும், சோர்வா இருக்கு, அல்லது ஏதாவது செயலை செஞ்சு முடிக்கணும், உங்களால் செஞ்சு முடிக்க முடியல, இந்த சோர்வுல இருந்து எப்படி மீண்டு வருவீங்க? நீங்க உங்களுடைய கருத்துக்களை செய்தியாகவோ குரல் பதிவாக அனுப்பி சொல்லலாம். 9678889688.
1: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்?
2: நீங்களும் அங்கிளும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: அதுக்கு காரணம் குட் டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட் டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அழையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
4: அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் பிடிஓ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
5: நல்ல விஷயம் தானே, எந்த இடத்துல வீடு வாங்கலாம்னு இருக்கீங்க?
4: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
5: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
4: இப்படிப்பட்ட பிடிஓ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
5: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு, உங்களால சமாளிக்க முடியுமா?
4: கவலைப்படாதீங்கப்பா, சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை பிடிஓ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
5: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
4: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்பா.
6: இப்ப தங்க விலையை பார்க்கும் போது அடடா, தங்க விலையெல்லாம் ரொம்ப ஏறி போயிருக்குதுப்பா, எப்படி தங்கம் வாங்குறதுன்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா அதே நேரத்துல தங்கம் என்பது ஒரு பரிவர்த்தனை மட்டும் கிடையாதுங்க, வாங்கி வைக்கிறது மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல முதலீடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா புரியுது, இப்ப நீங்க தங்க விலையை பார்க்கும் போது இப்படிதான் யோசிப்பீங்க. தங்க உங்களை விட்டு தள்ளி போகாது, அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம். நீங்க தங்கத்தை நல்ல ஒரு முதலீடாக பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது பிற்காலத்துல உங்களுக்கு ஒரு பேருதவியாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு தங்க நகைக்கு பின்னாலையும் ஒரு கதை இருக்கு, ஒரு அழகான கதை இருக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச தங்க நகை வகைகள்ல நீங்க முதலீடு செய்யலாம், நல்ல ஒரு சேமிப்பாகவும் உங்களுக்கு அமையுங்க, பிற்காலத்துல நீங்க அதை உங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்திக்கலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாயலகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

தூரத்துல இருந்தே நம்ம தீய ரசிச்சு பார்க்கலாம், ஆனா அதுவே நீங்க கிட்ட போய் கை வச்சு பாருங்களேன், சுட்ட பின் வலிக்கும். அதே மாதிரிதான் நம்ம நேர்மையா பேசுறோம்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல நம்ம வார்த்தையை அளந்து பேசாம மனதில் இருக்கிற அப்படியே கொட்டிடுறோம். இதை கேட்கிறவங்க நீங்க சொன்ன வார்த்தைகள் அவங்கள பாதிச்சுதா இல்லையான்னு அவங்க சொல்லாத வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம நேர்மையா பேசுறோமோ இல்லையோ, நம்ம கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு அந்த வார்த்தைகளை அளந்து பேசும் பொழுது, நம்ம கோபத்துல இருந்தாலும் அந்த வார்த்தைகள் பிறர் மனதை

0: புண்படுத்தாது. இந்த உண்மையை தெரிந்து புரிந்துதான் திருவள்ளுவர் அப்பவே தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட வடுனு எழுதி வச்சுட்டு போயிருக்காரு.
1: தன் முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தேவாவின் இசையில் ஹரிஹரன் சித்ரா பாடிய பாடல் அருணாச்சலம் திரையப்படத்தில் இடம்பெற்றது. அதுக்கு முன்பு தக்க தையா தையா பாடலை பாடியவர்கள் சுக்விந்தர் சிங், சுபா, உயிரே திரையப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் பாடல் இடம்பெற்றது. நேர்களே, இன்று ஒரு தலைப்பை கொடுத்திருந்தேன். இப்போ திங்கக்கிழமை நீங்கள் வேலைக்கு போகணும், அல்லது இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு வேலையை செய்து முடிக்கணும், செயலை செய்து முடிக்கணும், இப்போவே ஒரு சோர்வு ஏற்படுது, அந்த சோர்வுலேருந்து மீண்டு வர கஷ்டப்படுறீங்க, இருந்தாலும் வேலையை செஞ்சு முடிக்கணும், இந்த சோர்வை மீண்டு வர என்ன செய்வீங்கன்னு கேட்டப்போ எனக்கு குரல் பதிவு அனுப்பியிருக்கிறார்.
1: காலை வணக்கம் காதரையா, இங்கே கேட்டீங்களே எவ்வளோ எப்படி உற்சாகமா இருக்கிறது. நான் முதல்ல நாளைக்கு என்ன வேலை, நாளைக்கு வேலைக்கு போகணுமா இல்லை நாளைக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு இன்னைக்கே பிளான் பண்ணிக்குவேன். நல்லா பிளான் பண்ணிட்டு எனக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம், நல்லா தூங்கி எந்த வச்சிருவேன். அது மட்டும் இல்லை, இனிப்பான பொருள் ரொம்ப சாப்பிட மாட்டேன், அது ரொம்ப எனக்கு வந்து சோர்வை கொடுத்து தூக்கத்தை கொடுக்கும். அதனால என் தூக்கத்தை முதல்ல நான் பக்குவமா மேக் ஷூர் ஐ ஹேவ் எனஃப் ஸ்லீப், அதான் என்னோட சீக்ரெட் ரெசிபி. தேங்க்யூ ஐயா. சந்திரன் இப்போ
2: குட் மார்னிங். நான் வந்து எப்படி என்னோட மண்டே ப்ளூஸை நான் வந்து கோத்ரூ பண்ணுவேன்னா, லைக் யூனோ ஐ லுக் ஃபார்வர்ட் ஃபார் லன்ச்சஸ் அண்ட் டின்னர் வித் மை க்ளோஸ்ட் ஒன்ஸ். ஸோ அட்லீஸ்ட் அந்த லுக் ஃபார்வர்ட் பண்ணுறப்ப கூட அந்த டைம் வந்து ஓகே 3 hours தானே, ஓகே நம்ம வந்து சாப்பிட போகிறோம், அந்த மாதிரி சாப்பிட்றது தானே முக்கியம் காதர் நம்மளுக்கெல்லாம். ஸோ இட்ஸ் இட் மேக்ஸ் மை டே எனிவே.
0: சேம் பிஞ்ச் சரஸ், எனக்கும் சாப்பாடு ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் நம்ம வந்து இந்த உணவகத்துக்கு போயிட்டு நம்ம இந்த சாப்பாடை சாப்பிட போட நினைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக உற்சாகம் வந்து. ஜப்பான் நாட்டில் சோர்வை போக்க சில வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க அந்நாட்டு மக்கள். இந்த சுவாரஸ்யமான தகவல் உங்க செவிகளுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து சேரும். அதுக்கு முன்பு தொடர்ந்து உங்க கருத்துக்களை அனுப்பிட்டே இருக்க 9 6 7 8 8 9 6 8.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
3: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள். www.sinda.org.sg/students.
4: ஒரு செயல நம்ம அதிகமா ஈடுபட்டு அது விடாம செய்யும்போது அது நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு அம்சமாவே மாறிடும், ஒரு பழக்கமாவே மாறிடும். அதே மாதிரிதான் உடற்பயிற்சி. இந்த வாரம் நான் 2 முறை செய்றேன், அடுத்த வாரம் நான் 1 முறை செய்றேன் அப்படின்னு நீங்க உடற்பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தா நீங்க நிச்சயமா அதை தொடர்ந்து கடைபிடிக்க கஷ்டப்படுவீங்க. உங்களுக்கு விருப்பமோ விருப்பம் இல்லையோ நீங்க தொடர்ந்து உடற்பயிற்சி செய்தாதான் உங்க வாழ்க்கையில அது ஒரு அம்சமாவே மாறும், ஒரு பழக்கமாவே மாறும். இதே போலதான் அண்மையில ஒரு பேட்டியில பிரபல கார்பந்து விளையாட்டாளர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்ன சொல்லியிருந்தாருன்னா, எனக்கு தினமும் ஜிம்முக்கு போகணும்னு ஆசையா? கிடையாதுங்க. ஆனா அப்பவும் நான் ஜிம்முக்கு போவேன், ஏன்னா அது ஒரு பழக்கமா மாத்திக்கணும். கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இந்த பேட்டியில சொல்லியிருந்தாரு. புரியுதே புரியுதே. காலையில எந்திரிக்கும் போதே நம்ம உடற்பயிற்சி செய்யணும்னு ஆசைப்படுவோம். அப்ப அப்பதான் இடுப்பு வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாமே வலிக்கும். இருந்தாலும் நம்ம கன்சிஸ்டனா தொடர்ந்து செய்யும் போது உடற்பயிற்சி நம்ம வாழ்க்கையில ஒரு தவிர்க்க முடியாத செயலாவே மாறிடும்.
2: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
1: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: வங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் சோர்வை போக்க நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்கன்னு கேட்டப்போ பல நேர்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பி வச்சுருந்தீங்க. ஜப்பான் நாட்டில் அங்கே இருக்கும் மக்கள் சோர்வை போக்க சில விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க, சில வழிமுறைகளை கடைபிடிக்கிறாங்க. அது என்னென்னா, ஒன்று கைசன். கைசன்னா எல்லாத்தையும் சிறுசாக ஆரம்பிக்க சொல்கிறாங்க. சில விஷயங்கள் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், எப்படிலாம் செஞ்சு முடிக்க போகிறோம் அப்படின்னு மனசு குழப்பத்தில் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் செய்த ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, சிறிய சிறிய பழக்கங்கள் தொடர்ச்சியாக செய்யும்போது உங்கள் மனம் எதை எதிர்க்குதோ அதை சுலபமாக தாண்டி வந்துடுவீங்களாம். ப்ரோக்ரஸ் பீட்ஸ் ப்ரெஷர்னு இங்கே ஆங்கிலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. இரண்டாவது இக்கிகாய். நம்ம ஒவ்வொரு நாளும் ஏன் எழுந்திருக்கிறோம், நம்ம எழுந்திருச்சு வேலைக்கு போகிறோம் அல்லது ஒரு செயலை செய்ய போகிறோம், ஏன் அதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு துடிப்பு, ஒரு தெளிவான குறிக்கோள் இருந்தால் அந்த காரியத்தை செய்து முடிக்க சுலபமாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. மூன்றாவது ஹரா ஹச்சிபு. நீங்கள் ஒரு உணவை சாப்பிடும்போது உங்கள் வயிற்றில் அந்த உணவு போய் 80 விழுக்காடு நிறைவடைஞ்சிச்சுன்னா, ஃபுல்லாயிருச்சுன்னா, நீங்கள் சாப்பிட்றத நிறுத்தணும்னு இந்த ஹரா ஹச்சிபுல குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது அது வந்து இயல்பாகவே உங்களுக்கு சோர்வை கொடுக்கும், அதனால் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான்காவது சைரி அண்ட் சைட்டோன். அப்படின்னா நீங்கள் இருக்கும் இடம், அதாவது வேலை செய்கிறீங்களே, அந்த இருக்கும் இடம் சுத்தமாக இருக்கணும், குப்பையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில நேரங்களில் இந்த மாதிரி குப்பையாக இருக்கும்போது அது நம்ம மனதை, குறிப்பாக நம்ம உள் மனதை, அதாவது சப்கான்ஷியஸ் மைண்டை பாதிக்குதுன்னு இவங்க சொல்கிறாங்க. ஜப்பான் நாட்டு மக்கள் கடைபிடிக்கும் இந்த வழிமுறைகளை நீங்கள் கடைபிடிச்சு பாருங்கள். நிச்சயமாக அடுத்த முறை உங்களுக்கு சோர்வு ஏற்படும் போது அந்த சோர்வுலேருந்து மீண்டு வர ரொம்ப சுலபமாக இருக்கும்.

0: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே யூஓபி ஒன் கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவறவிடாதீர்கள்.
1: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் யூஓபி ஒன் கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/onecard இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை யூஓபி கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
2: அனிதா, உயில் எழுதணும்னு சொன்னீங்க, முடிச்சிட்டியா?
3: ஆமா, வைட்ஃபீல்ட் லா கார்ப்பரேஷனுக்கு போனேன். உயில்கள், உயில்களை நிறைவேற்றுவது தொடர்பான வழக்குகள்ல பெயர் பெற்றவங்க, குற்றவியல், சிவில், விவாகரத்து வழக்குகள்ல அனுபவம் பெற்றவங்க.
2: அப்போ நேர்மையான சேவை, சிறந்த தொழில்முறை. இப்பவே போற
4: வைட்ஃபீல்ட் லா கார்ப்பரேஷன், உங்கள் நம்பகமான சட்ட ஆலோசகர். பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த வழக்கறிஞர்களின் சேவையை நாட அழையுங்கள். 6294-9602 அல்லது 6294-9603.
5: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மை என்ற சூழலில் மீரக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
6: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துறை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
7: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
6: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு
1: பனிமலை மேகங்கள் பொழிகின்ற
0: பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.

0: ஸ்ரீனிவாஸ் பாடிய பாடல் உத்தமி பெற்ற ரத்தினம் திரைப்படுத்தி இடம்பெற்றது. நேர்களே, பழைய பாடல் தொகுப்பு இப்ப ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்காக அடுத்த இரண்டு பாடல்கள் மகாகவி காளிதாஸ் ஆடி பெருக்கு திரைப்படங்கள் இடம்பெற போகுது. அது மட்டும் இல்லாம
1: நடுவில் கொஞ்சம்
2: சாப்பாடு காணும்
0: இந்த அங்கமும் இடம்பெற போகுது. ஒரு குறிப்பிட்ட உணவுக்கு சமைக்க தேவைப்படுற உணவுப் பொருட்களை கொடுத்து, அது எந்த உணவு, அந்த உணவுப் பொருட்கள்ல எந்த இன்கிரீடியன்ட், எந்த உணவுப் பொருள் இல்ல, அதையும் கண்டுபிடிக்க போறீங்க. இன்னும் சில நேரத்தில் அந்த அங்கம் இடம்பெற போகுது.

0: நடுவுல கொஞ்சம்
1: சாப்பாடு காணும்.
2: இவர்களே முதல்ல இந்த உணவுப் பொருட்களை கேளுங்க. பாசிப்பருப்பு, தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், உப்பு, எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்? இந்த உணவுப் பொருட்களை வைத்து நம்ம ஒரு உணவை சமைக்கலாம். அது எந்த உணவு? அதுல இல்லாத ஒரு உணவுப் பொருள் எது? அதை நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல செய்தியாகவோ குரல் பதிவு அனுப்பி சொல்லலாம். 9678 8968. மீண்டும் ஒரு முறை அந்த உணவுப் பொருட்களை கேளுங்க. பாசிப்பருப்பு, தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகத்தூள், உப்பு, எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி.
0: நடுவுல கொஞ்சம்
1: சாப்பாடு காணும்.

0: முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரேங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கேட். போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிந்தா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிந்தாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிந்தா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிந்தாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
3: சுகாதார விழா 2026
4: மீண்டும் வந்துவிட்டது.
3: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தேவம் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
4: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 தேதி காலை 8:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை பிஜிபி மண்டபத்தில்
5: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
6: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
3: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
5: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
3: சுகாதார விழா 2026. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வள்ளி 29 காசு, ஓர் யூரோ ஒரு வள்ளி 48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுன் ஒரு வள்ளி 70 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 38 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட்.

0: 20 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: ஒரு சொல் கொல்லும், ஒரு சொல் வெல்லும். என்னங்க திங்கட்கிழமை காலையில தத்துவம் பேசுறேன்னு பாக்குறீங்களா? நானா பேசலங்க, திங்கட்கிழமை என்ன அப்படி பேச வைக்கிது.

0: இப்படி யாராவது நம்மளை பார்த்து நல்லா தான் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு நம்மளுடைய நெஞ்சம் ஏங்கும். அதுவும் திங்கக்கிழமையில யாரையும் பார்த்து எதுவும் கெட்டதா சொல்லிடாதீங்க. நல்லதை பேசும்போது நம்ம வார்த்தை மட்டும் நல்லா இருக்கிறது இல்லைங்க, நம்மளுடைய தோற்றமும் அழகாக இருக்கும்னு சொல்றாங்க.
1: உங்க நானு தேனு இன்னும் ரெண்டு சொல்லுங்களேன், உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க, உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலா, எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுதே, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்
2: ப்ரோ. உங்களை எல்லா கலந்துட்டு பாக்குறேன், இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
1: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான், நீங்களும் சாப்பிடுங்க.
3: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
4: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர், கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள், எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ ready set go.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: இவ்வார நட்சத்திரம் தளபதி விஜய் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு இந்த வாரம் முழுவதுமே அவர் நடித்த திரைப்படங்கள் இருந்து பாடல்களை ஒளிபரப்ப போறோம். உங்களுக்காக ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து பாடல் இடம் பெற்றது. அது மட்டும் இல்லாம இன்று
3: நடுவுல கொஞ்சம்
4: சாப்பாடு காணும்.
2: இந்த அங்கத்துல நான் உங்களுக்கு சில உணவுப் பொருட்களை கொடுத்திருந்தேன். பாசிப்பருப்பு, தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், உப்பு, எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி அப்படின்னு கொடுத்து இது எந்த உணவு, இந்த உணவுப் பொருட்களில் எந்த உணவுப் பொருள் இல்லை அப்படின்னு கேட்டப்போ சில பேர் இங்கே பாசிப்பருப்பு சாம்பாரா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே குரல் பதிவு அனுப்பியிருக்கிறாங்க.
5: வணக்கம் காதீர், என் பெயர் திருமதி கவுனீஸ்வரி. கீரைக்கறின்னு நினைக்கிறேன்.
2: கீரைக்கறின்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தேவி எனக்கு என்ன செய்தி அனுப்பிச்சிருக்காங்க, சாம்பார் சமைக்க போறீங்களா காதர் இன்னைக்கு அப்படின்னு எனக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கீங்க. இங்கே மற்றொரு குரல் பதிவு.
6: காலை வணக்கம் காதர், இங்கே பொங்கல் வந்து வாசிகம்மா பேசுகிறேன். நினைக்கிறேன் இஞ்சி பூண்டு, அரை இஞ்சி பூண்டா இருக்கும்.
2: இஞ்சி பூண்டு அது கிடையாது. சாந்தி குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க.
7: வணக்கம் காதர்,
2: வணக்கம்.
7: நீங்க அனுப்புன அந்த பொருட்கள்ல இருந்து சாம்பார் வைக்கலாம், ஆனா அதுல புளி வந்து மிக்ஸ் ஆயிருக்கு.
2: புளி மிக்ஸ் ஆயிருக்கு சொல்றீங்க. பாலா வெங்காயம் சொல்லி இருக்கிறாரு, இதெல்லாம் தவறு. சரி, நான் ஒரு குறிப்பு கொடுக்கறேன். இது சாம்பார் கிடையாது, இது ஒரு வகையான கூட்டு. இந்த கூட்டுல ஒரு பொருள் கிடையாது. அது என்ன? இப்பவே அனுப்புங்க அந்த பொருளை. 9 6 7 8 8 9 6 8.
1: சமைக்க
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
1: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய, எந்த பெரட்டல, எந்த பொரியல, எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
9: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
1: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்ச கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகில் டெல்ஸ் வலையொலியில்.
3: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
2: எல்லா
4: பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
5: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
4: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.cinda.org.sg/students.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன். நடுவுல கொஞ்சம்
7: சாப்பாடு காணும். இந்த அங்கத்துல இன்று நான் உங்களுக்கு கொடுத்த பொருட்கள் பாசிப்பருப்பு, தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், உப்பு, எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி. இதுல இல்லாத உணவுப் பொருள் எதுன்னு கேட்டப்போ பனிமலை ரொம்ப கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க.
8: நான் நினைக்கிறேன் ஏதோ ஒரு கூட்டுன்னு நினைக்கிறேன். அது சுரக்காய் கூட்டா இருக்கலாம், பீர்க்கங்காய் கூட்டு, சவசம் கூட்டு, ஏதோ ஒரு கூட்டு வகை. அப்ப அந்த காய்கறிகள் தான் அதுல இல்லைன்னு நினைக்கிறேன். சுரக்காய் கேபேஜ் கூட கூட்டு வைப்பாங்க, மேபி அதா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி.
7: நான் தேடிக்கிட்டு இருந்த காய்கறிகள் கத்திரிக்காய், முருங்கைக்காய். இந்த 2 காய்கறிகளை வைத்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் கூட்டு செய்யலாம். இந்த 2 காய்கறிகளை தவிர்த்து பனிமலர் சொன்னது போல மற்ற காய்கறிகளை பயன்படுத்தி நம்ம கூட்டு செய்யலாம். தமிழ்நாட்டில் தமிழர்கள் இந்த காய்கறிகளை பயன்படுத்தி இந்த கூட்டு செய்வாங்க. அதை தவிர்த்து கேரளால கூட்டு கறி செய்வாங்க. கர்நாடகாக்கு போயிருந்தீங்கன்னா அங்கேயும் இந்த காய்கறிகள்லாம் பயன்படுத்தி வித்தியாசமான கூட்டு செய்வாங்க. உங்களுக்கு எந்த காய்கறி கூட்டு அதிகமாக பிடிக்கும், வீட்டில் அதிகமாக செய்வீங்க, உங்க குடும்ப உறுப்பினர்களை விரும்பி அதை பற்றியும் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம். 9 6 7 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6 8 9 6

0: நீ சமையல் அறைய புதுப்பிக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
1: அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
0: வேலை சுத்தமாகவும் நியாயமான விலையிலயும் இருக்கணும்.
1: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் ட்ரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
2: MSR இன்டீரியர் டிசைன், அழையுங்கள் 9778 1234. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன்.com.
0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888. மின்னஞ்சல் முகவரி MAE@miracom.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracom.sg/ready-set-go.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: நண்பகல் மணி 12, மீடியாகாப் 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் ஊழியர்களில் சுமார் 86 விழுக்காட்டினர் வேலையில் குறைவாக ஈடுபாடு காட்டுவதாக சிங்கப்பூர் வேலையிட அறிக்கை கூறுகிறது. சிங்கப்பூர் இயக்குநர்கள் கழகமும் அமெரிக்காவின் கேலப் நிறுவனமும் இணைந்து முதன்முறையாக அந்த ஆய்வை நடத்தின. சிங்கப்பூர் பொருளாதாரத்துக்கு $10 trillion உற்பத்தி இழப்பு ஏற்பட்டதாக அந்த ஆய்வு சொல்கிறது. வேலையில் குறைவாக ஈடுபாடு காட்டுவோர் தென்கிழக்காசிய வட்டாரத்தில் 80 விழுக்காட்டினர், உலக அளவில் 75 விழுக்காட்டினர். அவர்களோடு ஒப்பிடுகையில் சிங்கப்பூரில் நிலைமை மோசம் என்கிறது ஆய்வு. சிங்கப்பூரில் 35 வயதுக்கு குறைவானவர்களில் வேலையில் ஈடுபாடு காட்டுவோர் விகிதம் வெறும் 10 விழுக்காடு. 35 வயதுக்கும் மேற்பட்டோரில் ஈடுபாடு காட்டுவோர் விகிதம் 16 விழுக்காடு என்கிறது ஆய்வு. இளம் சிங்கப்பூரர்களிடையே தினசரி வேலையிட மன உளைச்சல் 53 விழுக்காடு என்றும் ஆய்வு சொல்கிறது. ஒப்புநோக்க மூத்த ஊழியர்களிடையே அந்த விகிதம் குறைவாக 37 விழுக்காடாக இருக்கிறது. பல நிறுவனங்கள் இளம் ஊழியர்களுக்கு ஏற்ற வகையில் மாறவில்லை என்றும் ஆய்வு சொல்கிறது. அந்த விவகாரத்தில் தலைமைத்துவத்துக்கு 5.5 புள்ளியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இளம் ஊழியர்கள் கையாண்ட வேலையை தற்போது AI மேற்கொள்வதாகும். அதனால் எதிர்காலத்தில் இடைநிலை ஊழியர்களுக்கு போதுமான அடிப்படை திறன் பயிற்சி இருக்காது என்றும் ஆய்வு சொல்கிறது. வேலை செய்பவர்களில் 70 விழுக்காட்டுக்கும் அதிகமானோரின் வேலையில் காட்டும் ஈடுபாடு அவர்களின் நேரடி மேல் அதிகாரியை பொறுத்திருக்கிறது என்றும் ஆய்வு கூறுகிறது. மனிதவள துணை அமைச்சர் தினேஷ் வாசுதாஸ் மனித மூலதனத்தை வெறும் வளமாக மட்டும் பார்க்காமல் வளர்ச்சிக்கான அடிப்படை அம்சமாக பார்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். தலைமைத்துவம் ஊழியர்களை பார்க்கும் கண்ணோட்டம் மாற வேண்டும் என்றார் அவர். ஊழியர்களை வெறும் மனிதவளமாக மட்டுமே பார்க்கும் கண்ணோட்டம் ஈடுபாடு குறைவதற்கு காரணமாக இருக்கலாம் என்றார் திரு தினேஷ். சிங்கப்பூரில் 2019 வேலையிட ஈடுபாடு சரிந்தது. அந்த நிலை தொடர்கிறது. இளம் ஊழியர்களுக்கு இடையூறாக பல சிக்கல்கள் சொல்லப்பட்டாலும் லட்சியம் குறைந்துவிட்டது முக்கிய கவலையாக கூறப்படுகிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற முதல் சுற்று பேச்சில் இணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. பிரச்சினையை தீர்ப்பதற்கு சிறப்பு குழுவை அமைக்க இருதரப்பும் இணங்கியிருக்கின்றன. நேற்று மாலை தொடங்கிய பேச்சுவார்த்தை பின்னிரவு தாண்டி அதிகாலை 3 மணி வரை தொடர்ந்தது. அமெரிக்க தரப்புக்கு தலைமையேற்ற துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஈரானுடன் உறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்க வேண்டும் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கேட்டுக்கொண்டதாக குறிப்பிட்டார். அணு ஆயுதத்தை விட்டுவிடும்படி அமெரிக்கா கேட்கிறது. லெபனானை விட்டுவிடும்படி ஈரான் கேட்கிறது. பேச்சில் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கூறியிருக்கிறார். எக்ஸ் தளத்தில் அவர் அது பற்றி பதிவிட்டார். லெபனானில் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக திரு அராக்சி சொன்னார். பெட்ரோல் இயற்கை எரிவாயுவினால் தயாரிக்கப்படும் ஈரானிய பொருள்களுக்கு விதிக்கப்பட்ட ஏற்றுமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதாக அவர் சொன்னார். ஹோமஸ் நீரிணை முற்றுகை அகற்றப்படுகிறது. முடக்கப்பட்ட ஈரானிய சொத்துக்களில் சில விடுவிக்கப்படும் என்றும் திரு ஆராய்ச்சி குறிப்பிட்டார். போருக்கு பிந்திய மறுநிர்மாண பணியை ஈரான் தொடங்குவதாகவும் அவர் சொன்னார். பிரிட்டிஷ் பிரதமர் கெஸ்டாமர் ஆளும் தொழிற்கட்சி தலைவர் பதவியிலிருந்து விலகுவது பற்றி இன்று அறிவிக்கக்கூடும் என்று அந்நாட்டு ஊடகங்கள் கூறுகின்றன. டவுன் ஸ்ட்ரீட் பிரதமர் அலுவலகம் அந்த செய்தியை மறுக்கிறது. பிரதமர் தொடர்ந்து போராடுவார் என்று அது கூறுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பிரதமர் ஸ்டாமர் விலகுவார் என்று சொல்லி அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். எப்படி தெரியும் என்று அவர் சொல்லவில்லை. இருவருக்கும் இடையே ஈரான் போர் உள்ளிட்ட பல அம்சங்களில் கருத்து வேறுபாடு தொடர்கிறது. திரு ஸ்டாமர் 2015 ஆண்டுக்கு பிறகு பதவிக்கு வந்திருக்கும் முதல் தொழிற்கட்சி தலைவர். கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டி வந்தால் போராடி பார்த்துவிடப் போவதாக திரு ஸ்டாமர் இதற்கு முன் கூறியிருந்தார். தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் ஆலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவினால் 2 பெண்கள் மாண்டனர். மேலும் 60க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு 4 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 23 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஜுமானி ஜுவாங், பி மலோத்தி என்ற 2 பெண்கள் மாண்டதாக இந்து நாளேடு கூறியது. 2 பெண்களும் ஒடிஷா மாநிலத்திலிருந்து வேலைக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தவர்கள் என்று தெரிகிறது. விதிமுறையை மீறியதற்காக பீட்டர் அண்ட் பால் கடல் உணவு ஆலையின் உரிமையாளரும் நிர்வாகியும் கைது செய்யப்பட்டிருப்பதாக இந்திய ஊடகங்கள் கூறின. உலகக்கிண கால்பந்து. நியூசிலாந்து எகிப்து ஆட்டத்தில் 3-1 என்ற கோல் கணக்கில் எகிப்து வெற்றி பெற்றிருக்கிறது. முதல் பாதியில் நியூசிலாந்து 1 கோலுடன் முன்னணி வகித்தது. 2வது பாதியில் முகமது சாலா தந்த ஊக்கத்தில் 3 கோல்கள் போட்டு எகிப்து வெற்றி பெற்றது. கால்பந்து உலகில் அதிகம் அறியப்படாத காபோ வெர்டே அணி இன்று காலை நடந்த ஆட்டத்தில் உருகுவே அணியோடு 2-2 என்று சமநிலை கண்டது. 2 ஆட்டங்களிலும் சமநிலை கண்டுவிட்ட காபோ வெர்டே அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பு உண்டு. ஸ்பெயின் சவுதி அரேபியா ஆட்டத்தில் 4-0 என்ற கோல் கணக்கில் ஸ்பெயின் வெற்றி பெற்றது. ஈரான் பெல்ஜியம் சந்தித்த ஆட்டம் கோலின்றி சமநிலையில் முடிந்தது. 2 ஆட்டங்களிலும் சமநிலை கண்ட ஈரான் முதன்முறையாக அடுத்த சுற்றுக்கு முன்னேறும் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

12B3 படத்தந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் சுக்மீந்தர் சிங் சாருலதா பாடியிருந்த பாடலை கேட்டோம். நேர்களே, நண்பகல் 12 மணி செய்திகளுக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய காதர் இன்னும் கொஞ்சத்தில் அன்புள்ளங்கள் நிகழ்ச்சி இடம்பெற போகுது. இன்றைய அன்புள்ளங்கள் நிகழ்ச்சியில் தொண்டுலியம் அவர் மட்டும் தனியாக செய்யலைங்க, குடும்பத்தோடு சேர்ந்து செய்கிறாரு. குடும்பத்தோடு சேர்ந்து செய்கிறனால என்னென்ன நன்மைகள் இருக்குது, எப்படி அவங்க மகளுக்கு ஒரு பெரிய ஊக்குவிப்பாக இருக்குன்னு இன்றைய நிகழ்ச்சியில் நவீன் வந்து பகிர்ந்துக்க போகிறாரு. அவருடைய நேர்காணலை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம், வானொலி வாயிலாகவும் கேட்கலாம். லஞ்ச் டைம், மதிய நேரம் உணவை சாப்பிட நேரம் வந்துருச்சு. நீங்கள் எல்லாரும் இப்போ உங்கள் மதிய உணவை சாப்பிட போயிட்டுருப்பீங்க அல்லது சாப்பிட்டுருப்பீங்க. இன்றைக்கு என்ன லஞ்ச், அது ஒரு புகைப்படமாக எடுத்து நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கலாம். 9 6 7 8 8 9 6 8

0: ரை தமிழன் திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் இடம்பெற்றன. நேரம் சரியாக இப்பொழுது 12:23.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: MCE நோக்கி செல்லும் AY அங்கு CTEக்கு பிறகு வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாயிருக்கு. 2-3 தடங்களை தவிர்த்துருங்க. சாங்கியை நோக்கி செல்லும் PI அங்கு KPEக்கு பிறகு 5 தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகிருக்கு.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபி நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
5: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே. என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
4: விலை எப்படி?
5: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும்போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
6: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 900-2-2196. செல்லுங்கள் newmtechgroup.com.
7: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
8: ஒரு 6 என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்த சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
7: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.
9: சொல்லுங்கள் ராஜமாதா.
10: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
9: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
10: காலை 7 மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
9: 7:30 மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
10: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
9: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
10: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
11: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டு கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6-3-3-3-9-8-8-8. மின்னஞ்சல் முகவரி mae@mirikov.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikov.sg/ready-set-go.
12: இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். இன்றைக்கு ஒலி கூடத்துக்கு நம்மோடு ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க காதர்.
0: ஆமா, அன்புள்ளங்கள் நிகழ்ச்சியில இன்று நம்மோட நவீன் இருக்காரு. இவரு பல வருடங்கள் தொண்டுளிரா இருக்காரு. முக்கியமா சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சருடைய ஒரு பிரிவு அதுதான்
12: Families for Life. இதுல பல திட்டங்கள் இருக்கின்றன. அங்க பல ஆண்டுகளா நான் தொண்டுழியம் செய்யணும்னு அந்த வேட்கையோட அந்த சந்தோஷத்தோட அந்த உற்சாகத்தோட ஈடுபட்டுட்டு வராரு. அவர் மட்டும் இல்ல காதர், அவரோட சேர்ந்து அவருடைய மனைவியும் மகளும் தொண்டுழியத்துல ஈடுபடுறாங்க. முதல்ல அவரை சந்திக்கலாம் வாங்க. வணக்கம் நவீன், எப்படி இருக்கீங்க?
0: வணக்கம். நல்லா இருக்கு. உங்களை பார்க்கும் போது எப்படிமா இருக்கு? அந்த வகுப்புல ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காருவாங்களே அந்த மாணவர் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க.
12: வணக்கம் ஆசிரியர். வீட்டு படத்தை முடிச்சிங்களா? முடிச்சுட்டே ஆசிரியர், கவலைப்படாதீங்க. இன்றைக்கு நண்பர்கள் மாதிரி நம்ம பேச போறோம். சரியா? சரி, நீங்க இந்த ஒரு தொண்டுழியத்துல ஈடுபடணும், மற்றவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும்னு எங்க இருந்து இந்த ஒரு சிந்தனை உங்களுக்கு பிறந்தது?
13: முதல்ல நான் தொண்டுழியம் செய்ய ஆரம்பிச்சது வந்துட்டு கோவிட் டைம்ல தான். அந்த டைம்ல தான் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய ஓப்பன் ஆச்சு, நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு. அது மூலியமா நான் வந்து கத்துக்கிறது அண்ட் தென் ஆரம்பிச்சது தான் இந்த வாலண்டியரிங் ஒர்க். முதல்ல வந்துட்டு நாங்கள் ஃபேமிலியா நாங்கள் பண்ணது வந்துட்டு சிங்கப்பூர் சிசியில வந்துட்டு நாங்க மாஸ்க் தச்சு கொடுத்தோம். அந்த டைம்ல வந்துட்டு மாஸ்க் ரொம்ப தட்டுப்பாடா இருந்துச்சு சிங்கப்பூர்ல. சோ வீட்டுல வந்துட்டு நாங்க அந்த மிஷின் வச்சு கிளாத் மாஸ்க் தச்சுட்டு நாங்க கொடுத்தோம். சோ அந்த டைம்ல வந்துட்டு மீட் பண்ண பீப்புள் வந்துட்டு கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அது மூலியமா இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிய வந்து அதுல இருந்து நாங்க இன்னும் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சி பண்ண

0: வச்சோம் கரெக்டா அரௌண்ட் கோவிட் டைம், அதுதான் அப்பதான் ரீச்ல பிறந்தா. சோ அதனால வந்துட்டு அந்த டைம்ல நாங்க பார்த்தது வந்துட்டு ஃபேமிலியா எல்லாம் வாலண்டியர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் அப்படின்றதான் செக் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதே மாதிரி ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப்லயும் வந்துட்டு எங்களுக்கு குடும்பமா வாலண்டியர் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு. அதே மாதிரி வந்துட்டு எங்களோட அந்த ஃபேமிலிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுன்ற அந்த தாட்டும் வந்துட்டு எங்களால வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ண முடிஞ்சிச்சு ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப்ல வாலண்டியர் பண்றதுனால. ஸோ அது மூலமா தான் வந்துட்டு இது பண்ண ஆரம்பிச்சோம்.
1: ஒரு குடும்ப தலைவரா நீங்க இருக்கீங்க, அதே நேரத்துல தொண்டுலயும் நீங்க முழு மூச்சா ஈடுபடுறீங்கன்னு சொல்லலாம். நீங்க மட்டும் இல்ல உங்க குடும்பத்தார் எல்லாருமே. ஏன் இது ரொம்ப முக்கியம், அதுவும் குறிப்பா சிங்கப்பூர்ல நம்முடைய சமுதாயத்துக்கு, இந்திய சமுதாயத்துக்கு இது ஏன் ஒரு குடும்பமா நம்ம சேர்ந்து செய்யணும் என்பது முக்கியம் நீங்க நினைக்கிறீங்க. அதே நேரத்துல எப்படிப்பட்ட சவால்களை குடும்பங்கள் சந்திக்கிறாங்கன்னு உங்களுடைய கண் பார்வையில சொல்லுங்களேன்.
0: சோ நான் வந்து நிறைய ஃபேமிலிஸ் மீட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி ஈவென்ட்ஸ் நடத்துறதுல. சோ ஒன் ஆஃப் த மெயின் திங் நான் வந்துட்டு ஃபேமிலிஸ் நான் சொன்னது வந்துட்டு பசங்க வந்து பெருசான பேரு எப்படி வந்துட்டு அவங்க வாலண்டியரிங் கூட்டு வர்றது அப்படின்றது கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா சின்ன பசி சின்ன வயசுல இருக்கும்போது என்னோட பொண்ணு கூட சொன்ன சின்ன வயசுல இருக்கும்போது நான் கூப்பிடும் போது வந்துருவா, நான் வாலண்டியரிங் போலாம் அப்படின்னா கூட சேர்ந்து வந்துருவா. ஸோ அவங்க பெருசாயிட்டு பசங்க டீனேஜர்ஸ் ஆன பேரு எப்படி வந்துட்டு அவங்கள வந்துட்டு இன்வால்வ் பண்றது வாலண்டியரிங் ஒர்க்ல அப்படின்றது வந்துட்டு ஒரு கொஸ்டின் ஃபேமிலிஸ்க்கு இருக்க அந்த கொஸ்டின் இருக்கு. ஸோ நான் மீட் பண்ற ஃபேமிலிஸ் வந்துட்டு சில பேர் வந்துட்டு பெரிய பசங்க கூப்பிட்டு வராங்கன்னா அவங்ககிட்ட நான் பேசுவேன், நான் எப்படி வந்துட்டு உங்க பொண்ணையோ பையனையோ வந்துட்டு இன்வால்வ் பண்றீங்க, எப்படி அவங்களுக்கு வந்து அந்த மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க நீங்களே வந்து வாலண்டியர் பண்ண வைக்கிறதுக்கு அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வந்து கத்துக்கிறது வந்துட்டு ரீசல் பெருசாகும் போதும் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு
1: பிள்ளைகளுக்கு
2: வந்து ஒரு விஷயம் இருக்கு. நான் ஒரு ஆங்கிலத்துல ஒரு கூட்டுப்படுத்துறேன், உங்க குழந்தைக்கும் தெரியும் அப்படிதான். இப்படி இந்த தொண்டுலியம் பயணத்துல நீங்க பல குடும்பங்களை சந்திச்சிருப்பீங்க, பல அனுபவங்களுக்கு உங்களுக்கு இருக்கும். அப்படி உங்களுக்கு ஏன் இந்த தொண்டுலியம் செய்யறோம் அப்படின்னு உங்களுக்கு உறுதிப்படுத்தியது ஏதாவது அனுபவம் இருக்கா?
0: ஸோ நாங்க இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவோம். இப்ப இந்த நேஷனல் ஃபேமிலி ஃபெஸ்டிவல், இப்ப நடக்கிற நேஷனல் ஃபேமிலி ஃபெஸ்டிவல் மாதிரி பெரிய இவெண்ட்ஸ் நடத்துவோம். ஒரு நாளைக்கு வந்துட்டு 1000 ஃபேமிலிஸ் மீட் பண்ற அளவுக்கு நாங்க வந்துட்டு மீட் பண்ற அளவுக்கு இந்த இவெண்ட்ஸ் நடத்துவோம். அப்படி இல்லைன்னா கூட நாங்கள் கம்யூனிட்டிஸில் வந்துட்டு இண்டிவிஜுவல் லைக் செம்பாவாங்க அட்மிரால்ட்டி அந்த மாதிரி ஏரியாஸில் வந்துட்டு
2: எங்கள் ஏரியாவை நீங்கள் அங்கே இருக்கீங்க
0: அந்த ஏரியாவுக்கு தான் நாங்கள் வந்து வாலண்டியர் தான் இருக்கோம். செம்பாவாங்க உள்ளே ஏரியாவில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம் அப்படின்ற சில ஐடியாஸ் கிடைச்சிச்சுன்னு சொன்னாங்க. அட் எண்ட் ஆஃப் த டே ஃபேமிலிஸ் வந்து சந்தோஷமா போனாங்கன்னா அந்த சிரிப்பு பாக்குறது வந்துட்டு எங்களுக்கு அதாவது எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது ஆஸ் வாலண்டியர்ஸ் என்னால ஃபீல் பண்றேன்.
1: கண்டிப்பா. இப்ப நீங்க மட்டும் இல்ல, உங்களுடைய மனைவியும் மகளும் உங்களோட சேர்ந்து பல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டிருப்பாங்க இல்லையா, தொண்டுலயத்துல ஈடுபட்டிருப்பாங்க. அதுவும் ரேச்சலுக்கு இப்ப 6 வயது ஆகுது. அவங்கள முதல் முதல்ல நீங்க தொண்டுலயத்துக்கு கொண்டுட்டு போகும் போது மற்றவர்களுக்கு தொண்டு செய்யணும் அப்படின்னு அந்த செயல்படுத்தும் போது அவங்க எப்படி உணர்ந்தாங்க, அத எப்படி அத உள் வாங்கினாங்க?
0: முதல்ல வந்துட்டு அவளுக்கு வாலண்டியரிங்னா என்னன்னு தெரியல. இது கேட்டா என்ன டாடி வந்து ரெட் கலர் இல்ல, ஆக்சுவலா வந்து ரெட் கலர் டிரெஸ் வந்துட்டு வாலண்டியரிங் பண்ண போறேன்றது அது கரெக்டா செட் ஆயிடுச்சு. நான் வந்து ஏன்னா எங்களோட ஃபேமிலிஸ் ஃபாலோஸ் வந்து ரெட் கலர் டிஷர்ட் வாலண்டியரிங் போட்டுருப்போம். ஸோ டாடி ரெட் கலர் டிஷர்ட் போட்டாங்கன்னா வாலண்டியரிங் பண்ண போறாங்கன்னு அவளுக்கு தெரியும். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு அவள் இன்வால்வ் பண்ணும் போது அவளுக்கும் வந்துட்டு ரெட் கலர் டிஷர்ட் வாலண்டியரிங் டிஷர்ட் கட்சிச்சா. ஸோ அவளுக்கு அதுல வந்துட்டு ஒரு சந்தோஷம், டாடி கூட சேர்ந்து நம்மளும் சேர்ந்து பண்றதுனால ஓ நம்மளும் அதே டிஷர்ட் போட்டுட்டு கூட சேர்ந்து வாலண்டியரிங் பண்றோம் அந்த உரிமை அவளுக்கு இருக்கு. நம்ம பசங்களை வந்துட்டு இன்வால்வ் பண்ணும் போது அவங்களுக்கும் வந்துட்டு அந்த அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும் போது அந்த டிஷர்ட்டும் சேர்ந்து கொடுக்க ஒரு எக்ஸாம்பிள் டிஷர்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன் நான். எக்ஸாம்பிள் கொடுக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கும், நான் நம்மளும் வந்து இன்வால்வா இருக்கிறோன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ அதுதான் நான் ஃபீல் பண்றேன்.
1: இப்போ பல ஆண்டுகள் நீங்க இந்த தொண்டுலயத்துல ஈடுபட்டு அதன் பிறகு உங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து நீங்க முழு மூச்சா இறங்கிறதுனால தான்

0: 100 டீனர்ஸ் இன்ஸ்டாலேஷன்ல நீங்க இடம் பெற்றிருக்கீங்க இல்லையா, அத பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க.
1: சோ வந்துட்டு நாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த 100 டீனர்ஸ் இன்வால்வ் ஆகும் போது நாங்க வீட்டுக்கு வந்துட்டு போட்டோ எடுக்கிறோம், வீடியோ எடுக்கிறோம், சாப்பிடறது வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஃபர்ஸ்ட் நான் யோசிச்சது வந்துட்டு எங்க உட்காந்து சாப்பிடறது அப்படின்னு யோசிச்சேன். ஏன்னா எங்க வீட்டுல யூஸ்வலா நாங்க என்ன பண்ணுவோம்னா ஃபேமிலியா எல்லாரும் உட்காந்துட்டு சோஃபால உட்காந்து டிவி பார்த்துட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். பட் நாங்க வந்துட்டு லைக் ஓ இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்ணும்போது வந்துட்டு ஒழுங்கா உட்காரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நாங்க எல்லாம் டேபிள் உட்காந்து சாப்பிட்டோம் அந்த வீடியோல. பட் நாங்க வந்து 100 டின்னர்ஸ் அந்த வீடியோஸ் போய் பார்க்கும்போது நாங்க பார்த்தோம் எப்படிலாம் வந்துட்டு ஃபேமிலிஸ் ஹேவ் ஈட்டன். சோ சம் சில ஃபேமிலிஸ் வந்துட்டு கார்ல உட்காந்து சாப்பிட்டாங்க, சில பேர் வந்துட்டு டேபிள்ல வந்துட்டு கீழே உட்காந்துட்டு நாங்க யோசிச்ச மாதிரியே டிவி பார்த்துக்கிட்டு சில பேர் சாப்பிட்டாங்க. லைக் அப்புறமா தான் யோசிச்சேன் ஆமா டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேஸ்ல சாப்பிடலாம், பட் த மெயின் திங் இஸ் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறோம், அதுதான் வந்துட்டு முக்கியமான திங். தனித்தனியா அவங்கவுங்க ரூம்ல உட்காந்து சாப்பிடாம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுறோமா அதுதான் முக்கியமான திங்ன்றது நான் அது நான் அந்த வீடியோ மூலமா நானும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அதுல
2: சமீபத்துல ஒரு திரைப்படம் பார்த்தேன், ஹாலிவுட் திரைப்படம் பார்த்தேன், அமெரிக்கன் பியூட்டி. அதுல வந்து இந்த டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து குடும்பமா பேசுறது இருக்குல்ல, அங்க அமைதியா இருக்கலாம், சண்டை போடலாம், அது நல்ல விஷயங்களை பேசலாம். சோ அதனால குடும்பமா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது வந்து ஒரு ரொம்ப இப்ப இந்த காலகட்டத்துல ரொம்ப குறைவான விஷயமாவே இருக்குது.
0: ஆமா, அதுவும் தொழில்நுட்பம் வளர வளர ஒரு நவீனமயமான உலகத்துல நம்ம இருக்கோம் இல்லையா. இந்த யுகத்துல எப்போதுமே கைபேசியில நம்ம இருக்கிறதுனால வெளி உலகம் நமக்கு தெரிய மாட்டேங்குது, வீட்டுல வேற ஒரு உலகம் இருக்குன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. கைபேசி உள்ளே நம்ம புகுந்து பல வேலைகள் செய்யறோம். ஏன் காதல் சொன்னது போல எத்தனை பேரு ஒன்னா உட்காந்து டின்னர் சாப்பிடுறாங்க, ஏன்னா எல்லாருக்கும் வேறுபட்ட நேரங்கள்ல வந்து வேலை இருக்கிறதுனால எல்லாரும் ஒரே நேரத்துல வீட்டுல இருக்கிறது கிடையாது, அவங்க அவங்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறதுனால. அதனால வீட்டுல இருந்தாலும் அறைகள்ல தான் போய் உட்காந்து சாப்பிடுறாங்க, வேலை செஞ்சுக்கிட்டே சாப்பிடுறாங்க. ஆனா ஒரு 10-15 நிமிஷம் அந்த நேரத்தை ஒதுக்கி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டோம்னா அது ரொம்ப எளிமையான சிம்பிளான ஒரு செயல் தான் காதர். ஆனா நம்மளுடைய குடும்ப பிணைப்பை வலுப்படுத்துற ஒரு செயல்னு சொல்லலாம்.
2: இது ஏன் ரொம்ப முக்கியம் நினைக்கிறீங்க? குடும்பத்தோட ஒண்ணா உட்காந்து சாப்பிடுறது,
1: நான் வந்துட்டு டே ஃபுல்லா நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஒன்னா சாப்பிட முடியாது, லஞ்சும் ஒன்னா சாப்பிட முடியும், ஏன்னா எல்லாரும் ஏதோ ஸ்கூலுக்கு போறோம், ஒர்க் போறோம், டின்னர் இஸ் த ஒன்லி டைம் நம்ம எல்லாருமே வந்துட்டு வீட்டுல இருப்போம். பட் அது அது அந்த டைம் கூட வந்து தனித்தனி ரூம்ல இருந்தோம்னா வந்துட்டு நம்ம சுத்தமா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே
0: கிடைக்காது,
1: எல்லாரும் ஒரு சோ வந்துட்டு எல்லாரும் ஒன்னா உட்காரும் போது நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். குவைட்டா இருந்தா கூட யாராவது ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாங்கன்னா மத்தவங்க அதுக்கு வந்துட்டு கமெண்ட் பண்றதுக்கோ அந்த நாள நடந்த ஏதாவது விஷயத்த ஷேர் பண்றதுக்கோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதுதான் வந்துட்டு டின்னர் டைம் வந்துட்டு அந்த மெயினான டைம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்குன்னு நான் ஃபீல் பண்றேன்.
2: நீங்க சொல்லும் போது எனக்கு சிறு வயதுல எங்க அப்பா வந்து சம்பளம் போடும்போது KFC வாங்கிட்டு
1: வருவாரு,
2: உட்காந்து குடும்பமா அவங்க சாப்பிடுற தருணங்கள் அப்படியே எனக்கு ஞாபகத்து வருது.
0: பாத்தீங்களா கதை, இத்தனை ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு இந்த ஒரு நினைவு மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்குன்னா அதற்கு காரணம் அந்த சாப்பாடு கிடையாது,
2: குடும்பத்துல
0: அதுதான் உங்களுடைய மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி உங்க பிள்ளைகளிடமும் நீங்க நல்ல செயல்களை நல்ல பழக்க வழக்கங்களை நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல அதற்கு நீங்க நல்ல ஒரு முன்னாதாரணமா இருக்கணும். நீங்க ஒரு நல்ல முன்மாதிரியா இருந்தா உங்க பிள்ளைகளும் அதை கடைபிடிப்பாங்க. அவங்க கிட்ட ஒண்ணு சொல்லிட்டு அப்படியே எதிர்மறியா நம்ம வேற ஏதாவது செஞ்சோம்னா அவங்க திரும்பிக்கிட்டு நம்ம கிட்ட கேட்பாங்க, நீங்க மட்டும் கைபேசி பயன்படுத்துறீங்க, நீங்க மட்டும் மேசையில உட்காரும் போது பேசாம இருக்கீங்க, அப்ப இதுக்கு என்ன பேச சொல்றீங்க?
2: இப்ப உங்களுடைய மகள் ரேஷல் அவங்க வந்து இப்ப இந்த மாதிரி தொண்டுடைய வாய்ப்புகள் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குல, இது போயிட்டு வந்த பிறகு அவங்க கிட்ட ஏதாவது மாற்றம் பாக்குறீங்க, அதை சொல்றாங்களா, ஷேர் பண்றாங்களா?
1: நான் ஆர்வேஷன் நீங்க ஆரம்பிக்கும் போது வாலண்டியரிங் இந்த மாதிரி சும்மா கூட வருவா. இப்ப இந்த வருஷத்துல நான் என்ன பாக்குறேன்னா எங்கெல்லாம் ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப் வந்துட்டு போஸ்டர் பாக்குறோம் இல்ல பெக்கி பண்ணி பாக்குறோம், கரெக்டா சொல்லிடுறா ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப் டாடி, அங்க போஸ்டர் பாத்து இது ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப், ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப் இங்க இருக்கு, இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு.
0: நடந்திருந்துச்சு இல்லையா அதை பற்றி பகிர்ந்து கொள்ளுங்க. நேஷனல் ஃபேமிலி ஃபெஸ்டிவல் மூலமா கம்பங் அட்மிரால்டியில
1: இந்த சாட்டர்டே நாங்கள் ஈவெண்ட் நடத்தினோம். ஸோ ஒரு 500 பேர் வந்திருப்பாங்க, வந்து ஃபேமிலிஸ் வந்துட்டு அந்த ஈவெண்ட்டை பார்ட்டிசிபேட் பண்ணி கேம்ஸ் விளையாடி பசங்க கூட வந்துட்டு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறன்ற டைம் ஸ்பெண்ட் பண்ணுறன்றதை கற்றுக்கிட்டு ரீலாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க.
0: நல்ல ஒரு குதூகலமான நிகழ்ச்சியா இருந்துச்சு. தொண்டூழியம் அப்படின்னு சொல்லும் போது காதர் சில நேரத்துல அவங்க யோசிக்கலாம், ஐயோ தொண்டூழியமா, இதுல எதுக்கு நான் ஈடுபடணும், ரொம்ப போரிங்கா இருக்க போகுதுன்னு நினைக்கலாம். ஆனா இப்போ அந்த ஒரு தொண்டூழியத்தையும் சுவாரஸ்யமாக்குறதுக்கு நிறைய நடவடிக்கைகள், நிறைய பூவ்ஸ், நிறைய திட்டங்கள் எல்லாமே அவங்க நமக்காகவே கொடுக்கறாங்க. அதற்கு நம்ம என்ன செய்யறோம், ஆதரவு கொடுக்கணும்.
2: அது முக்கியமா குடும்ப உறவுகளை வலுப்படுத்துறதுக்கு, இன்னும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு. இப்போ ஒரு வார இறுதி நாள்ல ஒரு விஷயம் செய்யலானா அது எதுவா இருக்கும், நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுவீங்க நேயர்கள்கிட்ட?
1: வார இறுதி நாள்ல நாங்க இப்ப எங்க பொண்ணு இருக்கனால வந்துட்டு பொண்ணுக்கு ரிலேட்டடா ஈவென்ட்ஸ் நான் யூஸ்வலா கூட்டு போவேன். சோ வந்துட்டு அவளுக்கு என்ன பிடிக்குதுன்றது அவகிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு அது மூலியமா வந்துட்டு நம்மளுக்கு ஐடியா கிடைக்கும் எங்க கூட்டு போலாம் அப்படின்றது. சோ அது அவங்க கிட்ட பசங்க கிட்ட கேட்டு அவங்களோட ஐடியாஸ் வச்சு நம்ம கூட்டு போறது பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஈஸியான ஒரு வே. எங்க கூட்டு போறன்றது ஐடியா, அவங்களோட பர்சனாலிட்டியும் கத்துக்கலாம். என்ன பொண்ணு ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், ஷீ லைக்ஸ் டு கோ அரவுண்ட் அண்ட் ரன். சோ அதனால வந்துட்டு அந்த மாதிரி ராக் கிளைம்பிங்கோ இல்ல வந்துட்டு பவுன்சி கேசல் அந்த மாதிரி ஏரியாஸ் வந்துட்டு கூட்டு போறது. சோ என்னோட எக்ஸாம்பிள், பட் உங்களோட பசங்க உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு நீங்க ஐடியா
0: விருப்பு விருப்புகள்
2: உங்களை அறியாமலே நீங்க வந்து தொண்டுறதுக்கு ஒரு பப்ளிசிட்டி செய்யுங்க. எப்படின்னா இப்ப பிள்ளைகளுக்கு வந்து சில விஷயங்கள் பிடிச்சி போயிடுச்சு நான் செய்யறாங்கன்னா, இயல்பாவே அவங்க பள்ளிக்கூடம் போகும்போது அவங்க மற்ற நண்பர்கிட்ட பேசுவாங்க, டேடி பிரிங்க டேடி. சோ தொண்டுல சேர்றதுக்கான அந்த ஒரு ஒளியா வந்து ரேச்சல் மாறுறாங்க, பருவுது. அப்ப பிள்ளைங்க பேசுவாங்க, ஓ ரேச்சல் என் ஃப்ரெண்ட் தொண்டுலயும் செய்யறாங்க, அது என்ன ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப். பாக்க போனா நீங்க ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப் டேடியா மாறிடுவீங்க.
0: ஒரு நல்ல பிரதிநிதியா அவர் இருக்காரு. ஆமா, நமது சமுதாய குடும்ப மேம்பாட்டு அமைச்சின் ஒரு திட்டமாகத்தான், ஒரு பிரிவாகத்தான் இந்த ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப் இருக்குது. இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்கு தெரியணும், என்னென்ன நிகழ்ச்சிகள் எப்ப நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்க ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப் .sg இணையதளத்துக்கு போகலாங்க. எல்லா விவரங்களையும் நீங்க அங்க பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்துல எங்க எங்க நிகழ்ச்சிகள் இருக்குது, எப்படி நான் தொண்டூழியரா பதிவு செய்யறது அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அதற்கான விவரங்கள் தகவல்கள் எல்லாமே உங்களுக்காகவே ஃபேமிலிஸ் ஃபார் லைஃப் .sg ல இருக்குது. ஒரு பிரிவு கூட வச்சிருக்கங்க, ஜாயின் as volunteers. அதை நீங்க தட்டி பார்த்தாலே எப்படி என்ன செய்யணும், நம்ம எப்படி பதிவு செய்யலாம்னு உங்களுக்கு விவரங்கள் கிடைக்கும்.
2: நவீன் பேசும்போது எனக்கு எப்படி KFC கோழி ஞாபகம் வந்துச்சோ, அந்த குடும்பத்தோட சாப்பிட்ட அனுபவம் ஞாபகம்.
0: அதுதான் கோழி இல்ல.
2: ஆமா, இந்த நேர்காணல் பார்க்கும் போது பல பேருக்கு குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணணும், குடும்பத்தோட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு ஊக்கம் வந்திருக்கும்.
0: நிச்சயமா
2: நிச்சயமா குடும்பத்தோட அவங்க இதுவும் தொடர்ந்து தொண்டிலும் செய்வாங்க, குடும்பத்தோட இன்னும் இணைந்து இருப்பாங்கன்னு நம்ம நம்புறோம்.
0: வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே குறுகிய ஒரு காலம் தான் இருக்குது. நம்முடைய அப்பா அம்மா கூட, நம்முடைய சக உறுப்பினர்கள், அன்புக்குரியவர்களோட. அதனால இருக்கிற இந்த காலம், இந்த குறுகிய காலத்தை நம்ம பயனுள்ளதாக மாற்றுவோம், பயனுள்ள நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம். நன்றி நவீன்.
2: ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு.

0: ரவியும் நானும் எங்களுடைய முதல் பிடிஓ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
1: நல்ல விஷயம் தானே? எந்த இடத்துல வீடு வாங்கலாம்னு இருக்கீங்க?
0: நகரத்துல, அதுவோ வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். எம்ஆர்டி நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
1: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
0: இப்படிப்பட்ட பிடிஓ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
1: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
0: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையோ கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை பிடிஓ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களே வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ சிபிஎஃப் பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
1: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
0: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா.
2: புதிய வரவுல 4 காணல, உங்களுக்கு காத்திருக்கட்டுமா?
3: 3 குற்றவாளிகள் கடையில் திருடுவதை கவனித்த கடையின் ஊழியர் காவல்துறையில் புகார் செய்கிறார்.
2: பெரிய அளவிலான உடையும் அணிஞ்சிருந்தாங்க, அதுக்குள்ளதான் உங்க திருடிய உடைகளை வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன்.
3: கிளமெண்டி காவல் நிலைய அதிகாரிகள் குற்றவாளிகளை எப்படி கண்டுபிடித்து கைது செய்தார்கள் என்பதை பாருங்கள். அதோடு காவல்துறை சமூக பங்காளிகளின் ஒத்துழைப்போடு கடை திருட்டு குற்றங்கள் எப்படி தடுக்கப்படுகின்றன என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள்.
4: மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு கட்டமைப்புகள் உங்களை கட்டாயம் கண்டுபிடித்துவிடும். ஒளியவும் முடியாது, மறையவும் முடியாது.
3: குற்ற கண்காணிப்பு இந்நிகழ்ச்சியின் புதிய பாகத்தை இப்போது மீ வாட்சில் தேவைக்கேற்ப இலவசமாக பார்க்கலாம்.
5: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு மென்மையா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையொட்டிகளும் இல்ல.
6: ஹட்சன் பன்னீர் மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாது. ஹட்சன் தயிர் எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்

மகாலட்சுமி திரைப்படுத்திருந்த ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் கே கே ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடியிருந்த பாடல் இடம்பெற்றது. நேர்களே, சற்று முன்பு அன்புள்ளங்கள் நிகழ்ச்சியில நவீன் வந்து பகிர்ந்துட்டாரு. அவர் எத்தனை வருஷமா தொண்டூலியம் செய்யறாரு, ஏன் குடும்பத்தோட தொண்டூலியம் செய்யறாரு என்பதை பற்றி ரொம்ப அழகா பேசியிருந்தாரு. அந்த நேர்காணல நீங்க பார்க்கணும்னா மீடியா காப் ஒளி 968 பேஸ்புக் பக்கம் போங்க, அந்த காணொலியை நீங்க பார்க்கலாம். பிற்பகல் ஒரு மணி செய்திக்கு பிறகு ஸ்லாண்டர் அப்படிங்கிற ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கு, ஸ்லாண்டருடைய தமிழாக்கம் என்ன அந்த பதில நீங்க இப்பவே அனுப்பி வைக்கலாம். 9678898968 அனுப்பி வைங்க. அது மட்டும் இல்லாம சினிமா செய்தி, சூடான ஒரு சினிமா செய்தியை பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கேன். 3 மணி நேரம் என்னோட பயணிச்சிட்டீங்க, இன்னும் மீதம் 1 மணி நேரம் இருக்கு. என்னோட வானொலி வாயிலாக பயணம் செய்ய ஆசைப்படுங்கன்னா தொடர்ந்து என்னோட இணைந்துருங்க. இது உங்களுடைய ஆனந்தம் ஆரம்பம்.

0: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakam.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakam.sg/ready-set-go.
1: எல்லா பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
2: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
1: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/student.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒருகிறப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிருப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் மலர இருக்கிறது. இன்றைய டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிருப்பிலே முதலே வருகிறது வளமை போலின்றும் மங்கள வாத்திய இசையாக நாதேஸ்வர தவிலிசை.

கேட்டது நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியிலே. இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்க பிள்ளையார் துதிப்பாடல்.

கேட்டது மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்க பிள்ளையார் துதிப்பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக கிருஷ்ணராஜ் குழுவின்.

கேட்டது கிறிஸ்தவ கீதமாக கிருஷ்ணராஜ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமரர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது இஸ்லாமிய கீதமாக ரிகனா நாகூர் சதாம் குழுவினர் பாடிய இந்த பாடல்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரெகினா நாகூர் சதாம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையிலே என தொடர்கின்றது மாரியம்மன் புகழ் மாலையுடன் அல்கா பாடிய

கேட்டது மாரியம்மன் புகழ் மாலை தந்திருந்தார் அல்கா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இனி கிறிஸ்தவ கீதமாக மெகனா குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மெகனா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி இஸ்லாமிய கீதமாக ஜசின் ஃபைசினி குழுவினர் பாடிய

கேட்டது இஸ்லாமிய கீதமாக யாசின் ஃபைசினி பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் என்னை திருமுருகன் புகழ் மாலையுடன் சதாசிவம் குழுவினர். தமிழ்

பெண்ணிடம் வளர்ந்தவனா, தேன் தமிழ்காத்த தெய்வமா, மயூர வாகனத்தில் வருபவனாம், சித்தனா, சஷ்டி கவசம் கொண்டவனாம், அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா.

அழகுவனா, சாவடி பிரியனா, ராஜ அலங்காரம் கொண்டவனா, ஆண்டியாய் நின்றானா, ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா?

கேட்டது திருமுருகன் புகழ் மாலையாக சதாசிவம் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக வி இஜடிஸ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது தி இஜடிஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒருபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண காணமாக உன்னிமனன் குழுவினர் பாடியது.

0: கேட்டது கிருஷ்ண கானமாக உன்னிமனன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் ஒலித்த வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.
1: டென்மார்க் பிருந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வில் வசந்தம் வந்து
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலகம் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:06 மைக்ராச்சத் 7:06 தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி ராஜரட்னம். நலமா இருக்கிறீங்களா?
1: நீங்களும்
0: நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தாருங்கள் உங்கள்
1: நட்சத்திரம். ஒரு முக்கியமான நேர்முக தேர்வுக்காக வேறொரு ஊருக்கு செல்ல வேண்டி இருந்தது. அந்த வேலை அவனது நீண்ட நாள் கனவு. அதிகாலையில் புறப்படும் ரயிலை பிடித்தால்தான் சரியான நேரத்துக்கு செல்ல முடியும். அவன் அலாரம் வைத்து சீக்கிரம் எழுந்தான். ஆனால் எதிர்பாராத விதமாக அன்று அவனது வீட்டின் கதவு பூட்டு சிக்கி கொண்டது. எவ்வளவு முயற்சி செய்தும் கதவு திறக்க முடியவில்லை. பதற்றத்தில் சாவியை தேடுவதிலும் பூட்டை சரி செய்வதிலும் அரை மணி நேரம் வீணானது. கடைசியாக கதவை திறந்து கொண்டு அவன் ரயில் நிலையத்துக்கு ஓடினான். ஆனால் அவன் கண்ணெதிரே ரயில் புறப்பட்டு சென்றது. ரகுவிற்கு அழுகையாக வந்துவிட்டது. இவ்வளவு கஷ்டப்பட்டும் படித்தும் பயனில்லையே, இந்த ஒரு பூட்டு என் வாழ்க்கையே கெடுத்து விட்டதே என்று இன்று எனக்கு எவ்வளவு தாசி இல்லாத நாள் என்று இறைவனையும் தனது துர் அதிர்ஷ்டத்தையும் நொந்து கொண்டான். அடுத்த ரயில் மதியம் தான் என்பதால் அந்த வேலை அவனுக்கு கிடைக்காது என்பது உறுதியாகிவிட்டது. மனமுடைந்த நிலையில் ரகு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தான். அப்போது அவனது அலைபேசியில் ஒரு செய்தி வந்தது. அவன் தவறவிட்ட அதே ரயில் அடுத்த சில கிலோமீட்டர் தொலைவில் ஒரு பெரிய விபத்துக்குள்ளானது என்ற செய்தி காட்டு தீவுகள் பரவியது. ரகு அப்படியே சில நிமிடம் உறைந்து போய் நின்றான். அவனது கைகால்கள் நடுங்கின. சற்று முன் எதை துரதிர்ஷ்டம் என்று நினைத்து வருந்தினானோ அந்த பூட்டு சிக்கல் தான் இன்று அவனை அந்த விபத்தில் இருந்து காப்பாற்றி இருக்கிறது என்பதை உணர்ந்தான். அந்த அரை மணி நேரத்தின் தாமதம் அவனது உயிரை பாதுகாத்திருக்கிறது. வேலை கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் உயிருடன் இருப்பது பெரிய வரம் என்று அவன் கண் கலங்கினான். நீதி என்னவென்றால், நாம் விரும்பியது கிடைக்காத போது வருத்தப்படலாம். ஆனால் நமக்கு பிடிக்காத ஒன்று நடக்கும் போது அது நம்மை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நற்பொழுதாகவே இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம் ராயா.
0: ஆபத்திலிருந்து காப்பாற்றி உங்களுக்கு நன்றிகள். அவர் பத்மராணி அவர்கள். பத்மராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா. ஜெயமலையிலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கீங்களா?
2: இல்லத்தில் இருக்கும் இறைவனை தூய்மையான இடத்தில் வைத்து முதல் கடமையாக மன தூய்மையோடு இறைவனை வணங்கி வழிபட்டு நலமாக வாழ்வோம். துன்ப நோய் சோதனை வேதனை எது வந்தாலும் இறைவனை மறக்காமல் வாழ வேண்டும். இறைவனை குறை சொல்லாமலும் வாழ வேண்டும். இறைவனை முழுமையாக அர்ப்பணிக்கும் போது வேதனைகளும் சோதனைகளும் துன்பங்களும் வந்தாலும் அதனை மன வலிமையுடன் மன தைரியத்துடன் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும். இறைவனம் இதை முறையிட தேவையில்லை. நம்மை படைத்த இறைவன் நாங்கள் செய்யும் அனைத்தையும் அறிவான் இறைவன். நற்செயல்பாடுகளை சரியா இருந்தால் இறைவன் நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொண்டே இருப்பார் இறைவன். இறைவனம் இளமையிலிருந்து முழுமை வரை முழுமையாக அர்ப்பணித்து விட்டார். எப்படி நாங்கள் செயல்பட்டால் இறைவன் முழுமையிலும் வாழ வைப்பான் என்பதை தெரிந்து கொண்டு வாழும் போது இறைவன் மட்டும் கைவிட மாட்டான். இறைவனை முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் இரண்டு தவறுகளை நாங்கள் செய்யக்கூடாது. மற்றவரை குறை சொல்லியும் வாழக்கூடாது. மற்றொரு குடும்பத்திலும் தலையிடக்கூடாது. நம்ம கடமை உண்டு, நம் இல்லம் உண்டு என அமைதி பொறுமையோடும் கலை கலாச்சாரத்தோடும் வாழும் போதும் இறையாசுடன் வாழலாம். பொறுமை மிக மிக அவசியம். வாழ்க்கை ஒரு போராட்டம்தான். அதை தாயிடம் கற்றுக்கொண்டாலே போதும். பல சமயத்தில் அறிவு நமக்கு வழி காட்டுவதில்லை. தன்னம்பிக்கையும் நம்பிக்கையும் தான் நல்வழி காட்டி வாழ வைக்கிறது. வாழும் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக அமைந்து விடுவதில்லை. அது நேற்று கவலைப்படக்கூடாது. எல்லாமே இறைவனுக்குள் தான் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கை அடங்கியுள்ளது. வாழ்க்கை ஒன்றை வாழ்ந்துவிட்டு பல நன்மைகளையும் பெற்றுவிட்டு இடையில் போய்விடுவார்கள். பாம்பு தோலை கழட்டுவது போல யார் போய்விட்டாலும் கவலைப்படக்கூடாது, நமக்கு உறுதுணையாக இறைவன் இருப்பான் என்று நம்பிக்கோடு வாழ வேண்டும். நம் உழைப்போடு நடைமுறை சரியா இருந்தால் முதுமையிலும் இறைவன் வாழ வைப்பான். இளமையிலும் முதுமையிலும் இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோம். இறை ஆசியுடன் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சியோடு வாழ்க்கை அனுபவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராயானா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள்.
2: நன்றி, வணக்கம் ராயா.
0: அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:12, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:12. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றார் பாலன் அவர்கள். வணக்கம் பாலன்.
3: இனிமையான காலை. வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம் ராஜா, ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி கலைய உறவு, நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி,
3: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தின் காலத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை குறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளையும் விசாரித்தபடி அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட அனைத்து உறவுகளோட குடும்பத்தினருக்கும் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய அனைத்து குடும்பத்துக்கும் அனுதினம் கிடைக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் நம்மளை எடுத்துக்கொண்டு ராஜாண்ணா புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காடின சுவிசேஷம் 9 இறை வார்த்தைகள் 42-52 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். அவன் சமீபித்து வருகையில் பிசாசு அவனை கீழே தள்ளி அலை கழித்தது. இயேசு அந்த அசுத்த ஆவியை அதட்டி இளைஞனை குணமாக்கி அவன் தகப்பனிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது எல்லோரும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து பிரமித்தார்கள். இயேசு செய்த யாவையும் குறித்து அனைவரும் ஆச்சரியப்படுகையில் இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தைகளை கவனமாய் கேளுங்கள். மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார் என்றார். சீஷர்கள் அந்த வார்த்தையின் கருத்தை அறிந்து கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு தோன்றாமல் மறைபொருளாயிருந்தது. அந்த வார்த்தையை குறித்து அவர் இயேசுவினிடத்தில் விசாரிக்கவும் பயந்தார்கள். பின்பு தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்கிற வாக்குவாதம் அவர்களுக்குள் உண்டாயிற்று. இயேசு அவர்கள் இருதயத்தின் யோசனையை அறிந்து ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அதை தமதருகே நிறுத்தி அவர்களை நோக்கி, இந்த சிறு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் எல்லோருக்குள்ளும் எவன் சிறியவனாயிருக்கிறானோ அவனே பெரியவனாயிருப்பார் என்றார். அப்பொழுது யோவான் இயேசுவை நோக்கி, ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவனானபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். நமக்கு விரோதியாயிராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். பின்பு இயேசு எடுத்து கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது இயேசு எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி தமக்கு முன்னாக தூதர்களை அனுப்பினார். அவர்கள் போய் இயேசுவுக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தார்கள்.
0: தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: காலை வணக்கம் ராஜா.
0: வணக்கம் ஜெயசூரியம்மா. நலமா இருக்கிறீங்களா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி, தாருங்கள் உங்கள் நச்சிந்தனையை.
4: நன்றி, உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலம் முறையும் 123 அதிகாரம் கண்டு இரங்கள். மாதையோ அல்லை மணந்தார் உயிர் உண்ணும் வேலை நீ வாழி பொழுது. மாலை பொழுதே நீ காதலரோடு கூடியிருந்து பிறகு பிரிவால் கலங்கியிருக்கும் மகளிரின் உயிரை உண்ணும் முடிவு காலமே ஆவாய். உண்மையில் நீ மாலை பொழுது அல்ல. உன் கண்ணை வாழி மருள் மாலை என் கேள் போல் வன்கண்ணதோ நின் துணை. மயங்கிய மாலை பொழுதே நீயும் உண்மை போல் வருந்துகிறாயா வந்துகிறாயே. என் துணையும் என் காதலரை போல இரக்கம் இல்லாததோ. தனி அரும்பி பைதல் கொள் மாலை துணி அரும்பி துன்பம் வளர வரும். ஒரு சமயம் குளிர்ச்சியோடு காட்சியளிக்கும் மாலை நேரம் இன்று வருத்தம் தோன்றி துன்பம் வளரும்படியாக வருகின்றது. காதலர் இல்வழி மாலை கொலைக்களத்து ஏவிலர் போல வரும். காதலர் அருகே இல்லாத போது கொலைக்களத்தில் பகவர் வருவது போல் மாலை பொழுது என் உயிரை கவர வருகிறது. காலைக்கு செய்த நன்று என் கொள் எவன் கொல்யான் மாலைக்கு செய்த வகை. காலை பொழுதிற்கு நான் செய்த நன்மைதான் என்ன? என்னை வருத்துகின்ற மாலை பொழுதிற்கு நான் செய்த தீவினை என்ன? மாலை நோய் செய்தல் மணந்தார் அகலாத காலை அறிந்தது இல்லையன். மாலை பொழுது இவ்வாறு துன்பம் செய்ய வல்லது என்பதை காதலருடன் நான் இன்பமாய் இருந்தபோது அறியவில்லை. காலை அரும்பி பகலெல்லாம் போது ஆகி மாலை மலரும் இந்நோய். இந்த காம நோய் காலையில் அரும்பாய் தோன்றி பகற்பொழுதில் பேரரும்பாய் வளர்ந்து மாலை பொழுதில் மலர்கிறது. அலல் போலும் மாலைக்கு தூது ஆகி ஆயன் குழல் போலும் கொள்ளும் படை. ஆயனுடைய புல்லாங்குழல் நெருப்பைப் போல் வருத்தும் மாலை பொழுதிற்கு தூதாகி என்னை கொள்ளும் படையாக வருகின்றது. மதிமருந்து பைதல் உழக்கும் மதிமருந்து மாலை படர்தரும் போது அறிவை அளிக்கவல்ல மாலை நேரம் எங்கும் பயரும் போது இந்த ஊரும் மயங்கி என்னைப் போல் துன்பத்தால் வருந்தும். பொருள் மாலை யாழரை உள்ளி மருள் மாலை மாயும் என் மாயா உயிர். பிரிவு துன்பத்தால் மாயாமல் இருந்த என் உயிர் காதலரை நினைந்து மயங்குகின்ற இந்த மாலை நேரத்தில் மாய்கின்றது. நன்றி. தன் வழிபடுவோர் பெறுவல் பெரும் பொருள். தன்னளிக்கென்று முன்னே பல கோடி பதங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவரு மதிவானவர்தம். என்னளிக்கும் செல்வமும் அழியா முட்டி வீடும் என்றோ பண்ணளிக்கும் செல்வரி மலையா மலை பயங்கிலியே. அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் என்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேலியாக கருணகூர் முகங்களாரும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு தெரு முருகன் வந்துதித்தனன் உலகமுய்ய. திரு சித்தம்பலம் நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
4: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானலில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
5: நீங்க காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
0: வணக்கம் நேவிஸ் பிலிப். நலமா இருக்கிறீங்களா?
5: ஆமாம் நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இதனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு எங்களுக்கு துணை செய்யும் ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை கேட்டறணும் என்கின்றது இன்றைய திருப்பாடல் 60. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதியது. அதிகாரம் 7 திருவசனங்கள் 1-5 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகளென தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பதே, அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கின்றதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறைவார்த்தையின் சிந்தனையாக, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள் என்னும் இயேசுவின் அருள்வாக்கை இன்று சிந்திப்போம். பிறரை தீர்ப்பிடுவது என்பது எளிதாக நம் அனைவருக்கும் வந்துவிடுகின்றது. நீ செய்வது தவறு, அவன் செய்ததற்கு அவன் அனுபவிக்கின்றான் என்றெல்லாம் நாம் அடிக்கடி பேசுகின்றோம். பிறரை தீர்ப்பிடுகின்றோம். பிறரை தீர்ப்பிடுவதற்கு நமக்கு எளிதாக இருப்பது ஏன் என்பதற்கு உளவியலாளர்கள் ரெண்டு காரணங்களை தருகின்றார்கள். அடிப்படையில் இந்த உலகம் குறைகள் நிறைந்ததாக இருக்கின்றது. உலகில் நிறைகளை விட குறைகளே அதிகமாக இருப்பதனால் பிறரது குறைகளே நமது கண்ணுக்கும் மனதுக்கும் முதலில் தென்படுகின்றன. அதைவிட மேலாக ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற குறைகளையே நாம் பிறர் மீது ஏற்றி பார்க்கின்றோம். இதன் காரணமாகவே நாம் பிறரை தீர்ப்பிடும் பழக்கத்தை எளிதில் விழுந்து விடுகின்றோம். அதனால்தான் இயேசு கூறுகின்றார், முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்து விடுங்கள். தீர்ப்பிடுவது இறையியல் பார்வையிலும் ஆன்மீக பார்வையிலும் தவறு. அந்த தவறிலிருந்து விடுபட வேண்டும். அப்போதுதான் நாமும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டோம் என்னும் இந்த உறுதியை இன்றைய நற்செய்தியின் வழியாக நாம் கற்கின்றோம். இன்று நாம் பலவற்றை கற்றுக்கொள்கின்றோம். பல கருத்துக்கள் நமனதுக்கு இதமாக இருக்கின்றது. பாவம் செய்வதிலிருந்து ஒரு பாவியை நாம் தடுக்க முடியாது எனினும் நாம் அவனை தடுக்க வேண்டும். எதிரி பழிதிற்க முயல்வர் போல் அல்ல, மாறாக ஒரு மருத்துவர் குணமளிப்பவர் போல் என்று புனித கிறிஸ்டோசம் கூறுகின்றார். பிறரை அன்பு செய்வதும் அவர்களுக்கு நம்மால் என்ற உதவி செய்வதும் தான் நமது நோக்கமாக இருக்க வேண்டும். மற்றவர்களை காயப்படுத்துவதும் அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பதும் நமது எண்ணமாக இருக்கக்கூடாது. மனிதர் எடுக்கும் முடிவு சில வேளைகளில் தவறாகிவிடும். ஆகையால் பொறுமை காத்து சிந்தித்து செயல்பட வேண்டும். சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல நியாயவாதிகள் எந்த விதமான பாரபட்சமின்றி தீர்ப்பிடப்பட வேண்டும். இந்த உரிமையை நியாயமன்றத்தில் தீர்ப்பு கூறும் உரிமையை நடுவருக்கு மட்டுமே இறைவன் தந்துள்ளார். எனவே யாரையும் நாம் தீர்ப்பிட வேண்டாம். நமது குறைகளையும் குற்றங்களையும் மனதில் கொண்டு நாம் அமைதி காப்போம் என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் அமைதிக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:24 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:24. இந்த வேளையில் வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம் சௌகரி.
6: இனிய காலை ராஜா,
0: நலமா இருக்கிறீங்களா?
6: நான் நலமா இருக்கிறேன். நீங்களும் குடும்பத்தினரும் எல்லா உறவுகளும் மக்கள் எல்லோரும் நலமாயும் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ இறைவனை கொண்டு சுகத்தை இங்கே வந்துச்சுண்டு. அஞ்சே வந்து ஜானடேசன். பொது காலத்தின் 12 வாரத்தின் முதலாம் நாள் திங்கட்கிழமை கிறிஸ்தவ நற்சிந்தனை. நாம் சொல்வதைக்கு என் வார்த்தையைக்கு நான் சொல்வதுதான் நடக்கும். இவ்வாற வார்த்தைகள் இன்றைய சமூகத்தில் அடுத்தவருக்கு நாம் கூறும் இலவச அறிவுரைகளும் தீர்ப்புகளும் சுய அறிவுரையும் சுயசிப்பளும் என்று எம்மிடம் உள்ளதா? இயேசுதனை நினைவுபடுத்துகின்றார். என் தடைகளை அகற்றி அடுத்தவர் தடை அடுத்தவர் தடை அவற்றதற்காக நாம் முதல் பாடமும் முதல் வழிமுறையும் ஆன்மீக வாழ்வில் உள்ள தடைகளை காண்போம். தடைகளை உடைப்போம். தெளிவிற காண்போம். அன்பர் அன்போடு அடுத்தவருக்கு உதவுவோம். யாரிடமும் குறையில்லை, யாரிடமும் தவறில்லை. வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை என்று எழுதினார் கவிஞர் கண்ணதாசன். தன் குற்றத்தை மறைத்து பிறர் குற்றத்தை பார்க்கும் போகும் இச்சமுதாயத்தில் இருப்பதனால் உள்ளார்ந்த மனிதர் உறவு இடைப்பட்டு கிடக்கின்றது. அடுத்தவர்களின் குறைகளை காணாது நிறைகளை காணும் போது நல்லவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கமூட்டும் போது அவர்கள் குறைகளை களைந்து நிறைவுள்ளவர்களாய் மாறுவார்கள். எனவே நமது குறைகளை களைந்து மற்றவர்களை தீர்ப்பிடாது விண்ண தந்தை நிறைவுள்ளதாய் இருப்பதைப் போல நாமும் நிறைவுள்ளவர்களாய் வாழ்வோம், சிந்தித்து செயல்படுவோம் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஜெர்மனியில் இருந்து. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலமாக உற்சாகம் இருக்கின்றோம். நீங்கள் நன்றி தாருங்கள். உங்கள் நட்சத்திரை
7: வணக்கங்கள். அந்த உறவுகளே பயந்தாலே நீங்கள் நம்பாலே எல்லாம் வெல்ல காரணம் எழுபத்தி சேம்பதத்தான பாதங்களை பற்றி கொண்டு எல்லாம் வெல்ல சசிதாய் போவாயின் தெய்வீகள் அமுதம் திங்கட்கிழமை. பெரும்பாலும் மக்கள் தர்மம் மதம் அறம் போன்ற பதங்களை ஒன்றுக்கொன்று மற்றொன்றாக மாற்றி பயன்படுத்துகிறார்கள். அது சரியா? மேலும் தர்மம் எனும் கருத்தை துல்லியமாக உணர்த்துகிறதா? பகவான் என்று நமக்கு தெளிவாக விளக்குகிறார். தர்மம் என்ற சொல்லில் அடங்கியுள்ள ஆழத்தையும் பிரிவையும் வெற்றிகரமாக வெளிப்படுத்தக்கூடிய சொல் எதுவும் இல்லை. சரியான செயல், நீதியான வாழ்க்கை போன்ற சொற்கள் மூலப்பொருளுக்கு நீர் செய்யாத மொழிபெயர்ப்பாளி ஆகும். தர்மம் என்ற சொல்லுக்கு நிகரானது தர்மம் மட்டுமே. பல தர்மத்தை மதம் என்று தவறாக புரிந்து கொண்டுள்ளார். ஆனால் தர்மம் என்ற சொல்லில் மறைந்திருக்க வெளியேற்ற பொருளை மதம் என்ற சொல் வெளிப்படுத்துவதில்லை. தர்மம் ஒரு பெரும் கடல், ஆனால் மதம் ஒரு ஏரி. ஒரு மதத்தின் வீச்சும் முக்கியத்துவம் ஒரு குறிப்பிட்ட கொள்கையை பின்பற்றும்

0: உள்ளன என்பதே நம்பிக்கை. ஆனால் உரிமைகளும் தர்மமும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. பெற்றோர்கள் மக்கள் தர்மத்தை செய்யும் போது குழந்தைகளின் உரிமைகள் வளர்கின்றன. குழந்தைகள் தங்கள் தர்மத்தை செய்யும் போது பெற்றோரின் உரிமைகள் வளர்கின்றன. அதுபோலவே ஆசிரியர்கள் தங்கள் கடமையை செய்யும் போது மாணவர்களின் உரிமைகள் வளரும். மாணவர்கள் தங்கள் கடமைகளை முறையாக ஆற்றும் போது ஆசிரியர்களின் உரிமைகள் வளரும். தர்மம் நன்னறி மனதை தூய்மைப்படுத்தி இறைவனிடம் விட்டுச் செல்கிறது. அது இறைவனின் திருநாமத்தின் மீதும் திரு வடிவத்தின் மீதும் ஒரு நாட்டத்தை உண்டாக்குகிறது. அந்த பகவான் உரையில் கூறியிருக்கிறார். அந்த குறிக்கோள் மட்டும் நான் சென்னையில் உங்களை சந்திக்கிறேன். உடம்புடன் நேசிக்கும் ஜன்மா டாக்குமபுரான்.
1: நன்றி சண்முகநாதன் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரோடு நிறைவுக்கு வருகின்றது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேரத்தை தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு 12 ராசிகளுக்கான பல பலன்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த யோதிடர் மகேசையா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 22 ஜூன் மாதம் திங்கட்கிழமைக்கு உரியது.
2: மேஷராசி நண்பர்களே, நல்லது நடக்குங்க. ஒரு விஷயத்தில் நம்ம அதுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்து நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் சார். நான் வந்து ரொம்ப ரொம்ப மனதில் தாக்கத்தில் இருந்துட்டு இருக்கேன். எனக்கு எப்படியோ ஒரு இடத்துல சக்ஸஸ் ஆகணும்னு நினச்சிட்டுருக்கோம். சக்ஸஸ் ஆகும், கவலைப்பட வேண்டாம். மிரர் மாதிரி இன்றைய தினம், மாதத்தில் ஒரு 3 நட்சத்திரம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மிரரிங் டேன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். இஃப் யூ திங்க் பாசிட்டிவ் இட் வில் கெட் பாசிட்டிவ். நீங்கள் நெகட்டிவாக நினச்சோன்னா நெகட்டிவாக நடக்கும். ஸோ அந்த மாதிரி இன்றைய தினத்தில் பாசிட்டிவாக நினச்சி பாருங்கள். அதே மாதிரி இந்த டே ஸ்டார்ட் ஆகிறது நிறைய நல்ல விஷயங்களோட ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இன்றைய தினம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நிறைய கற்றுன்ருப்பில் ஒவ்வொரு விஷயத்தை கற்றுன்ருப்பில் சார். நான் லாங்குவேஜ் ஸ்கில்லாம் கற்றுக்கிட்டது ரெண்டாவது இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து கற்றுனேன் சார். அதுவே ஒரு பெரிய என்சைக்ளோபீடியா மாதிரி கற்றுக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது சார். எஸ், அந்த மாதிரி நிறைய கற்றுன்னு இருக்கக்கூடிய தினமாக இருக்கும். யோகா நிறையா, ஜிம் போகணும். அதே சமயத்தில் நிறையா எக்ஸசைஸ், உடம்புக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், போன் ஸ்ட்ரென்த் வேணும். இது போன்ற பல்வேறு விஷயங்கள்லாம் எடுத்து செயல்படக்கூடிய தினம். ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய மனக்கவலைகள்லாம் போயிடும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க. மேஷராசி என்பவர்களுக்கு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார். ரிஷபராசி நண்பர்களே, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரிஷபராசிக்கு ஏதோ ஒரு மன குழப்பம் இருக்கும், அதனால் சிலது நல்லது நடந்தால் கூட அது பெருசாக நினைக்கிறது கிடையாது. குழப்பம் இல்லாத சில விஷயத்தை, சில பேர் ஒரே சப்ஜெக்டை பேசுவாள். நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? 7. ஓகே ஓகே, ஒரு 7:30 மணிக்கு கிளம்புனா சரியாக இருக்குமா? சரி, 7:30 மணிக்கு கிளம்பிவிடலாம். 7:40 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்ல. 7:40 கரெக்டாக இருக்கும். ஒரு 7, இல்லை இல்லை, நீ சொன்ன மாதிரி 7 மணிக்கே கிளம்பிடலாம். சரி, 7 மணிக்கே கிளம்பிடலாம். ஆனால் அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம்? 8:30 கிளம்பினா போதும்னு நினைக்கிறேன். யார்கிட்ட ஏதோ ஒரு நிமிஷம் கேளேன் பாருங்கள். ஒரு சப்ஜெக்டு, ஸோ எத்தனை தடவை அதை யோசிக்கிறது? அந்த மாதிரி ஒரு குழப்பத்தில் இருந்தால் தான் அது டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். இல்லை, தெளிவாக இருக்கு சார். நான் வந்து இந்த தடவை ரொம்ப, எனக்கு இந்த வாட்டி கிடச்சதே பெரிய அபூர்வம். ஸோ இந்த காலத்தை வந்து நான் வந்து பக்காவாக பயன்படுத்தணும்னு நினச்சிட்டுருக்கவங்களுக்கு சக்ஸஸாக வந்துடும். கவலையே பட வேண்டாம். ரிஷபராசி நண்பர்களே, நீங்கள் செய்யக்கூடிய வேலை தொழில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடியது. மாற்றங்களுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். இது ஏன் விடுவானே, அப்படி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் கிருஷ்ணர் வழிபாடு, ரொம்ப அற்புதமான வழிபாடு. ஏதாவது ஒரு பண விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு பெஸ்ட் டே இன்றைய தினம். சில ரொம்ப நாளாக யோசிக்கும் பொழுது ஒன்று புரிய வருது, நான் என்னென்ன விஷயங்களில் நான் என்ன சக்ஸஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரியும் பொழுது நல்ல உங்களுக்கு முயற்சி. அதுவும் டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான பிஸ்னஸ், லாஜிஸ்டிக் சம்மந்தமான பிஸ்னஸ், அழியக்கூடிய பொருட்கள், இங்கே பூ வியாபாரம் பண்ண, பழ வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்க, நம்ம அழியக்கூடிய பொருட்கள், உணவு சம்மந்தமான வியாபாரம், பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் ஏஜென்சியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு.

0: உள்ளத்தை தரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸை வந்து சக்ஸஸ் பண்ண சார், இன்னும் 10 பிராண்டை உருவாக்கணும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி நண்பர்களே, ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும், ஸ்ட்ராங்காக பேசணும். ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை குளறி பேசுறது, வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த நேரத்தை கச்சிதமாக பயன்படுத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லுவாங்கள்ல, இஃப் யூ மிஸ் இட் யூ நெவர் எவர் கெட் த டைம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த நேரத்தை நீங்கள் அப்படி பயன்படுத்திட்டேன்னா மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். கடகராசி நண்பர்களுக்கு பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைக்கி எதுனும் யாருக்காவது உதவினா முன்னாடி போய் நிற்பீங்க. இன்றைக்கி கொஞ்சம் கோபம், கொஞ்சம் அந்த எனர்ஜி பேஸ்டாக இந்த தினத்தில் மாறும். சில பேர் கோபம், சில பேர் பார்த்திங்கன்னா வேகம், சில பேர் யார்ட்டையும் பேச மாட்டா, சில பேர் யோசிச்சுட்டே இருப்பாள். அந்த மாதிரி கடகராசி நண்பர்களுக்கு இந்த தினத்தில் உண்டு. எலக்ட்ரிக், எலக்ட்ரானிக், கெமிக்கல் சம்மந்தமாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட், லாஜிஸ்டிக், தங்கம், வெள்ளி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவங்க, பட்டு சாரி விற்பனை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான். சிம்மராசி நண்பர்களே, சிம்மத்துக்கு இன்றைக்கி கிரக நிலையெல்லாம் எடுத்து பார்த்தா பண வரவுகளை கொடுக்கக்கூடிய கிரக நிலையாக இருக்குது. ஒரு பக்கம் விரயம் இருக்குது, ஒரு பக்கம் லாபம் இருக்குது. ஸோ ரெண்டையுமே ஹேண்டில் பண்ணணும். நம்ம வந்து நம்ம அந்த பிஸ்னஸில் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக, அதாவது லாபத்தில் விளையாட வேண்டும், முதலீட்டில் விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டா சக்ஸஸ் ஆகும். அதே சமயத்தில் நிறைய விஷயங்களில் நீங்கள் புரிஞ்சு தெரிஞ்சு அந்த அனுபவம் தான் வாழ்க்கையில் ஒரு பெரிய பாடம். அதாவது ப்ராக்டிக்கலாக படிக்கிறத விட அனுபவம். ஒரு பெரிய நிகழ்ச்சி தொலைக்காட்சியில் வந்து சமையல் பற்றி பேசுவாங்க. அப்போ அவர் சொல்லுவார், கண்ணா நீ படிச்சுட்டு வந்த, இவ்வளோ கிலோ அரிசிக்கு இவ்வளோ கிலோ அப்படின்னு ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டாக அடிப்பார். ஏன்னப்பா அவர் சொல்கிறது கரெக்டாக, எஸ் எப்படி இது அனுபவம், அனுபவத்தை விட ஒரு பெரிய பாடம் வேறு எதுவுமே கிடையாது. அது வந்து அதுதான் பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக. சிம்மராசிக்கு அந்த அனுபவம் தான், அந்த எண்ணம் தான், அதை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு வரத்துக்குண்டான யோகமும் இன்றைய தினத்தில் உண்டு. ஆக சிம்மராசி அன்பர்கள் வயதானவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடும் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி நேர்வர்களே, கன்னிராசிக்கு இன்றைக்கி சில விஷயம் வந்து, அதாவது ரெண்டு எண்ணம் இருக்கும். இந்த சந்திராஷ்டமத்தை அன்றைக்கி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் இருக்கும். அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எண்ணங்கள், ஐடியா மட்டும் இன்றைக்கி கேளுங்களேன். எப்படியெல்லாம் ஐடியா, அப்பா அப்பா அப்பா அப்பா, கொஞ்சம் நஞ்சத்து ஐடியா சார், எத்தனை ஐடியா வருது. பட் என்னென்னா அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. அதுதான், இது அப்படியே நான் வந்து பெனிஃபிட்டாக பண்ண முடியல, பிறருக்கு லாபமாக இருக்குது நேக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு கவலைகள் கன்னிராசி என்பவர்களுக்கு உண்டு. கன்னிராசிக்கு உண்டான மகத்துவமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எதையும் சாதிக்கக்கூடிய திறமைகள் இருக்கும். இன்றைய நட்சத்திரம் சாதகமும் அப்படி தான் இருக்குது. எனக்கு கிரக நிலைகள் அப்படி தான் காமிக்கிறது, உங்களுக்கு வெற்றி உண்டு. அதே மாதிரி ஒரு பொருள், அந்த பொருளுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்ப, அந்த பொருள் உங்களுக்கு கிடைக்கும். தொலைந்த பொருட்கள் கூட திரும்பி கிடைக்கும், ஆச்சரியமாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோவித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. டென்ஷன் ஆகாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி ஜெயிச்சு வந்துடுவீங்க. யுல் பெனிஃபிட், அதை வந்து ஜெயிக்காமல் விடவே மாட்டீங்க, லாபம் பார்க்காம விடவே மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகை அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, இந்த தினத்தில் விரயங்கள் உண்டு. ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது தான், முடிவெடுக்கிறதெல்லாம் தள்ளி போடுறது நல்லது தான். வெளிநாடு பிரயாணம், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயம் சக்ஸஸாக முடியும். சில பேருக்கு பார்த்துட்டு எல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் தோணும், தப்பு கிடையாது. உங்களுக்கு அப்படி ஏதாவது தோணித்துன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை செய்யலாம். நிறையா விஷயங்களில் மறதிகள் இருந்துட்டு இருக்கும். காஸ்ட்லியான பொருட்கள் எங்கே கொண்டு போய் மறந்துடாதீங்க. ஐயோ மறந்துட்டேனே, பூட்டினது கதவு பூட்டின்னு திருப்பி வந்து ஐயோ கதவு பூட்டலை, லைட் ஆஃப் பண்ணல, கேஸ் ஆஃப் பண்ணனா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற சில விஷயம். ஐ ஃபோகாட், நான் வந்து ரிமைண்டரில் போட்டு வச்சேன், ஏன் அலாரம் அடி, சில பேர் அலாரம் வச்சுட்டு எடுத்து ஆஃப் பண்ணி திருப்பி தூங்கிடுவான். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருந்துருக்கும். துளாராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிட்டேன்னா சக்ஸஸ் ஆகிடும். சில பேர் இன்சூரன்ஸ் போடுறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த் சம்மந்தமான ரிலேட்டடாக செக்கிங்லாம் பண்ணிக்கிறது இன்றைக்கி ரொம்ப நல்லது. மாத்திரை மருந்துகள்லாம் வாங்குறது நல்லது. ஏதாவது மெடிக்கல் விஷயமா டாக்டர்ஸ் அப்படியே விட்டு போயிருந்த விஷயம்லாம் எடுத்து செயல்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வ நவக்கிரக வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தில் போராடி ஜெயிச்சுட்டு இருக்க சார். எஸ், சாதாரண போராட்டம் கிடையாது. நான் வந்து ஒரு ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்கேன், இஃப் இட்ஸ் ஹேப்பன் ஐ வில் வின் த ரேஸ், இஃப் இட்ஸ் டின்ட் ஹேப்பன் ஆல்சோ நான் ஒரியெல்லாம் பண்ண மாட்டேன், அடுத்து எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் நான் ஜெயிச்சேன். இந்த கம்பேக், இந்த ஒரு எண்ணம் வந்து எத்தனை நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கல அதை மாதிரி இன்றைக்கி நடக்கும் கண்டிப்பாக. ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டல்னா சூப்பராக இருக்கும். விருச்சிக ராசி நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க, இன்றைக்கி என்னென்ன நினைக்கிறாலோ அதெல்லாம் உங்களுக்கு நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அது உங்கள் முயற்சி பண்ணலாம் நிச்சயம் நடக்கும். எங்கே சார்னு தயவு செய்து இந்த 20-30% நெகட்டிவாக உள்ள பூத்திடாதீங்க, பாசிட்டிவாக நினைங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிச்சிடுவீங்க. நிறைய ஃப்ரான்ச்சைசி பிரான்ச்சஸ் அதே மாதிரி பிஸ்னஸை வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு உதவும். கேட்ரிங் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கோம், நகைக்கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம். நான் கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செய்கிறேன் சார், மாதம் தினம் வாரம் இப்படி தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், அதுலேயும் நாம் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிட் ஃபண்ட்ஸ் அதே சமயத்தில் மிகப்பெரிய ஃபினான்ஸ் கம்பெனி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் விருச்சிகராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குது. கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்பு, போன இடத்துல பெரும் மதிப்புகள் கூடி வரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. ஒரு முடிவுகள் எடுத்தால் அந்த முடிவுகளில் தெளிவாகவும் மிக கச்சிதமாகவும் இன்றைய தினத்தில் இருக்கும், அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுஷுக்கு இன்றைய தினத்தில் அது ஒரு விஷயத்தில் நம்ம கான்சன்ட்ரேட்டாக இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கான்சன்ட்ரேட்டாக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். தனுசு ராசிக்கு சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்து டீல் பண்ணுவீங்க, அது நிச்சயம் நடக்கும். இன்றைக்கி ஏர்போர்ட்டில், ரயில்வே ஸ்டேஷனில், ஒரு நிகழ்ச்சியில், ஒரு வெளியில் போகும்போது இடத்துல யாராவது சந்திப்பல் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும். ஸ்கின் சம்மந்தமான அதே மாதிரி இந்த பாடி வெயிட் சம்மந்தமான சில ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டுருப்பா, அவளுக்கெல்லாம் ஒரு நல்ல ட்ரெமாண்டஸான டிஃப்ரென்ஸ் தெரியும். அதே மாதிரி ரொம்ப நாளாக மதிப்பு மரியாதை இல்லை சார், காசு வந்தால் தான் மதிக்கிறான், இல்லைனா ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறவளுக்கு உண்மை சம்பாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள். பிறருடைய பிரச்சனைகளில் போய் கலந்துக்காதீங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுங்க. தனுசு ராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடுங்க, உதவி செய்யக்கூடிய அற்புத வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்றைய தினத்தில் கிரக நிலையை பார்க்கும்பொழுது நினச்சது நடக்கும். அப்பாடா எனக்கு சக்ஸஸாக சொல்லியிருக்கேன் சார், எஸ் ரொம்ப நாள் அந்த திருமண சம்பந்தமான விஷயங்கள்லாம் எதிர்பார்த்தவங்களுக்கு இன்றைக்கி உட்காந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா நிச்சயமாக கைகூடி வரும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. ரெண்டாவது பார்த்துட்டேன்னா ரொம்ப வயதானவர்களை கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். இன்றைய தினத்தில் நினச்ச காரியங்கள் நடக்கும். பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். நல்லோர்களது நட்பு உங்களுக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். பெரியவர்கள் உதவி செய்வார்கள். முக்கியமான துறைகள்னு சொல்லுவாங்க, கீ போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுக்கு ஒரு யோசனை, இன்றைக்கி சமயோஜித யோசனைன்னு சொல்லுவாங்க, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இன்றைக்கி வேலை செய்யும், டக்குன்னு ஒரு யோசனை வரும், அது அப்படியே உண்மையாக இருக்கும், அதை வச்சு அப்படியே நூல் பிடிச்சி போயிடுவேல். அந்த மாதிரி இந்த மைண்ட் கேம், மைண்ட் ப்ளே பண்ணுறதுல நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டுருப்பீங்க. மகரராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மிகப்பெரிய வெற்றி உண்டு. மெஜிஷியனாக இருந்துகிட்டு இருக்கிறவங்க, கவுன்சிலிங் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, சைக்காட்டிஸ்ட் டாக்டராக இருந்துகிட்டு இருக்காங்க, கவுன்சிலிங் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினத்தில். இன்றைய தினத்தை கன்சல்டன்சிலாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம். மகர ராசி நண்பர்கள் எங்கே சார், தயவு செய்து இந்த நெகட்டிவான வேர்பை வந்து நீங்கள் உபயோகிக்காதீங்க, மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும், நீங்கள் எதிர்பாருங்கள், உழையுங்கள், நிச்சயம் நடக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பத்துக்கு இன்றைய தினத்தில் கவனம் தேவை. சின்ன சின்ன விஷயங்களில் டக்குன்னு செயல்படுத்த வேண்டாம். நம்ம நகைச்சுவையாக பேசுவோம், ஆனால் அவன் நகைச்சுவை பேசினா எடுத்துப்போமா பாரு, என்ன தான் பேசின்னு இருக்கா, எப்படி அது என்ன என்ன என்ன என்ன பற்றி ஜோக்கு, அதில் ஒரு சந்தோஷம் வேறு அப்படிங்கிறது. வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு சண்டை, வீட்டில் யாராவது வந்துட்டு போனதுக்கப்புறம் ஒரு சண்டை. நீங்கள் எல்லாம் கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டைக்கு நீங்கள் காரணமாகவே இருக்க மாட்டீங்க, இல்லைனா ஒரு விஷயமே நடந்திருக்காது. பட் அது அப்படியே ஒரு பிளே, ஒரு கேம் ஆகும். அந்த மாதிரி உங்கள் பேரை யூஸ் பண்ணி நீங்கள் போனதுக்கப்புறம் உங்களை பற்றி பேசின்னு இருப்பா. இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. இந்த தினத்தில் முடிவுகளை தவிர்த்து கொள்வது நல்லது. பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், எதிர்காலத்தில் கவலைப்பட வேண்டாம். சில பேர் வேலை ஆட்கள்கிட்ட கவனமாக பேசணும். சில அவங்க முன்னாடி சில விஷயங்களை பேசப்படாது. தொழில் ரகசியங்களை பேசாமல் இருக்கிறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வ வழிபாடு, வாராகியம்பாள் வழிபாடு, துணை நிற்கும் வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களே, மீனத்துக்கு இன்றைய தினம் நல்ல நாள், அற்புதமான நாள். அன்பானவர்கள், பிரியமானவர்கள், நினைத்த காரியத்தை சாதிப்பீங்க. ஒரு விஷயத்தில் பிளான் பண்ணுவீங்க, பிளான் பண்ண மாதிரியே சக்ஸஸாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. சில நெகட்டிவான விஷயங்கள் கூட நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இட்ஸ் டின் ஹேப்பன், அது நடக்கலை, அதுவும் குட். ஆல் ஃபார் த குட், எல்லாமே குட் தான், எல்லாமே நல்லது தான். ஏன்னா நமக்கு தெரியாது, பகவான் ஒரு பெரிய கணக்கு போடுவார், அந்த கணக்கு பின்னாடி தான் புரிய வரும். இல்லை ஜாதக பலன்களில் வேதாந்தத்தை சொல்கிறார். எஸ், அதுதான் உண்மை. நிச்சயமாக நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்தில் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, டெலிகாமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க, ஒரு கம்பெனியில் மிகப்பெரிய நிறுவனத்தில் இருந்துகிட்டு இருக்கவங்க, அவங்க கிடைச்ச அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃபைல்ஸ், அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்களில் கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஒரு காரியம் முடிகிற வரைக்கும் யார்ட்டையும் சொல்லாதீங்க, அதுக்கப்புறம் பகிர்ந்துக்கோங்க. என் பகிர்ந்துக்கிறதுனா உங்களை பார்த்தாலே தெரிஞ்சுவிடும் மற்றவருக்கு, அது உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தரும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பிகம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. ஆன்மீக
1: அன்பு உறவுகள், இதுவரை 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த யோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள்.
2: வருடத்தில் ஒரு நாள் உறவுகள் நண்பர்கள் என ஒன்று கூடி மகிழ்ந்துட தமிழர் விளையாட்டு விழா 27 ஆண்டில் தாரக விளையாட்டுகள், தாரக உணவகைகள், சிரிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள், உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும். இன்னும் இன்னும் எத்தனையோ அத்தனைக்கும் தமிழர் விளையாட்டு விழா 27 ஆண்டில் வாருங்கள் வாருங்கள், சந்திப்போம்.
3: ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிளான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482, மூர்த்தி லவ்சான் 0541-79-11-712, தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிளான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம், அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: நேரம் சரியாக 8:48 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:48 இந்த நேரத்தில்
1: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தன
0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்
1: பிறந்தன
0: இன்று மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடிக்கொண்டிருக்கும் அனைத்து டிஆர்டி நேயர்கள் அனைவருக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது ஏடிய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது.

உங்கள் மங்களகரமான விழாக்களை எடுத்து வருங்கள். டிஆர்டி தமிழொலிக்கு அசத்துவதற்கு நாங்கள் தயாராயிருக்கின்றோம். காலை 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை உங்கள் அனுசரணையாக வானொலியில் வலம் பெறுவதற்கு மேலதிக விவரங்களை அறிந்து கொள்ள நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0533148 37 16 75.

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
1: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்தன.
0: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே. நேரம் சரியாக 8:56, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:56 தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி,

விடி சூப்பர் ஸ்டோர் மடத்தினர் சாசல் காஷலா கோணிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முள்ளிவாய்க்காலில் யுத்தத்தினால் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொது தூவிக்கு இந்திய பின்னணி பாடகர் சத்யன் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். நாடுபூராவும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 23,000 தாதியர் பற்றாக்குறை நிலவுவதால் தாதியர் ஊழியர்கள் கடும் மன அழுத்தத்துக்கும் பணிச்சுமைக்கும் உள்ளாகியிருப்பதாக ஐக்கிய தாதியர் சேவை சங்கம் தெரிவித்திருக்கிறது. காணாமல் போனோரின் உறவினர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அரசாங்கத்தின் சொந்த பிரச்சனைகளாக கருதப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த உறுதியை மீண்டும் வழங்கியிருக்கிறார். முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேசலையின் மனைவி மனோரி சலே தன்னையும் தனது இரண்டு பிள்ளைகளையும் சந்தேகத்துக்கிடமான வகையில் கண்காணித்து வருவதாக கூறி குற்றங்களில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். 3 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ் போல் கபூர் கொழும்பை சென்றடைந்திருக்கிறார். ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் இந்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் முன்னிய விலைகளின்படி கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்பை காரணம் காட்டி எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என்று கூறி வருவதை முன்னாள் எரிசக்தி அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க நிராகரித்திருக்கிறார். இனிவரும் தேர்தல்களில் எந்தொரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தேவையில்லை. சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதுமானது. அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கும் போது அதிகார மமதை கொண்டு செயற்படுவதே நடக்கும். 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக் கொண்டுள்ள இந்த அரசாங்கத்தில் அதனை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை இருக்கிறதா என்பதை பரீட்சித்து பார்க்க மாகாண சபை தேர்தலை முடிந்தால் இந்த அரசு நடத்தி காட்டட்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சவால் விடுத்திருக்கிறார். பொது சுகாதார பரிசோதகர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வீடுகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஏமாற்றி பணம் பறிக்கும் குழு ஒன்று இயங்கி வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விடுதியொன்றில் போதைப் பொருட்களுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட மாணவரின் மாணவர் தகுதியை ரத்து செய்வதற்கும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. கிள்ளச்சி உமையாள்புரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத மணல் கடத்தல் தொடர்பில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ரத்னபுரி மாவட்டத்தின் இறக்குவானை பகுதியில் இடம்பெற்ற ஊர்வலம் ஒன்றின் போது அதில் பங்கேற்றிருந்த வளர்ப்பு யானையொன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாக்குதல் நடத்தியதில் 2 பாகன்கள் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. நாவலப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோளங்கந்தை தோட்டத்தில் கடந்த 17ஆம் தேதி தேயிலை பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளியொருவர் பாம்பு தீண்டியதில் உயிரிழந்து போனார். இணையவழி பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி வங்கி கணக்குகளுக்கு பணம் அனுப்பி போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த இருவர் பெருந்தொகையான போதைப் பொருட்களுடன் நீர்கொழும்பு கட்டுவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது 6 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. டெங்கு தொற்றுநிலைமை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருந்த போதிலும் சில அதிகாரிகள் சரியான நேரத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து செல்வதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் ஜனவரி முதல் மே மாதம் வரையான கால பகுதியில் இலங்கையில் சுற்றுலாத்துறை வருவாய் குறைந்து விட்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில் முதல்வர் ஜோசப் விஜய் தனது 52வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். தமிழக முதல்வராக அவருக்கு இது முதல் பிறந்த நாள் என்பதால் மாநிலம் முழுவதும் பல்வேறு நல உதவிகள் வழங்கி கோலாகலமாக தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். தமிழக முதல்வர் விஜய்க்கு பிரதமர் மோடி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், அண்ணாமலை உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள்.
இரண்டு நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று காலை மீண்டும் கூடியிருக்கிறது. இலங்கைக்கு மிக அருகில் உள்ள தமிழகத்தின் தனுஷ்கோடி பகுதியில் காவல்துறை சோதனை சாவடிகள் கைவிடப்பட்டுள்ளதால் இரு நாடுகளுக்கு இடையிலான கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல்கள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளமை குறித்து சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். மேகதாது திட்டத்தை முறியடிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ஆனந்த் கூறியிருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தாம் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் பின்னணியில் பாரதிய ஜனதா தேர்தல் ஆணைய கூட்டணி இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவை பிரதமர் நரேந்திர மோடியும் உலகை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அழித்து வருகிறார்கள். ஆனால் இருவரும் தங்களை சிறந்த நண்பர்கள் என்று கூறிக்கொள்வதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஓடும் சிந்து நதியின் ஓட்டத்தை இந்தியா தடுத்தாலோ திசை திருப்பினாலோ போர் தொடுக்க தயங்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளது. கட்சியை தொடங்கிய 2.5 ஆண்டுகளிலே ஆட்சியை பிடித்த பெருமைக்குரியவர் முதல்வர் ஜோசப் விஜய் என்று தமிழக வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை முடித்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இங்குள்ள மருத்துவமனைகளில் உள்ளக பயிற்சிக்காக பல மாதங்களாக காத்திருக்கும் நிலை நீடித்து செல்கிறது. நீட் மறுதேர்வை தமிழகத்தில் 307 தேர்வு மையங்களில் 120,000 மேற்பட்டோரும் சென்னையில் 43 மையங்களில் 20,000 அதிகமானோரும் நேற்று எழுதியுள்ளார்கள். கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பாத கடலூர் மாவட்ட மீனவர்கள் 3 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஆட்சியர் CB ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளுவர் மாவட்டத்தில் தனியார் மீன் ஏற்றுமதி தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிகழாண்டு டிசம்பரில் கையொப்பமாகும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக அமெரிக்க அரசின் சிறப்பு பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் நாளை டெல்லி செல்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகத்தில் வரும் June 26 உணவு திருவிழா நடைபெற இருக்கிறது. பீகாரில் 2 பெண்களை கடத்தி துப்பாக்கி முனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 5,978 கோடி மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் ஹீரா குழும நிறுவனரின் 159 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை ஏலம் விட்டது. வரவு செலவு கணக்கு விவகாரம் மலையாள நடிகர்கள் சங்கத்தில் மோதலாக வெடித்தது. கொச்சியில் நேற்று நடைபெற்ற மலையாள நடிகர்கள் சங்க தலைவர் சிவேதா மேனன் பொதுச் செயலாளர் உட்பட நிர்வாகிகள் அனைவரும் கூண்டோடு தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்கள். பண முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி கேரள முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான பினராயி விஜயனின் மகள் வீணாவுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இதன் மூலம் இந்த வழக்கில் அவருக்கு நெருக்கடி அதிகரித்து செல்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்ட நிதியில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் அந்த கோவிலை நிர்வகிக்கும் ஸ்ரீ ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை நிர்வாகிகள் அயோத்தியை விட்டு வெளியேற சிறப்பு புலனாய்வு குழு அவர்களுக்கு தடை விதித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் புதிதாக நடப்பட்ட மின் கம்பங்கள் சாய்ந்தும் உடைந்தும் விழுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளார்கள். சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,08,792 ரூபாவுக்கும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,599 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்துக்கான புதிய சுற்று உயர்ந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவில் புதிய மறுமலர்ச்சிக்கு வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு போரில் ஈரானின் கரமோங்கியதாக இஸ்ரேலிய மக்கள் நம்புகிறார்கள். ஜெருசலத்தின் ஹிப்ரு பல்கலைக்கழகம் ஆகம் நிறுவனம் இணைந்து நடத்திய ஆய்வில் அது தெரிய வந்திருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக பதிவில் லெபனானில் உள்ள அதிக ஊதியம் பெறும் ஈரானின் பிராமிகள் பிரச்சனைகளை உருவாக்குவதை ஈரான் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் கடந்த வாரம் நாங்கள் ஈரானை தாக்கியது போல் அதைவிட கடுமையாக மீண்டும் தாக்குவோம் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் டிரம்பின் மிரட்டல் மீண்டும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது.
கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிவத்தில் 54 தொழிலாளர்கள் காயமடைந்தார்கள். மேலும் 18 பேர் மாயமாகியுள்ளார்கள். ஸ்காட்லாந்தில் முஸ்லீம்கள் மீது மர்ம நபர் நடத்திய தொடர் தாக்குதல்களுக்கு பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் கிரிமியா பகுதியில் உள்ள எண்ணெய் நிலையம் உள்ளிட்ட இடங்கள் மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியதால் அங்கு பதற்றம் அதிகரித்து செல்கிறது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் வார இறுதியில் நடந்த பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 7 பேர் இறந்தார்கள். மேலும் 38 பேர் காயமுற்றார்கள். நகரின் பாதுகாப்பில் ராணுவம் தலையிட வேண்டும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் குரல் கொடுத்திருக்கிறார். விலங்கியல் தோட்டத்தில் முதலையிடமிருந்து சிறுவனை காப்பாற்றிய பெண்ணுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. வாகனம் ஓட்டிகள் பொதுவாக சிவப்பு விளக்கை மீறி ஓட்டிச் சென்றால் அவர்களுக்கு கண்டனமே காத்திருக்கும். சீனாவில் விதிமுறைகளை பொருட்படுத்தாத டாக்ஸி ஓட்டுநருக்கு பாராட்டு மழை பொழிகிறது. காரணம், அவர் ஒரு உயிரை காப்பாற்றிய விதத்துக்காக அவர் பாராட்டப்படுகிறார். சீனாவின் JD.com நிறுவனத்தின் முன்னாள் துணைத் தலைவர் சாய்லெங் அரிய நரம்பு நோயான ALS நோயின் இறுதிக்கட்டத்தில் உள்ள போதும் நோயை குணப்படுத்தும் மருந்தை கண்டுபிடிக்க அவர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார். தவறாக தயார் செய்யப்பட்ட பாலை அருந்திய 3 மாத குழந்தை மூச்சு திணறலால் அவதிப்பட்டுள்ளது. குழந்தையின் பெற்றோர் குடிநீருக்கு பதிலாக காய்கறி சாற்றை கொண்டு பாலை கலந்துள்ளார்கள். காய்கறிகளை அதிக நேரம் கொதிக்க விட்டால் சாற்றில் நைட்ரேட் ரசாயனத்தின் அளவு அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். குழந்தையின் உறுப்புகள் முழுமையான வளர்ச்சி அடையாத நிலையில் மிதமெஞ்சிய நைட்ரேட் ஆபத்தாக அவர்களுக்கு மாறிவிடும் என்ற எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார்கள். பிரான்சில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை குறிவைத்து குடியிருப்பு ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் பல கோடி யூரோ மதிப்பிலான உலக புகழ் பெற்ற பிகாசோவின் ஓவியத்தை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். தலைப்பகுதியில் ஒன்றாக இணைந்த நிலையில் பிறந்த இரட்டை சகோதரிகள் 20 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 60 மேற்பட்ட வைத்திய நிபுணர்கள் பங்கேற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடத்தப்பட்ட அதிநவீன அறுவை சிகிச்சைகள் மூலம் வெற்றிகரமாக தற்போது பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கியூப புரட்சியின் நாயனாக தனது நாட்டில் போற்றப்பட்டு வரும் ஃபிடல் காஸ்ட்ரோவின் ஆரம்ப கால துணைகளில் ஒருவரான ராமிரோ வால்டெஸ் தனது 94 வயதில் காலமானார் என்று ஜனாதிபதி மிகுவல் டயஸ் கானல் நேற்று சமூக ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில், சென்னையில் நடைபெறவுள்ள U19 இந்திய இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 3 சர்வதேச ஆட்டங்களை பொதுமக்கள் இலவசமாக காணலாம் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 18 ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 6 வித்தியாசத்தில் இந்தியாவை நேற்று வென்றிருக்கிறது. சர்வதேச T20 போட்டிகளில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் புதிய வரலாறு படைத்திருக்கிறார். FIH நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 4 முறை சாம்பியனான ஜெர்மனி 3 அணியாக நோக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறியது. நெதர்லாந்து ஜப்பான் அணிகள் தங்களின் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளன. கால்பந்து தொடரின் குழு ஜி பிரிவில் நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி எகிப்து அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து கிண்ண தொடரின் ஜி பிரிவு லீக் ஆட்டத்தில் பெல்ஜியம் மற்றும் ஈரான் அணிகள் மோதிய இந்த போட்டியின் ஆட்ட நேரம் முடிவில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்காததால் போட்டி சைவருக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான ஏச் பிரிவு லீக் போட்டியில் ஸ்பெயின் சவுதி அரேபியா அணிகள் மோதின இந்த போட்டியில் ஸ்பெயின் அணி 4-0 என்று சவுதி அரேபியாவை வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள், 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.43 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.16 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 333.83 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.41 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412.86 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.76 ரூபாய், ஒரு அக்ராச்சியா பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 440.94 ரூபாய், இந்திய பெறுமதியில் 124.69 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.28 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.54 ரூபாய்,
கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழடியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஸ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse-Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Televisi-Lakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele-Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:14 ஐக்கியராஜ்யத்தில் 8:14. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: காலை வேளை இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தல். காலை பூந்தல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அந்த உறவுகளின் நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்கள். அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. புங்கையூர் ராஜா.
0: புங்கையூர் ராஜா, நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க? புங்கையூர்
1: இக்கரைக்கு அக்கறை பச்சை, என்றும் இக்கரைக்கு அக்கறை பச்சை, இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும் இக்கரைக்கு அக்கறை பச்சை.
2: அந்த பாடல்,
1: அந்த பாடல
2: காட்டு
1: நல்ல கரெக்டால உள்ள பாடல். எம் எஸ் விஸ்வநாயகன் பாடியிருக்கிறார்.
0: அக்கறைக்கு இக்கரை பச்சை,
1: அக்கறைக்கு இக்கரை பச்சை தான் படம் படம் நினைக்கிறேன்.
0: அக்கறை பச்சை,
1: அந்த
0: பாடலோட ஆசையோட வந்திருக்கீங்க. ஓஹோ, அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு தான் நீங்க வந்திருக்கீங்க இந்த நாட்டுக்கு. ஆகவே நல்ல ஒரு அருமையான பாடல்ன்னு சொல்றீங்க. கருத்தாலம் மிக்க பாடலாக இருக்கின்றபடியே இந்த பாடலை கேட்கிறீங்க. ஓகே, அந்த பாடலை உங்களுக்காக தருகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: வீட்டு மகளுங்கள், நன்றி,
1: வணக்கம்.
0: அவர் சகோதரர் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் புங்கையூர் ராஜா அவர்கள்.

0: வேன் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
2: என்னப்பா, நீங்க உங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை நாரி போன

0: ஒலிச்ச பாடலை புங்கையூர் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். காலை பொங்கல் இந்த வேளையில் நெப்பில் எழுந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். அவருடைய தொடர்பு இணைத்துக் கொள்ளவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சகோதரி சித்ரா. நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நன்றி. என்ன இன்றைக்கு ஒரு திடீரெண்டு அட்டாக் பண்றீங்க?
1: எங்களுக்கும்
0: நல்ல சூப்பரா வெயில் இருக்குது.
1: என்னென்ன
0: தெரியுது? ஊகம்
1: எங்களுக்கு இப்படி இறங்கும் போது உங்களுக்கு அப்படி இறங்கி கொண்டு
0: யோசிக்கிறேன். எங்களை எரிச்சலாங்க
1: இல்ல என்ன யோசிக்கிறேன்.
0: யோசிக்கிறீங்க? அப்ப நீங்க ரெண்டு தேசிக்காக கரைச்சு குடியுங்க.
1: ஓகே,
0: சீனியை போட்டுட்டு கரைச்சு குடிச்சீங்களா சூப்பரா இருக்கும். ஓகே, என்ன பாடல கேட்க போறீங்க?
1: சூப்பரா இருக்கணும் வந்து நான் உங்க ஸ்ரீஜெயதிர்க்கம்மனை பிரார்த்தித்து கண்டு நான் வந்து பாரதி கண்ணம்மா நீ அடி சின்னம்மா கேளடி பண்ணம்மா
0: பாரதி சின்னம்மா.
1: ஆமா,
0: ரெண்டு பாடல கேக்குறீங்களா? ஓகே, நல்ல பாடல்.
1: உங்களுக்கு இந்த பாடல் பிடிக்கும் தானே? அப்ப கேட்டுமாளுவோம்.
0: கேட்டுமாளுவோம் எல்லாரும் சேர்த்து. பாலசமணியும் வாணியமாவும் படிச்ச பாட்டு.
1: ஆமா.
0: பாரதி கண்ணம்மா படம் பார்த்தீங்களா?
1: பார்த்திருப்பேன், முன்னி மறந்துட்டேன்.
0: அப்படியா?
1: கமலஹாசன் இல்ல?
0: கமலஹாசனும் இவன் தாயார் சுமித்ரா சாஜின் தங்கச்சியா நடிக்கிற அண்ணன் ஒரு கோயில்.
1: என்னென்ன
0: வரிய சொல்லுங்க பாரதி கண்ணம்மா.
1: என்னென்ன
0: பாடல் வரிய சொல்லுங்க?
1: பாரதி கண்ணம்மா நீ சின்னம்மா கேளடி பொண்ணம்மா இல்லாம அம்மா தான்.
0: நீ எனக்கு பாட்டு மறந்து
1: மறந்து
0: என்ன மாதிரி இப்படி இப்படிதான் நீ நீ அடி சின்னம்மா.
1: ஓ அண்ணா,
0: அது என்ன சிரிப்பு?
1: சிரிப்பு வருது.
0: சிரிப்பு என்ன?
1: பால் குடிச்ச ஞாபகம்
0: தான். நன்றி, உங்களுக்கு அந்த பாடல் வருகின்றது கேட்டு பாருங்கள்.
1: நன்றி அண்ணா.

பவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய பிறந்த நாள் 24ஆம் தேதி. அதுவும் கவிக்கும் இசைக்கும் ஆன பிறந்த நாள். வானொலிக்கு எடுத்து வருகின்றார் எங்கள் அன்பு உறவு ஜெர்மனியில் வசிக்கும் டாக்டர் ரவி குடும்பத்தினர்.

ஒலித்து பாடலை சித்ரா பவன் அவர்கள் நூறிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். நேரம் சரியாக 9:29 அக்கராட்சத்தில் 8:29 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை வேளையில் இந்தமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று.

0: கொண்டு
1: நன்றாஜா, நீங்கள் நல்லா இருக்கும் என்று நானும் வாழ்த்திக்கொண்டு
0: நினைக்கிறேன்
1: அவ்வளவுதான்.
0: அதே கடைபிடிச்சு வர்றீங்க எம்ஜிஆர் மாதிரி.
1: ஒரு
0: குடும்பத்துல பிறந்த ரெண்டு பேருக்கு
1: வித்தியாசம், சாதம் போட்டுறாங்க, ரெண்டு பேரும் வந்து அதுல வந்து அண்ணன் ஒண்ணுங்கிறாத மாட்டப்படையிட்டேன். நான் போனாதான் நான் மாட்டப்படையில்
0: நன்றி சகோதரர். உங்களுக்கான பாடலை தருகின்றோம், கேட்டு மாளுங்கள். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்து பாடலை விரும்பிக் கொண்டிருந்தார் ரமேஷ் அவர்கள் பிரான்சில் இருந்து. நேரம் சரியாக 9:36 ஐக்கியராஜ்யத்தில் 8:36. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கிறோம், நன்றி. சதீஷ் என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: இந்தியன் படத்துல இருந்து
0: உங்களுக்கே விளங்குது, அப்ப என் பைரமுத்தருக்கு விளங்கல
1: அவனுக்குன்னு
0: சொல்லக்கூடாது, மரியாதையா சொல்லணும்.
1: கமலஹாசன்
0: ஆஸ்திரேலியாவில் எடுக்கப்பட்ட படம், காட்சி கங்காரு இருக்குது, மனிஷா கோயிலில் இருக்கிறா,
1: ரெண்டு
0: ஹீரோயின் கெட்டிக்காரன் ஹீரோயின் நல்ல வழியாக இருக்கிறோடைய படம் பார்த்துருக்குறீங்க. இந்த
1: ரெண்டு ஹீரோயின் படம் பார்த்துருந்தேன்.
0: ஒன்று மனிஷா கோயிலில், மற்றது
1: தெரியாத
0: ரெண்டு ஹீரோயின். ஓகே, உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மலங்கள். நன்றி,
1: வணக்கம்.

0: ஒலித்து பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சதீஷ் அவர்கள் பிரான்சில் இருந்து. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலவேணி, நலமா இருக்கிறீங்களா?
1: நினைச்சே
0: போயிருக்கீங்க, எனக்கு கற்பனையில
1: போயிருக்கீங்க.
0: அப்ப என்ன கற்பனையில என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா.
0: என்ன முருகா, கண்ணுக்குள்ள எப்படி குஞ்சு வைப்பீங்க? எப்படி
1: அந்த பாட்டால வைக்கலாம் தானே?
0: பாட்டால வைக்க போறீங்க?
1: கண்ணுக்கு நிற்கும் தானே?
0: எந்த பெரிய உடுப்படிய என்ன வைக்கிறது?
1: அதுக்கு வைக்கிறதுல இந்த மனதால் மனக்கண்ணால வைக்கிறேன்.
0: ஆ, மனக்கண்ணால் வைக்கிறீங்க. இப்ப என்ன பார்த்தார் எப்படி இருக்கிறார்? அவர் கோயில், அவர் சன்னியாசியா போயிட்டு நீங்க நீங்க பிரம்மச்சரியத்துல இருக்கிறீங்க, அவர் வானப்பிரஸ்தத்துல இருக்கிறார்.
1: இன்றைக்கு நல்ல லீவா இருப்பமண்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பிரச்சனை வருது. இன்றைக்கு வீட்டுல நல்ல லீவா இருப்பமண்டா
0: அது வந்துட்டு பிரச்சனை
1: இல்ல. மகனும் பிள்ளைகளும் பாரு அடிச்சு நம்ம அப்பாவே கிசமட்டு கொண்டு
0: சாப்பிடுறதுமே 24 மணிச்சாலும்
1: சமையலுக்கு மட்டும் இந்த அடுப்படையை ஏதோ கொடுத்து வச்சேன்
0: உங்களுக்கு. ஓகே, சூப்பர்,
1: நன்றி ராஜா.
0: உங்களுக்கான பாடலை தருகின்றேன், நன்றி. அவர் நவரத்னம் ராஜா, கமலவேணி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா. பழனி பாரதி அவர்களுடைய கவிதை வரி அப்படியே சார். பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படம்

0: ஒலித்த பாடலை கமலவேணி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். உன்னிகிருஷ்ணனுடைய குரலில் பாடல் ஒலித்தது. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: அன்பான இனிய காலை வணக்கம் ராஜாண்ணா. பொண்டிலிருந்து ஜிபி, நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டி கொண்டு. வெயில் காணுமோ ராஜாண்ணா?
0: வெயில் எனக்கு தெரியல சார், நான் நல்லபடியா குளுமை இருக்கிறேன்.
1: ஒரு கல்லுக்கு மேல இருந்தவன நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவும் இருந்தா தாங்க சூடு
0: கல்லிலே
1: சரியான கல்லு அந்த சூடுட்டால இருக்க வேற
0: சேகரிச்சு வச்சிருக்கேன் கல்லு.
1: கல்லு சேகரிச்சு வச்சிருக்கேன்.
0: அப்ப அந்த பாட்டுக்கு அந்த கல்லு கரையை என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: கல்லு கரையறதுக்கு மனிதனும் தெய்வ மகளான் திரைப்படத்திலிருந்து கவியர் கண்ணதாசரின் கற்பனை வரிகளுக்கு இசை சக்கரவர்த்தி குன்னக்குடி வைத்தியநாதன்.
0: நீங்க சும்மா போடு, சும்மா யாரு சொன்ன இசை சக்கரவர்த்தி? அந்த
1: அப்படித்தானே போட்டு இருக்கு இந்த
0: அது யாரு சும்மா கண்டவன் எழுதுறது இல்லாம உண்மையா? அப்ப இசை சக்கரவர்த்தியா? இளையராயா கேட்டு வந்தா கோவிக்கும் இல்ல.
1: அவர் என்ன, அவர் என்ன அந்த பெரிய கே பி சுந்தராம்பாள் யார் வைத்தியா இசையமைக்க போறான் கூட்டு போட்டு கூட்டு கூட அவர் நல்லா இசையமைப்பான் கூட யார் இந்த பாட்டுக்கு டான்சரா போடுறாரு ஒரு சின்ன பிள்ளை. அது எம்எல் வசந்த குமாரின் மகள் திருவித்தி, அவள் சின்ன இல்லையா எனக்கு தெரியும். யார் ஆம்பிட அது நல்லபடியான் அவன் குடி பழக்கம் கொண்டு இல்ல நல்லபடியான் சிவகுமார் அப்படியே போடு போடு போடு போடுறேன் அந்த பாட்டுக்கு அப்படியே இசையமைச்சவர் இன்னும் குடி வாய்த்திக்கிறார். எத்தனை பாட்டுக்கு இசையமைச்சவர் நல்ல இசையமைப்பாரு. அருமையான பாடல். அந்த காலத்தில் ஒரு கலக்கு கலக்கியது குன்னக்குடி வைத்தியநாதனுக்கும் ஒரு பேரும் புகழையும் எடுத்து கொடுத்த பாடல் சவுந்தரராஜனும் சுசிலாவும். இன்னும் பாட வேணும், 1000 பாடல், 2000 பாடல், 3000 பாடல் என்று பாடக்கணும் என்று ஆசைப்பட்டவர்கள். நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்றேன்.

0: ஒலித்த பாடலை விரும்புகின்றனர். விபி அவர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நிமல சிங்கம் அவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் நிமல்.
1: வணக்கம் ராஜா. நான் நிமலா இருக்கிறேன்.
0: நலமா இருக்கிறீங்களா நிமல்?
1: ஓ, நிலமா இருக்கிறேன். நீரம் பத்தாது
0: அவங்களுக்கு. நாங்கள் உங்களுக்கான பாடலை தருவோம் சகோதரம். அந்த வகையில் நீங்கள் நிலமா இருந்தால் உச்சாம இருந்தால் அதுவே போதும். என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: தூங்காது தம்பி தூங்காது திரைப்படத்தில் வருது வருது விலகு
0: விலகு விலகு இங்க வருது வருது விலகுன்ற பாட்டை கேட்குறீங்களா?
1: ஓ, அந்த ராதா அந்த ஒரு நடனம் ஒன்றும் நல்ல நடனமே.
0: அதை ரசிக்கிறதுக்கா வேண்டியா?
1: ஆமாம்.
0: ஓகே, உங்களுக்காக பாடலை தருகின்றேன் சோதரம். இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.

பாலி இவர்களுடைய கவிதை வரி இசைஞானியுடைய இசை பாலா ஜானகியை பாடியிருந்தார்கள். இந்த பாடலை நிமலசிங்கம் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தது. காலை பூந்தது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. நாட்டில் தற்போது காணப்படுகின்ற பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆடை தொழிற்சாலைகள் பெரும் வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசாங்கம் முன்னெடுத்து வரும் தற்போதைய பொருளாதார கொள்கைகள் நுகர்வோரையும் விவசாயிகளையும் ஒரே நேரத்தில் பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா குற்றம் சாட்டுகிறார். டிட்வா சூறாவளியினால் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழா கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் நடைபெற்றது. முள்ளிவாய்க்காலில் யுத்தத்தினால் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொது தூவிக்கு இந்திய பின்னணி பாடகர் சத்யன் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். நாடுபூராகவும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 23,000 தாதியர் பற்றாக்குறை நிலவுவதால் தாதியர் ஊழியர்கள் கடும் மன அழுத்தத்துக்கும் பணிச்சுமைக்கும் உள்ளாகி இருப்பதாக ஐக்கிய தாதியர் சேவை சங்கம் தெரிவித்திருக்கிறது. காணாமல் போனோரின் உறவினர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அரசாங்கத்தின் சொந்த பிரச்சனைகளாக கருதப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த உறுதியை மீண்டும் வழங்கியிருக்கிறார். முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேசலையின் மனைவி மனோரி சலே தன்னையும் தனது இரண்டு பிள்ளைகளையும் சந்தேகத்துக்கிடமான வகையில் கண்காணித்து வருவதாக கூறி குற்றங்களில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். 3 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ் போல் கபூர் கொழும்பை சென்றடைந்திருக்கிறார். ஆண்டுதோறும் ஜூலை 1 தேதி நடைமுறைக்கு வரும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் இந்த ஆண்டு ஜூலை 3 தேதி முதல் அமுல்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் முன்னிய விலைகளின்படி கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்பை காரணம் காட்டி எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என்று கூறி வருவதை முன்னாள் எரிசக்தி அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க நிராகரித்திருக்கிறார். இனிவரும் தேர்தல்களில் எந்தொரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தேவையில்லை. சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதுமானது. அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கும் போது அதிகாரம் மமதை கொண்டு செயற்படுவதே நடக்கும். 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக் கொண்டுள்ள இந்த அரசாங்கத்தில் அதனை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை இருக்கிறதா என்பதை பரீட்சித்து பார்க்க மாகாண சபை தேர்தலை முடிந்தால் இந்த அரசு நடத்தி காட்டட்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சவால் விடுத்திருக்கிறார். பொது சுகாதார பரிசோதகர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வீடுகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஏமாற்றி பணம் பறிக்கும் குழு ஒன்று இயங்கி வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விடுதியொன்றில் போதைப் பொருட்களுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட மாணவரின் மாணவர் தகுதியை ரத்து செய்வதற்கும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. கிள்ளச்சி உமையாள்புரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத மணல் கடத்தல் தொடர்பில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ரத்னபுரி மாவட்டத்தின் இறக்குவானை பகுதியில் இடம்பெற்ற ஊர்வலம் ஒன்றின் போது அதில் பங்கேற்றிருந்த வளர்ப்பு யானை ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாக்குதல் நடத்தியதில் 2 பாகன்கள் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. நாவலப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோளங்கந்தை தோட்டத்தில் கடந்த 17 தேதி தேயிலை பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளியொருவர் பாம்பு தீண்டியதில் உயிரிழந்து போனார். இணையவழி பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி வங்கி கணக்குகளுக்கு பணம் அனுப்பி போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த இருவர் பெருந்தொகையான போதைப் பொருட்களுடன் நீர்கொழும்பு கட்டுவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது 6 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. டெங்கு தொற்றுநிலைமை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருந்த போதிலும் சில அதிகாரிகள் சரியான நேரத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து செல்வதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் ஜனவரி முதல் மே மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கையில் சுற்றுலாத்துறை வருவாய் குறைந்து விட்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், முதல்வர் ஜோசப் விஜய் தனது 52வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். தமிழக முதல்வராக அவருக்கு இது முதல் பிறந்த நாள் என்பதால் மாநிலம் முழுவதும் பல்வேறு நல உதவிகள் வழங்கி கோலாகலமாக தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். தமிழக முதல்வர் விஜய்க்கு பிரதமர் மோடி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், அண்ணாமலை உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று காலை மீண்டும் கூடியிருக்கிறது. இலங்கைக்கு மிக அருகில் உள்ள தமிழகத்தின் தனுஷ்கோடி பகுதியில் காவல்துறை சோதனை சாவடிகள் கைவிடப்பட்டுள்ளதால் இரு நாடுகளுக்கிடையிலான கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல்கள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளமை குறித்து சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். மேகதாது திட்டத்தை முறியடிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ஆனந்த் கூறியிருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தாம் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் பின்னணியில் பாரதிய ஜனதா தேர்தல் ஆணைய கூட்டணி இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவை பிரதமர் நரேந்திர மோடியும் உலகை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அழித்து வருகிறார்கள். ஆனால் இருவரும் தங்களை சிறந்த நண்பர்கள் என்று கூறிக்கொள்வதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஓடும் சிந்து நதியின் ஓட்டத்தை இந்தியா தடுத்தாலோ திசை திருப்பினாலோ போர் தொடுக்க தயங்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளது. கட்சியை தொடங்கிய 2.5 ஆண்டுகளிலே ஆட்சியை பிடித்த பெருமைக்குரியவர் முதல்வர் ஜோசப் விஜய் என்று தமிழக வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை முடித்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இங்குள்ள மருத்துவமனைகளில் உள்ளக பயிற்சிக்காக பல மாதங்களாக காத்திருக்கும் நிலை நீடித்து செல்கிறது. நீட் மறுதேர்வை தமிழகத்தில் 307 தேர்வு மையங்களில் 120,000 மேற்பட்டோரும், சென்னையில் 43 மையங்களில் 20,000 அதிகமானோரும் நேற்று எழுதியுள்ளார்கள். கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பாத கடலூர் மாவட்ட மீனவர்கள் 3 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளுவர் மாவட்டத்தில் தனியார் மீன் ஏற்றுமதி தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிகழாண்டு டிசம்பரில் கையொப்பமாகும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக அமெரிக்க அரசின் சிறப்பு பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் நாளை டெல்லி செல்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகத்தில் வரும் June 26 உணவு திருவிழா நடைபெற இருக்கிறது. பீகாரில் 2 பெண்களை கடத்தி துப்பாக்கி முனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 5,978 கோடி மோசடி செய்யப்பட்ட விகாரத்தில் ஹீரா குழும நிறுவனரின் 159 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை ஏலம் விட்டது. வரவு செலவு கணக்கு விவகாரம் மலையாள நடிகர்கள் சங்கத்தில் மோதலாக வெடித்தது. கொச்சியில் நேற்று நடைபெற்ற மலையாள நடிகர்கள் சங்க தலைவர் சிவேதா மேனன், பொதுச் செயலாளர் உட்பட நிர்வாகிகள் அனைவரும் கூண்டோடு தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்கள். பண முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி கேரள முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான பினராயி விஜயனின் மகள் வீணாவுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இதன் மூலம் இந்த வழக்கில் அவருக்கு நெருக்கடி அதிகரித்து செல்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்ட நிதியில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் அந்த கோவிலை நிர்வகிக்கும் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை நிர்வாகிகள் அயோத்தியை விட்டு வெளியேற சிறப்பு புலனாய்வு குழு அவர்களுக்கு தடை விதித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் புதிதாக நடப்பட்ட மின் கம்பங்கள் சாய்ந்தும் உடைந்தும் விழுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளார்கள்.
சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,08,792 ரூபாவுக்கும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,599 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்துக்கான புதிய சுற்று உயர்ந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவில் புதிய மறுமலர்ச்சிக்கு வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு போரில் ஈரானின் கரமோங்கியதாக இஸ்ரேலிய மக்கள் நம்புகிறார்கள். எருசலத்தின் ஹிப்ரூ பல்கலைக்கழகம் ஆகம் நிறுவனம் இணைந்து நடத்திய ஆய்வில் அது தெரியவந்திருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக பதிவில், லெபனானில் உள்ள அதிக ஊதியம் பெறும் ஈரானின் பிராமிகள் பிரச்சனைகளை உருவாக்குவதை ஈரான் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் கடந்த வாரம் நாங்கள் ஈரானை தாக்கியது போல் அதைவிட கடுமையாக மீண்டும் தாக்குவோம் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் டிரம்பின் மிரட்டல் மீண்டும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிவத்தில் 54 தொழிலாளர்கள் காயமடைந்தார்கள். மேலும் 18 பேர் மாயமாகியுள்ளார்கள். ஸ்காட்லாந்தில் முஸ்லீம்கள் மீது மர்ம நபர் நடத்திய தொடர் தாக்குதல்களுக்கு பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் கிரிமியா பகுதியில் உள்ள எண்ணெய் நிலையம் உள்ளிட்ட இடங்கள் மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியதால் அங்கு பதற்றம் அதிகரித்து செல்கிறது. மத்திய பிலிப்பைன்ஸில் இருக்கும் பள்ளியொன்றில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. 3 இறந்து போனார்கள், 5 பேர் காயமுற்றார்கள். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் வார இறுதியில் நடந்த பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 7 பேர் இறந்தார்கள், மேலும் 38 பேர் காயமுற்றார்கள். நகரின் பாதுகாப்பில் ராணுவம் தலையிட வேண்டும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் குரல் கொடுத்திருக்கிறார். விலங்கியல் தோட்டத்தில் முதலையிடமிருந்து சிறுவனை காப்பாற்றிய பெண்ணுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. வாகனம் ஓட்டிகள் பொதுவாக சிவப்பு விளக்கை மீறி ஓட்டிச் சென்றால் அவர்களுக்கு கண்டனமே காத்திருக்கும். சீனாவில் விதிமுறைகளை பொருட்படுத்தாத டாக்ஸி ஓட்டுநருக்கு பாராட்டு மழை பொழிகிறது. காரணம், அவர் ஒரு உயிரை காப்பாற்றிய விதத்துக்காக அவர் பாராட்டப்படுகிறார். சீனாவின் JD.com நிறுவனத்தின் முன்னாள் துணைத் தலைவர் சாய்லெங் அரிய நரம்பு நோயான ALS நோயின் இறுதிக்கட்டத்தில் உள்ள போதும் நோயை குணப்படுத்தும் மருந்தை கண்டுபிடிக்க அவர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார். தவறாக தயார் செய்யப்பட்ட பாலை அருந்திய 3 மாத குழந்தை மூச்சு திணறலால் அவதிப்பட்டுள்ளது. குழந்தையின் பெற்றோர் குடிநீருக்கு பதிலாக காய்கறி சாற்றை கொண்டு பாலை கலந்துள்ளார்கள். காய்கறிகளை அதிக நேரம் கொதிக்க விட்டால் சாற்றில் நைட்ரேட் ரசாயனத்தின் அளவு அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். குழந்தையின் உறுப்புகள் முழுமையான வளர்ச்சி அடையாத நிலையில் மிதமெஞ்சிய நைட்ரேட் ஆபத்தாக அவர்களுக்கு மாறிவிடும் என்ற எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார்கள். பிரான்சில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை குறிவைத்து குடியிருப்பு ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் பல கோடி யூரோ மதிப்பிலான உலக புகழ் பெற்ற பிகாசோவின் ஓவியத்தை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். தலைப்பகுதியில் ஒன்றாக இணைந்த நிலையில் பிறந்த இரட்டை சகோதரிகள், 20க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட வைத்திய நிபுணர்கள் பங்கேற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடத்தப்பட்ட அதிநவீன அறுவை சிகிச்சைகள் மூலம் வெற்றிகரமாக தற்போது பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கியூப புரட்சியின் நாயனாக தனது நாட்டில் போற்றப்பட்டு வரும் ஃபிடல் காஸ்ட்ரோவின் ஆரம்ப கால துணைகளில் ஒருவரான ராமிரோ வால்டெஸ் தனது 94வது வயதில் காலமானார் என்று ஜனாதிபதி மிகுவல் டயஸ் கானல் நேற்று சமூக ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில், சென்னையில் நடைபெறவுள்ள U19 இந்திய இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 3 சர்வதேச ஆட்டங்களை பொதுமக்கள் இலவசமாக காணலாம் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 18வது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவை நேற்று வென்றிருக்கிறது. சர்வதேச T20 போட்டிகளில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் புதிய வரலாறு படைத்திருக்கிறார். FIH நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 4 முறை சாம்பியனான ஜெர்மனி 3வது அணியாக நொக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறியது. நெதர்லாந்து ஜப்பான் அணிகள் தங்களின் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளன. கால்பந்து தொடரின் குழு ஜி பிரிவில் நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி எகிப்து அணி அபார வெற்றி பெற்றுள்ளது.
கால்பந்து கிண்ண தொடரின் ஜி பிரிவு லீக் ஆட்டத்தில் பெல்ஜியம் மற்றும் ஈரான் அணிகள் மோதிய இந்த போட்டியின் ஆட்ட நேரம் முடிவில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்காததால் போட்டி சைவருக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான ஏச் பிரிவு லீக் போட்டியில் ஸ்பெயின் சவுதி அரேபியா அணிகள் மோதின இந்த போட்டியில் ஸ்பெயின் அணி 4-0 என்று சவுதி அரேபியாவை வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.43 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.16 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 333.83 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.41 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412.86 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.76 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 440.94 ரூபாய், இந்திய பெறுமதியில் 124.69 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.28 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.54 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சு பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris,
3: Viti Superstore Gala Gonesse Sasseril
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:20 ஐக்கியராச்சியத்தில் 9:20. இந்த நேரத்தில் எந்த ஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரை.
7: தலைப்பு, நானே என் மூலதனம். நான் என் மூலதனம் கூட கிடையாது, வள்ளுவன் கிட்ட படிச்சது. அந்த ஏகாரத்தை நீட்டினோம் அப்படின்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். நாவினால் சுட்டவடு சொல்லும் பொழுது தீயினால் சுட்டப்பன் உள்ளாரும், ஆறாது நாவினால் சுட்டவடு, ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு வரும்போது அதை இழுத்தோம் அப்படின்னா தன்னெஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்த பின் தன்னெஞ்சு தன்னை சுடும், இல்ல தன்னெஞ்சே தன்னை சுடும். அந்த ஏகாரத்தை இழுத்தோம் அப்படின்னு சொன்னா தி இம்பாக்ட் இஸ் மோ. வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லி கொடுத்த பாடங்கள்ல அது ஒன்று. இப்படி பார்த்தோம் அப்படின்னா நான் என் மூலதனம் அல்ல, நானே என் மூலதனம். இப்ப என்னை சுத்தி இருக்கிற எல்லாரையும் நிழல் உட்பட அத்தனையும் நிராகரிக்கப்படுகின்றன அப்படின்னு தான் அர்த்தம். ரொம்ப அழகாக சொன்னாங்க, நிழல் விழுது அப்படின்னா அங்க வெளிச்சம் இருக்கு அப்படின்னு. எனக்கு ஒரு ஆசை, என் நிழலும் வெளிச்சமா விழணும்னு. பெரிய விஷயமா இருக்கும் இல்லையா? அப்ப நானே என் மூலதனம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஐ ஆம் த லீடர், ஐ ஆம் த ஃபாலோவர், ஐ ஆம் த கிவர், ஐ ஆம் த டேக்கர், ஐ பிரம்மாண்டமானது. ஐ ரியலி வுட் லைக் டு டீஃப்ளேட் த ஐ. இந்த மிக பிரம்மாண்டமாக பிரபஞ்சத்தை தாண்டி விசாலமாக விரிந்து நிற்கக்கூடிய, புடைத்துக் கொண்டும் விடைத்துக் கொண்டும் இருக்கக்கூடிய அந்த நான் என்ற அகம்பாவத்தை மெல்லிய ஒரு ஊசியால் குத்தினால் என்ன என்று தோன்றுகிறது, ஆனால் அந்த ஊசியும் நான் தான் என்று தெரியும் பொழுது அகம்பாவம் பெருத்து கொண்டே போகட்டுமே அப்படின்னு தோணும். ரொம்ப பெரியது. இப்போ நானே என் மூலதனம் கொண்டு வந்தாச்சு. ஐ ஆம் மை இன்வெஸ்ட்மெண்ட். எங்கிருந்து கிடைச்சிருக்கும்பா? நாம் நினைக்கிறோம் ஆசிரியர்கள் எல்லாம் சிற்பிகள், குழந்தைகள் எல்லாம் கல்லாகவும் அல்லது மரத்துண்டாகவும் வருகிறார்கள். செதுக்கி செதுக்கி அவர்களை சிற்பமாக மாற்றுவது ஒரு ஆசிரியரின் வேலை இல்லை, இது சாதாரண ஆசிரியரோட வேலை. அதிர்ஷ்டம் செஞ்ச ஆசிரியராக இருப்பாரே ஆனால், இஃப் த டீச்சர் இஸ் அ ஃபார்ச்சுனேட் ஒன், என்ன ஆகும் தெரியுமா? நாங்களும் கல்லாதான் உள்ள போறோம், நாங்களும் சாதாரண மரத்துண்டாதான் போறோம். செதுக்கி செதுக்கி குழந்தைங்க இது இல்லைங்க ஆசிரியர், இது இல்லைங்க ஆசிரியர்னு செதுக்கி செதுக்கி எடுத்து ஒரு 35 வருஷம் அவங்க செதுக்கி முடிச்சு நிமிந்து அப்பாடா ஒரு ஆசிரியர் கிடைச்சார் அப்படிங்கும் போது பணி நிறைவாயிடுது, வெளியில வந்துடும். அப்போ என்னுடைய ஒரு மாணவர் கொடுத்த ஒரு வரி தான் இது. ஆசிரியருக்கு அந்த காதுகள் எல்லாம் திறந்து வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க சொல்லக்கூடிய இந்த உபதேசங்கள் கேட்கும். இட்ஸ் ஜஸ்ட் நாட் ஆர் ரைட், குழந்தைங்க சொல்லுவாங்க. அதுல ஒரு மாணவர் கல்லூரியை விட்டு கிளம்புறாரு. அவரு ஒரு 6 மாதம் என்னுடைய மாணவராக இருந்த நபர் கிளம்புறாரு. இன்ஜினியரிங்ல அவருக்கு கிடைச்சிருச்சு, மணிப்பால்ல ஆர்கிடெக்ட். அதுக்காக போறாரு, போயிட்டு திரும்பியும் வந்தாரு. எல்லாம் முடிந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்னை பார்க்க வந்தபோது பேசியாச்சு. கிளம்பும் பொழுது நான் கேட்டேன், என்னை தாண்டி போறாரு, முதுகு மட்டும்தான் எனக்கு தெரியுது. நான் அவர்கிட்ட கேட்குறேன், வாட் இஸ் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறேன். முழுதாக கூட திரும்பலை, முகவாய் மட்டும்தான் என் பக்கம் திரும்புது, ஒலி என் பக்கம் வருது. ஐ ஆம் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ட்டு போனான் அந்த பையன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருந்தது. அன்றைய ராசி பலன் கீதோபதேசம் பெறுவது அவ்வளவுதான். என்னை உட்கார்ந்துட்டு இருக்கேன் நானு, வாங்குறனா நிக்கக்கூடிய குழந்தை ஐ ஆம் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்படின்னு சொன்னா, அது போற போக்குல சொல்லிட்டு போகக்கூடிய உபதேசங்கள் எல்லோருக்கும் எல்லா நாளும் கிடைப்பதில்லை. அப்ப எடுத்ததான் இந்த கையில, என்ன காரணம்னா, நான் தோத்து போனா நான் தான் காரணம், நான் ஜெயிச்சா நான் தான் காரணம், உடைஞ்சு போனா நான் தான் காரணம், இல்ல உறுதியா நின்னா நான் தான் காரணம், இந்த பழியையோ இந்த பெருமையோ என்னோடு பகிர்ந்து கொள்ள என்னை தவிர இன்னொரு நபரை உலகமும் இயற்கையும் எனக்கு கொடுக்கவில்லை. மட்டும்தான் யோசிச்சு பாருங்களேன், கை மாறி கை மாறி கடைசியா உங்ககிட்ட வந்திருக்கு, உங்களுக்கு அப்புறம் யாரும் இல்ல, கியூல திருப்பி யார்கிட்ட கொடுப்பீங்க? அந்த மாதிரி ஆண்டவன் கை மாறி கை மாறி என்ன எங்கிட்ட கொடுத்தாச்சு, இதுக்கு நான் யாருக்கிட்ட கொடுக்க முடியும்? யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது. சரி, எல்லாரையும் விட்டுட்டு கதவை அரைஞ்சு சாத்தி நீங்க படுத்தாலும் உங்களோட தானே நீங்க தூங்கி ஆகணும், வேற யாரும் இல்லையே கூட. பக்கத்துல படுத்துட்டு இருக்கிறவங்க உங்க கூட தூங்குற நபர் அல்ல, உங்களோட தான் நீங்க தூங்கி ஆகணும். ரொம்ப அழகாக மேடம் சொன்னாங்க, உறங்குவதற்கு என்ன எல்லாம் தேவைப்படுகிறது, எனக்கு உறக்கம் தருவதற்கான மா மருந்தாக என் மனதை நீவி விட்டு, அப்படித்தான் இருக்கும் காயங்கள், அது பரவாயில்லை, இது தன்னை போல் சரியாகும், சரியாக்கிக்கொள் என்று சொல்வதற்கு உங்கள் குரல் எனக்கு மந்திர ஓசை போல தாலாட்டை போல கேட்கிறதுன்னு ஒரு குழந்தையோ ஒரு நபரோ உங்ககிட்ட சொல்றாங்க அப்படின்னா, இதை விட எனக்கு வேற என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது நான் தான் நினைச்சேன், என்னோடு தானே நான் தூங்கி ஆக வேண்டும், என்ன பிடிச்சு வெளியில தள்ளி என்னால கதவை சாத்த முடியும் அப்படின்னு சொன்னா எத்தனை தடவை நான் தூங்கி இருப்பேன், கும்பகர்ணனுக்கு பக்கத்துல இருப்பேன். இல்ல, என்னோட நான் தூங்கணும் அப்படின்னா இறைச்சல் தலைக்குள்ள கேட்டுட்டே இருக்கும், வெளியில பார்த்தா மௌனமா இருக்கும். இந்த மௌன இறைச்சல் வரும்பொழுது இறைச்சலும் நான் தான் மௌனமும் தானா அப்படிங்கும் பொழுது நானே என் மூலதனமாக மாறி போகிறேன். ஐ ஹவ் நோபடி டு கிவ் த கிரெடிட், நாட் டு ஐ ஹவ் எனிபடி டு டிஸ்கிரெடிட், நான் மட்டும்தான். இது அகம்பாவத்தினால் வருவதாகவும் இருக்கலாம், அவலத்தினால் வருவதாகவும் இருக்கலாம், பணிவினால் வருவதாகவும் இருக்கலாம், பெருமையினால் வருவதாக இருக்கலாம், ஆனால் நான் தான் உற்றுக்கண், நான் தான் பெரும் நபர், நான் தான் அடைத்துக் கொள்கிறேன், நான் தான் பீரிட்டு வெளியே வருகிறேன். மாற்றுக்கருத்து இது எதுவும் இல்லை. அப்ப நானே என் மூலதனம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப அழகான ஒரு ஜென் கதை, இரண்டு வரிகள் தான். ஒரு நபர் கடைக்கு போறாரு, கடையினா அதுல சில மாற்றங்களை நான் கொண்டு வரேன், ஏன்னா எந்த கதையும் என் மூலமாக வரும்போது நான் கொஞ்சம் வரணும் தானே இந்த கதையில, அதனால நான் அதை மாற்றிக்கிறேன். வழியில இருக்கக்கூடிய தள்ளு வண்டிகளில் தள்ளிட்டு போகக்கூடிய பழம் வைத்திருக்கக்கூடிய ஒரு இளைஞர், பெரும்பாலும் அவங்க எங்க விற்பாங்க அப்படின்னா மருத்துவமனைக்கு முன்னால் நிற்பாங்க. மருத்துவமனைக்குள்ள போகும்போதுல நமக்கு அப்படி ஒரு சடங்கு, அப்படி ஒரு சம்பிரதாயம் உண்டு, என்ன, அவர்களுக்கு பழங்கள் வாங்கி கொண்டு போக வேண்டும். அவர்கள் சாப்பிடுவார்களான்னு ஒரு நாள் நம்ம கேட்டது கிடையாது, அவங்க சாப்பிடாட்டானே பக்கத்துல இருக்கிறவங்க இருக்காங்க தானே, கூட இருக்கிறவங்க இருக்காங்க, யாரோ ஒருவர் பழம் சாப்பிடுவார், ஹார்லிக்ஸோ ஏதோ ஒன்று. சாதாரண நாட்களில் நம்ம எந்த பழங்கள் பக்கத்திலே போகமாட்டோமோ அந்த பழங்களை தான் நோயாளியான நபருக்கு மறக்காம கொண்டு போய் கொடுப்போம். நம்ம எதனால் நோய்வாய்ப்பட்டாருங்கிறதுக்கு பின்னால காரணம் தேடினா கூட இது கிடைக்கலாம், இருக்கலாம். ஏன்னா எனக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த சாத்துக்குடி அப்படின்னு சொல்றது ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா பிரிச்சு இல்ல, நான் அந்த விளையாட்டுக்கு வரல. ஆனா டைஃபாய்டு வந்தா மறக்காம எல்லாரும் கொடுக்கக்கூடியது அதுவாக மட்டும்தான் இருக்கும், அதனால்தான் நீங்க தேறி வந்தீங்கிற பொய்யையும் கூடவே சேர்த்து சேர்த்து கொடுப்பாங்க. சரி, இந்த பழவண்டியில வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இளைஞன் பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய அந்த நபர் நல்லதா நாலு பழம் கொடு அப்படின்னு கேக்குறாரு. அவனுடைய பதில், நான் விற்பது எல்லாமே நல்லதாகத்தான் இருக்கும். எத்தனை பேருக்கு இந்த பதில் சாத்தியம்? ஏன்னா ரொம்ப சுலபமா நம்ம சொல்லிடுவோம், நல்லதா நாலு பழம் கொடு, நல்லதா நாலு காய் கொடு, நல்லதா ரெண்டு எடு, ஏதோ நல்லது அல்லாததையும் வைத்துக்கொண்டு விற்பவர்கள் மாதிரியும் தேடி தேடி நாம் எடுப்பது மாதிரியும் முகத்தில் அறைந்த மாதிரி அந்த குழந்தைகிட்டே இருந்து ஒரு பதில், நான் விற்கிறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும், அப்ப நான் சொல்றது எல்லாமே நல்லதா தான் இருக்கும், நான் செய்யறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும், நான் சிந்திக்கிறது எல்லாமே நல்லதா தான் இருக்கும். எத்தனை பேருக்கு மற்றவர்களுக்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டாம், அவரவருக்கான உத்தரவாதங்களை எத்தனை பேரால் கொடுக்க முடியும்? முடியுமே ஆனால் நீங்களே உங்கள் மூலதனம், முடியவில்லை என்றால் கண்டிப்பாக முடியவில்லை என்று ஒத்துக்கொள்ள வேண்டும், அப்புறம் தான் நடக்கணும். என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு அது கருத்து நடக்கணுமே தவிர இல்ல இந்த இது எனக்கு தெரியாதுன்னு அல்ல. இது கூடவே நான் படித்த இன்னொன்னு ஜேஆர்டி டாடா பத்தி, அது ரொம்ப அழகான ஒன்று. அவருக்கு ஒரு நண்பர் உண்டு, அந்த நண்பர் என்னை போல ஒரு நபராகத்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த நண்பருடைய ஒரு பலவீனமோ பலமோ பழக்கமோ தெரியாது, ஏன்னா எல்லாவற்றுக்கும் நம்ம எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்துறோம். இது என் பழக்கம்னு சொல்றோம், பலவீனத்தை பலத்தை கூட இதே பழக்கம்னு சொல்றோம், எதெல்லாம் அந்த பழக்கத்துக்குள்ள அடங்கும்னு எனக்கு இன்னும் புரியல. அவர் சொல்றாரு, அவருக்கு அந்த பழக்கம் பலவீனம் பலம் என்னவாக நீங்க சொன்னாலும் சரி, பேனாக்களை துளைப்பது ரொம்ப சுலபமா பேனாக்கள் காணாமல் போகும். முதல்ல சொன்ன வார்த்தைக்கும் ரெண்டாவது சொன்னதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. முதல்ல பேனாவை துளைப்பது பொறுப்பு எங்கிட்ட, அவருக்கு பேனாக்கள் காணாமல் போகும், ஏதோ பேனா நடந்து காணாமல் போனது போல. பேனாவில் மேல் வந்து நம்ம செருப்பு சொல்லுவோம் இல்லையா, சேர் அடிச்சிருச்சுன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி பேனாக்கள் காணாமல் போகும், பேனாவை தொலைத்து விடுவார். அப்ப இப்போ ஒவ்வொரு முறையும் ஒரு நாளைக்கு இத்தனைன்னு கணக்கே கிடையாது. எங்க வச்சேன் அப்படின்னு தேடுவாரு. தேடுறது கூட அது தொலைந்து போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம தேடவே ஆரம்பிப்போம். இன்னொரு தேடல் கூட நமக்கு உண்டு, அது கிடைச்சிடக்கூடாதுன்னு சில தேடல்கள் நமக்கு உண்டு. அப்படியும் தேடக்கூடிய ஒரு நபர் பொறுக்க முடியாம ஜேஆர்டி டாட்டா கிட்ட இதை சொல்றாரு. நமக்கு இந்த புலம்புறதுல கூட ஒரு சுகம் உண்டு, ஒரு கர்வம் உண்டு, ஒரு பெருமை உண்டு. குழந்தைங்களை பத்தி சொல்லும்போது கூட சொல்லுவோம்னா, எங்க மாமனார் மாதிரியே எதை போட்டாலும் கோபம் வந்துச்சுன்னா கீழே போட்டு உடச்சிருவோம் அப்படின்னு சொல்லி குழந்தை பார்த்துட்டே இருக்கும். நம்ம முகத்துல இருக்க புன்சிரிப்பு, தோல்ல இருக்கக்கூடிய கர்வம், குரல்ல இருக்கக்கூடிய அந்த பெருமிதம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு தோணும், ஓ எல்லாத்தையும் கீழே போட்டு உடைக்கணும் போல இருக்கு. இல்ல, இது நம்ம கத்துக் கொடுக்கணும். நாட் டெலிபரேட்லி, அன்கான்சியஸ்லி வி டூ இட். அப்புறம் கான்சியஸ் ஆனதுக்கு அப்புறம் வி ஆர் நாட் ஏபிள் டு அன்டூ இட். அவ்வளவுதான், அதற்குள்ள த டேமேஜ் இஸ் டன், முடிஞ்சிருச்சு. இப்போ சொல்லும் போது ஜேஆர்டி டாட்டா சொல்றாரு, இல்லையே நீங்க பெரிய செல்வந்தர் தானே, எதற்காக இந்த அளவுக்கு விலை மதிப்பு குறைந்த பேனாக்களை வாங்குகிறீர்கள், நல்ல ஒரு தங்கப்பேனா வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிஷம், இன்னும் இருக்கு தங்கப்பேனாக்கள் அப்படின்னா, அந்த நிப்பு தங்கத்துல இருக்கக்கூடியதெல்லாம் இருக்கு, இன்றளவும் இருக்கு. அப்போ உடனே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் 6 மாதங்கள் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்காமல் போகிறது. மீண்டும் சந்திக்கும் பொழுது ஓடி வந்து ஜேஆர்டி டாட்டா கையை பிடித்துக்கொண்டு அந்த நண்பர் நன்றி சொல்கிறார், ஐயோ உங்களுடைய அந்த அறிவுரை எவ்வளவு நல்ல அறிவுரை, இப்போது நான் அந்த பேனா தொலைப்பது பழக்கத்திலிருந்து வெளியே வந்துவிட்டேன், என் பேனா தொலைவதே இல்லை. இப்படி பிரச்சனை பேனா கிட்ட இல்லை, பிரச்சனை எங்க இருந்ததுன்னா அந்த பேனாவை குறித்த உங்களுடைய அலட்சியத்தில் இருந்தது. நம்ம எல்லார்கிட்டையும் தங்க பேனா இருக்கு,

தகுதி வேண்டும். தகுதியை வளர்த்துக் கொண்ட பெண் என்னிடம் தங்குவதற்காக ஒரு தங்கப்பேனாவே நான் வாங்கிக் கொள்ள வேண்டும். இது ரெண்டையும் முன்னால் இந்த மூலதனத்திற்காக கொண்டு வரேன். அப்ப எனக்கு யாரையும் பற்றி புகார் சொல்வதற்கு இல்லை, புலம்புறதுக்கு இல்லை, எதுவுமே இல்லை. அப்படியே புலம்பினாலும் கண்ணாடியை பார்த்து என்ன நானே புலம்பணும். ஆனா புலம்புறதை கேட்க உங்கள் பிம்பம் கூட தயாராக இருக்காது. இப்ப இதுக்குள்ள வரும்பொழுது ஐ ஆம் தி லீடர் அண்ட் ஐ ஆம் தி ஃபாலோவர் அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். நான் தான் தலைமை, நான் தான் தொண்டன், நான் தான் வழிபட்டு பின்பற்றி போகிறேன். எப்படி இந்த வார்த்தையை, ஹவு டு யூ ஸ்பெல் தி வேர்ட் லீடர், LEADER? எங்கிட்ட கூட குழந்தைங்க கேட்டாங்க, காஃபியோ டீயோ குடிக்க வரீங்களா அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன் இல்லைம்மா குடிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னேன். அடுத்த கேள்வி, வேற ஏதாவது குடிக்க வேணுமா? வேண்டாம். ஷுவர் அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் ஷுவர் இன் கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொன்னேன். ஷுவர் இன் கேபிட்டல்ஸ் இதையும் போட்டேன், அதாவது வித்இன் கொட்டேஷன் கேபிட்டல்ஸ் டியூலி அண்டர்லைன்ட். இதற்கு மேலே ஹைலைட் எல்லாம் பண்ண முடியாது. ஷுவர். அப்போ நீங்க சொல்றதுல எதிரில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க இல்லையா, மரியாதையா கூட்டிட்டு வா அப்படின்னா மரியாதையா உள்ளவாங்க அப்படின்னு சொல்லி, நான் சொன்னது ஒன்று, சொன்னதாக நான் நம்புறது ஒன்று, நீங்க கேட்டது ஒன்று, நீங்க கேட்டதாக நம்புறது ஒன்று, இரண்டும் சந்திக்காதவரை இரண்டு பேரும் காப்பாற்றப்படுவோம், அவ்வளவுதான். அப்போ இந்த லீடரை எப்படி, ஹவு டு யூ ஸ்பெல் இட், ஹவு டு யூ விஷுவலைஸ் இட், இதுக்கு எப்படி ஒரு, எப்படி உங்க மனதில் ஒரு தலைவன் அப்படிங்கக்கூடிய பிம்பம், நீங்க தலைவன், நீங்க தான் தொண்டன், யூ ஆர், நாங்கள் கிண்டலா கூட சொல்லுவோம் ஐ எம் தி ப்ரொஃபஸர் அண்ட் பியூன் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ப்ரொஃபஸர் முன்னால போட்டுக்கிறோம், ஆனால் பின்னால் வரதுதான் சரியானது. எல்லா எல்லா விதமான எடு பிடி வேலைகள் எல்லாத்தையும் அந்த அந்த வார்த்தை எப்படி இருக்குன்னு பாருங்களேன், பிரித்து பாருங்க. எதையாவது எடுன்னா நான் தான் எடுக்கணும், எதையாவது பிடினா நான் தான் பிடிக்கணும். அதனால எடுபிடி வேலைகள் அத்தனையும் செய்யக்கூடிய ஒரு நபராக தான் நான் இருப்பேன். ஏன்னா தமிழ் வார்த்தைகள் அவ்வளோ அழகாக கொண்டு வந்து வைக்கும், நாம தான் அதை அலட்சியமாக பயன்படுத்துகிறோம். அப்போ இந்த வாட் இஸ் இஸ் எல் ஸ்டாண்ட் ஃபார், என்னுடைய எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் போடுவேன், கண்ணுக்குள்ளேயே கேபிட்டலில் தான் எழுதிக்குவேன். பல நேரங்களில் இந்த குழந்தைகளுக்கு கிராமர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங் தெரியாமல் இருக்கும், பல நேரங்களில் எப்பொழுதுமே தான் நாகரிகம் கருதி பல, ஏன்னா நாமளும் போனதுக்கப்புறமா அந்த குழந்தைங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அதை நினைப்பீங்க இல்லையா. நான் பல நேரங்களில் அப்படிங்கும்போது சில நேரங்களில் போய் திருத்தியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த எழுதும்பொழுது இந்த GREMM வரைக்கும் எல்லாம் தைரியமாக வந்துடுவோம். இல்ல நீங்க என்ன சொன்னாலும் ஓகே, ஏன்னா நான் ரிட்டையர் ஆயிட்டேன், அதனால எனக்கு பிரச்சனை இல்லை. கையில ஒரு சாப்பீஸையும் கண்ணில் ஒரு கண்டிப்பையும் பின்னால ஒரு கரும்பலகையும் வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அது மிகப்பெரிய சுதந்திரம். ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னு, இந்த ஆசிரியர் அப்படிங்கிறது துணி இல்லப்பா, தோல். அது என்ன ஆயிடும் அப்படின்னா எங்க போனாலும் வரும். மேம் பாம்பெல்லாம் தோலை உரிக்காத, உரிச்சதுக்கு அப்புறம் முதல்ல தோல் வராதுப்பா, அதே பாம்பு தோல் தான் வரும். நீங்கள் என்னவோ தோலை உரிச்சா அப்படின்னு சொல்லுங்களேன், இல்லை தோல் உரிச்சாலும் பாம்பு தோலை தான் வரும். அதனால இந்த ஆசிரியர் அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா GREMM அப்படின்னு போட்டுட்டு ஏ கேபிட்டலில் போட்டு ஆர் போடுவேன். அப்போ என்ன ஆகும், GREMM இப்படின்னு தலையசியம், இட் பிகம்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பிக்சர். இனி கிராமரில் தப்பு வந்தாலும் கிராமரில் தப்பு வராது, ரைட், அப்படி வந்துடும். அப்போ GREMM AR அது பண்ணும்போது தலைய, மற்ற ஆர் வந்து லோயர் கேஸாக இருக்கும். இப்போ அதே மாதிரி மை லீடர் இஸ் ஆல் இன் கேபிட்டல். வாட் இஸ் எவ்ரி லெட்டர் ஸ்டாண்ட் ஃபார், பிகாஸ் யூ ஆர் இன்வெஸ்ட்மெண்ட். இன்று காலையில் மை டாட்டர், இல்லை அவங்கக்கிட்ட நான் இன்னைக்கு பேச போகிறேன் அம்மா அப்படின்னு அவங்க கிளம்பும்போது நான் சொன்னபோது என்ன தலைப்பு, ஐ ஆம் மை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ன போது ஷீ செட் ஐ ஆம் அ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்க. ஐ செட் நோ, ஆங்கிலத்தில் வந்து ஏங்கிறது இன்டெஃபினட் ஆர்டிக்கல், அ வுமன், அ மேன் அப்படின்னு சொல்லிடுவோம். ஐ செட் நாட் இன்டெஃபினட், டெஃபினட், I am the investment. It's not a investment, the investment. அப்படின் சொல்லிட்டு வந்தேன், மறக்காம இருக்கணும் இல்லையா மனதுக்குள்ள கிராமர். சரி, I am the investment or a investment or அதல்ல, I am my investment. அப்போ what does the L stand for? அப்படினா யோசிச்சு பாருங்க, உங்க லீடரை நீங்க எப்படி உருவகப்படுத்திக்கிறீங்க? நீங்க தான் லீடர், என்ன செஞ்சாலும் நீங்க தான் லீடர். இதை தொடச்சு கொடுங்க இந்த டேபிளை அப்படின்னு சொன்னா, இந்த டேபிளை தொடக்க என்ன கூப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது ஒரு பாவம். இந்த ஒரு டேபிள் மட்டும்தானே, இன்னும் ரெண்டு மூணு இருக்கான்னு கேட்கறது இன்னொரு பாவம். கொடுத்த ஒரு டேபிளை என்னை விட சிறப்பாக என்னாலேயே செய்ய முடியாது அப்படிங்கிறது மூன்றாவது பாவம். அந்த மூன்றாவது பாவத்துக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களை பார்க்கறதுக்காக நாலு கேமராக்கள் பக்கத்தில் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, எதுவும் கிடையாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மொபைல் கேமரா இருக்கு இல்லையா,
அது ஒரு நாளும் சார்ஜ் போகாது, ஒரு நாளும் பேட்டரி ட்ரெயின் ஆகாது. கடைசி மூச்சு விடுற வரைக்கும் செய்யறது தப்பா சரியான உள்ளுக்குள்ள ஒரு நீதிபதி உட்காந்து கேட்டுட்டே இருப்பாரு. அதுல ஒரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா, தவறு செய்ய இறங்கும் பொழுது முதல்ல இந்த மனசு கூப்பிட்டு சொல்லுவாங்க, வேண்டாம் வேண்டாம் பண்ணாதே, ஒரு வார்த்தையோட பண்ணாதே நிக்காது. இந்த கோயம்புத்தூர்ல வாங்க அப்படின்னு வீட்டுக்கு கூப்பிட்டா யாரும் வரமாட்டோம், வாங்க வாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொன்னா மட்டும்தான்.

0: ஒத்துக்க முடியும். அந்த மாதிரி மனசு என்ன சொல்லும், பண்ணாதே அப்படின்னா கேட்க மாட்டோம், பண்ணாதே பண்ணாதே பண்ணாதே, தப்பு தப்பு தப்பு தப்புன்னு அது கணத்துல போட்டுக்கும்பா அவங்களுக்குள்ள மனசு. ஆனா ரெண்டு தடவை சொல்லும், முயற்சி பண்ணி மூணாவது தடவை முணுமுணுக்கும், நாலாவது தடவை என்ன பண்ணும் தெரியுமா, சரி சரி யாரும் பார்க்காம பண்ணி தொலை அப்படின்னு சொல்லும். அந்த அளவு வெட்கத்தினுடைய அதனுடைய தீண்டல் கூட இல்லாம நம்மளால இருக்க முடியும். வெட்கத்தினுடைய அதாவது அப்படி வெட்கப்படுறவங்க பக்கத்துல கூட நம்ம இல்லாம இருக்க முடியும் நம்மளால. இப்போ வாட் இஸ் இஸ் எல் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு நீங்க விசுரூபம் எடுத்து எல்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய தலைவன் எப்படி இருக்கான். தலைவன் அப்படிங்கும் பொழுது மறுபடியும் புரிஞ்சுக்கலாம், இந்த தலைக்கும் காலுக்கும் நடுவுல நசுங்கி, யூ ஆர் நாட் சாண்ட்விச் பிட்வீன் யுவர் ஹெட் அண்ட் டோ. தலைக்கும் காலுக்கும் நடுவுல நசுக்கி ஊத்தி கசக்கி வச்ச அந்த அப்பாவிய நான் சொல்லவே இல்லை. இந்த தலையும் காலையும் விரல்களையும் உருவத்தையும் தாண்டி பிரபஞ்சத்துக்கு மேல இதையும் தாண்டி லுக்கிங் பிஹைண்ட் த பியாண்ட், இதுதான் மேடம் எல்ல அப்புறம் அப்படின்னு கேட்கிறாள். இதுக்கப்புறம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிற அந்த விஸ்வரூபத்தை நான் சொல்றேன். அடிமுடி தேடி போகிறதுக்கு கூட முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை சொல்றேன். அப்படிப்பட்ட தலைவனை எடுக்கும்போது எல்ல என்ன குணங்கள் என்னுடைய தலைவனுக்கு வேணும். நான் தலைவனாக நிற்கும் போது யாருக்கும் தலைவனால, எனக்கு தலைவனாக, எனக்கு தலைவனாக நிற்கும் போது வாட் இஸ் இட் எல் ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னா, மூணு குணங்கள் இல்லாம என்னால் ஒரு தலைவனை பார்க்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது, என்னை ஏற்றுக்கொள்ள முடியாது. எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசனிங். நான் காதை இப்படி கொண்டு வந்து சொல்றேன், ஏன்னா மற்ற விலங்குகளுக்காவது காலை முன்னால கொண்டு வரலாம் முடியும்பா, படைச்சவன் ஏன் பக்கவாட்டிலேயே திருப்பி வச்சுட்டான்னு தெரியல. அப்ப பல நேரங்களை கேட்கணுங்கும் போது பக்கத்துல யாராவது பேசிட்டு இருந்தா நான் இப்படி நகர்த்திக்குவேன், அதுவே முன்னால வராது. நான் ஒரு பூனையாவோ நாயாவோ மானாவோ புலியாவோ மனிதனை தவிர எந்த உயிரா இருந்தாலும் தன்னை போல திரும்பும். எனக்கு மட்டும் இப்படியே தான் உட்காந்துருக்கு. அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, அதுவும் இந்த காதுல வாங்கி அந்த காதுல போற மாதிரி நேர்கோட்டிலேயே இருக்கு. என் வீட்டுல வளர்ந்த நான் என்ன பண்ணுனா, ஒரு காதை தூக்கிக்கும் ஒரு காதை கிழப்படும், இது தேவையில்லை ஆனா இதுக்கு மட்டுமாவது கொடு அப்படிங்கிற மாதிரி. இது அப்படி இல்லை, இப்படி போனா இப்படி வந்துடும் போல இருக்கு. அப்போ மை லீடர் எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிசனிங். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஹியரிங். நான் பேசிட்டு இருக்கும்போது யாராவது பேனாவை கிளிக் கிளிக்கிங் பண்ணலாம், கால் சிறப்பை தேய்ச்சி தேய்ச்சி சரி பண்ணலாம், குழந்தையோட குரல் காலில் கேட்குற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் ஹியரிங். யூ ஹியர் த நாய்ஸ் பட் யூ லிசன் டு த மெசேஜ். சத்தம் காதில் கேட்கும், அதனுடைய சாரம் மனசுக்குள்ளே போகணும். எல்லாம் கேட்குற மாதிரி தான் என்னுடையது அப்படின்னா, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஹியரிங், ஐம் டாக்கிங் அபவுட் லிசனிங். இங்கிருந்து இது உள்ளே போகணும், உள்ளிருந்து வெளியில் போகணும், அப்படியே அமிழ்ந்து உட்காரணும். சொல்வேன் தெரியுமா, படிக்கிறதுக்கு பேர் தான்டா படிப்பு அப்படின்னு சொல்லுவேன். படியணும் மனதில், அப்படியே உட்காரணும். அப்போ எ லீடர் ஆஃப் மை கான்செப்ட், என்னுடைய பர்செப்ஷனில் பார்க்கும்போது என் கண்ணோட்டத்தில் என் கண்களை விழிச்சு இங்கேருந்து தாண்டி 360 நீங்கள் சொன்னீங்கன்னா அதையும் தாண்டி மேலும் கீழும் எல்லாம் இருக்கணும். ஏன்னா இந்த கும்பகோணம் போகும்போது நான் சொல்வேன், எட்டு திசையும் இல்லைப்பா, எட்டாவது திசையும் கோவில் தான் இருக்குது. நிமிந்து பார்த்தாலும் கோவில், கீழே பார்த்தாலும் கோவில், இப்போ ஒளிஞ்சு பார்த்தாலும் கோவில், நிறைந்து பார்த்து எப்பப்பா திரும்பின பக்கம்னா கோவிலை கட்டி அதுக்கு நகரம் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளவு முழுமையாக இருக்கக்கூடிய லிசனிங். என்னதுக்கு லிசனிங் தெரியுமா, லிசனிங் தி செட் தி அன்செட், நாட் டு பி செட், நாட் அட் ஆல் டு பி செட், இதெல்லாம் காதில் கேட்கணும். சொன்னது சொல்லாதது, சொல்லக்கூடாதது சொல்லவே கூடாதது, சொல்லாம மறைச்சது அத்தனையும் காதுக்கு கேட்கணும் ஒரு தலைவனுக்கு. என்ன காரணம், தலைவன் காதுகளால் கேட்பவன் அல்ல, He listens with his eyes also. கண்களாலும் கேட்க முடியும், உங்கள் உடல் மொழி என் காதுக்கு வந்து விழலை, என் கண்ணுக்கே வந்து விழுது. அப்போ ஒற்றை ஒரே ஒரு அணுவிலிருந்து இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு உயிர் உருவாகி இன்னைக்கு சபையில் வந்து உட்காந்துருக்கோம். ஒரு 28/12/2024 என் கைக்கு மைக்கு வரும்பொழுது உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஒத்தை புள்ளி தான் இத்தனையாக விரிஞ்சிருக்கு. விஸ்வரூபம் எங்கேயும் தேடாதீங்கப்பா, அணுவாக இருந்து பிரம்மாண்டமாக வளர்ந்தவங்க நாம். அப்படி எடுத்துட்டீங்கன்னா listen and listen and listen again and again. கேளுங்க கேளுங்க கேளுங்க, திருப்பி திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருங்க. கேள்விகளை கேட்க சொல்லல, கேள்விக்கு வர பதிலை கேளுங்க. அதை பழக்கணும், அவ்வளவு சுலபமா படியாது அம்மா, அது பழக்கணும். கேள்வியை கேட்டதோட என் கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னா இட்ஸ் அன் அபார்டட் அட்டெம்ப்ட், அரைகுறையான பிரசவம் அது, அபார்டட். தானாக விட்டிருந்தா கூட முழுமையா வரும். அப்போ கேட்டதுக்கு அப்புறம் பதில உள்வாங்க வேண்டிய, எனக்கு விருப்பமான பதிலாக இருக்காது ஆனா சரியான பதிலாக இருக்கலாம், உட்கார்ந்து கேட்டு உள்வாங்க வேண்டிய முழு பொறுப்பு எனக்கு ஒரு தலைவனுக்கு இருக்கு. கசப்பாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், விரக்தியாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், எல்லாம் தோணும் அந்த கேள்விக்கு. அத்தனையும் வாங்கிட்டு என் குழந்தைங்கிட்ட மறுபடியும் சொல்லுவேன், கேள்விக்கு பதில் சொல்லு, கேட்டவனுக்கு பதில் சொல்லாதே. Answer the question, not the person. நம்மளுடைய எல்லா பத்து பேர் கூடக்கூடிய அல்லது அத்தனை பேர் பிரதிநிதிகளாக நம்ம அனுப்பின எல்லா அவைகளிலும் வரக்கூடிய ஒற்றை பிரச்சனை, கேள்விகள் அல்ல பதில் சொல்லப்படுகின்றன, கேட்டவர்களுக்கு பதில்கள் வருகின்றன. ஒரு இன்டர்வியூல கூட இங்குதான் ப்ராப்ளம் வரும். கேள்விக்கு பதில் சொல்லி பழகு. கேள்விக்கு பதில் வந்ததுன்னா அதுல குணங்கள் எதுவும் கிடையாது, அதுல கோபம் கிடையாது, தாபம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இட்ஸ் வெரி பிளாண்ட். அதுக்கு இதுதான் பதில். கேட்டவர்களுக்கு பதில் சொல்லும் போது வண்ணங்கள் சேரும், வக்கிரம் சேரும், வசவு சேரும், எல்லாம் சேரும். அதோட லிசன், இம்பார்ஷியல் லிசனிங்கா போங்க. மறுபடியும் மறுபடியும் குழந்தை மாதிரி கண்ணாலையும் காதாலையும் தொட்ட போதே குழந்தைங்க கண்ணை மூடிட்டு, யார் உங்க கண்ணை மூடிருக்காங்க அப்படின் போது தொட்டு பாக்குறோம்ல, தொட்டு பார்க்கும் போது அந்த வளையோ மோதிரமோ எல்லாத்தினுடைய பேசின உரல் வெளியில வராது, அத்தனை ஒலியும் காதுக்குள்ள கேட்கும். அதான் சொன்னேன், மௌனத்து முதல்ல கேட்டு பழகுங்க. லெட் சைலன்ஸ் பிகம் ஆடிபிள். தலைவனாக இருந்தா மௌனத்தால காலில் கோலம் போட்டுட்டு கை நகத்தை கடிச்சுக்கிட்டு கண்ணு கலங்கி நிற்கும் பொழுது உன்னுடைய மௌனத்தை புரிஞ்சுக்கிட்டு உன் வலியை என்னால போக்க முடியலன்னா நான் தலைவன் அல்ல. அப்ப எல்லாருக்குள்ளயும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தலைவன் அது. அடுத்து வெறும் லிசனிங் போதுமா? லேர்ன். யுவர் லிசனிங் வில் ஹெல்ப் யூ டு லேர்ன். லேர்னிங்ல ஒரு அழகான ஒன்னு இருக்கு. லேர்னிங் மட்டும் அல்ல முக்கியம், அன்லேர்னிங் வாட் யூ ஹவ் ராங்லி லேர்ன்ட். தப்பா சிலதை படிச்சு வச்சுக்கிட்டு அதுவே நினைக்கிறோம் இல்லையா? பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் கொம்பு அப்படின்னு வேற சொல்றோம், மூணு கால்னு சொல்றோம், எதையோ ஒன்னு உடச்சு எதையோ ஒன்னு ஒட்டி கொண்டு வந்துருவோம் நம்ம. அப்போ லிசன், தட் வில் லீட் டு லேர்னிங், அன்லேர்னிங், ரீலேர்னிங், எல்லாம் சேர்ந்தது, எல்லாம் இன் கேபிட்டல் லெட்டர்ஸ். அதுக்கு அடுத்தது இது ரெண்டும் வந்ததுன்னா யூ கேன் லீட், யூ மே, யூ கேன். அவ்வளவுதான் சொல்ல, யூ ஷுட்னெல்லாம் இன்னும் சொல்லவே இல்லை. பண்ணலாம், தலைவனாக இருக்கலாம். பின்னால தொண்டன் வர்றதுக்கு முன்னால நிழலாவது வருதானு ஒரு தடவை திரும்பி பாருங்க. பல நேரங்களில் நிழலும் விட்டு விலகக்கூடிய நிலைமைக்கு நம்ம தலைமை போயிடும். இல்லை சரி, எல்இஇ ஃபஸ்ட் இ, இவால்வ், வளருப்பா, வளருமா? நான் சொன்னேன் இல்லையா, எங்களை செதுக்கி செதுக்கி குழந்தைங்க மாத்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வளர்றது. அதுக்கு தான் இந்த அன்லேர்ன் ரீலேர்ன் எல்லாம் சொன்னேன். இவால்வ், பி அன் இவால்விங் இண்டிவிஜுவல், பிகம் அன் இவால்விங் லீடர். இன்னும் பரிணாம வளர்ச்சி, இன்னும் பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சி தான் உங்களுடைய பரிமாணங்களை மாத்தி கொடுக்கும். பல நேரங்களில் பரிதாப வளர்ச்சி, நம்ம பரிமாண வளர்ச்சி, பரிணாம வளர்ச்சின்னு தப்பா நினைச்சுக்கிறோம். இவால்வ், இவால்வ் கண்டினியூஸ்லி. அப்போ உங்களுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சிருக்கீங்க, ஒரு பெஞ்ச் மார்க் வச்சிருக்கீங்கன்னா கீப் தட் பெஞ்ச் மார்க் அஸ் அ ரோலிங் பெஞ்ச் மார்க், நாட் அ ஸ்டாட்டிக் பெஞ்ச் மார்க். தொட்டுட்டேன் அப்படின்னு சொல்றதுக்காக இருக்கக்கூடாது. தொட போகும்போது அது போகணும். இல்லைன்னா ராபர்ட் பிரவுனிங் ரொம்ப அழகாக அவருடைய கவிதையில ரொம்ப அழகாக சொல்வார், யுவர் கிராஸ்ப் ஷுட் பி பியாண்ட் யுவர் ரீச் ஆர் எல்ஸ் வாட் இஸ் அ ஹெவன் ஃபார் அப்படின்னு கேட்பாரு. பின்ன என்ன தேவைக்குப்பா சொர்க்கத்தை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் நாம? பிடிச்சிட்டேன்னு நினைக்கும் போது இல்லையே அப்படின்னு சொல்லி விலகிற அளவுக்கு உயரங்களை கொண்டு போ. இவால்விங் இண்டிவிஜுவல், நான் மட்டும் வளர்ந்தா போதுமா? இல்லையேம்மா. இவல்யூஷன் எப்போ பாசிபிள்? இவால்வ் ஆக முடியாம, அந்த பரிணாம வளர்ச்சிக்கு முடியாம, படிகளில் ஏற முடியாம தயங்கி அங்க நிக்கக்கூடிய நபரையும் சேர்த்து கூட்டிட்டு போகணும் அப்படின்னா லீடர் ஷுட் பி எம்பத்திக். நம்ம பெரும்பாலும் வி ஆர் சிம்பத்திக். நான் ஒரு உயரத்துல நின்று, ஐயோ கீழே விழுந்துட்டியா, அட பாவமே பார்த்து போயிருக்க கூடாது, ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி செவத்துல இருக்கிற பள்ளி மாதிரி நான் சூச்சு கொட்டணும் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு சொன்னாலாவது ஏதோ பள்ளி விழும் பலன், அல்லது சொன்னதுக்கு பலன் இருக்கு, நம்ம சொன்னதுக்கு எந்த பலனும் கிடையாது. அப்படியே நின்று அப்படின்னு சொல்லிட்டு போறோம், அவ்வளவுதான். எம்பதி இஸ் டிஃப்ரெண்ட். எம்பதி உள்ளவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? மேல நின்றுட்டு கீழே இருக்கிறவனை பார்த்து இல்ல, இறங்குவான்ப்பா படியில, இறங்கி வந்து கீழே நின்னவனோட கையை பிடிச்சிட்டு சொல்லுவான், கஷ்டம் வா மேல போலாம் வா, வா. விழறது தவிர்க்க முடியாது, ஆனா ஏற மாட்டேன்னு மக்கார் பண்ணக்கூடாது, வா போலாம் வா. This is empathy. We have plenty. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சிம்பத்தி இருக்கு பாருங்க, அகம்பாவத்தினுடைய மிக நுணுக்கமான ஒரு வெளியீடு ஐயோ பாவம். அந்த கர்வம் பயங்கரமான ஈகோ. ஆஹானா, எப்பவும் அப்படித்தானே பண்ணுவோம், தோளில் பைய போட்டுக்கிட்டு தொங்கு தொங்கு தொங்கு தொங்குன்னு ஓடி வர பேருந்துக்கு ஓடி வந்து ஏறக்கூடிய குழந்தைங்களை ஜன்னல் பக்கத்தில் சீட்டு கிடைச்சி நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா? எதுக்கெல்லாமோ கேமரா ஒத்திக்கிட்டு சுற்றுறோமே, அந்த பார்வையை ஒரு தடவை பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அகத்தின் அழகில் அகத்தின் அழுக்கு முகத்தில் தெரியும். ரொம்ப பரிதாபம். அந்த குழந்தை தண்ணி கூசி போகும், அது அந்த பையை தூக்கிட்டு அது ஓடும்போது தன்னைத்தானே நொந்துக்கும். நம்ம மறுபடியும் பெண் குழந்தைங்களை மட்டும்தான் சொல்கிறேன், ஆண் குழந்தைங்க நாலு கால் பாச்சல ஏறுவீங்க அப்புறம் ஃபுட்பாலில் நின்று போவீங்க. பெண் குழந்தைகளுக்கு அப்படி அல்ல, அந்த உடம்புக்குள்ளே சிக்கிட்டது படுற பாடு ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். படியேறும்போது பின்னால் நாலு ஆண்கள் வராங்க அப்படின்னா அப்படியே புடவையோ எதையோ எடுத்துகிட்டு ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு கீப் ஆன் ஸ்டேரிங் மை பேக்னு நினைக்கக்கூடியது. ஒரு காரில் உட்காந்துருக்கேன்னா டிரைவர் பக்கம் இருக்கா, அந்த கண்ணாடி இல்லாத பக்கம், டிரைவரால் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும், என்னால் என்ன பொசிஷன் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதுக்குள்ளேயே உட்காந்துருக்கக்கூடியது. அன்லஸ் யூ இவால்வ் யூ கேன் நெவர் எம்பத்தைஸ். E for evolving, E for empathizing. அதுக்கு அடுத்தது energize. Energize. மைதாஸ் தொட்டதெல்லாம் பொன்னாகும்ல, உண்மையான தலைவன் தொட்டவன் எல்லாம் தலைவன் ஆவான். அவன் நிழல் பட்டா நம்ம சொல்வோம், பெரிய பெரிய நல் எண்ணம் உள்ள ஆன்றோர்கள் தொட்டுட்டு போகும்பொழுது கண்டிப்பாக அந்த நோய் விலகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான். மனநோய் மாறணும் அப்படின்னு சொன்னால், மனநோய் வைத்தியனாக ஒரு தலைவன் மாறணும்னா, ஹி வில் பி அன் இவால்விங் இண்டிவிஜுவல், ஹி வில் பி அன் எம்பத்தைசிங் இண்டிவிஜுவல், அண்ட் ஹி வில் எனர்ஜைஸ் வெரவர் ஹி கோ. ஹை வோல்டேஜ் பர்சனாக இருப்பார், ஹை வோல்டேஜ். லோ வோல்டேஜாக இருக்க கட்டுப்படி ஆகாத ஒரு தலைவனுக்கு, சோர்ந்து நிற்கவோ கொட்டாவை விடவோ ஒரு தலைவனுக்கு அனுமதி கிடையாது, அந்தரங்கமாக கூட. இப்போ என் கண்ணாடியில் நான் பார்க்க கொட்டாவை இல்லை. கடைசி அவர் கிளாஸுக்கு போகும்பொழுதும் நான் சொல்லக்கூடிய குட் மார்னிங்கோ நான் சொல்லக்கூடிய வணக்கமோ அரை தூக்கத்தில் ஆடிட்டு இருக்கிற குழந்தைங்களை கூட எழுந்துச்சு உட்கார வைக்கணும், இல்லைன்னா பதவியை விட்டு போயிடணும். எது உத்தமம் எது சுலபம் நான் சொல்லலைம்மா, எது உத்தமம், விச் இஸ் ஈஸி இல்லை விச் இஸ் ரைட். LEA அக்கௌண்டபிள், ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யுவர் அக்கௌண்டபிலிட்டி. பொறுப்பு எடுத்துக்கணும். எல்லா ஊடகங்களில் வரக்கூடிய நாடகங்களையும் பார்த்து பார்த்து, திரைப்படங்களில் முதல்ல வரக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து பார்த்து நம்ம எல்லாமே டிஸ்க்ளைமர் சொசைட்டியாக மாறிட்டோம். ஈச் ஒன் இஸ் எ டிஸ்க்ளைமர் பர்சன். பொறுப்பு துறப்பு எல்லாம் கற்பனை, எல்லாம் கதை, இதுக்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்புறம் எதுக்காக அது என் வீட்டுக்குள்ளே வருது, எதுக்காக என் வீட்டுக்குள்ளே வருது, கண்டிப்பாக கிடையாது. அப்போ இஸ் மை ஹெட் ரெஃப்யூஜி கேம்ப்? எங்கும் இடமில்லாமல் போகக்கூடிய எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொட்டும் குப்பை தொட்டி நான் எழுதி ஒட்டியிருக்கேனா என்ன? இல்லை. அக்கௌண்டபிலிட்டி, என்னுடைய சிந்தனைக்கும் என் சொல்லுக்கும் என் செயலுக்கும் ஐ எம் அக்கௌண்டபிள். புக்கு கிடைக்கும், அந்த புக் கிடைக்கும், கண்டிப்பாக தேடி பாருங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய புவியரசு கவிஞர் தான் அதை மொழிபெயர்த்து தமிழுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஐயாக்கு அதற்காக விருதும் சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சது. மூலம் மிர்தாதின் புத்தகம், புக் ஆஃப் மிர்தாத், மைக்கேல் நைமியுடைய லெபனீஸ் ரைட்டர். அதுதான் அவர் சொல்லுவார், இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது கூட உங்கள் தலைக்குள்ள போகக்கூடிய சிந்தனை இருக்கு இல்லையா? இருக்கும் தானே, இருக்கணும் தானே, இல்லாமல் இருக்காது இல்லையா? எத்தனை விதமாக அந்த கேள்வியை கேட்குறோம் பாருங்க. உங்கள் தலைக்குள்ள என்னெல்லாம் போயிட்டுருக்குன்னு தெரியாது, நல்ல காலம் தெரியாது. அப்போது உங்கள் தலைக்குள்ள போகக்கூடிய அத்தனையும் ஆகாயத்தில் அப்படியே நெருப்புனால் எழுதப்பட்டு அத்தனை பேரும் வாசிக்க கிடைச்சா என்ன பண்ணுவோம் நம்ம? வோன்ட் பி ஸ்டாண்ட் அஸ் அ சென்டினல் ஃபார் அவர் தாட்? உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எண்ணங்களுக்கும் காவலாக நிற்போம் இல்லையா? அப்போ உங்களுடைய சிந்தனைக்கு நீங்க காவலா இருக்கணும். அந்த சிந்தனை செயலாக மாறும்போது ரொம்ப அழகா சொன்னாங்களே, மனதுல இல்லைன்னா வாயில வராது. நம்ம நகைச்சுவை உணர்ச்சி அப்படிதான், வக்கரிப்பு மனதுல இல்லைன்னா வார்த்தையில நகைச்சுவை அப்படி வராது. ரொம்ப நகைச்சுவை உணர்ச்சி ஒரு சமுதாயத்தில் தாழ்ந்து தாழ்ந்து தரையை தாண்டி கீழே போக போக போக சமுதாயம் தன்னைத்தானே மலிமைப்படுத்திக் கொள்கிறது. The society's sense of humor decides how civilized it is. ரொம்ப பெரிய விஷயம். அப்போ அக்கௌண்டபிள், என் சிந்தனைக்கு எனக்கு பொறுப்பு இருக்கு, அந்த சிந்தனை வாய் வழியாக சொல்லாக வரும்பொழுது எனக்கு பொறுப்பு இருக்கு. அதையும் மைக்கேல் நியமே ரொம்ப அழகாக சொல்வாரு, என் வாய் வார்த்தையா வரத உலகமே ஒற்றை காதாக மாறிக்கொண்டு உன் கூற்றை கேட்பதாக கற்பனை செய்து கொள்ள. அப்போ வார்த்தை வாயிலிருந்து வர்றதுக்கு முன்னால இங்கே இருக்கக்கூடிய கனெக்ஷன் விட்டுட்டு போலையான்னு பார்த்துக்கோங்க. It's still your tongue and your brain are in connection. டிஸ்கனெக்ட் ஆச்சு அப்படின்னா இது ஒன்று சொல்ல இது ஒன்று சொல்லும், ரெண்டு பேரும் ஒன்றையே சொல்கிறாங்களான்னு பாருங்க. மூணாவது, கொடுத்த தத்தனையும் திரும்பி வருங்கிறது தைரியம், அது தெரிஞ்சா அதுவும் தமிழை ரொம்ப அழகாக சொல்லுவோம், முற்பகல் செய்ய பிற்பகல் வராது, விளையும். ஒன்று போட்டிங்கன்னா பத்தா வரும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஏ இஸ் ஃபார் அக்கவுண்டபிலிட்டி, தலைவனுக்கு பொறுப்பு துறப்புக்கான அனுமதி கிடையாது. பொறுப்பு எடுத்து மேல போட்டுக்கணும், அது கவசமோ குண்டலமோ அல்ல, உனது தோல் துணி அல்ல, விலக முடியாது, ஒட்டிக்கொள்ளும். அந்த மாஸ்க்னு ஒரு மூவி வரும், அதை எடுத்து இப்படி வச்சிங்கன்னா அப்படியே முகத்தோட ஒட்டிடும். அதையாவது பிச்சு கஷ்டப்பட்டு எடுக்கலாம், இது எடுத்தீங்கன்னா முகமுடியும் முகமும் ஒன்னா வந்துடும். அப்போ அக்கௌண்டபிள். அடுத்தது தலைவன். அக்சசபிள், தொடர்பிலிருக்க வெளியிலேயே இருக்கிறவனை எப்படிப்பா தலைவனா சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறை என்னுடைய மௌனம் கூக்குரலாக உங்க காதல வரும்பொழுது உங்களுக்கு கேட்கல, உங்களையே தான் சொல்றேன், உங்களை நீங்க தலைவனா பார்க்கும்போது யூ ஷுட் பி அக்கௌண்டபிள், யூ ஷுட் பி அக்சசபிள். எல்லாவற்றுக்கும் மேல உங்களையே நீங்க திரும்பி பார்த்தா சபாஷ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அட்மிரபிள். என்னை நான் கொண்டாடவில்லை என்றால் ஊர் கொண்டாட எனக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். என்ன நான் கொண்டாடணும்? கொண்டாட தகுதியை வளர்த்துக்கணும். குழந்தையும் தெய்வம் மட்டும் இல்லை கொண்டாடுற இடத்துல, ஒவ்வொரு நபரும் கொண்டாடக்கூடிய இடம் தான். செலிப்ரேட் யுவர் செல்ஃப் இஃப் யூ ஆர் வர்தி ஆஃப் அ செலிப்ரேஷன். ஏன்னா பாதி கேட்டுட்டு மீதி அரை ஒரு தூக்கத்துலேருந்து மறுபடியும் இன்னொரு தடவை அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் செலிப்ரேட் யுவர் செல்ஃபோட தூங்க போயிடக்கூடாது. அடுத்த ஒரு வரி முடியல இன்னும், இஃப் யூ ஆர் வர்தி ஆஃப் அ செலிப்ரேஷன், அதற்கு தகுதி இருக்குமே ஆனால் ஃபைன். L-E-A முடிஞ்சதா? D, டிசிப்ளின். வேற ஒன்றும் இல்லை, டிசிப்ளின். செல் ஸ்பெல்லிங் கூட ஒரு எஸ்ஸும் சியும் வருது, எது முன்னால வருதுன்னு தெரியலையே, எது வந்தாலும் சரி எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ள வந்தா போதும் எனக்கு. டிசிப்ளின் உள்ளுக்குள்ள வெளியில எல்லா இடத்துலையும், இல்லைன்னா நீங்க உங்க மூலதனமா மாறவே முடியாது. உங்க குரல் நீங்களே கேட்காத குரலாக போகும். காதில் இப்படி வச்சுட்டு இப்படியே பைக்கில் குழந்தைய பின்னால் உட்கார வச்சுட்டு இப்படியே கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு இப்படியே திரும்பி வரப்போறீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைக்கு சாலை விதிகளை சொல்லிக் கொடுக்க எந்த தகுதியும் எனக்கு இல்லை, எந்த தகுதியும் எனக்கு இல்லை. வேற வழி இல்லைம்மா, அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தங்கையோ யாரோ ஒரு நபராக இருப்பதற்கு தகுதி வேணும். ஆனால் அப்படி ஒரு நபராக நம்ம மாறிட்டோம், அது தகுதி இல்லை, தகுதி இல்லாமையே வந்துட்டோம். ஹாஃப் பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்குள்ள. அப்போ LEAD, டிசிப்ளின். அடுத்தது டேர், டேர் DARE, சேலஞ்ச் யுவர் செல்ஃப், சேலஞ்ச் யுவர் செல்ஃப், டேரிங். இதை தாண்டி வாப்பா, எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான்ப்பா தூக்கம் வரும், அத்தனை தூங்கினா போதும், எனக்கு இதில் சாப்பிட்டா தான் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, அத்தனை பிடிச்சா போதும். எப்போ வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன், எப்போ வந்து இந்த சுகம்? கம்ஃபர்ட் இஸ் தி வேர்ஸ்ட் எனிமி ஆஃப் மேன் கைண்ட், வேர்ஸ்ட் எனிமி ஆஃப் மேன் கைண்ட். மிக கடினமான துன்பமான காலங்களில் பிறந்த தலைமுறை முழுவதும் வீரர்களாக இருந்தார்கள். அந்த வீரர்கள் என்ன பண்ணாங்க? துன்பத்தையும் துயரத்தையும் கடுமையும் மாற்றி சொகுச கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த தலைமுறைக்கு பிறந்த சொகுசில் வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் அடுத்த தலைமுறையை நிர்மூலமாக்கினார்கள். சொகுச கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து எவ்ரிபடி பிகம்ஸ் எ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். நீட்டின விரல், நீட்டாத விரல், நீட்டி இருக்குமோ தோன்ற விரல், அங்க இருக்கக்கூடிய அத்தனையும் வாங்கி கொடுத்தா குழந்தை என்ன கொண்டாடுங்கிற ஒரு நம்பிக்கைக்குள்ள போனோம் இல்லையா? எப்படி நம்ம தலைவனா மாற முடியும்? யாருக்கு வேணும் அன்பு? வள்ளுவனை பார்த்தா நான் சொல்வேன், அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் உண்டு, அன்புக்கு அடைக்கும் தாழ்ல பூட்டியே ரூம் குள்ள வச்சிருவேன் நான் அன்பை. என்ன காரணம் தெரியுமா? அன்பு இல்லை, அன்பு நமக்கு அடையாளம் தெரியாது. நான் சொல்லக்கூடியது அக்கறையை சொல்வேன். ஐ டோன்ட் வாண்ட் யூ லவ், கேர், கேர், CARE, கேர். என்ன காரணம்? உடம்பு சரியில்லையா, உனக்கு பிடிக்கலையா, ஆனாலும் ஊசி போட்டு தான் ஆவாங்க. சிரிச்சு சிரிச்சு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நர்ஸ் வலிக்காதுங்கிற அழகான பொய்ய சொல்லுவாங்க, ஆனாலும் அது பொய்னு உங்களுக்கு தெரியும், வலிக்கும். இதை கீறி தான்ப்பா சரி பண்ணணும், ஆமா கீறி தான் சரி பண்ணணும், வேற வழி கிடையாது. அப்போ வி நீட் கேர். அன்பு ரொம்ப சுலபம்மா, கொடுத்துட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். நல்லா குளிக்க வச்சு சொகுச ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வந்து கொடுத்தா நான் கூட தான் மடியில் வச்சுக்குவேன். அதுக்கு வயிற்றால போய் வாந்தி எடுத்ததுன்னா கூட நிற்கக்கூடிய தெம்பு இருக்கா? Then you care, then you just love. பலவீனம், அன்பு பலவீனம், அக்கறை இருக்கு இல்லையா ரொம்ப பலம். என்ன பண்ணினாலும் அக்கறை இருக்கும், கையை கடிச்சிட்டு ஓடினாலும் திருப்பி கூட வரும். என்ன உதறி தொழில், நீ எனக்கு வேணவே வேணாம்ப்பா அப்படின்னு சொன்னாலும், பத்து நாள் என்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும், இந்த தன்மானம் சுயகௌரவம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இந்த அக்கறையோட அகராதியில் கிடையாது. அக்கறை இதெல்லாம் கண்டுக்கவே கண்டது, உனக்கு எங்கிட்ட அன்பு இல்லை அதனால என்ன, எனக்கு எங்கிட்ட அக்கறை இருக்கு, இருக்கிற வரைக்கும் இருக்கு, நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும், நீ இருக்கிற வரைக்கும் இல்லை, நான் இங்கே இருக்கிற வரைக்கும் இருக்கும். அப்போ அதுக்கு தான் டேர்னு பேர். டேரிங்னா பத்து பேரை பாஞ்சு பாஞ்சு கீழே தள்ளுறதல்ல, போனா செத்துருவேன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் போகாம இருந்தா அதோட கேவலமா உயிரோடைய சாவேன்னு எனக்கு தெரியும். அதனால போறேன்னு புரிஞ்சுக்கிறேன். டேரிங் எல்லா இடத்துல இல்லை, இது எனக்கு நடந்தா, இது நானா இருந்தா எப்படி துடிச்சு போவேன், எப்படி சொல்லாதீங்கப்பா. யாராவது சொல்லும் பொழுது பக்கத்துல இருந்து பரவாயில்ல பரவாயில்லன்னு சொல்லாதீங்கப்பா, பரவா இருக்கு. உங்களுக்கு ஹிந்தி தெரியும்னா பர்வா நகி அப்படிமோ, பர்வாங்கிற வார்த்தையோட ஒரு இலையை சேர்த்து பரவாயில்லைன்னு சொல்றோம். பரவா இருக்கு, சொல்ல வேண்டியவன சொல்ல விடுங்க. இப்ப கூட என்கிட்ட ஒரு மேடம் கேட்ட போது நான் அதே தான் சொல்றேன். குழந்தைங்க கிட்டயா, யூ வாண்ட் டு பி அ டேரிங் பேரண்ட், துணிச்சலான தாய் தகப்பனா, மேல இருந்து தள்ளி விடுன்னு சொல்லலை நான், உட்கார வரும்போது சேர எழுத்துருங்க அப்படியே சொல்லலை, நான் அவ்வளவு கொச்சைக்கு போகவே இல்லை. டேர் டு லுக் இன் டு தி ஐஸ் ஆஃப் யுவர் சைல்ட் அண்ட் சே ஐ கேர் ஃபார் யூ, உனக்காக அக்கறை காட்டுகிறேன் அப்படிங்கிற தலைவன். ஆல்பா ஃபாதர், ஆல்பா மதர், ஆல்பா லீடர், நாட் தி பீட்டா பர்சன். அப்படின்னா யூ டேர், நின்று சொல்லுங்க, கண்ணை பார்த்து சொல்லுங்க, கவலை இல்லாம சொல்லுங்க. குழந்தைக்கு பிடிக்காது, உருண்டு புரண்டு அழும். உங்க கிளையன்ட்ஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா, இந்த ஆள் கடிப்பாம்ப்பா. ஆனா இன்னொரு கிளையன்ட் சொல்லுவாரு, ஒருத்தர் மட்டும் இல்ல எல்லாரையும் கடிப்பாரு. அவரு ஒருத்தர் கடிச்சா தானே பார்ஷியல், என்னையும் சேர்த்து கடிச்சுக்கிற ஆள் தானே. அப்ப யூ ஹாவ் டு பி டிசிப்ளின், யூ ஹாவ் டு டேர், அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி யூ வில் பி டிஃபரண்ட். டிஃபரண்ட் நாட் பிகாஸ் யூ வாண்ட் டு பி டிஃபரண்ட், டிஃபரண்ட் பிகாஸ் அதர் பீப்புள் ஆர் த சேம். ஒத்த மந்தையா ஒதுக்கி வச்சாச்சு மத்தத, கூட நிக்க என்னால முடியாது, நான் தனியா நிக்கிறேன். தனியா நிக்கிறதுனால டிஃப்ரெண்ட்டுங்கிறாங்க. பட் டு யூ நோ சம்திங், தனிமை வேறு, தனியா நிக்கிறது வேறு. ஐ எம் நாட் அலோன், ஐ எம் என்ஜாயிங் மை சாலிட்யூட். என் தனிமையை ரசித்து கொண்டு அப்பாடா என் கூட யாரும் இல்லப்பா, சாய எனக்கு தோல் வேண்டாம், ரொம்ப வேணா என் தோல்ல நானே சாஞ்சிப்பேன். அப்படி என் தோல்ல சாய எனக்கு தேவையில்லைன்னா யாருக்காவது தோல் வேணா கொடுக்கவும் நான் தயாரா இருக்கேன். விழுந்தேன், ஆமாம், விழுந்தா தான் எனக்கு எப்படி விழறதுன்னு தெரியும், விழுந்தா தான் விழற வலி தெரியும், விழுந்தா தான் விழுந்த பள்ளத்தோட ஆழம் எனக்கு தெரியும், விழுந்தா தான் எழுந்திருக்கணும்னு தெரியும், எவ்வளவு தூரம் ஏறணும் தெரியும். ஐ நீட் த சேம் எனர்ஜி டு ஃபால் டவுன் அண்ட் டு கெட் அப். அடுத்தது விழுந்தவனுக்கு கை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், அதுக்கு எனக்கு வீழ்ச்சி வேணும். வீழ்ச்சி இல்லாமல் ஐயோ நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாது, வெரி குட், என் குழந்தை கஷ்டமே படக்கூடாது. ஆண்டவனாக இருந்தால் கூட நான் அருள் புரிய மாட்டேன், கண்டிப்பா இல்ல. இல்ல எந்த ஒரு ஜென்மத்துல இருந்திருப்போம் பாண்டவனா, அதுல எஞ்சினதும் மிஞ்சினதும் தான் இப்படி வந்திருக்கும், எஞ்சினதும் மிஞ்சினதுமே இப்படி இருந்தா மொத்தம் எவ்வளவு மோசமா இருந்திருக்கும். சரி, அப்போ ஐ எம் டிசிப்ளின்ட், ஃபைன், ஐ டே, அண்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஐ ஆம் ஆஃப் கோர்ஸ் டிஃபரண்ட். ஆல் இன் கேபிட்டல்ஸ், LEAD. மறுபடியும் ஒரு ஈ வந்தாச்சு, ஈ தானே எல்லா இடத்துலயும் வந்து உட்காருந்தானே, ஒரு இடத்துல இல்ல ரெண்டு இடத்துல வந்து உட்காந்தாச்சு. இந்த ஈ முதல்ல நம்ம இவால்வ் ஆக சொன்னோம், எம்பத்தைஸ் பண்ண சொன்னோம், அப்புறம் எனர்ஜைஸ் பண்ண சொன்னோம். லீடர் அவனுடைய மிகப்பெரிய விஷயம் எடுக்கேட், எடுக்கேட். வாங்குற பட்டம் அல்லம்மா, முன்னும் பின்னும் இருக்கிற எழுத்துக்கள் அல்லப்பா, எல்லாவற்றையும் தாண்டி சொல்ற வார்த்தைகளை தாண்டி அடியில் இருக்கக்கூடிய அதனுடைய சத்து கிடைச்சது அப்படின்னா. அதனால தானே நம்ம சொல்றோம் அசடு அப்படின்னு ஒரு வார்த்தை எப்படி வருது, ஆ சத்து அப்படின்னு அர்த்தம், சத்து இல்லாதது. அப்போ எடுக்கேட், எவ்வளவுதான்ப்பா சொல்லி கொடுக்கறதுன்னு கேட்காம எடுக்கேட், எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறதுன்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்போம் தானே, ரொம்ப நல்ல கேள்வி கேட்டதா நம்ம நினைச்சுக்கோம், எவ்வளவுதான் பொறுமையா இருக்கிறது அப்படின்னு கேட்டாலே இன்னும் பொறுமையா இருக்க தொடங்கலன்னு அர்த்தம். பொறுமையா இருக்கிறவங்களுக்கு அந்த கேள்வி கேட்கற நேரமும் பொறுமையா இருப்பாங்க அவங்க. அப்போ யூ எடுக்கேட், இதுக்கப்புறம் ஒன்ஸ் யூ எடுக்கேட் பீப்புள், தே வில் நோ வாட் இட் இஸ் டு பி எஃபிஷியன்ட். We want people to be proficient. ana nanen mooladhanam irukkum, they should be efficient. edukkira mudivula nikkanum, compass odi rendu kaalla oru kaal oondri nikkira maadhiri, na solla ella panbugalum oondri nikkira kaal, ula varakoodiya kaal ennavaga irundhalum seri innoru kaal ula varum, vattam podum, adu vattam vattam olva vidanum appdin sonna oondri nikkira kaal asaiyama enna da mudiyum, illaina ula varum kaal vattam vattam avidad. அப்போ நான் நல்ல ஒரு லீடரா இருக்கணும், நான் நல்ல மருத்துவரா இருக்கணும், நல்ல ஆசிரியரா இருக்கணும், நல்ல ஸ்வீப்பரா இருக்கணும், நல்ல அந்த நல்லங்கிறத அழுத்துறீங்கல்ல, அந்த நல்லங்கிறத.
1: அன்பு உறவுகள், இதுவரை பேராசிரியை ஏந்தாசிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். இதை முழுமையாக தர முடியாமைக்கு மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்கின்றது மணித்தியால செய்திகள்.

இன்று பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. நாட்டில் தற்போது காணப்படுகின்ற பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆடை தொழிற்சாலைகள் பெரும் வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசாங்கம் முன்னெடுத்து வரும் தற்போதைய பொருளாதார கொள்கைகள் நுகர்வோரையும் விவசாயிகளையும் ஒரே நேரத்தில் பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா குற்றம் சாட்டுகிறார். டிட்வா சூறாவளியினால் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழா கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் நடைபெற்றது. முள்ளிவாய்க்காலில் யுத்தத்தினால் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொது தூவிக்கு இந்திய பின்னணி பாடகர் சத்யன் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். நாடுபூராகவும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 23,000 தாதியர் பற்றாக்குறை நிலவுவதால் தாதியர் ஊழியர்கள் கடும் மன அழுத்தத்துக்கும் பணிச்சுமைக்கும் உள்ளாகி இருப்பதாக ஐக்கிய தாதியர் சேவை சங்கம் தெரிவித்திருக்கிறது. காணாமல் போனோரின் உறவினர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அரசாங்கத்தின் சொந்த பிரச்சனைகளாக கருதப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த உறுதியை மீண்டும் வழங்கியிருக்கிறார். முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேசலையின் மனைவி மனோரி சலே தன்னையும் தனது இரண்டு பிள்ளைகளையும் சந்தேகத்துக்கிடமான வகையில் கண்காணித்து வருவதாக கூறி குற்றங்களில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். மூன்று நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ் போல் கபூர் கொழும்பை சென்றடைந்திருக்கிறார். ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் இந்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி முதல் அமுல்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் முன்னிய விலைகளின்படி கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்பை காரணம் காட்டி எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என்று கூறி வருவதை முன்னாள் எரிசக்தி அமைச்சர் பாட்டாளி சம்பிக்கர் அணவக்க நிராகரித்திருக்கிறார். இனிவரும் தேர்தல்களில் எந்தொரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தேவையில்லை. சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதுமானது. அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கும் போது அதிகாரம் மமதை கொண்டு செயற்படுவதே நடக்கும். 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக் கொண்டுள்ள இந்த அரசாங்கத்தில் அதனை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை இருக்கிறதா என்பதை பரீட்சித்து பார்க்க மாகாண சபை தேர்தலை முடிந்தால் இந்த அரசு நடத்தி காட்டட்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சவால் விடுத்திருக்கிறார். பொது சுகாதார பரிசோதகர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வீடுகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஏமாற்றி பணம் பறிக்கும் குழு ஒன்று இயங்கி வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விடுதியொன்றில் போதைப் பொருட்களுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட மாணவரின் மாணவர் தகுதியை ரத்து செய்வதற்கும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. கிள்ளச்சி உமையாள்புரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத மணல் கடத்தல் தொடர்பில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ரத்னபுரி மாவட்டத்தின் இறக்குவானை பகுதியில் இடம்பெற்ற ஊர்வலம் ஒன்றின் போது அதில் பங்கேற்றிருந்த வளர்ப்பு யானை ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாக்குதல் நடத்தியதில் 2 பாகன்கள் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. நாவலப்பட்டி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சோளங்கந்தை தோட்டத்தில் கடந்த 17ஆம் தேதி தேயிலை பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளியொருவர் பாம்பு தீண்டியதில் உயிரிழந்து போனார். இணையவழி பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி வங்கி கணக்குகளுக்கு பணம் அனுப்பி போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த இருவர் பெருந்தொகையான போதைப் பொருட்களுடன் நீர்கொழும்பு கட்டுவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது 6 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. டெங்கு தொற்றுநிலைமை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருந்த போதிலும் சில அதிகாரிகள் சரியான நேரத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து செல்வதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் ஜனவரி முதல் மே மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கையில் சுற்றுலாத்துறை வருவாய் குறைந்துவிட்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், முதல்வர் ஜோசப் விஜய் தனது 52வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். தமிழக முதல்வராக அவருக்கு இது முதல் பிறந்த நாள் என்பதால் மாநிலம் முழுவதும் பல்வேறு நல உதவிகள் வழங்கி கோலாகலமாக தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். தமிழக முதல்வர் விஜய்க்கு பிரதமர் மோடி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், அண்ணாமலை உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று காலை மீண்டும் கூடியிருக்கிறது. இலங்கைக்கு மிக அருகில் உள்ள தமிழகத்தின் தனுஷ்கோடி பகுதியில் காவல்துறை சோதனை சாவடிகள் கைவிடப்பட்டுள்ளதால் இரு நாடுகளுக்கு இடையிலான கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல்கள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளமை குறித்து சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். மேகதாது திட்டத்தை முறியடிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ஆனந்த் கூறியிருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தாம் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் பின்னணியில் பாரதிய ஜனதா தேர்தல் ஆணைய கூட்டணியில் இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவை பிரதமர் நரேந்திர மோடியும் உலகை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் அழித்து வருகிறார்கள். ஆனால் இருவரும் தங்களை சிறந்த நண்பர்கள் என்று கூறிக்கொள்வதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஓடும் சிந்து நதியின் ஓட்டத்தை இந்தியா தடுத்தாலோ திசை திருப்பினாலோ போர் தொடுக்க தயங்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளது. கட்சியை தொடங்கிய 2.5 ஆண்டுகளிலே ஆட்சியை பிடித்த பெருமைக்குரியவர் முதல்வர் ஜோசப் விஜய் என்று தமிழக வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை முடித்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இங்குள்ள மருத்துவமனைகளில் உள்ளக பயிற்சிக்காக பல மாதங்களாக காத்திருக்கும் நிலை நீடித்து செல்கிறது. நீட் மறுதேர்வை தமிழகத்தில் 307 தேர்வு மையங்களில் 120,000 மேற்பட்டோரும், சென்னையில் 43 மையங்களில் 20,000 அதிகமானோரும் நேற்று எழுதியுள்ளார்கள். கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பாத கடலூர் மாவட்ட மீனவர்கள் 3 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளுவர் மாவட்டத்தில் தனியார் மீன் ஏற்றுமதி தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிகழாண்டு டிசம்பரில் கையொப்பமாகும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக அமெரிக்க அரசின் சிறப்பு பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் நாளை டெல்லி செல்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகத்தில் வரும் June 26 உணவு திருவிழா நடைபெற இருக்கிறது. பீகாரில் 2 பெண்களை கடத்தி துப்பாக்கி முனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 5,978 கோடி மோசடி செய்யப்பட்ட விகாரத்தில் ஹீரா குழும நிறுவனரின் 159 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை ஏலம் விட்டது. வரவு செலவு கணக்கு விகாரம் மலையாள நடிகர்கள் சங்கத்தில் மோதலாக வெடித்தது. கொச்சியில் நேற்று நடைபெற்ற மலையாள நடிகர்கள் சங்க தலைவர் சிவேதா மேனன், பொதுச் செயலாளர் உட்பட நிர்வாகிகள் அனைவரும் கூண்டோடு தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்கள். பண முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி கேரள முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான பினராயி விஜயனின் மகள் வீணாவுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இதன் மூலம் இந்த வழக்கில் அவருக்கு நெருக்கடி அதிகரித்து செல்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்ட நிதியில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் அந்த கோவிலை நிர்வகிக்கும் ஸ்ரீ ராமஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை நிர்வாகிகள் அயோத்தியை விட்டு வெளியேற சிறப்பு புலனாய்வு குழு அவர்களுக்கு தடை விதித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் புதிதாக நடப்பட்ட மின் கம்பங்கள் சாய்ந்தும் உடைந்தும் விழுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளார்கள்.
சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,08,792 ரூபாவுக்கும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,599 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்துக்கான புதிய சுற்று உயர்ந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவில் புதிய மறுமலர்ச்சிக்கு வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு போரில் ஈரானின் கரமோங்கியதாக இஸ்ரேலிய மக்கள் நம்புகிறார்கள். ஜெருசலத்தின் ஹிப்ரூ பல்கலைக்கழகம் ஆகம் நிறுவனம் இணைந்து நடத்திய ஆய்வில் அது தெரியவந்திருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக பதிவில், லெபனானில் உள்ள அதிக ஊதியம் பெறும் ஈரானின் பிராமிகள் பிரச்சினைகளை உருவாக்குவதை ஈரான் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் கடந்த வாரம் நாங்கள் ஈரானை தாக்கியது போல் அதைவிட கடுமையாக மீண்டும் தாக்குவோம் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் டிரம்பின் மிரட்டல் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிவத்தில் 54 தொழிலாளர்கள் காயமடைந்தார்கள். மேலும் 18 பேர் மாயமாகியுள்ளார்கள். ஸ்காட்லாந்தில் முஸ்லீம்கள் மீது மர்ம நபர் நடத்திய தொடர் தாக்குதல்களுக்கு பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் கிரிமியா பகுதியில் உள்ள எண்ணெய் நிலையம் உள்ளிட்ட இடங்கள் மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியதால் அங்கு பதற்றம் அதிகரித்து செல்கிறது. மத்திய பிலிப்பைன்ஸில் இருக்கும் பள்ளியொன்றில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. 3 இறந்து போனார்கள், 5 பேர் காயமுற்றார்கள். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் வார இறுதியில் நடந்த பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 7 பேர் இறந்தார்கள், மேலும் 38 பேர் காயமுற்றார்கள். நகரின் பாதுகாப்பில் ராணுவம் தலையிட வேண்டும் என்று அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் குரல் கொடுத்திருக்கிறார். விலங்கியல் தோட்டத்தில் முதலையிடமிருந்து சிறுவனை காப்பாற்றிய பெண்ணுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. வாகனம் ஓட்டிகள் பொதுவாக சிவப்பு விளக்கை மீறி ஓட்டிச் சென்றால் அவர்களுக்கு கண்டனமே காத்திருக்கும். சீனாவில் விதிமுறைகளை பொருட்படுத்தாத டாக்ஸி ஓட்டுநருக்கு பாராட்டு மழை பொழிகிறது. காரணம், அவர் ஒரு உயிரை காப்பாற்றிய விதத்துக்காக அவர் பாராட்டப்படுகிறார். சீனாவின் JD.com நிறுவனத்தின் முன்னாள் துணைத் தலைவர் சாய்லெங் அரிய நரம்பு நோயான ALS நோயின் இறுதிக்கட்டத்தில் உள்ள போதும் நோயை குணப்படுத்தும் மருந்தை கண்டுபிடிக்க அவர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார். தவறாக தயார் செய்யப்பட்ட பாலை அருந்திய 3 மாத குழந்தை மூச்சு திணறலால் அவதிப்பட்டுள்ளது. குழந்தையின் பெற்றோர் குடிநீருக்கு பதிலாக காய்கறி சாற்றை கொண்டு பாலை கலந்துள்ளார்கள். காய்கறிகளை அதிக நேரம் கொதிக்க விட்டால் சாற்றில் நைட்ரேட் ரசாயனத்தின் அளவு அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். குழந்தையின் உறுப்புகள் முழுமையான வளர்ச்சி அடையாத நிலையில் மிதமெஞ்சிய நைட்ரேட் ஆபத்தாக அவர்களுக்கு மாறிவிடும் என்ற எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார்கள். பிரான்சில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை குறிவைத்து குடியிருப்பு ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் பல கோடி யூரோ மதிப்பிலான உலகப் புகழ் பெற்ற பிகாசோவின் ஓவியத்தை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். தலைப்பகுதியில் ஒன்றாக இணைந்த நிலையில் பிறந்த இரட்டை சகோதரிகள், 20 மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 60 மேற்பட்ட வைத்திய நிபுணர்கள் பங்கேற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடத்தப்பட்ட அதிநவீன அறுவை சிகிச்சைகள் மூலம் வெற்றிகரமாக தற்போது பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கியூப புரட்சியின் நாயனாக தனது நாட்டில் போற்றப்பட்டு வரும் பிடல் காஸ்ட்ரோவின் ஆரம்ப கால துணைகளில் ஒருவரான ராமிரோ வால்டெஸ் தனது 94வது வயதில் காலமானார் என்று ஜனாதிபதி மிகுவல் டயஸ் கானல் நேற்று சமூக ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில், சென்னையில் நடைபெறவுள்ள June 19 இந்திய இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 3 சர்வதேச ஆட்டங்களை பொதுமக்கள் இலவசமாக காணலாம் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 18வது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவை நேற்று வென்றிருக்கிறது. சர்வதேச T20 போட்டிகளில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் புதிய வரலாறு படைத்திருக்கிறார். FIH நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 4 முறை சாம்பியனான ஜெர்மனி 3வது அணியாக நோக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறியது. நெதர்லாந்து ஜப்பான் அணிகள் தங்களின் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளன. கால்பந்து தொடரின் குழு ஜி பிரிவில் நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி எகிப்து அணி அபார வெற்றி பெற்றுள்ளது.
கால்பந்து கிண்ண தொடரின் ஜி பிரிவு லீக் ஆட்டத்தில் பெல்ஜியம் மற்றும் ஈரான் அணிகள் மோதிய இந்த போட்டியின் ஆட்ட நேர முடிவில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்காததால் போட்டி சைவருக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான எச் பிரிவு லீக் போட்டியில் ஸ்பெயின் சவுதி அரேபியா அணிகள் மோதின இந்த போட்டியில் ஸ்பெயின் அணி 4-0 என்று சவுதி அரேபியாவை வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 382.43 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.16 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 333.83 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.41 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412.86 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.76 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 440.94 ரூபாய், இந்திய பெறுமதியில் 124.69 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.28 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.54 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
3: பத்தாவதுக்கு
2: ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
5: 11 13 rue Caille, 75 000 Paris,
4: வீட்டி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
4: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:19 நிமிடம், ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19 நிமிடம். தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. தேனும் பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு ஒருவரின் நலமாக உற்சாகமாக இருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டேன். தேனும் பாலும் நிகழ்ச்சியானது வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசலாட்சியத்தில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசி பூசரி, இவர்களோடு இணைந்து போட்டி பண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிய மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
2: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
3: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்கி சொன்னேன், இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், ஏற்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: பொது பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொண்டு பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டு பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edouard Bayonne, 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01-41-55-35-58 அல்லது 07-58-17-08-49. மறந்துவிடாதீர்கள், பொண்டு பண்டிகை ராம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டிகை மார்க்கெட். மார்க்கெட் நேரம் சரியாக 11:23 நிமிடம், ஐக்கிய ராஜ்யத்தில் 10:23 நிமிடம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேரும்பாலும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து எல்ஆர் அஞ்சலி. பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசை அமைத்தவர் விஜயபாஸ்கர் அவர்கள். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆடு புலி ஆட்டம். நேரம் சரியாக 11:27 ஐக்கியராஜ்யத்தில், 10:27 இந்த நேர அறிக்கை உங்களுக்காக வழங்கியவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட
2: சாப்பிடலாம்.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசுபசரி ரச்சி தான் வெளிநாட்டுல இருந்து வாரவையெல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே வலுக்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரே இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: நேரம் சரியாக 11:28 ஐக்கியராஜ்யத்தில், 10:28 இந்த நேரத்தில் தேனம்பால நிகழ்ச்சியின் ஊடாக வரும் அடுத்த பாடல்

பெரும்பாலும் இசையிலிருந்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ எச் என் எஸ் அவர்கள். பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் அடிமை பெண் பாடலை யாற்றவர் ஆலங்குடி சோமு. பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ எச் என் எஸ் அவர்கள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே. ரன்சியில் அமைந்திருக்கும் சோழன் பல்பொருள் வாணிபத்தில் பல அதிரடி மலிவு விற்பனையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீன் வகைகள் வெட்டி சுத்தம் செய்து கொடுக்கின்றார்கள். கிலோ 13.99 விற்பனை செய்கின்றார்கள். அன்புறவர்களே, உடனடியாக போய் பெற்றுக்கொள்ளுங்கள். நாவல் பழம், வாழைப்பழம், பலாப்பழம் போன்ற பல வகைகள் கொண்டு வந்து குவித்து வைத்திருக்கின்ற விற்பனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் வரும் அடுத்த பாடல் தேனம்பாலன் நிகழ்ச்சியில்

0: தெலும்பல நிகழ்ச்சியில் நீங்கள் கண்ட பாடலை பாடியவர்கள் மூன்று தலைமுறையை கண்ட ஜோடிகள் பத்மஸ்ரீ டிஎம்எஸோடு இணைந்து கான சரஸ்வதி பி சுசிலா அவர்கள். பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி அவர்கள். புதிய பூமி திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் அன்பு
1: வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS Langa 12@gmail.com.
0: நீங்கள் கண்டுகொண்டதும் தேனும்பாலும் நிகழ்ச்சியில்

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் மனுவோடு இணைந்து ஜானகி அம்மா பாடலை யாற்றவர் கவிஞானி வாரி பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:45 ஐக்கியராஜ்யத்தில் 10:46 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடித்திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0541-91-44-79-26. நேரம் சரியாக 11:47 ஐக்கியராஜ்யத்தில் 10:47 இந்த நேரத்தில் உங்கள் இல்லம் தேடி வரும் இந்த பாடல்

0: தேர்வல் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர்கள் கேஜே ஜெயசாஸோடு இணைந்து ஜானகி அம்மா. பாடலை யாற்றவர் கொஞ்ஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா.
1: வருடத்தில் ஒரு நாள் உறவுகள் நண்பர்கள் என ஒன்று கூடி மகிழ்ந்துட தமிழர் விளையாட்டு விழா

இந்த பாடலுடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானலை கிடைத்து வந்தவர்கள் பரிசு லாட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசிய பூசாரி போட்டி போண்டியில் அமைந்திருக்கும் போட்டி போண்டி மார்க்கெட்,

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. நாட்டில் தற்போது காணப்படுகின்ற பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆடை தொழிற்சாலைகள் பெரும் வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசாங்கம் முன்னெடுத்து வரும் தற்போதைய பொருளாதார கொள்கைகள் நுகர்வோரையும் விவசாயிகளையும் ஒரே நேரத்தில் பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா குற்றம் சாட்டுகிறார். டிட்வா சூறாவளியினால் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழா கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் நடைபெற்றது. முள்ளிவாய்க்காலில் யுத்தத்தினால் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொது தூவிக்கு இந்திய பின்னணி பாடகர் சத்யன் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். நாடுபூராகவும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 23,000 தாதியர் பற்றாக்குறை நிலவுவதால் தாதியர் ஊழியர்கள் கடும் மன அழுத்தத்துக்கும் பணிச்சுமைக்கும் உள்ளாகி இருப்பதாக ஐக்கிய தாதியர் சேவை சங்கம் தெரிவித்திருக்கிறது. காணாமல் போனோரின் உறவினர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அரசாங்கத்தின் சொந்த பிரச்சனைகளாக கருதப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த உறுதியை மீண்டும் வழங்கியிருக்கிறார். முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேசலையின் மனைவி மனோரி சலே தன்னையும் தனது இரண்டு பிள்ளைகளையும் சந்தேகத்துக்கிடமான வகையில் கண்காணித்து வருவதாக கூறி குற்றங்களில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். 3 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ் போல் கபூர் கொழும்பை சென்றடைந்திருக்கிறார். ஆண்டுதோறும் ஜூலை 1 தேதி நடைமுறைக்கு வரும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் இந்த ஆண்டு ஜூலை 3 தேதி முதல் அமுல்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் முன்னிய விலைகளின்படி கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்பை காரணம் காட்டி எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என்று கூறி வருவதை முன்னாள் எரிசக்தி அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க நிராகரித்திருக்கிறார். இனிவரும் தேர்தல்களில் எந்தொரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தேவையில்லை. சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதுமானது. அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கும் போது அதிகாரம் மமதை கொண்டு செயற்படுவதே நடக்கும். 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக் கொண்டுள்ள இந்த அரசாங்கத்தில் அதனை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை இருக்கிறதா என்பதை பரீட்சித்து பார்க்க மாகாண சபை தேர்தலை முடிந்தால் இந்த அரசு நடத்தி காட்டட்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சவால் விடுத்திருக்கிறார். பொது சுகாதார பரிசோதகர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வீடுகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஏமாற்றி பணம் பறிக்கும் குழு ஒன்று இயங்கி வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விடுதியொன்றில் போதைப் பொருட்களுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட மாணவரின் மாணவர் தகுதியை ரத்து செய்வதற்கும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. கிள்ளச்சி உமையாள்புரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத மணல் கடத்தல் தொடர்பில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ரத்னபுரி மாவட்டத்தின் இறக்குவானை பகுதியில் இடம்பெற்ற ஊர்வலம் ஒன்றின் போது அதில் பங்கேற்றிருந்த வளர்ப்பு யானை ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாக்குதல் நடத்தியதில் 2 பாகன்கள் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. நாவலப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோளங்கந்தை தோட்டத்தில் கடந்த 17 தேதி தேயிலை பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளியொருவர் பாம்பு தீண்டியதில் உயிரிழந்து போனார். இணையவழி பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி வங்கி கணக்குகளுக்கு பணம் அனுப்பி போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த இருவர் பெருந்தொகையான போதைப் பொருட்களுடன் நீர்கொழும்பு கட்டுவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது 6 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. டெங்கு தொற்றுநிலைமை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருந்த போதிலும் சில அதிகாரிகள் சரியான நேரத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து செல்வதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் ஜனவரி முதல் மே மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கையில் சுற்றுலாத்துறை வருவாய் குறைந்து விட்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், முதல்வர் ஜோசப் விஜய் தனது 52வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். தமிழக முதல்வராக அவருக்கு இது முதல் பிறந்த நாள் என்பதால் மாநிலம் முழுவதும் பல்வேறு நல உதவிகள் வழங்கி கோலாகலமாக தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். தமிழக முதல்வர் விஜய்க்கு பிரதமர் மோடி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், அண்ணாமலை உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று காலை மீண்டும் கூடியிருக்கிறது. இலங்கைக்கு மிக அருகில் உள்ள தமிழகத்தின் தனுஷ்கோடி பகுதியில் காவல்துறை சோதனை சாவடிகள் கைவிடப்பட்டுள்ளதால் இரு நாடுகளுக்கிடையிலான கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல்கள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளமை குறித்து சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். மேகதாது திட்டத்தை முறியடிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ஆனந்த் கூறியிருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தாம் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் பின்னணியில் பாரதிய ஜனதா தேர்தல் ஆணைய கூட்டணி இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவை பிரதமர் நரேந்திர மோடியும் உலகை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் அழித்து வருகிறார்கள். ஆனால் இருவரும் தங்களை சிறந்த நண்பர்கள் என்று கூறிக்கொள்வதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஓடும் சிந்து நதியின் ஓட்டத்தை இந்தியா தடுத்தாலோ திசை திருப்பினாலோ போர் தொடுக்க தயங்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளது. கட்சியை தொடங்கிய 2.5 ஆண்டுகளிலே ஆட்சியை பிடித்த பெருமைக்குரியவர் முதல்வர் ஜோசப் விஜய் என்று தமிழக வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை முடித்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இங்குள்ள மருத்துவமனைகளில் உள்ளக பயிற்சிக்காக பல மாதங்களாக காத்திருக்கும் நிலை நீடித்து செல்கிறது. நீட் மறுதேர்வை தமிழகத்தில் 307 தேர்வு மையங்களில் 120,000 மேற்பட்டோரும், சென்னையில் 43 மையங்களில் 20,000 அதிகமானோரும் நேற்று எழுதியுள்ளார்கள். கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பாத கடலூர் மாவட்ட மீனவர்கள் 3 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளுவர் மாவட்டத்தில் தனியார் மீன் ஏற்றுமதி தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிகழாண்டு டிசம்பரில் கையொப்பமாகும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக அமெரிக்க அரசின் சிறப்பு பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் நாளை டெல்லி செல்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகத்தில் வரும் June 26 உணவு திருவிழா நடைபெற இருக்கிறது. பீகாரில் 2 பெண்களை கடத்தி துப்பாக்கி முனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 5,978 கோடி மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் ஹீரா குழும நிறுவனரின் 159 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை ஏலம் விட்டது. வரவு செலவு கணக்கு விவகாரம் மலையாள நடிகர்கள் சங்கத்தில் மோதலாக வெடித்தது. கொச்சியில் நேற்று நடைபெற்ற மலையாள நடிகர்கள் சங்க தலைவர் சிவேதா மேனன், பொதுச் செயலாளர் உட்பட நிர்வாகிகள் அனைவரும் கூண்டோடு தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்கள். பண முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி கேரள முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான பினராயி விஜயனின் மகள் வீணாவுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இதன் மூலம் இந்த வழக்கில் அவருக்கு நெருக்கடி அதிகரித்து செல்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்ட நிதியில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் அந்த கோவிலை நிர்வகிக்கும் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை நிர்வாகிகள் அயோத்தியை விட்டு வெளியேற சிறப்பு புலனாய்வு குழு அவர்களுக்கு தடை விதித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் புதிதாக நடப்பட்ட மின் கம்பங்கள் சாய்ந்தும் உடைந்தும் விழுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளார்கள்.
சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,08,792 ரூபாவுக்கும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,599 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்துக்கான புதிய சுற்று உயர்ந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவில் புதிய மறுமலர்ச்சிக்கு வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு போரில் ஈரானின் கரமோங்கியதாக இஸ்ரேலிய மக்கள் நம்புகிறார்கள். எருசலத்தின் ஹிப்ரு பல்கலைக்கழகம் ஆகம் நிறுவனம் இணைந்து நடத்திய ஆய்வில் அது தெரியவந்திருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக பதிவில், லெபனானில் உள்ள அதிக ஊதியம் பெறும் ஈரானின் பிராமிகள் பிரச்சனைகளை உருவாக்குவதை ஈரான் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் கடந்த வாரம் நாங்கள் ஈரானை தாக்கியது போல் அதைவிட கடுமையாக மீண்டும் தாக்குவோம் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் டிரம்பின் மிரட்டல் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிவத்தில் 54 தொழிலாளர்கள் காயமடைந்தார்கள். மேலும் 18 பேர் மாயமாகியுள்ளார்கள். ஸ்காட்லாந்தில் முஸ்லீம்கள் மீது மர்ம நபர் நடத்திய தொடர் தாக்குதல்களுக்கு பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் கிரிமியா பகுதியில் உள்ள எண்ணெய் நிலையம் உள்ளிட்ட இடங்கள் மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியதால் அங்கு பதற்றம் அதிகரித்து செல்கிறது. மத்திய பிலிப்பைன்ஸில் இருக்கும் பள்ளியொன்றில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. 3 இறந்து போனார்கள், 5 பேர் காயமுற்றார்கள். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் வார இறுதியில் நடந்த பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 7 பேர் இறந்தார்கள், மேலும் 38 பேர் காயமுற்றார்கள். நகரின் பாதுகாப்பில் ராணுவம் தலையிட வேண்டும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் குரல் கொடுத்திருக்கிறார். விலங்கியல் தோட்டத்தில் முதலையிடமிருந்து சிறுவனை காப்பாற்றிய பெண்ணுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. வாகனம் ஓட்டிகள் பொதுவாக சிவப்பு விளக்கை மீறி ஓட்டிச் சென்றால் அவர்களுக்கு கண்டனமே காத்திருக்கும். சீனாவில் விதிமுறைகளை பொருட்படுத்தாத டாக்ஸி ஓட்டுநருக்கு பாராட்டு மழை பொழிகிறது. காரணம், அவர் ஒரு உயிரை காப்பாற்றிய விதத்துக்காக அவர் பாராட்டப்படுகிறார். சீனாவின் JD.com நிறுவனத்தின் முன்னாள் துணைத் தலைவர் சாய்லெங் அரிய நரம்பு நோயான ALS நோயின் இறுதி கட்டத்தில் உள்ள போதும் நோயை குணப்படுத்தும் மருந்தை கண்டுபிடிக்க அவர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார். தவறாக தயார் செய்யப்பட்ட பாலை அருந்திய 3 மாத குழந்தை மூச்சு திணறலால் அவதிப்பட்டுள்ளது. குழந்தையின் பெற்றோர் குடிநீருக்கு பதிலாக காய்கறி சாற்றை கொண்டு பாலை கலந்துள்ளார்கள். காய்கறிகளை அதிக நேரம் கொதிக்க விட்டால் சாற்றில் நைட்ரேட் ரசாயனத்தின் அளவு அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். குழந்தையின் உறுப்புகள் முழுமையான வளர்ச்சி அடையாத நிலையில் மிதமெஞ்சிய நைட்ரேட் ஆபத்தாக அவர்களுக்கு மாறிவிடும் என்ற எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார்கள். பிரான்சில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை குறிவைத்து குடியிருப்பு ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் பல கோடி யூரோ மதிப்பிலான உலக புகழ் பெற்ற பிகாசோவின் ஓவியத்தை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். தலைப்பகுதியில் ஒன்றாக இணைந்த நிலையில் பிறந்த இரட்டை சகோதரிகள், 20க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட வைத்திய நிபுணர்கள் பங்கேற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடத்தப்பட்ட அதிநவீன அறுவை சிகிச்சைகள் மூலம் வெற்றிகரமாக தற்போது பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கியூப புரட்சியின் நாயனாக தனது நாட்டில் போற்றப்பட்டு வரும் பிடல் காஸ்ட்ரோவின் ஆரம்ப கால துணைகளில் ஒருவரான ராமிரோ வால்டெஸ் தனது 94வது வயதில் காலமானார் என்று ஜனாதிபதி மிகுவல் டயஸ் கானல் நேற்று சமூக ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில், சென்னையில் நடைபெறவுள்ள June 19 இந்திய இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 3 சர்வதேச ஆட்டங்களை பொதுமக்கள் இலவசமாக காணலாம் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 18வது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவை நேற்று வென்றிருக்கிறது. சர்வதேச T20 போட்டிகளில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் புதிய வரலாறு படைத்திருக்கிறார். FIH நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 4 முறை சாம்பியனான ஜெர்மனி 3வது அணியாக நோக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறியது. நெதர்லாந்து ஜப்பான் அணிகள் தங்களின் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளன. கால்பந்து தொடரின் குழு ஜி பிரிவில் நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி எகிப்து அணி அபார வெற்றி பெற்றுள்ளது.
கால்பந்து கிண்ண தொடரின் ஜி பிரிவு லீக் ஆட்டத்தில் பெல்ஜியம் மற்றும் ஈரான் அணிகள் மோதிய இந்த போட்டியின் ஆற்று நேரம் முடிவில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்காததால் போட்டி சைவருக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான ஏச் பிரிவு லீக் போட்டியில் ஸ்பெயின் சவுதி அரேபியா அணிகள் மோதின இந்த போட்டியில் ஸ்பெயின் அணி 4-0 என்று சவுதி அரேபியாவை வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 382.43 இந்திய பிரமதியில் 108.16 ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 333.83 இந்திய பிரமதியில் 94.41 ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 412.86 இந்திய பிரமதியில் 116.76 ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 440.94 இந்திய பிரமதியில் 124.69 ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.28 இந்திய பிரமதியில் 66.54 கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷுலா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சு பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்கு போய் போத்தனா மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலையில்,
3: 11 13 rue Caille, 75 000 Paris,
2: விடி சூப்பர் ஸ்டோர், காலா கோனே சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலையில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:22, ஐக்கிய ராஜ்யத்தில் 11:22. தமிழொலியில் தொடர்கின்றது. பக்திமாலை நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருட்கடாட்சியம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு, பிரதி திங்கட்கிழமை தோறும் 12:15 ஒரு மணி வரை வானொலியில் வலம் வருகின்றது பக்தி மாலை. இந்த நிகழ்ச்சியில் முதலில் வருகின்றவர் கேட்கின்ற பாடலை ஏனி ஐவருக்கு இணைத்து அறுவருக்கு ஒரு பாடலாக வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொண்டு சிறப்பிக்க தூர தேசங்களில் இருப்பவர்கள் வைபருடாக இணைந்து கொள்ளலாம். வைபர் தொலைபேசி இலக்கம் 0033-650-7-74-27. ஏனிய நீங்கள் லேண்ட் போனவுடாக நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நல்லா இருக்கிறோம் நாங்கள், நீங்கள்? நன்றி.
2: உங்கள் குடும்பத்துக்கும் கிடைக்க வேணும். மற்றது TRT அறிவிப்பாளர்கள் அவர்களது குடும்பம், நீர் அன்பு நீர்களது குடும்பம் எல்லோருக்கும் அன்னை அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நான் கேட்கின்ற பாடல் சிவ சிவா
1: என்ற பாடலை கேட்கிறீர்கள். சிவன் மீது இவ்வளவு
2: திங்கட்கிழமை சிவன் ஒரு நல்ல நாளும் தான் ஒரு மற்றது வந்து அபிராமி அம்மா நியச்சியை தோத்து வழங்கும் உங்களுக்கும் நன்றி அண்ணா.
1: நன்றி சௌதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள். அன்னையினுடைய திருவருள் உங்கள் குடும்பத்திற்கும் கிடைத்து நீங்களும் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி.
2: நன்றி.
1: அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் தர்மவதி அம்மா, நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றோம் நன்றி அம்மா. அதே போல் உங்கள் இல்லத்தில் நன்றி. நன்றி சகோதரி.
3: அவராங்கம்மா உங்கள் குடும்பங்களை காப்பாற்றி இந்த மாதிரி நல்ல சுகமாக இருக்கொண்டு வேண்டி அன்பு அறிவிப்பாளர்கள் அன்பு நேயர்கள் எல்லோருக்கும் அந்த அவராங்கம்மா நேரம் என்றென்றும் கிடைக்கும் வேண்டிக் கொண்டையா. சித்ரா கேட்ட பாடலோடு நான் முனைகின்றேன்.
1: செல்கின்றீர்கள். நன்றி. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய திருவுகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி அம்மா.
3: நன்றி ஐயா. நன்றி உங்களுக்கு.
1: சகோதரி தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு. வணக்கம்.
4: வணக்கம் ராஜா. நான் அகிலா தீபபாலன் கதைக்கின்றேன்.
1: அகிலா
4: நன்றி
1: சகோதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய கிடைக்க அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
4: நன்றி. வணக்கம் அண்ணா.
1: அவர் சகோதரி அகிலா தெய்வபாலன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு. வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சித்ரா, நலமா இருக்கிறீங்களா?
5: ஓம் அண்ணா. நல்ல சுகமா அபிராமி அம்மாண்டாரு கூட நல்ல சுகமா இருக்கிறோம் நாங்கள். நீங்களும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும்னு அபிராமி அம்மாவை பிரார்த்திட்டு கொண்டு TRT அன்பு நேயர்கள், TRT அன்பு அறிவிப்பாளர்கள், சாத்தி குடும்பம், திருமதி வடிவேல் குடும்பம் எல்லோருக்கும் அன்னையை பிரார்த்திட்டு கொண்டு சித்ரா ஜெயக்குமார் கேட்ட பாடலோடு நான் முனைந்து கொள்றேன் சிவசிவாண்டு.
1: நன்றி. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய தேர்வுகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்புறவு கோகுலனுடைய அம்மாவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். தவமலர்
6: வணக்கம். பாஜன நிலமா இருக்கீங்களா?
1: நல்ல சூப்பரா இருக்கிறோம். நீங்கள்?
6: நாங்களும் அபிராமி அம்மாவின் அருட்கடாச்சத்துல நிலமா இருக்கிறோம். அம்மாவின் அருட்கடாச்சம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி சித்ரா ஜெயக்குமார் கிட்ட பாடலுடன் நானும் இணைகின்றேன் ராஜாண்ண.
1: நன்றி அம்மா, உங்கள் குடும்பத்திற்கும் அண்ணனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
6: நன்றி, வணக்கம்.
1: நன்றி அம்மா. அவர் சகோதரி திருமதி கோகுலன் நகுலீஸ்வரன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சமமலரும் அவர்களும் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் மதனி, நலமா இருக்கிறீங்களா?
7: நலமாகவே இருக்கிறோம். நீங்க?
1: நல்லா இருக்கிறோம். நீங்க?
7: அப்படியே என்றென்றும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு சிவன் பாடல், விதி என்ற வினையால விழுந்தாலும் மதி என்னும் சிவத்தாலே எழுந்துருவோம் எல்லோரும். அப்படியே நீங்களும் சிவன் அருள் கிடைத்து, அபிராமி அம்மன் அருள் கிடைத்து எல்லோரும் நலமுடன் வாழ திரு ஐயக்குமார் கேட்ட பாடலோட நானும் இணைந்து கொள்றேன் அண்ணா.
1: நன்றி சோதர். நீங்களும் நல்ல தேர்வு ஆரோக்கியத்தோடு சந்தோஷமா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அன்னையும் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
7: நன்றி அண்ணா. நன்றி. நன்றி.
1: சித்ரா ஜெயக்குமாரோடு இணைந்து கொண்டு பாடல்களை கேட்ட அன்பு உறவுகள் தர்மபதி ரவீந்திரன் அம்மா அவர்கள், அகிலா தெய்வபாலன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து, சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து, தவமலர் நகுலேஸ்வரன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து, வதனி மோகன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து, ஆறு அன்பு உறவுகள் இணைந்து கொண்டார்கள். அந்த ஆறு அன்பு உறவுகளுக்காக வருகின்ற பாடல் இதோ.

0: பிரியமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்று கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். அதே போல நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் மற்றும் டிஆர்டி அன்பு அறிவிப்பாளர்கள் அன்பு நேர்கள் மற்றும் எல்லோரும் அபிராமிய மண்டையர்களோடு நல்லா இருக்கும் வேண்டிக் கொண்டு என்ன பாட்டை மறந்துவேன். ஞானலிங்கம் அண்ணா படித்த அலங்கார ரூபம்.
0: அலங்கார ரூபம் என்ற பாடலை கேக்குறீங்க?
1: ஆமா, அந்த பாடலை கேட்கிறேன்.
0: இசைவேந்தன் அவர்களுடைய பாடல்.
1: ஆமா,
0: ஆனந்தம் பொங்கும் பாடல்.
1: அந்த பாடலை கேட்போம். வந்துட்டு
0: உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய
1: உங்களை விருந்து அன்பாக
0: நன்றி சகோதரி சுவாசனி. அவர் சகோதரி சுவாசனி அவர்கள் இணைந்து கொண்டு அலங்கார ரூபம் என்ற பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அவரோடு இனிய அன்புறவுகளையும் இணைத்துக் கொள்கின்றோம். இந்த வேளையில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் கஜினா.
0: வணக்கம் சதீஷ், நலமா இருக்கீங்களா? அலங்கார ரூபம் என்ற பாடல். நன்றி சகோதரர். அப்படி நல்ல வெயிலா?
2: ஓ, வெயில் பொறுத்து இருக்குது ரஜன்.
0: உண்மையாவா?
2: ஆமா.
0: அப்படியால போகலா? அது
2: அப்படியே போகலாம்.
0: சி, அப்ப வீட்டுக்கு பயத்துல இருக்கிறீங்க? யோசிக்கிறீங்க? நாலு
2: மணி
0: தோவாட்டியும் பிரச்சனை
2: தான்.
0: மருந்து வாங்கணும். நன்றி சகோதரம். உங்களுக்கும் அபிராமி அண்ணனுடைய திருவருள் இறக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். அவரை தொடர்ந்து ஒல்லாந்திலிருந்து சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் சரஸ்வதி சிவஞானம்.
3: வணக்கம் ராஜா. நீங்கள் எல்லோரும் நலமாக பாடுகொண்டு அம்பாளாச்சி பிரார்த்தித்துக் கொண்டு
0: நன்றி சௌரி இணைந்து கொண்ட உங்களுக்கும் அண்ணனுடைய அபிராமி அண்ணனுடைய அல்கலாச்சியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விட வருவோம். நன்றி. அவர் சௌதரி சரஸ்வதி சிவஞானம் சிட்டாட்டு ஒல்லாந்திலிருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜன். நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா. நீங்கள்?
4: நாங்களும் எல்லோருமே தாயின் அருளால நல்ல நலமாக இருக்கின்றோம். தாயின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிக் கொண்டு நான் வந்து சுவாசினி கேட்ட பாடலோட நானும் இணைந்து கொள்கிறேன் அண்ணா.
0: நன்றி சகோதரி. உங்கள் குடும்பத்திற்கும் அண்ணனுடைய திருவள்ளுவர் கிடைக்கும் உங்களுடைய இன்றைய நேர் வானொலியில் வளம் பெறும் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
4: நன்றி அண்ணா.
0: நன்றி ராதா.
4: நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம்.
0: அபிராமி அண்ணனுடைய அருட்கடாச்சம் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் தேவி தனராஜ். நலமா இருக்கீங்களா?
5: எல்லோரும் எந்த கவலையும் இல்லாமலுக்கு வரும் காலம் எல்லாம் சந்தோஷமாக அமைய அபிராமி அம்மாவின் திருப்பாதங்களை வேண்டிக் கொண்டு ராஜண்ணா குடும்பம் எங்களை அந்த அறிவிப்பாளர்கள் அன்பு நேர்கள் எல்லோருக்கும் அபிராமி அம்மாவின் அருக்கடாச்சம் கிடைக்க வேணும் அம்மாவின் திருப்பாடங்களை பணிந்தன்னா நீங்கள் போட்டும் பாடலோடு நானும் இணைந்து கொள்கிறேன்.
0: நன்றி அம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அண்ணனுடைய சிறுவர்கள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
5: நன்றி. வணக்கம்.
0: அவர் சகோதரி தேவி தனராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து மலர் மாணிக்கராஜா நலமா இருக்கிறீங்களா?
6: ஹலோ,
0: மலர் மாணிக்கராஜா நலமா இருக்கிறீங்களா? நன்றி சகோதரி. என்றும் அப்படி இருக்கும் அன்னியை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பாடலோடு உங்களுக்கு ஆகவும் அன்னியை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பாடலோடு உங்களையும் இணைத்துக் கொள்கின்றோம். நன்றி அம்மா. நன்றி. அவர் சகோதரி மலர் மாணிக்கராஜா அவர்கள் இணைந்து கொண்டார்கள். அதாவது சுவாசினி அவர்கள் கேட்ட அலங்கார ரூபம் என்ற பாடல் வானொலியில் மலர்கின்றது. அதற்கு முதல் அன்னையினுடைய விளம்பரத்தை ஒலிபரப்பி பாடலை கேட்போம்.

0: ഡെന്മാർക്ക് ബൃന്ദാപതിയിൽ താൻ തോന്നി അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരൺപാലിക്കും ശ്രീ അഭിരാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7th 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2rd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26.
1: வருடத்திலும்

0: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:48 மகராஜத்தில் 11:48. இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: நல்லமா
0: இருக்கிறீங்களா சோதரம்? உற்சாகமாகவும் பிரார்த்தித்துக் கொண்டு
1: அதே போல நீங்களும் நிலைமை இருக்க வேண்டும். நானும் அவிடாமி அம்மாவை வேண்டிக் கொண்டு எங்கள் குடும்பம், சிவசுந்தரலிங்கம், யோகா அக்கா குடும்பம் மற்றும் எல்லோருக்கும் அம்மாண்ட அருள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு நீ இருக்கும் இடமே பிருந்தாவனம் அந்த பாட்டோட நானும் இணைந்து
0: கேட்கிறேன் ராஜா. உங்களுக்காக அந்த பாடலை தருகின்ற உங்களுக்கும் அண்ணனுடைய திருவுருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா.
1: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் சகோதரி ஜெயந்திமாலா சதாசிவம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்று அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம் சாந்தினி வடிவேல். வணக்கம் சாந்தினி.
2: இனிய மதிய வணக்கம். என்ற ரேடியோ வேலை செய்யல பாடலோட நானும் இணைந்து கொண்டு அம்மா நடிகார்கள், தொண்டர்கள், ராஜா குடும்பம், ராஜா குடும்பத்தோட நலமாக வாழ வேண்டும் என்ற என் தாயை வேண்டிக் கொண்டு சித்ரா பவன் குடும்பம், யோகேஸ்வரி அக்கா குடும்பம், அன்பு டிஆர்டி நேயர்கள் குடும்பம், அறிவிப்பாளர்கள் குடும்பம், அனுசரணையாளர் குடும்பம் எல்லோருக்குமாக அம்மா நல்லும் ஆசையும் கிடைக்கணும் என்று அந்த தாயை வேண்டிக் கொண்டு அந்த சகோதரி கேட்ட பாடலோட நானும் இணைந்து கொள்கிறேன்.
0: நீ இருக்கும் இடமே பிருந்தாவனம் என்ற பாடல் சகோதரி. நன்றியம்மா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய திருவள்ளு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: அவர் சாந்தினி வடிவேல் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு. வணக்கம்.
3: வணக்கம் ராஜண்ணா.
0: வணக்கம் பிரியமா. நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் மாமா எல்லாம் நல்ல சுகமா இருக்கிறோம். நீங்களும் எப்படி இருக்கீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
3: ஆமா, நானும் வந்து ஜெயந்திமாலா கேட்ட பாட்டோட நானும் இணைந்து கொண்டு அம்மா நேரில் உங்களுக்காகவும் மற்றும் எல்லோருக்காகவும் கிடைக்க வேண்டி விடைபெறுகின்றேன்.
0: நன்றி பிரேமா. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
3: நன்றி, வணக்கம்.
0: அவர் பிரேமா ஹைலாநாதன் அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம்
0: ராசாதி. நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா, நல்ல நலமா இருக்கிறேன். அம்மாண்ட அருளோட நல்ல நலத்தோட இருக்கிறேன்.
0: நன்றி, நன்றி. என்றும் அப்படியே இருக்கணும் என்று தாயை நான் உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு.
4: நன்றி அண்ணா. அதே மாதிரி நீங்களும் உங்களோட குடும்பமும் நல்ல நலத்தோட எப்போதும் ஆரோக்கியத்தோடையும் நானோடு இல்லாம நீங்கள் எங்களுடைய காலம் வாழணும் என்று சொல்லி அம்மா வேண்டி நேர்கள் அனைவரும் நலமாக இருக்க அம்மா வேண்டிக் கொண்டு நீ இருக்கும் இடமே பிருந்தாவனம் என்று சொல்லி கேட்ட பாட்டு ஜெயந்திமாலா கேட்ட பாட்டோட நானும் இணைந்து கொள்றேன் அண்ணா.
0: நன்றி ராசாதி தியாகராஜா. உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி அம்மா.
4: நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: அவர் ராசாதி தியாகராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானிலை வைபரோடாக இணைந்திருக்கும் சரஸ்வதி அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் சரஸ்வதி. நலமா இருக்கிறீங்களா? நல்ல சூப்பரா இருக்கிறோம். நன்றி அம்மா. அதே போல் நீங்களும் அண்ணனுடைய அருளோடு நல்ல உற்சாகமா இருக்கணும் அண்ணியை உங்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டு அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவு. வணக்கம்.
5: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலமணி. நலமா?
5: நாங்கள்
0: நல்லா இருக்கிறோம். என்ன சுனாக்கம்
5: எல்லோருக்கும்
0: பாம்பு கிடந்து முதல் வந்து அப்படியே ஏர்மங்காரர் அட்டாக் பண்ணிக்கிட்டு போறார்கள். தள்ளிவிட்டா விழுந்துருவீங்க. ஏமங்காரக்கு என்ன செய்ய போறீங்க?
5: இல்லையே. அப்படி
0: அப்ப என்ன?
5: நான் விட மாட்டேன்.
0: ஓகே.
5: மற்றது ரதி தேவேந்திர, தேவேந்திர மன்ன குணமாகி வீட்டுக்கு வர வேணுமென்ற அவர் அம்மியம்மாவை கேட்டுக்கொண்டு மற்ற எல்லோருக்கும் அம்மா கிடைச்சாங்க கொண்டு நானும் நீ இருக்கும் இடமே பிரிந்தால்
0: நல்ல மனசுக்கும் எங்கள் இது நிறைந்த நன்றிகள். அபிராமி அன்னையுடைய அருக்களாச்சும் அவரது குடும்பத்துக்கும் கிடைக்க வேணும்னு நானும் அவள் உங்களோடு சேர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி.
5: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அதேபோல் எங்களுடைய கமலமணி குடும்பத்திற்கும் அண்ணனுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக்
4: கொள்ளுகின்றோம்.
0: உங்களை மறந்து போனேன். எப்படி
4: இருக்கிறீங்க?
0: கிடைச்சிட்டு நல்ல சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்குன்றது
4: தெரியும்.
0: உங்களுக்கு அண்ணனுடைய திருவள்ளம் கிடைக்கணும் போய் கடையும் கேட்டு போன.
4: நன்றி.
0: அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். இப்பொழுது அவர் கேட்ட பாடல், எங்களுடைய ஜெயந்திமாலா கேட்ட பாடல் வருகின்றது.

0: இந்த நேரத்தில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் ராஜன், திருமதி சுந்தர்லி.
0: வணக்கம் சோதரி, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன், நீங்க?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றியம்மா. உங்களுக்கும் அன்னையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று அன்னை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு சொல்லுங்கள் சோதரம்.
1: உங்கள் குடும்பம் அனைத்து மக்களுக்கும் அன்னை அபிராமி உபாசகின் ஆசி நிறைவாக கிடைக்க வேண்டிக் கொண்டு நானும் இந்த பாடலோடு இணைந்து கொள்கின்றேன்.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி சுந்தர்லிங்கம் அவர்கள் சுவிசிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.

0: இந்த நேரத்தில் அன்பு உறவு ஒன்று அழைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைந்திருக்கும் அன்பு உறவு, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகள். அன்பு சண்முகநாதன், நிலமா இருக்கிறீங்களா? நன்றி.
1: நன்றி
0: சார். ஏன் உலகம் தாமதமா வரீங்க சன்? லைன் கிடைக்குது இல்லையா? நன்றி. நீங்கள் வரவணும், இந்த நாளும் நீங்கள் வரவணும்னு நானும் அம்மாவையும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமையே நீங்கள் வரவாமல் விட்டுட்டீங்க, கவலையாக இருந்தது எனக்கு. தயாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தயாரிங்க, உங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி தயாரித்து வாங்க. நன்றி சகோதரம். உங்கள் குடும்பத்திற்கும் அன்னையினுடைய திருவுகள் கிடைக்க வேண்டும் என்று அன்னையை பிரார்த்தித்துக் கொண்டு சகோதரி ராஜ சுலோசனா அப்படி இருக்கிறா கேட்டுக்கொண்டு அவனுடைய சுகத்தையும் கேட்டு உங்கள் குடும்பத்திற்கு நல்ல அன்னையினுடைய அருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
1: நன்றி.
0: அவர்கள் அன்புக்குரிய ஷன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.

ஒலித்துக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பக்திமாலை. பக்திமாலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அருட்கலாச்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.

0: എന്നാൽ വൃന്ദാവനയിൽ താൻ തോന്നി അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരൺപാലിക്കും ശ്രീ അമിരാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7th 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2rd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26.
1: வருடத்தில் ஒரு நாள் உறவுகள் நண்பர்கள் என ஒன்று கூடி மகிழ்ந்துட தமிழர் விளையாட்டு விழா 27th தாரக விளையாட்டுகள், தாரக உணர்வகைகள், சிரிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள், உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும்.
2: இன்னும் இன்னும் எத்தனையோ அத்தனைக்கும் தமிழர் விளையாட்டு விழா 27th வாருங்கள் வாருங்கள், சந்திப்போம்.
3: ஈழ தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி, காலம், இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0501-76-386-14-82. மூர்த்தி லவ்சான், 0501-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா, 0501-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 1:07 ஐக்கியராஜ்யத்தில், 12:07 தமிழொலியில் தொடர்கின்றது. இன்றைய நேராக இன்றைய பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் எமது அன்பு உறவு திருமதி ராதா கனகராஜா அவர்கள். ஓலினிஸ்வா பிரான்சில் இருந்து, எப்படி இருக்கின்றீர்கள் ராதா? நலமாக இருக்கின்றீர்களா? கலகலப்பாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கிருபனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, உங்களுடைய இன்றைய நிகழ்ச்சியின் டெக்னிக்கலாக அனுப்பியிருக்கிறீர்கள், சந்தோஷமாக இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் பிரதியூடாக திருமதி ராதா கனகராஜா அவர்கள், அதான் அன்பு உறவுகளை நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், எங்களுடைய மின் அஞ்சலுக்கு நீங்கள் எழுதி அனுப்புங்கள் என்று ராதா கனகராஜா எங்களுடைய மின் அஞ்சலுக்கு எழுதி அனுப்பியிருக்கிறார். பார்க்கறதற்கு எழுத்துக்களும் நல்ல அழகாக இருக்கின்றது, படிப்பதற்கு சுகமாகவும் இருக்கின்றது. அந்த வகையில் நீங்கள் எழுதி அனுப்பினால் நிச்சயமாக உங்களுடைய இன்றைய நேரம் அல்லது உங்களுடைய எந்த வானொலியில் போகின்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்களுடைய மின்னஞ்சலுக்கு எழுதி அனுப்பினால் நாங்கள் ஒளிபரப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம். நிகிலா மோகனதாஸ் அவர்கள் கூட பாட்டும் பதவு நிகழ்ச்சியை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அதற்கு கூட அனுப்பி வைத்தால் நாங்கள் அவருக்கும் அனுப்பி அந்த நிகழ்வு கூட உங்களுடைய வானிலையில் நீங்கள் கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, டிஆர்டி இயக்குனர் அவர்களுக்கும், அறிவிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். எனது சிறிய அறிமுகத்தோடு நிகழ்ச்சிக்குள் வருகின்றேன். நான் இருபாலையை பிறப்பிடமாகவும் கைதடி தெற்கை வசிப்பிடமாகவும் தற்போது 30 ஆண்டுகளாக பிரான்ஸ் ஓலினிஸ்வா என்னும் இடத்தில் கணவர் அன்பு பிள்ளைகளோடு மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வருகின்றேன். எனது பொழுதுபோக்கு வானொலி கேட்டல், கதை புத்தகம் வாசித்தல், பூஞ்செடிகள் வளர்த்தல், இயற்கையை ரசித்தல் என்பனவாகும். ஓகே, நல்ல பொழுதுபோக்கு. எனக்கு பிடித்த நடிகர் என்றால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், மைக் மோகனுடைய எங்கள் அப்பா, கார்த்திக் நடிகைகள் சுஜாதா, ஸ்ரீதேவி, சரிதா, கவிஞர்கள் கவியரசர் கண்ணதாசன், புலவர் புலமை பிட்டன், இசையமைப்பாளர்கள் மெலிசை மாமன்னர் MSV, சங்கர் கணேஷ் அவர்கள், பாடகர்கள் TM சவுந்தரராஜன், SP பாலா, பாடகிகள் P சுசிலா, வாணியம்மா ஆகியோரின் பாடலை ரசித்து கேட்பேன் என்று சிக்கனமாக எழுதியிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அவர் தெரிவித்திருக்கும் முதலாவது பாடல், வியட்நாம்புட திரையிலிருந்து, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்ற பாடல். இப்பாடலில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, மெல்லிசை மாமன்னருடைய இசை, மணிக்கவும் சகோதரி மெல்லிசை மாமன்னர் அல்ல, KB மகாதேவன் அவர்களுடைய இசை, பாடலை பாடுகின்றார் TM சவுந்தரராஜன். ஆசையாக இந்த பாடலை கேட்கும்போது எங்கள் உள்ளங்களையே வருடி செல்கின்ற ஒரு பாடல். TM சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல் வளம் எல்லாமே என்னை மிகவும் கவர்ந்துள்ளது. பத்மினி நாட்டிய பேரொழியும் சிவாஜியும் இணைந்து இந்த பாடல் காட்சிக்கு நடிக்கின்றார்கள். என் உள்ளத்தையே கொள்ளை கொண்ட ஒரு பாடலாக அமைந்திருக்கின்றது. அதனால் இப்பாடலை முதலாவது தெரிவு பாடலாக தெரிவு செய்திருக்கின்றேன். இதோ ராதா, உங்களுக்காக அந்த பாடல் வருகின்றது. உண்மையாக எல்லோருடைய உள்ளத்தையும் ஒரு கொள்ளை கொண்ட ஒரு பாடல், கவியரசருடைய பிறந்தநாள் 24 வானொலிக்கு பலம் பெறுகின்றது. அந்த நிகழ்வை வருடம் வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வருகின்றார் எங்களுடைய டாக்டர் ரவி அவர்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் விசேட நன்றியை தெரிவித்து கொண்டு, உண்மையாக அந்த கவியரசருடைய கவிக்கு அவரை நாங்கள் வானொலிக்கு கொண்டு வருவதே ஒரு மகிமை. இப்பொழுது ராதா, உங்களுடைய கண்ணதாசனுடைய பாடல் உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. கேட்டு மகளுங்கள் அன்பு உறவு. அதற்கிடையில் எங்களுடைய ராதா அவர்களுடைய பாடல் வானொலியில்,
2: நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி.
1: அந்த ஜீவன்களுடைய நடிப்பை நீங்கள் நேரில்

எத்தனை ஆயிரம் கவிஞர்கள் வந்தாலும் இவரை போல் ஒரு கவிஞரை காண முடியாத அன்பு உறவுகளை அப்படியே வாக்கியத்தோடு உள்ளத்தை கொள்ளை கொள்கின்ற வரிகளை செதுக்கிய ஒரு சிற்பி. எப்படி அந்த தாயார் விஷாலட்சியம்மா தாய்ப்பாலோடு தமிழ்ப்பாலையும் கலந்து கொடுத்திருக்கிறார். படித்தது 8ஆம் வகுப்பு. எங்களுக்காக தந்ததோ எந்த ஒருத்தராலும் தர முடியாத அத்தனையையும் தந்திருக்கின்றார். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள், ராதா அவர்கள் அருமையான பாடலை இன்று கேட்டு எழுதியிருக்கின்றீர்கள். அவருடைய முதலாவது தெரிவு பாடல் ஒலிக்க கேட்டீர்கள். அடுத்த பாடல் என்ன பாடல் என்பதனை கண்டுபிடிப்போம் அன்பு உறவுகளே. அந்த டாக்குமெண்ட்ரி ஊடாக முதல் வியட்நாம் வீட்டிலிருந்து இப்பொழுது பாடல். அடுத்த பாடல் இளையராணி ராஜலட்சுமி திரையில் இடம்பெற்ற பாடல், நல்ல கணவனுக்கு மனைவியானவள் என்ற பாடல். என்ன என்று ஸ்பெஷலா சகோதரம், நானும் தேதி ஒன்றையும் பார்க்காமல் ஒளிபரப்புகின்றேன். அருமையான பாடல் உங்களுடைய அன்பு கணவருக்காக தெரிவி செய்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் எங்களுடைய கனகராஜாவும் கேட்டுக்கொண்டிருப்பார். சரி, அந்த பாடலுடைய கவிதை வரியை எழுதியிருக்கின்றார் பூவை செங்குட்டுவன் அவர்கள், அருமையான ஒரு கவிஞர். எம்ஜிஆருக்காக முத்தான பாடல், ஒரு பாடலிலேயே எம்ஜிஆர் எப்படி தூக்கி சாப்பிட்ட பாடல், அப்படியான நான் உங்கள் வீட்டு பிள்ளை என்ற பாடல். அதுக்கு பிறகு மக்கள் திலகத்துக்கு அவர் பாடலை எழுதவில்லை என்று சொன்னார். மு க முத்துவுக்கு அடிக்கடி பாடல்களை எழுதியிருக்கின்றார். அவர் கவிஞர் கலைஞருடைய இனியில்லை என்ற நண்பர், அதனால் மு க முத்துக்கு பல பாடல்கள் எழுதியிருக்கின்றார். அப்படி பூவை செங்குட்டுவன் அவர்கள் பாடலை பாடுகின்றார் இசை அரசி வாணி ஜெயராம் அவர்கள். வாணியம்மாவின் பாடல்களில் இப்பாடல் என்னை மிகவும் கவர்ந்துள்ளது, எனவே இப்பாடலையும் ஒரு தடவை ஒலிக்க விடுமாறு அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார் ராதா கனகராஜா அவர்கள். இப்பொழுது வாணியம்மாவனுடைய குரலிலே அட்டகாசமாக பாடல் வானலையில் வலம் வருகின்றது. இதோ ராதா கனகராஜா கேளுங்கள்.

ஆசிரியராக இன்று பிரதிவிடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் திருமதி ராதா கனகராஜா அவர்கள். ஓலினிசுவா பிரான்சில் இருந்து அவர்களுக்கும் எமது இதய பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேர் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பர்களை நீங்கள் கூட எமது பைபருக்கு எழுதி அனுப்பலாம். அதனைத் தொடர்ந்து எமது மின்னஞ்சலுக்கும் நீங்கள் எழுதி அனுப்பலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அல்லது நீங்கள் பரிசுக்கு செல்லும்போது அம்பாலி ஸ்டோர்ஸில் கொடுத்தால் நாங்கள் பெற்றுக்கொள்வேன். அல்லது லாக்குர்னோ சுற்று வட்டாரத்தில் வாழ்கின்றவர்கள் நிஷான் கடை அதான் அங்கே கொடுத்தால் ராஜாவிடம் கொடுக்க சொல்லி கொடுத்தால் நிச்சயமாக நான் சென்று பெற்றுக்கொள்வேன் என்பதனையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு உறவுகளே, 5 பாடல்களை தெரிவு செய்யுங்கள். அந்த 5 பாடல்களை நீங்கள் விரும்புவதற்கான காரணத்தை எத்தனை சுருக்கமாக எழுதலாம், அதனை விரிவுபடுத்துவது எங்களால் முடியும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு உறவுகளே, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் நீங்கள் எழுதி கொண்டு வந்து கொடுங்கள். அன்பு உறவுகளே, ராதா தெரிவு செய்திருக்கும் 3வது பாடல் என்னை பெற்ற ராஜா திரையில் இடம்பெற்ற சொந்தம் ஒன்றை தேடும் அன்னக்கிளி என்ற பாடல். இசை அமைத்திருக்கின்றார் இந்த பாடலுக்கு இசைஞானி இளையராஜா. பாடல் வரிகளை கவிஞர் பிரைசூடான் அவர்கள் எப்பொழுது எங்களோடு இல்லை, இருந்தாலும் அவருடைய 200 பாடல்களாவது இளையராஜாவுடைய இசையில் அவருடைய கவிதை வரிகள் வந்திருக்கின்றது. பாடலை பாடியிருக்கின்றார்கள் மனுவும் சின்ன குயல் சித்ராவும் இணைந்து பாடும். வனோ சித்ரா பாடும் பாடல்களில் தன்னை கவர்ந்த பாடல், ராதாவை கவர்ந்த பாடல் என்றால் இந்த பாடல். பிரைசூடான் அவர்களுடைய வரிகளும் இசையும் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது. அதனாலும் இப்பாடலை ஒருமுறை கேட்க ஆசைப்படுகின்றேன். தயவுசெய்து எனது இல்லத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்று அன்போடு கேட்டு எழுதியிருக்கின்றார் ராதா கனகராஜா. அவர் எழுதிய 5வது பாடல் பணம் என்னடா பணம் தத்துவத்தோடு எழுதியிருக்கின்றார். சரி, அந்த பாடல்களை நான் இனி வருங்காலங்களில் ஒலிபரப்புகின்றேன். இப்பொழுது ராதா தெரிவு செய்த சொந்தம் ஒன்றை தேடும் அன்னக்கிளி பாடல். வானிலையில் வலம் வருகின்றது ராதா, இதோ கேட்டு மகளுங்கள்.

0: அன்பு உறவுகள், இதுவரை ராதா கனகராஜ் அவர்களுடைய இன்றைய நிகழ்ச்சியை கேட்டீர்கள். அவருக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது மதிய பிரதான செய்திகள்.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்.

0: தற்போது படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். புதிய தளத்தில் நூலகம் புதிய புதிய ஊடாக
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
3: அகத்தில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
3: விடாது இங்க போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
5: 11 à 13 rue Caille 75 000 de Paris
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
4: Mélodie et Tordre Gelke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும்

0: 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே பிடிஎஸ்
1: இலக்கம் 5 3098 அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
0: சுவிசிலே பிடிஎஸ் பைனான்ஸ் GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷுலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் ராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிவித்திருக்கிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். தமது தொழிலை முன்னெடுத்து செல்வதற்கான முறையான வேலை திட்டமோ அல்லது தீர்மானமோ இதுவரை அறிவிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. இன்றும் நாளையும் அவர்கள் அதே இடத்தில் தங்கியிருக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை மீனவர் சங்கத்தின் செயலாளர் ஆர் ஏ டி டில்ரூக் பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கர்ணகொட உடல்நல குறைபாடு காரணமாக இன்று லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழுவின் முன்னிலையாகவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது.
1: யோஷித ராஜபக்ச உரிய தகமைகளை மாற்றி கடற்படையின் நிறைவேற்று அதிகாரியாக இணைந்து அரசாங்கத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தி பிரித்தானிய ராயல் கடற்படை கல்லூரியில் பயிற்சி பெற்றமை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைக்காக முன்னாள் கடற்படை தளபதி அழைக்கப்பட்டிருந்தார். வசந்த கருணாகொடவை கடந்த 16ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்த போது அழைப்புக்கான கடிதம் தனக்கு கிடைக்கவில்லை என தெரிவித்து அன்றைய தினம் அவர் ஆணைக்குழுவில் ஆஜராகி இருக்கவில்லை. விசாரணை தொடர்பில் யோஷித ராஜபக்சே கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 50 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான 3 சரீரப் பணிகளில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள பிடியாணை உத்தரவை மீளப்பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பசில் ராஜபக்சாவின் சட்டத்திறனிகள் முன்வைத்த கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டுள்ளது. மாத்திரை பிரதம நீதவான் சத்துரங்க கிருஷ்ணநாயக்கா இந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். மாத்திரை பகுதியில் உள்ள 1 ஏக்கர் காணியை கொள்வனவு செய்த விவகாரம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு எதிராக போலீஸ் புலனாய்வு பிரிவினர் மாத்திரை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்கொன்றில் கடந்த 22ஆம் தேதி பசில் ராஜபக்சே ஆஜராகாமல் இருந்தார். இதற்கு எதிராகவே அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர் சுயநலம் காரணமாக வெளிநாடு சென்று சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதனால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்றும் மருத்துவ

0: மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்து அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார்கள். இத்தொடர்பில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ள அவரது சட்டத்தரணிகள் சுகாதார விடயம் காரணமாக அவருக்கான பிடியாணை உத்தரவை மீளப் பெற்றுக் கொள்ளுமாறு நீதிமன்றத்தை கேட்டிருக்கிறார்கள். அதன்போது பசில் ராஜபக்ச நீதிமன்றத்தை தொடர்ந்து தவித்து வருவதாகவும் சந்தேகநபர் நீதிமன்றில் ஆஜராகாமல் அவ்வாறு பிடியாணை உத்தரவை மீளப் பெற்றுக் கொள்ள முடியாதென்றும் அந்த உத்தரவை அவ்வாறே அமல்படுத்துமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இது நேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர்கள் என்று உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தயாகமைகேக்கு சொந்தமான தயா குரூப் நிறுவனத்தின் சொத்துக்களை ஏலத்தில் விடுவதை தடுக்குமாறு உத்தரவு பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தயா குரூப் நிறுவனம் மற்றும் தயா ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தின் மூலம் மக்கள் வங்கிக்கு எதிராக ஏலத்தை நிறுத்தும் உத்தரவை பிறப்பிக்குமாறு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்த நீதிமன்றம் வழக்கு கட்டணமாக 10 லட்சம் ரூபாயை செலுத்துமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆர் குருசிங்க மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாமில் கடந்த 19ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கொழும்பு மிலானியா வீதியில் உள்ள கட்டிடம் மற்றும் மிலனியவத்த இந்த சொத்துக்களை 2017 பிப்ரவரி 21ஆம் தேதி மற்றும் 2018 செப்டம்பர் 20ஆம் தேதிகளில் மக்கள் வங்கியில் பிடியாக வைத்து தயா ஆடை ஏற்றுமதி நிறுவனம் கடன் பெற்றுக் கொண்டுள்ளது. இந்த நிறுவனம் பெற்றுக் கொண்ட கடனுக்காக தயா குரூப் நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் பிணையாக வைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் கடன் தவணைகளை உரிய முறையில் செலுத்தாது தவித்து வந்துள்ளதால் அந்த சொத்துக்களை ஏலத்தில் விடுவதற்கு 2021ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி அந்த வங்கி தீர்மானம் மேற்கொண்டிருந்தது. அந்த நிறுவனம் அமெரிக்க டாலர்களில் கடன் பெற்றிருந்த நிலையில் 14,20,829 அமெரிக்க டாலர் கடனை இலங்கை ரூபாவாக மாற்றும் போது மக்கள் வங்கி நியாயமற்ற முறையில் அதிக மாற்று வீதங்களை பயன்படுத்தியதாக மனுதாரர்கள் தங்களது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இதன் மூலம் 353 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான மேலதிக தொகையை வசூலிக்க முயற்சிப்பதாகவும் இது ஒரு சட்டவிரோத பணம் சம்பாதிப்பது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். மேலும் பாராட்டே சட்டத்தை முதன்மை கடனாளிகளுக்கு எதிராக மட்டுமே அமல்படுத்த முடியும் என்றும் தயா குழுமம் என்ற மூன்றாம் தரப்பினருக்கு சொந்தமான பிணைச்சொத்தை ஏலம் விடுவதற்கு வங்கிக்கு அதிகாரம் இல்லை என்று அவர்கள் வாதிட்டார்கள். மேலும் தங்களுக்கு சட்டபூர்வ அறிவிப்புகளை முறையாக அனுப்புவதற்கு வங்கி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மனுதாரர்கள் குற்றம் சாட்டினார்கள். எதிர் மனுதாரரான மக்கள் வங்கி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மனுதாரர்கள் இதற்கு முன்னர் வணிக உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் இதேபோன்ற வழக்குகளை தாக்கல் செய்து தோல்வியடைந்துள்ளதால் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என்று கூறி ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை எழுப்பினார்கள். வங்கியின் ஏல முடிவுக்கு பிறகு 1 ஆண்டு 8 மாதங்களாக மனுதாரர்கள் மௌனம் காத்ததாகவும் இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்வதில் ஏற்பட்ட தாமதமும் நிவாரண கோருவதற்கான அவர்களின் உரிமையை பறித்துவிடும் என்று வங்கி வாதிட்டது. கடனை மறுசீரமைப்பதற்காக வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் மனுதாரர்கள் கடனை திருப்பிச் செலுத்த தவறியதையும் வங்கியின் கோரிக்கைகளையும் ஏற்றுக் கொண்டுள்ளார்கள் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த நீதிபதிகள் குழாம் 1986ஆம் ஆண்டின் சட்டமன் 32ல் திருத்தப்பட்ட மக்கள் வங்கி சட்டத்தின் பிரிவு 29D மூலம் ஒரு பணிப்பாளர் சபையின் முடிவை கேள்வி கேட்கும் கடன் வாங்குபவரின் திறனை கட்டுப்படுத்தியுள்ளதாக தீர்ப்பளித்துள்ளது. சன்பெக் என்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் எதிர் DFC வங்கி மற்றும் பிறர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் மூன்றாம் தரப்பினருக்கு சொந்தமான பிடிய சொத்து விடயத்தில் கூட இணை உரிமை சட்டத்தை அமல்படுத்த வங்கிக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் உள்ளது என்பதை உறுதிப்படுத்தியது. மனுதாரர்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாப்பதில் விழிப்புடன் செயல்படாமல் 1 வருடம் 8 மாதங்கள் என்ற நீண்ட காலத்துக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக தாமதம் செய்ததால் நிவாரணம் கோரும் அவர்களின் உரிமை செல்லாதாகிவிட்டது என்று நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியுள்ளது. மனுதாரர்கள் இதற்கு முன்னர் பலமுறை நிவாரணம் பெற மேற்கொண்ட முயற்சிகளில் தோல்வியடைந்தாலும் வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடன் தொகையை ஏற்றுக்கொண்டதாலும் இந்த மனு தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி மனுதாரர்கள் மக்கள் வங்கிக்கு 10 லட்சம் ரூபாய் நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பீப்புள் லீசிங் அண்ட் பைனான்ஸ் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய 969 மில்லியன் நிலுவைத் தொகையை வசூலிப்பதற்காக தயாகமிகைக்கு சொந்தமான 3 நிறுவனங்கள் முன்னதாக ஏலம் விடப்பட்டன. ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அந்த கட்சியின் செயலாளர் கஜேந்திரன், சட்டத்திரணிகளான கலாநிதி குமாரவடிவில் குருபரன், கனகரத்தினம் சுஹாஸ், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை அங்கிரணேசன், சமய தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிகள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இலங்கையில் தற்போது காணப்படுகின்ற பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆடை தொழிற்சாலைகள் பெரும் வீழ்ச்சியை எதிர்நோக்கியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். வாழைநார்களை பயன்படுத்தி ஆடைகளை தயாரிப்பது குறித்து சிந்திப்பதற்கு முன்பு தற்போது வீழ்ச்சியடையும் அபாயத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலைகளை பாதுகாப்பது இன்றியமையாததென்று அவர் குறிப்பிடுகிறார். விவசாய பிரதியமைச்சர் நாமல் கர்ணரண்ண அண்மையில் வெளியிட்டிருந்த கருத்தொன்றை குறிப்பிட்டே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்திருக்கிறார். வாழைநார்களை பயன்படுத்தி ஆடைகளை தயாரிக்கும் திட்டம் குறித்து பிரதியமைச்சர் நாமல் கர்ணரண்ண அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் முன்னெடுத்து வரும் தற்போதைய பொருளாதார கொள்கைகள் நுகர்வோரையும் விவசாயிகளையும் உரிய நேரத்தில் பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா குற்றம் சாட்டியிருக்கிறார். இத்தகைய முரண்பாடான கொள்கை முடிவுகளால் நாட்டின் ஈழ மக்களே இரண்டு முனைகளிலும் பாதிக்கப்படுவதாக அவர் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அரசாங்கத்தின் இரண்டு அண்மைக்கால முடிவுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார். விலங்கு தீவன உற்பத்திக்காக இறக்குமதி செய்யப்படும் சோளத்தின் வரியை அரசாங்கம் உயர்த்தியுள்ளது. இதன் காரணமாக ஏற்கனவே அன்றாட புரத சத்து உணவுகளை பெற்றுக்கொள்ள நிதியியல் ரீதியாக திணறிவரம் நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலைகள் மேலும் சுமையாக மாறிவிட்டது. மறுபுறம் சந்தைக்கு தேவையான அரிசி உள்ளூர் மட்டத்தில் காணப்பட்ட போதிலும் 150,000 மெட்ரிக் டன் அரிசியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த தீர்மானத்தின் காரணமாக உள்ளூர் விவசாயிகள் தங்களது நெல் அறுவடையை நியாயமான மற்றும் லாபகரமான விலைக்கு விற்பனை செய்ய முடியாமல் பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள். நாடாளுமன்ற பொது நிதிக்குழுவின் அண்மைய கூட்டத்தொடரின் போது இந்த கொள்கை முடிவுகளில் சிக்கல் இருப்பதை விவசாய அமைச்சு ஒப்புக்கொண்டதாகவும் கர்சடி சில்வா குறிப்பிட்டார். அத்துடன் சந்தையில் நெல் விலையை சமநிலைப்படுத்துவதற்காக தலையிடும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நிதி மற்றும் கொள்முதல் திறன் ஆண்டுக்கு 3 அல்லது 4 முறைகள் என்ற அளவில் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரிசி சந்தையிலவும் ஒரு சில பெரும் வர்த்தகர்களின் ஏகபோக கட்டுப்பாட்டை உடைத்து சிறு அரிசி ஆலை உரிமையாளர்களையும் நெல் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்காக கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சக்தி அரிசி கூட்டுறவு வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனாலும் 2020 முறையான மாற்று வழிமுறைகள் ஏதுமின்றி இந்த வேலைத்திட்டமும் முடக்கப்பட்டது. ஏழை மக்களை பாதிக்கும் இத்தகைய கொள்கை நடைமுறைகளை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், நுகர்வோரையும் உற்பத்தியாளர்களையும் ஒரே நேரத்தில் பாதுகாக்கும் வகையில் சக்தி கூட்டுறவு வேலை திட்டத்தை மீண்டும் உடனடியாக ஆரம்பிக்க அரசாங்கம் அவசர திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டிட்வா சூறாவளியினால் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழா கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் நடைபெற்றிருக்கிறது. இந்த சூறாவளி காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் 1121 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதோடு அவர்களுக்கான 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டுதல் என்பன இதன்போது இடம்பெற்றன. இதில் அதிக அளவிலான வீட்டுச் சேதங்கள் புதுக்குடியிருப்பு பிரதி செயலாளர் பிரிவிலே பதிவாகியுள்ளதோடு அந்த வீடுகளின் எண்ணிக்கை 499 ஆகும். அங்கு உரையாற்றிய பிரதி அமைச்சர் அனர்த்தத்தினால் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கான புதிய வீடமைப்பு பணிகளை 6 மாதங்களுக்குள் நிறைவு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் தமக்கென ஒரு வீட்டை அமைத்து பாதுகாப்பாக வாழ்வதே இந்த குடும்பங்களின் எதிர்பார்ப்பு என்றும் அதனை விரைவாக நிறைவேற்ற முடிந்தது மக்கள் பெற்ற வெற்றியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளில் பெரும்பாலானவை குடிசை வீடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் திலகநாதன், புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பற்றிய பிரதி செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். முள்ளிவாய்க்காலில் யுத்தத்தினால் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்தூவிக்கு இந்திய பின்னணி பாடகர் சத்யன் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அங்குள்ள மக்களையும் இடங்களையும் பார்வையிட்டார். அதன் ஒரு பகுதியாக முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துக்கு சென்ற சத்யன் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொதுத்தூவிக்கு மலரஞ்சலி செலுத்தி தனது அஞ்சலியை செலுத்தினார். இலங்கை பூராவும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 23,000 தாதியர் பற்றாக்குறை நிலவுவதால் தாதியர் ஊழியர்கள் கடும் மன அழுத்தத்துக்கும் பணி சுமைக்கும் உள்ளாகி இருப்பதாக ஐக்கிய தாதியர் சேவை சங்கம் தெரிவிக்கிறது. இந்த தாதியர் பற்றாக்குறையை குறைப்பதற்கு தற்போதைய அரசாங்கமும் முறையான மற்றும் சாதகமான எந்தொரு நடவடிக்கையையும் எடுக்க தவறிவிட்டதாக அந்த சங்கத்தின் தலைவர் தென்னே ஞானானந்த தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்கள் முழுவதும் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் ஒரு விடயம், வைத்தியசாலைகளிலும் தாதியர் பற்றாக்குறை குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்டகால திட்டங்களை வகுத்து இந்த தாதியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சுகாதார கட்டமைப்பு மேலும் வீழ்ச்சியடையும் என்று ஏற்கனவே நாங்கள் எச்சரித்திருந்தோம். ஆனால் அரசாங்கம் இதுவரையில் எந்தொரு சாதகமான அணுகுமுறையையும் எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. தற்போது வைத்தியசாலைகளில் 14,000 மேற்பட்ட சிற்றூழியர் பற்றாக்குறையும் சுமார் 23,000 தாதியர் பற்றாக்குறையும் காணப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியிலே வைத்தியசாலை கட்டமைப்பு இயங்கி வருகிறது. ஒரு தாதியர் 2 பேரின் வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இதனால் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத பணி அழுத்தத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். அண்மையில் கிண்ணியா வைத்தியசாலையில் ஏற்பட்ட சம்பவத்துக்கும் இவ்வாறானதொரு பின்னணியே காரணம். சில தாதியர்கள் தொடர்ந்து 2-3 நாட்கள் வேலை செய்ய வேண்டிய எல்லைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சங்கத்தின் செயலாளர் நிசங் செல பெராண்டோ, தாதியர்களுக்கு தங்களோடு பணிபுரிபவர்களை திரும்பி பார்க்க கூட நேரமில்லை, சுருக்கமாக கூறின் தங்களை பற்றி கவனித்துக் கொள்ளவே அவர்களுக்கு நேரமில்லை என்றும் குறிப்பிட்டார். நீண்ட காலமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த அழுத்தங்களை தாங்கிக் கொள்வதனாலேயே தாதியர்கள் தற்கொலை போன்ற பெருத முடிவுகளை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக தாதியர் பற்றாக்குறை காரணமாக நோயாளர்களுக்கான சேவையை எம்மால் நிறுத்த முடியாது. இதனால் மற்றொருவரின் வேலையையும் நாமே செய்ய வேண்டியுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி மற்றும் தாங்கிக் கொள்ள முடியாத மன அழுத்தம் காரணமாக தாதியர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் வீதம் மிக வேகமாக அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. எனவே இதற்கு அரசாங்கம் உடனடியாக குறுகிய கால மற்றும் நீண்ட கால முறையான வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேசலையின் மனைவி மனோரி சலே தன்னையும் தனது 2 பிள்ளைகளையும் சந்தேகத்துக்கிடமான வகையில் சிலர் கண்காணித்து வருவதாக கூறி குற்றங்களில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். குற்றப்பிணைவு திணைக்களகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் சிவில் உடையணிந்த நபர் ஒருவர் தொடர்ச்சியாக தங்களை பின்தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அவர் தெரிவிக்கிறார். கடந்த 20 தேதி தங்களது தந்தையின் நலம் விசாரிப்பதற்காக தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்த தனது 17 மகளையும் 22 மகனையும் அந்த நபர் பின்தொடர்ந்து சென்று கைத்தொலைபேசியில் புகைப்படங்கள் அல்லது காணொலிகள் பதிவு செய்ததாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்படுகிறது. மேலும் இதற்கு முன்னரும் தேசிய வைத்தியசாலை மற்றும் குற்றப்புணாய்வு திணைக்கள வளாகத்துக்கு அருகில் அந்த நபர் நடமாடியதை கவனித்துள்ளதாக மனோரி சலே தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நபரின் அடையாளத்தையும் அவர் யாரின் அறிவுறுத்தலின் பேரில் செயற்பட்டார் என்பதையும் கண்டறிய நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய அதிகார சபையிடம் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். 3 விஜயம் ஒன்றை மேற்கொண்டு தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ் போல் கபூர் கொழும்பை சென்றடைய இருக்கிறார்.
1: வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு, ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த விஜயம் அமைந்துள்ளதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சமுத்திர பிராந்தியத்தின் முக்கியமான பங்காளராக இலங்கையுடனான ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்துவதுடன் அமெரிக்காவின் செழிப்பையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தும் பங்காண்மைகளை பலப்படுத்துவதற்கான அமெரிக்க ஜனாதிபதியின் உறுதிப்பாட்டை இந்த விஜயம் பிரதிபலிப்பதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் அவர் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அரசு தலைவர்கள், தனியார் துறை நிர்வாகிகள், அமெரிக்க நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம், முதலீட்டை விரிவுபடுத்துதல், பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், பிராந்தியத்தில் பகிரப்பட்ட முன்னுரிமைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாட திட்டமிடப்பட்டுள்ளது. 2025 அக்டோபர் 22 தேதி தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளராக பதவியேற்ற எஸ் போல்க் போர் தேசிய பாதுகாப்பு தெற்காசிய பிராந்திய அரசியல் குறித்த புகழ்பெற்ற புத்திஜீவி ஆவார். அவர் அமெரிக்க கடற்படை முதுமாணிக் கல்லூரியில் தேசிய பாதுகாப்பு விவகாரங்கள் திணைக்குழுவத்தின் பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்.
0: தொடர்ந்து ஆண்டுதோறும் ஜூலை 1 தேதி நடைமுறைக்கு வரும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் இந்த ஆண்டு ஜூலை 3 தேதி முதல் அமல்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் செமின விஜயரட்ன இதனை தெரிவித்தார். எரிபொருள் விலை மாதாந்த திருத்தங்களை அடிப்படையாக கொண்டு கட்டண மாற்றம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பில் ஏனைய பேருந்து சங்கங்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் எரிபொருள் விலை திருத்தங்களில் டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் அடுத்த 6 மாதங்களுக்கு பேருந்து கட்டணங்களை குறைக்கப் போவதில்லை என்று கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். டீசல் விலை அதிகரிப்பு காரணமாக தனியார் பேருந்து சங்கம் தற்போது கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் ஜூன் மாத ஆரம்பம் முதல் இதுவரை சுமார் 60 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடனான கலந்துரையாடல்களின் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ன தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கம் முன்னைய விலைகளின்படி கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்பை காரணங்காட்டி எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என்று கூறி வருவதை முன்னாள் எரிசக்தி அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க நிராகரித்திருக்கிறார். எரிபொருள் இறக்குமதியின் போது பழைய விலைகளுக்கு பணம் செலுத்தப்படுவதில்லை என்றும் 3 அல்லது 5 நாட்களின் சராசரி உலக சந்தை விலையிலே பணம் செலுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். உலக சந்தை நிலவரப்படி தற்போதைய எல்லையில் இலங்கை நாணயப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 225 ரூபாவுக்கும் 1 லிட்டர் டீசல் 246 ரூபாவுக்கும் வழங்கப்பட முடியும். எஞ்சிய தொகை அனைத்தும் அரசாங்கத்தின் வரிகள் மூலமாக ஆந்திரகுமார திசநாயக்காவுக்கும் ஏவிபி தலைமையகத்துக்கும் செல்வதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். இதன் மூலம் பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டர் ஒன்றிலிருந்து 200 ரூபாவுக்கு அதிகமான தொகை மக்களிடமிருந்து சுரண்டப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கொடுக்கல் வாங்கல் மோசடி மூலம் மட்டும் ஒவ்வொரு லிட்டர் டீசலிலும் அன்ராகுமார தீசநாயக்கா 98 ரூபாவை திருடுவதாக அவர் குறிப்பிட்டார். கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு சுயாதீனமானது என்றால் இதுகுறித்து விசாரணை நடத்த தங்களை அழைக்குமாறும் அவர் சவால் விடுத்தார். இதேபோன்று ஆதித்யா பிர்லா நிறுவனத்துடனும் மோசடி இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர் உலகிலே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் அரசாங்கமாக ஆந்திரகுமாராவின் அரசாங்கம் காணப்படுவதாக சாடியுள்ளார். கடந்த ஆண்டுகளில் நாட்டின் டொலர் கணக்கு சாதகமாக இருந்த போதிலும் தற்போதைய நிலக்கரி மோசடி காரணமாக அது வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலக்கரி மோசடியால் ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுகட்ட நாளொன்றுக்கு 12 லட்சம் லிட்டர் டீசல் அல்லது திரவ எரிபொருள் எரிக்கப்படுவதாகவும் இதனால் பெருமளவு டொலர்கள் விரியமாவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற நடவடிக்கைகள் சிறைச்சாலைகள் குற்றப்புணர்வு திணைக்களம் மற்றும் காவல்துறை ஆகியவற்றை காட்டி தங்களை அச்சுறுத்த முடியாது என்று தெரிவித்த பாட்டாளி சம்பிக்க நடவக்க வர இருக்கும் தேர்தல்களில் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான தீர்ப்பை வழங்குவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இனிவரும் தேர்தல்களில் எந்தொரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தேவையில்லை. சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதுமானது. அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கும் போது அதிகார மமதை கொண்டு செயற்படுவதே நடக்கும். 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக் கொண்டுள்ள இந்த அரசாங்கத்தில் அதனை காணலாம். ஆகவே அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை இருக்கிறதா என்பதை பரீட்சித்து பார்க்க மாகாண சபை தேர்தலை முடிந்தால் நடத்தி காட்டட்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா சவால் விடுத்திருக்கிறார். கண்டி மல்வத்து மகாவிகாரைக்கு நேற்று காலை விஜயம் செய்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மல்வத்து மாநாயக திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மல்வத்து பீடத்தின் அனுநாயக மாநாயக வரகொட ஸ்ரீ ஞானரதன தேரர் ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த சவாலை விடுத்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சகல ஜனநாயக ரீதியான நடவடிக்கைகளையும் பாராளுமன்றத்துக்குள்ளும் அதற்கு வெளியேயும் முன்னெடுக்க எதிர்பார்க்கிறோம். மக்கள் பெற்றுக் கொடுத்த அறுதி பெரும்பான்மையான அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அரசாங்கம் குறிப்பாக பாராளுமன்றத்தின் பல்வேறு குழுக்கள் மற்றும் தெரிவு குழுக்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தங்களுக்கு தேவையான வகையில் கையாண்டு வருகிறது. எனவே இப்போது நாட்டின் 220 லட்சம் மக்கள் இவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இனிவரும் தேர்தல்களில் எந்த ஒரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரத்துவம் தேவையில்லை. சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதுமானது. அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரத்துவம் கிடைக்கும் போது அதிகார மமதை கொண்டு செயற்படுவதே நடக்கும். ஜனாதி தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கம் இன்று அதிகார மமதையுடன் செயல்பட்டு வருகிறது. ஜனநாயக வழிமுறைகளின் ஊடாக ஆட்சியை பிடித்துவிட்டு இன்று ஜனநாயகத்தை முடக்கும் நடவடிக்கைகளை இந்த அரசு முன்னெடுத்து வருகிறது. தனி கட்சி ஆட்சியை நோக்கி நாட்டை கொண்டு சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளதாகவும் இதற்கு இடமளிக்க முடியாது. ஒரு கட்சி என்ற ரீதியில் ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கையிலிருந்து வறுமையை ஒழிப்பதற்கான பிரதான வேலைத்திட்டத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கிறது. நமது நாட்டில் சமூகத்தின் சகல பிரிவுகளையும் சேர்ந்த மக்கள் மத்தியில் வறுமை அதிகரித்து காணப்படுகிறது. வருமானங்களை விட செலவுகள் தான் இந்த நாட்டில் தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. 30-40% வரையான மக்கள் ஏழைகளாக மாறியுள்ளார்கள். மக்கள் தமது உணவு மற்றும் உணவு அல்லாத தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலைக்கு ஆளாகி காணப்படுகிறார்கள். குடும்ப அலகுகளின் மாதாந்த துண்டு விழும் தொகை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்த வறுமையிலிருந்து மக்களை மீட்பதற்கு ஒரு தேசிய வேலை திட்டம் ஒன்று அவசியமாகும். மக்களுக்கு மேலும் பொய்களை கூறாமல் அரசாங்கம் நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும். பாகிஸ்தான் கூட எரிபொருள் விலைகளை குறைத்துள்ளது. சர்வதேச சந்தையில் விலைகள் குறைந்து காணப்படும் இந்த தருணத்தில் அரசாங்கம் ஏன் குறைக்கவில்லை என்ற கேள்விகள் எழுகின்றன. அரசாங்கம் எரிபொருள் விலையைப் போலவே மின்சார கட்டணத்தையும் குறைப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாசா வலியுறுத்தினார். பொது சுகாதார பரிசோர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வீடுகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஏமாற்றி பணம் பறிக்கும் குழு ஒன்று இயங்கி வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: டெங்கு தொற்று நோய் நிலைமைக்கேற்ப வீடுகளை சோதனைக்குட்படுத்தும் போது எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகளை முன்னிறுத்தி மோசடிக்காரர்கள் பொதுமக்களிடம் பணம் கோரியுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பதில் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். எந்த ஒரு காரணத்துக்காகவும் பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் உத்தியோகபூர்வ கடமைகளின் போது கட்டணம் வசூலிப்பதோ அல்லது பணத்தை பெற்றுக் கொள்வதோ இல்லை என்பதால் பொது சுகாதார பரிசோதகர் என கூறும் எந்த ஒரு நபருக்கும் பணம் வழங்குவதை தவிர்க்குமாறு அவர் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார். எவரேனும் ஒருவர் பொது சுகாதார பரிசோதகராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு கடமை நிமித்தம் பணம் கோரினால் அது குறித்து உடனடியாக போலீசாருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தெரியப்படுத்துமாறு உபுல் ரோகனை மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: தொடர்ந்து மோசடி அறிமுகமில்லாத வெளிநபர்களிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக போலீசாரினால் விசேட வழிகாட்டல் கோவை ஒன்று இன்று வெளியீடு செய்யப்பட்டுள்ளது.
2: பல்வேறு வகையான உணவு மற்றும் பானங்களை வழங்கி மயக்கமடைய செய்து பெண்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தல், திருமணம் செய்து கொள்வதாக போலி வாக்குறுதி வழங்கி பணம் மற்றும் சொத்துக்களை பெற்று மோசடியில் ஈடுபட்டு கொலை செய்தல் போன்ற துரதிருஷ்டவசமான சம்பவங்களும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்கமைய நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்கள், பொது பாதுகாப்பு குழுக்கள், புலனாய்வு மற்றும் சிவில் அதிகாரிகள் ஊடாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் தொடர்பான நபர்கள் பற்றிய தகவல்கள் திரட்டப்படுவதாகவும் அவர்களை பாதுகாப்பதற்காக போலீஸ் அதிகாரிகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோசடியான மற்றும் அறிமுகம் இல்லாத வெளிநபர்களிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக போலீசாரினால் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிமுகம் இல்லாத வெளிநபர்கள் இணையம் அல்லது சமூக ஊடகங்கள் ஊடாக அறிமுகமாகும் நபர்களுடன் பழகும் போது அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து பணம், தங்க நகைகள் அல்லது பிற பெறுமதியான சொத்துக்களை வழங்க வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் முக்கியமான படங்கள் மற்றும் காணொலிகளை அறிமுகமில்லாத மற்றும் சந்தேகத்திற்குரியவர்களுடன் பகிர வேண்டாம் எனவும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். சந்தேகத்திற்கிடமான தொலைபேசி அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் ஊடாக ஏதேனும் கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது சந்திப்புகளுக்கு விடுக்கப்படும் கோரிக்கைகளை நிராகரிக்குமாறும் போலீசார் அறிவுறுத்துகின்றனர். தாம் அல்லது தங்களுக்கு தெரிந்த எவரேனும் இவ்வாறான சம்பவங்கள் அல்லது மோசடிக்கு உள்ளாகியிருந்தால் அது தொடர்பில் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது சிறுவர் விவகாரம் மற்றும் மகளிர் பணியகத்திலோ முறைப்பாடு செய்யுமாறு போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துரித இலக்கங்களான 118, 119, 107 மற்றும் 109 ஆகிய இலக்கங்களுக்கு அழைத்து இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் அறிவிக்க முடியும். இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுபவர்களிடமிருந்து தங்களது பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்படுமாறும் போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றனர்.
0: கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விடுதியொன்றில் போதைப் பொருட்களுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட மாணவரின் மாணவர் தகுதியை ரத்து செய்வதற்கும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கலைப்பீடத்தின் 3ஆம் ஆண்டு படித்து வந்த அந்த மாணவன் பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் விடுதியில் தங்கியிருந்த அறையை பல்கலைக்கழகத்தின் ஒழுங்கு நடவடிக்கை பிரிவு ஆய்வு செய்த போது இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. போதைப் பொருட்களை எடை போட்டு பிரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் தராசு மற்றும் 75,000 ரூபாய் ரொக்கப்பணத்தையும் அந்த மாணவரிடமிருந்து ஒழுங்கு நடவடிக்கை பிரிவு அதிகாரிகள் கண்டெடுத்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் பல்கலைக்கழகமும் இதுகுறித்து விசாரணையை தொடங்கியிருந்தது. பல்கலைக்கழகம் நடத்திய விசாரணை அறிக்கையின்படி அந்த மாணவரின் மாணவர் தகுதியை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதோடு துணைவேந்தர் பேராசிரியர் தெரன்ஸ் மதுஜித்தின் பரிந்துரையின் பேரில் அது தொடர்பான கடிதம் மாணவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத மணல் கடத்தல் தொடர்பில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் 14 பேர் கைது செய்யப்பட்டார்கள். மணல் கடத்தலில் ஈடுபட்டவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்த போது அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பு தரப்பினர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள். இதன்போது அங்கு முருகன் நிலை ஏற்பட்டதோடு காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் 14 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கிறது. கைது செய்யப்பட்ட 14 சந்த நபர்களும் கிளிநொச்சி நீதவான் முல்லையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை இன்று வரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ரத்னபுரி மாவட்டத்தின் இறக்குவானை பகுதியில் இடம்பெற்ற ஊர்வலம் ஒன்றின் போது அதில் பங்கேற்றிருந்த வளர்ப்பு யானை ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாக்குதல் நடத்தியதில் 2 பாகன்கள் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் இறக்குவானை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை தற்போது முன்னெடுத்து வருகிறார்கள். நாவலப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோளங்கந்தை தோட்டத்தில் கடந்த 17ஆம் தேதி தேயிலை பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளி ஒருவர் பாம்பு தீண்டியதில் உயிரிழந்து போனார். சோளங்கந்தை தோட்டத்தில் தேயிலை பறித்துக் கொண்டிருந்த போதே அந்த பெண் தொழிலாளியை பாம்பு தீண்டியிருக்கிறது. உடனடியாக அவருடன் பணிபுரிந்த ஏனைய பெண் தொழிலாளர்கள் அவரை நாவலப்பட்டி மாவட்ட வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போதும் இடநடுவே அவர் உயிரிழந்திருப்பதாக தெரியவருகிறது. 3 பிள்ளைகளின் தாயான அந்த பெண்ணின் சடலம் பிரீத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இணையவழி பணப்பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி வங்கிக் கணக்குகளுக்கு பணம் அனுப்பி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த இருவர் பெருந்தொகையான போதைப் பொருட்களுடன் நீர்கொழும்பு கட்டுவா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கல்கிச மற்றும் உடுகம்புல பகுதிகளைச் சேர்ந்த 29 மற்றும் 31 வயதுடைய இருவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன்போது அவர்களிடமிருந்து 1 கிலோகிராம் 34 கிராம் ஹாசிஸ் போதைப் பொருள், 7 கிராம் 420 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள், 8 கிராம் 860 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அத்துடன் போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3,51,200 ரூபாய் பணம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 சொகுசு கார்களும் அவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கிறது. கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது 6 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேகநபரிடமிருந்து 3 கிலோ 94 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. போதைப் பொருள் விற்பனை மூலம் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் 6,00,000 ரூபாவுக்கு அதிகமான பணமும் அவரிடமிருந்து மீட்கப்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
2: மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சிலாபத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக மாத்திரை வரையான கரையோர பகுதிகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையிலும், முல்லைத்தீவிலிருந்து காங்கேசந்துறை மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோர பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். குறித்த கடல் பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்கள் ஓரளவிற்கு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
3: 24-25 மழை வீழ்ச்சி சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் இம்மாதத்தில் அவ்வப்போது நாட்டின் தென்மேற்கு பகுதி, வடமேல் மாகாணம், மேல் சம்ரகமோ மாகாணங்கள், காலி, மாத்திரை, கண்டி, நுவரலியா மாவட்டங்களில் இடைக்கிடையே மழையை எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு வார காலத்திற்கு பின்னர் ஜூலை மாதத்தை அண்மைக்கும் போது இந்த மழை படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் எல்நினோ தாக்கத்தினால் அடுத்த மாதத்தின் முதலாவது இரண்டாவது வாரங்களின் பின்னர் ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் மழை குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இன்னும் ஒரு வார காலத்திற்கு அவ்வப்போது மழையின் அளவு கூடியும் குறைந்தும் காணப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: தொடர்ந்து டெங்கு தொற்றில்லமை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருந்த போதிலும் சில அதிகாரிகள் சரியான நேரத்தில் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்காததன் காரணமாக தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து செல்வதாக குறிப்பிடப்படுகிறது.
1: 112 டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மகரகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் தொடர்ந்தும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாவதாக பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர் தெரிவித்துள்ளார். மாத்தறை, காளி, ரத்னபுரி மாவட்டங்களிலும் கல்துறை மாவட்டத்தின் பான்துறை, கம்பஹா மாவட்டத்தின் வேகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் டெங்கு காய்ச்சல் அதிவேகமாக பரவி வருகின்றது. இதேவேளை கொழும்பு, கம்பஹா வைத்தியசாலைகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதன் அதிகபட்ச கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் இந்த பட்டியலில் மாத்தறை மாவட்டமும் அடங்குவதாக டாக்டர் கபில கண்ணங்கர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 47,179 இந்த எண்ணிக்கை 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் தெளிவானதோர் அதிகரிப்பை காட்டுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களில் உழம்பு குடும்பிகள் காணப்பட்ட 263 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இந்த வருடத்தில் இதுவரை 633 பாடசாலைகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. டெங்கு ஒழிப்பு வாரம் நேற்று முன்தினம் நிறைவடைந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்பட உள்ள டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்தித சனத்குமார் நாயக் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இந்த விசேட கலந்துரையாடலில் சுகாதாரத்துறையின் அனைத்து பிரிவுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நாம் வெல்வோம், டெங்குவை தோற்கடிப்போம் எனும் துணைப்பொருளின் கீழ் சிறுசை எஃப்எம் ஏற்பாடு செய்துள்ள டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு வேலை திட்டம் 3வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. கடுகுளை நகரை மையமாக கொண்டு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. முல்லேரியா நகரை மையமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் நாளை முன்னெடுக்கப்படவுள்ளது.
0: தொடர்ந்து சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட ஆரோக்கியமான பாடசாலை சிற்றுண்டி சாலைகள் பற்றிய வழிகாட்டல்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது.
1: சுகாதார அமைச்சின் தலைமையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட கேட்போர் கூடத்தில் இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் போஷாக்கு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் மோனிகா விஜயரத்ன தெரிவித்தார். இந்த வழிகாட்டியானது கல்வி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிரூபத்தை அடிப்படையாக கொண்டு பாடசாலைக்குள் அந்த சுற்று நிரூபத்தில் குறிப்பிட்ட விடயங்களை செயற்படுத்த தேவையான ஏற்பாடுகள் அதிபர் மற்றும் பாடசாலை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வெளியிடப்பட்டுள்ள புதிய வழிகாட்டல்களுக்கு அமைய பிரதான 5 பிரிவுகளுக்கு கீழான உணவுகள் பாடசாலையில் உள்ள சிற்றுண்டி சாலைகளில் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்படாது என சுகாதார அமைச்சின் போஷாக்கு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் மோனிகா விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கொழுப்பு அடங்கிய உணவுகள், அதிக உப்பு மற்றும் செயற்கை சுவையூட்டிகள் அடங்கிய உணவுகள், அதிக சர்க்கரை கொண்ட உணவுகள், போஷாக்கு குறைந்த அதிக கலோரி கொண்ட உணவுகள், அதிமுறைப்படுத்தப்பட்ட உணவுகள் அவற்றில் அடங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே உடற்பருமன் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் 13-17 வயது கிடைப்பட்ட மாணவர்களில் 17.4 வீதமானோர் காபனேற்று அடங்கிய பானங்களை அருந்துவதே இதற்கான பிரதான காரணம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் ஜனவரி முதல் மே மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கையில் சுற்றுலாத்துறை வருவாய் குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கி வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரை ஈட்டப்பட்ட சுற்றுலா வருவாய் 1,360 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இருந்தாலும் 2025 ஆண்டின் அதே காலகட்டத்தில் சுற்றுலாத்துறை வருவாய் 1,543 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்தது. இருந்தது. முந்தைய ஆண்டுடன் புள்ளிபரத்துடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் முதல் 5 மாதங்களுக்கான சுற்றுலாத்துறை வருவாயில் 11.9% சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த ஆண்டு மே மாதத்தில் சுற்றுலா வருவாய் 155.7 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. இது 2025 மே மாதத்தில் பதிவான 164 மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரை இலங்கைக்கு சென்ற வெளிநாட்டு பண அனுப்பீடுகளின் அளவு 3,909 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்றும் மத்திய வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் வெளிநாட்டு பண அனுப்பீடுகள் 3,102 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்தன. இந்த நடப்பாண்டின் முதல் 5 மாதங்களில் பண அனுப்பீட்டு வரத்து குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதை காட்டுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாரங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முதல்வர் ஜோசப் விஜய் தனது 52வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். தமிழக முதல்வராக அவருக்கு இது முதல் பிறந்த நாள் என்பதால் மாநிலம் முழுவதும் பல்வேறு நல உதவிகள் வழங்கி கோலாகலமாக தமிழக வெற்றி கழகத்தினர் பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். அதற்கு முன்னோட்டமாக பல இடங்களில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அதன்படி அன்னதானம், இரத்த தானம், உடல் தான பதிவுகள் நடைபெற்றன. மற்றொரு புறம் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாக்கள் நடைபெற்றன. இதில் அமைச்சர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினார்கள். தமிழக முதல்வர் விஜய்க்கு பிரதமர் மோடி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், அண்ணாமலை உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று காலை மீண்டும் கூடிய போதும் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சபாநாயகரால் தெரிவிக்கப்பட்டது.
5: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களின் 52வது வயதினை பூர்த்தி செய்து 53வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்பதை அறிந்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசியலின் மறுமலர்ச்சி நாயகராக சொல் வீரர்களுக்கு மத்தியில் இரண்டிலும் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையுடன் ஆட்சி புரிபவராக, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் உடையவராக, தூய்மையான ஆட்சிக்கு சொந்தக்காரராக என்றும் விளங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து பல பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். கண்ணுக்கு அழகு இமை, விண்ணுக்கு அழகு மழை, மண்ணுக்கு அழகு மரம், சொல்லுக்கு அழகு தமிழ், தலைமைக்கு அழகு எங்கள் முதல்வர் தான் என்று மக்கள் நினைக்கும் முதல்வருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திரைத்துறையின் உச்சத்தில் இருந்தபோது தன்னை ஆராதித்த கோடிக்கணக்கான தம்பிகளுக்காக, தமிழக மக்களுக்காக அத்தனை புகழையும் வசதிகளையும் உதறி தள்ளிவிட்டு மக்கள் சேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் நமது முதலமைச்சர்.
0: தொடர்ந்து இலங்கைக்கு மிக அருகில் உள்ள தமிழகத்தின் தனுஷ்கோடி பகுதியில் காவல்துறை சோதனை சாவடிகள் கைவிடப்பட்டுள்ளதால் இரு நாடுகளுக்கு இடையிலான கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல்கள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளமை குறித்து சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னார் வரையான தூரம் சுமார் 38 கிலோமீட்டர் மாத்திரமாகும். இதில் தனுஷ்கோடியிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 6 மணல் திட்டையுடன் இந்திய எல்லை நிறைவுக்கு வருகிறது. இந்த குறுகிய கடலிலை பகுதி வழியாக இருநாட்டு கடத்தல்காரர்களும் தடையின்றி ஊடுருவும் சூழல் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த பாம்பன் பாலம், ராமேஸ்வரம், ஓலைக்குடா, வீர்கோடு மற்றும் தனுஷ்கோடி, மூந்தராயர் சத்திரம் ஆகிய பகுதிகளில் காவல்துறை சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டன. ஆனாலும் கடந்த 5 காலத்தில் போதிய காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்படாததால் இந்த கண்காணிப்பு பணிகள் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது தனுஷ்கோடியில் காவல்துறையினர் தங்குவதற்காக அமைக்கப்பட்டிருந்த ஓய்வறை உடைந்து கிடப்பதோடு ஒரு காவல்துறை அதிகாரி கூட பணியில் இல்லை என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன் காரணமாக கடல் வழியிலான கடத்தல்களும் ஊடுருவல்களும் அதிகரித்துள்ளதால் தமிழகத்தில் தற்போது பதவியேற்றுள்ள அரசாங்கம் இந்த சோதனை சாவடிகளுக்கு உடனடியாக காவல்துறையினரை நியமித்து கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். மேகதாது திட்டத்தை முறியடிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ஆனந்த் கூறியிருக்கிறார். மேகதாது விவகாரத்தில் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது. மேகதாது விவகாரத்தில் புதிய நடுவர் மன்றம் அமைவதால் தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் அமைச்சர் ஆனந்த் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆனந்த், காவிரி நதிநீர் விவகாரத்தில் நமது உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் தமிழக அரசு எந்தவித சமரசமும் செய்யாது என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தாம் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணைய கூட்டணி இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவை பிரதமர் நரேந்திர மோடியும் உலகை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் அழித்து வருகிறார்கள். ஆனால் இருவரும் தங்களை சிறந்த நண்பர்கள் என்று கூறிக்கொள்வதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை விமர்சித்துள்ளார்.
6: கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகியதை அடுத்து அப்பதவியில் திரு ஹரிபிரசாத் நியமிக்கப்பட்டார். பெங்களூருவில் மாநில காங்கிரஸ் தலைவராக அவர் பொறுப்பேற்ற நிகழ்ச்சியில் பேசிய திரு மல்லிகார்ஜுன கார்கே, நல்ல நண்பர்கள் என்று கூறி நட்பு பாராட்டிக் கொள்ளும் திரு மோடி, டிரம்ப் ஆகிய இருவராலும் மக்கள் துன்பப்படுவதாக தெரிவித்தார்.
0: மோடி நாட்டை நாசமாக்குகிறார், டிரம்ப் உலகத்தை நாசமாக்குகிறார்.
7: டிரம்ப் இடீ பிரபஞ்ச ஆள் மாறுபடுத்தா இவன் தேச ஆள் மாறுதரே அவன் பிரபஞ்ச மத்த அவர் இவரும் சரி மை குட் ஃப்ரெண்ட்.
0: இருவரும் ஒருவரை ஒருவர் நல்ல நண்பர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள்.
7: மை குட் ஃப்ரெண்ட் அத்தேதான் அரே இவரும் குட் ஃப்ரெண்ட்.
0: இரு நல்ல நண்பர்களும் நாட்டுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துகிறீர்கள். உங்களால் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள்.
6: திரு கார்கே பேசிக் கொண்டிருந்த போது சிலர் திரு சிவகுமாரின் பெயரை கூறி முழக்கமிட்டனர். இதனால் கோபம் அடைந்த திரு கார்கே சும்மா இருங்கள் என்று கடிந்து கொண்டார். இது ஒருவருக்கான நிகழ்ச்சி அல்ல, கட்சி நிகழ்ச்சி என்ற அவர் காட்சி பதிவுகளை பார்த்து முழக்கமிட்டவர்கள் யார் என்று கண்டுபிடித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரித்தார். அயோத்தி ராமர் கோயில் கட்டுவதற்கு திரட்டிய நன்கொடையில் 5,000 கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டதாக புகார் வந்துள்ளதை சுட்டிக்காட்டிய திரு மல்லிகார்ஜுன கார்கே மதத்தின் பெயரால் கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். தொழிலாளர்கள், பெண்கள், மாணவர்கள் உள்ளிட்ட எந்த தரப்பினருக்கும் எந்த வகையிலும் உதவாத மோடி ஆட்சி வீழப்போவதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.
0: தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே ஓடும் சிந்து நதியின் ஓட்டத்தை இந்தியா தடுத்தாலோ திசை திருப்பினாலோ போர் தொடுக்க தாங்கள் தயங்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளது.
6: சிந்து நதி பருகையில் ஓடும் ஆறுகளின் தண்ணீரை பகிர்ந்து கொள்ள 1960 இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதிநீர் ஒப்பந்தம் கையெழுத்தானது. உலக வங்கியின் மத்தியஸ்தத்தின் பேரில் கராச்சியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் அப்போதைய பிரதமர் நேருவும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானும் கையெழுத்திட்டனர். அதன்படி சிந்து நதிநீர் படுகையில் ஓடும் பியாஸ், ராவி மற்றும் சட்லஜ் நதிநீரை இந்தியா முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். அதே சமயம் சிந்து, செனாப் மற்றும் ஜீலம் நதிநீரை இந்தியா பாகிஸ்தானுக்கு வழங்க வேண்டும். தண்ணீரை பொறுத்தவரை பாகிஸ்தான் இந்தியாவையே சார்ந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற பெஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. இதையடுத்து பாகிஸ்தானில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே செனாப் நதியின் குறுக்கே புதிய அணை கட்டப்போவதாகவும் இந்தியா அறிவித்தது. அணை கட்டப்பட்டால் பாகிஸ்தானுக்கு செல்லும் அனைத்து நீர்வழிகளும் தடைபடும் சூழல் உருவாகும். இந்நிலையில் தீவிரவாதிகளுக்கு உதவுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு பாட்டீல் பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இந்தியா தராது என்று அண்மையில் தெரிவித்திருந்தார். உலக வங்கியின் எந்த சமாதானத்தையும் இந்தியா ஏற்காது என்றும் அவர் அறிவித்திருந்தார். அவரது பேச்சுக்கு தற்போது பாகிஸ்தான் எதிர்வினையாற்றியுள்ளது. பாகிஸ்தான் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தண்ணீர் விநியோகத்தை தடுக்கவோ திசை திருப்பவோ இந்தியா நடவடிக்கை எடுத்தால் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக போர் புரிய தயங்காது என்று மிரட்டல் விடுத்துள்ளார். தண்ணீரும் தேசிய பாதுகாப்பின் ஒரு பகுதிதான் என்று குறிப்பிட்டுள்ள அவர் தண்ணீரை தடுத்து ஆயுதமாக பயன்படுத்தும் இந்தியாவின் நடவடிக்கையை ஏற்க முடியாது என கூறியிருப்பதால் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது.
0: தொடர்ந்து வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை முடித்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இங்குள்ள மருத்துவமனைகளில் உள்ளக பயிற்சிக்காக பல மாதங்களாக காத்திருக்கும் நிலை நீடித்து வருகிறது. நீட் மறுதேர்வை தமிழகத்தில் 307 தேர்வு மையங்களில் 120,000 மேற்பட்டோரும் சென்னையில் 43 மையங்களில் 20,000 அதிகமானோரும் எழுதியிருக்கிறார்கள். வடமாநிலத்தின் சில பகுதிகளில் ஆள்மாறாட்டம் செய்த சிலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
8: கடந்த மாதம் 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு முன்னதாக வினாத்தாள் கசிந்ததால் ரத்து செய்யப்பட்டது. தேசிய தேர்வு முகமை அறிவித்தபடி மறுதேர்வு நேற்று பலத்த பாதுகாப்புடன் நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் 14 நகரங்களில் தேர்வு நடைபெற்றது. விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் வினாத்தாள்களை தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் 15,000 துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். வழக்கம் போல மாணவிகள் தோடு உள்ளிட்டவற்றை அணிந்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை. 22,00,000 மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் பல மையங்களில் தாமதமாக வந்த மாணவர்களுக்கு தேர்வெழுத அனுமதி மறுக்கப்பட்டது. பெங்களூருவில் தாமதமாக வந்ததால் தேர்வெழுத முடியாத மாணவிகள் கதறி எழுதினர். அங்கு காங்கிரஸ் பேரணி நடந்ததால் 3 மணி நேரம் போக்குவரத்து முடங்கியதால் சில மாணவர்கள் தேர்வு மையத்துக்கு செல்ல முடியவில்லை என்ற அவர்களின் பெற்றோர் இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியும் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமாரும் அக்கறை செலுத்தவில்லை என்றனர்.
9: ராகுல் காந்தி, டி கே சிவகுமார், கமிஷனர் ஆஃப் போலீஸ் பெங்களூர்,
0: ராகுல் காந்தி, சிவகுமார், பெங்களூர் காவல் ஆணையர், யாருக்கும் அக்கறை இல்லை.
9: ராகுல் காந்தி வென்ட் டு கோட்டா, ரைட்? சோ வாட் டிட் இட்
0: கோட்டாவுக்கு ராகுல் காந்தி சென்றது மாணவர்களின் நலனுக்கு தானே. ஆனால் இன்று அவரது கட்சியின் நிகழ்ச்சி காரணமாக 4 மாணவர்கள் தேர்வெழுத முடியாமல் போய்விட்டது.
8: தமிழ்நாடு உள்பட பல மாநிலங்களில் மறு தேர்வுக்கு தேர்வு கூட அனுமதி சீட்டு பெற்றிருந்தவர்களில் ஆயிரக்கணக்கானோர் தேர்வெழுத வரவில்லை. நீட் மறு தேர்வில் உயிரியல் பாட கேள்விகள் எளிதாக இருந்ததாகவும் இயற்பியல் பிரிவில் கேள்விகள் முந்தைய தேர்வை விட கடினமாக இருந்ததாகவும் தேர்வர்கள் தெரிவித்தனர்.
10: போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. போன தடவை ரிலீஸ் ஆனதுனால இந்த தடவை டஃபா வச்சுட்டாங்களா என்னமோ தெரியல. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃபா இருந்தது. பயாலஜி ஏதோ ஒரு மாடரேட்டா இருந்தது, அது எழுதலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப டஃபா இருந்த மாதிரி எங்களுக்கு. போன தடவை அதான் ஈஸியா தான் இருந்தது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே, ஆனா இந்த தடவை ரொம்ப டஃபா கொடுத்துட்டாங்க.
8: நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டதாகவும் வினாத்தாள் கசிவு தொடர்பான புகார் ஏதும் வரவில்லை என்றும் தேசிய தேர்வு முகமை தலைமை இயக்குநர் திரு அபிஷேக் சிங் தெரிவித்தார். அதேநேரம் பீகாரின் லக்கிசராய் மாவட்டத்தில் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வெழுதிய 9 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோசடி தொடர்பாக தேர்வர்களை அனுமதிக்கும் முன் பயோமெட்ரிக் சோதனை செய்தவர்கள் உள்பட 12 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் ஹரிஷ் சந்திரா கல்லூரி தேர்வு மையத்துக்கு செல்லும் முன் நடத்தப்பட்ட சோதனையில் சிம் கார்டு மற்றும் பழைய நீட் வினாத்தாள் பசை உள்ளிட்டவற்றை உள்ளாடையில் மறைத்து எடுத்து வந்த ஒரு தேர்வர் சிக்கினார். பிரின்ஸ் துபே என்ற அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது.
0: தொடர்ந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பாத கடலூர் மாவட்ட மீனவர்கள் 3 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளுவர் மாவட்டத்தில் தனியார் மீன் ஏற்றுமதி தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை தற்போது 4 இருந்து 5 உயர்ந்திருக்கிறது. அத்துடன் அந்த தொழிற்சாலை மூடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
8: பெரியபாளையம் அருகே கண்ணிகை பேர் கிராமத்தில் இயங்கி வரும் கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனத்தில் நேற்று அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. தொழிலாளர்கள் மூச்சுவிட முடியாமல் திணறிய நிலையில் சிலருக்கு வாய் மூக்கில் ரத்தம் கசிந்ததால் பரபரப்பு நிலவியது. இதில் இரண்டு பெண்கள் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 62 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். கவலைக்கிடமான நிலையில் உள்ள 9 பெண்களுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் சிகிச்சை பலனின்றி இருவர் இன்று காலை உயிரிழந்தனர். இதையடுத்து பலி எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. அமோனியா வாயு கசிந்த பின் 5 மணி நேரத்துக்கும் மேலாக காற்றில் நெடி இருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்.
11: இந்த கம்பெனியால கம்பெனி லோக்கல் ரொம்ப ப்ராப்ளம் சார். ஆமா சார், பக்கத்துல வீடும் கேது, ஒரு ஸ்மெல், பொதுமக்கள் ரொம்ப பாதிப்பா, குழந்தை போறது, குழந்தைகள்லாம் வந்து உடம்பு சிரமம் ஆயிடுது. இந்த நெடி போறதுனால, இந்த ஸ்மெல் வரதுனால, இந்த கம்பெனியால ஆரம்பத்து ப்ராப்ளம் தான்.
8: இந்த சம்பவம் தொடர்பாக ஆலை உரிமையாளர் மோகன், நிர்வாகி டேனியல் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வாயு கசிவால் பலியான தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஆலையை இயக்க அரசு தடை விதித்துள்ள நிலையில் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ், இந்த சம்பவத்தில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றார். தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்.
0: தொடர்ந்து இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிகழாண்டு டிசம்பரில் கையொப்பமாகும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையான பிரம்மாண்ட வர்த்தக ஒப்பந்தத்தை நிகழாண்டு ஜனவரி 27 இருதரப்பும் இறுதி செய்திருந்தது நேர்கள் அறிந்ததே. இதற்கிடையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக அமெரிக்க அரசின் சிறப்பு பிரதிநிதி ஜெபிசன் கிரீர் நாளை டெல்லி செல்கிறார்.
6: கடந்த ஆண்டு ஜனவரியில் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்ப் 100 மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய வரி விகிதங்களை அறிவித்தார். அதன்படி இந்திய பொருட்களுக்கு 25% வரி, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் 25% அபராதம் என 50% வரி விதித்து அவர் உத்தரவிட்டார். இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் வரி விதிப்பு தொடர்பான வழக்கை கடந்த பிப்ரவரி மாதம் விசாரித்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் டிரம்பின் கூடுதல் வரி விதிப்பை ரத்து செய்தது. இதன் தொடர்ச்சியாக வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் இந்திய பொருட்கள் மீது 18% வரி விதிக்கப்படும் என டிரம்ப் அறிவித்தார். தொடர்ந்து அமெரிக்காவின் சிறப்பு வர்த்தக குழுவினர் கடந்த 2 முதல் 4 வரை டெல்லியில் முகாமிட்டு இந்திய குழுவினருடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சூழலில் பிரான்சின் எவியா நகரில் நடைபெற்ற G7 மாநாட்டின் ஒரு பகுதியாக டிரம்பும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சந்தித்த போது வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். இதனை தமது வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்த டிரம்ப் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் இறுதிகட்டத்தை நெருங்கியுள்ளதாகவும் கூறியிருந்தார். இது ஒருபுறம் இருக்க கட்டாய உழைப்பு முறையை காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட 54 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 12.5% வரி விதிக்க திட்டமிட்டிருப்பதாக டிரம்ப் அறிவித்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆனால் இதனை நிராகரித்துள்ள மத்திய அரசு இத்தகைய ஒருதலைபட்ச வர்த்தக நடவடிக்கைகளை ஏற்க முடியாது என கூறியுள்ளது. இந்நிலையில் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக அமெரிக்க அரசின் சிறப்பு பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் நாளை இந்தியா வருகிறார். 2 இங்கு தங்கும் அவர் ஒப்பந்தத்தை இறுதி செய்த பிறகு இருநாட்டு தலைவர்களும் அதில் கையெழுத்திடுவார்கள் என்று வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் கூறின. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டாலும் பிற நாடுகளை விட இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க சந்தையில் கூடுதல் வரி சலுகை கிடைக்கும் வரை ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்த மாட்டோம் என மத்திய அரசு திட்டவட்டமாக கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
0: சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகத்தில் வருகின்ற June 26 உணவு திருவிழா நடைபெறுகிறது. சென்னையின் பழைய காவல் ஆணையரக வளாகம் பாரம்பரிய கட்டிடமாக அறிவிக்கப்பட்டு புனரமைப்பு செய்யப்பட்டு கடந்த 2021 செப்டம்பர் 28 முதல் தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருகிறது. இந்த அருங்காட்சியகத்தில் காவல்துறையினர் பயன்படுத்திய சீருடைகள், பதக்கங்கள், ஆயுதங்கள், தளபாடங்கள், காவல் வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சிறைச்சாலை வடிவமைப்பும் அங்கு இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று சுமார் 1,94,000 பேர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் அதிகம் அறிந்து கொள்ளும் வகையில் வருகின்ற June 26 மாலை 5 முதல் இரவு 10 வரை உணவு திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாரம்பரிய உணவுகள் உள்ளிட்ட பல்வேறு உணவு வகைகளுக்கான அரங்குகள் அமைக்கப்பட இருக்கின்ற நிலையில் இந்த திருவிழாவுக்கு நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை என்றும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொள்ளலாம் என்று காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் இரண்டு பெண்களை கடத்தி துப்பாக்கி முனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அங்கு பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா முழுவதும் 5,978 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட விகாரத்தில் ஹீரா குழும நிறுவனரின் 159 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை ஏலம் விட்டது. வரவு செலவு கணக்கு விகாரம் மலையாள நடிகர்கள் சங்கத்தில் மோதலாக வெடித்திருக்கிறது. கொச்சியில் நேற்று நடைபெற்ற மலையாள நடிகர்கள் சங்க தலைவர் சிவிதா மேனன், பொதுச்செயலாளர் உட்பட நிர்வாகிகள் அனைவரும் கூண்டோடு தங்களது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். பண முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி கேரள முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான பினராயி விஜயனின்

0: அண்மையில் பலத்த காற்று வீசியதில் கீழ்களம் பகுதியில் தரமில்லாத மின்கம்பங்கள் உடைந்து விழுந்தன. ஆழமாக ஊன்றாததால் முக்கரை பிள்ளையார் வயல் பகுதியில் மின்கம்பங்கள் சாய்ந்தன. அவ்வாறு சாயும் மின்கம்பங்கள் மீது வீட்டு மின் இணைப்புகளுக்கான மின்கம்பிகள் உரசி தீப்பொறி ஏற்படுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர்.
1: அமைச்சு குடிச்சு ஒரு மாசத்துல வந்து டிரான்ஸ்பார் ஊனியிருந்தாங்க. போதுமான சரியான ஊனாத காரணத்தால் அந்த போல் மரம் ஜாஞ்சுக்கிட்டு இருக்குது. இது இப்படியே நைட்டு ஜாஞ்சா அடி ஊனிருக்கிறது ஒரு அரை அடி கூட ஊனல. இது கான்ட்ராக்ட் எடுத்தது என்ன வேலை பார்த்தாங்க? இது கவர்மெண்ட் இதை பார்த்து கான்ட்ராக்டுக்காரர்கள் எங்களுக்கு நல்ல விதமா பண்ணி கொடுக்கணும்.
0: தரமான கான்கிரீட் கலவை போடப்படாததால் ஒரு மழைக்கு கூட தாக்கு பிடிக்காமல் மின்கம்பங்கள் உடைந்து விழும் நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அவற்றை உடனடியாக அகற்றி தரமான மின்கம்பங்களை அமைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
2: இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,08,792 ரூபாவுக்கும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,599 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் ஒரு கிராம் வெள்ளி விலை 10 காசுகள் குறைந்து 854.99 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். ஐரோப்பாவில் கடும் வெப்பத்தால் ஏராளமான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. பிரான்சில் 845 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் 1,800 பாடசாலைகள் வழக்கத்தை விட சீக்கிரமாக வீடு திரும்ப மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப் போவதாக தெரிவித்துள்ளன. வெப்பம் காரணமாக ஆண்டுதோறும் நடக்கும் இசை திருவிழாவை ரத்து செய்ததாக பல பிரெஞ்சு நகரங்கள் அறிவித்துள்ளன. தென்மேற்கில் உள்ள கிரெனாட் வட்டாரத்தில் இதுவரை 3 பேர் கடும் வெப்பத்தால் இறந்து போனார்கள். அவர்கள் 80-95 வயதுக்கும் இடைப்பட்ட வயதுடையவர்கள். வெப்பம் பெல்ஜியத்தையும் வாட்டி எடுக்கிறது. இரு நாடுகளும் சில பகுதிகளில் தொடர்ந்து சேவைகளை நிறுத்தியுள்ளன. வெப்பத்தால் தொடர்ந்து சேவையில் தடங்கள் ஏற்படுவதை தவிர்க்க அந்த முடிவை எடுத்ததாக பெல்ஜியத்தின் தேசிய தொடர்ந்து அமைப்பு தெரிவித்திருக்கிறது. வரும் வாரங்களில் பெல்ஜியத்தில் இதுவரை காணாத அளவு வெப்பத்தை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வாளர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெப்பநிலை அதிகரிப்பதற்கு மனிதர்களே காரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மனிதர்களின் நடவடிக்கைகள் பருவநிலை மாற்றத்தை மோசமாக்குவதாக அவர்கள் வலியுறுத்தினார்கள். 2003 பிரான்சில் ஏற்பட்ட கடும் வெப்பத்தால் 15,000 பேர் இறந்தார்கள். அதே விபரீதம் இந்த ஆண்டு நடக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவிக்கிறார். அதை தமது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் அவர் பதிவு செய்திருந்தார். எப்படி தெரியும் என்று அவர் எந்த ஒரு விளக்கத்தையும் குறிப்பிடவில்லை. இருவருக்கும் இடையே ஈரான் போர் உள்ளிட்ட பல விவகாரங்களில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. டவுனிங் ஸ்ட்ரீட் பிரதமர் அலுவலகம் பதவி விலகாது வருகின்ற செய்தியை மறுக்கிறது. பிரதமர் தொடர்ந்து போராடுவார் என்று அது கூறுகிறது. ஸ்டார்மர் 2015 நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். 2020 தொழிற்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2020-2024 அவர் எதிர்த்தரப்பு தலைவராக பொறுப்பு வைத்தார். கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டி வந்ததால் போராடி பார்த்துவிடப் போவதாக ஸ்டார்மர் இதற்கு முன் தெரிவித்தார். தற்போது தொழிற்கட்சி தலைவர் பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டி பர்கன்காம் சவால் விடுத்துள்ளார். சென்ற வாரம் மேக்கர்ஃபீல்ட் தொகுதியின் இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். அதையடுத்து அவர் தான் அடுத்த தொழிற்கட்சி தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கட்சி உறுப்பினர்கள் அறைகூவல் விடுப்பதாக பிரிட்டிஷ் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்திற்கான புதிய சுற்று உயர்நிலை பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் லீசரின் சொகுசு உல்லாச தளத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே முழுமையான நிரந்தரமான உடன்பாடே எட்டப்பட வேண்டும் என்று விரும்புவதாக கத்தார் கூறுகிறது.
3: ஹோர்முஸ் நீரிணையை மூடினால் ஈரானை அழித்து விடுவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதியின் எச்சரிக்கைகளும் இதற்கான ஒரு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அமைதி பேச்சுவார்த்தைக்காக வருகை தந்திருந்த ஈரானிய தூதுக்குழுவினர் தமது பணிகளை நிறைவு செய்துள்ளதாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திறம்பட செயல்படுத்துவது குறித்து தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் எதிர்காலத்தில்

0: நடைபெறும் இஸ்மாயில் பஹாய் குறிப்பிட்டுள்ளார். முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளின் போது இறுதி ஒப்பந்தத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான சரத்துக்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாகவும், ஈரானின் மசகுண்டை மீதான தடைகளை நீக்குவது, முடக்கப்பட்டுள்ள ஈரானின் வெளிநாட்டு சொத்துக்களை விடுவிப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை அமைதி பேச்சுவார்த்தை குறித்து பாகிஸ்தானும் கட்டாரும் கூட்டு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளன. அதில் பர்கன் ஸ்டாக் நகரில் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதல்களுக்கு ராஜதந்திர ரீதியாக அமைதி தீர்வை காண்பதற்கு ஈரானும் அமெரிக்காவும் காண்பித்து வரும் தொடர்ச்சியான அர்ப்பணிப்புக்கு மத்தியஸ்தர்கள் தமது நன்றியை தெரிவித்துள்ளனர். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளுக்கான அரசியல் மேற்பார்வையை வழங்கும் குழு ஒன்றை அமைப்பதற்கு அனைத்து தரப்பினரும் உடன்பட்டுள்ளதாகவும், முதன்மை பேச்சுவார்த்தையாளர்கள் இந்த குழுவுக்கு வழக்கமான அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் எனவும் பாகிஸ்தான் கட்டார் கூட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அணுசக்தி விவகாரங்கள் தடைகள் குறித்து கவனம் செலுத்தும் பணிக்குழுக்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திறம்பட செயல்படுத்துவது தொடர்பான மேற்பார்வை சர்ச்சையை தீர்க்கும் குழு ஒன்று நியமிக்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தரப்பினருக்கு இடையே ஏற்படும் தவறான புரிதல்களை தவிர்ப்பதற்காக நேரடி அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு வழியொன்றும் நிறுவப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை லெபனான் போரை முடிவு கொண்டு வருவதற்காக அயராது உழைக்கும் பாகிஸ்தான் கட்டார் மத்தியஸ்தர்கள் பெரும் முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அரக்ஷி நேற்று நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையினை அடுத்து பாகிஸ்தானும் கட்டாரும் வெளியிட்ட கூட்டு அறிக்கைக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
1: இந்நேரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவில் புதிய மறுமலர்ச்சிக்கு வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியிருக்கிறார். உலக பொருளாதாரத்தை தடுமாற செய்திருக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பேச்சின் முக்கிய இலக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே 1979 முதல் நிலவி வருகின்ற சிக்கல்களை தீர்க்கவும் முயற்சி எடுக்கப்படுகிறது. கடந்த வாரம் இரண்டு நாடுகளும் 60 தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு இணக்கம் தெரிவித்திருந்தன. துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஈரானின் தலைமை பேராளர் முகமது பாகர் கலிபா இருவரும் தலைமையேற்றிருந்தார்கள். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் பிரமிக்க வைக்கும் லுசான் ஏரியை பார்த்தபடி கார்களின் சப்தமில்லாத உலகின் ஆக சொசு வாய்ந்த சுவிட்சர்லாந்தின் பூர்கன்ஸ்டாக் சுற்றுலா இல்லத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதற்கிடையில் மத்திய கிழக்கு போரில் ஈரானின் கரம் ஓங்கியதாக இஸ்ரேலிய மக்கள் நம்புகிறார்கள். எருசலத்தின் இப்ரூ பல்கலைக்கழகம் ஆகம் நிறுவனமும் இணைந்து நடத்திய ஆய்வில் அது தெரிய வந்துள்ளது. ஜூன் 17 20 இடையே ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் 3,644 பேர் கலந்து கொண்டார்கள். 92.1 விழுக்காட்டினர் மத்திய கிழக்கு போர் ஈரானுக்கு சாதகமாக அமைந்ததாக தெரிவித்தார்கள். அவர்களில் சிலர் போரில் ஈரான் வென்றது என்று குறிப்பிட்டார்கள். மற்றவர்கள் போரில் ஈரான் அதிக பலன் பெற்றது என்று தெரிவித்தார்கள். வலதுசாரி ஆதரவாளர்களில் சுமார் 93 விழுக்காட்டினரும் ஈரான் போரில் வென்றதாகவே கருதுகிறார்கள். ஆய்வில் கலந்து கொண்டவர்களில் 82.9 விழுக்காட்டினர் இஸ்ரேலின் நீண்டகால பாதுகாப்பு வலுவிழந்து விட்டதாக கூறுகிறார்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மீதான நம்பிக்கை குறைந்துள்ளதாகவும் ஆய்வு காட்டுகிறது. அதேவேளையில் பாதிக்கு அதிகமானோர் அமெரிக்க ஈரான் உடன்பாட்டை எதிர்த்தார்கள். சுமார் 50 விழுக்காட்டினர் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சிப்படை மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை ஆதரித்துள்ளார்கள். பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக பதிவில் லெபனானில் உள்ள அதிக ஊதியம் பெறும் ஈரானின் பிராமிகள் பிரச்சனைகளை உருவாக்குவதை ஈரான் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் கடந்த வாரம் நாங்கள் ஈரானை தாக்கியது போல் அதைவிட கடுமையாக மீண்டும் தாக்குவோம் என்று மிரட்டல் விடுத்தார். பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் டிரம்பின் மிரட்டல் மீண்டும் பேச்சுவார்த்தையில் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.
2: ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்குதலை தொடங்கியதை அடுத்து சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. அமெரிக்கா தற்காலிக போர் நிறுத்தம் அறிவித்ததை அடுத்து பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின் ஈரான் அமெரிக்கா இடையே 14 அம்சங்கள் கொண்ட அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன் பின்னரும் இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் குண்டுமழை பொழிந்து வருவதால் ஆத்திரமடைந்த ஈரான் அந்த அத்துமீறலை ஏற்க முடியாது என கூறி ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடியதுடன் பேச்சுவார்த்தையையும் நிராகரித்தது. எனினும் பாகிஸ்தான் கத்தார் நாடுகளின் தலையீட்டை அடுத்து சுவிட்சர்லாந்தின் பர்கன் ஸ்டாக் நகரில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், ஈரான் நாடாளுமன்ற அவைத்தலைவர் முகமது காலிஃபாப், வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உள்ளிட்டோர் நேற்று பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற நிலையில் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் லெபனானில் உள்ள ஆதரவு அமைப்புகள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்தாவிட்டால் கடந்த வாரம் நடத்தியதை விட பல மடங்கு கொடூரமான தாக்குதலை அந்நாடு சந்திக்க நேரிடும் என பதிவிட்டிருந்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த ஈரான் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 80 நிமிட பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியேறிய ஈரான் குழுவினர் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல் முற்றிலும் நிறுத்தப்பட்டால் மட்டுமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்போம் என நிபந்தனை விதித்துள்ளனர். அமெரிக்காவின் மிரட்டல் போக்கு நீடித்தால் தங்களின் படைகள் எந்த சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்திருப்பது பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்த முடியாது என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். போர் முடிவுக்கு வந்து கச்சா எண்ணெய் பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும் என உலக நாடுகள் எதிர்பார்த்த நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் ஆகிய 3 நாடுகளும் மற்ற நாட்டை மிரட்டும் வகையிலேயே நடந்து கொள்வதால் போர் முடிவுக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 54 தொழிலாளர்கள் காயமடைந்தார்கள். மேலும் 18 பேர் மாயமாகியுள்ளார்கள். மாயமான தொழிலாளர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸ்கொட்லாந்தில் முஸ்லீம்கள் மீது மர்ம நபர் நடத்திய தொடர் தாக்குதலுக்கு பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டன் ஆளுகைக்குட்பட்ட ஸ்கொட்லாந்தின் எடின்பர்கில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 முஸ்லீம்கள் காயமடைந்தார்கள். இதையடுத்து வடக்கு மற்றும் மேற்கு எடின்பர்கில் கடைகள் வைத்துள்ள முஸ்லீம்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. மேல் சட்டை அணியாத நபர் ஒருவர் கையில் மிகப்பெரிய கத்தியுடன் சென்று கடைக்காரர்களை தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றன. இந்த தாக்குதல் சம்பவங்களை தொடர்ந்து ஸ்கொட்லாந்தில் முஸ்லீம்களிடையே பதற்றம் ஏற்பட்டுள்ளதால் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நம்பிக்கையை ஏற்படுத்தவும் காவல்துறையினரின் ரோந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக 36 வயதான ஸ்கொட்லாந்து நபர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். முஸ்லீம்கள் மீதான வெறுப்புணர்வால் இந்த தாக்குதலில் அவர் ஈடுபட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு ஸ்கொட்லாந்து அமைச்சர் ஜோன் ஸ்வின்னி கவலை தெரிவித்திருக்கிறார். வன்முறை, இனவெறி, சகிப்பின்மைக்கு நாட்டில் இடமில்லை என்று தெரிவித்துள்ள அவர் முஸ்லீம்களை சந்தித்து அரசின் ஆதரவு அவர்களுக்கு உள்ளதை உறுதிப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர், பிரிட்டன் உள்துறை அமைச்சர் சமனா மொஹ்முத் ஆகியோரும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். ஸ்டார்மர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நமது வீதிகளில் யாரும் வன்முறையை எதிர்கொள்ளக்கூடாது, முஸ்லீம்கள் மீதான வெறுப்புணர்வால் அந்த நபர் இதுபோல தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. இதை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். கடும் சட்ட நடவடிக்கையை அந்த நபர் எதிர்கொள்வார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யாவின் கிரிமியா பகுதியில் உள்ள எண்ணெய் நிலையம் உள்ளிட்ட இடங்கள் மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் அதிகரித்து செல்கிறது. ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவில் உள்ள எண்ணெய் கிடங்கு உள்ளிட்ட முக்கிய இடங்கள் மீது உக்ரைன் அண்மையில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலின் பதற்றம் தணிவதற்குள் கிரிமியாவில் நேற்று மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் கிரிமியாவில் 4 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 28 பேர் காயமடைந்தார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து கிரிமியாவில் எரிவாயு விற்பனை நிலையங்களில் பொதுமக்களுக்கான எரிவாயு விற்பனையை அரசு நிர்வாகம் நிறுத்தியுள்ளது. இதுகுறித்து கிரிமியா ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் எரிவாயு விற்பனை நிலையங்களில் பொதுமக்களுக்கான எரிவாயு விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களுக்கு மட்டும் எரிவாயு அளிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாக்குதல் குறித்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்பை குறிவைத்து உக்ரைன் நடத்தும் தாக்குதல்களில் ஒன்றுதான் இது என்று அவரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிமியாவில் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து கடந்த சில வாரங்களாக உக்ரைன் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் கிரிமியாவில் மிகப்பெரிய அளவில் எரிசக்தி தட்டுப்பாட்டு பிரச்சினை நிலவுகிறது. இதனிடையே உக்ரைனின் தொடர் தாக்குதலால் கிரிமியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நீடிக்கிறது. வாகனங்களுக்கு வாரத்துக்கு தலா 20 லிட்டர் மட்டுமே பெட்ரோல் டீசல் வழங்கப்படும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசலுக்கான வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்ற நிலை தற்போது நிலவுகிறது. மத்திய பிலிப்பைன்ஸில் இருக்கும் பாடசாலை ஒன்றில் துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது. 3 இறந்தார்கள், 5 பேர் காயமிட்டார்கள். இந்த தகவலை பிலிப்பைன்ஸ் காவல்துறை இன்று காலை வெளியிட்டது. 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் அந்த பள்ளியில் பயிலும் மாணவர். பராங்கே சான்கோசே வட்டாரத்தில் உள்ள சான்கோசே தேசிய மேல்நிலை பள்ளியில் இன்று காலை சுமார் அந்த நாட்டு நேரம் 9 மணிக்கு துப்பாக்கிச்சூடு நடந்தது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். துப்பாக்கிச்சூட்டை நடத்தியதற்கான காரணத்தை அதிகாரிகள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை காவல்துறை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அமைதி காக்குமாறும் பொய்த்தவர்கள் பரப்புவதை தவிர்க்குமாறும் காவல்துறை பொதுமக்களை கேட்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தற்போது அடிக்கடி நடக்கின்றன. உரிமம் இல்லாமல் பலர் துப்பாக்கிகளை வாங்குவதால் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் வார இறுதியில் நடந்த பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 7 பேர் இறந்தார்கள், 38 பேர் காயம் விட்டார்கள். அந்த நகரின் பாதுகாப்பில் ராணுவம் தலையிட வேண்டும் என்று அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் குரல் கொடுத்திருக்கிறார். சிகாகோ காவல்துறையின் தகவலை மேற்கோள் காட்டி மொத்தம் 24 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்ததாக செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஒரு சம்பவத்தில் விடுமுறையை கொண்டாடி கொண்டிருந்த மக்களுக்கு நடுவே காரில் சென்ற இருவர் கூட்டத்தை நோக்கி சரமாரியாக சுட்டார்கள். 1 மாதத்துக்குள் சிகாகோவை பாதுகாப்பான நகராக தம்மால் மாற்ற முடியும் என்று அதிபர் டிரம்ப் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் இல்லினோய் மாநிலத்தின் ஆளுநர் ஜேபி பிரிஸ்கர் உதவி கேட்கவில்லை என்று அதிபர் டிரம்ப் அவரை குறை கூறினார். அதற்கு பிரிஸ்கர் எந்த பதிலையும் இதுவரை அளிக்கவில்லை. அதே வார இறுதியின் போது மற்ற அமெரிக்க நகரங்களிலும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்தன. பிலடெல்பியா, சின்சினாட்டி, கான்சஸ் சிட்டி ஆகிய இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. விலங்கியல் தோட்டத்தில் முதலையிடமிருந்து சிறுவனை காப்பாற்றிய பெண்ணுக்கு பாராட்டு குவிகிறது. ரேசி ஜோன்சன் என்ற அவர் விலங்கியல் தோட்ட உரிமையாளரின் மனைவி. அவர் முதலையின் இருப்பிடத்துக்குள் இறங்கி உயிரை பணியம் வைத்து சிறுவனை மீட்டார். சம்பவம் கடந்த வியாழக்கிழமை இங்கிலாந்தில் நடந்தது. 3 வயது சிறுவன் தமது குடும்பத்தினருடன் விலங்கியல் தோட்டத்துக்கு சென்றதாக சொல்லப்பட்டது. முதலைகளின் இருப்பிடத்தில் சிக்கிக் கொண்டதால் அவனுக்கு கடும் காயங்கள் ஏற்பட்டன. சிறுவனுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது. விகாரம் தொடர்பில் சிறுவனை கொலை செய்ய முயன்றதாக சந்தேகப்படும் 30 வயது நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறுவனுக்கும் அவருக்கும் முன் அறிமுகம் இல்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தார்கள். அந்த நபருக்கு கற்றல் குறைபாடு இருந்ததாக தெரிகிறது. அவர் தமது பராமரிப்பாளர்களுடன் விலங்கியல் தோட்டத்துக்கு சென்றுள்ளார். கைதுக்கு பிறகு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வாகனம் ஓட்டிகள் பொதுவாக சிவப்பு விளக்கை மீறி ஓட்டிச் சென்றால் அவர்களுக்கு கண்டனமே காத்திருக்கும். சீனாவில் விதிமுறைகளை பொருட்படுத்தாத டாக்ஸி ஓட்டுநருக்கு பாராட்டு மழை பொழிகிறது. காரணம், அவர் ஒரு உயிரை காப்பாற்றிய விதம் அதற்கு காரணம். ஹபே மாநிலத்தில் காய்ச்சலால் அவதிப்பட்ட சிறுமி வீட்டிலே நினைவிழந்தார். எங்கும் போக்குவரத்து நெரிசல், அவசர மருத்துவ சேவை வாகனம் வருவதற்கு 20 நிமிடங்களுக்கு மேலாகும். காத்திருக்க முடியாத குடும்பத்தார் வேறு வழியில்லாமல் டாக்ஸியில் செல்ல முடிவெடுத்தார்கள். சிறுமி இக்கட்டான் இருப்பதை அறிந்த டாக்ஸி ஓட்டுநர் வாங்டோவ் உதவிக்கு வந்தார். அவர் சிவப்பு விளக்கு சமிக்கையை பொருட்படுத்தாமல் மருத்துவமனையை நோக்கி விரைந்தார். மருத்துவமனைக்கு அருகில் போக்குவரத்து நெரிசல் மோசமானது. உடனே வாகனத்தில் இருந்து இறங்கி சிறுமியை மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்ல முனைந்தார். வழியில் மின்சைக்கிள் ஓட்டுநரின் உதவியோடு சிறுமியை மருத்துவமனையில் சேர்த்தார். சிகிச்சைக்கு பிறகு சிறுமிக்கு ஆபத்தில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. வாங்குக்கு பரிசளிக்க சிறுமியின் குடும்பத்தினர் பலமுறை முயன்றும் அவர் பரிசை ஏற்க மறுத்தார். அவரின் தன்னலமற்ற செயலை பாராட்டி வாங்கின் டாக்ஸி நிறுவனம் அவருக்கு 1000 யுவான் 190 அமெரிக்க டாலர்ஸ் போனஸை வழங்கியுள்ளது. அலிபாபா பவுண்டேஷன் உள்ளூர் செய்தி நிறுவனமும் அவருக்கு 5000 யுவான் 740 அமெரிக்க டாலரை வாங்குக்கு பரிசாக அளித்துள்ளது. சீனாவின் JD.com நிறுவனத்தின் முன்னாள் துணைத் தலைவர் சாய்லே அரிய நரம்பு நோயான ALS நோயின் இறுதிக்கட்டத்தில் உள்ள போதும் நோயை குணப்படுத்தும் மருந்தை கண்டுபிடிக்க தொடர்ந்தும் போராடுகிறார். 48 வயதாகும் அவர் 7 ஆண்டுகளாக இந்த நோயுடன் வாழ்ந்து வருகிறார். தற்போது அசையவோ பேசவோ முடியாத நிலையில் கண் அசைவை கண்காணிக்கும் தொழில்நுட்பத்தின் மூலம் மட்டுமே கணினியில் தட்டச்சு செய்து பணியாற்றுகிறார். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார். மரணம் மட்டுமே என்னை இந்த ஆராய்ச்சியில் இருந்து நிறுத்தும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ALS ஆராய்ச்சிக்காக அவர் 100 மில்லியன் யுவானுக்கு அதாவது 15 மில்லியன் டாலருக்கு மேல் நன்கொடை அளித்துள்ளார். பல நிதி நிறுவனங்களையும் ஆய்வு கூடங்களையும் நிறுவியிருக்கிறார். சாய்லேயின் மனைவியும் சமூக ஊடகங்களில் ஆராய்ச்சிக்கு நிதி திரட்டி வருகிறார். சாய்லே மன உறுதி சீன சமூக ஊடகங்களில் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. தவறாக தயார் செய்யப்பட்ட பாலை அருந்திய 3 மாத குழந்தை மூச்சு திணறலால் அவதிப்பட்டிருக்கிறது. குழந்தையின் பெற்றோர் குடிநீருக்கு பதிலாக காய்கறி சாற்றை கொண்டு பால் கலந்தார்கள். காய்கறி சாற்றில் அதிக சத்து இருக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அதுவே அந்த குழந்தைக்கு நஞ்சாக மாறியது. பாலை குடித்த பிறகு குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடல் ஊதா நிறமானது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டது. பதைபதைக்க வைக்கும் அந்த சம்பவம் சீனாவில் நடந்தது. 2 நாள் சிகிச்சைக்கு பிறகு குழந்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காய்கறிகளை அதிக நேரம் கொதிக்க விட்டால் சாற்றில் நைட்ரோ ரசாயனத்தின் அளவு அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். குழந்தையின் உறுப்புகள் முழுமையான வளர்ச்சி அடையாத நிலையில் மிதமிஞ்சிய நைட்ரேட் ஆபத்தாக மாறிவிடுகிறது. விதவிதப்பான நீரில் பால் மாவை கலப்பதே நல்லதென்று மருத்துவர்கள் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார்கள். பிரான்சில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை குறிவைத்து குடியிருப்பு ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் பல கோடி யூரோ மதிப்பிலான உலகப் புகழ் பெற்ற பிகாசோவின் ஓவியத்தை போலீசார் கைப்பற்றினார்கள். ஐரோப்பிய நாடான பிரான்சின் தலைநகர் பாரிஸின் கிழக்கே உள்ள சாம்பிக்னி சுமார்னே என்ற பகுதியில் ஒரு குடியிருப்பில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நீதிமன்ற உத்தரவின் கீழ் சோதனை நடத்தினார்கள். எதிர்பாராத விதமாக அங்கு கலைப்போக்கிசம் ஒன்றை போலீசார் கண்டெடுத்தார்கள். சட்டவிரோத பொருட்களுடன் சிறந்ததொரு கலைப்படைப்பும் இருந்தது அதிகாரிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதைத் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட ஓவியம் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் கண்டெடுக்கப்பட்டது ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஓவியரான பிகாசோவின் உண்மையான படைப்பு அது என்று தெரிய வந்தது. இருந்தாலும் அந்த ஓவியத்தின் தலைப்பு, அதன் மதிப்பு மற்றும் அதன் பின்னணி குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. தலைப்பகுதியில் ஒன்றாக இணைந்த நிலையில் பிறந்த இரட்டை சகோதரிகள் 20க்கு மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 60க்கு மேற்பட்ட வைத்திய நிபுணர்கள் பங்கேற்ற AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடத்தப்பட்ட அதிநவீன அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுள்ளார்கள். நைஜீரியாவில் 2023 மண்டையோடுகள், மூளை திசுக்கள் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவை ஒன்றாக இணைந்த நிலையில் பிறந்த மேர்சி மற்றும் குட்னஸ் ஆகிய இந்த இரட்டையர்களுக்கு மொத்தம் சுமார் 40 மணி நேரம் நீடித்த 4 கட்டங்கள் கொண்ட சிக்கலான அறுவை சிகிச்சை செயல்முறை மேற்கொள்ளப்பட்டது. மிகவும் சிக்கலான இந்த அறுவை சிகிச்சையை மிக துல்லியமாக மேற்கொள்வதற்காக வைத்தியர்கள் செயற்கை நுண்ணறிவு, முப்பரிமாண வடிவமைப்பு, மெய்நிகர் உண்மை மற்றும் மேம்படுத்தப்பட்ட உண்மை ஆகிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முன்கூட்டியே திட்டமிட்டு பயிற்சி செய்தார்கள். இதன் இறுதி பிரிவு அறுவை சிகிச்சையானது அபுதாபியில் உள்ள ஷேக் ஹலீபா மருத்துவ நகரத்தில் குழந்தைகளுக்கான நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் நூரல் ஒவாஸ் ஜிலானி மற்றும் பிரிட்டனைச் சேர்ந்த ஜெமினி அன்வைண்ட் என்ற தொண்டு நிறுவனத்தின் தலைமையில் இந்த அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது. தற்போது முற்றிலும் குணமடைந்துள்ள இந்த இரட்டையர்கள் நைஜீரியாவில் உள்ள தங்களது வீட்டுக்கு திரும்பியுள்ளார்கள். உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகளுக்கு ஆதரவாக மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்த அறுவை சிகிச்சை ஒரு முக்கிய மைல்கல் என்று வைத்திய நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கியூபா புரட்சியின் நாயனாக தனது நாட்டில் போற்றப்பட்டவரும் ஃபிடல் காஸ்ட்ரோவின் ஆரம்பகால துணைகளில் ஒருவரான ராமிரோ வால்டேஸ் தனது 94வது வயதில் காலமானார். ஜனாபதி மிகுவல் டயஸ் கானல் நேற்று சமூக ஊடகங்களில் இதனை தெரிவித்தார். இறப்புக்கான காரணத்தை அவர் குறிப்பிடவில்லை. 1959 காஸ்ட்ரோவின் கிளர்ச்சியாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியதை தொடர்ந்து பல தசாப்தங்களாக உயர்மட்ட அரசு அதிகாரியாக திகழ்ந்த வால்டஸ் குடியரசின் நாயகன் மற்றும் புரட்சியின் தளபதி ஆகிய கௌரவ பட்டங்களை வைத்ததோடு 2019 வரை ஆளும் கியூப கம்யூனிஸ்ட் கட்சியின் சக்தி வாய்ந்த அரசியல் பணியகத்தின் உறுப்பினராகவும் கடமையாற்றியிருந்தார். 1932 ஏப்ரல் 28ஆம் தேதி பிறந்த வால்டஸ் புல்ஜென்சியா படிஸ்டாவின் அரசாங்கத்துக்கு எதிரான 1953 கிளர்ச்சியை தொடக்கி வைத்த முன்காடா ராணுவ முகாம் மீதான தாக்குதலின் போது ஃபிடல் காஸ்ட்ரோவுடன் இணைந்து போராடிய போது அவருக்கு வயது வெறும் 21 வயதுதான். காஸ்ட்ரோவுடன் மெக்சிகோவில் நாடு கடத்தப்பட்ட நிலையில் வாழ்ந்த அவர் 1956 கிரென்மா என்ற படகில் கியூபாவுக்கு சென்று கிளர்ச்சியை மீண்டும் தொடங்கிய 82 பேரில் ஒருவராகவும் அதில் உயிர் பிழைத்த வெறும் 12 பேரில் ஒருவராகவும் அவர் திகழ்ந்தார். உயிர் பிழைத்த அந்த 12 பேரில் 2016 காலமான காஸ்ட்ரோ அவரது இளைய சகோதரரும் பின்னர் ஜனாதிபதியாகவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராகவும் பொறுப்பேற்ற ரவுல் காஸ்ட்ரோ மற்றும் பொலிவியாவில் கிளர்ச்சியை தொடங்க முயன்ற போது 1967 சுட்டுக் கொல்லப்பட்ட அர்ஜென்டினா புரட்சியாளர் எனாஸ்டோ செகுவரா ஆகியோரும் அடங்குவார்கள். வால்டஸ் கிழக்கு கியூபாவின் சியரா மெஸ்டா மலைப்பகுதியில் காஸ்ட்ரோ சாதர்களுடன் இணைந்தார். அங்கு அவர் குயவராவின் துணைத் தளபதியாக பணியாற்றினார். 1959 ஜனவரி 1 பரிஸ்டா நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முந்தைய இறுதிக்கட்ட நாட்களில் நடைபெற்ற தீர்க்கமான சாண்டா கிளாரா போரில் அவர் செகுவராவுடன் இணைந்து போராடியிருக்கிறார். பின்னர் பிடல் காஸ்ட்ரோ அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்புக்கு அவர் தலைமை தாங்கினார். காஸ்ட்ரோ மற்றும் செகுவராவிடம் காணப்பட்ட ஈர்க்கும் ஆளுமை பண்பு வால்டேஸிடமும் இருந்தது. அவர்களைப் போலவே அவரும் அதிகார மையங்களில் ஒலிஃப் பச்சை நிற ராணுவ சீருடையை அணிந்து வந்தார். புரட்சி காலத்தில் தான் வளர்க்க தொடங்கிய லியோன் ட்ரோஸ்கி பாணியிலான தாடியை அவர் தனது வாழ்நாள் இறுதி வரை பராமரித்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி விளையாட்டுச் செய்திகளில், சென்னையில் நடைபெற உள்ள ஜூ 19 இந்திய இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 3 சர்வதேச ஆட்டங்களை பொதுமக்கள் இலவசமாக காணலாம் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மகளிர் டி20 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 18 ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவை நேற்று வென்றது. முதலில் இந்தியா 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 158 ஓட்டங்களை சேர்க்க, தென்னாப்பிரிக்கா 19.1 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழந்து 161 ஓட்டங்களை எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது. சர்வதேச டி20 போட்டிகளில் இந்திய அணியின் கேப்டன் கர்மன் பிரீத் கவுர் புதிய வரலாறு படைத்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி 200வது சர்வதேச டி20 போட்டியாகும். சர்வதேச டி20 கிரிக்கெட் வரலாற்றில் 200வது போட்டியில் விளையாடும் முதல் நபர் ஆடவர் மகளிர் என்ற வரலாற்று சாதனையை கர்மன் பிரீத் கவுர் படைத்திருக்கிறார். FIH நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் சார்பில் 8 நாடுகள் பங்கேற்ற நேஷன்ஸ் ஹாக்கி போட்டி நியூசிலாந்தின் ஒக்லாந்தில் நடைபெற்றது. இதன் இறுதியாட்டத்துக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் தகுதி பெற்றன. நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் போட்டியை நடத்திய நியூசிலாந்தை 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியா வீழ்த்தியிருக்கிறது. FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 4 முறை சாம்பியனான ஜெர்மனி 3வது அணியாக நோக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறியது. நெதர்லாந்து ஜப்பான் அணிகள் தங்களின் முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றன.
2: அட்லாண்டாவில் உள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் ஸ்பெயின் சவுதி அரேபிய அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் ஸ்பெயின் 4-0 என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபியாவை வீழ்த்தி தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்தது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற பெல்ஜியம் ஈரான் அணிகள் இடையேயான லீக் ஆட்டத்தில் கடைசி வரை இரு அணிகளும் கோல் போடாததால் போட்டி சமனில் முடிந்தது. கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டும் சோபிக்க முடியாததால் இரு அணிகளுக்கும் தலா 1 வழங்கப்பட்டது. ஹெச் பிரிவில் மியாமியில் நடைபெற்ற உருகுவே கேப் வெர்டே அணிகள் இடையிலான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமனில் முடிந்தது.
1: இன்றைய நாணயமாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினுடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 இலங்கை பிரமதியில் 382.43%, இந்திய பிரமதியில் 108.16%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 333.83%, இந்திய பிரமதியில் 94.41%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 412.86%, இந்திய பிரமதியில் 116.76%, 1 ஐக்கிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 440.94%, இந்திய பிரமதியில் 124.69%, 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.28%, இந்திய பிரமதியில் 66.54%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம்.

நிறைய கலைஞர்களின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் வார வாரம் இந்த நேரத்தில் ஒலிக்கிறது சங்கமம். சங்கமத்துக்காக காத்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்கள்.

0: வைக்க முதலில் தருவது குரலோவியம். முக்காலவும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரலோவியத்தில் இன்று அதிகாரம் 97 மானம் என்ற தலைப்பிலே வருகின்ற பாடல் 967 ஒட்டார்வின் சென்றொருவன் வாழ்தனின் அந்த நிதியே கெட்டான் எனப்படுதல் நன்று. ஒட்டார்வின் சென்றொருவன் வாழ்தனின் அந்த நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று.
1: ஓரிடத்தில் அமர்ந்து உபதேசம் செய்வதற்கோப்ப ஏதோ ஒரு அறிவுரை கோத்தினை எழுவதை போல் அல்லாமல் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று மக்கள் அமைத்துக் கொண்டுள்ள வாழ்க்கை முறைகளை கண்டு கேட்டு உணர்ந்து ஒரு உயர்ந்த வாழ்க்கை நெறியையே குரல் வாயிலாக வழங்கிய பெருமை வள்ளுவருக்கு உண்டு. அவ்வாறு அவர் நடத்திய பயணத்தில் ஒரு நாள் பாலூர் எனும் பழம் தமிழூர் ஒன்று அவரது காலடிகள் பதியும் பேட்டினை பெற்றது. அவ்வூரில் அழகடியான் என்னும் ஒரு தமிழ் ஆர்வம் கொண்டு வள்ளுவரை அவன் இல்லத்திற்கு அழைத்துச் சென்றான். விருந்து செல்லுமாறு வேண்டினான். வள்ளுவரும் அதற்கு இணங்கினார். விருந்துக்கான ஏற்பாடுகளை அழகடியானின் துணைவி அடுக்கலையில் செம்மியாக செய்து கொண்டிருந்தாள். கூடத்தில் அமர்ந்து சிந்தனை தேங்கிய முகத்துடன் விளங்கிய வள்ளுவரிடம் அழகடியான் உரை நிகழ்த்தி கொண்டிருந்தான். அழகடியானின் தமிழ் பெற்று புறம் அனைத்தையும் வியந்து பாராட்டினார் வள்ளுவர். தான் கொண்டுள்ள தமிழ் உணர்வையும் தனக்குள்ள ஆற்றலையும் பழித்து கூறுவதையே தொழிலாக கொண்டிருந்த ஒருவன் அந்த ஊரில் பெரும் செல்வந்தராக திகழ்கிறான் என்ற செய்தியை அழகடியான் கூறினான். பெரும் செல்வம் அவனுக்கு வாய்த்த விதம் எவ்வாறு எப்போது என கேட்டார் வள்ளுவர். அது பெரிய கதை என தொடங்கி அழகடியான் சுருக்கமாகவே சொல்லி முடித்தான். வளமற்று வறுமை மிஞ்சி வாழ்ந்து வந்தான் அந்த புது செல்வந்தன். திடீரென ஒரு நாள் கண்டெடுத்தான் பெரும் புதையல். அந்த புதையலை அவனுக்கே உரிமையாக்கி கொண்டான். மாட மாளிகை கூட கோபுரம் என்ற வகையில் செழித்து சிரிக்கிறது இப்போது. இத்தகு வளத்திற்கு அவன் சொந்தக்காரனாவதற்கு முன்பே எனக்கும் அவனுக்கும் பகை உண்டு. இப்போது அந்த பாலூரில் அவன்தான் கொடிகட்டி வாழ்கிறான். இப்படி செய்தி சொல்லி முடித்தான் அழகடியான். அளவற்று வளம் பொருந்திவிட்ட காரணத்தாலேயே உன் அறிவு செல்வத்தை அவன் வீழ்த்திவிட முடியுமா என்ன அஞ்சிக்க என்றார் வள்ளுவர். ஆனால் அழகடியானோ வள்ளுவரை பார்த்து ஏதோ இழுத்தாற் போல் கூறலுற்றான். பெருமகனாரே, எதற்காக அந்த செல்வனின் பகையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நானும் ஆழ்ந்து சிந்திக்கலானேன். என் துணைவியும் கூட அப்படித்தான் கருதினாள். இதற்கிடையே அந்த செல்வனிடமிருந்து எனக்கு ஓர் அழைப்பும் வந்தது. அதனை தட்டி கழிக்க மனமின்றி சென்றேன். ஆனால் முதல் நாள், இரண்டாம் நாள், மூன்றாம் நாள், இப்படி 3 நாட்கள் காத்திருந்தும் அவனை சந்திக்க இயலவில்லை. நாளை வரச்சொல் என்ற பதில் எனக்கு அளிக்கப்பட்டது. இறுதியாக ஒரு நாள் அவனை சந்திக்கும் வாய்ப்பும் பெற்றேன். ஒரு தட்டு நிறைய தங்க நாணயங்களை எனக்கு வழங்குமாறு அங்கிருந்த ஒருவனுக்கு ஆணையிட்டான். பெற்றுக் கொண்டேன். என் தமிழ் அறிவாட்டலை பயன்படுத்தி அந்த செல்வந்தனை குறித்து அரியதூர் நூல் ஒன்று நான் எழுத வேண்டும் என கூறினான். அழகடியானின் பேச்சை பொறுமையுடன் கேட்டுக் கொண்டிருந்த வள்ளுவர் அவனை பார்த்து, இதுவரை நீ எனக்கு சித்தரித்து காட்டியுள்ள மனிதனை பற்றி என்னால் ஒன்றும் புரிந்து கொள்ள முடியவில்லையே. முதலில் உமக்கு பகைவன் என்று கதையை தொடக்கினீர். தமிழுக்கு பகைவன் என்று குறித்து காட்டினீர். இப்போது தங்க நாணயங்களை வாரி கொடுத்து நூல் எழுத சொல்லியிருக்கிறான் என்கிறீர். அந்த நூலை எழுத தொடங்கி விட்டீரா இல்லையா என்று விழிகளை அகல விரித்தவாறு கேட்டார் வள்ளுவ பெருந்தகையே. அதற்குத்தான் தங்கள் துணையை நாடுகிறேன். அந்த நூலின் மைய கருத்தாக எதனை கொள்ளலாம் என்று தங்களிடம் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். பகைவனாக இருந்தும் அவன் என்னிடம் காட்டிய பரந்த மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டு நூலை எழுதி முடிக்கலாம் அல்லவா? அழகடியானின் இந்த கேள்விக்கு வள்ளுவர் சிரித்துக் கொண்டே பதிலளித்தார். பகை கொண்டோர் பகை நீக்கி உறவாடுவதை நான் பாராட்டக்கூடியவன். ஆனால் உம்மிடம் உம் இருவரிடையே இருந்த பகை ஒரு தட்டு தங்க நாணயத்தால் அளவா தீர்க்கப்பட்டிருக்கிறது. செல்வந்தனின் பரந்த மனப்பான்மை இது காட்டுவது போல் தோன்றினாலும் முற்றிலும் உமது இழித்தன்மையே இது புலப்படுத்துகிறது. அழகடியான் அவர்களே, பகைவனை சேர்த்து வாழ்க்கையை வளப்படுத்திக் கொள்வதை காட்டிலும் அவ்வாறு அந்த பகைவனை தொழுது தொடராத காரணத்தாலேயே ஒருவன் அழிந்தான் என கூறப்படுவது பெருமை உடையதாகும் என்று ஒரு குரல் எழுதுவதற்கான உணர்வை உமது வாழ்க்கை எனக்கு ஏற்படுத்தி உதவியுள்ளது. நன்றி, வருகிறேன். இவ்வாறு கூறிக்கொண்டே வள்ளுவர் புறப்பட்டார். அழகடியான் சோர்ந்த முகத்துடன் விருந்துண்டு செல்க என வேண்டி நின்றான். விரும்பவில்லை, நன்னித்திடுக என்று பதில் உறுத்திவிட்டு வள்ளுவர் வேகமாக வெளியேறினார். இந்த சிறிய கற்பனை கதைக்கான சிறப்புமிகு குரல் இதோ. ஒட்டார் பின் சென்றொருவன் வாழ்தனின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. மானம் என்ற தலைப்பில் அதிகாரம் 90

0: அரசு லாச்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூபாய் பரிஸ் பற்று தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. அழைக்கின்றது வன்கூவரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நம்பு பொருட்கள் பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். ஆயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நேரடிய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். நேரடிய தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0778 882 40 39 அல்லது 604 375 0055. நேரடிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். சூரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், மங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை பிரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொண்டு புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அதோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கவுன்சில் 58 2005 சூரத். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0044 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0779 230 80 04.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடம் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபா.

நேசிப்பவர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடுமாறன்.

ஈழத்தில் போர்நிறுத்தம் அமுலுக்கு வந்த பிறகு 2003 ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளேட்டில் ஜே.என். தீக்ஷித் ஒரு கட்டுரை எழுதினார். அதில் இலங்கையில் நடக்கும் சமாதான பேச்சுவார்த்தைகளை இந்தியா ஆதரித்துக் கொண்டே இலங்கை அரசுக்கு அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் தீவிரமான உதவிகளை செய்ய வேண்டும், அப்போதுதான் இலங்கை அரசு பலமானிலிருந்து விடுதலை புலிகளோடு பேச முடியும் என்று எழுதினார். 2004 மே முதல் வாரத்தில் இந்துஸ்தான் டைம்ஸ் நாளேட்டுக்கு அளித்த பேட்டியிலும் ஜே.என். தீக்ஷித் இதையே வலியுறுத்தினார். ஜே.என். தீக்ஷித் வெளியுறவுத்துறையின் முக்கிய அதிகாரி, இலங்கையில் இந்தியாவின் தூதுவராகவும் இருந்தவர், ராஜீவ்காந்தியோடு நெருக்கமாக இருந்தவர். ஆக ஈழப் பிரச்சனையில் உளவுத்துறையின் தலையீடு என்பது இலங்கைக்கு ஆதரவாகவே இருந்தது. விடுதலை புலிகளுக்கு எதிராக அப்போது உளவு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட மற்றொரு அமைப்பு ஈழத் தேசிய ஜனநாயக விடுதலை முன்னணி என்று அழைக்கப்படும் ENDLF. இந்த அமைப்பை உருவாக்கியது யார், எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த ஃப்ரண்ட்லைன், சண்டே லீடர் போன்ற பத்திரிகைகளில் தொடர்ந்து ஆய்வு கட்டுரைகளை எழுதி வரும் செய்தியாளர் மறைந்த DPS ஜெயராஜா கட்டுரையிலிருந்து இதற்கு விடைபெற முடியும் என்று அவர் எழுதுகிறார். ENDLF உருவான கதை மிகவும் சுவியானது. இதன் தலைவராக உள்ள பரந்தன் ராஜன் என்பவர் ஆரம்பத்தில் புலட் அமைப்பில் இருந்தார். லெபனான் நாட்டுக்கு போய் பயிற்சி பெற்றவர். இவர் புலட்டில் ராணுவ தளபதி பதவியை எதிர்பார்த்தார். ஆனால் புலட் தலைவர் உமாமேஸ்வரன் அந்த பதவியை வேறு ஒருவருக்கு கொடுத்ததால் பரந்தன் ராஜன் வெறுப்படைந்து தனது ஆதரவாளர்களுடன் வெளியேறினார். இப்படி வெளியேறிய குழுவினரும் ஏற்கனவே டெலோ EPLF அமைப்புகளிலிருந்து அதிருப்தியுற்று வெளியேறிய குழுவினரும் இணைந்து 3 நட்சத்திரங்கள் என்ற பெயரில் ஒரு குழுவை உருவாக்கினார்கள். 3 அமைப்புகளின் அதிருப்தியாளர்கள் உருவாக்கிய குழு என்பதால் 3 நட்சத்திரம் என்று பெயர் சூட்ட பெற்றது. அதற்கு பின் புலட்ட அமைப்பிலிருந்து ஈஸ்வரன் என்பவர் தலைமையில் மற்றொரு அதிருப்தி குழு விலகியது. அதேபோல் EPLF அமைப்பிலிருந்து டக்ளஸ் தலைமையில் ஒரு குழுவும், ஆக 2 குழுக்கள் விலகின. அப்போது ரோ 1987 3 நட்சத்திர அமைப்பையும் டக்ளஸ் ஈஸ்வரன் தலைமையிலான குழுக்களையும் ஒன்றாக்கி ENDLF என்ற அமைப்பை உருவாக்கியது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்துக்கு பிறகு பரந்தன் ராஜனிடமிருந்து டக்ளஸ் தேவானந்தா விலகி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி EPDP என்ற அமைப்பை தனியே ஏற்படுத்திக் கொண்டார். இதனால் ENDLF பரந்தன் ராஜனின் முழு கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. இதுதான் ENDLF தோன்றிய கதை. இந்த அமைப்பை உருவாக்கியது இந்தியாவின் ரோ உளவு நிறுவனம் தான். பின்னர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இது பற்றிய வாதம் வந்தது. உளவு நிறுவனங்கள் இப்படி போட்டி குழுக்களை உருவாக்கி சகோதர யுத்தங்களை தொடக்கி வைத்ததை காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், CPI கட்சிகள் கண்டிக்க முன்வரவில்லை. முறைகேடாக கப்பல்களிலும் விமானங்களிலும் ஏற்றி இந்தியாவுக்கு உளவு நிறுவனங்கள் போட்டி குழுக்களை கொண்டு வந்ததை கண்டிக்கவில்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விடுதலை புலிகள் சுதந்திரமாக நடமாடுகின்றார்கள் என்ற பாத்தன ஏடுகளின் குரலையே இவர்கள் எதிரொலித்தார்கள். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி, ரோ உளவு நிறுவனம் தான் இந்த குழப்பங்களை உருவாக்குகிறது, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே மோதலை உருவாக்குவதே ரோவின் நோக்கமாக இருக்கிறது, எனவே இதில் பிரதமர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஈழ தமிழ் குழுக்களிடையே கடந்த காலங்களில் பல்வேறு குழுக்களை உருவாக்கியதற்கு ரோதான் காரணமாக இருந்தது. இப்போது அதே வேலையை மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே செய்து கொண்டிருப்பதாக வெளிப்படையாகவே அவர் குற்றம் சாட்டினார். விடுதலை புலிகளுக்கு எதிராக உளவு நிறுவனங்களின் கருத்துக்களை எதிரொலித்து தொடர்ந்து கட்டுரைகளை வெளியிட்டு வரும் ஃப்ரண்ட்லைன் மாதம் இருமுறை ஆங்கில பத்திரிகை 22/6/2002 இதழில், அதாவது கருணா விலகுவதற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பே, ஒரு கட்டுரையை வெளியிட்டது. அதில் என்ன தெரிவிக்கப்படுகிறது என்றால், உண்மையில் விடுதலை புலிகள் அமைப்பில் கருணா கிழக்கு மாநிலத்தை சார்ந்தவராக இருந்தும் சக்திமிக்க தலைவராக உருவாக்கி வருகிறார். பிரபாகரனையும் மிஞ்சும் தலைவராகவும் அவர் வர முடியும். ஒரு நாள் பிரபாகரனிடத்திலே கருணா இப்படி சொல்லும் நிலை வரலாம், நான் கிழக்கு பகுதியை பார்த்துக் கொள்ளுகிறேன், நீங்கள் வடக்கு பகுதியை பார்த்துக் கொள்ளுங்கள். விடுதலை புலிகள் இயக்கம் ஈழத்தமிழர்களின் ஒரே பிரதிநிதி அல்ல என்ற கருத்தை உருவாக்கிட வேண்டும் என்பதே உளவு நிறுவனங்களின் முக்கிய இலக்கம் செயல்பாடும். போட்டி குழுக்களை உருவாக்கி விடுதலை புலிகளுக்கு எதிராக நிறுத்தும் முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் விடுதலை புலிகள் இயக்கத்தையே பிளக்கும் அடுத்த திட்டத்தை தொடக்கினார்கள்.
மாத்தையாவை தொடர்ந்து கர்ணா உருவாக்கப்பட்டார். கிழக்கு பகுதி கர்ணாவின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதென்றும் விடுதலை புலிகளால் கர்ணாவை எதிர்கொள்ள முடியாதென்றும் தொடர்ந்து ஊடகங்கள் வழியாக பிரச்சாரங்களை கட்டவிழ்த்து விட்டன உளவு நிறுவனங்கள். இதற்கு சான்றாக ஒன்றை குறிப்பிடலாம். ஈழத்தமிழர்களுக்கான பல்வேறு அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. விடுதலை புலிகள் தான் ஈழத்தமிழர்களின் ஒரே பிரதிநிதி என்று இந்த கூட்டமைப்பு அறிவித்ததோடு 2004 நடந்த பொது தேர்தலில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தியது. அப்போது உளவுத்துறை கர்ணாவுக்கு ஒரு திட்டத்தை தீட்டிக் கொடுத்தது. அதன்படி மட்டக்களப்பு மாவட்டம் மற்றும் அம்பாறையில் தேர்தலில் நிறுத்தப்பட்டுள்ள தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்கள் பெரும்பாலானோர் விடுதலை புலிகளுக்கு எதிரானவர்கள் என்றும் அவர்கள் கர்ணாவையே ஆதரிக்கிறார்கள் என்றும் கர்ணா குழு அறிவித்தது. கர்ணா குழுவின் அதிகாரபூர்வ பேச்சாளரான வரதன் பத்திரிகையாளர்களிடம் பேட்டி அளித்தார். தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டன. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிளவுபடுத்தி ஒரு பிரிவினரை கர்ணாவுக்கு ஆதரவாக மாற்ற உளவுத்துறையும் ஊடகங்களும் மேற்கொண்ட முயற்சிகள் படுதோல்வி அடைந்தன. அவர்கள் எதிர்பார்த்தது போல் எதுவுமே நடக்கவில்லை. கர்ணா குழுவை உருவாக்கியவுடன் அதன் விளைவுகள் பற்றி ஆராய்வதற்கு ஒரு நாள் கருத்தரங்கம் ஒன்று சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. உளவுத்துறை முன்னாள் அதிகாரி ராமன் தலைமையிலான பார்வையாளர்கள் ஆய்வு மையம் என்ற அமைப்பின் பெயரில் உளவு நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது அந்த கருத்தரங்கம். அதை துவக்கி வைத்து பேசியவர் இந்துராம் அவர்கள். கர்ணா பிரிந்து விட்டதால் பெரிய விளைவுகள் ஏற்படும். விடுதலை புலிகள் இனி மிகவும் பலவீனமாகி விடுவார்கள். வடக்கு கிழக்கு மாநிலங்களில் பிரிக்கவே கூடாது என்ற கருத்துக்கு அரசியல் அரங்கில் பலத்த அடி விழுந்துள்ளது. இனி வடக்கும் கிழக்கும் ஒரே பகுதியாக இணையப்போவதே இல்லை. ஸ்ரீலங்காவை ஜனநாயக பாதையில் கொண்டு செல்வதற்கு இந்த பிளவு ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்கும். கர்ணாவின் பிளவால் தமிழீழத்துக்கான ஆயுதப் போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது என்று உளவுத்துறை நடத்திய அந்த கருத்தரங்கில் தனது உள்ளத்து ஆசைகளையெல்லாம் இந்திராம் கொட்டினார். ENDLF குழுவினரும் அதன் தலைவர் பரந்தன் ராஜனும் 1990 முதல் இந்தியாவில் எந்த பிரச்சனையும் இன்றி பாதுகாப்பாக இருந்து வருகிறார்கள். காரணம், இந்த குழுவை உருவாக்கியதே ரோ உளவு நிறுவனம்தான். புதுடில்லியின் முழுமையான கட்டுப்பாட்டின் கீழ் இந்த அமைப்பு இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் கொண்டுள்ள இந்த அமைப்பு அண்மை காலமாக கர்ணா குழுவுடன் இணைந்து நிற்பதால் புதிய குழப்பங்கள் உருவாகிவிட்டன. இதனால் இவர்களுக்கு விடுதலை புலிகளால் ஏதேனும் ஆபத்து நேரிடலாம் என்பதால் ENDLF குழுவின் முன்னணி தலைவர்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு தமிழகத்தில் எளித ஆட்சியின் போது கீப்பிரிவு போலீசார் அவர்களை கைது செய்து சிறையில் வைத்தார்கள். இவ்வாறு DPS ஜெயராஜ் குட்டை உடைத்திருக்கிறார். 1981 ரோ அதிகாரியான உன்னிகிருஷ்ணன் கொழும்பில் ரோவுக்காக வேலை செய்த போது அமெரிக்க தூதரக அதிகாரி ஒருவருடன் நட்பு கொண்டார். இருவரும் நெருக்கமாகி பல ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபட்டார்கள். பல பெண்களுடன் பாலியல் உறவுகளை வைத்திருந்தார்கள். அப்போது அமெரிக்க தூதர் வழியாக இந்திய உளவுத்துறையின் செய்திகளை அமெரிக்க உளவு நிறுவனமான CIA அனுப்பி வந்தார். 1983 தமிழ் போராளி குழுக்களுடன் நேரடி தொடர்பு கொண்டிருந்த காலத்தில் அவர் ரோவின் அதிகாரி மட்டுமல்ல, CIA உளவாளி. தமிழ் போராளி குழுக்களின் செயல்பாடுகளுக்கு பொறுப்பேற்ற பிறகு அவர் ஸ்ரீலங்கா உளவுத்துறைக்கு நெருக்கமானார். கொழும்பில் அவருக்கு பல பெண்களுடன் இருந்த உறவை ஸ்ரீலங்கா உளவுத்துறை பயன்படுத்திக் கொண்டு உன்னிகிருஷ்ணனை தனது வலையில் சிக்க வைத்தது. ஒரே கட்டத்தில் ரோ CIA ஸ்ரீலங்கா உளவுத்துறைகளுடன் ரகசியமாக செயல்பட்டுக் கொண்டும் அதே காலத்தில் ஈழத்தமிழ் போராளி குழுக்களுடனும் நேரடி தொடர்பு கொண்டு செயல்பட்டுள்ளார். 1985 சென்னையில் இவர் தமிழீழ போராளி குழுக்களுடன் தொடர்பு கொண்டிருந்த போது பம்பாயில் அமெரிக்காவின் பான் விமான சேவையில் வேலை செய்த ஒரு அமெரிக்க பெண்ணுடன் தொடர்பு ஏற்பட்டது. இந்த தொடர்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் உன்னிகிருஷ்ணனின் நண்பரான கொழும்பில் இருந்த அமெரிக்க தூதரக அதிகாரி. சென்னையில் இருந்து பம்பாய்க்கு பறந்து கொண்டு விமான பணிப்பெண்ணுடன் அடிக்கடி சிங்கப்பூருக்கு போய் உல்லாசமாக இருந்தார் உன்னிகிருஷ்ணன். இவர்கள் இருவரும் இணைந்த நிலையில் இருந்த படங்கள் எடுக்கப்பட்டன. ஈழத்தமிழர் பிரச்சனையில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள், இந்தியாவின் வெளியுறவுத்துறை முடிவுகள், ரோவின் திட்டங்கள் பற்றிய அனைத்து தகவல்களும் உன்னிகிருஷ்ணன் வழியாக ஸ்ரீலங்கா அரசுக்கு சொல்லப்பட்டு வந்தது. இதுபற்றி கொழும்பில் இந்திய தூதராக இருந்த ஏன் தீக்ஷித் தனது நூலான கொழும்பில் பணி என்பதில் குறிப்பிடும் போது, 1986 முதல் 6 நான் லலித் அத்துலத் முதலியுடன் இலங்கையில் செல்வாக்குள்ள அமைச்சராக அவர் இருந்த காலத்தில் நடத்திய உரையாடல்களில் அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்னை வியப்பில் ஆழ்த்தின.
இந்தியாவின் வெளிநாட்டுத்துறை அதிகாரிகள், உளவுநுறுவின அதிகாரிகள் இவர்களின் செயல்பாடுகள் பற்றி ஏராளமான தவறுகளை அவர் பகிர்ந்து கொண்டது என்னை வியப்பில் ஆழ்த்திவிட்டது. உடனே நான் இது பற்றி டெல்லிக்கு தகவல் கொடுத்தேன். அவ்வாறு அவர் எழுதியிருக்கிறார். இந்த தகவல்களை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்தது யார் என்பதையும் ஜி.என். தீக்ஷித் குறிப்பிடுகிறார். ஸ்ரீலங்காவுக்கு இந்த தகவல்களை கொடுத்தது எங்களது உளவு அமைப்பில் பணிபுரிந்த அதிகாரி உன்னிகிருஷ்ணன் தான். அவர் அமெரிக்க விமானப்பெண் ஒரு பெண்ணொருவர் மூலமாக அமெரிக்கர் வலையில் விழுந்து விட்டார். அவரது எதிர்மறையான நடவடிக்கைகள் 1986 மத்தியில் தெரிய வந்தது. தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. உன்னிகிருஷ்ணன் அமைதியாக்கப்பட்ட பிறகு ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா பற்றி கிடைத்து வந்த தகவல்கள் கடுமையாக குறைந்து விட்டன. ஸ்ரீலங்காவுக்கு உன்னிகிருஷ்ணன் தான் இரகசிய தகவல்களை கொடுத்தார் என்பது இதன் மூலம் உறுதியானது என்று எழுதியிருக்கிறார் ஜி.என். தீக்ஷித் அவர்கள்.

0: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம்.

0: பிறகு சியாச்சி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி கேட்டு இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்ததான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: அப்படி என்ன சியாச்சி கிட்ட சொன்னதும் தெரிய ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ், தேங்க்யூ.
2: உங்கள் கேவலம் சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நிலவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன், 93810 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: கன ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள். ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒளி ஒளி செய்திட நம்பி அலையுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.

அவன் மாறிட்டான். அங்கம் 12. பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள் ஜகர், கேது, கேமா, ஆக்கம் இயக்கம் டிஆர்டி

0: தம்பி கையோட ஆட்டு தெரியும், இந்த தெரியும் அடிக்குது
1: ഞങ്ങളില്ല.
2: சாப்பாடு
1: சரி ஓகே நான் மாறேன் இப்ப வாரம்.

0: ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆனா அத வந்து நீட்டு கொண்டு போனது சரியான சீரியஸ் ஆனா சிச்சி அவர் அங்கவே நிக்கிறாரு. இப்ப ரெண்டு நாள் இன்னும் பெரியல அவரு அது எனக்கு இந்த மசித்தான் எல்லாத்தன்றது என்ன என்னோட நல்ல விருப்பம். இப்ப ஒரு கொஞ்ச நாள் இப்போ இப்ப அங்க போய் நாங்க அங்க போயிட்டு வந்தோம் மலேசியா எல்லாம். அதுல இருந்து என்ன கண்ணுல காட்டக்கூடாது அது அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. வந்து பிறகு போகுது நீ சொல்றீங்க இப்ப எல்லாரும் அவன் ஆக்கிறதுக்கு தனி அதுவும் இந்த இவரோட மாமன் இந்த தங்கச்சியர் இருக்குது
1: அப்படியே அதெல்லாம் கிடக்குறாரு. ஐயோ நாம அடர்
2: மாடர்
1: மாடர் தெரியாது. பிள்ளைகளையும் கொண்டு போக விடாம ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ அனுபவிச்சுட்டு குளிச்சு பார்த்த அளவு தெரியாது.
3: மருந்து குடிக்காம
0: இருக்குது
3: விட்டவங்க
0: நீங்க பின்னரும் வீட்டில் இருந்து நான் ஒருக்கா போயிட்டு வரேன்.
3: சரி பாப்போம், நானும் பாலன் பிள்ளைகள் வந்த விட்டு போவோம். ஓ சரி, சாப்பிட போங்க. அப்பா வந்து இப்போ இதை சாப்பிட அனுப்பி பிள்ளைங்க கொடுத்தா கொடுக்கணும், உங்களுக்கு சாப்பிட போடுங்க.

0: நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம். அவன் மாறிட்டான் அங்கம் 12. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள் ஜெகன், கேது, கேமா, ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழதி.
1: மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
2: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
1: இப்பாடசாலையில் கல்வி கற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பேக் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரொய் பிலிப் ஜெரார்ட் பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 07 16 00 அல்லது 06 52 66 30 01. மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com.
3: செல்நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சாய் இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர்.
4: நீ சொல்லிவிட்டு எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
5: இருக்கோ. இந்த அழகித்தன மரக்கறிகளை நானும் போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொல்லலாம்? இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
4: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
5: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாஸ்டர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலாம்.
4: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாஸ்டர்ல நீ சொல்லிவிட்டு எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வரும்.
1: தரமான பொருட்களை தேடி அங்கு வைந்தாம் இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: வணக்கம். இன்று நிகழ்ச்சியில் வேர்ல்ட் ஆல்டர்னேட்டிவ் மீடியா, உலக மாற்று ஊடகம் என்ற தனியார் ஊடகத்தின் ஊடகவியலாளரான ஜார்ஜ் சிகிட்சன் மார்க் கன்சாலஸ் என்ற நிபுணரை பேட்டி கண்ட போது, அவர்கள் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெற்ற சில நிகழ்ச்சிகளை பற்றி உரையாடினார்கள். அவர்கள் கூறிய சில விடயங்களை தற்போது உங்கள் முன்வைக்கின்றேன்.
1: We are seeing a fully digital power structure of control for the control of the masses being basically green lit by 193 nations at the Pact of the Future, with the Pact for the Future, during the Summit of the Future with the United Nations, which people have seen a lot of countries getting together at the United Nations recently, but no one's really talking about what the major reason is. We see Lebanon and Israel, and we see all these other countries, Zelensky meeting at the United Nations. But what is more is the thing they just passed while everyone was distracted by war, by Diddy, or by all these other things that are obviously you need to talk about, but now there's this. Can you talk about what this Pact for the Future entails going forward and how dangerous it really is?
2: On the 22nd, on Sunday, the UN got together and through their secret procedures, meaning that they propose the new legislation, the new rules, the new agenda, whatever the case may be. So instead of going to a vote, it's just if you keep your mouth shut for a certain amount of time, then it immediately goes. That's how they backdoored and they got around what they were trying to do in May. But on crack, it's not just your digital ID for pandemic shutdown. I mean, this is at its core will be used to censor, to lock up, to redistribute the food to those that, as you mentioned, Agenda 2030, the chickens, they've been reducing the food supply. So we know that all this stuff is coming. But this is going to be total control, because if you even speak out, if you're a dissident, if you just say anything on Facebook, if you can be labeled for misinformation, and your complete digital ID, which no doubt will be tied to the CBDC that's coming. The IMF, just not coincidentally, everybody, not coincidentally, the IMF, just 7 days ago, put out, I think it's a 55-page CBDC adoption. Okay, and it's talking about inclusive strategies for intermediaries and, usury of the population. So all this stuff is connected, that your digital ID is going to be tied to your CBDC wallet. It's going to be tied to what you can and cannot do as far as travel, what you can and cannot eat. Everything that we've been talking about for a long time, it's come.
0: கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஐக்கிய நாடுகள் சபை சமிட் ஆஃப் தி ஃபியூச்சர், எதிர்கால உச்சி மாநாடு என்ற பெயரின் கீழ், The Pact for the Future, எதிர்காலத்திற்கான ஒப்பந்தம் என்ற பெயரில் ஒரு ஒப்பந்தத்தை 193 நாடுகளின் ஆதரவில் பாஸ் பண்ணியுள்ளது. அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஒரு இரகசியமான வழியில் இந்த ஒப்பந்தத்தை முன்வைத்து ஒரு குறிப்பிடப்பட்ட காலத்துக்குள் பெரும்பான்மையான நாடுகள் இதனை எதிர்த்து குரல் கொடுக்காவிட்டால் இது சர்வதேச நாடுகள் ஏற்றுக்கொண்ட ஒப்பந்தமாக மாறும். பிரபவிய ஊடகங்கள் நாம் வேறு நாடுகளின் யுத்தங்கள் பற்றியும் வேறு விடயங்களை பற்றியும் நாம் கவனம் செலுத்துமாறு அவற்றை முன்வைக்கும் அதே நேரத்தில் இந்த ஒரு முக்கியமான விடயத்தை மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் முன் கொண்டு வரவில்லை. இவ்வாறு போட்டியாளர் கூறி மார்க் கன்சாலஸை இந்த எதிர்காலத்திற்கான ஒப்பந்தம் பற்றி உங்களினால் கூற முடியுமா என்று கேட்டபோது அதற்கு பதிலளிக்கையில், இதையெல்லாம் நாம் மீண்டும் மீண்டும் பல தடவை இவர்கள் நம்மை அடிமைப்படுத்துவதற்காக எடுத்து வர நடவடிக்கைகள் என்று முன்பு கூறியிருந்தேன். அதாவது செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த ஒப்பந்தத்தை இரகசியமாக முன்வைத்து பெரும்பான்மையான நாடுகள் இவற்றுக்காக எதிர் குரல் கொடுக்காவிட்டால் இவை ஒப்பந்தத்தை சர்வதேச சட்டமாக மாற்றிக்கொள்ளுவார்கள். இது ஒரு பின்கதவு மூலமாக கொண்டு வரும் ஒரு சட்டமாகும். அதாவது பெரும்பான்மையான நாடுகள் மௌனமாக இருந்தால் இது ஒரு பின்கதவு மூலமாக கொண்டு வரப்பட்டு சர்வதேச சட்டமாக்கப்படுகின்றது. இவ்வாறே தங்களுடைய நிகழ்ச்சி நிரல்களை ஒரு சர்வதேச ஒப்பந்தமாக தந்திரமாக மாற்றிக்கொள்கிறார்கள். இது தொற்று நோய் சம்பந்தமான கூட்டுதல் மட்டுமல்ல, இது முற்றாக உண்மை கட்டுப்படுத்துவதாகும். அதாவது இவை செய்திகளை தணிக்கை செய்வதற்கு, தடை செய்வதற்கு, உணவு பொருட்களை கட்டுப்படுத்துவதற்கு, வங்கியில் பணம் எடுப்பதை கட்டுப்படுத்துவதற்கு, மேலும் பேஸ்புக் போன்றவற்றில் நாம் எந்தவித செய்தியையும் அவர்களுக்கு இணங்காத எந்தவித செய்திகளையும் வெளியிட முடியாத வகையில் டிஜிட்டல் ஐடியை பயன்படுத்தி நம்மை முற்றாக கட்டுப்படுத்துவதாகும். சர்வதேச நாணய நிதியம், சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, இது சம்பந்தமான கட்டுப்பாடுகளை வெளியிட்டிருக்கின்றது. நம்முடைய டிஜிட்டல் ஐடி, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி, அதனுடன் இணைந்து நம்மை முற்றாக கட்டுப்படுத்தும் வகையில் அதை உருவாக்கி வருகின்றார்கள். அதன் மூலம் நாம் உணவையோ நாம் பிரயாணங்கள் செய்வதையோ இவற்றையெல்லாம் அவர்கள் முற்றாக கட்டுப்படுத்த முடியும். நாம் அவர்களை முற்றாக கட்டுப்படுத்தும் இந்த முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றார்கள் என்று கடந்த பல ஆண்டுகளாக கூறி வந்தோம்.
1: In the Pact for the Future, we see the attempt to get creditors involved, credit cards involved, in a net zero agenda. Now, the net zero agenda says by 2050, there will be absolutely net zero, which you have to depopulate most of the world and just get rid of all technology, essentially, and force us into complete slumber. But also, by 2029, and this is already legally speaking in the United Kingdom, and we've recently talked about it on our channel, is the push to get rid of meat by 2029 and all travel by 2029. All airports will be banned except for emergency purposes. We're already seeing the ban on short-haul flights in places like France, etc. This is already on legal record, and 193 nations just agreed to this. They want depopulation, and you know, one of the things that they mentioned in this document is that everyone will have to have a biometric ID and be a global citizen. You are not a citizen of your country. You are a subject of a global government, and that is what they blatantly say in the document. Anyone with a dissonant opinion will be considered misinformation or malinformation and be memory holed, and those considered to speak misinformation will be fact-checked and punished by the system, which will be operated and enforced by artificial intelligence. Now, some punishments include being locked out of one's bank account, being unable to make purchases, get on a plane, train, or drive on public roads.
0: New York, September madam. ஐக்கிய நாடுகளினால் நடத்தப்பட்ட கூட்டத்தில் 193 நாடுகள் எதிர்காலத்துக்கான ஒப்பந்தத்தை நிறைவேற்றியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் அஜெண்டா 2030, அதாவது நிகழ்ச்சி நிரல் 2030 என்பது நிறைவேற்றப்படும். இந்த ஒப்பந்தத்தை சர்வதேச சட்டமாக பயன்படுத்தி நாம் வங்கிகளிலிருந்து பணம் எடுக்க முடியாத வகையிலும் மற்றும் நெட் ஜீரோ உற்சாக பூஜ்யம் என்ற பெயரில் காபனை நாம் வெளியேற்றாத வகையில் முற்றாக அதனை பூஜ்யமாக கொண்டு வர வேண்டும் என்று, அதாவது அதனை பார்க்கும்போது உண்மையில் சனத்தொகையை முற்றாக குறைத்தால்தான் அதனை நிறைவேற்ற முடியும். அதுதான் இவர்களின் ஒப்பந்தமாகும். இது அடிப்படையில் சர்வதேச சட்டம். இவை வகையான சட்டங்களை நாம் தற்போது இங்கிலாந்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் முற்றாக இறைச்சி போன்றவற்றை உண்ணாத வகையில் 2029 அளவில் அதனை சட்டமாக கொண்டு வர இருக்கிறார்கள். இந்த ஒப்பந்தங்கள் நம்மை உலகளாவிய குடிமக்களாக, நம்முடைய நாட்டின் குடிமக்களாக அல்ல, உலகளாவிய குடிமக்களாக மாற்றும். இதனை அடுத்து உலக வங்கியுடன் இணைந்து 20 பேரை கொண்ட குழு ஒன்று இது சம்பந்தமான திட்டங்களை வடிவமைத்து வருகிறார்கள். இவர்களுடைய அந்த நிகழ்ச்சி நிரலில் இணைந்து போகாமல் முரண்பாடான கருத்தை கொண்டவரும் தவறான தகவல்கள் கொண்டவர்கள் என்று கருதப்படுவார்கள். மற்றும் அவர்கள் அவர்களுடைய நினைவாற்றலை பிளந்து மறைக்கப்படுவார்கள். தவறான தகவல்களை பேசியதாகவோ அல்லது ஊக்குவிப்பதாகவோ கருதப்படுபவர்கள் அரசாங்கத்தால் உண்மை சரிபார்க்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். இவை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதன் மூலம் அமல்படுத்தப்படும். இவ்வாறு நடப்போர் வங்கிகளில் இருந்து பணம் எடுக்காத வகையில் பூட்டப்படுவார்கள். மேலும் பொருட்களை வாங்குவதற்கு தடை செய்யப்படுவார்கள். விமானத்தில் ஏறுவதற்கு, ரயிலில் ஏறுவதற்கு மற்றும் பொதுச்சாலைகளில் ஓட்டுவதற்கு இவை போன்ற அனைத்திலும் இருந்து தடை செய்யப்படுவார்கள்.
1: Now, we recently reported how the World Economic Forum said in 2022 that the COVID agenda was to normalize people to 15-minute cities, to utilize the fear to get complacency and compliance, which will be a test run for 15-minute cities later. That is based in net zero. That is based in these rules. And with banks involved in the World Bank and the Group of 20, as the document says, being involved in them bringing in carbon credits, which we already see in places like Kenya, where the tribes have been banned from accessing their bank accounts, or Sierra Leone, where they have digital IDs, or now they're rolling out the digital ID in Australia and in Canada and in the United States. This is coming to a place near you soon. And the overall agenda is complete compliance, or you don't eat, or you don't travel, or you are stuck in a prison of your city, or you might just literally be thrown in prison.
0: நாம் அண்மையில் கூறியிருந்தோம், 2022 உலக பொருளாதார அரங்கம் கோவிட் தொற்று நோய் நிகழ்ச்சி நிரலானது பயத்தை பயன்படுத்தி மக்கள் மனத்தை மாற்றி இணைந்து போகும் வகையில் உருவாக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும். அதாவது கோவிடானது மக்கள் அவர்களுடைய நடத்தைகளை மாற்றும் வகையிலும் அவற்றை ஒரு சாதாரண நடத்தைகளாக மாற்றிக்கொள்ளுவதற்கான வகையில் கொண்டு வரப்பட்டதாகும். மேலும் 15-minute city, அதாவது 15 நிமிடங்களுக்குள் அடங்கி இருக்கும் ஒரு நகரம் என்ற பெயரில் அவர்கள் உருவாக்கி தரும் நகரத்துக்குள் மக்கள் வாழும் வகையில் மக்கள் அதற்கு பயிற்சி எடுப்பதன் மூலம் அது அவர்களின் ஒரு சாதாரண வாழ்க்கை முறையாக மாற்றிக்கொள்வதற்காக முன்கொண்டு வரப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும். இவை அனைத்தும் ஒன்றுக்கு ஒன்று இணைந்தவையாகும். அதாவது காலநிலையை முன்வைத்து கார்பனை ஜீரோ ஆக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் அதனை பயன்படுத்தி மக்கள் வங்கிகளில் இருந்து பணம் எடுக்க முடியாத வகையிலும் இவ்வாறு பல முறைகளில் மக்களை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆப்பிரிக்காவில் கென்யா, சியோரா லியோன் இவை போன்ற நாடுகளில் இந்த கட்டுப்பாடுகளை ஏற்கனவே கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளில் டிஜிட்டல் ஐடிகளை கொண்டு வருகின்றார்கள். இந்த நடவடிக்கைகள் எல்லாம் உங்களுக்கு அருகில் உள்ள ஒரு இடத்திற்கு வருகின்றது. அதாவது நாம் உலகத்தில் எந்த நகரத்தில் வாழ்ந்தாலும் இந்த நடவடிக்கைகள் எல்லாம், இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் மீது சுமத்தி, மீது குற்றம் சாட்டி நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்வார்கள். அதாவது நாம் அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் முற்றாக இணைந்து அவர்கள் கூறியபடி நாம் நடக்காவிட்டால் நாம் உணவு உண்ண முடியாது, நாம் உலாவ முடியாது, நாம் எதையுமே செய்ய முடியாத நிலைக்கு எம்மை தள்ளுவார்கள். எம்மை ஒரு சுவைக்குள்ளேயே அவர்கள் முற்றாக போட்டு விடுவார்கள். எம்மை முற்றாக கட்டுப்படுத்தி அடிமைகளாக்குவதே அவர்களின் நிகழ்ச்சி நிரலாகும். இவ்வாறு ஜார்ஜ் ஃபெர்கசன் மார்க் கன்சாலஸை பேட்டி கண்ட போது அந்த உரையாடலில் அவர்கள் அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தில் செப்டம்பர் 22 எதிர்காலத்துக்கான ஒப்பந்தம் என்று கூறிய ஒப்பந்தத்தில் 193 நாடுகள் நம்முடைய சுதந்திரங்கள் அனைத்தையும் பறித்து இந்த ஒப்பந்தத்தை வெற்றிகரமாக அவர்கள் அமல்படுத்தும் வகையில் கொண்டு வருவதற்கான வழிபாடுத்துள்ளார்கள் என்று கூறுகின்றார்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சங்கமம் மறு ஒலிபரப்பு. நிலைய கலிக நேரம் 4:12. நீங்கள் கேட்டுக்கொண்டு டிஆர்டி தமிழ் அலியில் தொடர்வது.

0: தொடரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டம். நிகழ்ச்சி முன்னோட்டத்தை தொடர்ந்து 5 மணி வரை உங்கள் விருப்பம்.
1: Let's go.
0: 5 மணியிலிருந்து 6:15 வரை தாறு மாறு. பதினைந்திலிருந்து 7 மணி வரை அறுதலும் புரிதலும். 7 மணிக்கு மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். 7:15 8 மணி வரை தமிழோடு ஒரு தர்க்கம். 8 மணியிலிருந்து 9 மணி வரை ஜெகன் அவர்கள் தொகுத்து வழங்கும் கேள்விக்கணை. 9 மணிக்கு இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளை தொடர்ந்து சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நீரூபி ஆவண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா என்று 3வது வாரமாக. இல்லையே கலிக நேரம் 4:14. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சியல் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருவது. உங்கள் விருப்பம்.

0: உங்கள் விருப்பங்களினுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதல் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலில் இணைந்திருக்கின்றார் அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜாண்ணா இணைந்திருக்கிறீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: அண்ணா வந்து நலமாக வேலை செய்து காலையிலே.
0: சொல்லுங்கள், என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? கேட்கவில்லையா? நான் பேசுவது ஓமாமா. என்னதான் நாங்கள் அந்த ஒரு இரண்டு மூன்று நாளுக்கு முதல் நான் எது ஒன்றில் கை வைத்து விட்டேன். ஆனால் அது அதனால் அந்த சவுண்ட் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கின்றது. தர்சனாடம் சொல்ல வேண்டும். அதுதான் அந்த நாங்கள் கதைப்பது கொஞ்சம் அலறி கொண்டு வருவது மாதிரி எனக்கு இருக்கின்றது. அதுதான்
1: கிளியராக இருக்கின்றது. நீங்கள் சாப்பிட்டீங்களா?
0: ஓமாமோமோ, எல்லா எல்லா அலுவலும் முடிந்தது. நீங்கள் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் முதலில்?
1: சர்மம் தலைகாக்கும் தக்க சரணத்தில் உயிர் காக்கும்.
0: அப்படியா?
1: அது உண்மை எனக்கு நடந்தது. நான் ஆல்மோஸ்ட் ஒரு கேன்சர் செக்அப்ல போய் அவங்க மெஸ் பண்ணி என்ன மெஸ் பண்ணி விட்டாங்க. அதோட நான் பெட்ல இருந்தேன். வயறு வந்து வீங்கி கொண்டு வந்துட்டு மகள் உடனே உடனே எமர்ஜென்சி அடிச்சிருந்தேன். அப்ப அந்த வயறு மோசமா இருக்கு. செய்யக்கூடிய உதவியை செய்து கொண்டிருந்தால் தர்மம் தலைகாக்கும்.
0: உண்மையிலேயே உலகத்தில் ஏழைகள் என்று எவரும் பிறக்கவில்லை. உண்மையாக அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் மனிதர்கள் எங்களது பண வசதியில் குறைவாக இருக்கின்றார்கள். ஏன் ஏழைகள் என்று ஒருவருமே பிறப்பதில்லை? இறைவன் அப்படி படைப்பதில்லை. என்று நான் ஒரு விடயத்தை பற்றி கேட்பேன் நினைத்து கொண்டு வந்தேன். இந்த தண்ணீர் என்றவுடன் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்?
1: என்று
0: நீங்கள் யோசித்தது
1: கலாச்சாரம் தமிழ் பண்பாடு படி முன்னோர்கள் அல்லது எங்கள் ஆசிரியர் பாடசாலையில் சொல்லியிருந்தார்கள். வீட்டுக்கு வரும் முதலாக நாங்கள் தண்ணீர் குடிக்கிறீங்களா, தேநீர்
0: அறிந்திருக்கிறீர்களா? அநேகமாக முதல் ஏதாவது ஒரு விடயம் தொடங்கும் போது அல்லது ஏதாவது ஒரு இது வரும் பொழுது கடைசி அது என்ன குளிர்காலமா இருந்தா கூட ஒரு தண்ணீர் போதில முன்னுக்கு வைப்பார்கள்.
1: என்ன
0: இல்ல அதற்கு எதற்காக என்று யோசித்து பார்த்ததுண்டா? முக்கியமாக அடுத்தடுத்த வரும் உறவுகளிடம் கேட்டு பார்ப்போம். ஆனால் அதுல பெரிய ஒரு உண்மை இருக்கின்றது. என்ன
1: நாங்கள் உண்மையாவது நீங்க சொன்னது போல தண்ணி இருக்கிறபடியால் எங்களுக்கு இன்று வரையில இப்ப ஆறு கலந்த வயலாச்சு இன்று வரையில அது இந்த உண்மையான
0: எத்தனையோ உறவுகள் இதை பற்றி நன்றாக தெரிந்த உறவுகள் இருக்கின்றார்கள். அவர்கள் நிச்சயமாக கூறும் பொழுது நாங்களும் தெரிந்து கொள்ளலாம்.
1: என்ன ரொம்ப அறிவுள்ள நல்ல புத்திசாலியான எங்களை இருக்கிறார்கள். அவர்கள் வந்து செல்லும் பொழுது நான் கேட்டுக்கிறேன்.
0: நிச்சயமாக இப்பொழுது ஓகே. ஆனால் இப்பொழுது இங்கு வேலை பழுக்கள் அதிகம், அதனால் இன்று சமாளிக்க முடியவில்லை. நன்றிகள். இதோ உங்களுக்கான பாடல் வானங்களில் நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: வணக்கம்.

சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும், மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கி விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும், நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட

0: ஒழித்த வாழ்வை விரும்பி கேட்டிருந்தார். அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜாண்ணா அவருக்கு உமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரோசாலி.
1: ரோசாலி,
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கிறோம்.
0: நலத்துடன். என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு செல்லுதம்மா.
0: இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு செல்லுதம்மா.
1: ஆமா.
0: மயக்கம் எதற்காக வந்தது? அநேகமானவர்கள் இந்த வெயிலின் அகோரம் தாங்காமல் மயங்கி விழுகிறார்கள். என்ன
1: அனலா இருக்குது, ரொம்ப அனலா இருக்குது.
0: அப்படிப்பட்ட மயக்கம் வந்தா ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும். என்ன நீங்கள் சொல்லுங்கள். இந்த விருந்தோம்பலில் முதலாவதாக, இந்த விருந்தோம்பலில் என்ன விடயமா இருந்தாலும் முதலில் மற்றவர்கள் தண்ணி குடிக்க சொல்லி சொல்லுவார்கள். முதலில் தண்ணியை பரிமாறுவார்கள். என்ன
1: ஒரே வெக்கையா இருக்கும், தண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
0: காரமா இருப்பாங்க,
1: அமைதி கொண்டிருப்பாங்க. அதால வந்து தண்ணி குடிச்சு குடிக்க வச்சுட்டு அப்புறம் பிறகு பேசலாம் தானே.
0: அப்படி என்றதுக்காகத்தான் தண்ணி முதல் கொடுப்பது என்று சொல்லுகிறீர்கள். அதுல எத்தனையோ காரணங்கள் இருக்கிறபடியால்தான் அதை அப்படி செய்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன். மற்றவர்களும் என்ன சொல்லுகிறார்கள் என்று கேட்போம்.
1: நிறைய காரணம் இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சதான்
0: கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிந்ததை சொல்லும் பொழுது நாங்கள் எல்லாரும் பகிர்ந்து கொள்ளலாம். என்ன சரி, இப்பொழுது பாடலை கேட்போமா?
1: நன்றி, வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.

0: ஒலித்தை பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி ரொசாலி அவர்கள். அவருக்கு நமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். மற்றவர்கள் சொல்வதற்காக இல்ல, மற்றவர்களும் பாடல் கேட்கலாம் என்ற ஒரு ஆர்வத்தில் இருப்பார்கள். அவர்களையும் விட்டு பார்த்து வரலாம் தானே, அதற்காக சொல்லுகின்றேன். இல்ல இல்ல இல்ல, என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: அது வந்து திருத்தணி படத்திலிருந்து அடி வானவில்லை வண்ணம் கொஞ்சம் கலந்து கொண்டு அடி உன்னை ஓவியமாய் வரைந்ததாரே நில்லு முன்னாடி என்பது
0: திருத்தணி படத்தில் இருந்து. என்ன பாடல் திருப்பி சொல்லுங்கள்.
1: அடி வானவில்லை வண்ணம் கொஞ்சம் கலந்து கொண்டாடி உன்னை ஓவியமாய் வரைந்ததாரே நில்லு முன்னாடி
0: என்ற பாடலை கேட்கின்றீர்கள். சரி சரி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த தண்ணீரை பற்றி,
1: தண்ணீர் வந்து அது வந்து முதல் வந்து எங்க அம்மா அம்மா தண்ணீர் இந்த கெட்டணி இருக்கிறத வந்து அதை வந்து குடத்துலேருந்து பார்த்து குடிப்பேன். மற்ற வந்து அந்த தண்ணீர் குடிக்கிறதா முதல் வந்து அம்மா தண்ணீரோ இல்லாட்டி வேறு தேத்தனியோ அதை முதல் குழந்தை கொடுத்துருவான்.
0: ஓம் ஓம் இல்லையா, ஒருவரை உபசரிக்கும் போதும் நாங்கள் தேநீர் தேநீர் வழங்குவது அநேகமாக தேநீர் தான் எங்கள இடங்கள்ல வழங்குறது
1: என்ன தேநீர் வழங்குறது அம்மா கொடுத்துருவான். பேருந்து வந்து 20 கிலோ 15 கிலோ மீட்டர்
0: தாண்டி வருவார்கள்
1: கேட்டேன்.
0: சாப்பாடு அதுக்காகத்தான் கொடுப்பது, களைத்து வருவார்கள் என்று சொல்லுகிறீர்கள். பாப்பமா இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். இதோ உங்களுக்கான பாடல் வாழ்நிலையில் நன்றி, வணக்கம்.

0: சொல்லித்த வாழை விரும்பிக்கிட்டிருந்தார் திருவாளர் புங்கையூர் ராஜா ஜெர்மனியிலிருந்து அவருக்கு நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி பத்மராணி ராஜரத்னம். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? என்ன பாடல் என்று சொல்லுங்கள்.
1: நான் வாரிசு படத்திலிருந்து என்ன ஆறாரோ ஏதோ ஒரு பாட்டு தொடங்கு, சித்ரா பாடுற பாட்டு.
0: என்ன பாடல்ல? அதில் முதலாவது பாடல் ஜிமிக்கு பொண்ணு, ரெண்டாவது பாடல் ரஞ்சிதமே, மூன்றாவது பாடல் அம்மா என்று தோங்குற பாடல், அது அந்த பாடலா?
1: சரி, அதை போடுங்க.
0: இல்லை இல்லை இல்லை, நீங்கள் சொல்லுங்கள்.
1: அது ஏதோ
0: ரஞ்சிதமே தானே வரும். சித்ரா பாடல்,
1: ஜிமிக்கு பொண்ணு வர கூடாது.
0: ஜிமிக்கு பொண்ணு, ஜிமிக்கு பொண்ணும் நல்ல பாடல் தானே. என்ன நீங்கள் இந்த தண்ணிய பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்?
1: தண்ணி ஆரம்ப காலத்திலிருந்தே எங்க ஆக்களை வரவேற்கிறதுக்காக தண்ணி கொடுத்து வரவேற்கிறோம்.
0: வீட்டுக்கு முன்னாலே பைப் ஒன்று விட்டுருப்பார்கள். சில வீடுகள்ல, கொஞ்சம் வசதியான வீடுகள்ல, தெருவோரங்கள்ல அந்த பைப் ஒன்று விட்டுருப்பார்கள். மாடுகளுக்கு தண்ணி வைப்பதற்காக ஒரு தொட்டி ஆட்டி இருப்பார்கள். பல விதமான இதுகளை செய்திருப்பார்கள்.
1: என்ன,
0: ஆனால் இந்த தண்ணி இப்ப பேச்சுவார்த்தையாக சென்று போகும் பொழுது எல்லாரும் பாருங்கள், முன்னுக்கு ஒரு தண்ணி போத்தில் ஒன்று வைத்திருப்பார்கள். இதெல்லாம் எதற்காக வைத்திருந்தார்கள் என்று அவர்கள் இப்ப அவர்கள் அப்படி வாரவர்கள் கூட தங்களுடன் தண்ணீர் போத்தில் எடுத்து விடாமல் இன்னதுக்கு அதில் வைத்திருக்கின்றார்கள் என்று யோசித்ததுண்டா?
1: அது யோசிக்கல தான் நான் அதை நினைக்கிறேன்.
0: நானும் அறிந்து கொள்வதற்காகத்தான், எல்லாரிடமும் கேட்டிருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கும் தானே. என்ன இப்ப இல்லை, நாங்கள் இந்த இதுக்கு முன்னுக்கு வந்துட்டு எங்களுக்கு எல்லாம் தெரிந்தேன்னு நாங்கள் சொன்னேன்னா எங்களை போல முட்டாள ஒருத்தரம் இல்லை. என்ன, அப்ப ஒவ்வொரு உறவுகளும் அதற்குரிய சரியான காரணத்தை தெரிந்திருப்பார்கள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதுதான் சிறப்பு. என்ன, ஆமாம். சரி, உங்களுக்கான பாடலை தருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மிகவும் சிறிய பாடல் தான் தருகின்றேன்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி பத்மராணி ராஜரத்னம். அவருக்கும் உமது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் ஜோதிசரியம்மா, ஜோதிசரியம்மா நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். என்னக்கு வர மாட்டேன்
1: நன்றி. எனக்கு சின்ன சின்ன மலைத்துகள் சேர்த்து வைப்போம் என்ற பாட்டை கேட்கிறேன்.
0: பாடல் என்ன? சின்ன சின்ன மலை திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் என்ன? அந்த பாடல் தான் நான் நினைக்கின்றேன் பார்ப்போமே. சரி, நீங்கள் சொல்லுங்கள்.
1: ஒரு கலையோட தான் எப்படி எங்க இருந்தாலும் பிராணம் செய்துட்டு வர கலையோட விருப்பினம் அது உண்டு. வந்த உடனே வாருங்க சாப்பிட வாருங்க கொண்டு கேளாங்க கலாச்சார முறைப்படி. அப்ப என்ன செய்யணும்? அதை வீட்டை தீருங்க கொண்டு சொல்லி தண்ணி விட்ட தண்ணி எல்லாம் தீ எல்லா மோர் என்ன குடிக்க கொடுத்து அவரை இருந்து ஒரு நல்ல சந்தோஷமா ஒரு உடம்பு அந்த கலையெல்லாம் தீந்தா பிறகு பேருந்தான் சாப்பாடு செய்ய கலைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன்.
0: இல்ல இல்ல, உண்மைதானம் அதுல. ஆனால் அந்த சில இடங்கள் எல்லாம் இப்ப வந்த உடனே அந்த அவர்களுக்கு தண்ணி கொடுக்காடி அந்த அவற்ற இருக்கிற இடத்துல ஒரு தண்ணி பூத்துல வைத்து விடுவார்கள். இல்ல சில பேர் பேசிக் கொண்டிருக்கும் போது தண்ணியை குடித்து குடித்தே கேட்டு கொண்டிருப்பார்கள். அப்ப அந்த தண்ணியில ஏதோ பெரிய விஷயங்கள் அதுதானே வள்ளுவரே சொல்லி இருக்கா? நீ இருந்து அமையாத உலகம் என்ன?
1: ஒரு முறை தண்ணி குடிக்காட்டி உடம்புல இடுக்க முடியாது
0: கிடக்குது.
1: முக்கியமான ஒரு தண்ணியோடு சரியான ஒரு தேவையான ஒரு தண்ணி தானே.
0: இதை விட தண்ணிக்கு ஒரு பெரிய சிறப்பு ஒன்று இருக்கிறதாம்மா. இன்னும் இருவர் இணைந்திருக்கிறார்கள், நினைத்து விட்டு அதை சொல்லுகின்றேன்.
1: நன்றி நன்றி.
0: இந்த பாடல் வந்து என் சுவாச காட்டிய திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை தான் கேட்டுக்கிறேன். ஆண் குரலில் பாடிய பாடல் தானே? சின்ன சின்ன மலை துளிகள் சேர்த்து வைத்தேன் என்ற பாடல். ஓம் ஓம் அப்ப தாரன் அந்த பாடலை ஒலிபரப்புகின்றேன். இணைந்து சிறப்பித்தக்கு நன்றிகள். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: ஒலித்த வாழ்லை விரும்பி கேட்டிருந்த திருமதி ஜோகேஸ்வரி கொன்ராஜா பிரான்ஸ்லேருந்து அவருக்கும் உமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம் வணக்கம். திருவாளர் லண்டோ மனோ, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சௌக்கியம், நல்ல வெயிலோட நல்லா குளிச்சு கொண்டிருக்கிறோம்.
0: உண்மையிலேயே அது காலநிலை இப்படித்தான் என்ன?
1: அது அது வேண்டாலும் கொஞ்சம் அகோரம்
0: அகோரமோ, இன்றை விட நாளை நாள் என்றதான் இன்னும் அகோரம்.
1: புதன் வியாழன்
0: என்று
1: சொல்றாங்க. நான் இன்னும் மேலுக்கும் கீழுக்கும் சட்டர்
0: துவக்க இல்லையா, தொலைபேசி தானாகவே சூடு நின்று விடுகிறது.
1: பேட்டரி வந்து கூட சார்ஜில நிக்கும் கார்
0: பேட்டரிய
1: பழுதானதுக்கு ஒரு காரணம்.
0: சரி, என்ன பாடல்?
1: இன்றைக்கு நான் ராஜா வீட்டு பிள்ளை திரையில இருந்து பைத்தியக்காரன் பத்தின் சொல்வான் போகட்டும் விட்டு விடு.
0: இந்த பாடல்
1: மாமா வீடு நாச்சுமால் அடிக்கும் சட்டாதிரி சந்திக்கும் இடையில நாங்க அப்பங்களும் தெரியாது கேட்டுதேன் பத்து ஒரு பக்கம் தண்ணி ஆக்கள் வந்து குடிக்கிறோமே அவட்ட மதில்ல.
0: ஆனா
1: ஒரு பெரிய பக்கொண்டு மாட்டுக்கு கொஞ்சம் ஆழமான பக்கு மட்ட நாய்க்கு ஒரு கீழே ஒரு ஒரு அஞ்சு ஆறு மாநகர சபையும் எலவ் பண்ணி இருக்கு. அது சாதம்
0: தீர்க்கிறதா
1: போற வாரம் எதுக்கு போவாங்க யாழ்ப்பாண பக்கம் இந்த வண்டில்கள் இணைவில் இருந்த அப்படியே மாடே நின்று மதில தண்ணி குடிக்கிறதுக்கு அவை விளங்கி விடும்.
0: மருதனாவுடன் சந்திக்கும் முன் அந்த கோணர்ல உரிய ஒரு பெரிய தண்ணீர் இருந்தது என்ன அந்த காலத்துல
1: ஒரு தொட்டி
0: உண்டோ
1: வெயிலுக்கு அரசியல்வாதியில இருந்து ஒரு நிகழ்ச்சியல் தொகுத்து என்ற ஆக்கள் இந்த மேசியல்ல எல்லாம் தண்ணி வச்சிருப்பார்கள் பாருங்க. இந்த இந்த வறட்சி விடக்கூடாதுன்றதுக்காக இந்த பேச்சு பேசேக்க கொள்ளேக்க என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு ஒரு சொட்டு குடிச்சோடனே அதுக்கு ஒரு செம்பு மாதிரி இல்லாடி ஒரு சோடாக வைக்கலாம் தானே ஒரு கதைக்கு
0: கண்டிப்பா.
1: அது தண்ணி தான் அது ஒன்று சிறந்தது. அந்த குரல் வளத்துக்கு எல்லாம் ஒரு தாகம் தீர்க்கறதுக்கும் அதுக்காக தண்ணி ஒரு சின்ன போதில் நம்ம வைப்பார்கள்
0: கண்டிப்பாக.
1: அதுக்காக ஒரு போத்துல ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் வைக்கிறேன் ஒரு கா ஒரு அரை லிட்டர் தான் இருக்கும். ஆனா அது ஒரு அழகாவும் இருக்கு. அந்த
0: மேல இருக்க முக்கிய காரணமும் இருக்கின்றது. அதை கடை உறுதியா
1: சொல்லுங்க என்ன காரணம்
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. இதோ பாடல.
1: வணக்கம்.
0: வணக்கம்.

0: கேட்டதுண்டு வைத்தியக்காரன்.
1: ஒளித்த வாழ விரும்பிக்கிறந்தார் லண்டோமனோ, திருவாளர் லண்டோமனோ அவருக்கும் நமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். திருமதி மேரி மெக்டலின் சில்வெஸ்டர், நலமாக இருக்கிறீர்களா?
2: நான் நல்ல நலமாக இருக்கின்றேன்.
1: சரி, என்ன பாடல் என்று சொல்லுங்கள்.
2: பாடல்
1: சொல்லுங்கள்.
2: என்ன
1: சொல்லுங்கள், என்ன பாடல் என்று?
2: கேளடி கண்மணி பாடகன் சங்கதி.
1: ஓம் ஓம் ஓம். கேளடி கண்மணி பாடகன் சங்கதி, புது புது அர்த்தங்கள் திரையில் இடம்பெற்ற பாடல்.
2: ஓமாம்.
1: ஓம். சரி, நீங்கள் சொல்லுங்கள். இந்த தண்ணீரை பற்றி,
2: அது எல்லாவற்றையும் சுத்த தூய்மைப்படுத்துகிற ஒரு பொருள்
1: என்று அது அதோடு நிப்பாடி கொள்கிறீர்கள்.
2: இல்லை, பொருள் அது எல்லா எல்லா எல்லாத்திலும் பார்க்க சுத்தமானது. யாரும் அதை விரும்புவார்கள். கலப்பொண்டும் இல்லை,
1: கலப்பொண்டும் இல்லை, சுத்தமான.
2: நாங்கள் தீயூத்தி கொடுத்தாலும் சில பேர் விரும்ப மாட்டினோம்.
1: ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம். தண்ணீரை கொடுக்கும் பொழுது ஓம் ஓம் ஓம் பியூர் வாட்டர் என்ன சுத்தமான
2: அதை நாங்கள் தண்ணி தான், தண்ணியை தான் விரும்புவோம்.
1: ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம்.
2: அது கலப்பில்லாத ஒரு பொருள்,
1: கலப்பில்லாத ஒரு பொருள் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தவங்க நன்றி, நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.
1: நன்றி நன்றி வணக்கம்.

ஒலித்த வாழை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி மேரி மெக்டலின் சில்வெஸ்டர். அவருக்கும் வந்து நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே இந்த தண்ணீர் என்பது வந்து நாங்கள் முதல் கொடுப்பது, உண்மையாக ஒரு கூட்டங்கள் சந்திப்புகள் இவையெல்லாம் தண்ணீர் கொடுப்பதற்கு பல பல காரணங்கள் இருந்தாலும் உங்கள் உறவுகள் வந்து அருமையாகவே எல்லா காரணங்களையும் சொல்லியிருந்தார்கள். பத்மராணி அவர்கள் சொன்ன மாதிரி வரவேற்பின் அடையாளமாக இந்த ஒரு விருந்தினரை மரியாதையுடன் வரவேற்கும் எளிய பொதுவான வழியாக இந்த தண்ணீர் வழங்குகிறது, அது கூட உண்மையிலேயே அப்படித்தான் இருக்கின்றது. மற்ற தாகம் தீர்க்க, மற்ற உறவுகள் சொன்ன மாதிரி தாகம் தீர்க்க பயணம் செய்து வந்தவர்களுக்கு தாகமாக இருக்கலாம், தண்ணீர் குடித்தால் அவர்கள் சௌகரியமேற உணர்வு லண்டோம் என அவர்கள் சொன்ன மாதிரி, மற்றும் மீரி மெக்டலின் சில்வெஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு பண்பாட்டு மரபு நடைமுறை காரணம் அது அந்த தண்ணீர் கொடுப்பது ஒரு தேவையானவற்றை தேர்வு செய்கிறப்ப சுத்த அதை விரும்புவார்கள். எல்லோரும் சுத்த தூய தண்ணீர் இருந்தால் அதை விரும்புவார்கள், அதற்காக இருக்கலாம். இவைகள் இப்படி பல காரணங்கள் இருந்தாலும் இப்போ இந்தியா போன்ற நாடுகளிலெல்லாம் முதலில் தண்ணீர் கொடுப்பதுதான் விருந்தோம்பலின் ஒரு முக்கிய மரபாக கருதப்படுகின்றது. இதை விட மன அமைதி, இந்த தண்ணீர் குடிப்பது உடலுக்கு சற்று புத்துணர்ச்சியை கூட தரும், இது கூட இருக்கின்றது. இதை விட தண்ணீர் என்று ஒரு பெரிய முக்கியமான இது இருக்கின்றது, எல்லா அசுத்தங்களையும் சுத்தப்படுத்தி தான் அசுத்தமாகினாலும் அது தன்னைத்தானே மீண்டும் சுத்தப்படுத்திக் கொள்ளும் வல்லமே கொண்டது. ஆகவே நாங்கள் எல்லோரும் தண்ணீர் மாதிரி இருப்போம். நாங்கள் மற்றவர்களை அசுத்தமாக இருக்கிறவர்களை நாங்கள் சுத்தப்படுத்தி விட்டு நாங்கள் அழுக்காகினாலும் எங்களை நாங்களே புதுப்பித்து கொள்ளும் ஒரு சக்தி வாய்ந்தவர்களாக இருப்போம் என்பதை நாங்கள் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய உங்கள் விருப்பம். இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது, இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சிய தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
6: பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொதுப்பந்தி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பந்தி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்டுபொண்டே மார்க்கெட்.
7: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
8: அதுக்கு தானே லாச்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
10: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம்.
11: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
10: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
11: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
12: 7265 Fraser Street, Vancouver, Canada.
11: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 இருந்து இரவு 10 வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
11: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுந்தன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
10: மேலதிக தொடர்புகளுக்கு
11: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
10: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: ஆறு நெல்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தாறுமாறை அலங்கரிக்க முதலில் வருவது நெடுந்தீவு முகிலனின்.
1: யாருக்காகவும் நீ படைக்கப்படவில்லை, நீ எவருக்காகவும் வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. உனக்கு என்ன பிடிக்கிறதோ அதை செய். உனக்கு பிடித்தவர்களுக்காக என்றாலும் உனக்கு பிடிக்காததை செய்யாதே. அவர்களுக்கு எப்போது என்றாலும் உன்னை பிடிக்காமல் போகலாம். நீ யாரையும் நம்பி எதையும் செய்யாதே. ஆனால் உனக்கு பிடித்ததை எவருக்காகவும் செய்யாமலும் இருக்காதே. உனக்காக தன்னை இழப்பதற்கு இங்கு யாரும் தயாராக இல்லை. தங்கள் தேவைகளுக்காக மட்டுமே உன்னோடு கூட இருக்கிறார்கள். தொடர்பு துண்டிக்கப்பட்ட பிறகுதான் அவர்கள் உன் துணை இல்லை என்று நீ உணர்வாய். அப்போது நீ வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே இழந்திருப்பாய். இந்த ஏமாற்றங்களுக்கு பிறகு நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டுமென்றால் எல்லாவற்றையும் முதலிலிருந்தே தொடங்க வேண்டும். ஆகவே நீ யாரையும் நம்பாமல் உனக்காக மட்டுமே வாழ். இந்த உலகத்தில் நிரந்தரமாக யாரும் வாழ்ந்துவிட முடியாது. நீயாவது உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ்ந்து விட்டு போ.
0: வரிகள் வழிகள் நெடுந்தீவு முகிலன் அவருக்கு நமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு

உண்மையிலேயே இந்த குட்டி கதை என்பது காலங்காலமாக இப்படித்தான் பாட்டி கதையை கேட்ட காலத்திலிருந்து இன்று வரை பல கதைகள் பல கோணங்களில் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்படித்தான் இன்றும் ஒரு சிறிய குட்டி கதை ஒன்று உலகத்தில் பிறந்த அனைவருமே இறந்தே தீர வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை என்ற நியதி. இந்த நியதியை யாரும் மாற்ற முடியாது. இதற்காகத்தான் ஆண்டாண்டு காலமாய் அழுது புரண்டாலும் ஆண்டோர் வருவாரோ மாநிலத்தை என்றெல்லாம் சொன்னார்கள். இப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் இப்படி அழுது புரண்டாலும் ஆண்டவர் திரும்பி வர மாட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். அப்போ இந்த மரணம் என்று அந்த நிகழ்வை கட்டுப்படுத்துகிற தேவன் வந்து ஒரு இமன் என்ன, அப்போ அவனுக்கு இமதர்மன் என்றும் தர்மராஜன் என்றும் பேருண்டு. அப்போ பாருங்கள், அவனுக்கு இமதர்மன் என்று சொல்கிறார்கள், தர்மராஜன் பாருங்கள் ஒரு ஒரு இது எடுக்கிறவற்ற பேரை தர்மராஜன்னு ஒரு பேர் இருக்கிறாரு என்ன. ஆ, காலம் தவறாமல் அவர் உயிரக்க வர்றதால் அவருக்கு காலன் என்ற பெயர் கூட இருக்கின்றது என்ன. அந்த அஷ்டகி பாலகட்ட தென் திசை காவலன் தான் இந்த இமனாம் என்ன. இவன் வந்து மகாவிஷ்ணுவின் பாரம்பரியத்தில் தோன்றும் என்று சொல்கிறார்கள் என்ன. மகாவிஷ்ணு தோன்றியவர்கள் வந்து பிரம்மதேவன் என்று சொல்லுகிறார்கள். அவரிடம் இருந்து தோன்றியவர்கள் மரிசி, பேந்து கலையார், சூரியதேவன் ஆகியோர் பேந்து சூரியனிடம் இருந்து தோன்றியவர் தான் யமதர்மன். அவருக்கு சூரிய புத்திரன் என்று ஒரு பெரிய பேர் இருக்கு பாருங்க.

அப்போ இந்த வியலில் இந்த விஸ்வகர்மான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த பஞ்சாச்சாரியர் என்று சொல்லுவார்கள். அப்போ விஸ்வகர்மா இதில் வந்து தேவலோக சிற்பியின் ஒரு மகள் சஞ்சாதேவி என்ற ஒரு சப்ஜனா, இவள் வந்து சூரிய தேவனை தான் மணந்தன்னு சொல்லுகிறார்கள் என்ன. அப்போ அவளுக்கு மனு எம்மன் என்று ரெண்டு புத்திரர்களும் எமி என்று ஒரு மகளும் தோன்றியதாக இதெல்லாம் ஒரு புராணங்களில் வந்த மாதிரி இந்த கதைகளை நாங்கள் செவிவழியாக கேட்டிருந்தாலும் சில சில ஊடகங்களில் கூடி இந்த கதைகளை மீண்டும் மீண்டும் பல அறிஞர்கள் சித்தர்கள் இவர்கள் கூறியதாக மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ இந்த சூரியன் கடும் வெப்பத்தை தாங்க முடியாத சப்தனா தனது நிழலான சாயாவை சூரியனிடம் விட்டு விட்டு தவம்புரிய கன தூரம் போயிட்டாவாம் என்ன. இப்போ சாயாவே சப்னான் எண்ணி கொண்டிருந்த சூரியதேவனுக்கு அவள் மூலம் மூன்று பிள்ளைகள் பிறந்திருக்கு. அவர்கள் தான் வந்து தானே சனி மஸ்னு தப்னி இப்படி என்று மூன்று பேரை சொல்கிறார்கள். இப்போ இமனும் சனியும் வந்து சூரிய புத்திரர்கள். அப்போ எனவே இந்த இவர்கள் சகோதரர்கள் என்ன. இமன் வந்து இயற்கையாகவே நியாயஸ்தன். நியாயஸ்தன்ன்றது நீதி நேர்மை தவறாதவன் என்ன, சத்தியத்தின் ஒரு பிரதிநிதி. ஆனால் எங்களோட மனசில் அப்படியெல்லாம் வருதா இல்லை என்ன. ஆனால் நாங்கள் அதை ஒரு வேறு பக்கமாக தான் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். இப்போ சப்னாவின் நிழல் தான் சாயான்ற உருவத்தில் சூரியனுடன் பத்தினியாக வாழ்ந்து வந்ததை இந்த ஈமன் அறிகிறான் என்ன. இதனால்தான் சாயாவை அவள் குற்றஞ்சாட்டினான். அவள் சூரியனை ஏமாற்றுவதாக குறை கூறி கோபத்தில் காலால் பிடிச்சு தஞ்சு விடுறாரு என்ன. இதால் கோபமடைந்த சாயா வந்து என்ன செய்கிறான்டா, இமனுக்கு காலில் ஆறாவது ஒரு புண் ஏற்பட்டு துன்பப்படுமாறு சாபம் அளித்து விடுகிறா. பின்னர் அவள் சூரியன் ஆனப்படி இமன் சிவனை குறித்து கடன் தவும் ஏற்றினான். இதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள் என்ன. அப்போ இந்த சிவபெருமான் தோன்றி அவளை தென் திசைக்கு கவலனாக்கி இருக்கிறார். இப்போ மனித உயிர்களின் ஆயுள் முடியும் போது அவற்றை கவர்ந்து பாவங்களுக்கு தண்டனை அளிக்கிறதுக்கும் புண்ணிய பலன்களை அளித்து வாழ வழி செய்வதற்கும் அதிகாரத்தை இந்த இமனுக்கு சிவபெருமான் வழங்கியிருக்கின்றார். இதை விட இமனை வந்து நரகலோகம் என்ற இமலோகத்துக்கும் அதிபதியாகி இருக்கின்றார் என்ன. அப்ப ரெண்டு கூரிய சிகரங்களில் அதால பாதத்தில் இருக்கிறேன்னு சொல்லுவார்களே, அதில் இருக்கிறதான் இந்த அக்னியார் என்ன. சிகரங்களை இணைத்து கட்டப்பட்ட ஒரு தலைமுடியில் சிம்மாசனம் கட்டி தொங்க விடப்பட்டு இருக்கும் இந்த இது, அதைத்தான் சொல்கிற அக்னியாரண்டு. அதில் அமர்ந்து தான் இந்த மதர்மன் நீதி வழங்குறான்ன்றது புராண கதைகள்லாம் கூட வந்திருக்கின்றது. அப்போ அவனது நீதி இந்த தன்னை இவ்வளவு மகர்னாலும் அந்த சிம்மாசனம் அருந்து அதனோட இமனும் அக்னியாரில் விழுந்து விடுவான் என்ன. இத்தகைய சூழ்நிலையில் தான் இமன் நியாயம் வழங்கி கொண்டிருக்கிறான் என்ன. இதை விட சிவபெருமான் தன்ற வாகனத்துக்கு சமமான ஒரு வாகனத்தை இவனுக்கு தர விரும்பி இருக்கிறார் என்ன. இது பெரிய இது பாருங்க, சிவபெருமான் இந்த இருது வாகனத்தை எடுத்தாருன்னா இவனுக்கு என்னென்னு கொடுத்துருக்குற இவன் வாகனத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க தானே. அப்போ இந்த ரிஷபன் ரிஷபன்னு சொல்கிற இரும்பமாக அந்த மாடு மாதிரி தான் இவருக்கு என்ன செய்கிறார், யாருக்கு இமனுக்கு ஒரு கரிய இரும மாடு ஒன்று உருவாக்கி இமனுக்கு வாகனமாக கொடுத்துருக்கிறார் என்ன. விஷ்ணுவின் அம்சமான இமனுக்கு ஜீவன் பாவ புண்ணியங்களை அனுசரித்து நீதி வழங்குற அதிகாரத்தை அளிச்சிருக்கிறார் என்ன. இந்த பணியை செய்ய தவறின்றி செய்ய இமனுக்கு பல தடவை அக்னி பரீட்சை கூட நடந்திருக்கு என்ன. பாருங்க, அப்போ ஒரு இது செய்கிறதுக்கு அவருக்கே இவ்வளோ அக்னி பரீட்சை எல்லாம் நடந்திருக்கு. இப்போ அதையெல்லாம் தவறாமல் தனது கடமையாக செய்தவர் தான் இந்த இமதர்மன் என்ன. அதனால் ஸ்ரீராம அவதாரம் முடிவில் இமனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. ராவண சம்சாரத்துக்கு பிறகு ஸ்ரீராமன் அயோத்தி திரும்பி முடிசூடி கொண்டது. இருந்தாலும் யாரோ ஒருவன் சொன்ன அபாவத்துக்காக சீதையை காட்டுக்கு அனுப்ப நேர்ந்தது. வால்முகி மகாரிஷியின் ஆசிரமத்துக்கு ராமண்ட புதல்வர்கள் லவகுசன்கள் இவையெல்லாம் தோன்றினது. இப்படி எல்லாம் இவ்வளோ கதைகளை நாங்கள் மறந்து மறக்கடிக்கப்பட்டு இப்படியெல்லாம் இருக்கும். இதுகளை பற்றி நாங்கள் ஒரு பக்கம் சிந்திக்கிறோம் இல்லை, அந்த பக்கத்தை நாங்கள் ஆராயக்கூடிய இதுவும் இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம் என்ன. இப்போ
மகாவிஷ்ணுன்ற சக்தியே ஸ்ரீராமன் சரீரத்திலிருந்து எடுத்து மீண்டும் வைகுண்டம் ஜெயிக்க வேண்டியது அவன் கடமையாக இருக்கின்றது. அப்பொழுது யம தர்மம் பிரமதேவனை வேண்டியிருக்கின்றார். பிரமன் தோன்றி இதற்கான வழிமுறை அவனுக்கு எடுத்துரைச்சிருக்கின்றார். இதன்படி யம தர்மன் வந்து சீடன் போல வடிவெடுத்து அயோத்திக்கு வந்து அங்கே ஸ்ரீராமனை சந்தித்து தான் ராவணுடன் சில நேரங்களில் தேவரசங்களை பற்றி பேச இருக்கிறது என்று சொல்லி தங்கள் அறைகளை வரக்கூடாண்டுலாம் பல நிபந்தனைகள். அந்த புராண காலங்களை பாருங்கள், உண்டைக்கு நேற்றில் புராண காலங்களே இவ்வளவெல்லாம் வந்திருக்குன்னு. இப்போ அவற்றை விருப்பப்படியே ஸ்ரீராமன் வந்து சௌரான லட்சுமணை வந்து அரைக்கு வழியில் காவலுக்கு நிற்க சொல்லி போட்டு தாங்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் ஊராக இருந்தாலும் உள்ளுக்கு வரக்கூடாதுலாம் உத்தரவிட்டு இப்படியெல்லாம் செய்திருக்குன்னு. என்ன இவனும் ராமனும் அரைக்குள்ள பேசிக்கொண்டு ஓதுவானே துர்வாச முனிவர் அதுக்குள்ள வாரண்டு ஸ்ரீராமனை பார்க்க வேண்டும் வந்து அந்த நேரத்தில் வந்து வலியுறுத்துறாரு. என்ன ஆனால் இதை லட்சுமணன் அனுமதிக்க இல்லை. ஆனால் துர்வாசர் அவனை அலட்சியம் செய்து கோபத்துடனே ராமன் அறையில் அவர் போயிட்டார். என்ன போய் தன் இது கேட்க தன் கடமையை ஒழுங்காக செய்யவில்லை என்று கலங்கின லட்சுமணன் சராஜன் நதிக்கரை கோடு ஓடிச்சென்று ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று இப்படியே கூப்பிட்டு கொண்டு பிராணத்தியாகத்திலாம் செய்திருக்கிறார். என்ன

இப்ப உமன் என்றதுமே மரணம் என்றுதான் நாங்க சிந்திக்கின்றோம். அது பாச கைட்ட போட்டு உயிரை எடுத்து நரகத்துல சொல்லும் கொடிய தேவதையாக நினைத்துதான் நாங்க பயப்படுகின்றோம். ஆசையிலும் பேராசையிலும் மூழ்கி பொன் பொருள் புகழ் இவைகளை நம்பியே வாழ்பவர்கள் தான் இந்த மரணத்துக்கு பயப்படுகிறார்கள். என்ன இது என்னத்துக்காக இதை சொல்ல வந்தேன்னா, இவ்வளோ கதையும் இப்படி இப்படி அன்று அவதாரங்கள் என்று சொன்னவர்களையே இவ்வளவு எல்லாம் ஆட்டி படைத்தது இவைகள் தான். என்ன இப்போ ஆசையிலும் பேராசையிலும் மூழ்கி இப்போ பொன்பொருள் வேட்டியெல்லாம் நம்பி வாழ்கிறது இவைகள் தான் இந்த மரணத்துக்கு. மரணம் இல்லாமல் பெருவாழ்வு பெறுவதற்கு எத்தனை பேர் தவம் செய்திருக்கணும் என்ன? ஆனால் மரணத்துக்கு அவர்கள் ஒருபோதும் பயப்பட்டதில்லை. இவன் என்ற தர்மராஜனை அவர்கள் தரிசிக்கத்தான் விரும்புகிறார்கள். என்ன அப்போ பாருங்கள், சத்தியத்தை கடைபிடித்து நீதியின் நேர்மையும் தவனாக வாழ்வர்களுக்கு மரண பயம் ஒற்றுகாலமும் இருக்காது. அந்த மரண பயம் ஒருவருக்கு இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் அவர் நினைத்ததையெல்லாம் சாதிக்க முடியும். நேர்மையான வழியில் சிந்தித்தால், நேர்மையாக அவர் இவைகளையெல்லாம் கடைப்பிடித்தால் வாழ்க்கையில் சாதிப்பதற்கு பயம் இருக்காது, துணிவு வரும். அப்படியான துணிவை நாங்கள் எல்லோரும் அநீதிகளை கண்டு, இதுதான் நியதி ஆனால் அநீதிகளை கண்டு பொங்கி எழுந்து அவரவர்கள் தங்கள் கடமைகளை சரிவரச் செய்தால் உண்மையிலேயே வாழ்க்கையில் மரண பயம் என்பது இல்லை என்பதை இந்த கதை மூலம் சொல்லிக்கொண்டு இப்பொழுது பாடல் கேட்போம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு பார்த்து தாறு மாறு உறவுகளின் ஆக்கத்திலும் ஊக்கத்திலும் தாறு மாறு நிகழ் போட்டு இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரியம்மா. ஜோகேஸ்வரியம்மா நலமாக இருக்கிறீர்கள் தானே?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம்.
0: நலத்தோடு என்ன விடயத்தை இன்று சொல்ல போறீர்கள்?
1: நான் படித்தொழில்
0: பிடித்ததில்
1: தரப்போறேன்.
0: தாருங்கள்.
1: அன்பு இருந்தால் கோபம் இருக்கும், பாசம் இருந்தால் பயம் இருக்கும், உண்மை இருந்தால் பிடிவாதம் இருக்கும், உரிமை இருந்தால் சண்டை இருக்கும், உயிராய் இருந்தால் இவையெல்லாம் இருக்கும். பிடித்தவர்களை விடவும் முடியாது, பிரியவும் முடியாது. இது இது இது இது உறவின் வரிகள் இல்லை, வலிகள். சின்ன குட்டி சில உறவுகளை கைகுலுக்களுடன் நிறுத்தி நகரங்கள். இதயம் வரை எடுத்துச் சென்றால் நிம்மதியை இழப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளின் உண்மை முகத்தை நீங்கள் முதுமை அடையும் போது உணரலாம். உங்கள் நண்பனின் உண்மை முகத்தை உங்கள் கஷ்ட காலத்தில் உணரலாம். உங்கள் மனைவியின் உண்மை முகத்தை நீங்கள் வறுமையில் இருக்கும் போது உணரலாம். கணவனின் உண்மை முகத்தை மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது உணரலாம்.
0: உணரலாம் கண்டிப்பாக.
1: மற்றது உங்கள் சகோதரர்களின் உண்மை முகத்தை சொத்து பிரிக்கின்ற போது உணரலாம். இதுதானே, அதுதான் இவன் நடக்குதில்ல. இன்னொன்று, பெற்றவுள்ள தவறான பாதைக்கு செல்லுகிறது என்றால் யாரும் கெட்டவர்களை கூற சொல்லாதீர்கள். எந்த ஒரு பெற்றோரும் தன் பிள்ளைக்கு கெட்டதை சொல்லி தருவதில்லை. அனுதினமும் போதிப்பது நல்லது மட்டுமே, வளர்த்து படிக்க வைப்பது மட்டுமே பெற்றோரின் கடமை. வாழ்வதும் வளர்வதும் அப்பிள்ளைகளின் கடமை.
0: ஆனா அனேமா சொல்லுவார்கள், அவர்களோட வளர்ப்பு சரியில்லை என்று சொல்லுவார்கள். எல்லாம்
1: அப்ப
0: என்னென்று பெற்றோர்களை கூட சொல்லுகிறார்கள்?
1: அது அதுதானே, தாய் ஒரு பிள்ளைய கெட்ட வழியில போட்டு சொல்லி சொல்ல மாட்டா. அந்த ஒரு கதை பார்க்க என்ன வர இது இல்லாத ஒரு பாஞ்சல்ல வந்துடுறது. இதுதான் தேவை, சண்டை வரும்போது அந்த வாரது. இதுதான் தேவலத்தை வளர்ப்புன்னு சொல்லி
0: வளர்ப்ப பாருங்க என்ன சொல்ற. உடனடியா பெற்றோர்ல வழிய தூக்கி போடுறாரு.
1: அது கோபத்தில எந்தெந்த சொல்றேன்னு தெரியாம இது ஒரு அப்படி ஒரு வளமையா வந்து கொண்டிருக்கிறது. இந்த முந்தின காலத்துல இருந்து ஒரு ஒரு வந்து கொண்டிருக்கிறது.
0: அது இல்ல, அது பிள்ளைகளை பயப்படுத்துற இல்லாம பெற்றோர்களுக்கு இல்ல பழி போடுற மாதிரி இருக்குது. உண்மையில உண்மையிலே எத்தனையோ அருமையான பெற்றோர்களுக்கு ஊதாரி பிள்ளைகள் எல்லாம் வந்திருக்கும் என்ன. ஆனால் மிகவும் கட்டுப்பாடுதான் இருப்பார்கள். என்னன்னு சொல்ற, அந்த மிதிச்ச புல்லு சாகாதென்று நடந்தவர்கள் கூட குலகார புள்ளிகள் வந்து பிறந்துடும் என்ன.
1: ஒரு வயது வடுமட்டும் பிள்ளைகளும் சொல்ல கேட்க பேருந்து கொஞ்சம் வளர்ந்து வந்த அப்புறம் அதுக்கு பேருந்துதான் எதுகள் தானே நல்ல அறிவு வந்த அப்புறம் நான் கெடுதுகள்
0: எல்லாம் தலையால தெரிக்கிறாரு.
1: சொல்லக்கூடாது அப்படி வந்துட்டு ஒரு
0: நாங்கள் தான் ஆராய்ந்து பார்ப்பதில்லை, மேலோட்டமாகவே பார்த்து விட்டு சென்று விடுவாது.
1: அந்த காலத்துல எல்லாத்துக்கும் ஒரு பொருள் இருக்கு. முந்தி இப்ப விஞ்ஞானம் வந்தது, அப்ப அந்த படிக்காதவர்களுக்கு என்ன இந்த இதெல்லாம் வந்தது, இந்த பழமொழிகள் எல்லாம் என்ன. மழை நேரத்தில் உயர்வாக தெரியும் குடை மழை முடிந்த பின்பு சுமையாக தெரிகிறது. இதுபோல் தான் சில மனிதர்களும் தங்களுக்கு தேவையான போது உங்களை உயர்வாக நினைப்பார்கள், தங்கள் தேவை முடிந்த பின்பு உங்களை சுமையாக கருதுவார்கள். மனிதர்களையும் நான் கூற உறவில் ஒரு சிலர் அப்படி இருக்கிறார்கள் என்று இல்ல போட்டிருக்குது.
0: கண்டிப்பாக என்ன, அது நாங்கள் நிஜத்தில் அப்படி அனுபவித்திருக்கிறோம் தானே, எத்தனையோ பேரை பார்த்திருக்கின்றோம்
1: என்ன.
0: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. எல்லாம் நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: நன்றி. வணக்கம்.

இணைந்து சிறப்பித்திருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி யுஎஸ் குணராஜா. அவருக்கும் வந்து நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். ஜெர்மனியிலிருந்து எங்கள் ராஜா அண்ணன், திருவாளர் ராஜா அண்ணன், என்ன விடயத்தோடு வந்திருக்கின்றீர்கள்? வாழ்க்கை வாழ்க்கை சொல்லுங்கள், கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். உங்களது தொலைபேசி சத்தம் குறைவாக வருகின்றது. இப்ப அப்பா கிழித்து கொண்டு வருகின்றது. என்ன

0: ஒன்றுமே இல்லை வாழ்க்கையில். முயன்றால் முடியாதது இங்கு ஒன்றுமே இல்லை. தன் நம்பிக்கை எந்த செயலையும் எந்த இதையும் எதையுமே சாதிக்க முடியும். எந்த சூழலையும் அடக்கி ஆளும் மனப்பக்குவம் வந்துவிட்டால் வாழ்க்கையின் நல்லதே நடக்கும். நாம் அடைய வேண்டிய இலக்கையும் நாங்கள் அடைந்துவிடலாம். வாழ்க்கையில் உயர்ந்து செல்ல மூலத்தனம் எதுவும் தேவையில்லை. இளமையில் உழைப்பு மட்டுமே இருந்தால் போதும், மாற்றங்கள் நம் வாழ்வில் தானாக நிகழும். இங்கு சாதிக்கும் அனைவரும் யாரோ ஒருவர் ஏற்றிவிட்டு மேலே வந்தவர்கள் அல்ல. அடிமட்டத்தில் இருந்து எல்லாமே கடந்து, துன்பம் வேதனை சோதனை எல்லாம் கடந்து விழுந்தெழுந்து நடந்த அனைவருமே சாதனையாளர்கள்தான். வாழ்க்கை என்பது அனைவரும் பொதுவானது. இங்கே உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று யாரையும் கடவுளில் வேறுபட்டு படைக்கப்படவில்லை. ஓடிக்கொண்டே இருக்கும் நிமிடங்கள் நாமும் அதை தொடர்ந்து ஓடிக்கொண்டு இருந்தால்தான் பயணிக்கலாம். முயற்சிகள் ஆயுதமாக கொண்டு அவமானங்களை அடையாளமாக வைத்துக் கொண்டு வெற்றியை காணுவோம். தெளிந்த நீரோடை போல நம் எண்ணங்களும் இருந்தால் ஒரு கதவு மூடப்பட்டாலும் இன்னொரு கடவுளை திறந்து விடுவார். மீண்டும் அடுத்த நீர் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: இந்த சிரவித்தா உங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: வாழ்க்கையுடன் இணைந்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து பூங்கயிர் ராஜா அவருக்கும் உதனடியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? ஓ நன்றி. ஓ தாருங்களோ.
1: அகோர வெயில், நண்பகல் வெயில், நரக நெருப்பு, கால வெயில், கதகதப்பு வேளை, மாலை சிறிது அடங்கிய சூடு, உலகமெல்லாம் அவசர எச்சரிக்கை, இந்தியாவில் காலை மாலை பணி, மத்திய நேரம் ஓய்வில் பணியாளர், காண நீராய் மாற்றும் நிலைமை, வியர்வை சிந்தும் மனித நேரம், ஆடை குறைப்பு முடைகளின் மாற்றமும், அறநிழலின் தீடும் பறவை நங்கள், களைப்பும் மயக்கமுமாய் பல ரா மருத்துவமனை, இயற்கையின் கூற தாண்டவம், அகோர வெயிலின் சூட்டின் சூட்டின் காலம், தண்ணீரில் ஓடுகள் இளையோர் பெரியோர், அந்தி நேரம் பார்த்து பலர் ஒதுக்கம், அந்தி வெயிலில் மக்கள் நடமாட்டம் அதிகம். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜியா நடேசன் அவருக்கும் அது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்கள் பாடகி கமல வேணி.
1: ஞாயிற்றுக்கிழமை
0: விடுமுறையில் திங்கள் குளிக்க போனேன்.
1: ஞாயிறு ஒளிமலையில் திங்கள் குளிக்க வந்தாலும்
0: சரியா இப்படித்தான்
1: என்ன எங்கயோ பக்கன் போயிட்டியதா?
0: இல்ல இல்ல இல்ல. சரி சொல்லுங்கள், நலமாக இருக்கிறீர்கள் தானே?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்க வேண்டும். வெயில் சுட்டெரிக்குது.
0: சுட்டெரிக்கின்றது என்ன?
1: ஆமா, நான் என்னண்டா இப்ப என் ராத்திரி எங்கட அப்பாவை கனவு
0: கண்டுட்டேன்.
1: அதுல இருந்து அந்த அவற்ற தொழிலை பற்றி அந்த தவிலை பற்றி சொல்றதுக்கு
0: வந்திருக்கோம். சரி சொல்லுங்கள்.
1: தவில் என்பது தமிழரின் பாரம்பரிய இசைக்கலையின் உயிர் துடிப்பாகும். இது வெறும் தாள கொடுக்கும் பாத்தியம் மட்டுமல்ல.
0: திரும்பி திரும்பி இருக்க இதை பற்றி சொல்லுங்க. பதிலா?
1: தவில் தவில்
0: தவில். ஆ சரி சரி, ஓகே ஓகே.
1: அப்ப அந்த தொழில வச்சு சொல்ல.
0: ஓகே ஓகே ஓகே.
1: என்னண்டா ராத்திரி கனவுல வந்துட்டார், அந்த நினைவுண்டு வரையும் அந்த இன்றைக்கு கொஞ்சம் கவலையா இருக்குது. அவர் ஆண்டு சென்றாலும் அந்த அவற்ற மனமும் அவற்ற வளப்பும் அவற்ற அன்பும்
0: விட்டு போகாம இருக்கின்றது. உண்மைதான் என்ன?
1: உண்மை அந்த எனக்கு அது சரியான ஒரு கவலை. நான் அப்பா அந்த பிள்ளைதான், அப்பா பாசன் தான். எனக்கு சரியான ஒரு கவலையாவே இருக்குது. இன்று முழுக்க எனக்கு இதுதான் அந்த வருத்தம் மாதிரியே ஒரு உடம்பு ஒரு சோர்வு சனமா இருக்குது.
0: எனக்கும் ஒரு பெரிய பெரிய கவலை. என்ன சொல்லுங்க, அவன் வாழ்க்கையில நான் அப்பாவும் அப்பா மாதிரி பாவிக்கல, ஃப்ரெண்டா பாவிச்சது.
1: மாமாவை கூப்பிடுற மாதிரி எல்லாம் கூப்பிடுவேன். அப்படி ஒரு அப்பாவை இழந்துட்டோம். இனி என்ன செய்யணும்? நாங்களும் ஒரு நாளை போய்தான் ஆக போறோம்.
0: அதுதான் முதல் கதை சொன்னான்.
1: ஆமா, அது கேது இந்த தவில் பாத்தியத்தை பற்றி சில பேர் தவில தட்டும் கொண்டு சொல்லிவினோம். சொல்லக்கூடாது,
0: சொல்லக்கூடாது. உண்மையில உண்மையில
1: அது பாசிப்பான் சொல்றேன். ஒரு சிலர் அதை புரியாமல் தவில தட்டுங்கோ
0: பாதுகாக்கின்றதும் அதுல வேற யாரும் தொட்டா வர
1: கோபமும்
0: கோபம் வரும். என்ன
1: காலத்துல இந்த நாங்கள் அந்த அக்கள் வந்து பஸ்ஸுகள்ல பிரயாணம் செய்ய மாட்டோம். அந்த ஆயுதங்களை தூக்கி கொண்டு அது கண்டு கார் அரைக்கிற எல்லார்ட்டையும் கார் நிற்கும். காரெல்லாம் கொண்டு போறது துடக்கு தாங்க, அது தவில்
0: துடக்காக்கள்
1: ஏறின உடனே நாங்க போன இறங்கின உடனே அது படாரண்டு அது வெடிக்கிறன்னு சொல்றது வெடிக்கிறது அந்த எங்கட வார்த்தையில இல்ல. அது வாங்கி
0: போச்சோண்டா,
1: அந்த தவில் வாங்கி போச்சோண்டா. அந்த வாங்கினார் அவே அண்டைக்கு படுற பாடு ஒரு இடத்த கச்சேரி அண்டு போக வாங்கினா எப்படி இருக்கும் சொல்லுங்க பாப்பா. அப்ப தவிலை பற்றி தான் சொல்ல போறேன். தவில் என்பது தமிழரின் பாரம்பரிய இசைக்கலையில் உயிர் துடிப்பாகும். இது வெறும் தாளம் கொடுக்கும் பாத்தியம் மட்டுமல்ல, பல தலைமுறைகளாக கலைஞர்களின் உழைப்பாலும் அனுபவத்தாலும் உருவான ஓர் அற்புதமான கைவினை செல்வமாகும். ஒரு தவில் உருவாகவும் இசை தகுந்த நிலையில் இருக்கவும் பல பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. பொதுவாக தவிலின் உடல் பல மரம் செய்யப்படுகிறது. வலந்தலையில் மூங்கில் குச்சியால் செய்யப்படும் பலக்கை ஹோல், இடக்கைக்கான விடல் உரைகள், தோளில் சுமப்பதற்கான பட்டா போன்ற பல துணை பொருட்களும் அவசியமாகின்றன. ஒரு தவிலில் இருப்பது மேற்பட்ட சிறிய மற்றும் பெரிய பகுதிகளை இணைத்து செயற்படுகின்றன. தவில் இசை என்பது வெறும் சத்தமல்ல, அது உணர்வுகளை வெளிப்படுத்தும் மொழி. கோயில் திருவிழாக்கள், திருமணங்கள், ஊர்வலங்கள், நாதஸ்வர கச்சேரிகள் என்று தமிழர் வாழ்க்கையில் ஒவ்வொரு மகிழ்ச்சியான தருணத்திலும் தவில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. தவில் வாசிப்பவர் வெறும் பாத்தியக்காரர் அல்ல, அவர் காலத்தால் போற்றப்படும் ஓர் இசைக்கலைஞர். அவர்களின் உழைப்பு, பயிற்சி, தியாகம் மற்றும் கலை மீதான அர்ப்பணிப்பால் தான் இந்த மகத்தான பாரம்பரியம் தலைமுறைகளாய் தாண்டி இன்று வரை உயிரோடு வாழ்கிறது. ஆகவே தபில் என்பது சும்மா அடிக்கப்படும் ஒரு கருவி அல்ல, அது தமிழர் பண்பாட்டில் இதய துடிப்பும் இசை மரபின் பெருமையும் ஆகும் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.
0: அருமை அருமை, உண்மையிலேயே ஒரு மதிக்கப்பட வேண்டியது, மற்றது எல்லோருக்கும் நினைவில் வைக்கப்பட வேண்டியது, அதை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் பலரும். என்ன, நாங்கள் அறியாமல் ஆயிரத்தை பேசி கொண்டு போகலாம், ஆனால் அதனுடைய சிறப்புகள், அதனுடைய அருமைகள், பெருமைகள் இவைகளை அறிய வேண்டும் முதலில்.
1: அதுக்கு கேதி இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நாங்கள் பெரியாக்கள் சொல்லி கொடுக்கணும். மற்றது இடப்பட்ட ஆக்களுக்கு இதை பற்றிய விளக்கங்களும் குறைவு, ஏதோ தாவில் அவங்க அடிக்கிறாங்க இப்படித்தான் சொல்லுவினோம். ஆனா எங்க அந்த அது வந்து அவன் இந்த வசனங்களும் பிழை, அந்த இது வந்து ஒரு கோயிலோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சாமியே கும்பகர்ணனே ஒழிப்பின வாத்தியம், கும்பகர்ண நிச்சயக்காரர் ஒழிப்பின வாத்தியம் தான் அந்த தவில்
0: வாத்தியம்.
1: கனவே இருக்கணும், இது படிப்படியா நாங்கள் வெளிப்படுத்த வேணும் என்றுதான் என்ற ஆசையும். அடுத்த வரம் நாதஸ்வரத்தை பற்றி நான் அடுத்த வாரம் சொல்லுகிறேன்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றியும் வணக்கமும் பாராட்டுகளும். நன்றி வணக்கம்.
1: வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: தவிலோடு சிறப்பாக இணைந்திருந்தார் கமலவேணி நவரன் ராஜா. அவருக்கும் ஒரு நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம். வணக்கம் வணக்கம். நீண்ட நேரமாக காத்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். ஓ சொல்லுங்கள். ஓ யோகா தினம். ஓ
1: ஆரோக்கியமும் ஆசனங்களும் பாரத தேசம் பாங்காய் தந்த பரிசு, பதஞ்சலி முனிவர் அருளிய அருங்கொடை, பார் போற்றும் ஆரோக்கிய நடை யோகாசனம். பாரத தேசம் பாங்காய் தந்த பரிசு, பதஞ்சலி முனிவர் அருளிய அருங்கொடை, பார் போற்றும் ஆரோக்கிய நடை யோகாசனம். மதங்கள் கடந்த மனித கலை, மனிதத்தை காக்கும் புனித கலை. மதங்கள் கடந்த மனித கலை, மனிதத்தை காக்கும் புனித கலை. ஆரோக்கியமே பெரும் செல்வம், ஆரோக்கிய வலுவிற்கு ஆதாரமே யோகாசனம். ஆரோக்கியமே பெரும் செல்வம், ஆரோக்கிய வலுவிற்கு ஆதாரமே யோகாசனம். உடலின் தவமும் உயிரின் வரமும் உயிரின் சுவாசமும் யோகாவே. உடலின் தவமும் உயிரின் வரமும் உயிரின் சுவாசமும் யோகாவே. வியவை துளிகள் சிந்தும் வரம், இரத்த ஓட்டம் சீராய்ப்பாயும். வியர்வை துளிகள் சிந்தும் பெறம், இரத்த ஓட்டம் சீராய்ப்பாயும். இதய துடிப்போ கவிதை பாடும், இளமை கெனவு ஊஞ்சலாடும், முதுமை சற்றே தள்ளி நிற்கும். இதய துடிப்போ கவிதை பாடும், இளமை கெனவு ஊஞ்சலாடும், முதுமை சற்றே தள்ளி நிற்கும். ஆரோக்கிய வாழ்வுக்கு ஆசனமே அச்சாரம், ஆரோக்கிய வாழ்வுக்கு ஆசனமே அச்சாரம். உடலின் உறுதிக்கு ஆசனம், உயிரின் அமைதிக்கு தியானம். உடலின் உறுதிக்கு ஆசனம், உயிரின் அமைதிக்கு தியானம். முற்கால ஞானிகளின் முதிசம் இது, மூச்சினை வெல்லும் கலை இது. முற்கால ஞானிகளின் முதிசம் இது, மூச்சினை வெல்லும் கலை இது. மன தெளிவினை தரும் நிலையும் இது, மன தெளிவினை தரும் நிலையும் இது. எக்காலமும் பயன் தரும் கலையும் இதுவே, எக்காலமும் பயன் தரும் கலையும் இதுவே. நன்றி, வணக்கம்.
0: உண்மையிலேயே அருமை அருமை. அதை விட இப்போ உண்மையிலே இந்த அழிந்து வரும் கலைகளில் இந்த யோகாவும் முக்கிய இடம் இருக்கின்றது. என்ன வெளிநாட்டவர்கள் இதை தேடி தெரிகின்றார்கள்
1: என்ன?
0: உருவாக்கிய நாங்கள் அதை கண்டு காணாமலே விட்டு விடுகின்றோம். என்ன ஜிம்முக்கு போறோம் என்று சொல்லி கொண்டு போறோமே ஒழிய, ஆனால் வெளிநாட்டவர்கள் மன அமைதிக்கு இவ்வளவு சிறப்பானதா? உண்மையிலேயே உண்மையிலேயே அந்த தினத்தை ஒட்டி நீங்கள் இந்த கவிதைக்கு உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். அது என்றுமே எங்கள் இதயத்தில் இருக்கும், அதுக்கு மாற்று கருத்தே இல்லை. ஆனால் உங்களுக்கு கரங்களை இறுக பற்றி கொள்கிறோம். இந்த சிறப்பான பணிக்கு முதலாவது உங்களது சிறப்பான பணிக்கும் அது இதயங்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

அரைக்கிய கவிதையோடு இணைந்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து நேற்றைய தினத்துக்கான கவிதையாக இணைந்திருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி ரஜினி என்றன். அவருக்கும் அது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்து

உலகத்திலே எங்களுக்கு இந்த வரிசை என்பதை யோசிக்கும் பொழுது நாங்கள் எத்தனை விடயங்களை யோசிக்கின்றோம். ஆனால் இந்த உலகத்திலே மிகப்பெரிய நகைச்சுவை உணர்வை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் தருணங்களில் முக்கியமாக இருக்கிறது தான் இந்த வரிசை என்றது. இந்த வரிசை தத்துவம் என்று நீங்கள் ஒன்றை யோசித்து பார்த்தீர்களா இருந்தால் அது எதாக இருக்கலாம். இந்த டிஆர்டிக்கு தொலைபேசி அழைப்பு எடுப்பதாக இருக்கலாம், இல்லை ஒரு பேங்குக்கு போகிறதாக இருக்கலாம், இல்லை ஒரு சூப்பர் மார்க்கெட்னா ஒரு பொது அங்காடிக்கு போகிறதா, அந்த பில் போடுற பணம் செலுத்துகிற கவுண்டராக இருக்கட்டும், இல்லையெண்டா ஒரு பெட்ரோல் ஸ்டேஷன் எரிபொருள் நிரப்பு நிலையமாக இருக்கட்டும். ஆனால் நாங்கள் எந்த வரிசையில் போய் நின்றாலும் அந்த வருஷம் மட்டும் ஏதோ கிவியாக இருக்கும், ஆமபகத்தில் நகர தொடங்குற மாதிரி ஒரு வளமை கொண்டதாக இருக்கும். என்ன நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த வரிசையை எப்படி யோசிக்கீங்க? ஆனால் பக்கத்தில் இருக்கிற வரிசை வந்து கடகடண்டு அப்படியே ஜெட் வேகத்தில் போகிற மாதிரி இருக்கும். என்ன இப்போ நாங்கள் பொறுமையிலேருந்து இப்போ நாங்கள் ஒரு நம்பருக்கு டெலிஃபோன் அடித்து கொண்டு போ, அது ரெண்டுக்கு ஒக்கிவியாக இருக்கும். அப்போ நம்ம அடுத்த நம்பருக்கு இதை விட்டுட்டு அங்கால போகிறேன் போனால் அது பெரிய இதாக இருக்கிறன்றதில் அதுக்கு வரும். என்ன அப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? அப்போ இந்த அங்காளி பக்கத்துக்கு போனால் அப்போ இது இஞ்சால முதல் நின்ற இடம் கடகடன்னு வார மாதிரி இருக்கு. என்ன இப்போ எங்களோட இந்த வரிசை வந்து மெதுவாக நாங்கள் நகர்வதற்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கும் வரிசையில் இருக்கும் ஏதோ ஒரு காரணி தானே காரணமாக இருக்கின்றது. என்ன இப்போ நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டோன்னு வைங்க, எங்களுக்கு முன்னால் நிற்கிற ஆள் எல்லாம் ஜாமான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த வில் போட்டு காசு கொடுக்குறேன் பேசத்துடுவார். என்ன ஐயோ தண்ட பேசு அதத்துவார் இதத்துவார், இல்லையாண்டா அந்த சில்லற காசு ஒரு சென்டிங் ரெண்டு சென்டிங்களை ஒன்றுண்டா நீ என்று பாருன்ன. அதை விட இந்த பேங்கில் போகிறீங்க, பேங்கில் போனால் எங்களுக்கு முன்னால் நிற்கிறவர்கள் உலகத்தில் உள்ள அத்தனை அதுக்கு என்னது கலைச்சா இதுக்கு உலகத்தில் உள்ள முழு கேள்விகளை அண்டைக்கு தான் கேட்டு அவையில் அண்டை செய்து முடிக்கணுன்ற ஒரு இதோடு வந்து பேங்கர்களோட காட்சி கொண்டு பாரு. என்ன அப்போ இந்த பிரபஞ்சத்தில் விசித்திரம் என்னென்றா இந்த இப்படியான விசித்திரமான மனிதர்கள் நாங்கள் எந்த வரிசையில் நிற்கிறோமே அங்கே மட்டும்தான் முளைப்பார்கள். உண்மையில் அந்த நாங்கள் போய் எந்த வரிசையில் நாங்கள் நிற்கிறோமோ அங்கே தான் இந்த விசித்திரமான மனிதர்கள் வருவாங்க. இது ஒரு ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு பெரிய சக்தி என்றுக்கலாம். ஆனால் உண்மையில் நாங்கள் நிற்கிற வரிசை எப்பொழுதுமே மெதுவாக போகிறதில்லை. என்ன இதுதான் அறிவியல் மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சது. ஆனால் எங்களோட மூளை ஒரு சுயநலவாதி. என்ன மூளை வந்து சரியான அந்த உலகத்திலேயே சுயநலவாதியில் முதலிடம் பெறுறேன்னா இந்த மூளை தான். என்ன அப்போ நாங்கள் தேர்ந்தெடுத்த வரிசை வேகமாக நடந்து நாங்கள் சீக்கிரம் வெளியேறிவிட்டால் அதை மூளை ஒரு பெரிய விஷயமாக பதிவு செய்யாது. என்ன ஆனால் நாங்கள் நின்று மூச்சு திணறி 5 நிமிடங்கள் நாங்கள் நினைவில் நிற்க அது அப்படியே ஆளை பதிஞ்சிடும் மூளையில். என்ன நான் நின்றாலே இப்படி தான் நடக்குன்ற எதிர்மறை எண்ணம் இதில் வந்துடும். என்ன அந்த சூழ்நிலை இன்னும் மெதுவாக அப்போ எதிர்மறை எண்ணம் வந்துட்டேன்னா இன்னும் மெதுவாக போகிற ஒரு மாயே இந்த மூல தோற்றிகள். என்ன எங்களோட வரிசையில் ஒரு 10 பேர் இருக்கலாம், பக்கத்து வரிசையில் ஒரு 10 பேர் இருக்கலாம், ஆனால் எங்களோட முழு கவனமும் பக்கத்து வரிசையில் நிற்கிறவனை பேர் தான் இருக்கும், எங்களோட வரிசையில் நிற்கிற மாதிரி இருக்காது. என்ன அங்கே ஒரு நபர்ன இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு பொறாம தீ எரிய தொடங்கிடும். நமது வரிசை நகர்களோட பக்கத்து வரிசை வந்து கூட போகிறத உன்னிப்பாக நாங்கள் கவனிக்கிறது இல்லை தான் எங்கட காத்திருப்புற நேரம் இன்னும் அந்த ரணகலம்னு சொல்லுவாங்க இல்ல ரணகலமாக காட்சி அளித்து கொண்டிருக்கிறது. என்ன இப்போ ஒரு மணிக்கூட்டு முள்ள பார்த்து கொண்டே இருந்தால் அது நகராத போன்ற ஒரு உளவியல் தானே இருக்கிறது. அப்படித்தானே இதுவும். என்ன பொறுமை இழந்து நாங்கள் வரிசையை மாற்றும் அந்த நொடி தான் பிரபஞ்சத்தின் ஆகப்பெரிய காமெடி. ஒரு ஒரு பெரிய பகுதி என்றால் அந்த நாங்கள் பொறுமை இழந்து அடுத்த லைனுக்கு போகிறோன்னு வைங்க, நாங்கள் அடுத்த லைனுக்கு மாறின அடுத்த வினாடிக்கு நாங்கள் நின்றிருந்த வரிசை மிஷின் எல்லாம் வடிவாச்சரிக்கும் கட்ட கடண்டு அப்படியே போகும். அங்கே இருக்க எல்லோரும் கடன் பில் அடிச்செல்லாம் கொடுப்பினா. என்ன அப்போ நாங்கள் புதிதாக வந்த வரிசையில் அந்த இந்தியாவில் போனோடனே இந்த கம்ப்யூட்டர் லோட் ஆகி அதுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வரும் ஏதாவது ஒன்று இருக்கும். அப்போ இப்போ நாங்கள் இந்த பிரபஞ்சம் சொல்கிற நமக்கு சொல்கிற ஒரு பாடம் ஒன்றே ஒன்று தான், நாங்கள் எங்கே ஓடினாலும் வீதி எங்களை திறத்தம், பேசாமல் நின்ற இடத்துலேயே நிற்கணும். என்ன விஞ்ஞான ரீதியாக இதுக்கெல்லாம் ஒரு மர்வின் விதி என்று சொல்கிறது பேர் என்ன, அதாவது ஒரு விஷயம் தவறாக நடக்க வாய்ப்பு இருந்தால் அது கண்டிப்பாக தவறாகவே நடக்குங்கிறது எங்களுக்கு என்ன தெரியும். என்ன அது இப்படித்தானே. எனவே அடுத்த முறை நாங்கள் வரிசையில் நிற்கும் போது எங்கள் வரிசை மெதுவான அந்த வருத்தப்படாதீங்க, நாங்கள் பிரபஞ்சத்தின் ஆகச்சிறந்த விதியை நேரலையில் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்றது பெருமைப்பட்டு கொள்ளணும். என்ன பெருமைப்பட்டு இருக்கும்.
போகணும். என்ன கடந்த சில வருஷங்களுக்கு முன்னர் இலங்கையில் கூட அனைத்துக்கும் வரிசையில் நிற்கிறது, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது வேறு வரிசை, என்ன அது வேறு பிரச்சனை. ஆனால் வருஷ தத்துவம் காத்திருப்பு என்பது மனித உளவியல், அந்த இதை நாங்கள் வடிவாக அனுபவிச்சிருக்கிறோம், இது பெரிய பகுதியாக கூட இருக்கின்றது. ஆனால் நாங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது எங்களுக்கு பெரிய மன உளைச்சலை தருவதாக கூட இருக்கின்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்ட பார்த்து தாறு மாறு இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்
0: திருமதி புஷ்பா விஸ்வநாதன் அவர்கள். இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
1: இருக்கிறேன், நன்றி.
0: சரி சொல்லுங்கள்.
1: அப்பதான்
0: ஜெயிக்கலாம். இரண்டா எங்க மூளை அப்படி அந்த அந்த இதுகளை ஒரு உண்மையிலே அது பெரிய ஒரு பகுடின்னு சொல்லலாம். என்ன
1: அது வந்து பொறுமை இல்லாததாக இருக்கலாம் நினைக்கிறேன்.
0: மூளையில மூளையில அதுகள் தான் ரீசன். அடுத்த அடுத்த வகத்தையே யோசிச்சு ஜோசிச்சு கொண்டிருக்கிறாள். அது போற மாதிரி அந்த அந்த அந்த அந்த சுயநலம்னு சொல்றது அதுதான். என்ன
1: சில
0: நேரங்கள நானும் கடைசி மாலும் வந்து கேக்குது பெரிய பகுடி. அப்போ நான் சிக்னல் ஓட்டு வந்தேன், அதுக்குள்ளே ஒரு டக்கண்டு உடனே உள்ளுக்கு எடுத்தார். எடுத்தவுடனே எடுத்தால் மட்டும் இல்லை, கோன் அடித்தார் உடனே. அப்போ அவர் ஒருக்கா தான் அடித்தேன், நான் அமர்த்தியாக பிடிச்சேன். கொஞ்சம் நேரம் அவருக்கு சரியான கடுப்பாயிட்டு அப்போ என்ன முன்னு செலவு பண்ணார். செலவு பண்ண நான் கெட்டில் கிட்ட போட்டேன். அவரால் ஓடையில அது கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் அவர் ஓடவே விட இல்லை. அப்போ எந்த இவனோட என்னது கிடாத்துக்கவே இல்லை. அவன் நான் உங்களுக்கு ரெண்டா அவர் வந்து போனார். நான் சொன்னேன் அவர் கோன் அடிக்க எனக்கு கோபம் வந்த மாதிரி, நான் கோன் அடிக்க அவருக்கு வந்தே இல்லை. அப்போ இனிமேல் கோன் அடிக்காமல் அவர் போகலாம் வேண்டு. இப்போ அவர் இப்போ இழந்தது 10 நிமிஷம். அப்போ இல்லை மக மகள் சொன்னாலும் என்ன ஏனப்பா இப்படி என்ன இருக்கு. நான் சொன்ன இப்போ வீட்டை போய் என்ன குளிச்சு போட்டு படுக்க போகிறோம், போய் என்ன செய்ய போகிறோம். சரி ஓகே. சரி சொல்லுங்க. ஹலோ.
1: நான் கொண்டு வந்தது என்னன்னா, ஒரு பிள்ளையோட மீட் பண்ணியிருந்தான். அப்ப அவ வந்த சிங்கிள் பேரன். அப்ப நேற்றைய பொழுது ஃபாதர்ஸ் டே வந்ததுதான்.
0: வந்தது நேற்று. இதுதான் நேற்று வேலையெல்லாம் சாப்பாடு வாங்கி வச்சிருந்தேன். ஓகே ஓகே, பாத்தீங்களா? சொல்லவே இல்லையே.
1: ஃபாதர்ஸ் டே வந்தது ஒரு நேரம் சொல்லி இல்லை.
0: அது ஃபாதர்ஸ் டே என்ன 6 கண்டுகள் இதே ஒரு மகளிர் தினம் இல்லையா? ஒரு அம்மாண்ட தினம் வேண்டாம், அள்ளி கட்டி பூங்கொத்துன்றிருக்கும். என்ன அப்பாக்களே ஆரப்பாக கவனிக்கிறீங்க.
1: சத்தம் போடாம இருப்பினி சில வேலை யாரும் சாப்பிடணும் தெரியாத காலம் இல்லைங்க. அந்த பிள்ளை கவலைப்பட்டா வெள்ளிக்கிழமைய பள்ளிக்கூடம் போயிக்கா சின்ன பிள்ளைகள் இருக்கிற இதில் அவர்கள் ஃபாதர் வந்து சேர்ந்திருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு. போகிறது பள்ளிக்கூடத்தில் போய்
0: தகப்பன்
1: அந்த சின்ன பிள்ளையோட சேர்ந்திருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. அப்போ எல்லாத்தையும் தகப்பன் மேலும்
0: வருவீங்க.
1: அப்போ இவருக்கு ஃபாதர் இல்லை, அவர் இதுதானே டிவோர்ஸால் போயிட்டுனா அவருக்கு கொஞ்சம் கவலை. அந்த பிள்ளைகள் இப்படி என்று சொல்லி பார்க்க தந்த பிள்ளைகளில் வந்து நோ நொந்திருக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவ போய் தங்கச்சியாரோட இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் காலை சாப்பாடு
0: சாப்பிட்டாவான்.
1: அந்த ஏதோ ஒரு இதுல அந்த நீங்க சொன்ன இந்த பிரபஞ்சம் தான் நாங்க வேறு செய்து பிரபஞ்சம் வந்து அந்த பிள்ளைக்கு நான் உனக்கு அக்காவாக இருக்கும் தாப்பனாகவும் இருந்து உன்னை வழி நடத்துறேன் நான் போறேன்னு சொல்லி உங்களோட வாரன் தமக்க சொல்லி
0: இருக்கேன். ஆக முடியாது.
1: ஆனா அப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டா என்ன செய்யறது யோசிச்சு
0: பாரு.
1: எங்கள் சின்ன பிள்ளைகள் இந்த மேல எங்கட காலங்களுக்குதான் இப்படி ஆனது மிக மிக குறைவு. எல்லா இடங்கள் சில இடங்கள்ல இப்படி நடக்கீங்க. இது வெறும் ஆனா ஒரு அதனையும் தாண்டி போறதான் மனித வாழ்க்கை.
0: கண்டிப்பா
1: புரிஞ்சுக்கலாம். அடுத்ததுக்கு எது நீங்க சொன்ன தந்த
0: கொஞ்சம் மாத்தி மாத்தி கதை விட்டு கொண்டு போறானே கதையா இருக்கிறது. ஆனால் அந்த அந்த மூல கதை தெரிந்து என்று சொன்னால் எங்களுக்கு எங்கேயோ உதைக்கும் என்ன.
1: அதுதான் குந்தி தேவிக்கு கர்ணன் வந்து பிறந்தது, சூரியன் இப்படி சொன்னா அவரு பிள்ள இப்படி தண்ணி இருக்கிறா குழந்தை வயிற்றுல வந்துட்டு அழகாக
0: அந்த
1: காலத்துல சூரியன் குழந்தைதான் கர்ணன் என்று சொல்லி அத்ததுகள் எல்லாத்தையும் ஒரு அற்புதம் தான்.
0: இவ்வளவு சிந்தனவாதிகளும் இவ்வளவு ஆன்மீகவாதிகளும் சித்தர்கள் எல்லாம் பெரிய ஒரு கிஃப்ட் வந்து இப்ப நாளைக்கு நான் செத்து போயிட்டேன்னா நாளண்டைக்கு அடுத்த நாலு மணி தேதியிலே வீட்டை விட்டு கொண்டு போயிடணும் என்ன. இல்லையான்னு சொன்னா ஐயோ மனசி பாசம் புள்ளியல் பாசம் பண்ணா எல்லாரும் அதோடைய வாழ துவங்கிட்டீங்கன்னா என்ன பாருங்க. அப்ப உலகத்துல எப்படி அப்ப பிரபஞ்சத்துல ஒரு பெரிய ஒரு அதிசயம் என்ன
1: நினைக்கும்
0: பொழுது. உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்.

தருமாறு நிகழ்வோடு இணைந்து தருமாறு நிகழ்வை சிறப்பித்த அனைத்து உறவுகளுக்கும் தருமாறு நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியும் வணக்கமும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுச் செல்வது தருமாறு.

0: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாட் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷெரி 0951-15-82 0-3 அல்லது 0-6-69-58-61-61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட் ஷாப்பலில் ஷெரிமஹால். செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் CMU உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77-35-37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 0-1-72-99-51-61 மின்னஞ்சல் முகவரி OPT 77@goodmail.com. மறந்து விடாதீர்கள் செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு.
1: நிலைய கிளைக்கு நேரம் 6:24. நீங்கள் கேட்டுக்கொண்டு டிஆர்டி தமிழ் வழியில் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.

நிரூபியாதரவில் அறிதலும் புரிதலும் அறிதலும் புரிதலும் நெல்வோடு இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புரிதலின் நிகழ்வினுடாக கேட்கப்படும் முதலாவது கேள்வி மிக மிக இலகுவான கேள்வியாகவே வந்திருக்கின்றது.

எல்லாம் நேரம் காலம் என்றெல்லாம் சொல்லுகின்றோம் இல்லை, இந்த காலத்தை முதல் முதலில் எதை வைத்து கணித்தார்கள்? இந்த காலம் என்ற இருக்குல்ல, காலத்தை முதல் முதலில் எதை வைத்து கணித்தார்கள்? உலகில் முதல் முதலில் காலத்தை எதை வைத்து கணித்தார்கள்?

0: உலகில் முதல் முதலில் காலத்தை எதை வைத்து கணித்தார்கள்? மிக மிக இலகுவான கேள்வியாக முதலாவது கேள்வி வந்திருக்கின்றது. உலகில் காலத்தை எதை வைத்து கணித்தார்கள்? இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். வந்தவர் காலம் சரியில்லை போல இருக்கின்றது. இணைந்திருக்கின்றார் எங்கள் ஜியானடேசன். உங்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்கள் தானே? உலகில் முதல் முதலில் காலத்தை எதை வைத்து கணித்தார்கள்?
1: ஆமாம்
0: சொல்லுங்கள்.
1: வானிலையை பார்த்து
0: வடிவா சொல்லுங்கள். வானத்தை பார்த்தேன்டா, அண்ணாந்து பார்த்தானு, அது நேரத்தை. நீங்கள் நான் கேட்கறது காலத்தை. நான் நேரத்தை என்று சொல்லவில்லை, காலத்தை
1: சொல்லுங்கள்.
0: நான் கேட்பது நேரத்தை அல்ல, காலத்தை.
1: காலம்,
0: காலம் என்று சொல்லுவார்கள். காலம், காலம், காலம். ஓம் ஓம் ஓம். நேரத்தை அல்ல, காலத்தை. காலத்தை உலகில் முதல் முதலில் எதை வைத்து கணித்தார்கள்? சரி, அப்ப மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். ஓம் ஓம் ஓம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். உலகில் முதல் முதலில் காலத்தை எதை வைத்து கணித்தார்கள்? காலம் இருக்குல்ல, காலத்தை எதை வைத்து முதன் முதலில் கணித்தார்கள்?
2: நான் இந்த
0: நன்றி வணக்கம். அடுத்து இணைந்திருக்கிறார் எங்கள் பத்மநாணி. இப்ப பத்மநாணி சொல்லியிருக்க எல்லாரும் யோசிக்க போயினவன் அட்டை இத்த வச்சாண்டு என்ன.
3: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
3: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்களும் அப்படியே இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: முதல்ல கேள்வி விளங்கி விட்டதா? காலத்தை எதை வைத்து கணித்தார்கள்?
3: உதயம் மறைவை வச்சு, சூரிய சந்திரத்தை, இயற்கையால்
0: அந்த வடிவா கேள்வியை விளங்குகிறீர்கள். இனி தெளிவா சொல்லுங்கள்.
3: சூரியன் உதிக்கிறது, சந்திரன் உதயமாகிறது, அதுகளை வச்சுத்தான் கணிக்க வேண்டும் சொல்றேன்னா
0: பாப்பமே.
3: சந்திரன் நட்சத்திரம் அதுகள
0: ஒரு ஒரு விட சொல்லுங்க. ஒரு ஒரு விட எதை வைத்து கணித்தாருன்னா அதுக்கு ஒரு விட. ஆம்,
3: அதான் வானிலை என்று சொல்றதா?
0: வானிலை என்றது காலம் குளிராயிருக்கும், அது வேறு. இந்த காலம் இருக்குல்ல, காலம் காலத்தை இதை வைத்து கணித்தார்கள்.
4: அதாவது சூரியன் கிழக்கு திசையில இருந்து காலமில உதிச்சு மேற்கில மலையில இருந்து அப்படி ஒரு அது ஒரு காலம் தானே. அப்ப அப்படி அதைகளை வச்சு பெரு அந்த இயற்கை மலைகள் அதுகள் வர்றதை வச்சு கணிச்சுதான் பஞ்சாங்கம் பேருந்து தானே வந்ததாக்குதுன்னு.
0: ஆனால் இந்த நான் கேக்குற கேள்வி, இந்த காலத்தை எதை வைத்து கணித்தார்கள்?
4: ஆனால்
0: இதை வைத்துதான் இந்த காலத்தை கணித்தார்கள். இத்தனாந்தேதி இத்தனை நாள்ல இப்படி இருக்கும், இத்தனை நாள்ல இப்படி இருக்கும், இத்தனை நாள்ல இது நடக்கும் என்று காலத்தை கணிக்கிற இருக்குல்ல.
4: நன்றி,
0: வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: நீங்கள்
0: கண்டிப்பா சொல்லீர்கள், அந்த நம்பிக்கை இருக்கு.
5: சூரியன்
0: சொல்லுகிறீர்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஜானடேசன் இணைந்திருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது சொல்லுங்கள் பாப்போம். வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
6: வணக்கம், நலமா இருக்கு.
0: வணக்கம், வணக்கம். உங்கள் சியாமலா? சியாமலா, நலமாக இருக்கின்றீர்களா?
6: நாங்களும்
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் இப்பொழுது நீங்கள் சொல்லி வைக்க பின்னாலே அங்கால
6: கொஞ்சம்
0: புதன் வியாழன்ல கொஞ்சம் கூடுதலாக வருகின்றன சொல்லுகிறார்கள். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
7: வணக்கம்,
0: வணக்கம். எங்கள் சசியம்மா. சசியம்மா, நலமாக இருக்கிறீர்களா?
7: நலமாக இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
7: நான்
0: சூரிய சந்திரன் மாறுபாட்டை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி மீரியன் என்று நினைக்கின்றேன். வணக்கம்.
8: வணக்கம்,
0: வணக்கம், வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
8: ஓ, நலமாக இருக்கிறோம். நீங்க கேக்குறீங்க அந்த கடிகாரம் வரும் முதல் எப்படி கணக்கிட்டது என்று.
0: இல்ல இல்ல, அது நேரத்தை இல்ல, நான் கேப்பது காலம். காலம் இருக்குல்ல,
8: இந்த 365 நாட்கள்.
0: ஓம் ஓம் ஓம். அது மாதிரி இந்த ஒரு மாசம், ரெண்டு மாசம், மூன்று மாசம் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள் தானே. இந்த காலத்தை எதை வைத்து கணித்தார்கள்?
8: இப்ப பூமி தன்னைத்தானே சுத்தம் ஒரு நாள்.
0: ஓ,
8: அதே பேருந்து இப்போ சூரியன் பூமி சூரியனை சுத்த
0: 365 இதை வைத்து எதை அடிப்படையாக வைத்து கணித்தார்கள்?
8: இதை அடிப்படையாக வைத்து.
0: ஓ ஓ, இந்த அடிப்படையா இதுக்கெல்லாம் ஒரு அடிப்படை இருக்குமில்ல. இன்று திங்கட்கிழமை என்றால் நாளண்டைக்கு

0: நீங்கள் சொல்வதற்கு சரியாக இருக்கின்றது. அந்த நான் கேட்ட கேள்வி அவர் விளங்கி இருக்கின்றதுன்றது. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம்
1: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் சுதாகர், எங்கள் இறைவர். இறைவர் நலமாக இருக்கின்றீர்களா?
1: இறைவர் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சுதாகர் சொல்லி வைக்க எல்லாரும் யோசிக்க போயினவே என்ன?
1: அது சரி, சுதாகர் சொல்லிதான் இந்த கணவர் யோசிக்கணும். சரி, தயவுசெய்து யோசிக்கிறதுக்கும் இல்ல கேள்வி விளங்கிட்டு இல்ல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த காலத்துல வந்து இரவு பகல வச்சும் மற்றது நிலாவை வச்சேன்னு
0: நான் சொல்லுவேன். நிலாவை சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்தவரா? வணக்கம்.
2: வணக்கம்.
0: கேது பத்மினி அப்படி என்ன இல்லங்க வேவி அக்கா? வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கிறோம்.
0: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
2: நான் சொல்றேன், அந்த காலநிலை அடிப்படையில என்னடா முன்பனி காலம், குளிர்காலம், கார்காலம் என்று சொல்லி தமிழ்லயும் இருக்குத்தான். தமிழ்லயும் காலங்களை பிரிச்சாதானே? அனவடியா அந்த காலநிலை அடிப்படையை வச்சு பிறகு பின்னுக்கு நாகரீகங்கள் அதுகள்
0: காலநிலை மாறிக்கொண்டே போவோம் என்ன? அப்ப அதை நாங்கள் நிரந்தரமா அதை அடிப்படையா வைக்கல. இப்ப ஒன்று நாங்கள் நிரந்தரமா வைக்கிறோம்னா அடிப்படை ஒன்று உறுதியாக இருக்கணும் என்ன? ஒன்றை கணிக்கிறதுக்கு நாங்கள் அந்த அடிப்படை உறுதியா இருந்தா தான் அதை வச்சு கணிக்கலாம் என்ன?
2: சரியா,
0: உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் பத்மினி, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம். நான் பத்மினி கமலா தான். நீங்க நல்லமா இருக்க பிரார்த்தித்து கொண்டு
0: உங்களுக்கும் அப்படித்தான்.
3: ஆமா, நன்றி. இயற்கை நிலவரங்களை பார்த்து
0: இயற்கை நிலவரங்கள் தான், இயற்கை நிலவரங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக ஒன்று இருக்கின்றது. என்ன
3: அடிப்படையா? பூமி தான் அடிப்படையா இருக்கு.
0: அந்த பூமியில இந்த காலத்தை இதை வைத்து கணித்தார்கள்,
3: நிழல வச்சு கணித்தார்கள்.
0: முந்தி
3: நாங்கள் நிழல கால போட்டு இழந்திட்டு செய்யறோம் நாங்கள்.
0: ஐயோ, நான் எல்லாம் காலம் 8 மணிக்கு போய் அதுல நிக்கிறதான் இந்த தலை அந்த இதுல
3: விளைக்கதான்
0: ஓடுவேன். அது நேரம்,
3: அது நேரம்.
0: ஆனால் நான் கேட்பது காலத்தை, உலகில் முதல் முதலில் காலத்தை இதை வைத்து கணித்தார்கள்.
3: காலத்தை 24 மணித்தியாலும் ஒரு நாள் என்று அப்படி பார்த்து கணிச்சாலும்.
0: ஓ அப்படி, அது அந்த காலத்தை எப்படி கணித்தார்கள்?
3: என்ன இது, எனக்கு யோசிக்க விழாந்தான். எனக்கு தரவுகள் தெரியும், தெரிஞ்ச மாதிரி இருக்கு. எப்படி கணித்தார்கள்ன்றது அரும் சாத்திர மூலம் அரும் சாஸ்திரிகள் அப்படி எதுவும்
0: பாப்பமே. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
4: வணக்கம் சொன்னா.
0: வணக்கம் திருமதி தேவி தனராஜ், நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் நீங்கள் நீங்கள் சொல்ல இப்ப எல்லாரும் அப்பா, அதுக்குத்தான் தேவி வரணும்
4: உண்டு.
0: சொல்லுங்கள்.
4: நான் இந்த காலக்கு அந்த வெயில் அகோரமா இருக்குத்தானே, இந்த வெயில் தாக்கங்கள் பூமி எவ்வளவு பாகையில நிக்கிற என்ன மாதிரி என்று நேற்றில நேற்றைக்கு நான் இத ஆராய்ந்து வாய்ச்சு கொண்டிருந்தேன். இந்த காலத்தின் கணிப்பு முன்னோர்கள் நம் முன்னோர்கள் இந்த கணிப்பின்படி அந்த சூரிய வெப்பம் இருக்குதோ அந்த வெப்பத்தை வச்சுட்டான காலக்கணிப்புகள்
0: நடந்தேன்னு
4: சொல்லி ஒரு சித்தர் வந்து அதை விளங்கப்படுத்தியிருந்தார். அந்த வெப்பம்
0: எங்கள் திருமதி பிலோமினா அண்ணன், எப்படி
5: இருக்கின்றீர்கள்?
0: நீங்கள் வந்தால் எங்களுக்கு மகிழ்ச்சி தானே?
5: இணைந்திருக்கின்றார்
0: அடுத்து எங்கள் சரோஜினி அம்மா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?

0: அந்தளமே
1: நலத்துடன் இப்பொழுது
0: என்ன
1: சொல்லுங்கள் பார்ப்போம்.
0: என்ன காதலை சொல்வது தெரியல.
1: உலகில் முத முதலில் காலத்தை இதை வைத்து கணித்தார்கள்.
0: சூரியன்
1: சொல்கிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம், எங்கள் பாரதி அக்கா. பாரதி அக்கா, நலமாக இருக்கின்றீர்களா? தொடர்ந்து வரிசையை பற்றி தாறுமாறலன்னு சொல்லி இருந்தேன். அப்படித்தான் எங்களுக்கு மூளை அப்படித்தான் வேலை செய்யும். எல்லாருக்கும் கிடைக்குது, எங்களுக்கு மட்டும் கிடைக்கலையே.
2: உங்களுக்கு
1: நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
3: வணக்கம் கேது.
1: வணக்கம், எங்கள் புஷ்போதியம்மா. நலமாக இருக்கிறீர்கள் தானே?
3: நலமா இருக்கிறேன்
1: கேது. கொஞ்சம் கஷ்டமாக இல்ல, அது இப்ப நீங்க நலமா இருக்கிறீங்கன்னா இன்னும் கஷ்டமாக கேள்விக்கணும்.
3: நன்றி,
1: வணக்கம். தொடர்ந்து மெரியன், நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
4: வணக்கம். நீங்க காலம் என்றது கால் காலம்
1: இல்ல அதெல்லாம் அது இயற்கை. நாங்கள் பேந்து கார்காலம் இதண்டு இங்கே வந்துதான் அதையெல்லாம் நாங்கள் கூடுதலாக அறிந்து கொண்டது. என்ன? ஓம் ஓம் ஓம். அப்போ சொல்லுங்கள் பாப்போம். இது சென்னாந்திரம் முதல் விட சொல்லவில்லை தானே. ஓம் சரி சொல்லுங்கள்.
4: இல்லை நான் இங்கே அப்போ இப்போ காலங்காலம் விட நான் பேர் அதைத்தான் யோசித்தேன்.
1: ஓ ஓ ஓ,
4: அந்த கார்காலம் குதிர்காலம்.
1: இல்லை இல்லை இல்லை, உலகில் முத முதலில் காலத்தை இதை வைத்து கணித்தார்கள் என்று கேட்டிருந்தேன். நீங்கள் அந்த கார்காலம் வந்து அந்தபடியே சொல்லுறீங்களா? பார்ப்போமே.
4: இப்போ நான் இந்த சுத்துற அந்த பூமியும் சூரியனை சுத்துற வச்சு தான் கணிச்சிருக்கேன்.
1: என்ன சொல்லுறீர்கள்? இந்த சிறப்பித்த உங்களுக்கு
4: நன்றி. தென் திசையில சுத்தைக்கு ஒரு பேர்,
1: ஓம்
4: வட திசையில சுத்தைக்கு.
1: ஓம் ஓம் ஓம் ஓம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? கட்டி இப்ப நீங்கள்
3: என்ன
1: எங்களுக்கு அது கிட்டம் இல்லை. என்ன ஏற்கனவே கறி கட்ட மாதிரி இருக்கிறோம் பேந்தே. நீ வயதாகி விட்டது தாங்க முடியாமல் இருக்கின்றது.
3: அவ்வளவுதான்.
1: அதுதான் அதுதான் நாங்கள் இப்ப
3: சேர்ந்த
1: சொல்லுங்கள்.
3: நான் சொல்றேன், அந்த குப்பியல்ல எண்ணெயை ஊத்தி போட்டு அந்த எவ்வளவு அந்த எரியற எண்ணெயில அளவை வச்சு கணிச்சார்கள் எவ்வளவு குறையுதாண்டு.
1: நீங்கள் எல்லாம் அமெரிக்கா அங்க நாசால இருக்கக்கூடிய அக்கல். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம்.
5: வணக்கம் கீதுவண்ணா.
1: வணக்கம், எங்கள் சுபாசினி. நாங்கள் நலமாக இருக்கிறோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
5: ஓ, நாங்கள் நிலமா இருக்க, நீங்களும் நிலமா இருக்க வேண்டிக் கொண்டு நான் சூரியன் என்று சொல்றேன்.
1: சூரியன் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். நீண்ட இடவெளியின் பின் ஜெனி என்று நினைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
6: வணக்கம், நலமா இருக்கீங்க?
1: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
6: ஆமா, நாங்களும் நிலமா இருக்கோம். நன்றி அண்ணா. நீங்க தொடர்ந்து நிலமா இருக்க உங்களை வாழ்த்தி கொண்டா. நான் அடுக்கு முறைகளை அடிப்படையா
1: அடுக்கு முறைகள் என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம், வணக்கம். எங்கள் சித்ராபாவம் நூறுவையில இருந்து அந்த விடியோட வந்த வேகத்துக்கு சொல்லியாக எல்லாரும் யோசிச்சு கொண்டு தெரிச்சு போயினவே.
3: என்ன
1: நலம் தானே, நலம் இல்லாட்டி இவ்வளவு உசாராக வைப்பேனா? என்ன நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம், எங்கள் பாடகி மீனா மகேஸ்வரன். மீனா மகேஸ்வரன், நலமாக இருக்கிறீர்களா? நாங்கள் கைனோ ப்ராப்ளம். சூரிய திசையன் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி தவமலர் நாகுலேஸ்வரன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். நலமாக இருக்கணும், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
7: நாங்களும் நலமா இருக்கிறோம். அது போல காலை அதிகாலையில சூரிய உதயனை பார்த்துதான் நாங்கள் திசையை காணிக்கிறது.
1: நீங்கள் திசையை சொல்கிறீர்கள், நான் காலத்தை கேட்கின்றேன். காலத்தை
7: சூரிய காலம், சூரிய காலம். காலையில நாங்கள் எழுந்த உடனே இந்த இளமாக்களை எல்லாம் சூரிய வந்துட்டாரு சொல்லி பிரபஞ்சத்தை பார்த்து கும்பிட ஒண்ணுமெண்ட் எல்லாம் சொல்லுவார்கள்.
1: இந்த சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
7: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவர், வணக்கம்.
8: வணக்கம்.
1: சதீஷ், சதீஷ் நலமா இருக்கிறீர்களா? நலத்துடன் அப்படியே சொல்லுங்க சதீஷ். சூரியன் சொல்லுகிறீர்கள். இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்தவர், வணக்கம்.
9: வணக்கம்.
1: எங்கள் ஜெயந்தி மாலா. ஜெயந்தி மாலா நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும்
9: அதே மாதிரி நிகழ்ச்சி வேண்டிக் கொண்டு நானும் இந்த சூரியனை வச்சுதான் அப்படி கணிச்சிருப்பேன்.
1: சூரியன் சொல்லுகிறீர்களா? இணைந்து சிறப்பிதான். நன்றி, நன்றி, வணக்கம். சரி, அடுத்த கேள்விக்கும் உடனடியாக செல்ல வேண்டும்.

0: பார்ப்போம். இந்த கேள்விக்கு ஒரு முறை தான் நினைந்து கொள்ளலாம், அது பதில் சொல்லாமல் விட்டபடியால் இரண்டாவது முறை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் உண்மையிலேயே இரண்டாவது முறை நான் இந்த அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதில்லை. சரி, உண்மையிலேயே இந்த நிலவை வைத்துத்தான் இந்த காலத்தை இவர்கள் கணித்தார்கள். முதல் முதலில் நிலவை வைத்து தான் இந்த காலத்தை கணித்தார்களாம். அது மாதிரி சியாமலா அந்த அருமையான பருவ மாற்றம், அந்த பெண்களுக்கான பருவ நாட்சுலட்சியம் மாத சுழற்சின்னு சொல்லுவாங்க, அதை இந்த சூரியனை அந்த நிலவை வைத்து தான் முதல் முதல்ல இதை கணித்தார்கள். ஆனால் நிலவு என்பது அடிப்படையை வைத்தான் சுதாரணம் பத்மராணி ஆரம்பித்திருந்தார் சூரிய சந்திரர் என்று. ஆனால் சியாமலா அருமையாகவே அதை சொல்லியிருந்தார். அதுவும் அதை அதன் நில அதை கணிக்க அந்த காலத்தை கணிக்கும் பொழுது அந்த பெண்களின் பருவ மாற்றத்தை வைத்து கணிக்கும் பொழுது என்று அதை அந்த உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கியிருக்கும் அவர் இது என்ன சொல்ல வந்தவர் என்று. அதை அது அதை நிலவை வைத்து தான் இதை கணித்தார்கள். ஆனால் சுதாகர் தான் இதற்கு சரியான பதிலே அந்த ஆணித்தரமாகவே சொல்லியிருந்தார். மீண்டும் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு விரைவாகவே அடுத்த கேள்விக்கு போய்விடுவோம். இலகுவான கேள்வியாக கேட்டுவிடுவோம். சரி, நாங்களுக்கு எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்றோம், ஆனால் இலையிலிருந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவரம் எது? இலையிலிருந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவரம் எது? இலையில் இருந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவரம் எது? இருந்து மருந்து தயாரிக்க பயன்படும் தாவரம் எது? இதற்காக இணைந்திருக்கும் விரைவாக செல்வோம். இணைந்திருக்கும் முதலாவது ரூபா வணக்கம்.
1: வணக்கம்
0: நலமாக இருக்கின்றீர்களா? நலத்துடன் நீங்கள் இதற்கு இப்பொழுது இப்படியே சொல்ல போறீர்கள், சொல்லுங்கள். நலமா இருக்கின்றீர்கள் தானே?
1: நன்றி, நீங்க நல்ல நலத்தோடு இருக்க நான் கும்பிடும் அம்மாளாச்சிய வேண்டிக் கொண்டு. நீங்க கேட்ட கேள்வி என்னன்னா, லைன் எடுத்தாப்புல கேட்டீங்க,
0: இலையில இருந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவரம், இந்த இது இந்த இலையில இருந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவரம் எது? தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
2: வணக்கம்
0: சதி, சதி
2: சொல்லுங்களேன்
0: சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். இலையிலிருந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவரம் எது? இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் பத்மராணி, பத்மராணி சொல்லுங்கள்.
3: நான்
0: வேப்பிலை. எங்களை வேப்பிலையே விடலாமா? என்ன அதுதான் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு யார் என்று பார்ப்போம். இலையிலிருந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவரம் எது? இலையிலிருந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவரம் எது? இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம். மீண்டும் எங்கள் உதயன், உதயன் சொல்லுங்கள் பார்ப்போம். வில்வ இலை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
4: வணக்கம்.
0: ஜோசரியம்மா சொல்லுங்கள். இலையிலிருந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவரம் எது? தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி தவமலர் நவுலேஸ்வரன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம்.
5: குப்பமேனியில
0: பாத்தீங்களா, எத்தனை தாவரங்கள் எல்லாம் வருகின்றது?
5: என்ன
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். இலையிலிருந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவரம். இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். சுதாகர். சுதாகர் சொல்லுங்கள். வாமா, இதுக்கு சொன்னீங்களா சிக்ஸர் அடிச்ச மாதிரி? வெள்ள அள்ளி இலை. இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்த உறவு வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். வேவியக்கா, வேவியக்கா சொல்லுங்கள்.
1: ஆயுர்வேதாண்டு எல்லாத்துக்கும் பயன்படுத்தினோம். கத்தாழ நாங்களும் பயன்படுத்துற நாங்கள் தானே. அது இல்லையா கத்தாழ?
0: தேடி பாருங்கள். தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: ஆவரி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். எங்கள் கமல வேடி. கமல வேணி சொல்லுங்கள் பாப்போம். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். எல்லா கட்டி உங்கள்ட்ட இருந்தா எல்லார்ட்ட இருந்தா நான் கேள்வி எடுக்கிறேன். எல்லாரும் கதைக்கிற கதை அரவாசி புள்ளிதான். அப்ப அரவாசி நீங்க இல்ல, அது சரியான அது உண்மையிலேயே அது அதை அதை கூட இதை அந்த நிலாவை வைத்து தான் கணித்தாரலாம் என்ன. ஓமோமோ இல்லை நீங்கள் அந்த இல்லை ஓ இல்லை பருவ மாற்றம் வேண்டாம். அந்த அந்த அடி அடி அடியை அடியை எடுத்து கொடுத்துருக்கிறீர்கள். அதுதான் முருங்கை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு. வணக்கம்.
4: வணக்கம்.
0: திருமதி தேவி தன்ராஜ், நீங்கள் சொல்லுங்கள்.
4: ஆடாதோட
0: என்ன இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். சசியம்மா.
5: ஓம்
0: சசியம்மா சொல்லுங்கள்.
5: நான் இதுக்கு கற்றாழை என்று சொல்லி கொண்டு.
0: கற்றாழை என்று சொல்லுகிறீர்கள். ஓம்
5: முதல் கேள்விக்கு என்ன விட சொன்னீங்க?
0: நிலவு. நிலவு. நிலவு.
5: நிலவு.
0: நிலவு தான். அந்த அந்த நிலவு வந்து ஒரே மாதிரி உலகத்தில் ஒரு நாளும் இருக்கிற இல்லை. ஓமா அந்த இன்றைக்கு முதலாம் பிரிய கண்டுவான் ரெண்டாம் மூண்டாம் நாலாம்
5: சந்திரன்களின் மாறுபாட்டை
0: இல்லை. சூரிய சந்திரர்கள் இல்லை, சந்திரனின் மாறுபாட்டை வச்சு தான் கணித்தவர்கள். சூரியன் ஒருமே தான் வந்து போய் கொண்டிருக்கும் காலம். ஆனா நிலவு தான் இந்த காலத்தை கணிக்கிறாக்கு. ஒரு இல்லை நாங்க வெட்டுதான் வெட்டுதான். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம். தொடர்பு சரியாக இணையவில்லை. மூவே கனெக்ஷன் பாப்ப நீங்கள் இணைந்திருக்கையில் அடுத்த ஒரு எடுத்துட்டு வருகின்ற இணைந்திருக்கும் அடுத்த ஒரு. வணக்கம். பாரதி அக்கா. பாரதி அக்கா சொல்லுங்கள்.
6: நான்
0: வேம்பண்டு சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்பு இன்னும் சரியாகவில்லை. இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம். வணக்கம். எங்கள் பாடகி. பாடகி சொல்லுங்கள் பாபம். கற்றாழி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம். எங்களது சித்ரா பவனும் கற்றாழி என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து எங்கள் பத்மினி இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம் பத்மினி. வணக்கம் பத்மினி. வணக்கம்.
7: வணக்கம். பத்மினி கமலாந்தன். நானும் கற்றாழி என்று சொல்லுங்கள்
0: என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவரா. வணக்கம்.
8: வணக்கம். கேதுவண்ணா.
0: வணக்கம். எங்கள் சுவாசினி. சுவாசினி நீங்கள் சொல்லுங்கள்.
8: கற்றாழை
0: என்று சொல்லுகிறீர்கள். சுவாசினி உங்களுக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து ஜெனி என்று இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். கற்றாழை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம். ஜெயந்தி மாலா.
0: வணக்கம். திருமதி ஜெயந்தி மாலா சொல்லுங்கள். சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம். வணக்கம். எங்கள் சரோஜினி அம்மா.
10: வணக்கம். நானும் கற்றாழை.
0: கற்றாழை என்று சொல்லுகிறீர்கள். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். நிலைய கழக நேரம் 6:57 நேரம் இன்று விரைவாகவே சென்று விட்டது. இலையிலிருந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவரம் எது என்று கேட்டிருந்தோம். இலையே கற்றாழை என்பதுதான் சரியான பதில். ஆனால் நாங்கள் கற்றாழை தண்டு அப்படி என்று சொல்லுவோம். அதை இலி என்று நாங்கள் இவ்வளோ காலம் அது இலி என்று நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அதை சொல்வதும் இல்லை. ஆனால் உண்மையிலேயே கற்றாழை என்ற அது வந்து உண்மையாகவே கற்றாழை இலை தான். எனக்கும் ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதற்காகத்தான் இலையிலிருந்து, ஆனால் அதிலிருந்து மருந்து தயாரிக்க பயன்படுத்தப்படும் தாவரம் கற்றாழை. அதை இருந்தால் நீங்கள் அந்த பக்கம் வரமாட்டீர்கள் என்று நினைத்தேன். நான் அபிவிக்கா வந்துவிட்டேன். அதை தொடர்ந்து கூறிய அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய அறிதலும் புரிதலும். இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளங்கலைஞர் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. நாட்டில் தற்போது காணப்படுகின்ற பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆடை தொழிற்சாலைகள் பெரும் வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ளதாக எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சாட்டியிருக்கிறார். அரசாங்கம் முன்னெடுத்து வரும் தற்போதைய பொருளாதார கொள்கைகள் நுகர்வோரையும் விவசாயிகளையும் ஒரே நேரத்தில் பாதிப்புக்குள்ளாக்கிவிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா குற்றம் சாட்டுகிறார். டிட்வா சூறாவளியினால் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழா கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் நடைபெற்றது. முள்ளிவாய்க்காலில் யுத்தத்தினால் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொது தூவிக்கு இந்திய பின்னணி பாடகர் சத்யன் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். நாடுபூராவும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 23,000 தாதியர் பற்றாக்குறை நிலவுவதால் தாதியர் ஊழியர்கள் கடும் மன அழுத்தத்துக்கும் பணிச்சுமைக்கும் உள்ளாகி இருப்பதாக ஐக்கிய தாதியர் சேவை சங்கம் தெரிவித்திருக்கிறது. காணாமல் போனோரின் உறவினர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அரசாங்கத்தின் சொந்த பிரச்சனைகளாக கருதப்பட்டு அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இந்த உறுதியை மீண்டும் வழங்கியிருக்கிறார். முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேசலையின் மனைவி மனோரி சலே தன்னையும் தனது இரண்டு பிள்ளைகளையும் சந்தேகத்துக்கிடமான வகையில் கண்காணித்து வருவதாக கூறி குற்றங்களில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். 3 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ்போல் கபூர் கொழும்பை சென்றடைந்திருக்கிறார். ஆண்டுதோறும் ஜூலை 1ஆம் தேதி நடைமுறைக்கு வரும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் இந்த ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் முன்னிய விலைகளின்படி கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்பை காரணம் காட்டி எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என்று கூறி வருவதை முன்னாள் எரிசக்தி அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க நிராகரித்திருக்கிறார். இனிவரும் தேர்தல்களில் எந்தொரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தேவையில்லை. சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதுமானது. அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கும் போது அதிகார மமதை கொண்டு செயற்படுவதே நடக்கும். 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக் கொண்டுள்ள இந்த அரசாங்கத்தில் அதனை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை இருக்கிறதா என்பதை பரீட்சித்து பார்க்க மாகாண சபை தேர்தலை முடிந்தால் இந்த அரசு நடத்தி காட்டட்டும் என்று எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா சவால் விடுத்திருக்கிறார். பொது சுகாதார பரிசோதகர்கள் என தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வீடுகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஏமாற்றி பணம் பறிக்கும் குழு ஒன்று இயங்கி வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விடுதியொன்றில் போதைப் பொருட்களுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட மாணவரின் மாணவர் தகுதியை ரத்து செய்வதற்கும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது. கிள்ளச்சி உமையாள்புரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத மணல் கடத்தல் தொடர்பில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ரத்னபுரி மாவட்டத்தின் இறக்குவானை பகுதியில் இடம்பெற்ற ஊர்வலம் ஒன்றின் போது அதில் பங்கேற்றிருந்த வளர்ப்பு யானை ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாக்குதல் நடத்தியதில் 2 பாகன்கள் உயிரிழந்திருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. நாவலப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோளங்கந்தை தோட்டத்தில் கடந்த 17ஆம் தேதி தேயிலை பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளியொருவர் பாம்பு தீண்டியதில் உயிரிழந்து போனார். இணையவழி பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி வங்கி கணக்குகளுக்கு பணம் அனுப்பி போதைப் பொருட்கள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த இருவர் பெருந்தொகையான போதைப் பொருட்களுடன் நீர்கொழும்பு கட்டுவ பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது 6 கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான ஐஸ் போதைப் பொருளுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. டெங்கு தொற்றுநிலைமை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருந்த போதிலும் சில அதிகாரிகள் சரியான நேரத்தில் தகுந்த நடவடிக்கை எடுக்காததன் காரணமாக தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து செல்வதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் ஜனவரி முதல் மே மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கையில் சுற்றுலாத்துறை வருவாய் குறைந்துவிட்டதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், முதல்வர் ஜோசப் விஜய் தனது 52வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். தமிழக முதல்வராக அவருக்கு இது முதல் பிறந்த நாள் என்பதால் மாநிலம் முழுவதும் பல்வேறு நல உதவிகள் வழங்கி கோலாகலமாக தமிழக வெற்றி கழகத்தினர் இந்த பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். தமிழக முதல்வர் விஜய்க்கு பிரதமர் மோடி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், அண்ணாமலை உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று காலை மீண்டும் கூடியிருக்கிறது. இலங்கைக்கு மிக அருகில் உள்ள தமிழகத்தின் தனுஷ்கோடி பகுதியில் காவல்துறை சோதனை சாவடிகள் கைவிடப்பட்டுள்ளதால் இரு நாடுகளுக்கிடையிலான கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல்கள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளமை குறித்து சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டிருக்கிறார்கள். மேகதாது திட்டத்தை முறியடிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ஆனந்த் கூறியிருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தாம் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் பின்னணியில் பாரதிய ஜனதா தேர்தல் ஆணைய கூட்டணி இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவை பிரதமர் நரேந்திர மோடியும் உலகை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் அளித்து வருகிறார்கள். ஆனால் இருவரும் தங்களை சிறந்த நண்பர்கள் என்று கூறிக்கொள்வதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையே ஓடும் சிந்து நதியின் ஓட்டத்தை இந்தியா தடுத்தாலோ திசை திருப்பினாலோ போர் தொடுக்க தயங்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளது. கட்சியை தொடங்கிய 2.5 ஆண்டுகளிலே ஆட்சியை பிடித்த பெருமைக்குரியவர் முதல்வர் ஜோசப் விஜய் என்று தமிழக வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை முடித்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இங்குள்ள மருத்துவமனைகளில் உள்ளக பயிற்சிக்காக பல மாதங்களாக காத்திருக்கும் நிலை நீடித்து செல்கிறது. நீட் மறுதேர்வை தமிழகத்தில் 307 தேர்வு மையங்களில் 120,000 மேற்பட்டோரும், சென்னையில் 43 மையங்களில் 20,000 அதிகமானோரும் நேற்று எழுதியுள்ளார்கள். கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பாத கடலூர் மாவட்ட மீனவர்கள் 3 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளுவர் மாவட்டத்தில் தனியார் மீன் ஏற்றுமதி தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிகழாண்டு டிசம்பரில் கையொப்பமாகும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக அமெரிக்க அரசின் சிறப்பு பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் நாளை டெல்லி செல்கிறார். சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகத்தில் வரும் June 26 உணவு திருவிழா நடைபெற இருக்கிறது. பீகாரில் 2 பெண்களை கடத்தி துப்பாக்கி முனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 5,978 கோடி மோசடி செய்யப்பட்ட விவகாரத்தில் ஹீரா குழும நிறுவனரின் 159 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை ஏலம் விட்டது. வரவு செலவு கணக்கு விவகாரம் மலையாள நடிகர்கள் சங்கத்தில் மோதலாக வெடித்தது. கொச்சியில் நேற்று நடைபெற்ற மலையாள நடிகர்கள் சங்க தலைவர் சிவேதா மேனன், பொதுச் செயலாளர் உட்பட நிர்வாகிகள் அனைவரும் கூண்டோடு தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்கள். பண முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி கேரள முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான பினராயி விஜயனின் மகள் வீணாவுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இதன் மூலம் இந்த வழக்கில் அவருக்கு நெருக்கடி அதிகரித்து செல்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்ட நிதியில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் அந்த கோவிலை நிர்வகிக்கும் ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை நிர்வாகிகள் அயோத்தியை விட்டு வெளியேற சிறப்பு புலனாய்வு குழு அவர்களுக்கு தடை விதித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் புதிதாக நடப்பட்ட மின் கம்பங்கள் சாய்ந்தும் உடைந்தும் விழுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளார்கள்.
சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 8 ரூபா குறைந்து ஒரு சவரன் 1,08,792 ரூபாவுக்கும் கிராமுக்கு 1 ரூபா குறைந்து ஒரு கிராம் 13,599 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில், அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்தத்துக்கான புதிய சுற்று உயர்ந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவில் புதிய மறுமலர்ச்சிக்கு வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியிருக்கிறார். மத்திய கிழக்கு போரில் ஈரானின் கரமோங்கியதாக இஸ்ரேலிய மக்கள் நம்புகிறார்கள். ஜெருசலத்தின் ஹிப்ரு பல்கலைக்கழகம் ஆகம் நிறுவனம் இணைந்து நடத்திய ஆய்வில் அது தெரியவந்திருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது ட்ருத் சமூக ஊடக பதிவில், லெபனானில் உள்ள அதிக ஊதியம் பெறும் ஈரானின் பிராமிகள் பிரச்சனைகளை உருவாக்குவதை ஈரான் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும், அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் கடந்த வாரம் நாங்கள் ஈரானை தாக்கியது போல் அதைவிட கடுமையாக மீண்டும் தாக்குவோம் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் டிரம்பின் மிரட்டல் மீண்டும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிவத்தில் 54 தொழிலாளர்கள் காயமடைந்தார்கள். மேலும் 18 பேர் மாயமாகியுள்ளார்கள். ஸ்காட்லாந்தில் முஸ்லீம்கள் மீது மர்ம நபர் நடத்திய தொடர் தாக்குதல்களுக்கு பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் கிரிமியா பகுதியில் உள்ள எண்ணெய் நிலையம் உள்ளிட்ட இடங்கள் மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியதால் அங்கு பதற்றம் அதிகரித்து செல்கிறது. மத்திய பிலிப்பைன்ஸில் இருக்கும் பள்ளியொன்றில் துப்பாக்கிச்சூடு நடந்திருக்கிறது. 3 இறந்து போனார்கள், 5 பேர் காயமுற்றார்கள். அமெரிக்காவின் சிகாகோ நகரில் வார இறுதியில் நடந்த பல்வேறு துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 7 பேர் இறந்தார்கள், மேலும் 38 பேர் காயமுற்றார்கள். நகரின் பாதுகாப்பில் ராணுவம் தலையிட வேண்டும் என்று அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் குரல் கொடுத்திருக்கிறார். விலங்கியல் தோட்டத்தில் முதலையிடமிருந்து சிறுவனை காப்பாற்றிய பெண்ணுக்கு பாராட்டு குவிந்து வருகிறது. வாகனம் ஓட்டிகள் பொதுவாக சிவப்பு விளக்கை மீறி ஓட்டிச் சென்றால் அவர்களுக்கு கண்டனமே காத்திருக்கும். சீனாவில் விதிமுறைகளை பொருட்படுத்தாத டாக்ஸி ஓட்டுநருக்கு பாராட்டு மழை பொழிகிறது. காரணம், அவர் ஒரு உயிரை காப்பாற்றிய விதத்துக்காக அவர் பாராட்டப்படுகிறார். சீனாவின் JD.com நிறுவனத்தின் முன்னாள் துணைத் தலைவர் சாய்லெங் அரிய நரம்பு நோயான ALS நோயின் இறுதிக்கட்டத்தில் உள்ள போதும் நோயை குணப்படுத்தும் மருந்தை கண்டுபிடிக்க அவர் தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார். தவறாக தயார் செய்யப்பட்ட பாலை அருந்திய 3 மாத குழந்தை மூச்சு திணறலால் அவதிப்பட்டுள்ளது. குழந்தையின் பெற்றோர் குடிநீருக்கு பதிலாக காய்கறி சாற்றை கொண்டு பாலை கலந்துள்ளார்கள். காய்கறிகளை அதிக நேரம் கொதிக்க விட்டால் சாற்றில் நைட்ரேட் ரசாயனத்தின் அளவு அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். குழந்தையின் உறுப்புகள் முழுமையான வளர்ச்சி அடையாத நிலையில் மிதமெஞ்சிய நைட்ரேட் ஆபத்தாக அவர்களுக்கு மாறிவிடும் என்ற எச்சரிக்கையையும் விடுத்துள்ளார்கள். பிரான்சில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை குறிவைத்து குடியிருப்பு ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் பல கோடி யூரோ மதிப்பிலான உலக புகழ் பெற்ற பிகாசோவின் ஓவியத்தை போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். தலைப்பகுதியில் ஒன்றாக இணைந்த நிலையில் பிறந்த இரட்டை சகோதரிகள், 20க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட வைத்திய நிபுணர்கள் பங்கேற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடத்தப்பட்ட அதிநவீன அறுவை சிகிச்சைகள் மூலம் வெற்றிகரமாக தற்போது பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். கியூப புரட்சியின் நாயனாக தனது நாட்டில் போற்றப்பட்டு வரும் பிடல் காஸ்ட்ரோவின் ஆரம்ப கால துணைகளில் ஒருவரான ராமிரோ வால்டெஸ் தனது 94வது வயதில் காலமானார் என்று ஜனாதிபதி மிகுவல் டயஸ் கானல் நேற்று சமூக ஊடகங்களில் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகளில், சென்னையில் நடைபெறவுள்ள U19 இந்திய இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 3 சர்வதேச ஆட்டங்களை பொதுமக்கள் இலவசமாக காணலாம் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 18வது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவை நேற்று வென்றிருக்கிறது. சர்வதேச T20 போட்டிகளில் இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுர் புதிய வரலாறு படைத்திருக்கிறார். FIH நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. FIFA உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 4 முறை சாம்பியனான ஜெர்மனி 3வது அணியாக நொக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறியது. நெதர்லாந்து ஜப்பான் அணிகள் தங்களின் முதல் வெற்றியை பதிவு செய்துள்ளன. கால்பந்து தொடரின் குழு ஜி பிரிவில் நடைபெற்ற போட்டியில் நியூசிலாந்து அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி எகிப்து அணி அபார வெற்றி பெற்றுள்ளது.
கால்பந்து கிண்ண தொடரின் ஜி பிரிவு லீக் ஆட்டத்தில் பெல்ஜியம் மற்றும் ஈரான் அணிகள் மோதிய இந்த போட்டியின் ஆட்ட நேரம் முடிவில் இரு அணிகளும் கோல் எதுவும் அடிக்காததால் போட்டி சைவருக்கு சைவர் என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. உலகக்கோப்பை கால்பந்து தொடருக்கான ஏச் பிரிவு லீக் போட்டியில் ஸ்பெயின் சவுதி அரேபியா அணிகள் மோதின இந்த போட்டியில் ஸ்பெயின் அணி 4-0 என்று சவுதி அரேபியாவை வீழ்த்தியிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 382.43 ரூபாய், இந்திய பிரமதியில் 108.16 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 333.83 ரூபாய், இந்திய பிரமதியில் 94.41 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 412.86 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.76 ரூபாய், ஒரு அக்ராச்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் 440.94 ரூபாய், இந்திய பிரமதியில் 124.69 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 235.28 ரூபாய், இந்திய பிரமதியில் 66.54 ரூபாய். கேட்டது மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிள்ளுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாத இங்க போங்க போ.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse
3: Mélodie et Tordre Gelecque VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: இனிய கிளிக நேரம் 7:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழறியல் தொடர்ந்து வானிலைக்கு வருவது.

0: தமிழோடு ஒரு தற்கன் நிகழ்நூடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான திங்கள் மாலை வணக்கத்தை தெரிவித்துக்
1: கொண்டு
0: தமிழோடு ஒரு தர்க்கம் நிகழ்நூடாக தமிழ் வரலாறு. நாங்கள் தமிழன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், சொல்லுகின்றோம், நாங்கள் அப்படியே வாழ்கின்றோம், எல்லாம் செய்கின்றோம். ஆனால் தமிழை பற்றி நாங்கள் அறிந்திருப்பது சொற்பத்திலும் சொற்பம். அதை பற்றிய ஒரு வரலாறு இன்றைய தமிழோடு ஒரு தர்க்க நிகழ்நூடாக ஒரு துளி இடம்பெறுகின்றது. தமிழோடு ஒரு தர்க்க நிகழ்நூடாக
2: உலகின் செம்மொழிகளில் 3500 ஆண்டுகளை கடந்த உலகத்தின் ஒரே மொழி அது தமிழ். உங்கள் குரல் எவ்வளவு உயர்கிறதோ, நீங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக சொல்கிறீர்களோ, நீங்கள் எவ்வளவு தமிழ் என்று முழக்கமிடுகிறீர்களோ, அந்த அளவிற்கு என் மொழியை நீ படி என்று சொல்வதற்கான ஆட்கள் பலவீனம் அடைவார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். தமிழ் உயர்ந்தது, உயிருக்கு இணையானது என்பதை ஆய்வு செய்கிற போது எந்த விதத்தில் தமிழ் உயர்வானது, அது என் தாய்மொழி என்பதால் மட்டுமல்ல, எனக்கு தெரியும் உலகத்தில் எல்லா அம்மாவும் அழகுதான், எங்க அம்மா ரொம்ப அழகு எனக்கு, அப்படித்தானே? உலகத்தின் எல்லா அம்மாவும் அழகுதான், எங்கம்மா எனக்கு ரொம்ப அழகு, அதுபோலத்தின் உலகத்தின் எல்லா மொழியும் சிறந்ததுதான். எந்த மொழியையும் பழித்து குறைத்து பேசும் பழக்கம் தமிழர்களுக்கு எப்போதும் இருந்தது இல்லை. பிறமொழி பகைமை தமிழர்களின் வாழ்க்கையிலேயே கிடையாது. தானாக ஒரு மொழியை தமிழன் எதிர்க்க மாட்டான், திணித்தால் எதிர்க்காமல் இருக்க மாட்டான். இவ்வளவுதான் விஷயம். நீங்க உப்பில்லாத சோற்றை தின்னுமாறு திணித்தால் குழந்தை துப்புமா துப்பாதா? எனக்கு சுவையற்ற, எனக்கு தேவையற்ற, எனக்கு பயனற்ற ஒரு மொழியை என் வாயில் திணிக்கலாம் என்று உனக்கு ஏன் தோன்றுகிறது என்றால், என் வாயில் என் தாய்மொழியின் பெயர் இல்லை. நான் அதை சொல்லாமல் இருக்கிறேன். இந்த உலகத்தில் மொத்தம் 6 செம்மொழிகள் இருக்கிறது. 6 தான் இல்ல, இந்தியாவில் கூட இருக்குமே என்று கேட்டால், இந்தியாவில் கிடைத்த மொழியெல்லாம் செம்மொழியாக அறிவிப்பார்கள். அதுவும் அந்த மாநிலத்தில் தேர்தல் வந்தால் அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா மொழிகளையும் செம்மொழியாக அறிவித்து விடுவார்கள். ஆமா, தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஏகப்பட்ட மொழிகளுக்கு செம்மொழிகள் என்று அறிவித்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இந்திய அரசால் செம்மொழி என்று முதலில் அங்கீகரிக்கப்பட்ட 2006 ஆண்டே அறிவிக்கப்பட்ட மொழி எது? தமிழ். இந்திய அரசும் தமிழக அரசும் முயன்றதால் மட்டும் அல்ல, அதையும் தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்திலே இருக்கிற மொழியியல் ஆய்வாளர்கள், ஃபிலாலஜிஸ்டுகள் என்று அழைக்கப்படும் மொழியியல் அறிஞர்கள், வல்லுநர்கள் ஒன்று கூடி 6000 மொழிகள் பேசப்படும் இந்த உலகத்தில், அது ரொம்ப சாதாரணமான கணக்கு. சின்ன சின்ன கிளை மொழிகள், மலைவாழ் மக்களுடைய மொழிகள், ஜிப்சிகளுடைய மொழிகள், நாடோடிகளின் மொழிகள் எல்லாம் சேர்த்தா இந்த உலகத்தில் மொத்தம் 19000 மொழிகள். ஆமா, ஓரளவு எழுத்தும் பேசுகிற அளவுக்கு மக்கள் தொகையும் கொண்ட 6000 மொழிகளில் மொழியியல் ஆய்வாளர்கள், அறிஞர்கள் செம்மொழி என்று தீர்மானித்த மொழிகள் 6 மொழிகள் தான். கிரேக்கம், லத்தீன், ஈப்ரூ, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். 6 மொழிதான். இதில் 4 மொழிகள் இன்றைக்கு பேச்சு மொழிகளாக கூட இல்லை. அதில் எழுத்து இருக்கிறது, இலக்கணம் இருக்கிறது, இலக்கியம் இருக்கிறது. மீட்டுருவாக்கம் செய்வதற்கு அந்த நாடுகளில் சில முயற்சிகள் நடக்கிறது, நான் அதை மறுக்கவில்லை. ஆனால் அந்த மொழிகளுக்கு தொடர்ச்சி இல்லை என்கிறேன். 2000 ஆண்டுகளாக, 3000 ஆண்டுகளாக தொடர்ச்சி என்பது அந்த மொழிகளுக்கு இல்லை. கிரேக்கத்துக்கு தொடர்ச்சி இல்லை, ஈப்ருவுக்கு தொடர்ச்சி இல்லை, லத்தீனுக்கு தொடர்ச்சி இல்லை, சமஸ்கிருதத்துக்கு தொடர்ச்சி இல்லை. தொடர்ச்சியோடு 2000 ஆண்டுகால முதுமையோடும் இளமையோடும் ரெண்டும் பாருங்க. 2000 ஆண்டுகால முதுமையோடும் பழமையோடும் இளமையோடும் செழுமையோடு இருக்கிற உலகத்தில் 6 மொழிகளில் செம்மொழிகள் 2 தான். 6 4 தொலைந்து போக மிச்சம் இருப்பது 2 தான். ஒன்று சீனம், இன்னொன்று தமிழ். இந்த 2000 என்பதே கூட ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு வரைதான் நாங்கள் எல்லா ஊரிலும் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் மதுரையில், கீழடியில், வைகை ஆற்றங்கரையில் நடந்த அகழாய்வுகளுக்கு பிறகு அங்கு கிடைத்த சுட்ட மண்பானைகளில் எழுதப்பட்ட எழுத்துக்களை அறிவியல் பூர்வமாக உலகின் மிகப்பெரிய ஆய்வகங்கள் ஆய்வு செய்ததற்கு பிறகு அந்த ஆய்வகங்கள் அறிவியல் பூர்வமாக அறிவித்த உண்மை, உலகத்திலேயே 3500 ஆண்டுகளை கடந்த ஒரே மொழி தமிழ். நான் உங்களிடத்துல ரொம்ப பணிவோடு சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நினைவில் இருத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். ஒரு இனத்திற்கு மொழி இல்லாவிட்டால் ஒரு இனத்திற்கு மொழி இல்லாவிட்டால், அதாவது எழுத்து இல்லாவிட்டால், எழுத்து இல்லாவிட்டால் அந்த மொழிக்கு வரலாறே கிடையாது. இன்னும் எளிமையாக புரிந்து கொள்ளுமாறு சொல்கிறேன், எழுத்து இல்லாவிட்டால் அந்த மொழியில் புத்தகமே கிடையாது. எழுத்து இல்லாத மொழிக்கு புத்தகம் எங்கே இருந்து வரும்? எழுத்து இல்லாவிட்டால் அந்த மொழியில் புத்தகம் இல்லை, எழுத்து இல்லாவிட்டால் அந்த மொழிக்கு வரலாறு இல்லை. 3500 ஆண்டுகளாக ஒரு மொழி பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நம் முன்னோர்கள் அதை போற்றி பாதுகாத்து நமக்கு கைமாற்றி தந்திருக்கிறார்கள். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், 200 ஆண்டுகளுக்கு முந்தைய நம் குடும்ப சொத்து என்று ஏதாவது உண்டா? 200 ஆண்டுகளுக்கு முந்தைய குடும்ப சொத்து இல்லை. 200 ஆண்டுகளுக்கு முந்தைய பாட்டன் பெயர் தெரியுமா? தெரியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியவன் பெயரும் எழுதிய இலக்கியமும் உலகமெங்கும் அறியப்படுகிறது என்று சொன்னால் அது எவ்வளவு சாகாவரம் பெற்ற மொழி இலக்கியம் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். யாருடைய குருதியும் யாருடைய தோற்றமும் யாருடைய பல்லும் யாரும் தலைமுடியும் நமது உயிரணுக்களில் இருப்பதாக விஞ்ஞானம் சொல்கிறதோ அவர்களின் பெயர், அவர்களின் தொழில், அவர்களின் கல்வி, அவர்களின் புகைப்படம், அவர்களின் கையெழுத்து எதுவும் நம்மிடத்தில் இல்லை. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு இலக்கியம் உலகத்தின் பெரும்பான்மை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது என்றால் என் மொழியின் தொன்மையை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 3500 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மொழியை கண்டுபிடித்து முதலில் தமிழன் களிமண்ணில் எழுதியிருக்கிறான். மொழி பிறந்த கதை எப்படி உங்களுக்கு? இசைக்கு அடுத்தது மொழிதான். இசைதான் உலகத்தில் முதலில் பிறந்தது. இசை ஏன் உலகத்தில் முதலில் பிறந்தது என்றால் இயற்கையில் ஏற்பட்ட ஒலிகளில் இருந்து மனிதன் இசையை உருவாக்கி கொண்டான். அதனால் இசை முதலில் பிறந்தது. இசையை தொடர்ந்து மனிதன் உருவாக்கிய அடுத்த அற்புதமான கண்டுபிடிப்பு மொழி. இன்னொரு நாம் மகிழ்ச்சியான செய்தி தெரிந்து கொள்ளுங்கள், மொழி எந்த குறிப்பிட்ட பகுதியை சேர்ந்தவர்களும் உருவாக்கியது அல்ல. எந்த மாவட்டத்துக்காரனும் சொல்ல முடியாது, இல்ல அது எங்க ஜாதிக்காரங்க கண்டுபிடிச்சதுன்னு எவனும் சொல்லிடவே, எனக்கு இதனாலலாம் மொழியை ரொம்ப பிடிக்கும் அப்படி எவனுமே பீத்திக்கவே முடியாதபடி எந்த சாதிக்காரனும் கண்டுபிடிக்காத, எந்த வட்டாரத்துக்காரனும் கண்டுபிடிக்காத, எந்த மதத்துக்காரனும் கண்டுபிடிக்காத ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் ஒன்று சேர்ந்து 3500களாக சேர்த்து வைத்த களஞ்சியம் எது? மொழி. எவனுக்கும் காப்பிரைட்டே கிடையாது, நமக்கு தான் காப்பிரைட், தமிழ் சமூகத்துக்கு தான் காப்பிரைட். முதலில் ஈர மண்ணில் எழுதிய தமிழர்கள் பிறகு அதை சுட்ட மண்ணில் எழுதியிருக்கிறார்கள். சுட்ட மண்ணில் எழுதி பாதுகாத்த தமிழர்கள் தான் பிறகு அதை கல்ல செதுக்கி இருக்கிறார்கள். ஆக்சுவலாக என்ன, கல்லில் வெட்டுவாங்க இல்லையா, எழுத்தை கல்லில் வெட்ட வேண்டும், கல்லில் வெட்டுவதால் அது கல்வெட்டு. மண்ணில் எழுதியவர்கள், சுட்ட மண்ணில் எழுதியவர்கள், கல்லில் எழுதியவர்கள் பிறகு விலங்குகளின் தோலில் எழுதுகிறார்கள். துணி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு துணியில் எழுதுகிறார்கள். நீங்க பழைய சினிமாக்களை பார்த்திருப்பீர்கள், அரசர்களுக்கு ஓலை வரும் பார்ப்பாங்க, அதற்கு இன்னொரு பேர் தமிழ்ல மடல் அல்லது திருமுகம். அதில் எழுதுவதற்கு ஒன்று துணியை பயன்படுத்துவார்கள், இல்லாவிட்டால் விலங்குகளின் தோலை பயன்படுத்துவார்கள். நீங்கள் இந்த வரிசையை கவனித்துக் கொண்டே வாருங்கள், ஈர மண்ணில், சுட்ட மண்ணில், கல்லில், விலங்குகளின் தோலில், துணியில் எழுதி மொழியை பாதுகாத்த நம் முன்னோர்கள் உலோகம் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு அதை உலோகத்திலும் எழுத ஆரம்பித்தார்கள். உலோகத்தில் எழுதினால் அதற்கு பேர் பட்டயம், உலோகம் செம்பாக இருந்தால் அதுக்கு பேரு செப்பேடு. ஆமா, பட்டயம் என்றும் செப்பேடு என்றும் உலோகத்தில் பாதுகாத்த போது அடுத்ததாக பாதுகாப்பதற்கு தமிழகத்தில் காகிதம் இல்லை. காகிதம் கிறிஸ்து பிறந்ததற்கு பிறகு 3ஆம் நூற்றாண்டிலேயே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. உலகத்தில் முதலில் காகிதத்தை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். ஆனால் சீனர்கள் அதை ஏறக்குறைய 8ஆம் நூற்றாண்டு வரை உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் பத்திரமாக வைத்திருந்தார்கள். 5 நூற்றாண்டுகள் வரை உலகத்தில் யாருக்கும் காகிதம் என்பதே தெரியாது. 8ஆம் நூற்றாண்டில் தென் சீனாவினுடைய ஒரு பகுதிக்கு படையெடுத்து போன அராபியர்கள் நடத்திய தாலமி போர்கள் என்று வரலாற்றில் குறிக்கப்படும் தாலமி போர்களுக்கு பிறகு, கிறிஸ்து பிறப்பதற்கு பிறகு 782ஆம் ஆண்டு நடந்த தாலமி போர்களில் சீனாவின் தெற்கு பகுதியை வென்ற அராபியர்கள் அங்கே சீனர்கள் கண்டுபிடித்து வைத்த காகிதத்தையும் கண்டுபிடித்தார்கள். அந்த தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு காகிதத்தை உலகத்தின் மற்ற பகுதிகளுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அராபியர்கள். சீனர்களை போல் அராபியர்கள் அதை ஒழித்து வைக்கவில்லை. அவர் கற்றுக் கொடுத்தாலும் அது இந்தியாவிற்கு வரவில்லை. காகிதம் இந்தியாவிற்கு வருவதற்கு 17 நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. 17ஆம் 18ஆம் நூற்றாண்டு வரையில் காகிதம் வந்து சேர்கிற வரையில் உலோகத்தில் எழுதி கொண்டிருந்த தமிழன் உலகத்திலேயே வேறு எந்த நாட்டிலும் இல்லாத தனிச்சிறப்பாக தன் மொழிகளை, இலக்கியங்களை எதில் எழுதினான்? பனை ஓலைகளில் எழுதினான். அதிலும் பாதுகாக்கப்பட்ட பனை ஓலைகள். சாதாரணமாக பனை ஓலையை எடுத்து முடித்து அதில் நீங்கள் எழுதிவிட முடியாது. பனை ஓலையினுடைய ஓர பகுதிகள் எளிதில் வெடித்துவிடும். வெயில் காலத்தில் பனைமரம் ஓலை கீழே கிடந்துச்சுன்னா பழைய ஓலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரம் பூரா வெடிப்பா இருக்கும். எனவே ஓரமான பகுதியை எழுதுவதற்கு பயன்படுத்த மாட்டார்கள். எந்த பகுதியை பயன்படுத்துவார்கள்னா, பனை உலையின் மையத்தில் ஒரு நரம்பு ஓடுது இல்லையா, அந்த நரம்பிற்கு இடதுபுறமும் வலதுமும் நிரம்பு இருக்கிற பகுதிகளை மட்டும் வெட்டி அதை பத்திரப்படுத்தி அதை தூய்மைப்படுத்தி அதை பக்குவப்படுத்தி பிறகு எழுதுவதற்கு பயன்படுத்துவார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதற்கு என்ன தெரியுமா பேர் உங்களுக்கு? பனை ஓலையின் நடு நரம்பில் இடதுபுறமும் வலதுபுறமும் இருக்கிற பகுதிக்கு பேர் இலக்கு. இலக்கு என்று அழைக்கப்படும் பனை ஓலையில் எழுதப்பட்ட இயமே இலக்கியம். காகிதம் கண்டுபிடிக்கப்படுகிற வரையில், இப்போது நீங்கள் நானும் பார்க்கிற புத்தகம் வருகிற வரையில், தமிழர்கள் பனை ஓலையில் எழுதினார்கள். சென்றாயன் என்ற ஒரு கவிஞன் மதுரையில் இருந்து எழுதினான், தமிழுக்கு ஓலை தந்ததாலே தான் பலை, தமிழுக்கு ஓலை தந்ததாலே தான் பனை நிமிர்ந்து நிற்கிறது என்று எழுதினான். பனையில் எழுதியதற்கு பிறகு வெட்டி தெரிக்கப்பட்ட, வெட்டி தெரிக்கப்பட்ட அல்லது தரிக்கப்பட்ட, தரிக்கிறதுனா என்ன தெரியல உங்களுக்கு, வெட்டுறதுங்கிறதுக்கு தமிழ்ல இன்னொரு சொல் தரிப்பது. அதான் கம்பன் விட்டு கட்டு தரியும் கவிபாடும் ஒரு பழமொழி இருக்கு. நம்மால் என்ன சும்மா செய்வோம், கம்பன் விட்டு கட்டு தரியும் கவிபாடும்னா, அது கட்டு தறினா அந்த தறி இல்ல, கட்டி வைத்த தரித்த பனை உகலை பாடும்னா, கம்பன் வீட்டில் இருக்கிற கட்டி வைத்த தரித்த பனை ஓலை பாடுங்கிறதான் கம்பன் விட்டு கட்டித்தறியும் கவி பாடுமே தவிர கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவி பாடாது. இதை சொல்லிட்டு வந்து சொன்னா அவர் எங்கள் சமூகத்தை சேர்ந்தவர், பத்து பாட்டு படிச்சுட்டு சொன்னாலும் பெருமையா இருக்கும். அலைகிறானுங்க இப்படி கையில் என்னாவது சாய பொட்டிய கையில வச்சுக்கிட்டு திருவள்ளுவருக்கு கலர் பூசுறது, ஏதாவது கலர் பூசுறது. கட்டுத்தறி என்பது கட்டி வைத்த தரித்து கட்டப்பட்ட பனை ஓலை. கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவிபாடம் என்பதற்கு அது பொருள். அப்படி தரித்த பனை ஓலைகளிலே தான் தமிழை பல ஆண்டுகள் தமிழர்கள் பாதுகாத்தார்கள். நீங்கள் இந்த வரிசையை இப்போது பாருங்கள், ஈரமண்ணில் தொடங்கி சுட்டமண்ணில் எழுதி கல்லில் வெட்டி உலோகங்களில் பதித்து துணியில் எழுதி விலங்குகளின் தோலில் எழுதி பிறகு பனை ஓலைகளில் எழுதி இன்றைக்கு காகிதம் வரையில் 3500 ஆண்டுகளாக எழுத்தையும் மொழியையும் நம் முன்னோர்கள் கொண்டு வந்து பத்திரமாக நம் கையில் சேர்த்திருக்கிறார்கள் என்றால், இதை அடுத்து அடுத்து அடுத்து அடுத்து 100,000 ஆண்டுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிற கடமை யாருக்கு இருக்கிறது? நமக்கு இருக்கிறது. நமக்கு இருப்பது என்பதன் பொருள் என்ன? தமிழை வாசிப்பது, தமிழை நேசிப்பது, தமிழை சுவாசிப்பது, தமிழை தமிழாக பேசுவது, தமிழை தமிழாக பேசுவது. அலைபேசிகள் வைத்திருந்தால் அலைபேசிகளில் செய்தி அனுப்புகிற போது தயவு செய்து தமிழில் செய்தி அனுப்புங்கள் அல்லது ஆங்கிலத்தில் அனுப்புங்கள், பரவாயில்ல. ஏன்னா நமக்கு இருமொழி கொள்கை உடன்பாடு. தமிழும் இல்லாமல் ஆங்கிலமும் இல்லாமல் ஒரு லாங்குவேஜ் இருக்கு பாருங்க, அதாவது தமிழை இங்கிலீஷில் எழுதுறது, இங்கிலீஷ தமிழில் எழுதுறது. எனக்கு தெரிய உலகத்தில் எந்த நாட்டுக்காரனும் இதை செய்யற, எல்லாம் அவன் எழுத்தத்தான் அவன் மொழியை எழுதுறதுக்கு பயன். இவன் சாப்பிட போறேங்கிறத SAPP IDA சாப்பிட போறன்னு அடிக்கிறான், வேகமா அடிக்கிறான், அவன் சாக போறேன்னு படிக்கிறான். அவஞ்சாக போறதுல மொழி செத்துரும். அப்புறம் பிறமொழி சொற்களை கலந்து கலந்து கலந்து கலந்து, நான் இங்க பாருங்க, பிறமொழி சொற்களை கலப்பதையோ பிறமொழி சொற்களை பயன்படுத்துவதையோ தமிழ் ஒருபோதும் எதிர்க்கவில்லை. தொல்காப்பியத்திலேயே, வள்ளுவருக்கு முந்தைய தொல்காப்பியத்திலேயே பிறமொழி சொற்களை, தேவையான சொற்களை, நம்மிடம் ஒரு சொல் இல்லாமல் இருந்து, நம்மிடம் இல்லாத ஒரு பொருள் இருந்து, அந்த பொருள் அவன் கொண்டு வந்து கொடுத்து, அந்த பொருளை கொடுக்கிற போதே அவன் அதற்குரிய பெயரையும் சேர்த்து கொடுப்பான் இல்லையா, சேர்த்து கொடுத்தால் அந்த பொருளை ஏற்றுக்கொள்ளுகிற போதே அந்த பெயரையும் நீ ஏற்றுக்கொள்ளலாம் என்று தமிழ் சொல்லுகிறது. எல்லா வீட்டிலும் இருக்கிற ஜன்னல், ஜன்னல் தமிழ் சொல் அல்ல, அது போர்ச்சுகீசியில் அந்த சொல் தமிழ் அதை அனுமதிக்கிறது. திசை சொல் வேறு திசையிலே இருந்து வருமா பயன்படுத்து, வடமொழியிலே இருந்து வருமா வட சொல்.

இதை விடுங்க. சரி, இங்கிலீஷ்ல தான் நான் சொல்லுவேன், நான் ஆங்கிலம் படிச்சுட்டேன். சரி சொல்லுங்க. மூவ் சா மூவ் கேன் யூ மூவ் குட்டி மூவ் ப்ளீஸ் மூவ் கைண்ட்லி மூவ். இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு நகரில் நான் மூவ் ஏதாவது ஒன்று சொல்லுறான். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் மூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறான் சார். சார் இது எந்த ஒரு மொழியிலையும் எனக்கு தெரியல சார். மூவே பண்ணுறது தான், மூவே வெர்பு தான். ரெண்டு வெர்பு வருமா, ரெண்டு வினைச்சல் அடுத்தடுத்து வருமா இலக்கணத்தில்? வராது. மூவ் பண்ணுங்க, தயவு செஞ்சு எது வேணால் பண்ணுங்க, இது பண்ணாதீங்க. ஆமாம், ஒரு காலேஜில் மீட்டிங் நடக்குது, இந்த டேபிள் கிடைக்கும் நடுவில், நான் கொஞ்சம் தள்ளிப்பட சொல்லுங்கிறேன். அந்த பிரின்சிபால் சொல்கிறார், ஒரு பையனை கூப்பிட்டு அதை எடுத்து நடு சென்டரில் போடுங்கிறார். எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்து நடுங்கி அவர்கிட்ட, மெதுவா சார், நடுனாலும் சென்டர் தான், சென்டர்னாலும் நடுதான் சார், ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னா, அவர் திருத்திக்க தயாராக இல்லை, பழகி போச்சுங்கிறாரு. அவர் பழகி போச்சுன்னு சொன்னது கூட எனக்கு பயம் இல்லை, அவருக்கு இன்னும் பாஞ்சு வச்ச சர்வீஸ் இருக்குங்கிறது தான் நான் பயந்தேன். யோசிச்சு பாருங்க, இன்னும் பாஞ்சு வச்ச சர்வீஸ் இருந்தால் அவர்கிட்ட படிக்கிறவன் கூட என்ன ஆவான்னு யோசிச்சு பாருங்க, அவனும் பழகிட்டு போயிடுவான். நம்ம நடு சென்டர் என்ன, எதுக்கு? எவ்வளவு லட்சக்கணக்கான சொற்கள் உள்ள வளமையிலும் வளமையான ஒரு மொழி. 3500 ஆண்டுகளாக உங்கள் முன்னோர்கள், நம் முன்னோர்கள் போற்றி பாதுகாத்து தந்த மொழி. இன்றைக்கு சொல்கிறேன், இப்ப சொல்கிறேன், வயதில் மூத்தது என்பதற்காக மட்டும் நான் தமிழை கொண்டாடவில்லை. இந்த வயது உலகத்தில் வேறு எந்த மொழிக்கும் இல்லை என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும். அறிவியல் சொல்லிவிட்டது, ஆனால் வயதில் மூத்தது என்பதற்காக மட்டும் நான் தமிழை கொண்டாடவில்லை. தமிழ் முதுமை எளிமை மட்டுமல்ல, தமிழ் மேன்மை மிக்கது. உலகத்தில் வேறு எந்த இலக்கியத்திலும் எழுத தொடங்குகிற போதே எல்லாவற்றையும் அனைவரைத்துக் கொள்ளுகிற உலகம் என்கிற சொல்லோடு தொடங்கியவர்கள் உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இல்லை, இல்லவே இல்லை. அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. இன்றைக்கு இருக்கிற உலக வரைபடம் கண்டுபிடிக்கப்படவில்லை. அமெரிக்கா எங்கே இருக்குது என்று எவனுக்கும் தெரியாத காலத்திலேயே இந்த நாடு முழுவதையும் இந்த உலகம் முழுவதையும் தனதாக கருதியவர்கள் யார்? தமிழர்கள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. 3ஆம் நூற்றாண்டில் எழுந்த சிலப்பதிகாரம் உலகை பாடுகிற போதே இயற்கையை பாடுகிறது. இளங்கோ பாட ஆரம்பிக்கிற போதே ஞாயிறு போற்றுதும் என்று ஆரம்பிக்கிறான். சூரியன் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் ஒரு உயிர் கூட கிடையாது. ஒன்று உலகத்தை பாடுகிறார்கள், இல்லாவிட்டால் இயற்கையை பாடுகிறார்கள் தமிழர்கள். 10ஆம் நூற்றாண்டில் பாட வந்த கம்பன் உலகலாம் என்று ஆரம்பிக்கிறான். சேக்கிழார் உலகலாம் என்று ஆரம்பிக்கிறார். கம்பன், சேக்கிழார், இளங்கோ, வள்ளுவன் என்று இதெல்லாவற்றையும் தாண்டி ஒரு கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் களிர் என்று சொல்லிவிட்டான். நண்பர்களே, வெறும் வயது மட்டும் தமிழின் மூப்பு அல்ல, உலகில் பிறந்த எல்லோரையும் அரவணைத்துக் கொண்டு மதம் கடந்து ஜாதி கடந்து ஒன்றாக பார்த்த மேன்மை தமிழுக்கு உண்டு. சில பேர் தமிழ் படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆமாம், நன்றாக படிக்க வேண்டும். தமிழை நாங்கள் ஒருபோதும் திணிக்க மாட்டோம். ஆனால் தமிழ் படிப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும். ஜாதி பார்க்காமல் மதம் பார்க்காமல் எல்லோரையும் சமமாக பார்க்கும் மாண்புடைய ஒருவருக்கு தான் தமிழை முழுமையாக கற்றுக்கொள்ளும் தகுதி இருக்கிறது. யாது முறை யாவரும் கேள்வி என்று ஐக்கிய நாடுகள் சபையில் எழுதி போட்டிருக்கிறான் என்றால், ஐக்கிய நாடுகள் சபையில் எழுதி போட்டிருக்கான் என்றால், நயகராவில் இருக்கிற 6 மொழிகளில் தமிழ் நிற்கிறது என்றால், தமிழன் உலகை அரவணைத்துக் கொண்டவன். உலகின் எல்லா மதங்களையும் எல்லா சாதிகளையும் எல்லா இனங்களையும் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் தமிழர்கள். வருகிறவன் பசித்து வந்தால் அவனுக்கு உணவு தர வேண்டும் என்று உலகத்தில் முதலில் எழுதியவர்கள் தமிழர்கள். நீ சொல்லு, எந்த மொழியில் வந்தவனுக்கெல்லாம் சோறு போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது? இருக்கிற பிணிகளிலேயே, நோய்களிலேயே கொடுமையான பிணி பசி என்று எழுதியவன் வள்ளுவன் தான். பசி பிணி என்று எழுதினான் வள்ளுவன். பசியை விட துன்பமானது எது என்று வள்ளுவனிடம் கேட்டபோது வள்ளுவன் சொன்னான், இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது சொல்லிட்டான். பசியை விட ஏழ்மையை விட துன்பமானது என்னடா அப்படின்னு கேட்டா வள்ளுவன் சொல்றான், ஏழ்மையை இல்லாமையை விட துன்பமானது இல்லாததான்டா. அதை விட வேற ஒரு துன்பம் இந்த உலகத்திலேயே இல்ல. இன்மையின் இன்னாதது யாது எனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அப்ப என்ன செய்ய, சாப்பிடு, அடுத்தவனுக்கு கொடு. வருவிருந்தோம்பி செல்விருந்து பார்த்திருப்பான், நல்விருந்து வானத்தவர்க்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல். இதெல்லாம் சாதாரணமான சொற்கள் அல்ல, எல்லா உயிர்களையும் சேர்த்துக் கொள்வதுதான் தமிழர் பண்பாடு, தமிழர் மரபு. எனவே வெறும் வயது மட்டும் அல்ல தமிழ், முதுமையும் இளமையும் மட்டுமல்ல, தமிழ் சொல்லும் கருத்து மேன்மையானது. இந்த மேன்மை இருப்பதாலே தான் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ் பிறமொழி பகைமை இல்லாதது என்று முதலிலேயே சொன்னேன். என் மொழி தெய்வ மொழி, உன் மொழி நீச மொழி என்று தமிழ் எந்த மொழியையும் பார்த்து சொன்னதில்லை. ஆனால் நீங்கள்

சொன்னீர்கள், நீங்கள் சொன்னீர்கள், எங்கள் பாஷை தேவ பாஷை, அதனால் தான் மனிதர்கள் பேசாமல் போய்விட்டது. மனிதர்கள் வாயில் அது செத்து போனதற்கு காரணம் என்ன? நீங்கள் சொன்னீர்கள் எங்கள் பாஷை தேவ பாஷை, உன் பாஷை நீச பாஷை, உங்கள் பாஷை தேவ பாஷை என்று நீங்கள் சொன்னீர்கள், பிற மொழிகளை நீச பாஷைகள் என்று சொன்னீர்கள். தமிழர்கள் ஒருபோதும் இன்னொரு மொழியை நீச மொழி என்று சொன்னதில்லை. இன்னும் சொல்ல போனால், நீ என்ன சொல்வது, தமிழன் தானே படிப்பான், தேவையானால் எந்த மொழியும் படிப்பான், எல்லா மொழியையும் படித்து விட்டு தமிழன் சொல்லுவான், யாம் அறிந்த மொழிகளிலே, யாம் அறிந்த மொழிகள். அந்த ரெண்டு வார்த்தையில என்ன இருக்கு, ஒரு கேள்வி இருக்கு. யாம் அறிந்த மொழிகளிலே பாரதியார் பாடினார்னா அவருக்கு எத்தனை மொழி தெரியும் கேள்வி இருக்குல்ல. அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்தால் 9 மொழிகளில் எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரிந்த பாரதியார் சொல்லுகிறார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணோம். தமிழ் தெய்வ மொழி என்று தமிழர்கள் சொல்லிக் கொண்டதில்லை. இன்னும் சொல்ல போனால், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பாகுபாடு தமிழ் மொழிக்கு கிடையாது. நான் தலையில் பிறந்தவன், நீ காலில் பிறந்தவன் என்று தமிழ் பிரித்தது இல்லை. பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று சொன்னது தமிழ். நீங்கள் ஏன் தமிழுக்கு எதிராக போராடுகிறீர்கள் என்று எங்களுக்கு தெரியும். எப்படியேனும் தமிழை தள்ளிவிடலாம் என்று நீங்கள் ஏன் முயற்சிக்கிறீர்கள் என்று தெரியும். தமிழின் இனிமை உங்களை அச்சப்படுத்தவில்லை, தமிழின் மேன்மை உங்களை அச்சுறுத்துகிறது. பிறக்கவுக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று சொன்னவர்கள் தமிழர்கள். பிற மொழியை பகைத்தவர்கள் அல்ல, பிற மொழியை படித்தவர்கள். இங்கு வந்த ஜோசப் கான் சென் பெஸ்கி என்கிற வீரமாமணி இவருக்கும் கால்டுவெல்லுக்கும் எல்லிஸுக்கும் தமிழ் கற்றுக் கொடுத்தது யார்? தமிழன். இங்கு வந்தவர்களுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். இங்கே வந்தவர்கள் தமிழ் கற்று தமிழில் காப்பியங்களை எழுதுகிற அளவுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள். வேறொரு நாட்டிற்கு போனால் அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறவன் தமிழன். அவன் என்ன மொழி படிக்க வேண்டும் என்று நீ ஏன் சொல்கிறாய், நீ என்ன நினைக்கிறாய், அல்லது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? மரியாதையாக சொல்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் உங்களோடு பேசும்போது உங்கள் மொழியில் பேச வேண்டும், சரியா? நான் உங்களோடு பேசும்போது உங்கள் மொழியில் பேச வேண்டும், நீங்கள் என்னோடு பேசும்போது உங்கள் மொழி எனக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். எப்படி பார்த்தாலும் உங்கள் மொழியை நான் மட்டும் படித்திருக்க வேண்டும், என்னோடு பேசுவதற்கு நீங்கள் எந்த முயற்சியும் எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் பேசினாலும் எனக்கு புரிய வேண்டும், உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேச வேண்டும், நான் வேறு எதையும் பேசக்கூடாது. உனக்கு புரிவது மாதிரி பேசுவதற்கும் நீ பேசுவதை புரிந்து கொள்வதற்குமாக உன் மொழியை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாயே, உன் மொழியின் வயது என்ன? உன் மொழியில் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்று பேசுகிற இலக்கியம் எங்கே இருக்கிறது? உன் மொழியில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதியவன் இருக்கிறான். உன் மொழியின் வயதே 250. ஆமா, இன்னும் சொல்ல போனால் உன் மொழி இந்தியாவில் எந்த இனத்தின் மொழியும் இல்லை. நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது ஊபிக்காரன் மொழி, இல்லை. அது பீகாரிகளின் மொழி, இல்லை. ஹிந்தி இந்தியாவில் எந்த தேசிய இனத்தின் மொழியும் இல்லை. தமிழர்களின் மொழி அது தமிழ், மலையாளிகளின் மொழி அது மலையாளம், கன்னடர்களின் மொழி அது கன்னடம். அப்படி எந்த மாநிலத்தின் மொழி ஹிந்தி சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த மாநிலத்தின் மொழியும் இல்லை, எந்த மாநிலத்தின் மொழியும் இல்லை. ஒரு வெள்ளக்காரர் இந்தியா வந்தார், கில்கிறிஸ்ட் அவருக்கு பெயர். 18 நூற்றாண்டின் இறுதியிலே வந்தார் அவர். இங்கிலாந்திலிருந்து வந்தபோது அவருக்கு அயர்லாந்தில் இங்கிலாந்தில் என்ன மொழி? ஆங்கிலம், ஒரே மொழி. ஆனால் அயர்லாந்துக்கும் இங்கிலாந்துக்கும் எப்போதும் தீராத பகை, ஒரே மொழி பேசுகிறவர்களுக்கிடையில் பகை இருந்தது. அயர்லாந்தோடு இங்கிலாந்து சண்டை போட்டுக் கொண்டே இருந்தது, யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. ஒரே மொழி பேசுகிற, ஒரே மொழியை தாய்மொழியாக கொண்டவர்களுக்கு இடையில் தீராத பகை இருந்த ஒரு நாட்டிலே இருந்து வந்த கில்கிறிஸ்ட் இந்தியாவிற்கு வந்து ஆச்சரியப்பட்டார். பல மொழிகள் பேசுகிற மக்கள் ஒற்றுமையாக இருப்பதை பார்த்தார். ஒரு மொழி பேசுகிறவனை சண்டையிட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து அந்த சண்டையை நூற்றாண்டுகளாக தீர்க்க முடியாத அவர், ஒரு மொழி பேசுகிறவனே பகையாக இருக்கிற போது இவன் உருது பேசுகிறான், அவன் இந்துஸ்தானி பேசுகிறான், அவன் சமஸ்கிருதம் பேசுகிறான், இவன் ஒரியா பேசுகிறான், அவன் போஜ்புரி பேசுகிறான். ஆளுக்கு ஒரு மொழி பேசுகிறார்கள், ஆனால் இணக்கமாக ஒற்றுமையாக இருக்கிறார்கள். வேறு வேறு மொழி பேசியும் ஒற்றுமையாக இருக்கும் இவர்களை ஒற்றுமை இல்லாமல் செய்வது எப்படி என்று ஆழமாக யோசித்து, ஆங்கிலத்தில் சொல்வார்கள் டிவைட் அண்ட் ரூல் என்பார்கள். அது டிவைட் அண்ட் ரூல் அல்ல, டிவைட் அண்ட் மிஸ் ரூல், முறைகேட்ட முறையில் ஆழ்வதற்காக பிரிப்பது. எப்படி இவர்களை பிரிப்பது என்று யோசித்து, கொஞ்சம் இந்துஸ்தானி படித்த ஆட்களையும் கொஞ்சம் சமஸ்கிருதம் படித்த ஆட்களையும் கொஞ்சம் உருது படித்த ஆட்களையும் கூப்பிட்டு, அந்த மொழியில் பாண்டித்யம் படித்த ஒரு 3 மொழியைச் சேர்ந்தவர்களை கூப்பிட்டு, கில்கிறிஸ்டின் ஆலோசனையின் பெயரில்
இவர்களை எல்லாம் நாங்கள் ஆள்வதற்கு வசதியாக இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் பெரும்பான்மை பகுதிகளில் ஆளுக்கு ஒரு மொழி பேசினால் எங்கள் உத்தரவை அவர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள், சிறந்த அடிமைகளாக அவர்கள் எப்படி இருப்பார்கள், எங்களுக்கு சிறந்த அடிமைகள் வேண்டும், நாங்கள் சொல்வதை புரிந்து கொள்ளுகிற கிளிகளாக இருக்க வேண்டும், நாங்கள் பேசுகிற மொழியையே பேசுகிற கிளிகளாக அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் அதற்குள்ள மொழி தயாரிக்க வேண்டும் என்று 244 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்டிலேயே இருந்த இந்துஸ்தானையும் உருதும் சமஸ்கிருதமும் புலமையும் கொண்ட சிலரை விலக்கி வாங்கி வாடகைக்கு அமர்த்தி அவர்கள் தயவோடு கில் கிறிஸ்துக்கும் அந்த பண்டிதர்களுக்கும் பிறந்த பிறந்த குழந்தை அந்த இடைவெளியை நீங்க திறப்பிக்கணும். இந்தி நான் இப்படி சொல்வது அந்த மொழியை படிப்பதற்காக அல்ல, அந்த மொழியின் வரலாறு அது. அந்த மொழி பேசுகிறவர்களையோ நான் இந்தி அரைக்கி என்றெல்லாம் சொல்லவே மாட்டேன், ஒரு நாளும் சொல்ல மாட்டேன், எந்த மொழியும் சொல்ல மாட்டேன். ஆனால் என் மொழியின் மீது நடந்து போகக்கூடாது. நீ என் நாவில் கை வைத்து என் நாக்கில் பூண்டை தேய்த்து உன் மொழியை நான் பேச வேண்டும் என்று நீ நினைக்க கூடாது. அது 1937 ஒரு முறை வெள்ளைக்காரர்கள் இந்த நாட்டை விட்டு போவதற்கு முன்பே தேர்தலில் வெற்றி பெற்ற ராஜாஜி செய்தார். 37 பள்ளிக்கூடங்களில் இந்தியை படிக்க வேண்டும் என்றார்கள். மிகப்பெரிய போராட்டத்தை தமிழகம் நடத்தியது. அந்த போராட்டத்தில் 3 ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்றவர் தந்தை பெரியார். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வரலாறை யாரும் மாற்றி எழுத முடியாது. தமிழ் மொழிக்கான போராட்டத்தில் நீண்ட நாள் சிறை தண்டனை பெற்றவரும் நீண்ட நாள் சிறையில் இருந்தவரும் தந்தை பெரியார் மட்டும்தான். அந்த போராட்டத்தின் வலிமையை பொறுக்க முடியாமல் அன்றைய அரசு ஆணையை விலக்கிக் கொண்டது. ஆனாலும் காத்திருந்தார்கள், எப்போது நேரம் கிடைக்கும் எப்போது நேரம் கிடைக்கும் என்று காத்திருந்தார்கள். 47 சுதந்திரம் கிடைந்து 48 அரசியல் சட்டம் கொண்டு வந்த போது சொன்னார்கள், இல்லை அலுவல் மொழியாக. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்தியாவின் பொது மொழி தேசிய மொழி இந்தி அல்ல, அலுவல் மொழி. அலுவல் மொழி என்பது வேறு, கல்வி மொழி என்பது வேறு, வணிக மொழி என்பது வேறு, சட்ட மொழி என்பது வேறு, மருத்துவ மொழி என்பது வேறு. There are many folios. ஒரு மொழிக்குள்ள போனா பல துறைகள் இருக்கிறது, பல பிரிவுகள் இருக்கிறது. ஒரு குழந்தை பள்ளியிலே படிக்க வேண்டுமானால் 10 வயது 12 வயது குழந்தை, தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகள் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் 40-50 வயதை கடந்த எல்லோரும் தமிழும் ஆங்கிலமும் தானே படித்தோம். இன்றைக்கு தமிழ்நாட்டின் அறிவு தலைமுறை எத்தனை மொழி படித்தது? 2 மொழி படித்தவர்கள் தான் இந்தியாவின் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறார்கள். 2 மொழி படித்தவர்கள் தான் உலகெங்கிலும் இருக்கிறார்கள். எங்களுக்கு 2 மொழி, என் குழந்தைக்கு 2 மொழி போதும். ஐரோப்பாவில் ஒரு குழந்தை 2 மொழியா படிக்கிறது? இல்லை, தாய்மொழி மட்டும்தான் படிக்கிறது. ஒரு குழந்தை தாய்மொழி தான் படிக்க வேண்டும். ஒரு குழந்தைக்கு சிறந்தது தாய்ப்பாலா எருமைப்பாலா? தாய்ப்பால். தாய்மொழி என்பது தாய்ப்பால். நீ புட்டிப்பாலை கொண்டு வந்து குடிக்க சொல்கிறாய், அது உனக்கும் தாய்ப்பால் இல்லை, அது உனக்கும் தாய்ப்பால் இல்லை. நீ எங்களை குடிக்க சொல்கிறீர்கள், நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் படிக்க மாட்டோம் என்று சொல்லவில்லை. படிக்க விரும்புகள் படித்துக் கொள்ளட்டும். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் 10 லட்சம் பேர் அந்த மொழியை படிப்பதற்கான அமைப்புகள் இருக்கிறது. யாரும் குறுக்கே செய்யவில்லை. சாதாரணமாக சில பேர் கேட்பான், ஹிந்தி ஏன் படிக்க வேண்டாம் என்கிறீர்கள்? முதல்ல தமிழ் படி, பிழை இல்லாமல் தமிழ் படி. தகராறுன்னு தப்பு இல்லாமல் எழுதிரு, நீ மனப்பாட பகுதி இல்லாமல் ஒரு 15 குரல் போய் சொல்லிட்டு அப்புறம் வா, ஏன் ஹிந்தி படிக்க கூடாதுங்கிற? சரி மீறி படி, படிச்சு என்ன செய்ய போற? சென்ட்ரல்ல தமிழ்நாட்டில் வேலை தேடி வர வடக்கத்திக்காரன்ட்ட போய் ஹிந்தி படிச்சுட்டு அங்கே வேலை கிடைக்காம இங்கே வரவங்கிட்ட போய் அங்கே என்ன வேலை கிடைக்கும்னு கேட்கறதுக்கு வேணா ஹிந்தி பயன்படும். படிச்சு போய் பார்த்துட்டு வா ஒரு தடவை, அங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறான் என்ன பண்ணுறான்னு பாரு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், எல்லா ஊர்லேயும் சொல்கிறேன், தமிழ் மட்டும் வளரவில்லை, தமிழ் வளர்ந்திருக்கிறது, தமிழகம் வளர்ந்திருக்கிறது, தமிழர்கள் வளர்ந்திருக்கிறார்கள். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நகர பேருந்துலேயே போய்விட முடியும் 700 கிலோமீட்டர் டவுன் பஸ்ஸில். தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் அரசுக்கு சொந்தமான கலைக்கல்லூரி இருக்கிறதா இல்லையா? நூலகம் இல்லாத மாவட்டம் இருக்கிறதா? தென்கிழக்கு ஆசியாவிலேயே புத்தக திருவிழா நடத்தும் ஒரே மாநிலம் எது? தமிழ்நாடு. தமிழனுக்கு அவ்வளவு செல்வம் இருக்கிறது. ஒரு விவாதத்தில் நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு அண்ணாவை பார்த்து சொன்னார், உங்கள் மொழியில் 240க்கும் மேற்கு எழுத்துக்கள் இருக்கிறது, படிப்பது கடினம், எளிதில் படிக்க முடியாது, எல்லோருக்குமான மொழி அல்ல உங்கள் மொழி. அது உண்மைதான். ஆனால் இந்தி அப்படி இல்லை. 30 நாட்களில் நீங்கள் இந்தியை முழுமையாக படித்து விடலாம் என்று சொன்ன உடனே அண்ணா சொன்னார் சிரித்துக்கொண்டே, நான் ஒப்புக்கொள்கிறேன், எங்கள் மொழியை படிப்பது கடினம்,
உங்கள் மொழியை 30 நாட்களில் படித்து விடலாம் என்று எனக்கு தெரியும். என்றால் 30 நாட்களுக்கு மேல் படிப்பதற்கு உங்கள் மொழியில் ஒன்றும் கிடையாது என்று எனக்கு தெரியும் என்று அண்ணா சொன்னார். நான் படித்திருக்கிறேன். நான் உங்கள் மொழியை படிக்கவில்லை, ஆனால் எங்கள் மொழியை நீ படிக்காதே. எங்கள் மொழி இருக்கிற 8 தொகையையும் 10 பாட்டையும் 11 கணக்கு உங்களையும் படிப்பதற்கு ஒரு வாழ்நாள் போதாது, வாழ்நாள் போதாது. 2000 ஆண்டுகளாக கல்வியின் முக்கியத்துவத்தை பேசிய மொழி அது, எல்லோருக்கும் படிப்ப வேண்டும் என்று பேசிய மொழி அது, எல்லாரும் படிக்கக்கூடாது என்று சொல்கிற மொழி அல்ல என் மொழி. வெறும் மொழி மட்டும் இல்லை, என் மொழியில் பாகுபாடு இல்லை, என் மொழியில் உயர்வு தாழ்வு இல்லை. உன் மொழியில் அது இருக்கிறது. எல்லோரும் படிக்க வேண்டும் என்பதை உன் மொழி ஒப்புக்கொள்ளவில்லை. என் மொழி 2000 ஆண்டுகளாக கல்வியை பற்றி பேசுகிறது. கற்க கசடர கற்பவை வள்ளுவ இம்மை பயக்குமாள் ஈவ குறைவற்றால் தம்மை விளக்குமாள் தாமலரா கேடுன்றால் எம்மை உலகத்தில் யான் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. தமிழன் பாடியிருக்கான், அறம்பொருள் இன்பம் வீடு பயக்கும் புறங்கடையும் நல்லிசை நாட்டும் உருங்காவல் என்று உற்றுளியின் கை கொடுக்கும் கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை. படி படி படி, காலை எழுந்தவுடன் படிப்பு. குழந்தைக்கு பாட்டு அப்புறம் பாரதாசன், படி படி காலை படி நண்பகல் படி மாலை படி படி படி. அப்படி கல்வியை வலியுறுத்திய ஒரு மொழி இந்த உலகத்தில் வேறு எந்த மொழி? எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொன்ன மொழி எந்த மொழி? அந்த மொழி படித்து நாங்கள் வளர்ந்து உலகத்தின் எல்லா இடங்களிலும் நாங்கள் எங்கள் வெற்றியை நிலைநாட்டிய பிறகு 2 மொழி படித்து எங்கள் குழந்தைகள் வளர்ந்து ஆளாகி இந்த அறிவு தலைமுறை இன்றைக்கு தமிழ்நாட்டின் இந்தியாவில் ஒன்றுமில்லை. இன்றைக்கும் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் எது? சென்னை. ஏன் எல்லா குக்கிராமங்களிலும் ஒரு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை இல்லாத கிராமம் இருக்கிறதா? எல்லா தாலுகா தலைநகரத்திலும் தெருவுக்கு அல்லது 10 தெருவுக்கு ஒரு டாக்டராவது இல்லாத ஊர் தமிழ்நாட்டில் உண்டா? இல்லை. ஏன் இல்லை? ஏனென்றால் 1947 நாடு சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்தே மருத்துவ கல்விக்கு இடம் கொடுத்து மாவட்ட வாரியாக மாணவர்களுக்கு இடம் கொடுத்து மதிய உணவு கொடுத்து சீருடை கொடுத்து குழந்தைகளுக்கு ஒரே மாதிரி உடை கொடுத்து பள்ளிக்கூடத்திற்கு நோட்டு புத்தகம் கொடுத்து சத்துணவு கொடுத்து ஏன் இப்போது மிக அண்மையில் காலையிலும் பசித்திருக்கும் குழந்தைகளுக்காக காலை உணவும் கொடுத்து சாலையில் வீதியில் ஒர்க் ஷாப்பில் டீ கடையில் ஓட்டலில் 10 வயதுக்கு குறைந்த வேலை பார்க்கிற ஒரு குழந்தையை நீங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா? 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் பார்த்திருக்கிறேன். இருந்துச்சா? 10 வயசு பையன் 12 வயசு பையன் பைக் வயல இருக்க மாட்டான், ஒர்க் ஷாப்ல வேலை செய்வான், டேபிள் வயல இருக்க மாட்டான், டேபிள் தொடப்பான். நீங்க பார்த்திருக்கீங்களா இல்லையா? இன்றைக்கு பார்க்க முடியுமா? 10 வயது 15 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தை கூட உடல் உழைப்பிற்கு போகாமல் ஆரம்ப கல்விக்கு வந்து சேர்ந்து விட்டு அரவணைத்து கொண்ட கல்வி மரபு யாருக்கு சொந்தம்? தமிழுக்கு சொந்தம், தமிழருக்கு சொந்தம், தமிழ்நாட்டிற்கு சொந்தம். எங்கிட்ட வந்து என்ன படிக்கணும் நீ ஏன் சொல்ற? நீ ஜெயிச்சிருந்தீனா நான் கேட்பேன் நீ சொல்றத. நீ வெற்றி பெற்றிருந்தீனா என்னை விட ஒரு 2 அடி முன்னால போன ஒருத்தன் சொன்னான்னா நம்ம கேட்போம். நாங்க தான் முன்னால் நினைக்கிறோம், நாங்க தானே வெற்றி பெற்றிருக்கிறோம். இருமொழி கொள்கையை வச்சு நீ 3வது 1 மொழியை நீ 1 மொழியே படிக்கலையே இன்னும் உங்க மாநிலங்கள்ல. எங்கால 2 மொழியாவது படிச்சுட்டாங்களே, குறைஞ்சபட்சம் தப்பு தான், தப்பாவது இங்கிலீஷ்ல டைப் படிக்கிறாங்கல்ல. நம்ம ஹாய் பேசுறாங்கல்ல, என்ன பேசுறான் பாட்டியா கோயா கம்மியானாவது பேசுறாங்கல்ல. அது இங்கிலீஷ் இல்லை, அது வேற விஷயம். ஆனாலும் அதாவது நம்மால் பேசுறாங்கல்ல காலேஜில் பார்த்துக்கலாம், ஏ கம்மியா கோயா வாட்டியா அப்படின்னு. அதையும் அங்கே கேட்க முடியல இல்லை, அதையும் கேட்க முடியாத பின்தங்கியவர்கள் 37, 57, 47 இந்த மொழியை கொண்டு வந்து திணித்தார்கள். 15 ஆண்டுகள் தான் உத்தரவாதம். 48 அரசியல் வருகிற போது 15 ஆண்டுகள் தான். நான் இன்னொரு தகவல் சொல்கிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அண்மையில் இருக்கிறது சிங்கப்பூர். சிங்கப்பூரில் அரசு மொழிகள் 4 மொழிகள், சீனம் மலாய் ஆங்கிலம் தமிழ். எல்லா கரன்சிலையும் இந்த 4மே இருக்கும், எல்லா போர்டிலையும் இந்த 4 மொழியும் இருக்கும். அது கழிப்பறையாக இருந்தாலும் சரி, படிப்பறையாக இருந்தாலும் சரி, சாலையாக இருந்தாலும் சரி, 4 மொழிகளும் சமமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு காலையில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறப்போ எந்த ஸ்டேஷனில் வந்து இறங்குறோம்னு படிக்க முடியல. படிக்கிறதுக்கு முக்கியமான இடத்துல ஏதோ ஒரு மொழியை போட்டிருக்கான், அது தலைகளாக தொங்குது. கண்ணதாசன் பாஷையில் சொன்னால் கம்பி கட்டி தூக்குற போட்டுக்கிற மொழின்னு வாடுவார். நீ படி, நீ வச்சுக்கோ, எனக்கு எந்த ஊர்னு நான் பார்த்து இறங்க வேணாமா? கொஞ்சம் படித்தவன் மணி ஆர்டர் புக் பண்ண போனான், போஸ்ட் ஆஃபீஸில் தபால் புக் பண்ண போனான், ட்ரெயினில் டிக்கெட் வாங்க போனான், அங்கே தமிழே தெரியாத உட்காந்துருந்தா பேங்க்கில்
சலான்ல பணம் பில்லப் பண்றதுக்கு அடுத்த அக்கௌண்ட்ல போட்டுட்டா நீ கொடுத்துருக்கியா? நாங்க பணம் போட்டுதான பேங்க் நடக்குது, அப்ப எங்களுக்கு மொழி வேணாமா? நாங்கள் என்ன கூண்டு அடைக்கப்பட்ட கிளிகளா? உன் மொழியை நாங்கள் பேச வேண்டும் என்று சொல்வதற்கு நாலு மொழியும் இருக்கு. உங்களுக்கு ஆச்சரியம் தெரியுமா? உங்களுக்கு இவங்களுக்கு அது பொறுக்கல. நான் யாருன்னு சொல்லல, நீங்களே கெஸ் பண்ணிக்கங்க. இங்க இருந்து ஒருத்தர் நாட்டுக்கு போறாரு, இங்க இருந்து அடிக்கடி வெளிநாட்டுக்கு யாரு போவாரு உங்களுக்கு தெரியும். ஆமா, ஃபிளைட் மோடு. ஆமா, ஆல்வேஸ் ஃபிளைட் மோடு. இங்க இருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போறாரு, போய் சிங்கப்பூர்காரங்கிட்ட சொல்றாரு, சிங்கப்பூர் ஜனாதிபதி கிட்ட, சிங்கப்பூரில் வாழும் இந்தியர்களில் தமிழர்கள் 5% தான், இந்தி பேசும் ஜனத்தொகை 11% ஆகிவிட்டது. உப்பில, பீகார்ல, பங்களாதேஷ்ல, பாகிஸ்தான்ல இருந்து பேசுறவங்க பூரா இப்ப அங்க வந்து சிங்கப்பூர்ல வேலை செய்யறாங்க. உங்கள் நாட்டில் இந்தி பேசுபவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, தமிழ் பேசும் தமிழர்களின் எண்ணிக்கை 5% தான் இருக்கிறது. எனவே உங்கள் நாட்டில் அரசு மொழியாக தமிழை வைத்திருக்காமல் எப்படி? நீ எவ்வளவு நல்லவன், நீயும் சோறு போட மாட்டேன். எங்க ஊர்ல கிராமத்துல வேற பழமொழி சொல்லுவான், அதுக்கு நீங்க சொல்ல முடியாது மேடையில, அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுக்கங்க, நீங்களே நம்ம மேடையில சொல்ல முடியாது. நீயும் என் மொழிக்கான இடத்த கொடுக்க மாட்டேன், எனக்கு பணம் தர வேண்டிய பணத்தை தர மாட்டேன். அங்க போய் சிங்கப்பூர் அரசாங்கத்துக்கிட்ட மிக குறைவான எண்ணிக்கையில் தானே தமிழர்கள் இருக்கிறார்கள். எனவே உங்கள் ஆட்சி மொழிகளில் ஒன்றாக தமிழை எடுத்து விட்டு, தமிழை நீக்கிவிட்டு ஹிந்தியை வைக்கலாமே என்று ஆலோசனை சொன்ன போது சிங்கப்பூர் அரசாங்கத்தின் சார்பில் சொன்னார்கள், எங்கள் நாடு விடுதலை அடைந்த போது விடுதலைக்கான போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தமிழர்கள் தானே தவிர இந்திக்காரர்கள் இல்லை. அடிமைப்பட்டு கிடந்த எங்கள் நாட்டை ஜப்பானிடமிருந்தும் ஆங்கிலேயரிடமிருந்தும் மீட்பதற்கு குருதி சிந்தி எங்கள் களத்தில் நின்று போராடியவர்கள் தமிழர்கள். இந்த நாடு சுதந்திரம் அடைந்த போது இந்த நாட்டின் தந்தை லீ க்வான் தமிழர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை சிங்கப்பூர் ஒரு நாளும் மீறாது. கடைசி தமிழன் இருக்கிற வரையில் இல்லை, தமிழர்களே இல்லாவிட்டாலும் தமிழ் தான் ஆட்சி மொழியாக இருக்கும். நீங்கள் ஆசைப்படுகிற மாதிரியெல்லாம் எந்த மாற்றத்தையும் செய்ய மாட்டோம் என்று சொன்னதோடு நிற்கவில்லை. அவங்க இன்னொரு நுட்பம் அடுத்து அடுக்கி போனாங்க. மறுநாள் இங்கிருந்து போன விருந்தாளிக்கு தமிழர்களின் உணவு பரிமாறப்பட்டது. தமிழர்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் இருக்கும் ஒரு உணவு விடுதியில் தமிழர்களின் உணவு பரிமாறப்பட்டது. அவருக்கு தரப்பட்ட பரிசு என்ன தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பூர் விடுதலையானதை அறிவிக்கும் தமிழ் நேசன் பத்திரிகையினுடைய முதல் பக்கத்தை பிரதி எடுத்து அவர் கையில் கொடுத்தார்கள். வேறு ஒரு மொழியை தமிழர்கள் பழிக்க மாட்டார்கள், வேறொரு மொழியை குறைத்து பேச மாட்டார்கள். என் மொழி தெய்வத்தின் மொழி என்றால் தமிழன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தெய்வம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்னை தமிழால் பாடுங்கள் என்று. ஆமா, எம்மை தமிழால் பாடுங்கள் என்று தெய்வமே சொன்ன மொழி எது? தமிழ் தான். திருப்பதியில திருமால் ஏன் நிற்கிறார் தெரியுமா? இருக்காவது கிடந்தும் படுத்தும் அருள் தருகிற திருமால் திருப்பதியில ஏன் நிற்கிறார்? ஒரே காரணம் தான், தமிழின் எல்லை துவங்குகிறது என்பதால் தமிழுக்கு மரியாதை தர வேண்டும் என்பதற்காக திருமால் நிற்கிறார். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மதுரையில் போய் பாருங்கள், திருமால் உட்கார்ந்திருப்பார். எல்லை துவங்குகிற இடத்தில் நின்ற பெருமாள் மதுரையில ஏன் தெரியுமா உட்கார்ந்திருக்கார்? சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரையில் கிடந்து தமிழ் கேட்டால் தமிழுக்கு மரியாதை இல்லை என்பதாலும், நின்று கேட்டால் கால் வலிக்கும் என்பதாலும், சாமியே இருந்து கேட்ட மொழி என் மொழி, இந்த மொழியை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வோம். 3000 ஆண்டுகளாக எங்கள் முன்னோர்கள் காத்து தந்த மொழியை நாங்கள் காப்பாற்றிக் கொள்வோம். எந்த வடிவத்தில் இந்த மொழிக்கு தீங்கு வந்தாலும் தமிழர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். எனக்கு தெரிய உலக வரலாற்றில் தாய்மொழியை காப்பதற்கான போராட்டத்தில் பெரும் எண்ணிக்கையில் உயிர் தியாகம் செய்த ஒரு மொழி உண்டென்றால் தமிழ். எனில் தமிழ் எங்கள் உயிருக்கு நன்றி.

இன்றைய தமிழோடு ஒரு தர்க்க நிகழ்வுடாக பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களது தமிழ் வரலாறு பற்றிய உரையை இப்பொழுது கேட்டோம். நிகழ்வுடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை இன்றிரவு பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? இன்றிரவு 169வது பட்டிமன்றம் 3வது வாரமாக

0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாஸ் சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பழ வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: 7 10 மணியில் இருந்து 7 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடகை அளவுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 92 475 0 5 5.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

0: வந்த தடுகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழும் இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல் செட் 9 பாக்கையில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜ் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழும் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழர்.
1: நேரம் 8:11 கட்சத்தில் 7:11 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்ஸ் பாகம் டிஆர்டி தமிழி தமிழி இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானிலைகளில்

புதரி சம்பந்தமாக உங்களால் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு நேர்கள் தொலைபேசியாக வந்து பதிலளிக்கின்ற நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. வணக்க நிகழ்ச்சி மீண்டும் இனிமையான இரவு பொழுதிலே கேள்விக்கு நேச்சூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தெரிவந்து உங்களை சந்திப்பதை இட்டு மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த வாரம் அறிவிக்கப்பட்டது போல் 37வது பிரசிட்டத்தின் புள்ளிகளை அறிவிக்கின்ற நிகழ்வானது இன்று இடம்பெற மாட்டாது என்பதை நேர்களுக்கு கவலையுடன் அறிய தருகின்றேன். ஆகவே அந்த நிகழ்வானது அடுத்த வாரம் இடம்பெறும். இன்று வளைவோல் கேள்வி நிகழ்ச்சியானது கேள்வி பதில் நிகழ்ச்சியாகவே இடம்பெறும் என்பதை நேர்களுக்கு அறிய தருகின்றேன். கலந்து கொள்ள நேர்களாக நீங்கள் அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0331 48 32 15 40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0331 9 51 48 41 அல்லது ஒரு வைபர் இலக்கம் இருக்கிறது வைபர் இலக்கம் 0331 6 50 74 74. வளமையான நிபந்தனையோடு இந்த நிகழ்ச்சியும் வாழ்க்கைக்கு வருகின்றது. ஆகவே இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்துள்ள இப்பொழுது முதல் நெப்புக்கு வரலாம்.

0: அதில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்திருக்க வாழ் இணைந்திருக்கின்ற முதலாவது நேரம் இப்பொழுது அன்பாவோடு வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் திருமதி தேவிதன் ராஜ்.
1: நலமா?
0: நாங்களும் நலமாகவே இருக்கிறோம், நன்றி.
1: நான் நேரத்துக்கு சமைச்சு போட்டு
0: இல்லீங்களா?
1: நம்பிக்கையோடு
0: கேளுக்கு போமா? எப்படி இருக்கிறது தோலில் நச்சுச்சுரப்பியுள்ள உயிரினம் எது? தோலில் நச்சுச்சுரப்பியுள்ள உயிரினம் எது? தேள், எட்டுக்கால் பூச்சி, தேரை, பூநாகம், பூரான். தோலில் நச்சுச்சுரப்பியுள்ள உயிரினம் எது? விடைத்தீர்கள் தேள், எட்டுக்கால் பூச்சி, தேரை, நாகம்,
1: பூரான்.
0: தேவிதன்ராஜன்ல தோலில் நச்சுச்சுரப்பியுள்ள உயிரினம் எது என்று கேட்டிருந்தேன். தெரிவுகளாக தேள், எட்டுக்கால் பூச்சி, தேரை, பூநாகம், பூரான். இதற்கான பதிலோடு வானில் இணைந்திருக்க திக்கனடா அவர்களை வானில் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் ஜெயன். அவர் தேவி என்ன பதில் சொன்னவர்?
0: தேவி தேள் சொல்லியிருந்தார்.
2: நீங்கள் சொன்ன பதில தேரை என்று சொன்ன நீங்களோ?
0: தேள், எட்டுக்கால் பூச்சி, தேரை, பூநாகம், பூரான்.
3: நன்றி வணக்கம்.
0: அவர் ரஜினி வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம் திருமதி பேபி கணேஷ்.
4: நலமா?
0: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நன்றி.
4: ஓ, நானும் தேரி என்று சொல்றேன். முதலாவது கிழமை தானே பலாசோட சேர்க்கு இல்லை என்ன
0: பாப்பா? அது நாங்கள் கடைசியா சொல்றோம், என்ன செய்வோம்? இல்லாட்டி ஒன்று இல்லாம விடுறோமோ?
4: ஒன்று
0: நீங்க
4: அது கடைசியா
0: சொல்றதுக்கு. சரி பாப்பா, நன்றி. வணக்கம். இந்த கேள்வி என்ற கொள்ள இருக்கின்ற அந்த இணைந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. அவர் தொடர்ந்து நினைந்திருக்கின்ற ஷியாமலா அவர்களை வாழ் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
5: வணக்கம். நலமா?
0: நலமா இருக்கிறோம். நீங்க நிலம் தானே?
5: ஓ, நாங்களும் நிலம். எத்தனை அது கேள்வி போகுது?
0: இதான் முதலாவது கேள்வி.
5: என்ன கேள்வி?
0: தோலில் நச்சுச்சுரப்பியுள்ள உயிரினம் எது என்று கேட்டிருந்தேன். தேள், எட்டுக்கால் பூச்சி, தேரை, பூநாகம், பூரான். விடைத்தீர்வுகள்
5: சொல்றேன்.
0: தேரை சரியாண்டாப்போ. உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி.
5: நன்றி.
0: நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். அவர் பத்மினி அவருடைய கேள்வி நிறைவு கொண்டிருக்கின்றேன். தோலில் நச்சுச்சுரப்பியுள்ள உயிரினம் எது என்று கேட்டிருந்தேன். திருவிழாக தேள், எட்டுக்கால் பூச்சி, தேரை, பூநாகம், பூரான். இதிலே தேள் என்பது சரியான பதில். இதற்கான சரியான பதிலோடு முதலில் இணைந்து கொண்டார் கார்த்திக் என்னடா அவர்கள் அதை தொடர்ந்து ரஜினியன் பேபி கணேஷ், ஷியாமலா சத்குமாரன், பத்மினி கமலகாந்தன், ஷியாமலா சத்குமாரன் ஆகியோரும் இந்த கேள்விக்காக நின்று கொண்டார்கள். அவர்களை இணைத்து கொண்டு கேள்விக்கணை குரூப்பினுடாக யாராவது பதிவிட்டுக்கான் பார்ப்போம். ஜெனி அவர்களும் தேரி என்று உடையை பதிவிட்டிருந்தார். அவர் சொல்லியிருக்கிறார், திக்கனடாக்கு முதலே தான் உடைய சொல்லிவிட்டேன் என்று சொல்லி அவர் திக்கனடா அவர்கிட்ட கேள்வி கேட்கே வந்து விட்டார். கேள்வி கேட்கும் போதே அடுத்ததாக செல்வி அவர்களும் தேரி என்ற உடையை பதிவிட்டிருக்கின்றார். அவர் இருவரையும் இணைத்து கொண்டு ஈவராஜ் அவர்களும் தேரி என்ற உடையை பதிவிட்டாலும் கூட இரண்டு பேரில் தான் ஒரு கேள்விக்காக எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் அடுத்த கேள்விக்கு முயற்சி செய்யுங்கள். தனக்கு ரெண்டு புள்ளி ஆட்டு தலைமையிடம் முறையுடன் தலைமையினு எனக்கு தெரியவில்லை. ஆகவே ஆர்வத்தோடு இணைந்து கொண்டவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நிர்வாகியை இணைந்து கொள்ளலாம். அந்த நேரம் இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக ஒரு சின்ன விளம்பர இடவேளை. நேரம் 8:19, கிராட்சி 7:19 நேர அறிக்கைக்கான சில நாடுகள்.
3: அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பரிசு லாட்சப்பலில் ஷெரிமஹால்.

நேரம் 8:21 கிளச்சி 21 நேர்களை இருப்பது பிரான்ஸ் நிறுவனப்பாகும் டிஆர்டி தமிழில் தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை கேள்விக்கணச்சில் அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வாணி இணைந்துள்ள அமைந்துள்ள அழைப்புகள் தொழில்நுட்பத்தில் விசிலக்கம் 33 1 48 32 15 40 இந்த இலக்கத்தில் மட்டும் நீங்கள் நேரடி கேள்விக்காக இணைந்துள்ளலாம்.

0: அந்த வேலை திறந்து வாழ் இணைந்து கடத்தினே. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் கமலமணி. நலமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள்?
0: நாங்கள் நலமாகவே இருக்கிறோம், நன்றி.
1: நீங்கள் முதல் நான் அடிக்க அடிக்க ஒக்கி போய் தான் இருந்தது. பிறகு நீங்க திருப்பி மற்றதுக்கு போய் பார்த்தா அதுக்கும் கிடைக்கல, அது ரிங் பண்ணது நீங்க எடுக்கல. இப்ப இதுக்கு திருப்பி நீங்க சொல்ல அடிக்கிறோம்
0: கிடைச்சிட்டு உலகில் அடிக்கடி பூகம்பம் ஏற்படும் நாடு எது? உலகில் அடிக்கடி பூகம்பம் ஏற்படுகின்ற நாடு எது? ஜப்பான், மெக்சிகோ, அர்ஜென்டினா, சிலி, ஈக்வடோர். உலகில் அடிக்கடி பூகம்பம் ஏற்படும் நாடு எது? உழைத்தீர்கள் ஜப்பான், மெக்சிகோ, அர்ஜென்டினா, சிலி, ஈக்வடோர். என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்து கொண்ட வைக்கு நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அவர் திருமதி கமலமணி இணைந்துள்ள அவரங்கப்பட்ட கல்விதானே. உலகில் அதிகம் பூகம்பம் ஏற்படுகின்ற நாடு எதென்று கேட்டிருந்தேன். விடை திருவிழாக ஜப்பான், மெக்சிகோ, அர்ஜென்டினா, சிலி, ஈக்வடோர். இதற்கான பதிலோடு வாழ் இணைந்து காலத்தினை. வணக்கம்.
2: வணக்கம்.
0: அவர் ராஜினி அல்போன்ஸ். ராஜினி அல்போன்ஸ் திறந்து வாழ் இணைந்திருக்கின்ற இடத்திலே. வணக்கம்.
3: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் ரோசாலி.
3: நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கிறோம். நீங்க நலம் தானே?
3: நலம் தான்.
0: சொல்லுங்கள்,
3: என்னென்ன விடை கொடுத்தீங்க சொல்லுங்க.
0: நான் கொடுத்த விடை ஜப்பான், மெக்சிகோ, அர்ஜென்டினா, சிலி, ஈக்வடோர்.
3: ஈக்வடோர்.
0: நீங்கள் ஈக்வடோர் சொல்லுங்கள். ஈக்வடோர் சொல்லியாக உங்களை ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
3: நன்றி, வணக்கம்.
0: இனி முனைந்திருக்கிற இரண்டு நேர்களோடு இந்த கேள்வியை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இணைந்திருக்கின்ற அடுத்த அன்பர், வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சதீஷ்.
4: ஈக்வடோர்.
0: ஈக்வடோர்னு சொல்றீங்க?
4: ஆமாம்.
0: சரியான உங்க ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து இருக்க ஜியானடேசனோட இந்த கேள்வி நிறைவு கொண்டேன். வணக்கம் திருமதி ஜியானடேசன். நீங்கள் ஜப்பான் சொல்றீங்க? ஜப்பான் சரியான அப்போ உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நிலைமை இருக்கிறோம். நீங்கள் நிலைமை இருப்பீர்கள் நம்புகிறோம். ஓகே, நல்லது நிகழ்ச்சி தொடர்ந்து கல்வியை இறைவுக்கு கொண்டிருக்கின்றேன். கமலமணி அவர்களும் ஜப்பான் என்றபடியே பதிவிட்டிருக்கிறார். செல்வி அவர்களும் ஜப்பான் என்றபடியே பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களையும் இணைத்துக் கொண்டு இந்த கல்விக்கான சரியானபடியை பார்த்துக்கொள்வோம். உலகில் அடிக்கடி பூகம்பம் ஏற்படும் நாடு எதென்று கேட்டிருந்தேன். ஜப்பான், மெக்சிகோ, அர்ஜென்டினா, சிலி, இக்வடோர்லே. மெக்சிகோ என்பது சரியானது. இதுக்கான சரியான பதிலோடு தேவிதன்ராஜ் மட்டும் இணைந்து கொண்டார். அவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஒரு நேரடி கேள்விக்காக ஒரு நேர்வால் இணைந்துள்ளோம். அந்த நேரம் இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக மீண்டும் ஒரு சின்ன விளம்பர இடைவேளை. நேரம் 8:25 வைக்கராட்சியத்தில், 7:25 இந்த நேரத்திற்கான அனுசரணையாளர்கள்.
5: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்க கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் 77. நேச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவண முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு 77 35 37 அவனியூ மார்சல் போல் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 91 61. மின்னஞ்சல் முகவரி 77@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் 77. வாகன தரிப்பிட வசதியும் உண்டு. கனடா வன்கூவரில் உங்களை வரும்

0: நேரம் எட்டு மணி 27 மணி கட்சி தலைவர் மணி 27 மணி நேரம் இணைந்திருப்பது பிரான்ஸ் தொழில் பாகம் கேட்டி தமிழில் தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கேள்விக்கணை. கேளிக்க நிச்சயம் அடுத்த நேரடி கேளிக்க அணிந்திருக்கிற திருமதி ஷியாமலா சக்மான் அவர்களை மாநில இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் ஷியாமலா, அணிந்திருக்கிறீர்கள். இரண்டாவது தடவையாக உங்களுக்கான கேள்வி போன்றோம். உலகில் மிக அகலமான பாலம் எந்த நாட்டில் உள்ளது? உலகின் மிக அகலமான பாலம், அகலமான பாலமா, எந்த நாட்டில் உள்ளது? விளைத்தீர்கள் நியூயார்க், டோக்கியோ, பீஜிங், சிட்னி, டப்ளின். உலகில் மிக அகலமான நியூயார்க் அகலமாக அமெரிக்காலாம் கட்டி வச்சுருப்பாங்களே, அமெரிக்கா தான் கட்டி வச்சுருப்பாங்களே. நியூயார்க் என்பது சரியான பதில் அல்ல. ஆர்வத்தோடு இணைந்தோடு மிக்க நன்றிகள். முன்னே சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஏற்கனவே வானிலை ரெண்டு நேரம் கேட்ட கேள்வி இது. உலகின் மிக அகலமான பாலம் எந்த இடத்தில் உள்ளது என்று கேட்டிருந்தேன். விடை தெரிவுகளாக நியூயார்க், டோக்கியோ, பீஜிங், சிட்னி, டப்ளின். இதற்கான பதிலோடு வானிலை இணைந்திருக்கின்ற திருமதி பேபி கணேஷ் அவர்களை வானிலை இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பேபி. இரண்டாவது தடவையாக இணைந்திருக்கீங்க, சொல்லுங்கள்.
1: நான் சிட்னி என்று சொல்கிறேன்.
0: சிட்னி என்று சொல்கிறார். சிட்னி சரியா என்ற அப்போ உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினி. வணக்கம். வணக்கம். வணக்கம், இணைந்து பேச வேண்டும். அவருடைய இணைப்பை துண்டித்துக் கொண்டு தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி, சொல்லுங்கள்.
3: நன்றி,
0: வணக்கம். இரண்டு நேர்களோடு இந்த கேள்வி நிறைவு கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் இணைந்திருக்கின்ற வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்.
0: நாங்கள் நலமா இருக்கிறோம். நன்றி.
4: நன்றி,
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கின்ற திக்கன்டா அவரை இணைத்துக் கொண்டு இந்த கேள்வியை நிறைவு கொண்டு. வணக்கம் திக்கன்டா. வணக்கம். வணக்கம், சொல்லுங்கள். நீங்களும் சிட்னி என்று சொல்லுங்கள். சிட்னி சரியா என்ற அப்போ உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். நல்லவர்களை தொடர்ந்து கேள்வி நிறைவு கொண்டிருக்கின்றேன். உலகில் மிக அகலமான பாலம் எந்த நாட்டில் உள்ளது என்று கேட்டிருந்தேன். எந்த நாட்டில் இல்லை, எந்த இடத்தில் உள்ளது என்று கேட்டிருந்தேன். விடைத்தவர்கள் நியூயார்க், டோக்கியோ, பீஜிங், சிட்னி, டப்ளின்லே. சிட்னி என்பது சரியான சிட்னியில் இருக்கிற ஹார்பர் பாலம் என்பதுதான் அந்த பாலத்தினுடைய பெயர். ஆகவே திக்கின்றாவல் சிட்னி என்றபடியே பதிவிட்டிருந்தார்கள். ஜெனி அவர்களும், ஜெனி மற்றும் தேவி ஆகியோர் சிட்னி என்றபடியே பதிவிட்டிருக்கிறார்கள். திக்கின்றாவல் வானிலை இணைந்து கொண்ட காரணத்தினால் தேவி அவர்களும் மூன்றாவது தடவையாக இணைந்து விட்டார். ஜெனி அவர்களும் இரண்டாவது தடவையாக இணைந்து விட்டீர்கள். ஆகவே இதுவரையும் இணைத்து கொண்டு இந்த கேள்வியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இதற்கான பதிலோடும் இணைந்து கொண்டவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர் வாழ்நிலை இணைந்து கொள்ளலாம். அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முன்னதாக ஒரு பாடல்.

0: இடம்பெற்றுக்கொண்டிருப்பது கேள்விக்கணை கேள்விக்கணைச்சில் இப்போ ஒழித்த பாடல் இடம்பெற்ற திரைப்பட அன்புக்கு நானுமே பாடல் இசையமைத்தனர் இசைஞான் இளையராஜா, பாடலை பாடினார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியத்தோடு இணைந்து சுசீலா. பாடல் ஒழித்திருக்கும் நேரத்தில் இந்த வானிலை கிணைந்திருக்கின்ற அடுத்த நேரம் இப்பொழுது அன்பாக வானிலை எடுத்துக்கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் ரஜினி.
0: ரஜினி இணைந்திருக்கிற நேரடி கேள்விக்காக உங்களுக்கான கேள்வி போன்றோம். இரண்டாம் உலக யுத்தத்தின் போது அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ் தலைவர்கள் ஹிட்லருக்கு தெரியாமல் சந்தித்து போரை முடிவுக்கு கொண்டு வரும் முகமாக பேச்சுவார்த்தை நடத்திய நாடு எது? இரண்டாம் உலக யுத்தத்தின் போது அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ் தலைவர்கள் ஹிட்லருக்கு தெரியாமல் சந்தித்து போரை முடிவுக்கு கொண்டு வரும் முகமாக பேச்சுவார்த்தை நடத்திய நாடு எது? விடைத்தெருவுகள் சுவிஸ், ருமேனியா, இந்தியா, வெனிசுலா, ஈரான். இரண்டாம் உலகத்தின் போது அமெரிக்கா, ரஷ்யா, இங்கிலாந்து, பிரான்ஸ் தலைவர்கள் ஹிட்லருக்கு தெரியாமல் சந்தித்து போரை முடிவுக்கு கொண்ட மூலமாக பேச்சுவார்த்தை நடத்திய நாடு எது? முடித்தல சுவிஸ், ருமேனியா, இந்தியா, வெனிசுலா, ஈரான்.
1: ஈரான்.
0: ஈரான் என்பது சரியான பதில். டெஹ்ரானில் தான் அவர் சந்தித்து பேசிக் கொண்டார்களாம். ஆகவே ஈரான் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி, வணக்கம். அவர் திருமதி ரஜினி நினைந்துள்ளார். அவரை தொடர்ந்து அடுத்த நேரடி கேள்விக்காக இன்னொரு நேர்வாழ்நிலை நினைந்து

0: பேர்ல் ஜூப்ளி என்று எந்த ஆண்டு நிறைவுழாவை ஆங்கிலத்தில் அழைப்பார்கள்? இடத்தில் 20, 30, 35, 40, 45 இதற்கான பதிலோடு வாழ் இணைந்து கடத்தினை வணக்கம். அவர் இணைப்பை துண்டித்திருக்கின்றார். பேர்ல் ஜூப்ளி என்று எந்த ஆண்டு நிறைவுழாவை ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் என்று கேட்டிருந்தேன். இப்படி திருவிழாக வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்தனை வணக்கம்.
1: வணக்கம்.
0: தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினை வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் ராஜனிடம் சொல்லுங்கள்.
2: நானும் 30 செல்லியர்.
0: 30 செய்யாண்டா அப்பங்கட 60 நன்றி அண்டி வணக்கம்.
2: நன்றி.
0: தொடர்ந்து இணைந்து கடத்தினை வணக்கம்.
3: வணக்கம் ஜெகன்.
0: வணக்கம் ரொசாலி. இயக்க நின்றது வந்து கடைசி கல்வி தான் வரலாம் மன்னித்துக் அவர் திருமதி பாமராஜனிடம் இணைந்து கொண்டார். அவரோடு இந்த கேள்வியை நிறைவு கொள்ளலாம் நினைக்கின்றேன். பேர்ல் ஜூப்ளி என்று எந்த ஆண்டு நிறைவுழாவை ஆங்கிலத்தில் அழைப்பார்கள் கேட்டதையும் 20, 30, 35, 40, 45 என்பது சரியாமல் சிறிய நபரும் ரஜினி இணைந்துள்ளார். துளசியாவில் இணைந்துள்ள அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அடுத்த நேரடி கேள்விக்காக ஒரு நேர் வாழ் இணைந்துள்ளார். அந்த நேரை இணைத்துக் கொள்வதற்கு முன்பாக மீண்டும் ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
4: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ், 604-707-1-57 அல்லது 604-902-43-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.

நேரம் 8:41 கேட்டு தமிழக இடம்பெற்றுக்கொண்டிருப்பது கேள்வி கணை. கிளிகளுக்கு அடுத்த நேரடி கேள்விக்கு யார் இணைந்துள்ளார்கள்? நேரடியாக அந்த கிளியின் வாழ்நிலை குறித்தது. சைலன்சர் பொருத்திய துப்பாக்கியால் மண்டையில் சுடப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் நாடு எது? சைலன்சர் பொருத்திய துப்பாக்கியால் மண்டையில் சுடப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் நாடு எது? சிரியா, வடகொரியா, தாய்வான், பிலிப்பைன்ஸ், வெனிசுலா. சைலன்சர் பொருத்திய துப்பாக்கியால் மண்டையில் சுடப்பட்டு மரண தண்டனை நிறைவேற்றப்படும் நாடு எது? விடைத்தவர்கள் சிரியா, வடகொரியா, தாய்வான், பிலிப்பைன்ஸ், வெனிசுலா.

0: காலத்தில் அவருடைய நெப்பம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கேள்விக்கான பதிலோடு நீங்கள் நினைந்து கொள்ளலாம். நினைந்து கொள்ளவிருக்க இவர் இருக்கிறார்கள், சதீஷ் அவர்கள் ஒரு தடவை அணைந்திருக்கிறார், ராஜேந்திரன் போட்டு சொல்லுவதற்கு பாமராஜன் அவர்கள் ஒரு தடவை அணைந்திருக்கிறார்கள். அவர்கள் நினைந்து கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் பாமா.
0: பாமா சொல்லுங்கள். வெனிசுலா சொல்லுங்கள். வெனிசுலா சரி, என்ற பங்குடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
1: நன்றி. வணக்கம்.
0: சைலன்சர் பொருத்திய துப்பாக்கியால் மண்டையில் சுடப்பட்டு மரணம் நிறைவேற்றப்படும் நாடு என்று கேட்டது. சிரியா, வடகொரியா, தாய்வான், பிலிப்பைன்ஸ், வெனிசுலா. இதற்கான பதிலோடு வாழ் இணைந்திருக்கின்ற நடத்தின. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் ஜெகன். மூன்றாவது கேள்விக்கு பதில் போட்டேன்னா
0: நீங்க சொல்லல. 30 கூட போட்டீங்க, அதை
2: ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டுட்டீங்களா?
0: ஏற்றுக்கொண்டா? இல்லை, நீங்கள் அந்த கல்வி வரையில். நன்றி.
2: நன்றி.

0: இன்றைய சினிமா நேயர்களுக்கு மூன்று நேர சந்தர்ப்பம் வழங்கப்படுவதாகவே இரண்டு தடவை இணைந்த நேர்கள் இதற்காக மூன்றாவது நேரடி கேள்வி இணைந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் மூன்றாவது தடவையாக இணைந்து கொள்ளலாம். அந்த வேலை தொடர்ந்து வேலை இணைந்திருக்கு நடத்தினே. வணக்கம். வணக்கம். வணக்கம். தொடர்ந்து பத்மினி அவர்களை எடுத்துக்கலாம். வணக்கம் பத்மினி.
1: வணக்கம். நான் பத்மினி கமலாண்டன். நானும் தாய்வான் என்று கூறிவிட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். அவர் பத்மினி கமலகாந்தன் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வாழ் இணைந்து கடத்தினர். வணக்கம்.
2: வணக்கம்
0: ஜெகன். வணக்கம். அவர் ரசாலி ரசாலி இணைப்பும் துணிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து நினைந்திருக்கின்ற ராஜினி அல்பன் சார் நினைத்துக்கொள்ள. வணக்கம் ராஜினி.
3: வணக்கம். எனக்கு பதில மட்டும் சொல்றீங்களா? பதில்கள
0: சைலன்சர் பற்றி துப்பாக்கியால் மண்டை சுடப்பட்டு மரதண்டை நிறைவேற்றப்படும் நாடு என்று கருதின் சிரியா, வடகொரியா, தாய்வான், பிலிப்பைன்ஸ், வெனிசுலா.
3: தாய்வான்.
0: நன்றி. நன்றி. வணக்கம். அவர் திருமதி ராஜினி அல்போன்ஸ் இணைந்து கொண்டார். இந்த கேள்வியை நிறைவு கொண்டலாம் நினைக்கின்றேன். ஜெனி அவர்கள் மற்றும் செல்வி அவர்களும் தாய்வான் வழியே பதிவிட்டிருக்கிறார்கள். அவர்களை இணைத்து கொண்டு இந்த கேள்வியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். ஆமாம், தாய்வான் என்பது சரியாவதற்கு சரியானவர்களும் திருமதி வேவகணேஷன் இணைந்துள்ளார். துணை சரியாக நினைவுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்று இணைச்சி நிறைவு செய்கின்ற கேள்விக்காக ஒரு நேர்வாழ் இணைந்து கொள்ளலாம். அந்த நேரம் இணைத்துக் கொள்வதற்கு முதலாக மூன்று ஒரு சின்ன விளம்பர இடவேளை.
4: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
5: இலக்கம் 5 98
4: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
4: 07-8-920-58.
0: இன்று நேற்றை நிறைவு செய்கின்ற கேள்வியின் நேரம் 8:50 நிமிடம். இந்த நேரத்தில் நேற்றை நிறைவு செய்கின்ற கேள்வியை நேரடியாக வாழ்க்கை வருகின்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் எங்கே வைத்து கையெழுத்திட்டார்? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அந்த ஒப்பந்தத்தில் எங்கே வைத்து கையெழுத்திட்டார் என்பதே உங்களுக்கான கேள்வி. விடத்தினர்கள் சுவிஸ், அமெரிக்கா, பிரான்ஸ், கட்டார், பாகிஸ்தான். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கை, யுத்தநிறுத்த சமாதான உடன்படிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எங்கே வைத்து கையெழுத்திட்டார் என்பதை உங்களுக்கான கேள்வி விடைத்தீர்கள். அமெரிக்கா, பிரான்ஸ், சுவிஸ், கட்டார், பாகிஸ்தான், இதற்கான பதிலோடு வாழ் இணைந்திருக்கு நடத்தினேன். வணக்கம். வணக்கம். ராஜனிடம் சொல்லுங்கள்.
6: நீங்களும்
0: நன்றிகள். நன்றி, வணக்கம். அவர் திருமதி பாமராஜன் அப்படின்னு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான சமாதான உடன்படிக்கையில் எங்கே வைத்து அமெரிக்க தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டார் என்று கேட்டிருந்தேன். உடைத்தெரிவுகளாக அமெரிக்கா, பிரான்ஸ், சுவிஸ், கட்டார், பாகிஸ்தான், இதற்கான பதிலோடு வானிலை இணைந்திருக்கிற ஷியாமலா அவர்களை வானிலை எடுத்துக்கொள்கிறேன். வணக்கம் ஷியாமலா.
7: வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்கள்.
7: சுவிஸ்லந்த கூட்டம் நடந்த செய்தியில கேள்விப்பட்டேன். கையெழுத்து வச்சது வைக்காத
0: என்ன அது என்ன இவ்வளவு ஃபேமஸா கையெழுத்து வச்சது இவ்வளவு இதெல்லாம் வீடியோ எல்லாம் வந்ததெல்லாம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர்த்த சமாதான உடன்படிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எங்கே வைத்து கையெழுத்திட்டார் என்பதை உங்களுக்கான கேள்வி விடைத்தெரிவுகள். அமெரிக்கா, பிரான்ஸ், சுவிஸ், கட்டார், பாகிஸ்தான், இதுவரை இணைந்துள்ளேன். இதற்கான சரியான பதிலோடு இணைந்துள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம். அவர் இணைப்பை துண்டித்துக் கொண்டார். தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்க அடுத்த நேர். வணக்கம். ஜெனி, ஜெனி அவர்கள் பிரான்ஸ் என்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம் ரொசாலி, சொல்லுங்கள். நீங்கள் பிரான்ஸ் சொல்கிறீங்களா? பிரான்ஸ் சரியான வாப்பம் திக்கனடா அவர்களும் பிரான்ஸ் என்றபடியே பதிவிட்டிருக்கின்றார். தொடர்ந்து வாழ்நிலை இணைந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
8: பதிவிட்டிருக்கின்றார்.
0: தொடர்ந்து அடுத்த நேர். வணக்கம். கமலவணியர்கள், கமலவணியர்கள் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். எழுதி சொல்லுங்கள் ரஜினியண்டன்.
9: நானும் பிரான்ஸ் என்று சொல்கிறேன்.
0: உங்களுடைய ஆர்வத்துக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து வாழ் இணைந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
10: வணக்கம்.
0: வணக்கம் தேவி, சொல்லுங்கள்.
10: ஓ, அவர் இங்கே தான் வந்தவர்.
0: உங்களை விட்டியா? ஆ, தெரியா போச்சு. நீங்கள் அங்கே போனீங்களா? இல்லை நீங்களும் அங்கே போனீங்களோ? நன்றி. வணக்கம். தொடர்ந்து
11: நன்றி.
0: வணக்கம். நல்லது தொழில் நிறைவு கொண்டலாம் நிற்கின்றேன். கமலமணியர்களும் பரிசனப்படியே பதிவிட்டிருக்க தேவி என்று நேரிய ஈய போட்டு ஜெனி அவர்கள் எழுத்திருக்கிறார்கள். தொடர்ந்து வாழ் எழுத்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம். வணக்கம்.
12: வணக்கம். தமிழ் கேள்வி கணே எனக்கு வீட்டில் ஆடி ஆடி ஆண்டு அடிக்குது.
0: யார் அதை அடிக்கிறது?
12: தெரியல. நான் இங்கே லைன் எடுத்தோன்னு நான் போட்டுட்டேன் பரிசாண்டு. அப்போ நான் லைன் எடுத்தேன்னா
0: அவர் கமலமணி அவரோட இந்த கேள்வி நிறைவு கொண்டலாம் நினைக்கின்றேன். பிரான்ஸுக்கும் மணிக்கொண்ட அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த போர்த்த சமாதான உடன்படிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எங்கே வைத்து கையெழுத்திட்டார் என்பதை உங்களுக்கான கேள்வி விடை தெரிவுகள். அமெரிக்கா, பிரான்ஸ், சுவிஸ், கட்டார், பாகிஸ்தான்லே அமெரிக்கா என்பது சரியான அமெரிக்கா என்பது பிரான்ஸ் என்பது சரியாக ஃப்ரான்ஸில் நடந்த கடந்த வாரம் நடந்த G7 உச்சி மாநாட்டில் வைத்து இரவு விருந்தின் போது அந்த மேசையில் வைத்தே அவருக்கு அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அப்பொழுது அந்த மேசையில் சாப்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த பொருட்கள் கூட எல்லாம் மறக்கப்பட்டு அதில் கையெழுத்திட்டார். பக்கத்திலிருந்து மக்களோட கைதட்டி அதை ஆரவாரம் செய்து கொண்டார்கள். ஆகவே இதற்கான சரியான பதில் பிரான்ஸ் என்பது இதற்கான சரியான பதிலோடும் இதில் இணைந்து கொண்டார் ஜெனி அவர்கள். அதைத் தொடர்ந்து சரி அவர்களது நிறைவேற்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கான சிறப்பித்து இன்றைய நிகழ்ச்சி செய்யப்படுத்திக் கொண்டிருந்த தமிழர் இனத்தன்புகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த புள்ளிகளானது முதலாவது வந்த நேரை தவிர்த்து மற்ற நேயர்களுக்கு கடந்த 30 வருஷத்தின் புள்ளிகளோடு சேர்த்து கொள்ளப்படும் என்பதை தெரிவித்து சந்தோஷமாக தெரிவித்துக் கொண்டு முன்னிட்டியாட்டி தமிழில் மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலோடு இரவு பிரதான செய்திகளுக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நேர்களை தொடர்ந்து மோதல் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
4: அகத்தில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாது. இங்க போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sartre.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges et Gonesse.
6: Mélodie et Tordre-Brelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyber 1, 40, Cyber 5, Cyber 7, 18. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்ஸ் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷுலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு பதிலாக திட்டமிடப்பட்ட குற்றங்களை ஒடுக்குவதற்கும் பொதுமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படும் என்று ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தின் எதிர்கால பாதுகாப்பு மற்றும் சட்ட மறுசீரமைப்புகள் குறித்து கருத்து வெளியிடும் போதே ஜனாதிபதி இதனை வலியுறுத்தியிருக்கிறார். நீண்ட காலமாக உள்நாட்டிலும் சர்வதேச ரீதியிலும் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கும் தற்போதைய பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக தற்போதைய சமூகத்துக்கு பொருத்தமான வகையில் இந்த புதிய சட்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் திட்டமிடப்பட்ட குற்ற கும்பல்களை ஒடுக்குவதற்கும் நாட்டின் சாதாரண குடிமக்களின் மனித உரிமைகளை மற்றும் சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். தமது தொழிலை முன்னெடுத்து செல்வதற்கான முறையான வேலை திட்டமோ அல்லது தீர்மானமோ இதுவரை அறிவிக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் குழு ஒன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை ஆரம்பித்துள்ளது. இன்றும் நாளையும் அவர்கள் அதே இடத்தில் தங்கியிருக்க தீர்மானித்துள்ளதாக அகில இலங்கை மீனவர் சங்கத்தின் செயலாளர் ஆர் ஏ டி டில்ருக் பெர்னாண்டோ தெரிவிக்கின்றார். இலங்கை கடற்படையின் முன்னாள் தளபதி வசந்த கர்ணகொட உடல்நல குறைபாடு காரணமாக இன்று லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழுவின் முன்னிலையாகவில்லை என்று தெரிவிக்கப்படுகிறது.
1: யோஷித ராஜபக்ச உரிய தகமைகளை மாற்றி கடற்படையின் நிறைவேற்று அதிகாரியாக இணைந்து அரசாங்கத்தின் நிதியை முறைகேடாக பயன்படுத்தி பிரித்தானிய ராயல் கடற்படை கல்லூரியில் பயிற்சி பெற்றமை தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைக்காக முன்னாள் கடற்படை தளபதி அழைக்கப்பட்டிருந்தார். வசந்த கருணாகொடவை கடந்த 16ஆம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்த போது அழைப்புக்கான கடிதம் தனக்கு கிடைக்கவில்லை என தெரிவித்து அன்றைய தினம் அவர் ஆணைக்குழுவில் ஆஜராகி இருக்கவில்லை. விசாரணை தொடர்பில் யோஷித ராஜபக்சே கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டதுடன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 50 லட்சம் ரூபாய் பெறுமதியிலான 3 சரீர பணிகளில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள பிடியாணை உத்தரவை மீளப்பெறுமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. பசில் ராஜபக்சாவின் சட்டத்திரணிகள் முன்வைத்த கோரிக்கையை நிராகரிக்கப்பட்டுள்ளது. மாத்திரை பிரதம நீதவான் சத்துரங்க திசநாயக்கா இந்த கோரிக்கையை நிராகரித்திருக்கிறார். மாத்திரை பகுதியில் உள்ள 1 ஏக்கர் காணியை கொள்வனவு செய்த விவகாரம் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சாவுக்கு எதிராக போலீஸ் புலனாய்வு பிரிவினர் மாத்திரை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்த வழக்கொன்றில் கடந்த மே 22ஆம் தேதி பசில் ராஜபக்ச ஆஜராகாமல் இருந்தார். இதற்கு எதிராகவே அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர் சுயினம் காரணமாக வெளிநாடு சென்று சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதனால் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என்றும் மருத்துவ அறிக்கைகளை சமர்ப்பித்து அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தார்கள். இத்தொடர்பில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ள அவரது சட்டத்தரணிகள் சுகாதார விடயம் காரணமாக அவருக்கான பிடியாணை உத்தரவை மீளப் பெற்றுக் கொள்ளுமாறு நீதிமன்றத்தை கேட்டிருக்கிறார்கள். அதன்போது பசில் ராஜபக்ச நீதிமன்றத்தை தொடர்ந்து தவித்து வருவதாகவும் சந்தேகநபர் நீதிமன்றில் ஆஜராகாமல் அவ்வாறு பிடியாணை உத்தரவை மீளப் பெற்றுக் கொள்ள முடியாதென்றும் அந்த உத்தரவை அவ்வாறே அமல்படுத்துமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இதநேரத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர்கள் என்று உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் இன்று அனுமதி வழங்கியுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் தியாகமேகேக்கு சொந்தமான தயாகுரூப் நிறுவனத்தின் சொத்துக்களை ஏலத்தில் விடுவதை தடுக்குமாறு உத்தரவு பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. தயாகுரூப் நிறுவனம் மற்றும் தயா ஆடை ஏற்றுமதி நிறுவனத்தின் மூலம் மக்கள் வங்கிக்கு எதிராக ஏலத்தை நிறுத்தும் உத்தரவை பிறப்பிக்குமாறு தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்த நீதிமன்றம் வழக்கு கட்டணமாக 10 லட்சம் ரூபாயை செலுத்துமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆர் குருசிங்க மற்றும் கலாநிதி சுமுது பிரேமச்சந்திர ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழாமில் கடந்த 19ஆம் தேதி இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. கொழும்பு மிலானியா வீதியில் உள்ள கட்டடம் மற்றும் மிலனியவத்த இந்த சொத்துக்களை 2017 பிப்ரவரி 21ஆம் தேதி மற்றும் 2018 செப்டம்பர் 20ஆம் தேதிகளில் மக்கள் வங்கியில் பிடியாக வைத்து தயா ஆடை ஏற்றுமதி நிறுவனம் கடன் பெற்றுக் கொண்டுள்ளது. இந்த நிறுவனம் பெற்றுக்கொண்ட கடனுக்காக தயாகுரூப் நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துக்கள் பிணையாக வைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் கடன் தவணைகளை உரிய முறையில் செலுத்தாது தவித்து வந்துள்ளதால் அந்த சொத்துக்களை ஏலத்தில் விடுவதற்கு 2021ஆம் ஆண்டு மார்ச் 26ஆம் தேதி அந்த வங்கி தீர்மானம் மேற்கொண்டிருந்தது. அந்த நிறுவனம் அமெரிக்க டாலர்களில் கடன் பெற்றிருந்த நிலையில் 14,20,829 அமெரிக்க டாலர் கடனை இலங்கை ரூபாவாக மாற்றும் போது மக்கள் வங்கி நியாயமற்ற முறையில் அதிக மாற்று வீதங்களை பயன்படுத்தியதாக மனுதாரர்கள் தங்களது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இதன் மூலம் 353 மில்லியன் ரூபாவுக்கு அதிகமான மேலதிக தொகையை வசூலிக்க முயற்சிப்பதாகவும் இது ஒரு சட்டவிரோத பணம் சம்பாதிப்பது என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார்கள். மேலும் பாராட்டே சட்டத்தை முதன்மை கடனாளிகளுக்கு எதிராக மட்டுமே அமல்படுத்த முடியும் என்றும் தயா குழுமம் என்ற மூன்றாம் தரப்பினருக்கு சொந்தமான பிணை சொத்தை ஏலம் விடுவதற்கு வங்கிக்கு அதிகாரம் இல்லை என்று அவர்கள் வாதிட்டார்கள். மேலும் தங்களுக்கு சட்டபூர்வ அறிவிப்புகளை முறையாக அனுப்புவதற்கு வங்கி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் மனுதாரர்கள் குற்றம் சாட்டினார்கள். எதிர் மனுதாரரான மக்கள் வங்கி சார்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மனுதாரர்கள் இதற்கு முன்னர் வணிக உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் இதேபோன்ற வழக்குகளை தாக்கல் செய்து தோல்வியடைந்துள்ளதால் இந்த மனுவை விசாரணைக்கு ஏற்க முடியாது என்று கூறி ஆரம்பகட்ட ஆட்சேபனைகளை எழுப்பினார்கள். வங்கியின் ஏல முடிவுக்கு பிறகு 1 ஆண்டு 8 மாதங்களாக மனுதாரர்கள் மௌனம் காத்ததாகவும் இந்த ரிட் மனுவை தாக்கல் செய்வதில் ஏற்பட்ட தாமதமும் நிவாரண கோருவதற்கான அவர்களின் உரிமையை பறித்துவிடும் என்று வங்கி வாதிட்டது. கடனை மறுசீரமைப்பதற்காக வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதன் மூலம் மனுதாரர்கள் கடனை திருப்பிச் செலுத்த தவறியதையும் வங்கியின் கோரிக்கைகளையும் ஏற்றுக் கொண்டுள்ளார்கள் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. அனைத்து உண்மைகளையும் பரிசீலித்த நீதிபதிகள் குழாம் 1986ஆம் ஆண்டின் சட்டமன் 32ல் திருத்தப்பட்ட மக்கள் வங்கி சட்டத்தின் பிரிவு 29D மூலம் ஒரு பணிப்பாளர் சபையின் முடிவை கேள்வி கேட்கும் கடன் வாங்குபவரின் திறனை கட்டுப்படுத்தியுள்ளதாக தீர்ப்பளித்துள்ளது. சன்பெக் என்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் எதிர் DFC வங்கி மற்றும் பிறர் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் மூன்றாம் தரப்பினருக்கு சொந்தமான பிடிய சொத்து விடயத்தில் கூட இணை உரிமை சட்டத்தை அமல்படுத்த வங்கிக்கு சட்டபூர்வ அதிகாரம் உள்ளது என்பதை உறுதிப்படுத்தியது. மனுதாரர்கள் தங்கள் உரிமைகளை பாதுகாப்பதில் விழிப்புடன் செயல்படாமல் 1 வருடம் 8 மாதங்கள் என்ற நீண்ட காலத்துக்கு நீதிமன்றத்தில் ஆஜராக தாமதம் செய்ததால் நிவாரணம் கோரும் அவர்களின் உரிமை செல்லாதாகிவிட்டது என்று நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியுள்ளது. மனுதாரர்கள் இதற்கு முன்னர் பலமுறை நிவாரணம் பெற மேற்கொண்ட முயற்சிகளில் தோல்வியடைந்தாலும் வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கடன் தொகையை ஏற்றுக்கொண்டதாலும் இந்த மனு தள்ளுபடி செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படி மனுதாரர்கள் மக்கள் வங்கிக்கு 10 லட்சம் ரூபாய் நீதிமன்ற கட்டணம் செலுத்த வேண்டும் என்று மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பீப்புள் லீசிங் அண்ட் பைனான்ஸ் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய 969 மில்லியன் நிலுவைத் தொகையை வசூலிப்பதற்காக தயாகமேகேக்கு சொந்தமான 3 நிறுவனங்கள் முன்னதாக ஏலம் விடப்பட்டன. ஈழத்தமிழர் அரசியலமைப்பு நிர்ணய பொதுச்சபை கூட்டம் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர் மண்டபத்தில் நேற்று இடம்பெற்றது. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அந்த கட்சியின் செயலாளர் கஜேந்திரன், சட்டத்தரணிகளான கலாநிதி குமாரவடிவில் குருபரன், கனகரத்தினம் சுஹாஸ், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என் ஸ்ரீகாந்தா, தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொன்னுத்துறை அங்கிரணேசன், சமய தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிகள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். இலங்கையில் தற்போது காணப்படுகின்ற பொருளாதார நெருக்கடி காரணமாக ஆடை தொழிற்சாலைகள் பெரும் வீழ்ச்சியை எதிர்நோக்கியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவிக்கிறார். வாழைநார்களை பயன்படுத்தி ஆடைகளை தயாரிப்பது குறித்து சிந்திப்பதற்கு முன்பு தற்போது வீழ்ச்சியடையும் அபாயத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலைகளை பாதுகாப்பது இன்றியமையாததென்று அவர் குறிப்பிடுகிறார். விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரண்ண அண்மையில் வெளியிட்டிருந்த கருத்தொன்றை குறிப்பிட்டு எதிர்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்திருக்கிறார். வாழைநார்களை பயன்படுத்தி ஆடைகளை தயாரிக்கும் திட்டம் குறித்து பிரதி அமைச்சர் நாமல் கர்ணரண்ண அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அரசாங்கம் முன்னெடுத்து வரும் தற்போதைய பொருளாதார கொள்கைகள் நுகர்வோரையும் விவசாயிகளையும் உரிய நேரத்தில் பாதிப்புக்கு உள்ளாக்கியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கர்சடி சில்வா குற்றம் சாட்டியிருக்கிறார். இத்தகைய முரண்பாடான கொள்கை முடிவுகளால் நாட்டின் ஈழ மக்களே இரண்டு முனைகளிலும் பாதிக்கப்படுவதாக அவர் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அரசாங்கத்தின் இரண்டு அண்மைக்கால முடிவுகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார். விலங்கு தீவன உற்பத்திக்காக இறக்குமதி செய்யப்படும் சோளத்தின் வரியை அரசாங்கம் உயர்த்தியுள்ளது. இதன் காரணமாக ஏற்கனவே அன்றாட புரதச்சத்து உணவுகளை பெற்றுக்கொள்ள நிதியியல் ரீதியாக திணறிவரும் நடுத்தர மற்றும் ஏழை குடும்பங்களுக்கு கோழி இறைச்சி மற்றும் முட்டையின் விலைகள் மேலும் சுமையாக மாறிவிட்டது. மறுபுறம் சந்தைக்கு தேவையான அரிசி உள்ளூர் மட்டத்தில் காணப்பட்ட போதிலும் 150,000 மெட்ரிக் டன் அரிசியை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த தீர்மானத்தின் காரணமாக உள்ளூர் விவசாயிகள் தங்களது நெல் அறுவடையை நியாயமான மற்றும் லாபகரமான விலைக்கு விற்பனை செய்ய முடியாமல் பெரும் நஷ்டத்தை எதிர்கொண்டு வருகிறார்கள். நாடாளுமன்ற பொது நிதிக்குழுவின் அண்மைய கூட்டத்தொடரின் போது இந்த கொள்கை முடிவுகளில் சிக்கல் இருப்பதை விவசாய அமைச்சு ஒப்புக்கொண்டதாகவும் கர்சடி சில்வா குறிப்பிட்டார். அத்துடன் சந்தையில் நெல் விலையை சமநிலைப்படுத்துவதற்காக தலையிடும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நிதி மற்றும் கொள்முதல் திறன் ஆண்டுக்கு 3 அல்லது 4 முறைகள் என்ற அளவில் மட்டுமே மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரிசி சந்தையிலவும் ஒரு சில பெரும் வர்த்தகர்களின் ஏகபோக கட்டுப்பாட்டை உடைத்து சிறு அரிசி ஆலை உரிமையாளர்களையும் நெல் விவசாயிகளையும் பாதுகாப்பதற்காக கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தில் சக்தி அரிசி கூட்டுறவு வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனாலும் 2020 முறையான மாற்று வழிமுறைகள் ஏதுமின்றி இந்த வேலைத்திட்டமும் முடக்கப்பட்டது. ஈழ மக்களை பாதிக்கும் இத்தகைய கொள்கை நடைமுறைகளை அரசாங்கம் உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், நுகர்வோரையும் உற்பத்தி ஒரே நேரத்தில் பாதுகாக்கும் வகையில் சக்தி கூட்டுறவு வேலை திட்டத்தை மீண்டும் உடனடியாக ஆரம்பிக்க அரசாங்கம் அவசர திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். டிட்வா சூறாவளியினால் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்குதல் மற்றும் புதிய வீடமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழா கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தலைமையில் நேற்று முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் நடைபெற்றிருக்கிறது. இந்த சூறாவளி காரணமாக முல்லைத்தீவு மாவட்டத்தில் 1121 வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருப்பதோடு அவர்களுக்கான 50 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகை வழங்குதல் மற்றும் புதிய வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டுதல் என்பன இதன்போது இடம்பெற்றன. இதில் அதிக அளவிலான வீட்டுச் சேதங்கள் புதுக்குடியிருப்பு பிரதி செயலாளர் பிரிவிலே பதிவாகியுள்ளதோடு அந்த வீடுகளின் எண்ணிக்கை 499 ஆகும். அங்கு உரையாற்றிய பிரதி அமைச்சர் அனர்த்தத்தினால் வீடுகள் சேதமடைந்த குடும்பங்களுக்கான புதிய வீடமைப்பு பணிகளை 6 மாதங்களுக்குள் நிறைவு செய்யுமாறு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார். அத்துடன் தமக்கென ஒரு வீட்டை அமைத்து பாதுகாப்பாக வாழ்வதே இந்த குடும்பங்களின் எதிர்பார்ப்பு என்றும் அதனை விரைவாக நிறைவேற்ற முடிந்தது மக்கள் பெற்ற வெற்றியாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் சூறாவளியினால் சேதமடைந்த வீடுகளில் பெரும்பாலானவை குடிசை வீடுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் திலகநாதன், புதுக்குடியிருப்பு மற்றும் கரைத்துறை பற்றிய பிரதி செயலாளர் விஜயகுமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டார்கள். முள்ளிவாய்க்காலில் யுத்தத்தினால் உயிரிழந்த தமிழ் மக்களின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொது தூவிக்கு இந்திய பின்னணி பாடகர் சத்யன் அஞ்சலி செலுத்தியிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டிருந்த அவர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அங்குள்ள மக்களையும் இடங்களையும் பார்வையிட்டார். அதன் ஒரு பகுதியாக முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்துக்கு சென்ற சத்யன் யுத்தத்தில் உயிரிழந்த உறவுகளின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள பொது தூவிக்கு மலரஞ்சலி செலுத்தி தனது அஞ்சலியை செலுத்தினார். இலங்கை பூராவும் உள்ள வைத்தியசாலைகளில் சுமார் 23,000 தாதியர் பற்றாக்குறை நிலவுவதால் தாதியர் ஊழியர்கள் கடும் மன அழுத்தத்துக்கும் பணி சுமைக்கும் உள்ளாகி இருப்பதாக ஐக்கிய தாதியர் சேவை சங்கம் தெரிவிக்கிறது. இந்த தாதியர் பற்றாக்குறையை குறைப்பதற்கு தற்போதைய அரசாங்கமும் முறையான மற்றும் சாதகமான எந்தொரு நடவடிக்கையையும் எடுக்க தவறிவிட்டதாக அந்த சங்கத்தின் தலைவர் தென்னே ஞானானந்த தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்கள் முழுவதும் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் ஒரு விடயம், வைத்தியசாலைகளிலும் தாதியர் பற்றாக்குறை குறுகிய கால, மத்திய கால மற்றும் நீண்டகால திட்டங்களை வகுத்து இந்த தாதியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சுகாதார கட்டமைப்பு மேலும் வீழ்ச்சியடையும் என்று ஏற்கனவே நாங்கள் எச்சரித்திருந்தோம். ஆனால் அரசாங்கம் இதுவரையில் எந்தொரு சாதகமான அணுகுமுறையையும் எடுத்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. தற்போது வைத்தியசாலைகளில் 14,000 மேற்பட்ட சிற்றூழியர் பற்றாக்குறையும் சுமார் 23,000 தாதியர் பற்றாக்குறையும் காணப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியிலே வைத்தியசாலை கட்டமைப்பு இயங்கி வருகிறது. ஒரு தாதியர் 2 பேரின் வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. இதனால் அவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத பணி அழுத்தத்துக்கு ஆளாகியுள்ளார்கள். அண்மையில் கிண்ணியா வைத்தியசாலையில் ஏற்பட்ட சம்பவத்துக்கும் இவ்வாறானதொரு பின்னணியே காரணம். சில தாதியர்கள் தொடர்ந்து 2-3 நாட்கள் வேலை செய்ய வேண்டிய எல்லைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த சங்கத்தின் செயலாளர் நிசங்க் செல பெர்னாண்டோ, தாதியர்களுக்கு தங்களோடு பணிபுரிபவர்களை திரும்பி பார்க்க கூட நேரமில்லை, சுருக்கமாக கூறின் தங்களை பற்றி கவனித்துக் கொள்ளவே அவர்களுக்கு நேரமில்லை என்றும் குறிப்பிட்டார். நீண்ட காலமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இந்த அழுத்தங்களை தாங்கிக் கொள்வதனாலேயே தாதியர்கள் தற்கொலை போன்ற பெருத முடிவுகளை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக தாதியர் பற்றாக்குறை காரணமாக நோயாளர்களுக்கான சேவையை எம்மால் நிறுத்த முடியாது. இதனால் மற்றொருவரின் வேலையையும் நாமே செய்ய வேண்டியுள்ளது. தற்போதைய பொருளாதார நெருக்கடி மற்றும் தாங்கிக் கொள்ள முடியாத மன அழுத்தம் காரணமாக தாதியர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் வீதம் மிக வேகமாக அதிகரித்துக் கொண்டு செல்கிறது. எனவே இதற்கு அரசாங்கம் உடனடியாக குறுகிய கால மற்றும் நீண்ட கால முறையான வேலைத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். முன்னாள் புலனாய்வுத்துறை அதிகாரி சுரேசலையின் மனைவி மனோரி சலே தன்னையும் தனது 2 பிள்ளைகளையும் சந்தேகத்துக்கிடமான வகையில் சிலர் கண்காணித்து வருவதாக கூறி குற்றங்களில் பாதிக்கப்பட்டோர் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாப்பதற்கான தேசிய அதிகார சபையில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். குற்றப்புணவு திணைக்களகத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் சிவில் உடையணிந்த நபர் ஒருவர் தொடர்ச்சியாக தங்களை பின்தொடர்ந்து கண்காணித்து வருவதாக அவர் தெரிவிக்கிறார். கடந்த 20 தேதி தங்களது தந்தையின் நலம் விசாரிப்பதற்காக தேசிய வைத்தியசாலைக்கு சென்றிருந்த தனது 17 மகளையும் 22 மகனையும் அந்த நபர் பின்தொடர்ந்து சென்று கைத்தொலைபேசியில் புகைப்படங்கள் அல்லது காணொலிகள் பதிவு செய்ததாக முறைப்பாட்டில் குறிப்பிடப்படுகிறது. மேலும் இதற்கு முன்னரும் தேசிய வைத்தியசாலை மற்றும் குற்றப்புணாய்வு திணைக்கள வளாகத்துக்கு அருகில் அந்த நபர் நடமாடியதை கவனித்துள்ளதாக மனோரி சலே தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் சுயாதீன விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நபரின் அடையாளத்தையும் அவர் யாரின் அறிவுறுத்தலின் பேரில் செயற்பட்டார் என்பதையும் கண்டறிய நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய அதிகார சபையிடம் அவர் கோரிக்கை விடுத்திருக்கிறார். 3 நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் எஸ் போல் கபூர் கொழும்பை சென்றடைய இருக்கிறார்.
1: வர்த்தகம், முதலீடு, பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கில் இந்த விஜயம் அமைந்துள்ளதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சமுத்திர பிராந்தியத்தின் முக்கியமான பங்காளராக இலங்கையுடனான ஒத்துழைப்புகளை மேலும் விரிவுபடுத்துவதுடன் அமெரிக்காவின் செழிப்பையும் பாதுகாப்பையும் மேம்படுத்தும் பங்காண்மைகளை பலப்படுத்துவதற்கான அமெரிக்க ஜனாதிபதியின் உறுதிப்பாட்டை இந்த விஜயம் பிரதிபலிப்பதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் அவர் அரசாங்கத்தின் சிரேஷ்ட அரசு தலைவர்கள், தனியார் துறை நிர்வாகிகள், அமெரிக்க நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்திக்க உள்ளார். இதன்போது இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம், முதலீட்டை விரிவுபடுத்துதல், பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல், பிராந்தியத்தில் பகிரப்பட்ட முன்னுரிமைகளை மேம்படுத்துதல் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடல் மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளது. 2025 அக்டோபர் 22 தேதி தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளராக பதவியேற்ற எஸ் போல் கபூர் தேசிய பாதுகாப்பு தெற்காசிய பிராந்திய அரசியல் குறித்து புகழ்பெற்ற புத்திஜீவி ஆவார். அவர் அமெரிக்க கடற்படை முதுமாணி கல்லூரியில் தேசிய பாதுகாப்பு விவகாரங்கள் திணைக்குழுவத்தின் பேராசிரியராகவும் பணியாற்றியுள்ளார்.
0: தொடர்ந்து ஆண்டுதோறும் ஜூலை 1 தேதி நடைமுறைக்கு வரும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் இந்த ஆண்டு ஜூலை 3 தேதி முதல் அமல்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் செமின விஜயரட்ண இதனை தெரிவித்தார். எரிபொருள் விலை மாதாந்த திருத்தங்களை அடிப்படையாக கொண்டு கட்டணம் மாற்றம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பில் ஏனைய பேருந்து சங்கங்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை எரிபொருள் விலை திருத்தங்களில் டீசல் விலை குறைக்கப்பட்டாலும் அடுத்த 6 மாதங்களுக்கு பேருந்து கட்டணங்களை குறைக்கப் போவதில்லை என்று கெமினு விஜயரட்ண தெரிவித்திருக்கிறார். டீசல் விலை அதிகரிப்பு காரணமாக தனியார் பேருந்து சங்கம் தற்போது கடுமையான நிதி நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதனால் ஜூன் மாத ஆரம்பம் முதல் இதுவரை சுமார் 60 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்நிலையில் பேருந்து கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி தீர்மானம் சம்பந்தப்பட்ட தரப்புகளுடனான கலந்துரையாடல்களின் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரட்ண தெரிவித்திருக்கிறார். தற்போதைய அரசாங்கம் முன்னைய விலைகளின்படி கொள்வனவு செய்யப்பட்ட எரிபொருள் கையிருப்பை காரணம் காட்டி எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என்று கூறி வருவதை முன்னாள் எரிசக்தி அமைச்சர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க நிராகரித்திருக்கிறார். எரிபொருள் இறக்குமதியின் போது பழைய விலைகளுக்கு பணம் செலுத்தப்படுவதில்லை என்றும் 3 அல்லது 5 நாட்களின் சராசரி உலக சந்தை விலையிலே பணம் செலுத்தப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். உலக சந்தை நிலவரப்படி தற்போதைய எல்லையில் இலங்கை நாணயப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 225 ரூபாவுக்கும் 1 லிட்டர் டீசல் 246 ரூபாவுக்கும் வழங்கப்பட முடியும். எஞ்சிய தொகை அனைத்தும் அரசாங்கத்தின் வரிகள் மூலமாக ஆந்திரகுமார திசநாயக்காவுக்கும் ஏவிபி தலைமையகத்துக்கும் செல்வதாக அவர் குற்றம் சுமத்தியிருக்கிறார். இதன் மூலம் பெட்ரோல் மற்றும் டீசல் லீட்டர் ஒன்றிலிருந்து 200 ரூபாவுக்கு அதிகமான தொகை மக்களிடமிருந்து சுரண்டப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கொடுக்கல் வாங்கல் மோசடி மூலம் மட்டும் ஒவ்வொரு லீட்டர் டீசலிலும் அன்றாகுமர தீசநாயக்கா 98 ரூபாவை திருடுவதாக அவர் குறிப்பிட்டார். கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழு சுயாதீனமானது என்றால் இதுகுறித்து விசாரணை நடத்த தங்களை அழைக்குமாறும் அவர் சவால் விடுத்தார். இதேபோன்று ஆதித்யா பிர்லா நிறுவனத்துடனும் மோசடி இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிட்ட அவர் உலகிலே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் அரசாங்கமாக ஆந்திரகுமாராவின் அரசாங்கம் காணப்படுவதாக சாடியுள்ளார். கடந்த ஆண்டுகளில் நாட்டின் டொலர் கணக்கு சாதகமாக இருந்த போதிலும் தற்போதைய நிலக்கரி மோசடி காரணமாக அது வீழ்ச்சியடைந்துள்ளது. இந்த நிலக்கரி மோசடியால் ஏற்பட்டுள்ள இழப்பை ஈடுகட்ட நாளொன்றுக்கு 12 லட்சம் லிட்டர் டீசல் அல்லது திரவ எரிபொருள் எரிக்கப்படுவதாகவும் இதனால் பெருமளவு டொலர்கள் விரியமாவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்ற நடவடிக்கைகள் சிறைச்சாலைகள் குற்றப்பிணவு திணைக்களம் மற்றும் காவல்துறை ஆகியவற்றை காட்டி தங்களை அச்சுறுத்த முடியாது என்று தெரிவித்த பாட்டாளி சம்பிக்க நடவக்க வர இருக்கும் தேர்தல்களில் மக்கள் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான தீர்ப்பை வழங்குவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இனிவரும் தேர்தல்களில் எந்தொரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் தேவையில்லை. சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதுமானது. அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் கிடைக்கும் போது அதிகார மமதை கொண்டு செயற்படுவதே நடக்கும். 3/2 பெரும்பான்மை அதிகாரத்தை பெற்றுக் கொண்டுள்ள இந்த அரசாங்கத்தில் அதனை காணலாம். ஆகவே அரசாங்கத்துக்கு மக்கள் ஆணை இருக்கிறதா என்பதை பரீட்சித்து பார்க்க மாகாண சபை தேர்தலை முடிந்தால் நடத்தி காட்டட்டும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா சவால் விடுத்திருக்கிறார். கண்டி மல்வத்து மகாவிகாரைக்கு நேற்று காலை விஜயம் செய்த எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மல்வத்து மாநாயக்க திப்பட்டுவாவே ஸ்ரீ சுமங்கல தேரர் மல்வத்து பீடத்தின் அனுநாயக்க மாநாயக்க வரகொட ஸ்ரீ ஞானரதன தேரர் ஆகியோரை சந்தித்து ஆசி பெற்றுக் கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இந்த சவாலை விடுத்திருக்கிறார். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான சகல ஜனநாயக ரீதியான நடவடிக்கைகளையும் பாராளுமன்றத்துக்குள்ளும் அதற்கு வெளியேயும் முன்னெடுக்க எதிர்பார்க்கிறோம். மக்கள் பெற்றுக் கொடுத்த அறுதி பெரும்பான்மையான அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அரசாங்கம் குறிப்பாக பாராளுமன்றத்தின் பல்வேறு குழுக்கள் மற்றும் தெரிவு குழுக்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து தங்களுக்கு தேவையான வகையில் கையாண்டு வருகிறது. எனவே இப்போது நாட்டின் 220 லட்சம் மக்கள் இவர்களிடமிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். இனிவரும் தேர்தல்களில் எந்த ஒரு தரப்புக்கும் அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரத்துவம் தேவையில்லை. சாதாரண பெரும்பான்மை இருந்தால் போதுமானது. அறுதி பெரும்பான்மை பாராளுமன்ற பிரத்துவம் கிடைக்கும் போது அதிகார மமதை கொண்டு செயற்படுவது நடக்கும். ஜனாதி தலைமையிலான மக்கள் விடுதலை முன்னணி அரசாங்கம் இன்று அதிகார மமதையுடன் செயல்பட்டு வருகிறது. ஜனநாயக வழிமுறைகளின் ஊடாக ஆட்சியை பிடித்துவிட்டு இன்று ஜனநாயகத்தை முடக்கும் நடவடிக்கைகளை இந்த அரசு முன்னெடுத்து வருகிறது. தனி கட்சி ஆட்சியை நோக்கி நாட்டை கொண்டு சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக உள்ளதாகவும் இதற்கு இடமளிக்க முடியாது. ஒரு கட்சி என்ற ரீதியில் ஐக்கிய மக்கள் சக்தி இலங்கையிலிருந்து வறுமையை ஒழிப்பதற்கான பிரதான வேலைத்திட்டத்தை உருவாக்கி நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கிறது. நமது நாட்டில் சமூகத்தின் சகல பிரிவுகளையும் சேர்ந்த மக்கள் மத்தியில் வறுமை அதிகரித்து காணப்படுகிறது. வருமானங்களை விட செலவுகள் தான் இந்த நாட்டில் தற்போது அதிகரித்து காணப்படுகிறது. 30-40% வரையான மக்கள் ஏழைகளாக மாறியுள்ளார்கள். மக்கள் தமது உணவு மற்றும் உணவு அல்லாத தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலைக்கு ஆளாகி காணப்படுகிறார்கள். குடும்ப அலகுகளின் மாதாந்த துண்டு விழும் தொகை அதிகரித்துக் கொண்டே போகிறது. இந்த வறுமையிலிருந்து மக்களை மீட்பதற்கு ஒரு தேசிய வேலை திட்டம் ஒன்று அவசியமாகும். மக்களுக்கு மேலும் பொய்களை கூறாமல் அரசாங்கம் நிவாரணங்களை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும். பாகிஸ்தான் கூட எரிபொருள் விலைகளை குறைத்துள்ளது. சர்வதேச சந்தையில் விலைகள் குறைந்து காணப்படும் இந்த தருணத்தில் அரசாங்கம் ஏன் குறைக்கவில்லை என்ற கேள்விகள் எழுகின்றன. அரசாங்கம் எரிபொருள் விலையைப் போலவே மின்சார கட்டணத்தையும் குறைப்பதற்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சஜித் பிரேமதாசா வலியுறுத்தினார். பொது சுகாதார பரிசோர்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு வீடுகள் மற்றும் நிறுவனங்களிடமிருந்து ஏமாற்றி பணம் பறிக்கும் குழு ஒன்று இயங்கி வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: டெங்கு தொற்று நோய் நிலைமைக்கேற்பு வீடுகளை சோதனைக்குட்படுத்தும் போது எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கைகளை முன்னிறுத்தி மோசடிக்காரர்கள் பொதுமக்களிடம் பணம் கோரியுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் பதில் தலைவர் உபுல் ரோகன தெரிவித்துள்ளார். எந்த ஒரு காரணத்துக்காகவும் பொது சுகாதார பரிசோதகர் ஒருவர் உத்தியோகபூர்வ கடமைகளின் போது கட்டணம் வசூலிப்பதோ அல்லது பணத்தை பெற்றுக் கொள்வதோ இல்லை என்பதால் பொது சுகாதார பரிசோதகர் என கூறும் எந்த ஒரு நபருக்கும் பணம் வழங்குவதை தவிர்க்குமாறு அவர் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார். எவரேனும் ஒருவர் பொது சுகாதார பரிசோதகராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டு கடமை நிமித்தம் பணம் கோரினால் அது குறித்து உடனடியாக போலீசாருக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கோ தெரியப்படுத்துமாறு உபுல் ரோகனை மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
0: தொடர்ந்து மோசடி அறிமுகமில்லாத வெளிநபர்களிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக போலீசாரினால் விசேட வழிகாட்டல் கோவை ஒன்று இன்று வெளியீடு செய்யப்பட்டுள்ளது.
2: பல்வேறு வகையான உணவு மற்றும் பானங்களை வழங்கி மயக்கமடைய செய்து பெண்களின் சொத்துக்களை கொள்ளையடித்தல், திருமணம் செய்து கொள்வதாக போலி வாக்குறுதி வழங்கி பணம் மற்றும் சொத்துக்களை பெற்று மோசடியில் ஈடுபட்டு கொலை செய்தல் போன்ற துரதிருஷ்டவசமான சம்பவங்களும் அவதானிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்குமே நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து போலீஸ் நிலையங்கள், பொது பாதுகாப்பு குழுக்கள், புலனாய்வு மற்றும் சிவில் அதிகாரிகள் ஊடாக அச்சுறுத்தலுக்கு உள்ளாகக்கூடியவர்கள் தொடர்பான நபர்கள் பற்றிய தகவல்கள் திரட்டப்படுவதாகவும் அவர்களை பாதுகாப்பதற்காக போலீஸ் அதிகாரிகளும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மோசடியான மற்றும் அறிமுகம் இல்லாத வெளிநபர்களிடமிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக போலீசாரினால் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அறிமுகம் இல்லாத வெளிநபர்கள் இணையம் அல்லது சமூக ஊடகங்கள் ஊடாக அறிமுகமாகும் நபர்களுடன் பழகும் போது அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து பணம், தங்க நகைகள் அல்லது பிற பெறுமதியான சொத்துக்களை வழங்க வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். அத்துடன் முக்கியமான படங்கள் மற்றும் காணொலிகளை அறிமுகம் இல்லாத மற்றும் சந்தேகத்திற்குரியவர்களுடன் பகிர வேண்டாம் எனவும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். சந்தேகத்திற்கிடமான தொலைபேசி அழைப்புகள் அல்லது குறுஞ்செய்திகள் ஊடாக ஏதேனும் கொடுக்கல் வாங்கல்கள் அல்லது சந்திப்புகளுக்கு விடுக்கப்படும் கோரிக்கைகளை நிராகரிக்குமாறும் போலீசார் அறிவுறுத்துகின்றனர். தாம் அல்லது தங்களுக்கு தெரிந்த எவரேனும் இவ்வாறான சம்பவங்கள் அல்லது மோசடிக்கு உள்ளாகியிருந்தால் அது தொடர்பில் உடனடியாக அருகில் உள்ள போலீஸ் நிலையத்திலோ அல்லது சிறுவர் விவகாரம் மற்றும் மகளிர் பணியகத்திலோ முறைப்பாடு செய்யுமாறு போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. துரித இலக்கங்களான 118, 119, 107 மற்றும் 109 ஆகிய இலக்கங்களுக்கு அழைத்து இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் அறிவிக்க முடியும். இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுபவர்களிடமிருந்து தங்களது பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்படுமாறும் போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்துகின்றனர்.
0: தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தின் விடுதியொன்றில் போதைப் பொருட்களுடன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட மாணவரின் மாணவர் தகுதியை ரத்து செய்வதற்கும் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கலைப்பீடத்தின் 3ஆம் ஆண்டு படித்து வந்த அந்த மாணவன் பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்வதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் விடுதியில் தங்கியிருந்த அறையை பல்கலைக்கழகத்தின் ஒழுங்கு நடவடிக்கை பிரிவு ஆய்வு செய்த போது இந்த போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. போதைப் பொருட்களை எடை போட்டு பிரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் டிஜிட்டல் தராசு மற்றும் 75,000 ரூபாய் ரொக்க பணத்தையும் அந்த மாணவரிடமிருந்து ஒழுங்கு நடவடிக்கை பிரிவு அதிகாரிகள் கண்டெடுத்தார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை சட்ட நடவடிக்கை எடுத்திருந்த நிலையில் பல்கலைக்கழகமும் இதுகுறித்து விசாரணையை தொடங்கியிருந்தது. பல்கலைக்கழகம் நடத்திய விசாரணை அறிக்கையின்படி அந்த மாணவரின் மாணவர் தகுதியை ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதோடு துணைவேந்தர் பேராசிரியர் தெரன்ஸ் மதுஜித்தின் பரிந்துரையின் பேரில் அது தொடர்பான கடிதம் மாணவரிடம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி உமையாள்புரம் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத மணல் கடத்தல் தொடர்பில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பில் 14 பேர் கைது செய்யப்பட்டார்கள். மணல் கடத்தலில் ஈடுபட்டவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்த போது அங்கிருந்தவர்கள் பாதுகாப்பு தரப்பினர் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள். இதன்போது அங்கு முருகன் நிலை ஏற்பட்டதோடு காவல்துறையினரின் கடமைகளுக்கு இடையூறு விளைவித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் 14 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கிறது. கைது செய்யப்பட்ட 14 சந்தேக நபர்களும் கிளிநொச்சி நீதவான் முல்லையில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை இன்றுவரை விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ரத்னபுரி மாவட்டத்தின் இறக்குவானை பகுதியில் இடம்பெற்ற ஊர்வலம் ஒன்றின் போது அதில் பங்கேற்றிருந்த வளர்ப்பு யானை ஒன்று திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தாக்குதல் நடத்தியதில் 2 பாகன்கள் உயிரிழந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் இறக்குவானை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை தற்போது முன்னெடுத்து வருகிறார்கள். நாவலப்பட்டி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சோளங்கந்தை தோட்டத்தில் கடந்த 17ஆம் தேதி தேயிலை பறித்துக் கொண்டிருந்த பெண் தொழிலாளியொருவர் பாம்பு தீண்டியதில் உயிரிழந்து போனார். சோளங்கந்தை தோட்டத்தில் தேயிலை பறித்துக் கொண்டிருந்த போதே அந்த பெண் தொழிலாளியை பாம்பு தீண்டியிருக்கிறது. உடனடியாக அவருடன் பணிபுரிந்த ஏனைய பெண் தொழிலாளர்கள் அவரை நாவலப்பட்டி மாவட்ட வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்ற போதும் இடநடுவே அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வருகிறது. 3 பிள்ளைகளின் தாயான அந்த பெண்ணின் சடலம் பிரீத பரிசோதனைக்கு பின்னர் உறவினர்களிடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இணையவழி பணப்பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி வங்கிக் கணக்குகளுக்கு பணம் அனுப்பி போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த இருவர் பெருந்தொகையான போதைப் பொருட்களுடன் நீர்கொழும்பு கட்டுவா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கல்கிச மற்றும் உடுகம்புல பகுதிகளைச் சேர்ந்த 29 மற்றும் 31 வயதுடைய இருவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதன்போது அவர்களிடமிருந்து 1 கிலோகிராம் 34 கிராம் ஹாசிஸ் போதைப் பொருள், 7 கிராம் 420 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருள், 8 கிராம் 860 மில்லி கிராம் ஹெரோயின் போதைப் பொருட்களும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அத்துடன் போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதிக்கப்பட்டதாக

0: நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
1: மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதேவேளை சிலாபத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலியூடாக மாத்திரை வரையான கரையோர பகுதிகளில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டையில் இருந்து பொத்துவில் வரையிலும், முல்லைத்தீவிலிருந்து காங்கேசந்துறை மற்றும் மன்னார் ஊடாக புத்தளம் வரையான கரையோர பகுதிகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 55 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். குறித்த கடல் பிராந்தியங்கள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்கள் ஓரளவிற்கு கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது.
2: 24-25 தேதிகளில் மழை வீழ்ச்சி சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த மாதத்தை எடுத்துக்கொண்டால் இம்மாதத்தில் அவ்வப்போது நாட்டின் தென்மேற்கு பகுதி, வடமேல் மாகாணம், மேல் சம்ரகமோ மாகாணங்கள், காலி, மாத்திரை, கண்டி, நுவரலியா மாவட்டங்களில் இடைக்கிடையே மழையை எதிர்பார்க்கலாம். இன்னும் ஒரு வார காலத்திற்கு பின்னர் ஜூலை மாதத்தை அண்மைக்கும் போது இந்த மழை படிப்படியாக குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் எல்நினோ தாக்கத்தினால் அடுத்த மாதத்தின் முதலாவது, இரண்டாவது வாரங்களின் பின்னர் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் மழை குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இன்னும் ஒரு வார காலத்திற்கு அவ்வப்போது மழையின் அளவு கூடியும் குறைந்தும் காணப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: தொடர்ந்து டெங்கு தொற்றில்லமை குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கப்பட்டிருந்த போதிலும் சில அதிகாரிகள் சரியான நேரத்தில் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்காததன் காரணமாக தற்போது டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை மிக வேகமாக அதிகரித்து செல்வதாக குறிப்பிடப்படுகிறது.
1: 112 டெங்கு காய்ச்சல் பரவும் அபாயம் உள்ள சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. மகரகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் தொடர்ந்தும் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாவதாக பதில் பணிப்பாளர் டாக்டர் கபில கண்ணங்கர் தெரிவித்துள்ளார். மாத்தறை, காளி, ரத்னபுரி மாவட்டங்களிலும், கல்துறை மாவட்டத்தின் பான்துறை, கம்பஹா மாவட்டத்தின் வேகம சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளிலும் டெங்கு காய்ச்சல் அதிவேகமாக பரவி வருகின்றது. இதேவேளை கொழும்பு, கம்பஹா வைத்தியசாலைகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதன் அதிகபட்ச கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் இந்த பட்டியலில் மாத்தறை மாவட்டமும் அடங்குவதாக டாக்டர் கபில கண்ணங்கர் தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தின் இதுவரையிலான காலப்பகுதியில் இலங்கையில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 47179 ஆகும். இந்த எண்ணிக்கை 2024 மற்றும் 2025 ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் தெளிவானதோர் அதிகரிப்பை காட்டுவதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களில் நுழம்பு குழந்தைகள் காணப்பட்ட 263 பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் இந்த வருடத்தில் இதுவரை 633 பாடசாலைகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. டெங்கு ஒழிப்பு வாரம் நேற்று முன்தினம் நிறைவடைந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் முன்னெடுக்கப்படவுள்ள டெங்கு ஒழிப்பு வேலை திட்டங்கள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்தித்த சனத்குமார் நாயக் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இந்த விசேட கலந்துரையாடலில் சுகாதாரத்துறையின் அனைத்து பிரிவுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தி அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். நாம் வெல்வோம், டெங்குவை தோற்கடிப்போம் எனும் துணைப்பொருள்கள் சிறிசை எஃப்எம் ஏற்பாடு செய்துள்ள டெங்கு ஒழிப்பு விழிப்புணர்வு வேலை திட்டம் 3வது நாளாக இன்று முன்னெடுக்கப்படுகின்றது. கடுவளை நகரை மையமாக கொண்டு இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. முல்லேரிய நகரை மையமாக கொண்டு டெங்கு ஒழிப்பு வேலை திட்டம் நாளை முன்னெடுக்கப்படவுள்ளது.
0: தொடர்ந்து சுகாதார அமைச்சினால் தயாரிக்கப்பட்ட ஆரோக்கியமான பாடசாலை சிற்றுண்டி சாலைகள் பற்றிய வழிகாட்டல்கள் இன்று வெளியிடப்பட்டிருக்கிறது.
1: சுகாதார அமைச்சின் தலைமையில் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட கேட்போர் கூடத்தில் இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட உள்ளதாக சுகாதார அமைச்சின் போஷாக்கு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் மோனிகா விஜயரத்ன தெரிவித்தார். இந்த வழிகாட்டியானது கல்வி அமைச்சின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்டுள்ள சுற்று நிரூபத்தை அடிப்படையாக கொண்டு பாடசாலைக்குள் அந்த சுற்று நிரூபத்தில் குறிப்பிட்ட விடயங்களை செயற்படுத்த தேவையான ஏற்பாடுகள் அதிபர் மற்றும் பாடசாலை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வெளியிடப்பட்டுள்ள புதிய வழிகாட்டல்களுக்கு அமைய பிரதான 5 பிரிவுகளுக்கு கீழான உணவுகள் பாடசாலையில் உள்ள சிற்றுண்டி சாலைகளில் விற்பனை செய்வதற்கு அனுமதி வழங்கப்படாது என சுகாதார அமைச்சின் போஷாக்கு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் மோனிகா விஜயரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் கொழுப்பு அடங்கிய உணவுகள், அதிக உப்பு மற்றும் செயற்கை சுவையூட்டிகள் அடங்கிய உணவுகள், அதிக சர்க்கரை கொண்ட உணவுகள், போஷாக்கு குறைந்த அதிக கலோரி கொண்ட உணவுகள், அதிமுறைப்படுத்தப்பட்ட உணவுகள் அவற்றில் அடங்கும் எனவும் அவர் கூறியுள்ளார். பாடசாலை மாணவர்களிடையே உடற்பருமன் அதிகரிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும், 13 முதல் 17 வயது கிடைப்பட்ட மாணவர்களில் 17

0: கசம் நான்கு வீதமானோர் காபனேற்று அடங்கிய பானங்களை அருந்துவதே இதற்கான பிரதான காரணம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து கடந்த ஆண்டின் இதே கால பகுதியுடன் ஒப்பிடுகையில் இந்த வருடம் ஜனவரி முதல் மே மாதம் வரையான காலப்பகுதியில் இலங்கையில் சுற்றுலாத்துறை வருவாய் குறைந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மத்திய வங்கி வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரை ஈட்டப்பட்ட சுற்றுலா வருவாய் 1360 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது. இருந்தாலும் 2025 ஆண்டின் அதே காலகட்டத்தில் சுற்றுலாத்துறை வருவாய் 1543 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகி இருந்தது. முந்தைய ஆண்டுடன் புள்ளிபரத்துடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் முதல் 5 மாதங்களுக்கான சுற்றுலாத்துறை வருவாயில் 11.9% சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கிடையில் இந்த ஆண்டு மே மாதத்தில் சுற்றுலா வருவாய் 155.7 மில்லியன் அமெரிக்க டாலராக இருந்தது. இது 2025 மே மாதத்தில் பதிவான 164 மில்லியன் அமெரிக்க டாலருடன் ஒப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு ஜனவரி முதல் மே மாதம் வரை இலங்கைக்கு சென்ற வெளிநாட்டு பண அனுப்பீடுகளின் அளவு 3,909 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்றும் மத்திய வங்கி தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தில் வெளிநாட்டு பண அனுப்பீடுகள் 3,102 மில்லியன் அமெரிக்க டாலராக பதிவாகியிருந்தன. இந்த நடப்பாண்டின் முதல் 5 மாதங்களில் பண அனுப்பீட்டு வரத்து குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரித்துள்ளதை காட்டுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். முதல்வர் ஜோசப் விஜய் தனது 52வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். தமிழக முதல்வராக அவருக்கு இது முதல் பிறந்த நாள் என்பதால் மாநிலம் முழுவதும் பல்வேறு நல உதவிகள் வழங்கி கோலாகலமாக தமிழக வெற்றி கழகத்தினர் பிறந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். அதற்கு முன்னோட்டமாக பல இடங்களில் நேற்று சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அதன்படி அன்னதானம், இரத்த தானம், உடல்தான பதிவுகள் நடைபெற்றன. மற்றொரு புறம் நலிந்தோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாக்கள் நடைபெற்றன. இதில் அமைச்சர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர்களும் கலந்து கொண்டு உதவிகளை வழங்கினார்கள். தமிழக முதல்வர் விஜய்க்கு பிரதமர் மோடி, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின், அண்ணாமலை உள்ளிட்டோர் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று காலை மீண்டும் கூடிய போதும் விஜய்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சபாநாயகரால் தெரிவிக்கப்பட்டது.
3: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களின் 52வது வயதினை பூர்த்தி செய்து 53வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்பதை அறிந்து பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழக அரசியலின் மறுமலர்ச்சி நாயகராக சொல் வீரர்களுக்கு மத்தியில் இரண்டிலும் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையுடன் ஆட்சி புரிபவராக, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள் உடையவராக, தூய்மையான ஆட்சிக்கு சொந்தக்காரராக என்றும் விளங்கிக் கொண்டிருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்கள் பல்லாண்டு வாழ்ந்து பல பல சாதனைகள் படைக்க வேண்டும் என்று நான் மனதார வாழ்த்துகிறேன். கண்ணுக்கு அழகு இமை, விண்ணுக்கு அழகு மழை, மண்ணுக்கு அழகு மரம், சொல்லுக்கு அழகு தமிழ், தலைமைக்கு அழகு எங்கள் முதல்வர் தான் என்று மக்கள் நினைக்கும் முதல்வருக்கு என் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். திரைத்துறையின் உச்சத்தில் இருந்தபோது தன்னை ஆராதித்த கோடிக்கணக்கான தம்பிகளுக்காக, தமிழக மக்களுக்காக அத்தனை புகழையும் வசதிகளையும் உதறி தள்ளிவிட்டு மக்கள் சேவைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர் நமது முதலமைச்சர்.
1: தொடர்ந்து இலங்கைக்கு மிக அருகில் உள்ள தமிழகத்தின் தனுஷ்கோடி பகுதியில் காவல்துறை சோதனை சாவடிகள் கைவிடப்பட்டுள்ளதால் இரு நாடுகளுக்கு இடையிலான கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத ஊடுருவல்கள் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளமை குறித்து சமூக ஆர்வலர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கை தலைமன்னார் வரையான தூரம் சுமார் 38 கிலோமீட்டர் மாத்திரமாகும். இதில் தனுஷ்கோடியிலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள 6 மணல் திட்டையுடன் இந்திய எல்லை நிறைவுக்கு வருகிறது. இந்த குறுகிய கடலிலை பகுதி வழியாக இருநாட்டு கடத்தல்காரர்களும் தடையின்றி ஊடுருவும் சூழல் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த பாம்பன் பாலம், ராமேஸ்வரம், ஓலைக்குடா, வீர்கோடு மற்றும் தனுஷ்கோடி, மூந்தராயர் சத்திரம் ஆகிய பகுதிகளில் காவல்துறை சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டன. ஆனாலும் கடந்த 5 காலத்தில் போதிய காவல்துறை அதிகாரிகள் நியமிக்கப்படாததால் இந்த கண்காணிப்பு பணிகள் முடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது தனுஷ்கோடியில் காவல்துறையினர் தங்குவதற்காக அமைக்கப்பட்டிருந்த ஓய்வறை உடைந்து கிடப்பதோடு ஒரு காவல்துறை அதிகாரி கூட பணியில் இல்லை என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. இதன் காரணமாக கடல் வழியிலான கடத்தல்களும் ஊடுருவல்களும் அதிகரித்துள்ளதால் தமிழகத்தில் தற்போது பதவியேற்றுள்ள அரசாங்கம் இந்த சோதனை சாவடிகளுக்கு உடனடியாக காவல்துறையினரை நியமித்து கடலோர பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். மேகதாது திட்டத்தை முறியடிக்க தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் ஆனந்த் கூறியிருக்கிறார். மேகதாது விவகாரத்தில் கைகளை கட்டிக்கொண்டு வேடிக்கை பார்க்க முடியாது. மேகதாது விவகாரத்தில் புதிய நடுவர்மன்றம் அமைவதால் தமிழகத்துக்கு பாதிப்பு ஏற்படாது என்றும் அமைச்சர் ஆனந்த் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆனந்த், காவிரி நதிநீர் விவகாரத்தில் நமது உரிமை மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தில் தமிழக அரசு எந்தவித சமரசமும் செய்யாதென்று திட்டவட்டமாக குறிப்பிட்டிருக்கிறார். மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட தாம் தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதன் பின்னணியில் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணைய கூட்டணி இருப்பதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் மீனாட்சி நடராஜன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்தியாவை பிரதமர் நரேந்திர மோடியும் உலகை அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பும் அழித்து வருகிறார்கள். ஆனால் இருவரும் தங்களை சிறந்த நண்பர்கள் என்று கூறிக்கொள்வதாக காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை விமர்சித்துள்ளார்.
4: கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார் அம்மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியில் இருந்து விலகியதை அடுத்து அப்பதவியில் திரு ஹரிபிரசாத் நியமிக்கப்பட்டார். பெங்களூருவில் மாநில காங்கிரஸ் தலைவராக அவர் பொறுப்பேற்ற நிகழ்ச்சியில் பேசிய திரு மல்லிகார்ஜுன கார்கே, நல்ல நண்பர்கள் என்று கூறி நட்பு பாராட்டிக் கொள்ளும் திரு மோடி, டிரம்ப் ஆகிய இருவராலும் மக்கள் துன்பப்படுவதாக தெரிவித்தார்.
1: மோடி நாட்டை நாசமாக்குகிறார், டிரம்ப் உலகத்தை நாசமாக்குகிறார்.
5: டிரம்ப் இடீ பிரபஞ்ச ஆள் மாடுபிடுத்தா இதான் இவன் தேச ஆள் மாடுதற பிரபஞ்ச மத்த அவர் இவரும் சரி மை குட் ஃப்ரெண்ட்
1: இருவரும் ஒருவரை ஒருவர் நல்ல நண்பர் என்று அழைத்துக் கொள்கிறார்கள்.
5: மை குட் ஃப்ரெண்ட் அந்ததான் அரே இவரும் குட் ஃப்ரெண்ட் யூ ஆர் பிரிங்கிங்
1: இரு நல்ல நண்பர்களும் நாட்டுக்கு அவப்பேரை ஏற்படுத்துகிறீர்கள்.
5: பேட் நேம் டு கண்ட்ரி அண்ட் அவர் பீப்பிள் ஆர்
1: உங்களால் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள்
5: பிகாஸ் ஆஃப் போத் ஆஃப் யூ.
4: திரு கார்கே பேசிக் கொண்டிருந்த போது சிலர் திரு சிவகுமாரின் பெயரை கூறி முழக்கமிட்டனர். இதனால் கோபம் அடைந்த திரு கார்கே சும்மா இருங்கள் என்று கடிந்து கொண்டார். இது ஒருவருக்கான நிகழ்ச்சி அல்ல, கட்சி நிகழ்ச்சி என்ற அவர் காட்சி பதிவுகளை பார்த்து முழக்கமிட்டவர்கள் யார் என்று கண்டுபிடித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப் போவதாக எச்சரித்தார். அயோத்தி ராமர் கோயில் கட்டுவதற்கு திரட்டிய நன்கொடையில் 5,000 கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டதாக புகார் வந்துள்ளதை சுட்டிக்காட்டிய திரு மல்லிகார்ஜுன கார்கே மதத்தின் பெயரால் கொள்ளையடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். தொழிலாளர்கள், பெண்கள், மாணவர்கள் உள்ளிட்ட எந்த தரப்பினருக்கும் எந்த வகையிலும் உதவாத மோடி ஆட்சி வீழப்போவதை பொறுத்திருந்து பாருங்கள் என்று அவர் கேட்டுக் கொண்டார்.
1: தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே ஓடும் சிந்து நதியின் ஓட்டத்தை இந்தியா தடுத்தாலோ திசை திருப்பினாலோ போர் தொடுக்க தாங்கள் தயங்க மாட்டோம் என்று பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மிரட்டல் விடுத்துள்ளது.
4: சிந்து நதி படுகையில் ஓடும் ஆறுகளின் தண்ணீரை பகிர்ந்து கொள்ள 1960 இந்தியா பாகிஸ்தான் இடையே சிந்து நதியில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. உலக வங்கியின் மத்தியஸ்தத்தின் பேரில் கராச்சியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப்பந்தத்தில் அப்போதைய பிரதமர் நேருவும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானும் கையெழுத்திட்டனர். அதன்படி சிந்து நதிநீர் படுகையில் ஓடும் பியாஸ், ராவி மற்றும் சட்லஜ் நதிநீரை இந்தியா முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளும். அதே சமயம் சிந்து, செனாப் மற்றும் ஜீலம் நதிநீரை இந்தியா பாகிஸ்தானுக்கு வழங்க வேண்டும். தண்ணீரை பொறுத்தவரை பாகிஸ்தான் இந்தியாவையே சார்ந்துள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற பெஹல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. இதையடுத்து பாகிஸ்தானில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. இதனிடையே செனாப் நதியின் குறுக்கே புதிய அணை கட்டப்போவதாகவும் இந்தியா அறிவித்தது. அணை கட்டப்பட்டால் பாகிஸ்தானுக்கு செல்லும் அனைத்து நீர்வழிகளும் தடைபடும் சூழல் உருவாகும். இந்நிலையில் தீவிரவாதிகளுக்கு உதவுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ளவில்லை என்று குற்றம் சாட்டிய நீர்வளத்துறை அமைச்சர் திரு பாட்டீல் பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இந்தியா தராது என்று அண்மையில் தெரிவித்திருந்தார். உலக வங்கியின் எந்த சமாதானத்தையும் இந்தியா ஏற்காது என்றும் அவர் அறிவித்திருந்தார். அவரது பேச்சுக்கு தற்போது பாகிஸ்தான் எதிர்வினையாற்றியுள்ளது. பாகிஸ்தான் ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்துள்ள அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பாகிஸ்தானுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தண்ணீர் விநியோகத்தை தடுக்கவோ திசை திருப்பவோ இந்தியா நடவடிக்கை எடுத்தால் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக போர் புரிய தயங்காது என்று மிரட்டல் விடுத்துள்ளார். தண்ணீரும் தேசிய பாதுகாப்பின் ஒரு பகுதிதான் என்று குறிப்பிட்டுள்ள அவர் தண்ணீரை தடுத்து ஆயுதமாக பயன்படுத்தும் இந்தியாவின் நடவடிக்கையை ஏற்க முடியாது என கூறியிருப்பதால் எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது.
1: தொடர்ந்து வெளிநாட்டில் மருத்துவ படிப்பை முடித்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இங்குள்ள மருத்துவமனைகளில் உள்ளக பயிற்சிக்காக பல மாதங்களாக காத்திருக்கும் நிலை நீடித்து வருகிறது. நீட் மறுதேர்வை தமிழகத்தில் 307 தேர்வு மையங்களில் 120,000 மேற்பட்டோரும் சென்னையில் 43 மையங்களில் 20,000 அதிகமானோரும் எழுதியிருக்கிறார்கள். வடமாநிலத்தின் சில பகுதிகளில் ஆள்மாறாட்டம் செய்த சிலர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
6: கடந்த மாதம் 3 நடந்த நீட் தேர்வு முன்னதாக வினாத்தாள் கசிந்ததால் ரத்து செய்யப்பட்டது. தேசிய தேர்வு முகமை அறிவித்தபடி மறுதேர்வு நேற்று பலத்த பாதுகாப்புடன் நடத்தப்பட்டது. நாடு முழுவதும் 551 நகரங்கள் மற்றும் வெளிநாடுகளில் 14 நகரங்களில் தேர்வு நடைபெற்றது. விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் வினாத்தாள்களை தேர்வு மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பணியில் 15,000 துணை ராணுவ படையினர் ஈடுபடுத்தப்பட்டனர். வழக்கம் போல மாணவிகள் தோடு உள்ளிட்டவற்றை அணிந்து செல்ல அனுமதிக்கப்படவில்லை. 22,00,000 மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுதிய நிலையில் பல மையங்களில் தாமதமாக வந்த மாணவர்களுக்கு தேர்வெழுத அனுமதி மறுக்கப்பட்டது. பெங்களூருவில் தாமதமாக வந்ததால் தேர்வெழுத முடியாத மாணவிகள் கதறி எழுதினர். அங்கு காங்கிரஸ் பேரணி நடந்ததால் 3 போக்குவரத்து முடங்கியதால் சில மாணவர்கள் தேர்வு மையத்துக்கு செல்ல முடியவில்லை என்ற அவர்களின் பெற்றோர் இந்த விஷயத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தியும் கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமாரும் அக்கறை செலுத்தவில்லை என்றனர்.
7: ராகுல் காந்தி, டி கே சிவகுமார், கமிஷனர் போலீஸ் பெங்களூர், ஈவன்
1: ராகுல் காந்தி, சிவகுமார், பெங்களூர் காவல் ஆணையர், யாருக்கும் அக்கறை இல்லை.
7: ராகுல் காந்தி went to Kota, right? So what did it? He went for the cause of the students.
1: கோட்டாவுக்கு ராகுல் காந்தி சென்றது மாணவர்களின் நலனுக்கு தானே. ஆனால் இன்று அவரது கட்சியின் நிகழ்ச்சி காரணமாக 4 மாணவர்கள் தேர்வெழுத முடியாமல் போய்விட்டது.
7: ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் தி எக்ஸாம்.
6: தமிழ்நாடு உள்பட பல மாநிலங்களில் மறு தேர்வுக்கு தேர்வு கூட அனுமதி சீட்டு பெற்றிருந்தவர்களில் ஆயிரக்கணக்கானோர் தேர்வெழுத வரவில்லை. நீட் மறுதேர்வில் உயிரியல் பாட கேள்விகள் எளிதாக இருந்ததாகவும் இயற்பியல் பிரிவில் கேள்விகள் முந்தைய தேர்வை விட கடினமாக இருந்ததாகவும் தேர்வர்கள் தெரிவித்தனர்.
8: போன தடவை விட இந்த தடவை கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. போன தடவை ரிலீஸ் ஆனதுனால இந்த தடவை டஃபா வச்சுட்டாங்களா என்னமோ தெரியல. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் ரொம்ப டஃபா இருந்தது. பயாலஜி ஏதோ ஒரு மாடரேட்டா இருந்தது, அது எழுதலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் ரொம்ப டஃபா இருந்த மாதிரி எங்களுக்கு. போன தடவை அதான் ஈஸியா தான் இருந்தது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே, ஆனா இந்த தடவை ரொம்ப டஃபா கொடுத்துட்டாங்க.
6: நீட் மறுதேர்வு சுமூகமாக நடத்தப்பட்டதாகவும் வினாத்தாள் கசிவு தொடர்பான புகார் ஏதும் வரவில்லை என்றும் தேசிய தேர்வு முகமை தலைமை இயக்குநர் திரு அபிஷேக் சிங் தெரிவித்தார். அதே நேரம் பீகாரின் லக்கிசராய் மாவட்டத்தில் ஆள் மாறாட்டம் செய்து தேர்வெழுதிய 9 பேர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த மோசடி தொடர்பாக தேர்வர்களை அனுமதிக்கும் முன் பயோமெட்ரிக் சோதனை செய்தவர்கள் உள்பட 12 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே உத்தரப்பிரதேசம் வாரணாசியில் ஹரிஷ் சந்திரா கல்லூரி தேர்வு மையத்துக்கு செல்லும் முன் நடத்தப்பட்ட சோதனையில் சிம் கார்டு மற்றும் பழைய நீட் வினாத்தாள் பசை உள்ளிட்டவற்றை உள்ளாடையில் மறைத்து எடுத்து வந்த ஒரு தேர்வர் சிக்கினார். பிரின்ஸ் துபே என்ற அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது.
1: தொடர்ந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்று கரை திரும்பாத கடலூர் மாவட்ட மீனவர்கள் 3 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்திருக்கிறார். திருவள்ளுவர் மாவட்டத்தில் தனியார் மீன் ஏற்றுமதி தொழிற்சாலையில் ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு விபத்தில் பலியானோர் எண்ணிக்கை தற்போது 4-5 உயர்ந்திருக்கிறது. அத்துடன் அந்த தொழிற்சாலை மூடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
6: பெரியபாளையம் அருகே கண்ணிகை பேர் கிராமத்தில் இயங்கி வரும் கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனத்தில் நேற்று அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. தொழிலாளர்கள் மூச்சுவிட முடியாமல் திணறிய நிலையில் சிலருக்கு வாய் மூக்கில் ரத்தம் கசிந்ததால் பரபரப்பு நிலவியது. இதில் 2 பெண்கள் உயிரிழந்த நிலையில் பாதிக்கப்பட்ட 62 பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். அவலைக்கிடமான நிலையில் உள்ள 9 பெண்களுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் வெண்டிலேட்டர் உதவியுடன் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர்களில் சிகிச்சை பலனின்றி 2 இன்று காலை உயிரிழந்தனர். இதையடுத்து பலி எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. அமோனியா வாயு கசிந்த பின் 5 மணி நேரத்துக்கும் மேலாக காற்றில் நெடி இருந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர்.
9: இந்த கம்பெனியால கம்பெனி லோக்கல் ரொம்ப ப்ராப்ளம் சார். ஆமா சார், பக்கத்துல வீடும் கேது ஒரு ஸ்மெல்லு. நம்ம பொதுமக்கள் ரொம்ப பாதிப்பு. குழந்தை போறது குழந்தைங்க வந்து உடம்பு சிரமம் ஆயிடுது. இந்த நெடி போத்துனால இந்த ஸ்மெல் வரதுனால
6: இந்த சம்பவம் தொடர்பாக ஆலை உரிமையாளர் மோகன், நிர்வாகி டேனியல் உள்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். வாயு கசிவால் பலியான தொழிலாளர்களின் குடும்பங்களுக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு மோடி, எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஆலையை இயக்க அரசு தடை விதித்துள்ள நிலையில் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் இந்த சம்பவத்தில் முழுமையான விசாரணை நடத்தப்படும் என்றார். தொழிற்சாலையை நிரந்தரமாக மூட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார்.
1: தொடர்ந்து இந்திய ஐரோப்பிய ஒன்றியம் இடையான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் நிகழாண்டு டிசம்பரில் கையொப்பமாகும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்திருக்கிறார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையான பிரம்மாண்ட வர்த்தக ஒப்பந்தத்தை நிகழாண்டு ஜனவரி 27 இருதரப்பும் இறுதி செய்திருந்தது நேர்கள் அறிந்ததே. இதற்கிடையில் இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக அமெரிக்க அரசின் சிறப்பு பிரதிநிதி ஜெபிசன் கிரீர் நாளை டெல்லி செல்கிறார்.
4: கடந்த ஆண்டு ஜனவரியில் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டிரம்ப் 100 மேற்பட்ட நாடுகளுக்கான புதிய வரி விகிதங்களை அறிவித்தார். அதன்படி இந்திய பொருட்களுக்கு 25% வரி, ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதால் 25% அபராதம் என 50% வரி விதித்து அவர் உத்தரவிட்டார். இதனால் இந்திய ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் வரி விதிப்பு தொடர்பான வழக்கை கடந்த பிப்ரவரி மாதம் விசாரித்த அமெரிக்க உச்சநீதிமன்றம் டிரம்பின் கூடுதல் வரி விதிப்பை ரத்து செய்தது. இதன் தொடர்ச்சியாக வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக இந்தியா அமெரிக்கா இடையே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற நிலையில் இந்திய பொருட்கள் மீது 18% வரி விதிக்கப்படும் என டிரம்ப் அறிவித்தார். தொடர்ந்து அமெரிக்காவின் சிறப்பு வர்த்தக குழுவினர் கடந்த 2 முதல் 4 வரை டெல்லியில் முகாமிட்டு இந்திய குழுவினருடன் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்த சூழலில் பிரான்சின் எவியா நகரில் நடைபெற்ற G7 மாநாட்டின் ஒரு பகுதியாக டிரம்பும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் சந்தித்த போது வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். இதனை தமது வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்த டிரம்ப் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் இறுதிகட்டத்தை நெருங்கியுள்ளதாகவும் கூறியிருந்தார். இது ஒருபுறம் இருக்க கட்டாய உழைப்பு முறையை காரணம் காட்டி இந்தியா உள்ளிட்ட 54 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 12.5% வரி விதிக்க திட்டமிட்டிருப்பதாக டிரம்ப் அறிவித்தது அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ஆனால் இதனை நிராகரித்துள்ள மத்திய அரசு இத்தகைய ஒருதலைபட்ச வர்த்தக நடவடிக்கைகளை ஏற்க முடியாது என கூறியுள்ளது. இந்நிலையில் வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்காக அமெரிக்க அரசின் சிறப்பு பிரதிநிதி ஜேமிசன் கிரீர் நாளை இந்தியா வருகிறார். 2 இங்கு தங்கும் அவர் ஒப்பந்தத்தை இறுதி செய்த பிறகு இருநாட்டு தலைவர்களும் அதில் கையெழுத்திடுவார்கள் என்று வெள்ளை மாளிகை வட்டாரங்கள் கூறின. இந்தியா அமெரிக்கா இடையே இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டாலும் பிற நாடுகளை விட இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க சந்தையில் கூடுதல் வரி சலுகை கிடைக்கும் வரை ஒப்பந்தத்தை முழுமையாக செயல்படுத்த மாட்டோம் என மத்திய அரசு திட்டவட்டமாக கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது.
1: சென்னை எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகத்தில் வருகின்ற June 26 உணவு திருவிழா நடைபெறுகிறது. சென்னையின் பழைய காவல் ஆணையரக வளாகம் பாரம்பரிய கட்டிடமாக அறிவிக்கப்பட்டு புனரமைப்பு செய்யப்பட்டு கடந்த 2021 செப்டம்பர் 28 முதல் தமிழ்நாடு காவல் அருங்காட்சியகமாக செயல்பட்டு வருகிறது. இந்த அருங்காட்சியகத்தில் காவல்துறையினர் பயன்படுத்திய சீருடைகள், பதக்கங்கள், ஆயுதங்கள், தளபாடங்கள், காவல் வாகனங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. மேலும் சிறைச்சாலை வடிவமைப்பும் அங்கு இடம்பெற்றிருக்கிறது. இதுவரை பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று சுமார் 194,000 பேர் அருங்காட்சியகத்தை பார்வையிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் அருங்காட்சியகத்தை பொதுமக்கள் அதிகம் அறிந்து கொள்ளும் வகையில் வருகின்ற June 26 மாலை 5 முதல் இரவு 10 மணி வரை உணவு திருவிழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாரம்பரிய உணவுகள் உள்ளிட்ட பல்வேறு உணவு வகைகளுக்கான அரங்குகள் அமைக்கப்பட இருக்கின்ற நிலையில் இந்த திருவிழாவுக்கு நுழைவு கட்டணம் எதுவும் இல்லை என்றும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் இந்த உணவு திருவிழாவில் கலந்து கொள்ளலாம் என்று காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 2 பெண்களை கடத்தி துப்பாக்கி முனையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அங்கு பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா முழுவதும் 5,978 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட விகாரத்தில் ஹீரா குழும நிறுவனரின் 159 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை ஏலம் விட்டது. வரவு செலவு கணக்கு விகாரம் மலையாள நடிகர்கள் சங்கத்தில் மோதலாக வெடித்திருக்கிறது. கொச்சியில் நேற்று நடைபெற்ற மலையாள நடிகர்கள் சங்க தலைவர் சிவிதா மேனன், பொதுச்செயலாளர் உட்பட நிர்வாகிகள் அனைவரும் கூண்டோடு தங்களது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார்கள். பண முறைகேடு வழக்கில் விசாரணைக்கு ஆஜராகும்படி கேரள முன்னாள் முதல்வரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவருமான பினராஜி விஜயனின் மகள் வீணாவுக்கு அமலாக்கத்துறை மீண்டும் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. இதன் மூலம் இந்த வழக்கில் அவருக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் உள்ள ராமர் கோவிலுக்கு நன்கொடையாக அளிக்கப்பட்ட நிதியில் முறைகேடு நடந்ததாக எழுந்த குற்றச்சாட்டில் அந்த கோவிலை நிர்வகிக்கும் ஸ்ரீராம ஜென்மபூமி தீர்த்த கஷேத்திர அறக்கட்டளை நிர்வாகிகள் அயோத்தியை விட்டு வெளியேற சிறப்பு புலனாய்வு குழு தடை விதித்துள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் புதிதாக நடப்பட்ட மின் கம்பங்கள் சாய்ந்தும் உடைந்தும் விழுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளார்கள்.
10: சிங்கம் புணரியை அடுத்த கிருங்காக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய கிணறுகளில் தண்ணீர் இறைக்க பயன்படுத்தும் சுமார் 500 மின் மோட்டார்களுக்கு அடிக்கடி குறைந்த அழுத்த மின்சாரம் கிடைத்து வந்தது. இந்நிலையில் தடையின்றி மின்சாரம் வழங்க புதிய மின்மாற்றிகள் அமைப்பதற்காக மின்கம்பங்களை ஊன்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அண்மையில் பலத்த காற்று வீசியதில் கீழ்களம் பகுதியில் தரமில்லாத மின்கம்பங்கள் உடைந்து விழுந்தன. ஆழமாக ஊன்றாததால் முக்கரை பிள்ளையார் வயல் பகுதியில் மின்கம்பங்கள் சாய்ந்தன. அவ்வாறு சாயும் மின்கம்பங்கள் மீது வீட்டு மின் இணைப்புகளுக்கான மின்கம்பிகள் உரசி தீப்பொறி ஏற்படுவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர்.
11: அமைச்சு குறிச்சு ஒரு மாசத்துல வந்து டிரான்ஸ்பார் ஊனியிருந்தாங்க. போதுமான சரியான ஊனாத காரணத்தால் அந்த போல் மரம் சாஞ்சுக்கிட்டு இருக்குது. இது இப்படியே நைட்டு சாஞ்சா அடி ஊனிருக்கிறது ஒரு அரை அடி கூட ஊனல. இது கான்ட்ராக்ட் எடுத்தது என்ன வேலை பார்த்தாங்க? இது கவர்மெண்ட் இதை பார்த்து இது கான்ட்ராக்டுக்காரவ எங்களுக்கு நல்ல வழியில பண்ணி கொடுக்கணும்.
10: தரமான கான்கிரீட் கலவை போடப்படாததால் ஒரு மழைக்கு கூட தாக்கு பிடிக்காமல் மின்கம்பங்கள் உடைந்து விடும் நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். அவற்றை உடனடியாக அகற்றி தரமான மின்கம்பங்களை அமைக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
1: இன்று சென்னையில் ஆமணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 8 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,08,792 ரூபாவுக்கும் கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,599 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் 1 கிராம் வெள்ளி விலை 10 காசுகள் குறைந்து 854 ரூபாய் 99 காசுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் TRT தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலக செய்திகள். ஐரோப்பாவில் கடும் வெப்பத்தால் ஏராளமான பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளன. பிரான்சில் 845 பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். மேலும் 1800 பாடசாலைகள் வழக்கத்தை விட சீக்கிரமாக வீடு திரும்ப மாணவர்களுக்கு அனுமதி வழங்கப் போவதாக தெரிவித்துள்ளன. வெப்பம் காரணமாக ஆண்டுதோறும் நடக்கும் இசை திருவிழாவை ரத்து செய்ததாக பல பிரெஞ்சு நகரங்கள் அறிவித்துள்ளன. தென்மேற்கில் உள்ள கிரெனாட் வட்டாரத்தில் இதுவரை 3 பேர் கடும் வெப்பத்தால் இறந்து போனார்கள். அவர்கள் 80-95 வயதுக்கும் இடைப்பட்ட வயதுடையவர்கள். வெப்பம் பெல்ஜியத்தையும் வாட்டி எடுக்கிறது. இரு நாடுகளும் சில பகுதிகளில் தொடர்ந்து சேவைகளை நிறுத்தியுள்ளன. வெப்பத்தால் தொடர்ந்து சேவையில் தடங்கள் ஏற்படுவதை தவிர்க்க அந்த முடிவை எடுத்ததாக பெல்ஜியத்தின் தேசிய தொடர்ந்து அமைப்பு தெரிவித்திருக்கிறது. வரும் வாரங்களில் பெல்ஜியத்தில் இதுவரை காணாத அளவு வெப்பத்தை எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வாளர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். வெப்பநிலை அதிகரிப்பதற்கு மனிதர்களே காரணம் என்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். மனிதர்களின் நடவடிக்கைகள் பருவநிலை மாற்றத்தை மோசமாக்குவதாக அவர்கள் வலியுறுத்தினார்கள். 2003 ஆண்டு பிரான்சில் ஏற்பட்ட கடும் வெப்பத்தால் 15,000 பேர் இறந்தார்கள். அதே விபரீதம் இந்த ஆண்டு நடக்கலாம் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள். பிரிட்டிஷ் பிரதமர் கியர் ஸ்டார்மர் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவார் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் தெரிவிக்கிறார். அதை தமது ட்ருத் சோசியல் பக்கத்தில் அவர் பதிவு செய்திருந்தார். எப்படி தெரியும் என்று அவர் எந்த ஒரு விளக்கத்தையும் குறிப்பிடவில்லை. இருவருக்கும் இடையே ஈரான் போர் உள்ளிட்ட பல விவகாரங்களில் கருத்து வேறுபாடு இருக்கிறது. டவுனிங் ஸ்ட்ரீட் பிரதமர் அலுவலகம் பதவி விலகாது வருகின்ற செய்தியை மறுக்கிறது. பிரதமர் தொடர்ந்து போராடுவார் என்று அது கூறுகிறது. ஸ்டார்மர் 2015 ஆண்டில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டார். 2020 ஆண்டில் தொழிற்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2020 2024 வரை அவர் எதிர்த்தரப்பு தலைவராக பொறுப்பு வைத்தார். கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டி வந்ததால் போராடி பார்த்துவிடப் போவதாக ஸ்டார்மர் இதற்கு முன் தெரிவித்தார். தற்போது தொழிற்கட்சி தலைவர் பதவிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆண்டி பர்கன்காம் சவால் விடுத்துள்ளார். சென்ற வாரம் மேக்கர்ஃபீல்ட் தொகுதியின் இடைத்தேர்தலில் அவர் வெற்றி பெற்றார். அதையடுத்து அவர் தான் அடுத்த தொழிற்கட்சி தலைவராக பொறுப்பேற்க வேண்டும் என்று கட்சி உறுப்பினர்கள் அறைகூவல் விடுப்பதாக பிரிட்டிஷ் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். பிந்தி கிடைத்த தகவல்களின்படி பிரித்தானிய பிரதமர் கீர் ஸ்டார்மர் தனது பதவியிலிருந்து விலகுவதாக உத்தியோகமாக அறிவித்திருக்கிறார். ஆளும் தொழிற்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களிடமிருந்து கடந்த சில நாட்களாக கொடுக்கப்பட்ட கடுமையான அழுத்தங்களை தொடர்ந்து அவர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். இந்த நிலையில் கிரேட்டர் மான்செஸ்டர் நகரின் முன்னாள் முதல்வராக என்டி பர்கான் கீர் ஸ்டார்மருக்கு பதிலாக தொழிற்கட்சியின் அடுத்த தலைவராகவும் பிரித்தானிய பிரதமராகவும் பொறுப்பேற்பதற்கான போட்டியில் தாம் களமிறங்குவதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்தத்திற்கான புதிய சுற்று உயர்நிலை பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் லீசரின் சொகுசு உல்லாச தளத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே முழுமையான நிரந்தரமான உடன்பாடையே எட்டப்பட வேண்டும் என்று விரும்புவதாக கத்தார் கூறுகிறது.
0: ஹோர்முஸ் நீரிணையை மூடினால் ஈரானை அழித்து விடுவோம் என்று அமெரிக்க ஜனாதிபதியின் எச்சரிக்கைகளும் இதற்கான ஒரு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அமைதி பேச்சுவார்த்தைக்காக வருகை தந்திருந்து ஈரானிய தூதுக்குழுவினர் தமது பணிகளை நிறைவு செய்துள்ளதாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திறம்பட செயல்படுத்துவது குறித்து தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் எதிர்காலத்தில் நடைபெறும் எனவும் இஸ்மாயில் பஹாய் குறிப்பிட்டுள்ளார். முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளின் போது இறுதி ஒப்பந்தத்தை ஆரம்பிப்பதற்கு தேவையான சரத்துக்கள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாகவும் ஈரானின் மசகுண்டை மீதான தடைகளை நீக்குவது முடக்கப்பட்டுள்ள ஈரானின் வெளிநாட்டு சொத்துக்களை விடுவிப்பது குறித்த பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை அமைதி பேச்சுவார்த்தை குறித்து பாகிஸ்தானும் கட்டாரும் கூட்டு அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளன. அதில் பர்கன் ஸ்டாக் நகரில் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோதல்களுக்கு ராஜதந்திர ரீதியாக அமைதி தீர்வை காண்பதற்கு ஈரானும் அமெரிக்காவும் காண்பித்து வரும் தொடர்ச்சியான அர்ப்பணிப்புக்கு மத்தியஸ்தர்கள் தமது நன்றியை தெரிவித்துள்ளனர். புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பேச்சுவார்த்தைகளுக்கான அரசியல் மேற்பார்வையை வழங்கும் குழு ஒன்றை அமைப்பதற்கு அனைத்து தரப்பினரும் உடன்பட்டுள்ளதாகவும் முதன்மை பேச்சுவார்த்தையாளர்கள் இந்த குழுவுக்கு வழக்கமான அறிக்கையை சமர்ப்பிப்பார்கள் எனவும் பாகிஸ்தான் கட்டார் கூட்டு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அணுசக்தி விவகாரங்கள் தடைகள் குறித்து கவனம் செலுத்தும் பணிக்குழுக்களும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை திறம்பட செயல்படுத்துவது தொடர்பான மேற்பார்வை சர்ச்சையை தீர்க்கும் குழு ஒன்று நியமிக்கப்படும் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தரப்பினருக்கு இடையே ஏற்படும் தவறான புரிதல்களை தவிர்ப்பதற்காக நேரடி அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பு வழி ஒன்றும் நிறுவப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை லெபனான் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அயராது உழைக்கும் பாகிஸ்தான் கட்டார் மத்தியஸ்தர்கள் பெரும் முன்னேற்றத்தை அடைந்துள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அரக்ஷி நேற்று நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையினை அடுத்து பாகிஸ்தானும் கட்டாரும் வெளியிட்ட கூட்டு அறிக்கைக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
1: இந்நேரத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான உறவில் புதிய மறுமலர்ச்சிக்கு வாய்ப்பிருப்பதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறியிருக்கிறார். உலக பொருளாதாரத்தை தடுமாற செய்திருக்கும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது பேச்சின் முக்கிய இலக்கு. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே 1979 ஆண்டு முதல் நிலவி வருகின்ற சிக்கல்களை தீர்க்கவும் முயற்சி எடுக்கப்படுகிறது. கடந்த வாரம் இரண்டு நாடுகளும் 60 நாள் தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு இணக்கம் தெரிவித்திருந்தன. துணை அதிபர் ஜேடி வான்ஸ் ஈரானின் தலைமை பேராளர் முகமது பாகர் கலிபா இருவரும் தலைமையேற்றிருந்தார்கள். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் பிரமிக்க வைக்கும் லுசான் ஏரியை பார்த்தபடி கார்களின் சத்தமில்லாத உலகின் ஆக சொகுசு வாய்ந்த சுவிட்சர்லாந்தின் பூர்கன்ஸ்டாக் சுற்றுலா இல்லத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இதற்கிடையில் மத்திய கிழக்கு போரில் ஈரானின் கரம் ஓங்கியதாக இஸ்ரேலிய மக்கள் நம்புகிறார்கள். ஜெருசலத்தின் இப்ரூ பல்கலைக்கழகம் ஆகம் நிறுவனமும் இணைந்து நடத்திய ஆய்வில் அது தெரிய வந்துள்ளது. June 17 20 இடையே ஆய்வு நடத்தப்பட்டது. அதில் 3644 பேர் கலந்து கொண்டார்கள். 92.1% மத்திய கிழக்கு போர் ஈரானுக்கு சாதகமாக அமைந்ததாக தெரிவித்தார்கள். அவர்களில் சிலர் போரில் ஈரான் வென்றது என்று குறிப்பிட்டார்கள். மற்றவர்கள் போரில் ஈரான் அதிக பலன் பெற்றதென்று தெரிவித்தார்கள். வலதுசாரி ஆதரவாளர்களில் சுமார் 93% ஈரான் போரில் வென்றதாகவே கருதுகிறார்கள். ஆய்வில் கலந்து கொண்டவர்களில் 82.9% இஸ்ரேலின் நீண்டகால பாதுகாப்பு வலுவிழந்து விட்டதாக கூறுகிறார்கள். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மீதான நம்பிக்கை குறைந்துள்ளதாகவும் ஆய்வு காட்டுகிறது. அதேவேளையில் பாதிக்கு அதிகமானோர் அமெரிக்க ஈரான் உடன்பாட்டை எதிர்த்தார்கள். சுமார் 50% லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா கிளர்ச்சிப்படை மீதான இஸ்ரேலிய தாக்குதல்களை ஆதரித்துள்ளார்கள். பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது ட்ரூத் சமூக ஊடக பதிவில் லெபனானில் உள்ள அதிக ஊதியம் பெறும் ஈரானின் பிராமிகள் பிரச்சனைகளை உருவாக்குவதை ஈரான் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் கடந்த வாரம் நாங்கள் ஈரானை தாக்கியது போல் அதைவிட கடுமையாக மீண்டும் தாக்குவோம் என்று மிரட்டல் விடுத்தார். பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் டிரம்பின் மிரட்டல் மீண்டும் பேச்சுவார்த்தையில் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.
10: ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த பிப்ரவரி மாதம் தாக்குதலை தொடங்கியதை அடுத்து சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டது. அமெரிக்கா தற்காலிக போர் நிறுத்தம் அறிவித்ததை அடுத்து பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பின் ஈரான் அமெரிக்கா இடையே 14 அம்சங்கள் கொண்ட அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன் பின்னரும் இஸ்ரேல் ராணுவம் லெபனானில் குண்டுமழை பொழிந்து வருவதால் ஆத்திரமடைந்த ஈரான் அந்த அத்துமீறலை ஏற்க முடியாது என கூறி ஹோர்முஸ் நீரிணையை மீண்டும் மூடியதுடன் பேச்சுவார்த்தையையும் நிராகரித்தது. எனினும் பாகிஸ்தான் கத்தார் நாடுகளின் தலையீட்டை அடுத்து சுவிட்சர்லாந்தின் பர்கன்ஸ்டாக் நகரில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ், பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், ஈரான் நாடாளுமன்ற அவைத்தலைவர் முகமது காலிஃபாப், வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி உள்ளிட்டோர் நேற்று பேச்சுவார்த்தையில் பங்கேற்ற நிலையில் டிரம்ப் தனது ட்ரூத் சோசியல் பக்கத்தில் லெபனானில் உள்ள ஆதரவு அமைப்புகள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்துவதை ஈரான் உடனடியாக நிறுத்தாவிட்டால் கடந்த வாரம் நடத்தியதை விட பல மடங்கு கொடூரமான தாக்குதலை அந்நாடு சந்திக்க நேரிடும் என பதிவிட்டிருந்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த ஈரான் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 80 நிமிட பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியேறிய ஈரான் குழுவினர் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல் முற்றிலும் நிறுத்தப்பட்டால் மட்டுமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்போம் என நிபந்தனை விதித்துள்ளனர். அமெரிக்காவின் மிரட்டல் போக்கு நீடித்தால் தங்களின் படைகள் எந்த சூழலையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக ஈரான் அறிவித்திருப்பது பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டையை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்த முடியாது என இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு அறிவித்துள்ளார். போர் முடிவுக்கு வந்து கச்சா எண்ணெய் பிரச்சினைக்கு தீர்வு கிட்டும் என உலக நாடுகள் எதிர்பார்த்த நிலையில் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் ஆகிய மூன்று நாடுகளும் மற்ற நாட்டை மிரட்டும் வகையிலேயே நடந்து கொள்வதால் போர் முடிவுக்கு வருவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து கத்தாரில் உள்ள உலகின் மிகப்பெரிய இயற்கை எரிவாயு ஏற்றுமதி முனையத்தில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 54 தொழிலாளர்கள் காயமடைந்தார்கள். மேலும் 18 பேர் மாயமாகியுள்ளார்கள். மாயமான தொழிலாளர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஸ்கொட்லாந்தில் முஸ்லீம்கள் மீது மர்ம நபர் நடத்திய தொடர் தாக்குதலுக்கு பிரிட்டன் பிரதமர் கியர் ஸ்டார்மர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பிரிட்டன் ஆளுகைக்குட்பட்ட ஸ்கொட்லாந்தின் எடின்பர்கில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 முஸ்லீம்கள் காயமடைந்தார்கள். இதையடுத்து வடக்கு மற்றும் மேற்கு எடின்பர்கில் கடைகள் வைத்துள்ள முஸ்லீம்கள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. மேல் சட்டை அணியாத நபர் ஒருவர் கையில் மிகப்பெரிய கத்தியுடன் சென்று கடைக்காரர்களை தாக்கும் காட்சிகள் சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றன. இந்த தாக்குதல் சம்பவங்களை தொடர்ந்து ஸ்கொட்லாந்தில் முஸ்லீம்களிடையே பதட்டம் ஏற்பட்டுள்ளதால் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் நம்பிக்கையை ஏற்படுத்தவும் காவல்துறையினரின் ரோந்து அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக 36 வயதான ஸ்கொட்லாந்து நபர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். முஸ்லீம்கள் மீதான வெறுப்புணர்வால் இந்த தாக்குதலில் அவர் ஈடுபட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு ஸ்கொட்லாந்து அமைச்சர் ஜோன் ஸ்வின்னி கவலை தெரிவித்திருக்கிறார். வன்முறை, இனவெறி, சகிப்பின்மைக்கு நாட்டில் இடமில்லை என்று தெரிவித்துள்ள அவர் முஸ்லீம்களை சந்தித்து அரசின் ஆதரவு அவர்களுக்கு உள்ளதை உறுதிப்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். பிரிட்டன் பிரதமர் ஸ்டார்மர், பிரிட்டன் உள்துறை அமைச்சர் சமனா மொஹ்முத் ஆகியோரும் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். ஸ்டார்மர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நமது வீதிகளில் யாரும் வன்முறையை எதிர்கொள்ளக் கூடாது, முஸ்லீம்கள் மீதான வெறுப்புணர்வால் அந்த நபர் இதுபோல தாக்குதலில் ஈடுபட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. இதை நான் சகித்துக் கொள்ள மாட்டேன். கடும் சட்ட நடவடிக்கையை அந்த நபர் எதிர்கொள்வார் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ரஷ்யாவின் கிரிமியா பகுதியில் உள்ள எண்ணெய் நிலையம் உள்ளிட்ட இடங்கள் மீது உக்ரைன் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் அதிகரித்து செல்கிறது. ரஷ்ய தலைநகர் மோஸ்கோவில் உள்ள எண்ணெய் கிடங்கு உள்ளிட்ட முக்கிய இடங்கள் மீது உக்ரைன் அண்மையில் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலின் பதற்றம் தணிவதற்குள் கிரிமியாவில் நேற்று மிகப்பெரிய தாக்குதலை உக்ரைன் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலில் கிரிமியாவில் 4 பேர் உயிரிழந்தார்கள். மேலும் 28 பேர் காயமடைந்தார்கள். இந்த தாக்குதலை தொடர்ந்து கிரிமியாவில் எரிவாயு விற்பனை நிலையங்களில் பொதுமக்களுக்கான எரிவாயு விற்பனையை அரசு நிர்வாகம் நிறுத்தியுள்ளது. இதுகுறித்து கிரிமியா ஆளுநர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் எரிவாயு விற்பனை நிலையங்களில் பொதுமக்களுக்கான எரிவாயு விற்பனை நிறுத்தப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களுக்கு மட்டும் எரிவாயு அளிக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாக்குதல் குறித்து உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செலஸ்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்பை குறிவைத்து உக்ரைன் நடத்தும் தாக்குதல்களில் ஒன்றுதான் இது என்று அவரால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிரிமியாவில் எரிசக்தி கட்டமைப்புகளை குறிவைத்து கடந்த சில வாரங்களாக உக்ரைன் தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் கிரிமியாவில் மிகப்பெரிய அளவில் எரிசக்தி தட்டுப்பாட்டு பிரச்சினை நிலவுகிறது. இதனிடையே உக்ரைனின் தொடர் தாக்குதலால் கிரிமியாவில் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு நீடிக்கிறது. வாகனங்களுக்கு வாரத்துக்கு தலா 20 லிட்டர் மட்டுமே பெட்ரோல் டீசல் வழங்கப்படும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசலுக்கான வாகன ஓட்டிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்ற நிலை தற்போது நிலவுகிறது. மத்திய பிலிப்பைன்ஸில் இருக்கும் பாடசாலை ஒன்றில் துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கிறது. 3 இறந்தார்கள், 5 பேர் காயமிட்டார்கள். இந்த தகவலை பிலிப்பைன்ஸ் காவல்துறை இன்று காலை வெளியிட்டது. 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர் அந்த பள்ளியில் பயிலும் மாணவர். பராங்கே சான் கோசே வட்டாரத்தில் உள்ள சான் கோசே தேசிய மேல்நிலை பள்ளியில் இன்று காலை சுமார் அந்த நாட்டு நேரம் 9 மணிக்கு துப்பாக்கிச் சூடு நடந்தது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். துப்பாக்கிச் சூட்டை நடத்தியதற்கான காரணத்தை அதிகாரிகள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அங்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளை காவல்துறை தீவிரப்படுத்தியிருக்கிறது. அமைதி காக்குமாறும் பொய்த்தவர்கள் பரப்புவதை தவிர்க்குமாறும் காவல்துறை பொதுமக்களை கேட்டிருக்கிறது. பிலிப்பைன்ஸில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தற்போது அடிக்கடி நடக்கின்றன. உரிமம் இல்லாமல் பலர் துப்பாக்கிகளை வாங்குவதால் அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் வார இறுதியில் நடந்த பல்வேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களில் 7 பேர் இறந்தார்கள், 38 பேர் காயமிட்டார்கள். அந்த நகரின் பாதுகாப்பில் ராணுவம் தலையிட வேண்டும் என்று அதிபர் டொனால்ட் டிரம்ப் மீண்டும் குரல் கொடுத்திருக்கிறார். சிகாகோ காவல்துறையின் தகவலை மேற்கோள் காட்டி மொத்தம் 24 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நடந்ததாக செய்தி நிறுவனங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஒரு சம்பவத்தில் விடுமுறையை கொண்டாடி கொண்டிருந்த மக்களுக்கு நடுவே காரில் சென்ற இருவர் கூட்டத்தை நோக்கி சரமாரியாக சுட்டார்கள். ஒரு மாதத்துக்குள் சிகாகோவை பாதுகாப்பான நகராக தம்மால் மாற்ற முடியும் என்று அதிபர் டிரம்ப் சமூக ஊடகத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் இல்லினோய் மாநிலத்தின் ஆளுநர் ஜே பி பிரிஸ்கர் உதவி கேட்கவில்லை என்று அதிபர் டிரம்ப் அவரை குறை கூறினார். அதற்கு பிரிஸ்கர் எந்த பதிலையும் இதுவரை அளிக்கவில்லை. அதே வார இறுதியின் போது மற்ற அமெரிக்க நகரங்களிலும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்தன. பிலடெல்பியா, சின்சினாட்டி, கான்சஸ் சிட்டி ஆகிய இடங்களில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. விலங்கியல் தோட்டத்தில் முதலையிடமிருந்து சிறுவனை காப்பாற்றிய பெண்ணுக்கு பாராட்டு குவிகிறது. ரேசி ஜோன்சன் என்ற அவர் விலங்கியல் தோட்ட உரிமையாளரின் மனைவி. அவர் முதலையின் இருப்பிடத்துக்குள் இறங்கி உயிரை பணியம் வைத்து சிறுவனை மீட்டார். சம்பவம் கடந்த வியாழக்கிழமை இங்கிலாந்தில் நடந்தது. 3 வயது சிறுவன் தமது குடும்பத்தினருடன் விலங்கியல் தோட்டத்துக்கு சென்றதாக சொல்லப்பட்டது. முதலைகளின் இருப்பிடத்தில் சிக்கிக் கொண்டதால் அவனுக்கு கடும் காயங்கள் ஏற்பட்டன. சிறுவனுக்கு மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது. விகாரம் தொடர்பில் சிறுவனை கொலை செய்ய முயன்றதாக சந்தேகப்படும் 30 வயது நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறுவனுக்கும் அவருக்கும் முன் அறிமுகம் இல்லை என்று காவல்துறையினர் தெரிவித்தார்கள். அந்த நபருக்கு கற்றல் குறைபாடு இருந்ததாக தெரிகிறது. அவர் தமது பராமரிப்பாளர்களுடன் விலங்கியல் தோட்டத்துக்கு சென்றுள்ளார். கைதுக்கு பிறகு அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். வாகனம் ஓட்டிகள் பொதுவாக சிவப்பு விளக்கை மீறி ஓட்டிச் சென்றால் அவர்களுக்கு கண்டனமே காத்திருக்கும். சீனாவில் விதிமுறைகளை பொருட்படுத்தாத டாக்ஸி ஓட்டுநருக்கு பாராட்டு மழை பொழிகிறது. காரணம், அவர் ஒரு உயிரை காப்பாற்றிய விதம் அதுக்கு காரணம். ஹபே மாநிலத்தில் காய்ச்சலால் அவதிப்பட்ட சிறுமி வீட்டிலே நினைவிழந்தார். எங்கும் போக்குவரத்து நெரிசல். அவசர மருத்துவ சேவை வாகனம் வருவதற்கு 20 நிமிடங்களுக்கு மேலாகும். காத்திருக்க முடியாத குடும்பத்தார் வேறு வழியில்லாமல் டாக்ஸியில் செல்ல முடிவெடுத்தார்கள். சிறுமி இக்கட்டான் இருப்பதை அறிந்த டாக்ஸி ஓட்டுநர் வாங்டோவ் உதவிக்கு வந்தார். அவர் சிவப்பு விளக்கு சமிச்சையை பொருட்படுத்தாமல் மருத்துவமனையை நோக்கி விரைந்தார். மருத்துவமனைக்கு அருகில் போக்குவரத்து நெரிசல் மோசமானது. உடனே வாகனத்தில் இருந்து இறங்கி சிறுமியை மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்ல முனைந்தார். வழியில் மின்சைக்கிள் ஓட்டுநரின் உதவியோடு சிறுமியை மருத்துவமனையில் சேர்த்தார். சிகிச்சைக்கு பிறகு சிறுமிக்கு ஆபத்தில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. வாங்குக்கு பரிசளிக்க சிறுமியின் குடும்பத்தினர் பலமுறை முயன்றும் அவர் பரிசை ஏற்க மறுத்தார். அவரின் தன்னலமற்ற செயலை பாராட்டி வாங்கின் டாக்ஸி நிறுவனம் அவருக்கு 1000 யுவான் 190 அமெரிக்க டாலர்ஸ் போனஸை வழங்கியுள்ளது. அலிபாபா பவுண்டேஷன் உள்ளூர் செய்தி நிறுவனமும் அவருக்கு 5000 யுவான் 740 அமெரிக்க டாலரை வாங்குக்கு பரிசாக அளித்துள்ளது. சீனாவின் JD.com நிறுவனத்தின் முன்னாள் துணைத் தலைவர் சாய்லே அரிய நரம்பு நோயான ALS நோயின் இறுதிக்கட்டத்தில் உள்ள போதும் நோயை குணப்படுத்தும் மருந்தை கண்டுபிடிக்க தொடர்ந்தும் போராடுகிறார். 48 வயதாகும் அவர் 7 ஆண்டுகளாக இந்த நோயுடன் வாழ்ந்து வருகிறார். தற்போது அசையவோ பேசவோ முடியாத நிலையில் கண் அசைவை கண்காணிக்கும் தொழில்நுட்பத்தின் மூலம் மட்டுமே கணினியில் தட்டச்சு செய்து பணியாற்றுகிறார். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 12 மணி நேரம் மருத்துவ ஆராய்ச்சியில் ஈடுபடுகிறார். மரணம் மட்டுமே என்னை இந்த ஆராய்ச்சியில் இருந்து நிறுத்தும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ALS ஆராய்ச்சிக்காக அவர் 100 மில்லியன் யுவானுக்கு அதாவது 15 மில்லியன் டாலருக்கு மேல் நன்கொடை அளித்துள்ளார். பல நிதி நிறுவனங்களையும் ஆய்வு கூடங்களையும் நிறுவியிருக்கிறார். சாய்லேயின் மனைவியும் சமூக ஊடகங்களில் ஆராய்ச்சிக்கு நிதி திரட்டி வருகிறார். சாய்லே மன உறுதி சீன சமூக ஊடகங்களில் பலரது கவனத்தை ஈர்த்துள்ளது. தவறாக தயார் செய்யப்பட்ட பாலை அருந்திய 3 மாத குழந்தை மூச்சு திணறலால் அவதிப்பட்டிருக்கிறது. குழந்தையின் பெற்றோர் குடிநீருக்கு பதிலாக காய்கறி சாற்றை கொண்டு பால் கலந்தார்கள். காய்கறி சாற்றில் அதிக சத்து இருக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் அதுவே அந்த குழந்தைக்கு நஞ்சாக மாறியது. பாலை குடித்த பிறகு குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடல் ஊதா நிறமானது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட குழந்தை அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டது. பதைபதைக்க வைக்கும் அந்த சம்பவம் சீனாவில் நடந்தது. 2 நாள் சிகிச்சைக்கு பிறகு குழந்தை வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. காய்கறிகளை அதிக நேரம் கொதிக்க விட்டால் சாற்றில் நைட்ரோ ரசாயனத்தின் அளவு அதிகரிக்கும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள். குழந்தையின் உறுப்புகள் முழுமையான வளர்ச்சி அடையாத நிலையில் மிதமிஞ்சிய நைட்ரேட் ஆபத்தாக மாறிவிடுகிறது. விதவிதப்பான நீரில் பால் மாவை கலப்பதே நல்லதென்று மருத்துவர்கள் ஆலோசனை தெரிவித்திருக்கிறார்கள். பிரான்சில் போதைப்பொருள் கடத்தல் கும்பலை குறிவைத்து குடியிருப்பு ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் பல கோடி யூரோ மதிப்பிலான உலகப் புகழ் பெற்ற பிகாசோவின் ஓவியத்தை போலீசார் கைப்பற்றினார்கள். ஐரோப்பிய நாடான பிரான்சின் தலைநகர் பாரிஸின் கிழக்கே உள்ள சாம்பிக்னி சுமார்னே என்ற பகுதியில் ஒரு குடியிருப்பில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நீதிமன்ற உத்தரவின் கீழ் சோதனை நடத்தினார்கள். எதிர்பாராத விதமாக அங்கு கலைப்போக்கிசம் ஒன்றை போலீசார் கண்டெடுத்தார்கள். சட்டவிரோத பொருட்களுடன் சிறந்ததொரு கலைப்படைப்பும் இருந்தது அதிகாரிகளை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. இதைத் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட ஓவியம் குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் கண்டெடுக்கப்பட்டது ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த புகழ்பெற்ற ஓவியரான பிகாசோவின் உண்மையான படைப்பு அது என்று தெரிய வந்தது. இருந்தாலும் அந்த ஓவியத்தின் தலைப்பு, அதன் மதிப்பு மற்றும் அதன் பின்னணி குறித்த விவரங்கள் வெளியிடப்படவில்லை. தலைப்பகுதியில் ஒன்றாக இணைந்த நிலையில் பிறந்த இரட்டை சகோதரிகள் 20க்கு மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த 60க்கு மேற்பட்ட வைத்திய நிபுணர்கள் பங்கேற்ற AI செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் உதவியுடன் நடத்தப்பட்ட அதிநவீன அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக பிரிக்கப்பட்டுள்ளார்கள். நைஜீரியாவில் 2023 ஆண்டு மண்டையோடுகள், மூளை திசுக்கள் மற்றும் இரத்த நாளங்கள் ஆகியவை ஒன்றாக இணைந்த நிலையில் பிறந்த மேர்சி மற்றும் குட்னஸ் ஆகிய இந்த இரட்டையர்களுக்கு மொத்தம் சுமார் 40 மணி நேரம் நீடித்த 4 கட்டங்கள் கொண்ட சிக்கலான அறுவை சிகிச்சை செயல்முறை மேற்கொள்ளப்பட்டது. மிகவும் சிக்கலான இந்த அறுவை சிகிச்சையை மிக துல்லியமாக மேற்கொள்வதற்காக வைத்தியர்கள் செயற்கை நுண்ணறிவு, முப்பரிமாண வடிவமைப்பு, மெய்நிகர் உண்மை மற்றும் மேம்படுத்தப்பட்ட உண்மை ஆகிய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி முன்கூட்டியே திட்டமிட்டு பயிற்சி செய்தார்கள். இதன் இறுதி பிரிவு அறுவை சிகிச்சையானது அபுதாபியில் உள்ள ஷேக் கலிபா மருத்துவ நகரத்தில் குழந்தைகளுக்கான நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் பேராசிரியர் நூரல் ஒவாஸ் ஜிலானி மற்றும் பிரிட்டனைச் சேர்ந்த ஜெமினி அன்வைண்ட் என்ற தொண்டு நிறுவனத்தின் தலைமையில் இந்த அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது. தற்போது முற்றிலும் குணமடைந்துள்ள இந்த இரட்டியர்கள் நைஜீரியாவில் உள்ள தங்களது வீட்டுக்கு திரும்பியுள்ளார்கள். உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகளுக்கு ஆதரவாக மேம்பட்ட தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் இந்த அறுவை சிகிச்சை ஒரு முக்கிய மைல்கல் என்று வைத்திய நிபுணர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கியூபா புரட்சியின் நாயனாக தனது நாட்டில் போற்றப்பட்டவரும் ஃபிடல் காஸ்ட்ரோவின் ஆரம்பகால துணைகளில் ஒருவரான ராமிரோ வால்டேஸ் தனது 94வது வயதில் காலமானார். ஜனாபதி மிகுவல் டயஸ் கானல் நேற்று சமூக ஊடகங்களில் இதனை தெரிவித்தார். இறப்புக்கான காரணத்தை அவர் குறிப்பிடவில்லை. 1959 காஸ்ட்ரோவின் கிளர்ச்சியாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்றியதைத் தொடர்ந்து பல தசாப்தங்களாக உயர்மட்ட அரசு அதிகாரியாக திகழ்ந்த வால்டேஸ் குடியரசின் நாயகன் மற்றும் புரட்சியின் தளபதி ஆகிய கௌரவ பட்டங்களை வைத்ததோடு 2019 ஆண்டு வரை ஆளும் கியூப கம்யூனிஸ்ட் கட்சியின் சக்தி வாய்ந்த அரசியல் பணியகத்தின் உறுப்பினராகவும் கடமையாற்றியிருந்தார். 1932 ஆண்டு ஏப்ரல் 28ஆம் தேதி பிறந்த வால்டேஸ் புல்ஜென்சியா படிஸ்டாவின் அரசாங்கத்துக்கு எதிரான 1953 ஆண்டு கிளர்ச்சியை தொடக்கி வைத்த மொன்காடா ராணுவ முகாம் மீதான தாக்குதலின் போது ஃபிடல் காஸ்ட்ரோவுடன் இணைந்து போராடிய போது அவருக்கு வயது வெறும் 21 வயதுதான். காஸ்ட்ரோவுடன் மெக்சிகோவில் நாடு கடத்தப்பட்ட நிலையில் வாழ்ந்த அவர் 1956 கிரென்மா என்ற படகில் கியூபாவுக்கு சென்று கிளர்ச்சியை மீண்டும் தொடங்கிய 82 பேரில் ஒருவராகவும் அதில் உயிர் பிழைத்த வெறும் 12 பேரில் ஒருவராகவும் அவர் திகழ்ந்தார். உயிர் பிழைத்த அந்த 12 பேரில் 2016 காலமான காஸ்ட்ரோ அவரது இளைய சகோதரரும் பின்னர் ஜனாதிபதியாகவும் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராகவும் பொறுப்பேற்ற ரவுல் காஸ்ட்ரோ மற்றும் பொலிவியாவில் கிளர்ச்சியை தொடங்க முயன்ற போது 1967 சுட்டுக் கொல்லப்பட்ட அர்ஜென்டினா புரட்சியாளர் எனாஸ்டோ செகுவரா ஆகியோரும் அடங்குவார்கள். வால்டஸ் கிழக்கு கியூபாவின் சியரா மேஸ்டா மலைப்பகுதியில் காஸ்ட்ரோ சகோதரர்களுடன் இணைந்தார். அங்கு அவர் குயவராவின் துணைத் தளபதியாக பணியாற்றினார். 1959 ஜனவரி 1ஆம் தேதி படிஸ்டா நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முந்தைய இறுதிக்கட்ட நாட்களில் நடைபெற்ற தீர்க்கமான சாண்டா கிளாரா போரில் அவர் செகுவேராவுடன் இணைந்து போராடியிருக்கிறார். பின்னர் ஃபிடல் காஸ்ட்ரோ அதிகாரத்தை கைப்பற்றிய பிறகு உருவாக்கப்பட்ட பாதுகாப்பு அமைப்புக்கு அவர் தலைமை தாங்கினார். காஸ்ட்ரோ மற்றும் செகுவேராவிடம் காணப்பட்ட ஈர்க்கும் ஆளுமை பண்பு வால்டேஸிடமும் இருந்தது. அவர்களைப் போலவே அவரும் அதிகார மையங்களில் ஒலிஃப் பச்சை நிற ராணுவ சீருடையை அணிந்து வந்தார். புரட்சி காலத்தில் தான் வளர்க்க தொடங்கிய லியோன் ட்ரோஸ்கி பாணியிலான தாடியை அவர் தனது வாழ்நாள் இறுதி வரை பராமரித்து வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி விளையாட்டுச் செய்திகளில் சென்னையில் நடைபெறவுள்ள ஜூ 19 இந்திய இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 3 சர்வதேச ஆட்டங்களை பொதுமக்கள் இலவசமாக காணலாம் என்று தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க செயலாளர் தெரிவித்திருக்கிறார். மகளிர் டி20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 18வது ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியாவை நேற்று வென்றது. முதலில் இந்தியா 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 158 ஓட்டங்களை சேர்க்க, தென்னாப்பிரிக்கா 19.1 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழந்து 161 ஓட்டங்களை எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறது. சர்வதேச டி20 போட்டிகளில் இந்திய அணியின் கேப்டன் கர்மன் பிரீத் கவுர் புதிய வரலாறு படைத்துள்ளார். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான இந்த போட்டி 200வது சர்வதேச டி20 போட்டியாகும். சர்வதேச டி20 கிரிக்கெட் வரலாற்றில் 200வது போட்டியில் விளையாடும் முதல் நபர் ஆடவர் மகளிர் என்ற வரலாற்று சாதனையை கர்மன் பிரீத் கவுர் படைத்திருக்கிறார். FIH நேஷன்ஸ் கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறது. சர்வதேச ஹாக்கி சம்மேளனம் சார்பில் 8 நாடுகள் பங்கேற்ற நேஷன்ஸ் ஹாக்கி போட்டி நியூசிலாந்தின் ஒக்லாந்தில் நடைபெற்றது. இதன் இறுதியாட்டத்துக்கு இந்தியாவும் நியூசிலாந்தும் தகுதி பெற்றன. நேற்று நடைபெற்ற இறுதியாட்டத்தில் போட்டியை நடத்திய நியூசிலாந்தை 2-0 என்ற கோல் கணக்கில் இந்தியா வீழ்த்தியிருக்கிறது. பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் 4 முறை சாம்பியனான ஜெர்மனி 3வது அணியாக நோக் அவுட் சுற்றுக்கு நேற்று முன்னேறியது. நெதர்லாந்து ஜப்பான் அணிகள் தங்களின் முதல் வெற்றியை பதிவு செய்திருக்கின்றன.
4: அட்லாண்டாவில் உள்ள மெர்சிடிஸ் பென்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் ஸ்பெயின் சவுதி அரேபிய அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தில் ஸ்பெயின் 4-0 என்ற கோல் கணக்கில் சவுதி அரேபியாவை வீழ்த்தி தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்தது. லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்ற பெல்ஜியம் ஈரான் அணிகள் இடையேயான லீக் ஆட்டத்தில் கடைசி வரை இரு அணிகளும் கோல் போடாததால் போட்டி சமனில் முடிந்தது. கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டும் சோபிக்க முடியாததால் இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி வழங்கப்பட்டது. ஹெச் பிரிவில் மியாமியில் நடைபெற்ற உருகுவே கேப் வெர்டே அணிகள் இடையிலான ஆட்டம் 2-2 என்ற கோல் கணக்கில் சமனில் முடிந்தது.
1: இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினுடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilolli.com இந்த இணையத்தினுடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒளிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 382.43%, இந்திய பெறுமதியில் 108.16%, 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 333.83%, இந்திய பெறுமதியில் 94.41%, 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412.86%, இந்திய பெறுமதியில் 116.76%, 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 440.94%, இந்திய பெறுமதியில் 124.69%, 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.28%, இந்திய பெறுமதியில் 66.54%. கேட்டது டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற விதமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி.

நிலைய கலிக நேரம் 10:35. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழலியில் தொடர இருப்பது சுவிஸ் நேரம். சுவிஸ் நேரத்தில் நியூரூபி ஆபரண மாளிகை ஆதரவில் பட்டிமன்றம். பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனநிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனவலியா? 169வது பட்டிமன்றம் நியூரூபி ஆபரண மாளிகை ஆதரவில் இன்று 3வது வாரமாக பட்டிமன்றம் ஆரம்பமாக கிடையில் ஓரிரு திரை இசை காணங்கள்.

இல்லையே கழுகு நேரம் 10:40. இந்த பட்டிமன்றத்துக்கான வாதக்கருவாக அமைந்திருப்பது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா?

அடிய தாம்பூலம் வைப்பவன் நானடியோ? உன்னை கட்டி பிடிக்கவும் தொட்டு அணைக்கவும் வந்தவன் யாரடியோ? இங்கு வந்தவன் யாரடியோ?

இல்லைய கலிக நேரம் 10:53. இன்றைய சுவிஸ் நேரத்தில் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? 169வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நிரூபி ஆபண மாளிகை ஆதரவில். பட்டிமன்றம் பட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 169வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? கடந்த வாரத்தில்
1: மாடி மாட்டு எண்ணாட்டும் கொள்ளோ உலகு, மலை வந்து எங்களுக்கு எதிர்பாராம தனது பலனை தருவது போல நாங்களும் அடுத்தவருக்கு செய்யும் உதவியை நாங்கள் வந்து எதிர்பார்த்து செய்ய.
0: பிரான்சில் இருந்து திருமதி சித்ரா ஜெயக்குமார்.
1: எங்களுக்கு அறிவுரை அன்றே சொல்லப்பட்டுள்ளது. காலத்தினால் செய்த நன்றி சிறிதனிலும் ஞானத்தின் மான பெரிது என்று கூறியிருக்கிறார். எங்களுக்கு அதன் மூலமாக எங்களுக்கு சரியான நேரத்தில்தான் நாங்கள் ஒருவருக்கு உதவிய செய்ய வேண்டும். அந்த உதவி வந்து சிறிதாக இருந்தாலும் சரி அது பெரிதாகத்தான்
2: வந்துட்டது. இந்த நோய் ஐயோ சரியான பயமான பயன்தான்.
0: தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து திருமதி ஜியான் நடேசன்.
2: இந்த இதை ஐயோ நான் இதில் அறிவித்தேன் எனக்கு ஆறுதல் கூறும்போது அவர்களும் மனம் மகிழ்கின்றது. என்ன அவர்கள் உண்மையாக இந்த இருக்கிற வருத்தமே குறைந்தே போயிடும். பார்க்க எங்களை போகுது எங்களை நாங்கள் சொல்ல அறிவுரையாளர்களுக்கு ஆறுதல் கொடுக்க இருக்கிறவருக்கு சந்தோஷமா இருக்கும். மற்ற உணவை பொறுத்த வேண்டியில் பேருங்க ஒரு பசியா இருக்கிறாருக்கு ஒரு உணவை அளித்து அவர் மன பசியை தீத்து மன்னன் வந்து வாழ்த்து புரி கும்பிட்டுட்டு கூட போவினா மன அப்ப எங்களுக்கு மன நிறைவா இருக்கு. உடைய பொறுத்த மட்டும்னா இப்ப நாங்கள் எல்லாம் உடைகளை வைத்திருக்கிறோம். கணக்கு அதிகமா இருந்தா அதை பகிர்ந்து கொடுக்கும்போது அது அவர்களுக்கு அது அவர்கள் திருப்தி படுறார்கள். தாங்களைக்கும் இப்படி இவ்வளவு நல்ல உடைய தந்துட்டமையன்னு சொல்லி மன்ன மாறுறார்கள். எங்களுக்கு அது நாங்க இப்ப ஒரு கையாறு கொடுத்தா எங்களுக்கு அது திரும்பி பெற மனமும் வந்து சந்தோஷமா நாங்கள் ஒன்றை செய்யும் போது அது கொடுத்தவர்கள் அவர் தான் எங்களுக்கு அது திரும்பி பெறோம். மனோடைய நாங்க மனம் வந்து அதை கொடுக்கணும். என்ன இல்லாம ஜெர்மன் நாட்டை பாருங்க ஒரு சின்ன ஒரு பொருள் ஒரு பூவை கொடுத்தாலும் இவ்வளவு மனமாளுகிறார்கள் முதுகில கட்டுறாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு சந்தோஷம் சிரிச்சு கதைச்சு ரெண்டு பெறம் தானே. அப்ப அதுல நானும் அதுல கடையில இருக்கிறேன். மற்றது ஒருவர் ஒரு சகோதரத்துக்கு ஒரு கொஞ்சம் பணத்தை கொடுங்க நான் நல்லா
3: இருக்கிறேன். இப்ப குழந்தைய மத்திய குழந்தை படிச்சு அவர் சயின்டிஸ்டா
0: இருக்கிறான்.
3: மனநிறை பயங்கர பிள்ளைகள் அப்படி வளர்க்கிறாரு. இவ்வளவு மனநிறை வேணுடா சோர்வு ஓடாம நீங்க இல்ல குழந்தை அப்படி செய்யுங்கோ அண்ட் அவர்கள் உற்சாகம் ஓட்டின. நான் சொல்ல அஞ்சு உங்களாலதான் எனக்கு இந்த பிள்ளை வந்தது. நான் ஒவ்வொரு பண்ணி டெஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த டெஸ்ட்
0: தொடர்ந்து ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன்.
3: அப்படி நாங்கள் எவ்வளவோ செய்கிறோம். அலுவலருக்கு கூட எவ்வளவு ஒரு சோற்று போய் தொலைபேசியில் உரையாடினால் ஏன் நீங்க உங்களுக்கு சோறு என்னத்துக்கு இதெல்லாம் பெரிய அலுவல் இல்லை சொல்லி ஆறுதல் படுத்தின உடனே அவர்கள் கூறுவாரு. எங்களுக்கு அவங்களோட உரையாட ஆசையா இருக்குது. நல்ல செய்திகளை தந்துகிற மனதை உயர்த்தி
4: வைக்கிறேன். மதிச்சு நடப்பன.
0: தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து திருவாளர் லண்டோ மனோ.
4: இவன் என்ன எப்படி என்ன பணிக்க போறான் என்றுதான் முதல் நாங்க ஒருவர் மாறுகிறேன். இப்போது உதவி செய்தோன்னு நீர் 100 கொடுத்தோன்னு அடுத்தவன் 400 கொடுக்குறான். அப்ப அந்த 100 கொடுத்தவன் அடிவட்டு போட்டான்.
0: அடிவட்டு போயிட்டான்
4: அவன். அவன் அதோட சரி இவன் என்ன கொடுத்தவன் முதல் கேட்பாங்கள. இதுதான் ஐயா உலகம் வாழ்க்கை முழுக்க இதுதான். அதாவது வந்து எதுக்கும் வந்து ஒரு கணிப்பை வச்சு நாங்கள் எல்லாத்தையும் கொடுக்கலாம். எங்களுக்கு தேவையான அத்தனை ஒருத்தனுக்கு ஆபரேஷன் சொன்னா உண்மையில அந்த குடும்ப நிலைமையை நாங்க பார்க்க
0: போனோம்.
4: அவன் வசதியானவனோ அல்லது கஷ்டப்பட்டவன் என்று சொல்லி செய்யக்க உண்மையிலே அதுதான் புண்ணியம். என்ன இதை விட்டுட்டு
0: உண்மையிலேயே உலகத்திலேயே 67 விதமானவர்கள் பிராடுகளாத்தான் உதவி வருபவர்கள் பிராடுகளாத்தான் இருக்கிறார்களாம்.
5: இந்த சந்தோஷத்தை அனுபவத்தாலதான் அறியலாம். மனிதராக பிறந்த நாங்கள்
0: தொடர்ந்து ஜெர்மனியிலிருந்து திருமதி பாரதி
5: ஒருவரோட அம்மா என்றவுடன் கட்டாயப்படுதுதான். எந்த ஒரு வகையில மற்றவர்களின் உதவி எல்லாருக்கும் இருந்து கொண்டேதான் இருக்குது. யாருடைய உதவியும் இல்லாம ஒரு நாளும் ஒற்றுமையாலும் இந்த உலகத்துல வாழ
0: முடியாது.
5: அது முதல் எல்லாரும் புரிஞ்சு கொள்ள வேணும். அப்பா எல்லார்ட்டையும் உதவி பெறோம். நாங்களும் மற்றவைக்கு உதவிதான் செய்ய வேணும். உதவி செய்யறது உபத்திரவம்.
0: தாருங்கள்.
6: நன்றி அண்ணா.
0: தொடர்ந்து டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா.
6: இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருக்கும் வாழ்த்துகள் கூறிக்கொண்டேன். நான் சொல்றேன் தான் முதல் கேட்டீங்க என்னென்றால், ஒருவருக்கு நான் உதவி செய்வதால் சிறப்பு. நாங்கள் ஒருவருக்கு உதவி செய்வது சிறப்பு.
0: சிறப்பு எதுவாக
6: அது எதுவாக இருந்தால் சிறப்பு. காரணம், கோவிலில் தண்டம் எடுப்போருக்கு கொடுப்பதால் சிறப்பு.
0: இவர்களது கரங்களையும் பற்றி கொண்டு இன்றைய பட்டிமன்றம் ஆரம்பமாகிறது. நீண்ட நேரமாக இணைந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து எங்கள் குணமன்னா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
7: வணக்கம்.
0: எல்லோரும் நலமாகவே இருக்கின்றோம். நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு.
7: மன நிறைவு
0: என்ற அணிக்காக. ஓம் ஓம்.
7: ஒரு சில கருத்துக்களை சொல்ல நான் ஆறாறு என்னென்ன மாதிரி காஜாண்டார்கள் என்று படிவாக தெரியாவிட்டாலும் நான் எனக்கு மனசுக்கு பட்டதுகளை கொஞ்சம் தெரியும்.
0: கண்டிப்பாக
7: புலம்பெயர் நாடுகளுக்கு வந்த இங்க உள்ளவர்கள் தாயகத்தில் மிக பரமக்கோட்டுக்கு உள்ளவர்களுக்கு உதவி செய்கிறார்கள். உதாரணத்துக்கு இப்ப ஒரு சன சமூக நிலையங்கள் ஊடாக அந்த கிராமத்துல உள்ள தங்களது அவர்களுக்கு எப்படி எப்படி மிகவும் கஷ்டமா இருக்கிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்வதற்கு இங்குள்ள அந்த கிராம மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒவ்வொரு ஊர் மக்களும் தங்கள்கிட்ட இருக்கும் பணத்தில் ஒரு சிறு தொகையை எடுத்து கொடுத்து அவர்களை முன்னுக்கு வருவதற்கு உதவி செய்கிறார்கள். அது வந்து ஒரு இவர்களுக்கு ஒரு மன நிறைவா இருக்குது. அப்ப அவர்களும் அதால் பயன்படுகிறார்கள். இப்ப உதாரணத்துக்கு புத்தகம் வாங்கவோ பாடசால உபகரணங்களுக்கோ உடுபுடவைகள் தேவையா இருந்தாலும் மிகவும் வறுமை கோட்டுக்குள்ளவர்களுக்கு அந்த சனசமூக நிலையத்தால செய்கிறது வந்து மிகவும் வரவேற்கக்கூடியதும் ஒரு இது நன்றமாக இருக்கு. அதே மாதிரி சில ஆலயங்கள் வந்து கிராமங்கள்ல கஷ்டப்பட்டு கொஞ்சம் புனரமைக்க முடியாத பரமையில இருக்கிறத இங்குள்ளவர்கள் எல்லாம் அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் சிறு வயதில் சென்று வழிபட்ட தலங்களை புனர்தனம் செய்து அவை சிறப்பாக தொடர்ந்தும் அந்த கோயில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்யும் உதவி வந்து இவர்களுக்கு மன நிறைவு இருக்குது. ஆலயம் இல்லா இருப்பது சிறந்ததல்ல என்றெல்லாம் நாங்கள் கூறுவோம். ஆனபடியா அதையெல்லாம் நிறைய பேர் செய்கிறார்கள். அந்த விஷயத்தில் நல்ல மற்ற சில பேர் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சில வறுமைப்பட்ட அந்த கிராம மக்களுக்கு எல்லாம் இங்க வெளிநாடுகளுக்கு கூப்பிடுவதற்கு உதவி செய்து எல்லாருமாக சேர்ந்து பணம் சேர்த்து அவர்களை கூப்பிட்டு திரும்ப அவர்கள் வந்து அவர்கள் தாங்களுள்ள வேலை செய்து உழைத்து அந்த பணத்தை திருப்பி கொடுத்து அவர்களுக்கு ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர்கள் வழிவகுத்து கொடுப்பார்கள். அப்போது அவர்கள் தாங்கள் உதவி செய்து அவர்கள் நல்லா இருக்கிறார்கள் என்று இவர்கள் மன நிறைவுபடுகிறார்கள். அது அவருக்கும் உதவியாக இருக்கின்றது, இவர்களுக்கும் ஒரு மன நிறைவா இருக்குது. அதுகள் தொடர்ந்து இருப்பது மிகவும் வரவேற்கக்கூடிய விஷயம். மற்றும் இந்த உதாரணத்துக்கு இப்ப செந்தில் குமரன் செய்கிற சத்திர சிகிச்சை கூட மிகவும் ஒரு நல்லொரு ஆரோக்கியமாகவும் எவ்வளவோ பரமப்பட்டவர்கள் பயனுற செய்து கொண்டு இருக்கிறார். அது வந்து கண்கூடாக நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம். எவ்வளவு பேருக்கு செய்தது அங்கிருந்து மோசடி நடக்குது என்று சொல்லி நாங்கள் அதுகளை உதவி செய்யாமல் விடுவதை விட்டுட்டு நாங்கள் அதை தொடர்ந்து செய்து அவர்களுக்கு நாங்கள் தான் உதவி செய்து இவர்களும் இந்த கொடுத்து உதவி செய்த நிறுவனங்கள் நண்பர்கள் அவர்கள் எல்லாம் நல்ல மிகவும் கப்பியாகத்தான் அதை கொடுக்கிறார்கள். அவர்களுக்கும் ஒரு மனநிறைவு கிடக்குது. அதனால் அந்த வர்ம கோட்டிலே அவர்கள் அந்த சதுர சிகிச்சை செய்ய முடியாம இருக்கிறவர்கள் அவர்கள் அதால் பயன்பெறும் போது அவர்களும் செய்கிறார்கள். அதே போல் தாயகத்தில் பாடசாலையில் கல்வி கற்றுவிட்டு நாங்கள் புலம்பெயர்ந்து இங்கே வந்து ஓரளவு வசதியாக இருந்தால் அதில் ஒரு சிறுதொகை பணத்தை அந்த பாடசாலையின் புனருத்தாரணமாக கட்ட நிர்மாண வேலைகளுக்கு பலர் உதவி செய்கிறார்கள். எல்லாரும் மற்ற இப்ப நாங்க வந்துட்டோம் இப்ப மற்றும் அங்க வர படிக்க போற பிள்ளைகளுக்கு நிதி உதவி கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லாத காரணத்தால இங்குள்ள அவர்களின் பண உதவி மூலம் சிறிய கட்டிடங்கள் புனர்தாரண வேலைகளோ அந்த கட்டிட வேலைகள் எல்லாத்தையும் அவர்கள் செய்வதற்கு அந்த மிகவும் நல்ல விடயம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்த உங்களுக்கும் கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு நன்றியை கூறி உங்களிடமிருந்து அன்பாக சில நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
7: நன்றி வணக்கம்.
0: ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவு என்ற அணிக்காக கனடாவிலிருந்து திரு வாளர் குணம் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் மிருகப்பட்டி கொண்டு 169வது பட்டிமன்றம் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
8: வணக்கம்மா, நான் அபிவிரதன் கதைக்கிறேன்.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் அபிவிரதன் அபிவிரதன் நலமாக இருக்கின்றீர்களா?
8: நான் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவு என்ற அணிக்காக வந்திருக்கிறேன் மாமா. ஈ துவக்கும் இன்பம் அறியாருக்கோள் தாம் உடமை வைத்திலக்கும் வன்கணவர் என்னும் பொய்யாமொழி புலவனாம் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க. அதாவது ஏழை எளியோருக்கு எதுவும் அளித்திடாமல் ஈட்டிய பொருள் அனைத்தையும் இளந்திரம் ஈவு இறக்கமற்றோர் பிறருக்கு வழங்கி மகிழ்வதில் ஏற்படும் இன்பத்தை அறிய மாட்டாரோ? ஏழைகளும் வாழ்வில் விண்ணை தொடலாம் என்பதை தமது வாழ்நாளிலே எமக்கு கற்று தந்த அமெரிக்க ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஒரு நாள் பாராளுமன்றத்துக்கு சகதி நிறைந்த ஆடையுடன் வந்தார். அப்போது அவருடைய ஆடையை கண்ணுற்றவர்கள் எள்ளி நகை ஆடினர். உடனே அவர்களை நோக்கி ஆபிரகாம் லிங்கன் இவ்வாறு விளக்கினார். நான் பாராளுமன்றம் வரும் வழியில் ஒரு கன்று குட்டி சகதி நிறைந்த குழியில் விழுந்து மீள முடியாமல் துடி துடித்தது. உடனே நான் அந்த கன்று குட்டியை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றினேன். எனது ஆடை சகதியில் குளித்ததை பற்றி நான் சற்றும் கவலை கொள்ளவில்லை. நான் இன்று அந்த கன்று குட்டியை காப்பாற்ற தவறி இருந்தேன் என்றால் அந்த பச்சிலம் கன்றின் முகம் என் வாழ்நாள் முழுவதும் என் மனக்கண் முன் தோன்றி என் மன அமைதியை அழித்துவிடும் என ஓர் உயிரை மரணத்தில் இருந்து காப்பாற்றிய மன நிறைவுடன் விளக்கினார். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி பொது நலம் நினைத்து நீ வழங்கும் செல்வம் பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் என்கிறார் கவிஞர் வாலி. மாநில சேவை அது மாதவ சேவை. மனிதர்களுக்கு ஆற்றும் உதவி இறைவனுக்கு ஆற்றும் உதவிக்கு ஒப்பானது. ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஒரு முறை ஸ்நானம் செய்து கொண்டே இருந்த போது அவருடைய நண்பர்கள் அவருடைய ஆடையை எடுத்து வேடிக்கைக்காக மறைத்து வைத்தனர். அப்போது கிருஷ்ண பரமாத்மா நீரிலிருந்து வெளிவர முடியாமல் தவித்தார். அந்த நேரத்தில் திரௌபதி அங்கு வந்து கிருஷ்ண பரமாத்மாவின் நிலையை கண்டு தனது சேலையின் தலைப்பை அவருக்கு அளித்து அவர் நீரிலிருந்து வெளிவர உதவினார். உடனே கிருஷ்ண பரமாத்மா மன மகிழ்ந்து திராவுபதியை நோக்கி, நான் என்றுமே மறக்க மாட்டேன், உனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் நான் உதவி புரிந்து அருள்வேன் என வாக்களித்தார். அவ்வாக்கு கிணங்க திராவுபதி துச்சாதனால் அவமானப்படுத்தப்படும் போதெல்லாம் அவமானப்படுத்தப்படும் போது கிருஷ்ண பரமாத்மா பேரருள் பொழிந்து அந்த அவமானத்திலிருந்து காத்தருளினார். நாங்கள் பிறருக்கு உதவி செய்யும் போது எங்களுக்கு வரமாக கிடைப்பது மன நிறைவு என்னும் பொக்கிஷமாகும். நாங்கள் ஏழைகளுக்கு உதவும் போது அவர்களுடைய முகத்தில் மகிழ்வின் அலைகள் எடும்போது எங்கள் மனதில் மன நிறைவு என்னும் கடல் பெருக்கெடுக்கும். எனவே ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவு என்று உறுதியாக கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை சிறப்புற வைத்தமைக்கு ஆயுர்வேதனுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம்.
8: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவு என்ற அணிக்காக செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பற்றிக் கொண்டு அறுபத்தி ஒன்பதாவது பட்டிமன்றம், ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா, இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். திருமதி கமலவேணி.
9: உங்களுக்கே புரியும் நான் என்ன மனநிறைவுடன் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் உங்களுக்கும் தெரியும். மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, இதுதனியினரே, மற்றும் இந்த வானொலியை கேட்டு கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிந்துகொண்டு, நான் மன நிறைவு என்ற ஒரு உதவி செய்வதால் மன நிறைவு என்ற பக்கம் பேச வந்திருக்கிறேன். மனிதன் பிறருக்கு உதவும் போது கிடைக்கும் மிக பெரிய பரிசு பணமோ புகழோ அல்ல, அது மன நிறைவு. ஒரு பசியால் வாடுபவருக்கு உணவு கொடுக்கும் போது அவர் முகத்தில் தோன்றும் புன்னகையை பார்க்கும் அந்த நொடி நம் உள்ளத்தில் ஏற்படும் மகிழ்ச்சியை எந்த செல்வத்தாலும் அளவிட முடியாது. உதவி என்பது பிறரின் வாழ்க்கையை மட்டுமல்ல நம் மனதையும் வளப்படுத்துகிறது. நாம் செய்த நற்செயல் ஒருவரின் துயரத்தை போக்கியது என்ற எண்ணமே மனதிற்கு ஆண்ட திருப்தியை அளிக்கிறது. அந்த திருப்தி தான் மன நிறைவு. நாங்கள் கொடுக்கே ஒரு சந்தோஷமா ஒரு யாருக்கு என்னன்னா ஒரு சந்தோஷம் வலியுடன் கொடுக்கப்படாது.
0: என்ன
9: வலியுடன் கொடுத்தா அது அவருக்கும் ஏற்காது, எங்களுக்கும் அது எங்களையும் வாழ வைக்காது அந்த வலியுடன்
0: கொடுத்தோம்னா.
9: ஆகவே நாங்கள் பிறருக்கு உதவுவதன் மூலம் நாம் பெறுவது வெறும் பாராட்டுகள் அல்ல, உள்ளம் நிறையும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் மன நிறைவு ஆகும். எனவே உதவி செய்வதால் கிடைப்பது மன வலிமையை விட மன நிறைவே அதிகம் என்று கூறி என்னுரையை நிறைவு செய்கிறேன். கேது, நன்றி, வணக்கம்.
0: இணைந்து சுருக்கமாகவே உங்கள் வாதங்களை வைத்தமைக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவு என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி கமலவேணி நவரண ராஜா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் முருகப்பற்றிக் கொண்டு நூற்றி அறுபத்தி ஒன்பதாவது பட்டிமன்றம், ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனவலியா, இணைந்திருக்கின்றார் அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜா அண்ணன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
10: வணக்கம். இலங்கை தாயகத்தில் நெடுந்தீவில் கெத்தாக வாழ்ந்த காமாட்சி அம்மாவின் பிள்ளை கெத்தான கேது. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
10: ஓம் ஓம் அண்ணா. நலமாக இந்த தலையங்கத்திலே உரையாடுறதுக்கு நல்ல ஒரு தலையங்கத்தை கொண்டிருந்தீங்களா அண்ணா? உலகளவும் நான் இந்த பட்டிமன்றத்தில் உரையாடவில்லை
0: இப்பொழுது.
10: ஆனால் ஒரு கால் ஓம் ஓம் இது ஒரு எனக்கு அமைஞ்சதா போச்சு. முதலில் உங்களுக்கும் அனைத்து அறிவிப்பாளர்களுக்கும் அனைத்து குடும்பங்களும் அனைத்து டிஆர்டி நேயர்களும் நலமாயிருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திச்சு கொண்டு, 169வது பட்டி மன்றம் அனுசரணையா கொண்டு வந்தார்கள் நியூ ரூபி நகமாடத்தினருக்கு கோடி நன்றிகளையும் கூறிக்கொண்டு நடுவர் கேது அவர்களே, இந்த தலையங்கம் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா, ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா? நாங்கள் மன வலி என்றே உரையாடி இருந்தோம். என் தரப்பில் பல நேயர்கள் வந்து உரையாடினார். கூடுதலான நேயர்கள் மன நிறைவு என்றுதான் உரையாடி இருந்தார்கள். இது ஒரு தமாசாவ உங்களுக்கு சொல்ல வேணும். என்னென்று சொன்னால், மன நிறைவு என்பது நல்லொரு காரியம். ஆனால் இதுல மன நிறைவு என்று உரையாடினவர்கள் இந்த பணத்தை எங்கு எடுத்தார்கள்? ஹோட்டல் இருந்து எடுத்தார்களா, அல்லது மானத்திலிருந்து விழுந்ததா, அல்லது அவர்களுக்கு ஒரு லொட்டரியில கிடைச்சு விழுந்ததா என்றுதான் என்னது கேள்வி. ஏனென்றால் நடுவர் அவர்களே, நாங்கள் புலம்பெயர்ந்து ராதா ரவி, நடிகர் ராதா ரவி சொன்னது போல, இலங்கை தமிழன் ஒரு பேக்கோட தான் உலகமெல்லாம் புலம்பெயர்ந்து வந்தான். ஒரு நாட்டுக்கு உள்ளடும் பொழுது ஒரு பேக்கோட தான் வந்தான். அதுக்கு பிறகு நாங்கள் பட்ட கஷ்டம், அனைவரும் படித்தவன் படியாதவன், அறிவுள்ளவன் அறிவில்லாதவன், எல்லாரும் கஷ்டப்பட்டு கோப்ப முதலாவது ஈஸி ஒரு ஒரு ஒரு ஒரு ஈஸியான ஒரு தொழில் என்று சொன்னால், உங்களுக்கு கோப்ப அழுவதுதான் எங்களுக்கு தொழில்.
0: உங்களுக்கு என்ன அந்த வேலை கிடைச்சது? என்ன கிடைச்சது? மனசுல உலந்து வேலைதான்.
10: கோப்ப கழுவினாலும் நாங்கள் மனசில கூடம் எல்லாம் கழுவணும், மப்படிக்கணும். கடைசியா இறுதியா அந்த முதலாளியோட போறவர் நாங்களா தான் இருக்கலாம். மற்றவன் பஞ்ச் பண்ணிட்டு போய்கொண்டே
0: இருப்பான்.
10: இது ஒரு பக்கம் இருக்க. இப்படித்தான் நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு மன்னிக்கணும், உழைச்சு நாங்கள் குடும்பம் அங்கே இருக்கு, நாங்கள் தனியா இங்கே இருக்கிறோம். பேருந்து குடும்பத்தை கூப்பிட்டு, பிள்ளைகளோட கூப்பிட்டு, குடும்பம் இல்லாமல் பேருந்து ஒரு கல்யாணம் செய்து, ஏதோ பொய்ய புரட்ட சொல்லி நல்லொரு கல்யாணம், இல்ல எங்களோட தாயத்திலையும் வெளிநாடு என்று சொன்னால், வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு நல்லொரு மதிப்பு இருந்தது, வெளிநாட்டுக்கு இந்த பொம்பளை புள்ள போய் சேர்ந்துருவணும். அந்த மாப்பிள்ளையோ அந்த கணவர் அங்கே என்ன செய்யற, அது பிரச்சனை இல்லை. பொள்ளா கஷ்டங்களுக்குள்ளே நாங்கள் இருந்து வளர்ந்து வந்து பிள்ளை பெத்து பிள்ளைய வளர்த்து வீட்டை வாங்கி காரை வாங்கி இப்படி ஒரு நிலைமையில வந்து பணம் ஐயா உலகத்துல நடுவர் அவர்களே, உலகம் வந்து மூன்று விஷயங்கள்ல தான் நடுவர் அவர்களே உலகம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஒன்று பணம், அடுத்தது ஆண் பெண். இந்த மூன்று விஷயம்தான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் டைமண்ட் மோதிரத்தை போட்டா என்ன, பென்ஸ் கார் ஓடினா என்ன, பிளைட்டே ஓடினா என்ன, பெரிய மாளிகை வீட்டை வேண்டினா என்ன, ஒரு 10 pound பெரிய ஒரு சங்கிலிய போட்டுக்கொண்டு திரிஞ்சால என்ன, இதெல்லாம் இந்த மூன்று விஷயத்திலான் உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. பணம், பணம் என்பது ஒரு முக்கியமான உலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு கடதாசியாகின்றது. அந்த கடதாசியை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த உலகத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு அதிசயம் என்னன்னு சொன்னா, நடுவர் அவர்களே, இந்த எதிர்த்தரப்பில் உரையாடினவர் எல்லாரும் அவர்கள் என்ன சொல்றார் என்றால், ஏன் உதவியை செய்துவிட்டு மனவலி என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவர்கள் கவலைப்படுறார்கள். பணம் ஐயா, பணம், பணம் என்ற சாமான், பணம் என்ற பொருள் இல்லாட்டா நாங்கள் வாழலாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சு, நான் அண்ணா வந்து ஒரு பொக்கேக்கு இருந்து உழைக்கிறேன், நான் இந்திரன் எங்கட ஆரன் சொன்ன அருள் எல்லாம் நாங்கள் பொக்கேக்கு இருந்து உழைக்கிறாங்க. பொக்கே
0: அப்ப நாங்கள்,
10: எனக்கு நீங்கள் என்ன செய்யறன்னு தெரியாது ஐயா.
0: சரியா, ஓகே,
10: நான் இத வெளிப்படையா சொல்லுகிறேன். இந்த சம இந்த இந்த இந்த ஒர்க்க காலத்திலே 4 months நான் ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டுதான் வீட்டை வருவேன். என்னென்று சொன்னா, அங்க ஃபேன் மட்டும்தான் வேலை செய்யும், அடுப்போல் எரிஞ்சு கொண்டிருக்கும். ஆனா 8 months எனக்கு நான் இந்த வாழ்க்கையில அனுபவிக்காத இன்பம் எல்லாம் அந்த 8 months சந்தோஷமா மகிழ்ச்சியா நான் வேலை செய்வேன். ஏனென்றால் கார்ல ஏறியாச்சு, 10 yards போய் காரை ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஏறியாச்சு, வேலை தளத்துல 10 yards காரை பார்க் பண்ணியாச்சு, உள்ளுக்கு போனாச்சு. உள்ளுக்கு போனா நல்ல வைக்க, இப்ப எங்களால தாங்க முடியா இருக்கு. இப்ப பிரான்சில எல்லாம் பயங்கர வக்கேண்டு கேள்விப்பட்டேன், தாங்க இந்த வானொலி மூலம் தாங்க முடியாது. அப்ப கிச்சன்ல யோசிச்சு பாருங்க, வெளியாதன்னு சொன்னா கிச்சன்ல டபுளா இருக்கப்படும். இதுதான் உண்மையான விஷயம். மற்றது நடுவர்களை நான் என்ன சொல்வதென்று சொன்னால், இந்த ஒரு விஷயம் நீங்க சொன்ன தலைப்புல அன்பு நேயர்கள் எதிர்ப்பு எதிர்த்தரப்புக்காரர் வந்து உரையாடினார்கள். படிப்பு விஷயம் தயவு செய்து நடுவர் அவர்களே, இந்த படிப்பு விஷயத்துக்கு உதவி செய்ததை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். என்னென்று சொன்னால் அதுல எங்களுக்கு எந்த ஒரு மன வலியும் கிடையாது. இந்த தாயத்தில இந்த புஷ்பவதி அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். இந்த தாயத்தில கிளிநொச்சியில பார்வையற்ற மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு 25 பிள்ளைகள் படிக்கின்றார்கள். அந்த பிள்ளைகள்ல ஒரு பெண் பிள்ளைய வச்சு அந்த பிள்ளைகள் வந்த உடனே அவர்களுக்கு கணக்கோ இங்கிலீஷோ அல்லது அல்லது சயின்ஸோ என்ன நடந்தது பாடம்ண்டு அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளைகளை திருப்பி ஹோம்ஒர்க் போல வீட்டு வேலை போல எல்லாம் செய்து 20 பிள்ளைகள் பாஸ் பண்ணி இருக்கிறார்கள் நடுவர்களே. இந்த குடப்பனவு, இந்த குடப்பனவு நானும் இந்த சிங்கமூர்த்தி இந்த டிஆர்டி மூலம் நாங்கள் செய்யறோம் நடுவர் அவர்களே. இந்த டிஆர்டி இல்லாட்டால், நாங்கள் டிஆர்டிக்கு வராட்டால் அல்லது அந்த அந்த அந்த பார்வையற்றவர்கள் டிஆர்டிக்கு வராட்டால் இந்த உதவியும் இல்லை, நாங்கள் கொடுத்த அவ்வளவு பணமும் எங்களுக்கு மிச்சம். அந்த படிப்புக்கு செலவழிச்ச பணத்தை நாங்கள் ஒரு காலம் எங்களோட உயிர் உள்ளவரை நாங்கள் செய்து கொண்டுதான் இருப்போம். அதை பற்றி கவலைப்படுறதில்லை. எத்தனை நேயர்கள் எதிர்தரப்புல உரையாடினவர்கள் வந்து கதைச்சிருந்தார்கள். படிப்பு விஷயத்தை தயவு செய்ததுக்கு கொண்டாதீர்கள். பணம் கடனா கொடுக்கப்பட்ட பணம், ஒரு தாலி போகுதே என்று கொடுத்தோம், ரெண்டாவது தாலி போயுது என்று கொடுத்தோம். எத்தனையோ கோயில் பக்கத்தில் உள்ள கோயிலுடைய சத்தியம் பண்ணி வாங்கினார்கள், தரவில்லை. அந்த வலி கொடுத்தவனுக்கு தான் தெரியும் நடுவர் அவர்களே. நான் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், கஷ்டப்பட்டு அஞ்சியம் வருவாய் மிச்சம் பிடிக்கிறேன், மிச்சம் பிடியாட்டியும் கிரெடிட் கார்டில் எடுத்து கொடுக்குறேன் நடுவர் அவர்களே. ஆண்டவருக்கு தெரியும் நான் போய் சொல்றேன்னா உண்மை சொல்லுவேன். நான் கிரெடிட் கார்டுக்கு வட்டி கொடுக்குறோம், அந்த பணத்தை கொடுத்ததை அவர் ஏமாத்துறார்கள். மன வலி வருமா இல்லையா நடுவர்களே?
11: கண்டிப்பா கண்டிப்பாக.
10: நீங்க சொல்லியிருந்தீர்கள் உலகத்தில் 67% மனிதர்கள் மன வலியிலான் உள்ளார்கள்.
11: பொய் சொல்லி ஒரு தங்களுக்கு கஷ்டம் பிரச்சனைகள் சாக போறேன் தற்கொலை செய்ய போறேன் என்று சொல்லித்தான் மற்றவர்களை ஏமாத்தித்தான் அந்த உதவியை பெறுகிறார்கள் என்று ஒரு ஆய்வு சொல்லுகின்றது. உதவி பெறுகிறோம், அதுதான் அந்த உதவி பெறுகிறவர்களை பார்த்து செய்யுங்கள் என்று சொல்லுகிறதுக்காக தான் அந்த கதையை சொல்லியிருந்தேன்.
10: உண்மையாகவே நாங்கள் அந்த கிளிநொச்சியில் உள்ள பிள்ளைகளுக்கு பார்வையற்ற பிள்ளைகளுக்கு 10 கலனி கம்ப்யூட்டர் வேண்டி நானும் தம்பி சிங்கமூர்த்தியும் 5 கொடுத்துருக்கிறோம். இன்னும் 5 கொடுக்க வேணும். சிங்கப்பூர்ல இருந்து வாங்கி அது போய் சொல்லக்கூடாது. அங்க பாவிச்ச கம்ப்யூட்டர் தரமான நல்ல ஒரு கம்ப்யூட்டர் அரவிலைக்கு வாங்கி அதை கொடுத்து நாங்கள் அந்த பிள்ளைகளை படிப்பிக்கிறோம். அது அதே நாங்கள் சொல்லணும் என்னன்னு சொன்னால், இதுகள் எங்களுக்கு மென வலியே கிடையாது, சாகம் மட்டும் நாங்கள் செய்வோம். ஆனால் இந்த இந்த எந்த தரப்பில கதைச்ச லட்டோ மோனோ தம்பி கதைச்சிருந்தார் மறது ராதா கதைக்கும் பொழுது நான் கேட்டிருந்தேன். இந்த புள்ளி ஒரு வசனம் சொன்னா அந்த வசனம் என் மனதை உருக்கி விட்டது. என்னன்னு சொன்னால், நாங்கள் கடன் கொடுத்து விட்டு அவர்கள் ஏமாத்தினவர் நைக்கும் பொழுது சாப்பிடும் பொழுது அன்னத்தை சோற சாப்பிடும் பொழுது அந்த நினைவு வருகிறது நடுவர்
11: அவர்கள்.
10: நான் வந்து ஒரு என் ரத்த உறவில் ஒரு மனைவியின் வழியில் ஒரு கல்யாணம் செய்தேன். $25,000 கடன் எடுத்து கல்யாணம் செய்தேன். 36 வருஷம் அந்த கடனை அள்ளி அந்த கொடுக்கும் வரையும் நானும் என் மனைவியும் ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. ஏனென்றால் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம், பாவம். 4:30 உழம்பி போயிடும், 12 வரும். அது நாங்கள் அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இப்படி கடனை கொடுக்கும் பொழுது இந்த இந்த மக்கள் ஏமாத்தும் பொழுது நடுவர் அவர்களே, உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், மன வலி வந்தே ஆகும். ஆனா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், எதிர்த்தரப்பில கதைக்கும் பொழுது எங்கள் பிளமினா அண்டன் சொல்லியிருந்தார், இதுகளை நாங்கள் அடிக்கடி நைக்கும் பொழுது எங்களுக்கு வருத்தங்கள் வரும். அது உண்மைதான் நடுவர்களே. இது நைக்கும் பொழுது எங்களுக்கு பல வருத்தங்கள் வர்றது. அந்த சகோதரிக்கு நன்றியை நான் சொல்ல வேண்டும். வருத்தங்கள் வருகிறது, அது எங்களுக்கு தெரியாமல் வருகின்றது. ஆனால் நடுவர்களே, ஒரு காலம் நான் சொல்லுவார்கள், ஒரு ஒரு பழமொழி போல சொல்லுவார்களோ தெரியாது, இறந்த புணங்குடி பணம் என்றால் ஒழும்பு மண்டுவார்கள். இப்ப
11: பணம் என்றால் பணம் என்றால் பணமும் வாய் திறக்கும்,
10: பணமும் வாய் திறக்கும் மண்டுவார்கள். ஆன முறையில இந்த எழுத்தரப்பில கதைச்சாக்களே, நான் ஒரு 2,000-3,000 கடன் கேட்கலாம்னு நினைக்கிறேன் நடுவர்களே. என்னன்னு சொன்னால், அவர்கள் மன வலி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிறார்களாம் கடனை கொடுத்து விட்டு. அந்த கடனை கட்டப்பட நீங்களும் செய்திருப்பீங்கள். அந்த கடனை கட்டப்பட்ட பாடு, கட்டி கொண்டிருக்கிற பாடு ஆண்டவருக்கு தான் தெரியும் நடுவர்களே. சொல்லிக்கொண்டு நடுவர்களே, எனக்கு இந்த சந்தர்ப்பம் தந்ததற்கும் இங்க நல்லொரு நீதி வழங்குவீர்கள், தீர்ப்பு தருவீர்கள் என்று அனைத்து இருதரப்பும் உரையாடின அனைத்து பேருக்கும் இருகை கூப்பி நான் வணங்கி விடவர்ற நடுவர்களே, வணக்கம். எங்கள் அன்புக்கேது
11: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கு நன்றிகள், நன்றி, வணக்கம். ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனவலி என்ற அணிக்காக அமெரிக்காவிலிருந்து திருவாளர் ராஜா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு 169வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
12: வணக்கம் கேது, நான் ஜெமிலந்திரா சந்திரசேகர்.
11: வணக்கம் வணக்கம், எங்கள் சந்திரசேகரம் ஐயா. சந்திரசேகரம் ஐயா, நலமாக இருக்கின்றீர்களா?
12: ஓ, நலமாக இருக்கிறோம். நீங்கள்?
11: நாங்களும்
12: அதே.
11: நீங்கள் இன்று எந்த அணிக்காக வந்திருக்கின்றீர்கள்?
12: நான் மன மகிழ்ச்சி என்ற அணிக்காக.
11: மன நிறைவு என்ற அணிக்காக. ஓ,
12: வணக்கம் பட்டிமன்ற நடுவர் சபா கீதீஸ்வரர்களே, இன்று நடைபெறுகின்ற 169 இப்பட்டிமன்றத்துக்கு ஆதரவருகின்ற நீரூவி நகை மாடின ஸ்தாபனத்தாருக்கு எங்களுடைய குடும்பத்தின் சாரும் டிஆர்டி நேயர்கள் சாராகவும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த உலக வானிலை இந்த டிஆர்டி வானிலை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் எனது அணிசார வாதாடிகளுக்கும் எதிரணிசார வாதாடிகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நான் உதவுவதால் மகிழ்ச்சி என்ற தலைப்பின் கீழ் உரையாட வந்திருக்கிறேன்.
11: உதவி செய்தால் கிடைப்பது மன நிறைவு என்று அணிக்காக.
12: இப்போ உதவு நினைக்கல வந்து இப்போ முதல் நன்கொட முதல் உதவலாம், கைமாற்று மூலம் உதவலாம், பொறுப்பு வாங்கி கொண்டும் உதவலாம். சரி, அப்ப நாங்கள் நன்கொட முதல் அதாவது எங்களை மனமாக வந்தது நாங்கள் எங்களை ஏலக்கூடியதான் கொடுக்குறோம்
11: என்ன.
12: அதாவது இயற்கையில கொடைன்றது உதவ மனப்பாண்டு பேரே வேணும். அந்த மனப்பாடு இயற்கையாகவே கொடுப்பான். அது மாதிரி கைமாற்றி ஒருத்தர் வந்து கேட்கறேன், இன்னும் இருந்தா கைமாற்ற கொடுத்து அவரு நம்பிக்கையா திருப்பி தெரிந்து வேண்டிய விவரங்களுக்குல எங்களுக்கு ஒரு அது எங்களுக்கு ஏற்படுது
11: என்ன.
12: அடுத்தது எங்கள்கிட்ட காசு இருக்குன்னு சொல்ல இன்னும் வந்து கேட்டாருண்டா அவரு ஓரளவுக்கு ஒரு பொறுப்பை வேண்டி கொண்டு பொறுப்பு வாங்கி கொண்டு அவர்கள் உதவி கொடுத்துட்டு அந்த காசு நாங்கள் பட்டி வேண்டாம் அவர்கிட்ட அந்த பொருளை திருப்பி கொடுத்த வேண்டாம். அவங்க காணிடத்துல என்ன உங்களுக்கு நான் மனம் இதன்றது மகிழ்ச்சியோட அவனும் இதா நாங்களும் அவனை மன மகிழ்ச்சியோட ஆதரிப்போம்
11: என்ன.
12: ஆனவடியா தான் மட்டுமே இந்த புலம்பெயர் தேசத்தில் வந்துதான் நான் இந்த மக்கள் கொடுக்குறார்கள் ஒரு இந்த ஒரு விளக்கம் வந்து அது வந்து உண்மையில அப்படியே இல்லை. நாங்கள் புலம்பெயர்வதற்கு முன்ன நாங்கள் இப்போ 1770 போதுதான் இங்கே இல்லாமல் எல்லாரும் புலம்பெயர்ந்தவர்கள். அதுக்கு முன்னாடி இலங்கையில் இனக்கிழவர் நடக்க இல்லையோ, புயல் பாதிப்புகள் நடக்க இல்லையோ, எவ்வளவு அகதிகளாக எல்லாம் கோயில் வழியதில் இந்த மழை காலங்கள் அதில் எல்லாம் தானே அப்போ எல்லாம் மக்கள் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து உதவி செய்தவர்களான அப்ப நாங்க அப்படி அந்த ஒவ்வொரு காலங்கட்டிலயும் எந்தெந்த அதாவது பணம் ஏற்றுக்கொள்ள ஏற்றாது அங்கே உதவிகள் உதவி மேற்பான் என்ற ஒரு ஒருவனுக்கு இருப்பான். அதாவது இப்போ இருந்த இந்த காலத்தில் என்ன இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி உதவி செய்வான் இருப்பான் என்ன. மற்ற மட்டும் நாங்கள் கொடுக்க எங்களை பாத்திரம் அரைஞ்சி வித்தை கொடுக்கின்ற மாதிரி உலகம் எங்களுக்கு தெரியும் என்ன தருவான் அல்லது ஏமாத்துவானு சொன்னா போய் கொடுத்து போட்டு நான் குறை சொல்லணும். இப்போ அவன் ஓரளவுக்கு எங்களுக்கு விளங்கும் முன்னேறு சொன்னால் நாங்கள் கொடுத்து போட்டு குறை சொல்லக்கூடாது என்ன. ஆனவாடியால் என்ன பொறுத்தளவில் ஒரு இந்த இதாக கொடுக்குறது மன மகிழ்ச்சின்றது இப்போ வேறு இப்போ எந்த அந்த இப்போ எங்கள் மூதாதிகளுக்கு நாங்கள் கொடுக்குற காலத்துக்கும் சன்னதி என்ற ஒரு ஆலயத்தில் எந்த எத்தனை மடங்கள் இருக்குது என்ன செய்த மடங்கள் எல்லாம் உதவி செய்கிறார்கள். அதான் ஏதோ ஒரு பக்கத்தில் உதவி செய்கிறதுக்கு ஒரு இருப்பார். அதை அந்த உதவி செய்த அந்த மக்களுடைய வசியை போக்குறதுக்கு இருக்கிற அப்படி எத்தனை பேர் திருக்கேதீஸ்வரம் இருக்கிறது கிருமலை சிவங்கோல் இருக்கிறது எல்லாம் போய் பேருங்களே நாங்கள் சின்ன பிள்ளைகளையே போய் எவ்வளோ சேர்த்து நாங்கள் பார்த்துருக்கோம் எவ்வளோ இதுகளை எல்லாம் இருந்துருக்கிறோம். அதனுடைய உதவி என்றதோ மற்ற இதுகளெல்லாம் இந்த காசு இருந்தால் அப்புறம் தான் செய்தவங்க செய்தான் செய்தவண்டில்லை ஆரம்பத்துலேருந்து இதை நாங்கள் நல்ல மனமுடையவங்க எல்லாம் பேருங்க கூடவழெல்லாம் எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க. எம்ஜிஆர்னா இப்போ அவர் சின்னல்ல இருந்து ஒரு இதை அவர் வேண்டும் படங்கள் நடிக்கின்றே காசு இருக்கல அவர் தன்னுடைய படங்களை வெளியில் கொடுத்து மக்கள் எல்லாருக்கும் பேர் வராது என்ன. இப்போ அந்த காலத்தில் கரண் இருந்தாண்டு கதையில் கழிப்படுறோம் கூட கரண் சொல்லி. அப்போ ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு இதை நாடகத்துடைய இந்த கூட நன்கொடை கொடுக்கணும் அது மன உதவணும்னு சொல்லி வருவோம் மனப்பான்னு உடையவர்களுடைய மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடையும் கொண்டு கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
11: இணைந்து உங்கள் வாதங்களை வெற்றிக்கு நன்றி நன்றி வணக்கம்.
12: நன்றி வணக்கம்.
11: நன்றி வணக்கம். ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவு என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து இரா சந்திரசேகரம் ஐயா அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் மிருகப்பட்டி கொண்டு 169வது பட்டிமன்றம் இன்று 3வது வாரமாக இணைந்திருக்கின்றார் எங்கள் மனோண்ணா. இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
13: வணக்கம் கேது.
11: வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
13: நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். அதாவது வந்து இந்த நியூ ரூபி ஆபரண மாளிகைக்கு இந்த அனுசரணையை கொண்டு வாரத்துக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதாவது வந்து நாங்க குடும்பத்துல ஒரு 5-6 பிள்ளை 8 பிள்ளை 10 பிள்ளையோட பிறக்கிறோம். எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு ஐயா சில விடயங்கள். இன்றைக்கு ஒரு குடும்பத்துல பிறக்கிறவைக்கு அது காலாதி காலம் தொட்டு ஒரு கடமை உணர்வோடு தான் அந்த குடும்பம் வாழும். ஆண் பிள்ளையா இருந்தா அவர் உலகி சகோதரிகளை கரிய சேர்க்க வேணும். அது வந்து அது தானவும் இல்லை ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. அது என்ன அது அந்த ஒரு கதைக்கு நான் ரெண்டு தங்கச்சிக்கு சீதனம் கொடுத்து அது 50,000 100,000 கொடுத்து திருமணம் செய்து போட்டு நான் இருக்கேன் சொல்லிக்கொண்டு திரிவனும்
11: இல்ல.
13: அப்ப இப்ப கதைக்கவே எல்லாரும் சொல்லிக்கொண்டு சொல்லி காட்டுறமாதிரிதான் கதைச்சிருக்கணும். இது ஒருவருக்கு உதவி செய்தா அது வந்து வட்டி கொடுக்குற ஒரு முறை இருக்கு. இந்த பேங்க் எல்லாம் இருக்குல்ல, எங்களுக்கு இன்றைக்கும் உதவி செய்து கொண்டிருக்கிற பேங்குகள் தான்
11: என்ன.
13: இது ஒரு வீடு வாங்கவோ வாகனம் வாங்கவோ எல்லாத்துக்கும் அவன் வந்து ஒரு அவன் ஒரு தொழிலா செய்கிறான் என்ன. அது வந்து எங்களை எங்களை உங்களுக்கு நாங்க பெருமைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அது
11: என்ன
13: இந்த பேங்க் தான் எனக்கு வீடு கட்ட காசு தந்தேன் யாராவது சொல்லி இருக்கிறாங்களோ வீடு வாங்க தந்தேன்ட்டு அவன் அது டக்குன்னு டவுலா எடுத்து கொண்டிருக்கிறான். உள்ளால கரு வறுக்கிறான்னு சொல்லுவாங்களோ
11: பேங்குக்கே கட்டி கட்டி அறந்து போனேன்.
13: அறந்து போய் இனிமேல் ரோட்டில் கையேந்த வேண்டிய கட்டத்திலும் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அறிஞ்சார்கள் கனவே ஆலமுறையில எதுவும் வந்து ஒரு நம்பிக்கையோட தான் வாழ்க்கைன்றது நம்பிக்கை என்ன. அதாவது அதாவது வந்து கொடுத்த உடனே மன நிறைவாம் சொல்லணும் என்ன. மன நிறைவுண்டா என்னத்துக்கு கொடுக்கறேன்றது முதல் சொல்லே இல்லையே இதுவரைக்கும் ஒரு தரும். என்னது குடுக்கிறான், என்னது கொடுத்தா மனநிறை வெறுமன்றது சொல்லி இல்லை ஒரு தரம்.
11: இதுவரையும் சொன்னார்கள், நான் ஒருவருக்கு தனிப்பட்ட ரீதியில உதவி செய்து அவர் இன்று நன்றா இருக்கிறார் என்று ஒற்று கூறவில்லையே,
13: ஒரு தரம் சொல்ல இல்லையே. அது கொடுத்தது தங்களுக்கு ஒரு சந்தோஷமா, அன்றைக்கு சரியா நித்திரம் வந்துதான் தங்களுக்கும். இது நான் செய்து போதன் இடையா எல்லாம் வந்து இந்த யூடியூப் காரன் எல்லாம் இந்த உலகத்துல உள்ளவன்கிட்ட பணத்தை வேண்டி கொண்டே குடுக்கறான்னு, கஷ்டப்பட்டதுகளும் குடுக்கறாரு, அவன் அவன் சொல்றவைக்குதான் குடுக்கறான்னு. அவனுக்கு 50 லட்சம் 50 கோடிக்கு வீடு கட்டுறான் இது யாராவது கேட்டிருப்பார்களோ?
11: இல்ல.
13: அப்ப அவர் என்ன அவர் என்ன தொண்டை செய்கிறார் அங்க, அங்க யூடியூப் காரன் சேவைய செய்யல அங்க, அவன் அவரு தொழிலா தான் செய்கிறான் என்ன. அப்ப இந்த பலன் பெற்றவன் வந்து கொடுத்தவைய பத்தி யாராவது சொல்லி இருப்ப, நம்ம எனக்கு இங்க கேது தான் இந்த பணத்தை எனக்கு குடுக்க சொல்லி தந்தேன்னு யூடியூப் காரன் ஒருக்காத்தான் சொல்லுவேன். அது என்ன
11: இல்ல தனிப்பட்ட ரீதியில வாங்கின ஒரு தரண்டாரம் வந்து சொல்லி இருக்கணுமா?
13: இப்படி இந்த ஜெர்மன்ல வாழ்றவன், லண்டன்ல வாழ்றவன், கனடாவில

0: அவர் செய்கிறாங்களோ
1: இல்ல
0: ஒரு கதைக்கு சொல்லுவாங்கள், அது எங்கடியாக செய்திருப்பாங்க. இந்த வேற நாட்டுக்கான கவனிக்கிறேன், அவனுக்கும் ஏதாவது எழும்பு நிக்கலாம் வருத்தம் இருக்குமே கட்டாயம் என்ன. அப்ப இது வந்து பொதுவான கருத்துல வர விடயங்கள். மற்றது ஒன்னும் கோயிலுக்கு ஒரு ஒரு ஒரு 50-100 அனுப்பி போட்டு அங்க 30,000 ரூபாய் கொடுத்த வேண்டோம்னு அங்க அங்க அங்கேயே சொல்லி போடுவேன். இப்படி இன்னாரு அனுப்பின காசுலாம் இந்த விவேக்கு சாப்பாடு
1: கொடுத்தேன். அந்த பங்குகள் விற்பார்கள் எல்லாம்,
0: ஓ
1: ஒரு பங்கு 2-3 யூரோ விற்பார்கள், 10 லட்சம் பங்கு விற்பார்கள். நாங்கள் எங்களுக்கும் பங்கு இருக்கு, வாங்கல கண்டுபிடிக்கலுமா?
0: அதான் சொல்றோம், அது தொழில் வேற கடமை வேற. நாங்கள் இப்ப ஒரு சாப்பாடு கொடுக்கறதேன்னா நாங்க சந்தோஷப்பட போறோமோ? நாங்கள் உடவல்லா இருக்கிறோம் வந்தோம்னா அதுங்கிற கடமை ஐயா. ஒரு ஒரு நண்பர் வீட்டுக்கு வர போறோம்னா நாங்கள் என்ன செய்வோம், என்ன செய்வோம்? நடுவர்
1: வரவேற்போம், முதல் தனியா கொடுத்து முதல் வரவேற்போம், வாங்க வாங்க உண்டு.
0: அவன் ஏற்கனவே சொல்றேன், நான் சனிக்கிழமை மனோன்னும் கூட வீட்டை வாரம் உண்டு. அப்ப நாங்கள் என்ன செய்வோட அவன் வந்துட்டு இங்க போறான் போல கண்டி நினைப்போமோ? பாரானன்றோன்னு முதல் செய்கிற அன்னதானம், அதாவது வந்து எங்க உணவைத்தான் பரிமாறுவோம். வந்து இருந்த உடனே ஏதாவது குடிக்க கொடுப்போம், இது கதைப்போம், சரி சாப்பிடுவோம். அது அது வந்து எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. ஏன்டா அவன் சொல்லி கொடுத்தானே வாரான்னு. இந்த கோயில்கள்ல பாருங்க, எங்க ஊர் கோயில்கள்ல இதுக்கண்டு இப்ப ஒரு கதைக்கு சாமான் இப்பவே நான் இப்ப விளம்பரங்களும் கேட்டிருக்கிறேன். சில கோயில்கள்ல ஏதாவது பொருள் உதவி இதுகள் செய்யும் போன்ற ஏன் கேட்கிறார்கள்? அவர்கள் என்னென்று சொன்னா பாரவைக்கு இது ஒரு பிடிப்பு இருக்க வேண்டும். பாரவையும் ஒரு ஏதாவது ஒரு உதவியை செய்துதான் இந்த கோயிலை வளர்க்க வேண்டும் என்ற அதுவும் ஒரு கடமை உணர்வு தான் ஒழிய. அதால இந்த அன்றைக்கு கேது கொண்டு அந்த சாமான் தான் இன்றைக்கும் போயிட்டு 50 பேருக்கு 100 பேருக்கு சமைச்சு கொடுத்த நாங்கள் யாராவது சொல்லுவினோம் அங்க நடத்துறவே
1: இல்ல அன்றைக்கு தான் சொல்லுவினமா?
0: அன்றைக்கு மாத்திரம் இல்ல, இது நீதான் கொண்டு வந்து என்று கொடுத்து என்ன என்ன அந்த கடமைக்கு என்ன கொண்டு வந்து யாரோ கொண்டு வந்து பச்சைக்கிழ கண்டு சொல்லுவார்கள். நாங்கள் என்ன செய்வோம், கொண்டு போய் ஐயா இதுல 50 தேங்காய் கிடக்குது, இதுல 2-3 அரிசி இருக்குது, மற்ற மரக்கறிகள் கிடக்கண்டு இவ்வளவுதான் சொல்லி போட்டு நாங்க கோயில் அலுவலர் கும்பிட பார்ப்போம் என்ன. அவர் உடனே பெருசங்கத்துல பூஜையில இது இன்னார்கொண்டு அந்த அரிசி அதுதான் நீங்க சாப்பிட்ட நீங்கள்ட்ட ஏதாவது சொல்லி இருப்பினமோ? அதாவது வந்து உதவி பெற்றவன் உதவி கொடுத்தவனுக்கு வந்து நன்றி மறக்காம வாழ்றதன் ஐயா வாழ்க்கை. அதுக்காக சொல்லி திரிய போனோம்ட்டு எந்த வித எந்த ஒரு நோக்கமும் இருக்கக்கூடாது அவைக்கு. இப்ப நான் இடது கை கொடுப்பதை வலது கை அறியாமத்தான் நான் கொடுக்க வேணும் என்ன. நாங்கள் பேசி ஒரு கையில வச்சோண்டு ஒரு இதுல இந்த MGR பத்தி இப்ப எங்க சந்திரசேகரம் ஐயா சொன்னாரு, MGR வந்து அது அது மனிதனாக பிறந்தவர் இல்லை, அது ஒரு கடவுள். அவர் என்ன ஒரு பணத்தை இதுவரைக்கும் எண்ணி கொடுத்தது கிடையாது அவர் என்ன ஒரு கதைக்கு. இன்றைக்கு அவர்கிட்ட உதவி பெற்றவன் யாரும் MGR பத்தி கதைக்கிறாங்களோ பாருங்கோ, என்னது MGR பத்தி எடுத்துட்டு வந்தவங்க அனுசரணை கொடுக்குறாங்களா வந்து ஒரு ஒரு சாதாரணமா தான் கதைப்பார்கள்
1: என்ன. MGR உதவி பெற்றவர்கள் அது சொல்வது நான் MGR உதவி பெற்றான்னு பெருமைக்காக.
0: அது அது என்னன்னா அந்த அவர் ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறாரு தானே,
1: அவர் கொடுத்தாரா கொடுக்க இல்லையா தெரியாது.
0: அதுதான் சொல்றேன், இப்ப எங்கட ரொனால்டோமே எல்லா நாடுகளும் பேசி கொண்டு இருக்குது, அவருடைய ஒரு படம் எடுக்க கொடுத்தா அதை விட கூட உலகத்துல இல்லையா. அது அது வேற ஒரு துறை. அவர் அவற்ற என்ன அரசாங்கம் நடத்துற முறை எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதது வேற. அவருடைய ஒரு போட்டோ எடுத்தோமா என்று சொன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய புகழ் மாதிரி என்ன. அப்படி சில சில விடயங்களை அந்த நடிகர் மேல பாருங்க, அவங்கள எல்லாம் செய்வாங்க இந்த போட்டோ எடுக்க போறாங்கன்ற நழுவ பார்ப்பாங்கள. ஆனா இருந்தாலும் சில இடத்தை அவர் வெளியில போயெல்லாம் போடும் ஒரு கடமைக்காக செய்வாங்களா, யாரோ போட்டோ எடுக்க வந்து நிக்கிறோமா மண்டத்துக்காக செய்கிறாங்களே ஒழிய மனப்பூர்வமா செய்கிறது கிடையாது. அதாவது வந்து ஒரு கொடையன்று சொல் ஒரு சாப்பாடு, அதாவது வந்து ஒருத்தனும் படிப்பிக்க போறோம், ஐயோ அப்ப உண்மையில பிள்ளைக்கு படிக்க அது வேலைக்கு ஓப்போ விட போயினும் என்ற சின்ன வயதிலே

0: வேலைக்கு விடக்கூடாது. இந்த என்ன நெருப்படி தொழிற்சாலை படி செய்கிற இடங்கள் இதுகள்ல இந்த இந்தியாவில கூடுதலா கஷ்டத்தின் மத்தியில படிக்க காசு இல்லாத கட்டத்துலதான் இந்த வேலைக்கு விடுகிறீர்கள் சிறுவர்களே எல்லாமே. அது இன்றைக்கு நீங்கள் போற போக்குல பாருங்க, இப்ப நடத்துற புது ஆட்சி என்ன செய்ய போதுன்றத நாங்கள் இப்ப வேலை சொல்லக்கூடாது. என்ன ஒரு பெரிய ஒரு உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்ட சில விடயங்கள் செய்ய போறார்கள், அது நாங்களும் சொல்லக்கூடாதுதான். இருந்தாலும் என்ன பொறுத்தளவில் ஒருதனும் உதவிய பெற்ற ஒரு சரி அண்ணாதந்த சீதனத்துல நான் நல்லா இருக்கிறேன் ஒரு சகோதரி உறுத்தி யாரத்தாவது சொல்லி இருப்பினமோ இங்க நீங்க உதவி செய்த சவோரங்கள் இப்ப எவ்வளவு பிடச்சினைக்கு நின்று அடிபடுகிறோம் பாருங்க. எல்லா சவோரங்களும்
1: என்ன சந்தாரம்
0: முதல் இவர் கொடுத்த சீதனம் பெரிசா கிழித்தவரோன்றுதான் முதல் கேக்குங்கள். என்ன உன்ன அந்த குடும்பத்தை வளர்த்து உணவு போட்டு வளர்த்து படிப்பிச்சு ஒரு நல்ல இடத்த திருமணம் செய்து வைக்க வேணும் என்று என்ன தலை எழுத்து கேட்கிறான். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கடமையன்றத்தை இணைக்க வேணுமே ஒழிக்க ஒரு நாலு பேரு சாப்பாடு கொடுத்தோன்னு யாரோ அம்மா யாரோ வந்து சொல்லிச்சுனம் அது கொடுத்தோன்னா மன நிறைவாம் என்ன மன நிறைவு. அவன் என்ன இணைக்கிறான்டோ பரதேசி இந்த தனிக்க சாப்பாடு மாத்திரம் தந்தவன் ஒரு வந்தவன் ஏதாவது ஒரு காச கீச தந்திருக்கலாம் தான் என்று இணைக்கிறதான் கூட இருக்கு நம் நடுவரவர்களே. என்ன
1: கொடுக்கறதே ஐயாயிரம் தந்தவர் பத்தாயிரமா தந்துட்டு போலாம் வேண்டும் யோசிச்சிருப்பாரு.
0: இது என்ன ஒரு கப்பல் மீனும் வேண்டி மெனக்கறியும் வேண்டாம் சரி இந்த காரி இதெல்லாம் பெரிய உதவி கொண்டு உடனே சொல்லக்கூடிய ஆக்களையே நாங்க பார்த்துருக்கிறோம். என்ன அப்படி எல்லாம் வந்து எங்கட வசதி வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரித்தானையா நாங்கள் எல்லாத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். மற்றும்படி இந்த மன நிறைவோ அதெல்லாம் அது சும்மா ஒரு கணக்கில் பட்டிருக்கிறது ஒழிய கடைசி மட்டும் மன பலியோட தான் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். என்ன ஒரு ஒருதன் வட்டி கொடுக்கிறான் சீட்டை பிடிக்கிறான் அதை செய்யறான் அவன் சுத்தி கொண்டு ஓடி விட்டாங்களேண்டா அவன் மனதில அந்த மன வலி அப்படியே தான் இருக்கும். என்ன இப்ப அவன் எப்படியோ சம்பாதிக்கட்டும் எந்த அவன் முயற்சியாலும் முன்னோரை பாக்குறான் அதை நான் எங்களுக்கு தந்த உதவி என்றதை இணையாம அந்த பணத்தை கொடுக்காம இன்னும் ஒரு நாட்டு கோடினவங்களே நாங்க பார்த்திருக்கிறோம். என்ன இதுதான் இன்றைக்கு உலகத்தின் யதார்த்தம் என்று சொன்னா இதுதான் இப்ப நடந்து கொண்டிருக்கு.
1: தொடர்ந்து போன் நம்பரைய வச்சிருக்கணும் இல்ல
0: அது அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க ஒருக்கா. இன்றைக்கு நான் புழுவே இல்லை 40 வருஷமா அதே நம்பர் நான் வந்த காலத்தில் எடுத்த நம்பர் இன்று வரைக்கும் வச்சிருக்கேன். ஏன்னா இது என்னோட நான் இணைத்தது என்னன்னா இந்த என்னதான் காந்திகள் எல்லாரும் வச்சிருந்தாலும் இந்த வீட்டு லேண்ட் லைன்ன்றது வந்து எங்களுக்கு அந்த வீட்டில அந்த சட்டம் கேட்க ஒரு சிறப்பு மாதிரி. என்ன இந்த வீடுகள்ல உள்ள லைன்களை பாருங்க அந்த டெலிபோன் விட்டு கேட்காத ஒரு ஒரு கோயில் மணி அடித்த மாதிரி ஒரு சிறப்போ இல்லையோ நடுவரவர்களே.
1: கண்டிப்பா
0: ஒரு 50 ரூபாய் 45 ரூபாய் கட்டுறதாலே நாங்க பிச்சா கட்டப்பட போறதில்லை. அந்த அந்த அந்த அந்த எங்களுடைய அந்த ஆரம்பத்துல இருந்த இதை நாங்க மறக்காம பாதுகாக்கிறோமே. நாங்கள் என்னத்துக்கு முந்தி வந்த காலம் இருந்த போட்டோவளே இப்பவும் பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் என்ன காரணம்? அதான் ஒவ்வொருத்தர் வந்து அந்த அதுக்கொன்று ஒரு சேவை செய்தவன் கொண்டவன் நாங்கள் வந்த காலங்கள் இதுகள் என்னத்துக்கு இந்த அது ஆறாயிருக்கட்டும் இப்பவும் வச்சிருக்கணும் தானே வீடுகள்ல இது பழசுதானேண்டாராவது எரிஞ்சிருப்பார்களோ
1: இல்ல
0: இல்ல. மற்றது ஒவ்வொருத்தரும் வந்து பாருங்க தங்களோட பேர் பெற வேணுமெண்டு தான் எல்லாத்தையும் செய்து கொண்டிருப்பார்களே ஒழிய எந்த துறையிலும் பாருங்கோ கடைசி மட்டும் இது மற்றவனுக்கு தெரியாம செய்ய போறோம்ட்டு ஆறாவது செய்திருப்பினமோ இத நாலு பேருக்கு தெரியப்படுத்துவினோ உடனோ நான் தான் இந்த நான் தான் இந்த இதுக்கு அந்த கோயிலுக்கு நான் தான் வேலை காசு கொடுத்தேன் கட்டினதுக்கு. இன்றைக்கு இந்த அம்மன் கோயில் தொடங்க 84ஆம் ஆண்டு ஆரம்பித்தவர் அங்கட பாஸ்கர குருக்கள்
1: என்ன
0: ஊர் ஊரா ஜெர்மன்ல பண ஆக்களை வச்சு காசு சேர்த்தவர் அப்பங்களுக்கு தந்த காசை வந்த புதுல 280 ரூபாய் சத்தியமா 200 ரூபாய் நான் கொடுத்தேன் நான் இந்த இந்த மாதம் நாங்க சாப்பிடல
1: இப்போ
0: நாங்க கோயிலுக்கு போனோம் சொல்லி வரோம் இவன் எல்லாம் இந்த கோயிலுக்கு காசு தந்தவன்டோ சொல்லி இருப்பரோ அது எங்கட கடமை ஐயா ஒரு தெய்வங்களுக்கு கொடுக்கறது செலவு செய்கிறது சகோதரங்களை கொடுக்கறதெல்லாம் அது அவை எங்களுக்கு சொல்ல போறதும் இல்லை, எங்களை பாராட்ட போறதும் கிடையாது. ஆன முறையில எங்களுக்கு ஒரு கடமை உணர்வு வேற, நாங்கள் ஒரு ஒரு ஒரு ஏதாவது ஒரு உதவி செய்கிறது இதுகள் அதுகளை சொல்லி கொண்டு இருந்தமையா இருந்தா அது உதவிக்கு இந்த அந்த அந்த அதான் செய்த உதவிக்கே ஒரு மரியாதை இல்லாம மாறி போகும் என்ன
2: கண்டிப்பா.
0: ஆனா இந்த உண்மையின் படி இந்த பேங்குகள் ஐயோ இந்த பேங்குல எனக்கு நான் இப்ப கேட்டாலும் டிஸ்போ கிரெடிட்ல காசு தாரான்னு சொல்லுறோம், எனக்கு முன்னால சொல்லுவேணும் என்ன நான் கேக்குறேன். இந்த டிஸ்போ கிரெடிட்ன்றது இன்னும் கொஞ்சம் வீத வட்டிய கூட்டித்தான் தருவன் உடனத்தில தாரத்துக்கு அர்த்தம் என்ன, அதை நாங்கள் இணைக்கிறோம் இல்லையோ ஒரு நாள். இப்பவும் அந்த காசு கிடைத்ததே பெரிய சந்தோஷம், அவரே ஒரு மரியாதையா தான் நாங்க வச்சிருப்போம். அந்த பேங்க் மேனேஜரோ மாக்கலர்ன்னு சொல்றது இங்கே நாங்கள் இத அப்ப அப்படி ஐயா எல்லாமே அதாவது வந்து மன வலியத்தான் கொடுக்குது. மனவலி எந்த செயல் ஈடுபட்டாலும் அது மன வலியத்தான் கொடுக்கும். அவருக்கு அந்த பேரை கொடுக்க போறதும் இல்லை, நாங்களா சொல்லி எங்களை பேரை பிரபலியப்படுத்துறமே தவிர கடைசி மட்டும் அவர்களா எங்களை புகழ போறதும் இல்லை. எங்களை இவர் வளர்த்து விட்டவர், இவர் எனக்கு என்ன படிப்பிச்சவர், இவர் இவரால் தான் எங்களோட குடும்பம். இதுல இன்னும் ஒரு வழியை சொல்லி கொண்டு முடிக்க போறேன். ஒரு ஒரு ஒரு சகோதரிக்கு கஷ்டப்படுதுகள் உதவி அவர் வேலைக்கு அவர் பரத்தக்காரன் கணவர் நான் ஊர் என்ன சொல்லும் தெரியுமோ, இவருக்கு இவைக்கு வேற வேலை இல்லையோ, அவைக்கு உதவி செய்யணும், பிள்ளைன்ற திருமணத்துக்கு காசு கொடுத்துருக்கணுமா, இவ என்ன உள்நோக்கம் இருக்கும் என்று இந்த எவ்வளவு ஒரு ஒரு மன வலியத்தார வார்த்தைகள் பாவிக்கிறார்களோ இல்லையோ நீங்க அறிஞ்சது இல்லையோ நடுவர் அவர்களே.
2: கண்டிப்பா
0: ஒரு உதவி செய்ய அதான் கோத்திரம் அறிஞ்சு பொண்ணை கொடு பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடன்னு சொன்னது காரணம் என்ன, நாங்க வெள்ளித்தாட்டு பழிச்சண்ட வெள்ளித்தாட்டை நீட்டி நீட்டினா நாங்க போடுவோம் அதுல பார்த்து தெரியும் இவன் இனிமேல் நின்ற கஷ்டத்துல இருக்கிறான்ன்றத பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவோம் என்ன. இதுக்குதான் இந்த பழமொழிகள் அது பல அர்த்தங்கள் இருந்தாலும் என்ன பொறுத்த அளவில் இது மன வலி வலி வலி என்றுதான் நான் சொல்லிக்கொண்டு விடப்படுறேன். நன்றி வணக்கம் நடுவர் அவர்களே.
2: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்களுக்கு நன்றிகள் வேணும்னா நன்றி வணக்கம். ஒருவருக்கு உதவி செய்ததால் கிடைப்பது மனவலி என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருவாளர் லண்டோ மனு அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் உருகப்பற்றி கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். டென்மார்க்கிலிருந்து ராதா இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா, கேக்குதோ?
2: ஓம் ஓம், நலமாக இருக்கின்றீர்களா?
3: கடவுள் காப்பாத்துவான், கடவுள் துணையோடு எல்லாரும் இருக்கோம்னு சுகமா. நான் இப்ப எங்கட அன்னைக்கு நானும் கதைக்கிறேன், என்ன அணிக்கும் எதிர அணிக்கும் பார்த்தோம் சொல்லிக்கொண்டு உங்களுக்கும் இரவு வணக்கம் சொல்லிக்கொண்டு என்ன அணி இந்த விளக்கத்தை சொல்றேன்னா நன்றி அண்ணா சோமா இருங்க. நான் என்னண்டா கொஞ்சம் இப்ப மனு அண்ணையும் சின்னவர் வேறு ஒரு அண்ணா சொல்லியதான் நான் இந்த சைக்கிளை வச்சு பூட்டேக்க கேட்டுக்கொண்டு
2: அமெரிக்காவிலிருந்து
3: நான் ஒரு விஷயம் கேட்கறதுக்கு ஒரு அகல்ட சைக்கிள் எடுக்க போறது கண்டு கேட்க போவேக்க நான் உதவி செய்த அகல் பக்கத்துல இருக்கு
2: நிக்கிறேன்.
3: ஆனா உண்மையிலே எனக்கு தொகையான காசு தேவை இப்படி என்று சொல்ல அவ சொல்ற அவக்கு வாங்கில மெடுக்கலாம் காசு என்னண்டா 500 ரூபா மட்டும் தரலாம். நான் கேட்டது எனக்கு தொகை எனக்கு சைக்கிள் எடுக்க வேண்டாம் 500 ரூபாய்க்கு பண்ணலாமா சைக்கிள்
2: வாங்கலாம்
3: சும்மா சைக்கிள் போட்டுக்கொண்டு போற அது புள்ளியல சைக்கிள் எடுக்கலாம் அது எப்படி சொன்னா சரி என்று அப்ப மற்றொரு ஆள் அப்படி இது நீங்கள் இப்படி என்று தண்ணக்கூடாது அப்படி என்று செய்யக்கூடாது நீங்கள் அங்க இது என்னலாம் இங்க இது என்னலாம் எனக்கு உகதை சொல்லி போட்டு அந்த அகல் நிக்கிற இடம் தெரியா
2: போயிட்டேன். நல்லா சொல்லுவேன்
3: சொல்றோம் கதை. ஆனா உண்மையிலே அவை உண்மையிலே அவைகிட்ட பணம் இருக்குது. ஆனா நான் உண்மையில அதை கேட்கல இன்னொரு ஆளு கதை கேட்க அதெல்லாம் விடுப்பு மாதிரி வந்து கேட்டுட்டு எனக்கு புத்தி சொல்லி போட்டு போயினேன். நான் சரி என்று விட்டுட்டு வேணாம் பேந்து அதை விட்டுட்டு பேந்துறாங்க எடுத்துட்டேன் தான் நான் இதெல்லாம் குறதரம் உதவி செய்யல.
1: அது வழிதானே
3: அது அது அது இப்ப இப்ப சொல்றதே வழியில இப்ப நான் நல்லா தான் இருக்கிறேன் செய்கள் இருக்குதான் எல்லா இதுக்கும் நல்லா தான் இருக்கிறேன். அதை செய்ததும் நாங்கள் செய்தது நாங்கள் எங்கள்கிட்ட போய் சொல்லி வேண்டமோ என்ன சொல்லி வேண்டமோ வேண்டிட்டு நாம்
1: எல்லாவற்றுடன் இணைந்து வலியும் இருக்கின்றது
3: அதுக்கு சாப்பாடு நான் மட்டும் நெல் இந்த வயல இருந்து நெல் அடிச்சு எடுத்துக்கொண்டு போய் மற்றது தென்னை மரத்துல உள்ள ஆக்களை பிடிச்சி தேங்க எடுத்துக்கொண்டு போய் எல்லாத்தையும் நானா உதவி செய்யல தானே கதை அதான் இப்ப எனக்கு இந்த சைக்கிளுக்கு இந்த விளக்கம் சொன்ன மாதிரி தான் கதை சொல்லலாம் அங்க செய்யணும் தானே. இப்ப நீங்கள் ஒரு தேங்காய் கொடுக்க நான் ஒரு பிளாக்காய கொடுக்க அவர் ஒரு வாழைப்பழங்க குழிய கூட அப்படி அப்படி கொடுத்து கொடுத்து இந்த தர்மத்து கதை கொண்டா குடுக்கணும் நல்ல மனதோட குடிக்கணும் அங்க இருக்கிறவங்க சாப்பாடு போடணும் ஒட்டுமொத்தமா சொல்லக்கூடாது அது போடணும் வேண்டு எல்லா விஷயமும் பத்து கை இதுக்கு ஒரு பத்து கை கை தட்டுனா பத்து கை தட்டுனா அல்லது சொன்ன மாதிரி எல்லாருக்கும் தான் கொடுக்குறோம் நாங்க. அப்ப கொடுத்தாலும் அந்த ஐயர் குடிச்சு கேட்க மாட்டார் என்ன நீங்கள் அண்டைக்கு இந்த வெயல்ல நெல் அடிச்சேன் ரெண்டு மூட்டை சந்திச்சீங்க இந்த முறை நல்ல விளைவு போல அடக்கு தாண்ட ஐயர் கேட்க மாட்டார் அவர்கிட்ட வழியா இருக்கு சொல்லுங்க. அப்ப நான் மன சந்தோஷத்துக்கு தான் கொடுக்கணும் அப்ப எல்லாருக்கும் கொடுக்கறது சந்தோஷம் அங்க இருக்கிறவே மன நிறைவோட சாப்பிடணும் அதுதான் அது உதவியும் உதவியும் நாங்கள் சந்தோஷமா கொடுக்கறோம் எல்லாரும் கொடுக்கறோம் மன சந்தோஷத்தோட கொடுக்கறோம் அது மன நிறைவு. இது நாங்கள் இந்த ஆக்கள்கிட்ட கேட்டு ஒரு பிரச்சனை அங்க அவைக்கு நாட்டுல இப்ப வெள்ளம் வந்திருக்கு இது வந்திருக்கு நாங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து இந்த இது போனி கொண்டு வைங்க இது ரெட்ரோஸ் போனி கொண்டு அந்த மாதிரி எல்லார்ட்டையும் நாங்கள் அப்படி தண்டி போட்டு கொடுக்கறதும் ஒரு மன நிறைவு. இது நாங்களா செய்கிறது மன நிறைவு நாங்களா செய்கிறது மன நிறைவுன்னு சொன்னால் அத போல ஒரு மடமத்தனம் ஒரு காலம் இல்லை. எங்கிட்ட பணம் இருக்குதான் பணம் இருக்குதுண்டான்னா அது கடையில போய் எல்லாம் வேண்டி போட்டு ஒரு பால் வேண்ட காசு இல்லையா தெரிஞ்ச மசன் கூட பக்கத்துல நிக்க
1: மாட்டேன்
3: இதுக்கு 15 ரூபான்னு நான் இப்பதான் நின்ற காசோட முடிச்சுட்டு தான் சொல்லுவேன். இப்ப நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு எங்க உண்மையில ஒரு ஆசைப்பட்டு ஒரு புள்ளாக்கி சைக்கிள் இல்லைன்ட்டு ஒரு சைக்கிள் வண்டி கொடுக்கணும் புள்ள சைக்கிள் அந்த பிள்ளை ரெண்டாம் அப்போ மூணாம் புள்ளாக்கி ஒரு சைக்கிள் வண்டி கொடுத்தாச்சு அதுக்கு ஒரு பேக்கும் வண்டி கொடுத்தாச்சு கொடுத்தால் அதை அவர் சொல்லுவார் ஐயோ நீங்கள் அந்த அவருக்கு 4-5 புள்ளை இருக்குது இப்ப ஒரு அந்த அக்காக்கோ அண்ணாக்கோ ஒரு 4-5 புள்ளை இருக்கு நான் அண்டு ஒரு ஒரு உதவி செய்தோம்னா நீங்கள் அண்டே செய்து கொடுத்தது இந்த புள்ளக்கு நல்ல சந்தோஷம் நானும் நல்ல மாதிரி சொன்னா எந்த புள்ள காஞ்சி இப்ப பேங்க்ல வந்தது இவ்வளவு உறுதி இருக்கிறாள் இல்ல இவள் அவ்வளவு ஏதோ தேப்பனுக்கு ஏதோ ஒன்று இல்ல அதை திரட்டி கொடுத்துட்டாள் அப்போ எப்படி இருக்கும் இது அந்த ஒரு மனுஷனா மொட்டை அடிக்கிற கதையல்ல தான் எல்லாம் செய்வார் இப்போ என்னடா புள்ள காசு வர்றான் எல்லாருக்கும் தெரிஞ்சா இப்ப எங்களை மனுஷர் நோட்டம் வைக்கிறது என்னென்றால் அண்ணா நாங்கள் இப்ப ஒழுங்கா வேலையை போறோமல்லோ இதுக்கு எவ்வளவு காசு இந்த சீமை இவ்வளவு சீமாக்கு எவ்வளவு ஒழுங்கா போறோம்டா இதுக்கு எவ்வளவு சம்பளம் பெற எவ்வளவு பெறும் அந்த கணக்கு பாப்பேன் மங்கிராக்கள்
1: ஆடு ஆடு நன்றாக மேய்கின்றது என்று சொல்லி நரி சந்தோஷப்படுமாம் தனக்காகத்தானே அவர் நன்றாக சாப்பிடுகின்றார் என்று
3: அதான் இந்த சைக்கிள் கதை மாதிரி
1: அப்படித்தான் அப்படித்தான் ஓ
3: நாங்கள் நல்ல மனதோடு தான் செய்கிறோம் உண்மையில அதுக்கு 4-5 புள்ளியா சைக்கிள் ஒன்று இல்லையா அதை அழுது கொண்டு இருக்குது சரி என்னோட இந்த சம்பளம் வந்தேன் அப்படி ஒரு சைக்கிள் 500 ரூபா 200 ரூபா இல்லாடி 100 ரூபா 1000 ரூபாய்க்குள்ள இல்லாட்டி 1500 ரூபாய்க்குள்ள ஒன்று வேண்டி
1: கொடுத்துட்டான்
3: அத மறுபடியும் பேர்ந்து அந்த கண்டு பிடிக்க அந்த ஆக்களை அந்த இந்த பே காட்டுற மாதிரி பே காட்டுறதும் ஐஸ் வைக்கிறது நீங்கள் அண்டைய கொடுத்த புள்ள சந்தோஷம் நான் அவள் மூத்தவளும் சைக்கிள் ஒன்று அது முன் சில்லு ஒன்றுமே திரும்புதில்ல பெருதும் இல்ல இப்ப இது கேக்குறான் சும்மா போடுறதுக்கு அந்த இந்த ஸ்கூட்டர் மாதிரி ஒன்று இருக்கு இல்ல
1: சின்னனு
3: அத கேக்குறாள் நான் அது ஓமண்ட நான் ரெடியா சொல்லிட்டேன் என்ற பிள்ளைக்கு இவள் என்ற வீட்டுக்காரி இருக்கிறாளோ அவளை பார்த்தால் அவள் ஏதோ எல்லாம் பிள்ளை என்ற காசுல திருட்டு தீப்பனுக்கு ஏதோ ஒன்று அனுப்பி விட்டுறா அது உண்மையோ பொய்யோ தெரியாது ஆனா எங்களுக்கு எனக்கு எங்களுக்கு சொல்லிக்க மட்டும் இப்படி சொல்லுவாங்க அப்ப அப்ப பெரிய பேசணும் இல்ல, அங்களுக்கு முதலாவது தெரிஞ்ச காசு தானே வருது. அப்ப இந்த அந்த டைம்ல இந்த கடை சொல்லுக்கு எப்படி இடிக்கு சொல்லுங்க. இந்த சைக்கிள் என்ன அந்த பிள்ளைக்கு அப்படியே அந்த சைக்கிள் கடையில கொடுத்தா சைக்கிள் எல்லாமே இந்த மனசு புள்ளிய பாக்காம அதுக்கு ஒரு என்ன ஒரு குழு இருக்கு மாசலும் தூப்பனு கொண்டா சும்மா விடுறத இவ்வளவு வளம் தூக்கி வளர்த்தது இல்ல தூப்பன் அப்ப சொல்லுவினா. அப்ப இந்த கஷ்டப்படுத்தேக்க புரியம்மா என்ன நான் அண்ணன் நீ தந்துட்டாக்கா அக்கா தந்துட்டா தங்கச்சி தந்துட்டா கடவுள் நீ ஒரு எனக்கு ஒரு தெய்வம் தந்துட்டா நான் இந்த அடுத்த முறை தந்துடுறேன் புள்ள தெரிவினமண்டு பாருங்க அவன் அது வேண்டாமட்டு சொல்லி கொடுக்கறது ஒரு புண்ணியம். அந்த ஏமாத்தி போட்டு நிக்கிறத இங்க கூட எல்லாரும் அப்படித்தான் நாங்கள் ஒரு வீடு வாண்டி போட்டவன்டா ஒரு நான் ஒரு வீடு வாண்டி போட்டேன் அது அத வீடு வேணா அவையும் வீடு வாண்டிதான் தைக்கினான். உண்மையில நான் வீடு பண்றேன் நம்ம ஆட வீட்டுல இருக்கிறேன் சொல்றேன் நடந்தது சொல்றேன். அவ வீடு வேண்டி போடணும் அந்த இந்த ஆங்கிள் சொல்றேன் என்றால் உடைய அப்பா நீ இந்த வீடு வேண்டி போட்ட ரெண்டு வருஷத்துல நிவி கேட்க எவ்வளவு தொகை வரும் சொல்லுவா அப்ப மாட்டேன் இந்த வீட்டை பற்றி எல்லாம் கணக்கு போட்டு கூட்டி திரட்டி சாக்கல கட்டி இருந்தேன் மனதால அவர் என்ன நான் ஒரு வீடு வேண்டினேன் சரி அது ஒரு சேரி மாதிரி ஒரு சனவில் எங்குனி ஒரு இடத்த வேண்டி போட்டார். ஆனா அந்த வீடு அந்த இடத்துல அந்த கனகாலமா வாழுது. ஆனா இவன் சொல்றது நீ இத வித்தி என்ற ரெண்டு வருஷத்துல வித்தி உண்டு அந்த மாதிரி என்று. அப்ப ஏன் இந்த அட்வைஸ் சொல்லி இப்படி இப்படி புத்தி சொல்லி இப்படி ஏன் ஆகலை வேக்காட்டி பைத்தியக்காரன் அந்த மனசட நோக வச்சு இந்த சரி இந்த சொன்ன மாதிரி இப்ப காசு என்ன விலை போகுது இந்த வீட்டுக்கு என்ன விலை போகுது இந்த வீட்டுக்கு என்ன விலை போகுது என்று சொல்லி அந்த இந்த யோசனையில விற்க பாக்கும் வீட்டை இப்படி ஏமாத்தி ஏமாத்தி ஏமாத்தி ஆக்களை நினைக்கிற ஜனங்கள் தான் கூட இருக்குது. ஆனா ஒருபோதும் இல்ல நான் உதவி செய்யறேன்னு சொன்னா அப்படி அப்படி எல்லாரும் கைப்பட கொடுத்தா சரி இல்ல நான் உதவி செய்யணும்னு சொன்னா தண்டி கொடுக்கணும். இந்த ரெட்க்ராஸ் ஒரு போன் தருதல்லோ தண்டி கொடுக்கறதுக்கு அந்த தண்டி கொடுக்கணும். அதான் மன நிறைவு. மன நிறைவு ஒரு போதும் பெறாதன்னா அந்த தர்மம் செய்ய சொல்றவே விளக்குது
4: உங்களுக்கு
3: இணைந்து
4: உங்கள் வாதங்களை வைத்த நன்றி நன்றி வணக்கம்
3: நந்தி வணக்கம்.
4: ஒருவருக்கு உதவி செய்ததால் கிடைப்பது மனவலி என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு 169வது பட்டிமன்றம் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மனவலி.

169வது பட்டிமன்றம் ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன நிறைவா அல்லது ஒருவருக்கு உதவி செய்வதால் கிடைப்பது மன வலியா? இன்று 3வது வாரமாக இடம்பெற்ற இந்த பட்டிமன்றத்தில் தங்களது வாதங்களை வைத்திருந்த பட்டிமன்ற பேச்சாளர்கள் கனடாவிலிருந்து திருவாளர் குணம், பிரான்சிலிருந்து செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் மற்றும் கமலவேணி, பிரான்சிலிருந்து மற்றும் ஜெர்மனியிலிருந்து திருவாளர் சந்திரசேகரம் மற்றும் ஐக்கிய அமெரிக்காவிலிருந்து திருவாளர் அமெரிக்கா ராஜா மற்றும் ஜெர்மனியிலிருந்து லண்டோ மனோ மற்றும் டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா இவர்கள் இணைந்து சிறப்பித்திருந்தார்கள். இவர்களது கரங்களையும் பற்றி கொண்டு தேவன் அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள், ஆனால் அடுத்த வாரத்தில் இணைந்து கொள்ளுங்கள் என்று தாழ்மையுடன் உங்களையும் கேட்டுக்கொண்டு தேவன் நேரம் ஆகிவிட்டது, ஆகவே அடுத்த வாரம் இணைந்து கொள்ளுங்கள். கேட்கின்றதா? இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிகவும் தாழ்மையுடனும் மன மகிழ்வுடனும் தெரிவித்து கொண்டு இன்றைய இந்த பட்டிமன்றம் நிறைவு வருகின்றது. இந்த பட்டிமன்றத்தை இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டு தான் உறவுகளுக்கும் மற்றும் கலந்து சிறப்பித்த பட்டிமன்ற பேச்சாளருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்து கொண்டு இன்றைய இரவு எல்லோருக்கும் நல்ல தூக்கம் தரும் இரவாக அமைந்து நாளை விடியப் போகும் நாள் எல்லோருக்கும் நலமான வளமான உற்சாகமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை அன்னையை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்வது என்றும் உங்களில் ஒருவன் சகா கீதீஸ்வரன். நன்றி, வணக்கம்.

0: தினம் ஆர்கேஜி நெய். இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகல் டெல்ஸ் வலையொலியில்.
1: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நாம கேட்டு ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
0: மீலிசன் வலையொலிகளுடன் இடை

0: வாட்டி.
1: கட்ட

0: பள்ளி நிலைகளிலும் பயிலும் மாணவர்கள் படிப்பிலும் வாழ்க்கை திறன்களிலும் முழுமையான வளர்ச்சியை பெற சிண்டா வழங்கும் ஸ்டெப் துணை பாட வகுப்புகள் பெரிதும் உதவும். சிண்டாவின் பற்பல கல்வி திட்டங்கள் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தீவு முழுவதும் நடத்தப்படுகின்றன.
1: ஒரு 6 வருஷமாக என் பிள்ளைங்க வந்து எல்லா சிண்டா திட்டங்களிலும் பங்கேற்றிருக்காங்க. இப்ப 3 பிள்ளைங்களும் சிறப்பாக சேர்ந்தாங்க. சிண்டாவுக்கு ரொம்ப நன்றி.
0: உங்கள் பிள்ளையும் வாழ்க்கையில் முன்னேற நாடுங்கள் www.sinda.org.sg/students.
2: அதிக பணத்தை திரும்ப பெற இப்போதே UOB 1 கடன் அட்டைக்கு விண்ணப்பம் செய்யுங்கள். தவறவிடாதீர்கள்.
3: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வரை சேமிப்பை பெறுங்கள். ட்ரக் பயணங்கள், ஷாப்பிங் மற்றும் சிம்பிள் கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

கதை புரியவில்லையே. நான் கொண்டு வந்த பெண் மனதில் பெண்மை இல்லையே.

0: வரும் தினம் ஆர்கேஜினை
1: படித்தால் மட்டும் போதுமா படத்துல இந்த பாடலை கேட்டீங்க. எனக்கு இந்த பாடல் பிடிக்கும். காந்தி சொல்லியிருந்தாரு, அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது. அதுக்கு முன்னால தங்க சுரங்கம், அந்த பாடத்துல இருந்தும் பாடல் இடம்பெற்றது. இந்த பாட்டை காலங்காத்தல கேட்டே ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ரொம்ப நாளும் நானும் பாடிக்கிட்டே வரேன், எனக்கு மட்டும் நீங்க பாடல் போடவே மாட்டீங்க அப்படின்னு டீன் சொன்னாரு. இந்த பாருங்க டீன், இவங்களுக்கு தான் பாடல் போடணும், இவங்களுக்கெல்லாம் பாடல்களை ஒளிபரப்ப கூடாது அப்படின்னு எந்த ஒரு விதியும் இல்லை சாமி. என்ன பல பேர் கேட்கிறாங்க, அதுல அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்க பக்கம் அடிச்சிருக்கு. ஆக நாளைக்கு அது நேர்களை நீங்களா கூட இருக்கலாம். முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாட்ஸ்அப் எண் 9678 9688.
2: போக்குவரத்து நிலவரம்.
1: சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. KPE ECP செல்லும் வழியில் நிக்கோல் ஹைவே, அங்கே மூன்றாம் தடத்தில் சாலை பணிகள்.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினம் ஆர்கேஜினே வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. சமீபத்துல ஒரு தகவல் என் கண்ணில் பட்டுச்சுங்க. டெம்பனிஸ்ல சிங்கப்பூரின் முதல் சக்கர நாக்களையே பயன்படுத்துவோருக்கு ஏதுவான தி ஸ்லைப் தமிழ் சரக்கு அப்படின்னு சொல்லுவோம், அதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அந்த படங்களை போய் பார்த்தேன், அதுல சர்க்கரை நாக்காளியை பயன்படுத்துற பலர் அவங்க ஆனந்தத்தோட முகத்துல புன்னகையோட அந்த ஸ்லைடை பயன்படுத்தும் போது பாக்குறதுக்கே ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. அப்பதான் ஒரு புரிதல் வந்துச்சு. இதை எல்லாத்தையும் ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படியே கடந்து போயிட்டே இருக்கோம். வாழ்க்கையின் ஒரு பகுதி தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த சிறு சிறு சந்தோஷத்தை கூட சில பேரால அனுபவிக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பக்கம் கஷ்டமா இருக்கு, இன்னொரு பக்கம் சிந்திக்க வைக்குது. எப்படி இந்த மாதிரி இருக்க முடியும்? இந்த உலகம் எல்லாருக்கும் தானே, அப்போ மத்தவங்களுக்கும் இது எதுவா இருக்கணும்னா நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேடல் நமக்குள்ள வருது இல்ல? எது எப்படியோ அற்புதமான இந்த முயற்சி டெம்பனிஸ்ல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இது நாடு முழுவதும் வரணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய ஆசை. சரி வாங்க, அடுத்து 70களில் வந்த இதமான இரண்டு பாடல்களை உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன், கேளுங்களேன். மலர்களிலே அவள் மல்லிகை படத்துல இருந்து பாட்டு வர போகுது. அதனை அடுத்து
1: பருவ மழையே
0: உன்னோடு நான் வருவேன் படத்துல இருந்து பாடல் இடம்பெற போகுது. இணைந்திருக்க என்னோட இது ஓலி 9 6 8 கேட்டாலே பரவசம்.